فإن خفتم ألا يقيما حدود الله فلا جناح عليهما فيما افتدت به

اعتدوا ومن يفعل ذلك فقد ظلم نفسه ولا تتخذوا آيات الله هزوا.

0: لهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم
1: സീതനം വാങ്ങാത്ത സമുദായം വീണ്ടും
2: www.muslimvanoli.com
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம்.
3: அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிரு ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله، اما بعد، فقال الله تعالى الحمد لله الذي انزل على عبده الكتاب ولم يجعل له عوجا، وقال نبينا صلى الله عليه وسلم من قرأ سورة الكهف في يوم الجمعة أضاء له من النور ما بين الجمعتين أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, எனக்கும் உங்களுக்கும் ஆரம்பமாக அல்லாஹுவினுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறும், எதை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும், இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாக இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சூழலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டுமென்று பிரார்த்தனை செய்தவனாக, பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை உலகத்தில் படைத்து நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று வழிகாட்டுவதற்காக திருமறை குர்ஆனை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக வேதங்களை இறக்கிய அல்லாஹ் உலகம் உள்ளவரை மனித சமூகம் எல்லா தரப்பு மனிதர்களும் நேரான பாதையில் வாழுவதற்கான வழிகாட்டியாக திருமறை குர்ஆனை அல்லாஹு அஸ்ஸவஜல் மனித சமூகமாகிய நமக்கு அருள்கொடையாக அல்லாஹ் இறக்கியிருக்கிறார். முழு குர்ஆனும் வாழ்வியல் வழிகாட்டியாக இருந்தாலும் குர்ஆனினுடைய 18வது அத்தியாயம் சூரா அல் கஹ்ஃப் என்று இந்த அத்தியாயத்திற்கு பெயர் சொல்லப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், மன் கரா சூரத் அல் கஹ்ஃப், யார் ஒருவர் சூரா அல் கஹ்ஃபை ஜும்மாவினுடைய தினத்தில் ஓதுவாரோ அல்லாஹ் அலஹு நூர், அந்த அத்தியாயம் அவரினுடைய வாழ்வுக்கான ஒளியாக அல்லாஹ் மாற்றி கொடுப்பான் என்று அல்லாஹுவின் தூதர் கூறுவார்கள். இனி ஒரு அறிவிப்பில், யார் ஒருவர் சூரா கஹுஃபை ஒவ்வொரு ஜும்மாவினுடைய தினத்தில் ஓதி வருவாரோ, பைனல் ஜும்அதைன், இரண்டு ஜும்மாக்களுக்கு மத்தியில் இடைப்பட்ட அந்த நாட்களினுடைய வெளிச்சமாக, ஜோதியாக, ஒளியாக, அவர் வாழ்வின் வழிகாட்டியாக அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை மாற்றி கொடுப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள். யார் ஒருவர் சூரத்துல் கஹ்ஃபினுடைய முதல் 10 வசனங்கள், இனி ஒரு அறிவிப்பில் சூரத்துல் கஹ்ஃபினுடைய கடைசி 10 வசனங்களை மனனம் செய்திருப்பாரோ, உலகத்தினுடைய ஆக பெரிய குழப்பம் தஜ்ஜாலினுடைய குழப்பத்திலிருந்தும் கூட அல்லாஹ் அவரை பாதுகாப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள். சூரத்துல் கஹ்ஃபினுடைய முதல் 10 வசனங்கள் அல்லது கடைசி 10 வசனங்கள் மனனம் செய்தவர் அல்லாஹுவின் தூதர் கூறுவார்கள், உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து உலகம் அழியக்கூடிய வரை தோன்றக்கூடிய குழப்பங்களிலேயே ஆக பெரிய குழப்பம் ஃபித்னத்து தஜ்ஜால், தஜ்ஜாலினுடைய குழப்பம். ஒவ்வொரு தொழுகையிலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி இருப்பிலே சலாம் கொடுப்பதற்கு முன்பாக ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுவார்கள், 4 விஷயங்களை தொட்டும் அல்லாஹுவிடத்தில் அல்லாஹுவின் தூதர் பாதுகாப்பு தேடுவார்கள். அதில் ஒன்று ஃபித்னத்து தஜ்ஜால், தஜ்ஜாலினுடைய குழப்பத்திலிருந்து ரப்பே என்னை நீ காக்கணும் என்பதாக பிரார்த்திப்பார்கள். இந்த சூரத்துல் கஹ்ஃப் உலகத்தினுடைய ஆக பெரிய குழப்பம் தஜ்ஜாலினுடைய குழப்பத்திற்கும் உங்களுக்கு விடிவை ஏற்படுத்தி இருக்கிறது, தஜ்ஜாலினுடைய குழப்பத்திலிருந்தும் உங்களை காக்கக்கூடிய வழிகாட்டி இந்த கஹ்ஃப் என்ற அத்தியாயம். புகாரி என்ற நபிமொழி தொகுப்பில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி. ஒரு நபித்தோழர் வீட்டினுடைய திண்ணையில் இரவு நேரத்தில் இந்த சூரத்துல் கஹ்ஃபை எழுதி வைத்திருந்தார். குர்ஆனை ஓதுவதற்காக இந்த சூரத்துல் கஹ்ஃப் என்ற அத்தியாயத்தை புரட்டி ஓத ஆரம்பிக்குகிறார். அவரினுடைய குதிரை என்ற அந்த வாகனம் வீட்டுக்கு வெளியில் முற்றத்தில் கெட்டப்பட்டிருக்கிறது. இவர் வீட்டு திண்ணையிலே அமர்ந்து வானம் பார்த்து ஓதிக்கொண்டிருக்கிறார். சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவதுதான் தாமதம், அவரினுடைய அந்த குதிரை அப்படி மிரள ஆரம்பிக்குகிறது. வானத்தை பார்க்கிறார், வானத்திலிருந்து ஒரு ஜோதி அப்படி இந்த தோழரினுடைய வீட்டை நோக்கி இறங்குகிறது. மனிதர் என்ற ரீதியில் ஒரு பதற்றம் திடீர் என்பதாக. உடனே ஓதுவதை நிப்பாட்டுகிறார், குதிரையும் அமைதி அடைகிறது, சாந்தம் அடைகிறது, அந்த ஜோதியும் காணாமல் போய்விடுகிறது. மீண்டும் அந்த தோழர் சூரத்துல் கஹ்ஃபினுடைய வசனங்களை ஓத ஆரம்பிக்குகிறார், மீண்டும் குதிரை மிரளுகிறது, வானத்தை பார்க்கிறார், வீட்டை நோக்கி ஒரு ஜோதியை போன்று ஒரு வெளிச்சம் ஒரு ஒளி வந்து கொண்டிருக்கிறது, பயப்படுகிறார். உடனே குதிரை சாந்தம் அடைகிறது, ஜோதியையும் காணவில்லை. இப்படி தொடர்ச்சியாக ஓதுவதும் நிப்பாட்டுவதும் பதற்றத்தோடி பயணப்பட்ட தோழர் ஒரு கட்டத்தில் முடிவெடுக்கிறார், ஏதோ ஒரு தவறு நடப்பதை போன்ற அவரினுடைய உள்ளுணர்வு சொன்னவுடன் அப்படி ஓதிக்கொண்டிருந்த அத்தியாயத்தை மூடிவிட்டு வீட்டுக்குள்ளே போய் உறங்கி விடுகிறார். மறுநாள் அல்லாஹுவின் தூதரை அதிகாலை தொழுகையில் சந்தித்து நடந்த விவகாரத்தை சொல்லும் பொழுது ரசூல் சொன்ன வார்த்தை, நீங்கள் ஓதிக்கொண்டே இருந்திருப்பீர்களே ஆனால் அது ஜோதி, அல்லாஹுவினுடைய அருள் வடிவானவர்கள் உங்கள் வீட்டை நோக்கி வர ஆரம்பித்தார்கள். நீங்கள் ஃபஜ்ர் வரை அதிகாலை வரை ஓதிக்கொண்டே இருந்திருப்பீர்களே ஆனால் நாங்களும் அந்த அருள் வடிவானவர்களை பார்த்திருக்க கூடும் என்று அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள். அவ்வளவு மகத்துவமிக்க ஒரு அத்தியாயம். நாங்கள் வீடுகளில் ஓதும் பொழுது அல்லாஹுவின் அருள் வடிவானவர்களை, அருளின் வானவர்களை, ஜோதியை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய அத்தியாயம். நமது வாழ்வினுடைய வழிகாட்டி, நமது வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் எல்லாம் ஒளியாக நின்று வழிகாட்டக்கூடிய அத்தியாயம் இந்த அத்தியாயம். தஜ்ஜாலினுடைய குழப்பத்தை விட ஒரு பெரிய குழப்பம் இல்லை. அந்த குழப்பத்திற்கும் விடுதலையை, ஈடேற்றத்தை வைத்திருக்கக்கூடிய பாதுகாப்பை நல்கக்கூடிய அத்தியாயம் இந்த அத்தியாயம் என்று சொன்னால், அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அத்தியாயத்தை ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஓதுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் கட்டளையிட்டார்கள். ஏன் இந்த அத்தியாயம் இவ்வளவு மகத்துவமிக்கது? கொஞ்சம் இந்த அத்தியாயத்தோடு நாம் பயணப்படுவோமே ஆனால் ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய 5 சோதனைகளை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் சந்திக்கக்கூடும். யாராக இருக்கட்டும், இந்த 5 சோதனைகளில் ஏதேனும் ஒரு சோதனைக்கு மனிதன் முகம் கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி சந்திக்கக்கூடிய நேரத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த அத்தியாயமே வழிகாட்டி இருக்கிறது. ஒரு 5 சோதனைகளை பதிவு செய்யும், அந்த சோதனைகளோடு அதற்கான தீர்வையும் இந்த அத்தியாயம் நமக்கு காட்டுகிறது. இந்த அத்தியாயம் இறங்கியதே ரொம்ப அற்புதமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில்
2: மக்காவை சார்ந்த இறைமறுப்பாளர்கள் வந்து கேள்வி கேட்கிறார்கள். அன்றைக்கு இருந்த வேதக்காரர்களிடத்தில் அல்லாஹுவின் தூதரை பற்றி இந்த இறைமறுப்பாளர்கள் முறையிடுகிறார்கள். எங்கள் தேசத்தில் இப்படி ஒரு மனிதர் இருக்கிறார், இறைவனின் தூதர் என்பதாக தன்னை வாதாடுகிறார் என்று சொன்ன பொழுது அந்த வேதக்காரர்கள் சொன்னார்கள், ஒருவர் இறை தூதராக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் ஒரு மூன்று கேள்விகளை கேட்கிறோம், அந்த கேள்வியை நீங்கள் பதில் கேளுங்கள், அவர் இறை தூதராக இருந்தால் மட்டும்தான் அதற்கு பதில் கொடுக்க முடியும். கேள்விகளை சொல்லி அனுப்புகிறார்கள். 300 ஆண்டுகளுக்கு மேலாக குகையிலே தூங்கிய குகைவாசிகளினுடைய வரலாறு என்ன? யார் அந்த ஹதிர்? மூசாவினுடைய ஆசிரியராக பயணப்பட்ட அந்த ஹதிர் யார்? ஹிதிர் யார்? உலகத்தையே சுத்தி வந்த துல்கர்னைன் என்பவர் யார் என்ற மூன்று கேள்விகளை இறைமறுப்பாளர்கள் ரசூலிடத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை சொல்கிறேன் என்பதாக சொல்லி அல்லாஹுவின் தூதர் செல்கிறார்கள். காரணம், சுயமாக நபியால் ஏதோ புத்தகத்தை பார்த்து அல்லது சுயமாக யோசித்து பேசக்கூடியவர் அல்ல அவர். அல்லாஹுவினுடைய வேத வெளிப்பாடுகளை கொண்டு பேசப்படக்கூடியவர். சொன்னது தாமதம், மறுநாள் அந்த மக்கள் வந்து நிற்கிறார்கள், ரசூலுக்கு வகி வரவில்லை. ஒரு நாள் கழிகிறது, இரண்டு நாட்கள் கழிகிறது, இப்படி ஒரு சூழலை ரசூல் சந்தித்ததே இல்லை. தினமும் ஒன்றுக்கு பல முறை ஜிப்ரீல் நேரடியாக ரசூலோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவது, வகியை இறக்குவது, ரசூலோடு உரையாடுவது, திடீர் என்பதாக ஒரு நாள் முழுவதும் ஜிப்ரீலை காணவில்லை, மறுநாளும் காணவில்லை, வாரம் கடக்குகிறது, ஒரு வாரம் கடக்குகிறது, ஜிப்ரீலை காணவில்லை. நேரடியாக அல்லாஹுவோடி வகையின் தொடர்பிலே இருக்கக்கூடிய ரசூல் அந்த சூழலில் அமர்ந்து கொண்டு யோசிக்க வேண்டும், எவ்வளவு பதற்றம். நாம் என்ன தவறு செய்தோம்? இத்தனை ஆண்டு காலத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததே இல்லை. ஜிப்ரீல் வருவதே தாமதம், வரவே இல்லை. வாரங்கள் 10 நாட்களை கடந்தது, 12 நாட்களை கடந்தது, மொத்தம் 15 நாட்கள். 15 நாட்களுக்கு பிறகு 16வது நாளில் அல்லாஹ் அஸ்ஸவஜல் வஹியை இறக்கினான். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப் வலம் யஜ்அல் லஹு உவஜா. அந்த இறக்கிய வார்த்தையே அற்புதமானது. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். இந்த வார்த்தையின் ஊடாக அல்லாஹ் சொல்ல வந்த வார்த்தை என்னவென்று சொன்னால், நபியே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை, அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்றே அல்லாஹ் அந்த அத்தியாயத்தை ஆரம்பித்தார். நபியினுடைய தேட்டத்தின் விடிவு இந்த சூரத்துல் கஹ்ஃப். நபியினுடைய ஏக்கத்திற்கு விடிவாக அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை இறக்கினார். நபியினுடைய கண்ணீரை துடைப்பதற்கு, நபியினுடைய முதுகுத்தண்டை நிமிர்த்தி வைப்பதற்கு அல்லாஹ் இறக்கிய அத்தியாயம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். அல்லதி, எப்படிப்பட்ட அல்லாஹ்? அன்ஸல அலா அப்திஹில் கிதாப், இந்த வேதத்தை தனது அடிமையான முஹம்மதின் மீது அல்லாஹ் இறக்குகிறான். வலம் யஜ்அல் லஹு உவஜா, எந்த கோணலையும் இந்த அத்தியாயத்தில் காண முடியாது, எந்த மாறுதலையும் இந்த அத்தியாயத்தில் காண முடியாது, எந்த சருகுதலையும் இந்த அத்தியாயத்தில் காண முடியாது. கோணல் இல்லாத, சருகுதல் இல்லாத தெளிவான வேதத்தை தனது அடிமையின் மீது அல்லாஹ் இறக்கினானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று ரசூலினுடைய விடியலாக இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் வைத்துக் கொடுத்தார். இந்த அத்தியாயத்திற்குள்ளாக பயணிப்பதற்கு முன்பாக அல்லாஹ் முதலில் ஒரு வார்த்தையை சொல்லிவிடுவான், இன்னா ஜஅல்னா ஃபில் அர்த், இன்னா ஜஅல்னா ஃபில் அர்த் ஜீனத்தல் லஹா. இந்த உலகம் என்பது ஒரு அலங்காரம். லினபுலுவஹும் ஐயுஹும் அஹ்ஸனு அமலா, இந்த உலகத்தில் நாம் உங்களை படைத்திருப்பது உங்களில் யார் செயலால் நல்லவர்கள் என்பதை சோதிப்பதற்காக. அதிலே அல்லாஹ் பயன்படுத்தும் பொழுது ஜீனா என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துவான். உலகம் அழகு என்று அல்லாஹ் சொல்லவில்லை, உலகம் அழகு என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அலங்காரம், அழகுக்கும் அழகு அலங்காரத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அழகு என்பது எப்பொழுதுமே இருக்கக்கூடியது, அலங்காரம் என்பது சந்தர்ப்பத்திற்காக இருக்கக்கூடியது. நாம் ஒரு 5 சோதனைகளை கொண்டு மனித சமூகமே உங்களை நாம் சோதிப்போம். நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த 5 சோதனைகளுக்கு நீங்கள் முகம் கொடுத்தே ஆக வேண்டும். அந்த நேரத்தில் எல்லாம் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் தெரியுமா என்ற அல்லாஹ் பாடம் நடத்துவதற்கு முன்பாக முதலில் ஒரு துணுக்கு செய்தியை பதிவு செய்கிறான். இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஸீனத்தல் லஹா, இந்த உலகம் என்பது அழகு அல்ல, இது ஒரு அலங்காரம், ஒரு கவர்ச்சி. நேரம் செல்ல செல்ல உண்மை முகம் தெரிய வெளியே தெரிய ஆரம்பிக்கும். நான் ஒரு அழகு சாதனத்தை கொண்டு என்னுடைய முகத்தை நான் அழகுபடுத்துகிறேன் என்று சொன்னால், சில மணி தியாலங்களை நான் கடக்கும் பொழுது என்னுடைய முகத்தினுடைய உண்மை தன்மையை பிரதிபலித்துவிடும். இது அழகு அல்ல, இந்த உலகம் ஒரு அலங்காரம். ஏன் இந்த அலங்காரத்தோடு இந்த உலகத்தை நாம் படைத்தோமே ஆனால், லினபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் யார் செயலால் மிக நல்லவர்கள் என்பதை பரிசோதிப்பதற்காக இந்த உலகத்தை நாம் படைத்திருக்கிறோமே தவிர, இந்த உலகத்தினுடைய அழகிலே மூழ்குவதற்காக உங்களை நாம் படைக்கவில்லை என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். ஒரு மனிதன் ஐந்து சோதனைகளில் ஏதேனும் ஒன்றுக்கு முகம் கொடுத்தே ஆக வேண்டும். ஒரு சிலர்களுக்கு அல்லாஹ் ஐந்தையும் சோதனையாக கொடுப்பான். அது என்ன சோதனை? அந்த சோதனையின் பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும், அந்த சோதனையிலிருந்து நாம் எப்படி வெளியேற வேண்டும், எப்படி நமக்கான விடிவு, எல்லாவற்றையும் இந்த அத்தியாயம் பேசியிருக்கும். அதுதான் மிக அற்புதம். வெறும் இந்த சோதனை வரும் என்று அல்லாஹ் பேசியிருக்க மாட்டான். இந்த சோதனை வரும், இந்த சோதனையில் இவர்கள் எல்லாம் மாட்டினார்கள், இந்த மாற்றுதலில் இருந்து அவர்கள் எப்படி தப்பித்தார்கள், தப்பித்தவர்களினுடைய உயர்வு என்ன, தப்பிக்காமல் உலகத்தினுடைய அலங்காரத்தில் மூழ்கி கிடந்தவர்களினுடைய விளைவு என்ன என்று இந்த அத்தியாயம் நிறைவு செய்யும். முதல் சோதனை யாராக இருந்தாலும் தான் சுமந்திருக்கக்கூடிய கொள்கைக்கான ஒரு சோதனை ஏற்படும். நாம் ஒரு கொள்கையின் மீது இருக்கும் பொழுது நம்முடைய கொள்கையினுடைய சோதனையை அல்லாஹ் ஏற்படுத்துவார். நம்மில் யார் கொள்கையில் உறுதியானவர்கள், உறுதியற்றவர்கள் என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் ஒரு சோதனையை ஏற்படுத்துவார். உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், உலகத்தினுடைய நெருக்கடிகள், உலகத்தினுடைய இழப்புகள், இதையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி கொஞ்சம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய கால்களை அசைத்து பார்ப்பான், நம்முடைய உறுதிப்பாட்டை அல்லாஹ் அசைத்து பார்ப்பான். அந்த நேரத்தில் நாம் எதை தேர்வு செய்கிறோம், நாம் சுமந்திருக்கக்கூடிய உண்மையான கொள்கைக்காக உறுதியோடு இருக்கிறோமா, அல்லது உலகத்தினுடைய அலங்காரத்திற்காக, உலகத்தினுடைய கவர்ச்சிக்காக நம்முடைய கொள்கையை நாம் இழந்து விடுகிறோமா என்பதை அல்லாஹ் சோதிப்பான். இறை தூதர்கள் அல்ல, நல்லடியார்கள், நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு பின்னால் மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் தோன்றிய வாலிபர்கள், அரசவையில் அவர்களினுடைய தகப்பன்கள் எல்லாம் அரசவையினுடைய ஆளுநர்கள், அமைச்சர்கள், கவர்னர்கள். அதிலே சில வாலிபர்கள் அன்றைய நாட்டு அரசன் தன்னையே கடவுளாக பாவிக்குமாறு கட்டளையிட்டு நிர்பந்தித்துக் கொண்டிருந்த ஒரு காலகட்டம். நானே கடவுள் என்ற முழக்கத்தை முழங்கிக் கொண்டு மனிதர்கள்

காரணம் இருந்தால் தான் காரியங்கள் நடக்கும். இன்னைக்கு நாம தூங்குறோம் அப்படின்னு சொன்னா உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு போனவர்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாக உம்ரா செய்வார்கள். இன்னைக்கு உம்ரா செஞ்சிருப்பாரு, திருப்பி நாளைக்கு போய் உம்ரா செய்வார். உம்ராவினுடைய ஃபர்துல கடைசி ஃபர்து என்னன்னா தலைமுடியை களைய வேண்டும். இன்னைக்கு மொட்டை அடிச்சிருப்பாரு, நாளைக்கும் போய் உம்ரா செஞ்சாருன்னா மொட்டை அடிக்கணும். ரொம்ப ஆச்சரியம், இது எப்படி சாத்தியம், முடி எப்படி வளரும்? அப்போ நீண்ட காலம் அந்த துறையிலே பயிற்சி பெற்ற அந்த அழகான அந்த தொழிலாளிகள் சொல்வார்கள், தலைமுடியை இறக்கி 4 மணி நேரத்திற்குள்ளாக 1000கணக்கான புதிய முடிகள் வளர ஆரம்பித்து விடுமாம். ஆனால் 300 ஆண்டு காலம் ஒரு சமூகம் உறங்கியது, அவர்களினுடைய முடிகள் வளரவில்லை. 300 ஆண்டு காலம் ஒரு சமூகம் உறங்கியது, அவர்களினுடைய நகங்களில் எந்த மாற்றமும் இல்லை. 300 ஆண்டு காலம் ஒரு சமூகம் உறங்க வைத்தான் அல்லாஹ் அஸ்ஸவஜல், அவர்களினுடைய தோள்களில் எந்த மாற்றமும் இல்லை. எப்படி உறங்கினார்களோ 300 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஈமானை சுமந்ததற்காக இது யதார்த்தம். உலகத்தில் கடல் என்பது மூழ்கடிக்கக்கூடியது, நெருப்பு என்பது கரிக்கக்கூடியது, இதுதான் யதார்த்தம். காரணம் காரியம். ஒரு மனிதர் நெருப்பிலே கை வைப்பார் என்று சொன்னால் அந்த நெருப்பு என்ன செய்யும் என்று சொன்னால், நெருப்பிலே கை வைப்பது ஒரு காரியம், அந்த காரியத்தை அவர் செய்யும் பொழுது சுடு என்பது ஒரு காரணம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில நேரங்களில் இறை தூதர்கள் அல்ல, வாலிபர்கள், நம்மை போன்ற சக மனிதர்கள், நல்லடியார்கள், ஈமானை சுமந்ததற்காக, நேரான சத்திய கொள்கையில் உறுதியாக இருந்ததற்காக இயற்கைக்கு மாற்றமாக அல்லாஹ் அவர்களை காத்தான். கொள்கையில் சில நேரங்களில் பிடிப்பொடி இருக்கும் பொழுது இழப்புகளை போன்று நமக்கு தெரியும். இல்லை இல்லை, அல்லாஹ் அஸ்ஸவஜல் எந்த காரணமும் இல்லாமல் ஒரு மனிதர் 300 ஆண்டு காலம் அவரினுடைய தோற்றம் எப்படி மாறி இருக்க வேண்டும், அவரினுடைய முடிகள், அவரினுடைய நகங்கள், அவரினுடைய உடல் அமைப்புகள் எதுவுமே இல்லை, உறங்கியதை போன்றே அல்லாஹ் அஸ்ஸவஜல் எழுப்பி காட்டினான். எழுப்பியதற்கு பிறகு தங்களோடு பேசினார்கள், எவ்வளவு நேரம் உறங்கினோம், பகலிலே சிறிது நேரம் உறங்கி இருக்கக்கூடும், சில நேரங்களில் மதிய உணவை உண்டதற்கு பிறகு அசர் வரை உறங்குவோம் அல்லவா, அவர்கள் தங்களோடு பேசிக் கொள்கிறார்கள், அதுவரைத்தான் நாம் உறங்கி இருக்கக்கூடும். அல்லாஹ் உணர்த்தினான், அவர்கள் கையிலே இருந்த சாப்பிடுவதற்கு பசி எடுக்குகிறது, கைகளிலே சில நாணயங்கள் இருந்தது அல்லவா, குகையிலே தஞ்சமடைவதற்கு முன்பாக அந்த நாணயத்தை எடுத்துக்கொண்டு ஒருவர் கடைக்கு வருகிறார். சூரா கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்கிறான், கடையிலே கொடுக்கும் பொழுது அந்த கடைக்காரர் ஆச்சரியப்படுகிறார், வரலாற்றில் இப்படி ஒரு நாணயம் தற்பொழுது உலகத்திலேயே இல்லை. திருப்பி அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லப்படுகிறது, அதிகாரிகள் வந்து பார்க்குகிறார்கள், 300 வருடத்திற்கு முன்பாக கோலாட்சிய ஒரு மன்னனினுடைய காலத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட நாணயம். அவர்கள் சொல்ல அந்த வாலிபர்களுக்கு சொல்லப்பட்டது, இந்த நாணயம் எங்கிருந்தது, எங்கள் பாக்கெட்டில் இருந்தது, எப்பொழுது இருந்தது, சில நேரத்திற்கு முன்பாக உறங்கினோம், உறங்குவதற்கு முன்பாக பாக்கெட்டில் வைத்திருந்தோம், இப்பொழுது பசிக்குகிறது, இல்லை நீங்கள் உறங்கிய காலம் 300 வருடங்கள் என்று அந்த வாலிபர்களுக்கு பிறர் சொல்லிக் கொடுத்தார்கள். அப்போ கொள்கையில் நாம் உறுதியாக இருக்கும் பொழுது நாம் தோற்று போக மாட்டோம். அல்லாஹ் அஸ்ஸவஜல் இயற்கைக்கு மாற்றமாக அல்லாஹ் இந்த கொள்கையை கொண்டு நம்மை சோதிப்பான். ஜீனா அலங்காரம் என்று சொன்னானே, இந்த ஒரு அலங்காரம் வந்து நிற்கும் அந்த நேரத்தில் நாம் எதை கைப்பற்றுகிறோம், அந்த வாலிபர்கள் கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள், அந்த வாலிபர்களை மீட்டெடுத்தான், அந்த மன்னனை அல்லாஹ் தோல்விப்படுத்தினான். இரண்டாவதாக செல்வம், பொருளாதாரம் ஒரு அலங்காரம், இந்த உலகம் ஒரு அலங்காரம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, செல்வம் ஒரு அலங்காரம், இந்த செல்வத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான். ஒரு தகப்பனுக்கு பிறந்த 2 மகன்கள், சூரா கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்கிறான், ஒருவனுக்கு 2 பேருக்கு தந்தையினுடைய மரணத்திற்கு பிறகு பாக பங்கீடு கிடைக்குகிறது. ஒருவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தனக்கு கிடைத்த அந்த பாக பங்கை 3 பிரிக்குகிறார். 1, ஒரு பங்கை கொடுத்து ஒரு பெண்ணை மணமுடிக்குகிறார், மகர் கொடுத்து ஒரு பெண்ணை மணமுடிக்குகிறார். இனி ஒரு பங்கை ஏழைகளுக்கு சதக்கா செய்கிறார். இனி ஒரு பங்கு கொஞ்சம் மிக குறுகிய அந்த தொகையை வைத்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குகிறார், விவசாயம் செய்கிறார். ஆனால் இவரினுடைய அண்ணனுமோ

0: பங்கையும் வியாபாரத்தில் போடுகிறான், விவசாயத்தில் போடுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், ஓதுரிபுலகும் மசலர் ரஜுலைன், இருவரை அல்லாஹ் உங்களுக்கு உதாரணப்படுத்துகிறான். லி அஹதிஹிமா ஜன்னதைனி மின் அஅனாபிம், அந்த இரண்டு பேர்ல ஒருத்தர் இருக்கிறானே செல்வம் முழுவதையும் அப்படி தன்னுடைய விவசாயத்தில் போட்டான், ஒரு தோட்டம் இரண்டு தோட்டமாக மாறியது, திராட்சை தோட்டங்களை அல்லாஹ் உருவாக்கினான், அந்த தோட்டங்களுக்கு மத்தியில் ஆறுகளை அல்லாஹ் உருவாக்கினான். மிகப்பெரிய செல்வந்தனாக மாறிவிட்டான். தன்னுடன் பிறந்தவன் மூன்றில் ஒன்றை மகர் கொடுத்து ஒரு பெண்ணை மனம் முடித்தான், இனி ஒன்றை ஏழைக்கு கொடுத்து சதக்கா செய்து விட்டான், கொஞ்ச பங்கை வைத்துக் கொண்டு தன்னுடைய வாழ்வாதாரத்தை ஓட்டுகிறான். ஆனால் இந்த மொத்த பங்கையும் செல்வத்தில் போட்டு செழித்தான் அல்லவா, கொடித்தான் அல்லவா, அல்லாஹ் அவனுடைய கரத்தை உயர்த்தி கொண்டே செல்கிறான். தன்னுடன் பிறந்தவனை பார்க்கும் பொழுதெல்லாம் கேலி அடிப்பது, பிழைக்க தெரியாதவன், ஒரு ஏமாளினி. உனக்கும் தகப்பனினுடைய பங்கு வந்தது, என்னுடைய பங்கை பார்த்தாயா, எத்தனை மடங்கு நான் பெருக்கி இருக்கிறேன். இதுதான் பிழைப்பதற்கான காரணம். அப்போ அந்த தம்பி சொல்றான், உடன் பிறந்தவன் சொன்னான், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உன்னை படைத்தான், அல்லாஹ் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறான். நீ எப்பொழுது தோட்டத்திற்குள்ளே நுழைந்தாலும் அல்லாஹுவை பெருமைப்படுத்து, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியது நடந்தது என்று சொல்லு, அல்லாஹுவை மகிமைப்படுத்து. உனது முயற்சி அல்ல, உன்னுடைய திட்டம் அல்ல, உன்னுடைய உழைப்பு அல்ல, ரப்புல் இஸ்ஸத் உனக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான். ஆதலால் நீ தோட்டத்திற்குள்ளே நுழையும் பொழுதெல்லாம் மாஷா அல்லாஹ் லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் என்று படைத்தவனை பெருமைப்படுத்து என்று அந்த மனிதன் சொல்லிக் கொடுக்கிறான். காலலி சாஹிபிஹி வஹுவ யுஹாவிருஹு அன அக்ஸரு மின்க மால வஅஸ்ஸு நஃபரா, நீ என்ன செல்வத்தை வைத்திருக்கிறாய், பார் நான் எவ்வளவு செல்வத்தை வைத்திருக்கிறேன், உன்னை விட அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அவன் நினைத்துக் கொண்டான் செல்வம் என்பது கண்ணியம் என்று நினைத்துக் கொண்டான், இல்லை ஜீனா அது ஒரு அலங்காரம். குர்ஆன்ல சில வார்த்தைகள் ஜோடியாகவே வரும், அல் ஹாஃபிர் அர் ராஃபி அல் முஇஸ் அல் முஸில், தாழ்த்துபவன் உயர்த்துபவன், அல் ஹாஃபிர் தாழ்த்துபவன், அர் ராஃபி உயர்த்துபவன், அல் முஇஸ் கண்ணியத்தை கொடுப்பவன், அல் முஸில் இழிவை கொடுப்பவன். சிலருக்கு கொடுத்து அல்லாஹ் உயர்த்துவான், சிலருக்கு அல்லாஹ் எடுத்து தாழ்த்துவான், இரண்டுமே சோதனை தான். அதைத்தான் அந்த மனிதன் சொன்னான், قال لصاحبه وهو يحاوره انا اكثر منك مالا وعز نفرا ودخل جنته وهو ظالم لنفسه قال ما اظن ان تبيد هذه ابدا وما اظن الساعه இப்படி தன்னை பெருமைப்படுத்துகிறார். என்னுடைய உழைப்பால், என்னுடைய இதால் என்னை நான் கண்ணியப்படுத்தி இருக்கிறேன். அப்ப தோழன் சொல்லிக் கொடுக்கிறான், இல்லை, அல்லாஹுவை மகிமைப்படுத்து. மாஷா அல்லாஹ் அல்லாஹுவை மகிமைப்படுத்து, அல்லாஹுவை பெருமைப்படுத்து. இல்லை, எனது முயற்சி, எனது திட்டம், எனது அர்ப்பணிப்புகள் என்ற அந்த உலகத்தினுடைய மோகத்தில் மூழ்கி கிடந்த பொழுது அல்லாஹ் நிறைவு செய்கிறான். ஒரு நாள் அதே இரண்டு தோட்டங்களுக்குள்ளாக அந்த மனிதன் வந்தான். தோட்டத்தினுடைய அத்தனை பயிர்களும் மஞ்சள் அடித்ததாக கரிந்து நாசமாய் போய்விட்டது என்று அல்லாஹ் அந்த வரலாறை நிறைவு செய்யும். அல்லாஹ் கொடுப்பான், நீங்கள் யாரை மகிமைப்படுத்துகிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காக. பொருளாதாரம் ஒரு பெரிய சோதனை, அதைத்தான் அல்லாஹ் நிறைவு செய்கிறான். பாருங்கள், உங்கள் கண்களுக்கு முன்பாக இருவருக்கு நான் பொருளாதாரத்தை கொடுத்தேன், அதில் யார் என்னை மகிமைப்படுத்தினார்களோ அவர்களை நான் பாதுகாத்தேன், காலம் உள்ளவரை அவர்களை நினைவு கூறக்கூடியவர்களாக நான் உலகத்தில் மாற்றி காட்டினேன், என்னை எவன் புறக்கணித்தானோ, எனது அருள்கொடையை அனுபவித்துக் கொண்டு எனக்கு எதிராகவே எவன் பயணப்பட்டானோ, எனது அருள்கொடைகளை அனுபவித்துக் கொண்டு எனது நன்றியை எனக்கு நன்றி செலுத்துவதை யார் மறுத்தானோ அவர்களை நான் பிடிப்பேன் என்று அல்லாஹ் இந்த வரலாறு நிறைவு செய்கிறான். அப்ப செல்வம் என்பது அல்லாஹ் சோதிக்கக்கூடிய ஒரு அலங்காரம். அந்த சோதனையில் கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான், எடுத்தும் அல்லாஹ் சோதிப்பான். அல் ஹாஃபிஸ் தாழ்த்துவான், அர் ராஃபி உயர்த்துவான். எல்லா நேரத்திலும் மாஷா அல்லாஹ் லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா. உயர்ந்த கட்டிடத்திற்குள்ளாக, தோட்டம் துறவுகளுக்குள்ளாக, மகா பெரிய நம்முடைய வீடுகளுக்குள்ளாக நுழையும் பொழுது மக்கள் நம்மை பெருமைப்படுத்தும் பொழுது இல்லை, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியது நடந்திருக்கிறது. லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா. அலா உஹ்பிருக்கும் பிகுனூஸில் ஜன்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கத்து பொக்கிஷத்தை உங்களுக்கு நான் கற்றுத்தரட்டுமா? அல்லாஹுவின் தூதரே, சொர்க்கத்து பொக்கிஷம் கற்றுக்கொடுங்கள். லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா என்ற இந்த வார்த்தை இருக்கிறது. சொர்க்கத்து பொக்கிஷம் என்பதாக இந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை. அவனை நாம் அழித்தோம், அவன் செல்வத்தை நாம் அழித்தோம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். மூன்றாவதாக கல்வியை கொண்டு அல்லாஹ் சோதித்தான். அறிவுரிக்குகிறதே மகத்துவம், மகத்துவமிக்கது, மனோகரமானது, உன்னதமானது அறிவு. ஆனால் அந்த அறிவை கொண்டும் அல்லாஹ் நம்மை சோதிப்பான். அந்த நேரத்தில் நமது அறிவு நமக்கு பணிவை தர வேண்டுமே தவிர, எங்கேனும் நமது அறிவு நமக்கு கொஞ்சம் மிதப்பை கொடுக்குமேயானால், மூசா அலைஹிஸ்ஸலாம் இஸ்ரவேலர்களோடு பேசிக்கிட்டே இருக்கிறாரு, கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறாரு. ஒரு இஸ்ரவேலர் கேட்குறான், இந்த உலகத்திலே ரொம்ப தெளிவான அறிவாளி யார், ரொம்ப பெரிய அறிவாளி யார்? இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் யதார்த்தத்தோடு யோசிக்கிறாங்க. அன்றைக்கு அவர் தான் இறை தூதர், அவர் தான் அந்த இஸ்ரவேலர்களினுடைய வழிகாட்டி, இஸ்ரவேலர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர். இப்போ சொல்கிறாங்க, ஆனால் நான் தான்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நான் கேட்கக்கூடிய கேள்வி மொத்தம் மூணு தான், பதில் ஒண்ணுதான் இருக்கணும். நான் என்ன செஞ்சாலும் கேட்கக்கூடாது. கேள்வியையும் சொல்லிக் கொடுத்தார், பதிலையும் சொல்லிக் கொடுத்தார். நீ அறிவாளின்னு சொன்னில்ல, அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். இந்த இடத்துல ஒரு மனிதர் இருக்கிறார், ஹிதிரை போய் சந்திக்கணும். போன உடனே சொல்றாரு மூசா, இப்படி அல்ல வந்திருக்கிறேன், மூசா வந்திருக்கிறேன், யார் இஸ்ரவேலர்களினுடைய இறைத்துதராமா, உங்க கூட கல்வி கற்றுக்கொள்ள நான் ஆசைப்படுறேன், உங்கள்ட்ட இருந்து நான் அறிவை எடுத்து கற்றுக்கொள்வதற்கு, உங்கள் அறிவிலே கொஞ்சம் பயனடைவதற்கு வந்திருக்கிறேன் சொன்னார். எடுத்த உடனே நீங்க பயன் முடியாது, உங்களால் எல்லாம் என் கூட எல்லாம் பயணிக்க முடியாது. இல்லை இல்லை, என்ன நடந்தாலும் உங்க கூட உட்கார்ந்து நான் கல்வியை கற்றுக்கொள்ளணும். பதிலை சொல்லி கொடுக்கிறார். உலகத்தில் இது போன்ற ஆசிரியர் எங்கேனும் கண்டதுண்டா? மூசாவே, நான் எதை செய்தாலும் பதில் எதுவாக இருக்க வேண்டுமேயானால் நீ ஏன் எதற்கு என்று கேட்கவே கூடாது. முதல்லயே பதிலையும் சொல்லிட்டாரு, நீ பேசாட்டு உட்கார்ந்து இருக்கணும் போதும், அமைதியாக வருவதுதான் கல்வி. அல்லாஹ் உயர்ந்த கல்வியை கொடுத்து மூசாவை சோதிக்கவில்லை. நீ உன்னை அறிவாளின்னு சொன்னில்ல, போ இங்கே. ஆசிரியர் சொல்கிறார், உனக்கான கேள்வி எது நடந்தாலும் பதில் அமைதியாக இருக்க வேண்டும், ஏன் எதற்கு என்று கேட்கக்கூடாது. தலையாட்டுகிறார் மூசா. மூன்று கேள்விகளை தாண்ட முடியவில்லை மூசாவால், வெறும் மூன்றே மூன்று கேள்விகள். பதிலையும் சொன்னாரே ஹிதர், கேட்கக்கூடாது என்பதாக, அந்த பதிலையும் கூட அவரால் சொல்ல தெரியவில்லை, சொல்ல முடியவில்லை. இறுதியாக ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசாவை விட்டு விடைபெறும் பொழுது மூசாவினுடைய கரத்தை பிடித்து சொன்ன வார்த்தை, கப்பலில் ரெண்டு பேரும் பயணப்படுறாங்க, ஒரு சின்ன குருவி அந்த கப்பலில் வந்து அமர்கிறது, அமர்ந்து அந்த கடலினுடைய நீரை தனது அழகால் கொத்துகிறது. ஹிதர் மூசாவை தட்டுகிறார், மூசா அந்த பறவையை பார், அந்த பறவையை பார், இப்பொழுது அதனுடைய அழகால் அந்த கடலிலே முக்கி எடுத்ததே கடலிலே எவ்வளவு குறைந்திருக்கும். மூசா சொன்னார், எதுவும் குறைந்திருக்காது, உனது அறிவும் எனது அறிவும் அல்லாஹுவின் அறிவுக்கு முன்பாக இந்த பறவையினுடைய அழகிலே கொத்தி மிச்சம் இருக்கக்கூடிய நீருக்கு கூட சமம் இல்லை, நாம் யாரும் அறிவாளி இல்லை, உணர்ந்து கொள். அல்லாஹு அக்பர், எவ்வளவு பெரிய இறை தூதரை அல்லாஹ் கல்வி தான் அறிந்தவன் என்ற யதார்த்தமாக மூசாவினுடைய குணம் அதுதான். ஆனாலும் ஒரு இறை தூதர் இப்படி பேசக்கூடாது, ஒரு இறை தூதரினுடைய நாவிலிருந்து மூசாவை போன்று உன்னதமானவர்களினுடைய நாவிலிருந்து இந்த வார்த்தையை கூட அல்லாஹ் எதிர்பார்க்கவில்லை என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு கல்வியை கொடுத்திருப்பது சமூகத்தை கண்ணியப்படுத்துவதற்கு தானே தவிர, நான் கல்வியாளன், நீங்கள் எல்லாம் முட்டாள்கள், எனக்கு கீழ் உள்ளவர்கள் என்பதற்காக பிரிவினையை ஏற்படுத்துவதற்கு அல்ல. ஜீனத்தல் ஹயாத்தி துன்யா, கல்வி என்பதும் ஒரு அலங்காரம், அதை கொண்டும் நாம் சோதிப்போம். மூசா தோற்று போனார், ஹிதர் வெற்றி பெற்றார் என்று அல்லாஹ் நிறைவு செய்கிறார். நான்காவதாக அதிகாரத்தை அல்லாஹ் கொடுப்பான், ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் கொடுப்பான். அதிகாரம் என்பது நாட்டை ஆளக்கூடிய அதிகாரம் மட்டுமல்ல, நம்மில் ஒவ்வொருவருமே அதிகாரம் உடையவர்கள்தான். உறவுகளால், முதலாளியாக, தொழில்களிலே, ஊர்களிலே, பள்ளிவையினுடைய நிர்வாகத்திலே, இப்படி அல்லாஹ் நமது கையில் அதிகாரத்தை கொடுப்பான். அந்த அதிகாரமும் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, உலகத்தினுடைய அலங்காரம் கொடுத்து அல்லாஹ் நம்மை சோதிப்பான். அந்த அதிகாரத்தை நாம் எப்படி நடக்குகிறோம்? எஸ் அலூன கந்தில் கர்ணை, துல்கர்ணைன்னு ஒருத்தர் இருந்தார் கிமூல, அவர் என்ன செய்கிறாருன்னா உலகத்தினுடைய அதிகாரத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுத்தாங்க. உலகம் முழுவதும் சுற்றுவார், முழு தேசமும் அவருக்கு அல்லாஹ் கட்டுப்பட கொடுத்தார். அப்போ ஒரு ஊருக்குள்ளே போறாரு, போனாங்கன்னா அங்கே உள்ள மக்கள் வந்து இவர்கிட்ட வந்து கையை கட்டி முறையிடுறாங்க, நீங்கள் எங்களுடைய மன்னர், இதோ இந்த பகுதி ஒரு இடத்தை சுற்றி காட்டுறாங்க, இந்த காட்டை சுற்றி காட்டுறாங்க, இந்த காட்டில் சில கொள்ளக்கார கூட்டம் இருக்கிறது, இரவு நேரங்களில் எங்கள் கால்நடைகளை எல்லாம் திருடுகிறார்கள், நாங்கள் சேமிப்பதை எல்லாம் கொள்ளையடிக்கிறார்கள், கொடூரமானவர்களாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு பேசுறதுக்கு கூட அவங்க பேசுறாங்க துல்கர்ணனுக்கு புரியலை, ஏன்னா பல மொழிகளை எல்லோராலும் எல்லா மொழியையும் கற்றுக்கொள்ள முடியாதல்லவா, சைகையிலேயே பேசுறாங்க. அதற்கு முன்பாக துல்கர்ணனுக்கு முன்பாக எத்தனையோ மன்னர்கள் வந்தார்கள், எல்லோரிடத்திலும் சொன்னார்கள், ஆனால் கேட்கல, யாருமே நின்று கேட்கல. ஆகப்பெரிய உலகத்தையே கெட்டி காத்தவர். ஒரு சின்ன கூட்டம் வந்து முறையிடுகிறார்கள் துல்கர்ணன் என்று சொல்லும் பொழுது சொல்றாங்க, நீங்க சம்மதிச்சீங்கன்னா எங்கள்கிட்ட கொஞ்சம் சேமிப்பு இருக்கு, அதையும் கூட நாங்க தாரோம். அவர்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் ஒரு தடுப்பை ஏற்படுத்துங்கள். எங்கள் கால்நடைகளை திருடுகிறார்கள், கொள்ளையடிக்கிறார்கள், கொள்ளைக்கார கூட்டம் அது. அந்த கொள்ளைக்கார கூட்டத்துக்கு பெயர் யஜூஜ் மாஜூஜ் என்று சொல்லப்படுகிறது, குர்ஆன் சொல்லும். அந்த கூட்டத்திலிருந்து எங்களை நீங்க காக்கணும் அப்படின்னு சைகையிலேயே பேசுறாங்க. அவங்க பேசக்கூடிய மொழியில பேசி காட்டுறாங்க, பக்கத்துல இருந்து தெளிவுபடுத்துறாங்க, கொஞ்சம் வார்த்தையை சைகையில சொல்றாங்க. கடைசியா எல்லாரும் கையை கட்டி சொல்றாங்க, நீங்க எங்களுடைய ஆட்சியாளர், அதனால நீங்க இந்த காரியத்தை செய்யறதுக்கு நாங்க கொஞ்சம் காசு தரோம், நீங்க சும்மா செய்ய வேண்டாம். துல்கர்னைன் அல்லாஹ் அதிகாரத்தை கொடுத்து சோதிக்குகிறார். அவர் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் என்னை செழிப்பாக வைத்திருக்கிறார், உங்களது தேவையை நிறைவேற்றுவதற்குத்தான் அல்லாஹ் எங்களை அதிகாரத்தை தந்தானே தவிர உங்களிடத்திலிருந்து உறிஞ்சுவதற்கு அல்லாஹ் எனக்கு அதிகாரத்தை தரவில்லை. உங்கள் முதுகுத்தண்டிலே வரியை சுமத்தி உங்களை எழ முடியாமல் செய்வதற்கு அல்லாஹ் எனக்கு அதிகாரத்தை தரவில்லை. அல்லாஹ் அதிகாரத்தை தந்திருப்பது உங்களை போன்ற பாவப்பட்டவர்களை அரவணைப்பதற்கு, உங்கள் தேவையை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் அதிகாரத்தை தந்தான். எந்த காசும் வேண்டாம், அதை விட சிறப்பாய் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். முடிந்தால் உடலால் உழைப்பு செய்யுங்கள், நானும் சேரேன். ஆனா அவர் பெரிய ரோம்ல இருக்கிறார், ரோம்ல இருந்து ராணுவ வீரர்கள் எல்லாம் இறக்கி செய்ய முடியாது. நீங்களும் நானும் உடலால் உழைப்பு செய்வோம், முழு காசும் என்னுடையது. அந்த ரெண்டு கூட்டத்துக்கு மத்தியில அந்த காட்டுல ஒரு பெரிய சுவரை கெட்டி எழுப்புகிறார். உலகம் கண்டிராத சுவர் அது. இதுவரை அவ்வளவு மகா பிரம்மாண்டமான சுவரை உலகம் இதுவரை சந்தித்ததில்லை. மாபெரும் ஒரு சுவர், இரும்புகளை கொண்டும் அப்படி நெருப்பை ஊத வைத்து வெள்ளிகளையும் உருக்குக வைத்து அப்படி என்ன செய்கிறார், எல்லோரினுடைய முயற்சியினால் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்களே, ஆனால் தனக்கு கீழ் உள்ளவர்களினுடைய தேவையை நிறைவேற்றுகிறார். எல்லாம் முடிஞ்சோன்னு அந்த மக்கள் கண்ணீரோடி துல்கர்னைனுக்கு நன்றி செலுத்துகிறார். எத்தனையோ மன்னர்கள் எங்களை ஆண்டும் யாரும் எங்களை கண்டுகொள்ளாத பொழுது, இதற்கு முன்பு உங்களை நாங்கள் பார்த்ததில்லை, எங்கள் கோரிக்கையை வைத்தவுடன் எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றினீர்களே என்று கண்ணீரோடி அவர்கள் நன்றி செலுத்தும் பொழுது, துல்கர்னைனை புகழும் பொழுது குர்ஆன் சொல்லும், துல்கர்னைன் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்வார், ஹாதா ரஹ்மத்து மின் ரப்பி, இது என்னுடைய புகழ் அல்ல, இது என்னுடைய ரப்பினுடைய கருணை, அல்லாஹுவை துதி, எங்கள் அல்லாஹுவை மகிமைப்படுத்து. அல்லாஹு ஹாதா ரஹ்மத்து மின் ரப்பி, இந்த ஆற்றலை எனக்கு கருணையாளன் கொடுத்தான், அந்த கருணையாளனினுடைய கருணைதான் இவை தானே தவிர என்னுடைய முயற்சி அல்ல, என்னுடைய திட்டம் அல்ல, என்னுடைய உழைப்பு அல்ல. ஹாதா ரஹ்மத்து மின் ரப்பி, சுலைமான் சொன்னார் அல்லவா, ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது என்னுடைய ரப்பினுடைய அருள் கொடை. அதே வார்த்தை மாறாமல் சொன்னார், ஹாதா ரஹ்மத்து மின் ரப்பி, இந்த சுவர் அல்லாஹ் என்னை கொண்டு வந்தது, அல்லாஹுவின் கருணை உங்களுக்கு உதவுவது அல்லாஹ் என் மீது செய்திருக்கக்கூடிய பாக்கியம். நமக்கு கீழே வேலையாளராக இருப்பார்கள், கடைகளில் நாம் முதலாளியாக அமர்ந்திருப்போம். கருணை காட்ட வேண்டும், நம்முடைய அதிகாரத்தை வைத்து அவர்களினுடைய கண்ணீரை வடிப்பதற்கல்ல, நமது அதிகாரம் அவர்களினுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும். அதிகாரம் ஒரு அலங்காரம், அதைத்தான் அல்லாஹ் சொல்லி முடிக்குகிறான். அந்த அலங்காரத்தை வைத்து நாம் சோதித்தோம், அந்த சோதனையில் துல்கர்னைன் வெற்றி பெற்றார். ஹாதா ரஹ்மத்து மின் ரப்பி, இது எனது ரப்பினுடைய கருணை என்பதாக தனது அதிகாரத்தை வைத்து தனக்கு கீழ் உள்ளவர்களுக்கு நலவு செய்தாரே, இப்படி யார் செய்வீர்களோ அந்த அதிகாரம் உங்களுக்கும் நலவாக இருக்கும், பிறருக்கும் நலவாக இருக்கும். இல்லை, அந்த அதிகாரத்தை நீங்கள் துஷ்பிரயோகம் செய்வீர்களே ஆனால். இதுதான் சந்தர்ப்பம், நம்மளை எவன் கேள்வி கேட்க முடியும், என்னை கேட்டுட்டு இல்லை வெளியே போன, நீ யார் என்னை எல்லாம் கேள்வி கேட்பதற்கு, உனக்கு என்ன உரிமை இருக்குகிறதே, என் முன்னாடியே கையை நீட்டிட்டு இல்லை, போனா போகட்டும், உன்னை வேலைக்கு வச்சோம்னா ஏன் குற்றத்தையே நீ ஆய்வு செய்கிறாயா? இல்லை, ஹாதா ரஹ்மத்து மின் ரப்பி, துல்கர்னைனாக நாங்கள் இருக்க வேண்டும். பாசமானவர்களே, சூரத்துல் கஹ்ஃப், அல்லாஹ் லஹு நூர், வழிகாட்டக்கூடிய ஒளி அது. வாழ்க்கையில் வாழும் காலகட்டத்தில் நமக்கு வழிகாட்டக்கூடிய ஜோதி அது. ரசூல் சொன்னார்கள், அந்த அத்தியாயம் மிக அற்புதமானது. மனித சமூகம் முகம் கொடுக்கக்கூடிய சோதனைகளை பேசுகிறது. அல்லாஹ் ஆரம்பிக்கும் பொழுது இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஜீனா, இந்த உலகம் ஒரு அலங்காரம். இந்த அலங்காரத்தின் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் அந்த அலங்காரத்தை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். ஒரு 5 விதமான அலங்காரங்களை மார்க்கம் பதிவு செய்கிறது. 1, சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்குமான ஒரு போராட்டத்திற்கு நாம் முகம் கொடுக்க வேண்டும். 2, செல்வங்களை அல்லாஹ் கொடுப்பான் அலங்காரமாக, அந்த செல்வம் கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான். 3, கல்வியை அல்லாஹ் சிலருக்கு அறிவை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான், நமது அறிவு எதை உணர்த்த வேண்டும். 4, அதிகாரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான், அந்த அதிகாரம் சமூகத்திற்கும் மனிதர்களுக்கும் நமக்கு கீழுள்ளவர்களினுடைய கண்ணீரை துடைப்பதற்கு அதிகாரம் பயனடைய வேண்டுமே தவிர நமது அதிகாரமே பிறரை கண் கலங்குவதற்காக மாற்றிவிடக்கூடாது. இறுதியாக அல்லாஹ் அந்த அத்தியாயத்தை நிறைவு செய்வான், பண்புகளை கொண்டு அல்லாஹ் நம்மை சோதிப்பான். குணங்கள், நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய குணங்கள் ஒரு அலங்காரம். அந்த அலங்காரம், அந்த அற்புதமான குணங்களை நாம் எப்படி மெருகூட்டி கொண்டிருக்கிறோமா அல்லது குணத்தால் நாம் கெட்டிருக்கிறோமா என்பதை அல்லாஹ் சோதிப்பான். ஆதமை அல்லாஹ் படைக்கும் பொழுது அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை சொல்கிறார், ஒத்துரு அலி நபியை ஓதி காட்டுங்கள். ஆதமை நாம் படைத்தோம், முழு வானவர்களுக்கும் நாம் கட்டளையிட்டோம், ஆதமிற்கு சிரம் பணியுமாறு நாம் கட்டளையிட்டோம். இல்லா இபிலீஸ், இபிலீஸை தவிர அத்தனை நபர்களும் நமது கட்டளையை ஏற்றார்கள். காணமினல் ஜின்னி ஃபஃபசகான் அம்பி ரப்பிஹி அஃபதத்தஹிரூனஹு வதுர்ரியத்தஹு. ஆனால் அந்த இபிலீஸ் மாத்திரம் ஜின்னினத்தை சார்ந்தவன், அதனால் நமது கட்டளையை அவன் புறக்கணித்தான் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். இபிலீஸை 7வது வானத்திற்கு அல்லாஹ் உயர்த்தி வானவர்களோடு அல்லாஹ் உறவாட வைத்தான். ஒரு கட்டத்தில் இவன் வானவனாகவே இருக்கக்கூடுமோ, வானவர்களின் ஆசிரியரோ என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அவனை உயர்த்தினான். ஆனால் அல்லாஹ் பண்பு ரீதியாக யதார்த்த முகத்தோடு அல்லாஹ் அவனை சோதிக்க விரும்பிய பொழுது அவனினுடைய குணத்தை அவன் வெளிக்கொண்டு வந்து விட்டான். ஆதமை அல்லாஹ் படைத்து இபிலீஸை விட உயர்ந்தவர்கள் வானவர்கள், நெருப்பால் ஜோதியால் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் கட்டளையிட்ட பொழுது ஒட்டுமொத்த மாணவர்களும் ஏன் எதற்கு என்று கேட்கவில்லை. அல்லாஹு அஸ்ஸவஜல் கட்டளையிடுவது மகத்துவமிக்க மாட்சியமிக்க அல்லாஹ் கட்டளையிடுகிறான். ஆனால் இபிலீஸ் மாத்திரம் அல்லாஹ்விடத்தில் எதிர்த்து கேட்டான், இது ஒரு மண், நானுமோ நெருப்பால் படைக்கப்பட்டவன், ஹலக்தனி மின்னார், நெருப்பால் படைக்கப்பட்டவன் எப்படி ஒரு மண்ணுக்கு பணிந்து செல்வது தகும் என்பதாக தன்னுடைய பெருமை, தன்னுடைய போராமை, தன்னுடைய ஆணவத்தை வெளிக்கொண்டு வந்தான். அதற்கு முன்பு வரை அவன் நடித்துக் கொண்டிருந்தான் வானவர்களுக்கு மத்தியில், நல்லவனை போன்று வானவர்களுக்கு ஆசிரியரை போன்று அல்லாஹ் அவனை கண்ணியப்படுத்தி வைத்திருந்தான். அதுவரை அவன் நடித்துக் கொண்டே இருந்தான். ஒரு கட்டத்தில் ஜீனா, அல்லாஹ் சொன்னான் அல்லவா, சோதிப்போம், உலகம் ஒரு சோதனை என்பதாக அல்லாஹ் சோதித்த பொழுது அவனினுடைய முகத்திரையை அல்லாஹ் கிழித்தான், அவனினுடைய முகமூடி கலந்து விட்டது. வாழ்க்கையில் நமக்கும் ஏற்படும். சும்மா சமூகத்திற்கு முன்பாக நறுமணம் தடவியவர்களாக, சமூகத்திற்கு முன்பாக கவர்ச்சியானவர்களாக, சமூகத்திற்கு முன்பாக அழகிய இலகிய மனம் படைத்தவர்களாக இல்லை, இல்லை, நமக்கென்று ஒரு உலகம் இருக்கிறது. அந்த அந்தரங்கத்தில் நம்முடைய பண்புகள் எப்படி இருக்கிறது? நெருக்கத்திற்குரியவர்களிடத்தில், மனைவியிடத்தில், குழந்தையிடத்தில், உறவுகளிடத்தில், இரத்த பந்தத்திடத்தில் யார் நமக்கு மிக நெருக்கத்திற்குரியவராக இருக்கிறாரோ, நம்முடைய நண்பர்களிடத்தில் நம்முடைய குணத்தால் எப்படி இருக்கிறோம்? உலகம் சொல்லட்டும் இவர் குணத்தால் உயர்ந்தவர் என்பதாக, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. எனக்கு நெருக்கத்திற்குரியவர்கள் சொல்ல வேண்டும், நான் குணத்தால் எப்படிப்பட்டவன். முகத்திரையை கிழித்தான், ஷைத்தான் அடித்துக் கொண்டிருந்தான் 7வது வானத்தில். ஆனால் ஒரு சோதனை வந்த பொழுது, அல்லாஹுவினுடைய கட்டளை வந்த பொழுது அவனினுடைய முகமூடி கலண்டு விழுந்ததா இல்லையா? அதுபோன்று அல்லாஹ் நம்மையும் சோதிப்பான். எல்லா நேரத்திலும் நம்முடைய முகங்கள் ஒற்றையாக இருக்க வேண்டும். எதுவும் நடக்கட்டும், எவ்வளவு அவமானங்களை நாம் சந்தித்தாலும் மேன்மக்கள் மேன்மக்களாகவே இருக்க வேண்டும். நம்முடைய குணத்தை நாம் இழந்துவிடக்கூடாது, நம்முடைய பண்புகளை நாம் இழந்துவிடக் கூடாது. யாராக இருக்கட்டும், எவ்வளவு கோபம் இருக்கட்டும், எவ்வளவு குரோதம் இருக்கட்டும், எந்த நேரத்திலும் நமக்கான குணம் சிதைந்து விடக்கூடாது. ஷைத்தானுக்கு சிதைந்ததல்லவா? சந்தர்ப்பம் சூழல்கள் கொஞ்சம் மாறும் பொழுது, அவனினுடைய பிடரி நரம்பை கொஞ்சம் உலுக்க ஆரம்பித்த பொழுது அவனினுடைய தன்மானத்தை கொஞ்சம் உரசிய பொழுது அவனினுடைய யதார்த்த குணம் வெளியே வந்ததல்லவா? அப்படி ஒரு குணம் நமக்கு இருக்கவே கூடாது. எல்லா நேரத்திலும் ஒற்றை குணமுடையவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் நிறைவு செய்கிறான். குணங்களை கொண்டு நாம் சோதிப்போம். ஷைத்தான் தோற்று போனான், வானவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஷைத்தான் தோற்று போனான் குணத்தை கொண்டு சோதிக்கும் பொழுது. சந்தர்ப்பவாதியாக இருந்தான், ஆனால் கொஞ்சம் நாம் பிடிக்கும் பொழுது அவனினுடைய முகமூடி கலண்டதல்லவா? ஆம். ஆனால் வானவர்கள் எல்லா நேரத்திலும் ஒற்றை முகமுடையவர்களாக இருந்தார்கள். நீங்கள் வானவர்களின் குணமுடையவர்களாக இருப்பீர்களா அல்லது ஷைத்தானின் முகமூடியாக கலடப்போகிறீர்களா என்பதனுடைய சோதனை குணத்தை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான் என்று அல்லாஹ் நிறைவு செய்கிறான். நண்பு உறவுகளே, சூரத்துல் கஹ்ஃப் மிக அற்புதமானது. ஒரு முறை ஜும்மாவில் நாம் ஓதினால் அந்த வாரம் முழுவதும் நமக்கு ஒளியாக இருக்கும். வெறும் மந்திரத்தினால் அல்ல, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் தனிமையில் அமர்ந்து சூரா கஹ்ஃபை திறப்பீங்க, அருளின் வானவர்கள் உங்கள் வீட்டை நோக்கி வருவார்கள். அந்த அத்தியாயத்திற்குள்ளாகவே அல்லாஹ் விடுதலையை வைத்திருப்பான், ஒரு விடியலை வைத்திருப்பான். எப்படி வெளியேற வேண்டும், சோதனையிலிருந்து எப்படி மீள வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதனால தான் ரசூல் சொன்னார்கள், யார் ஒருவர் சூரத்துல் கஹ்ஃபை ஜும்மாவினுடைய தினத்தில் ஓதுவாரோ, ஜும்மாவினுடைய தினம் என்று சொன்னால் வியாழக்கிழமையினுடைய இரவிலிருந்து வெள்ளிக்கிழமையினுடைய சூரியன் மறையக்கூடிய வரை இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்பொழுது வேண்டுமையானாலும் இந்த அத்தியாயத்தை நாம் ஓதலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் அரபியில் ஓத வேண்டும். ஓதியதற்கு பிறகு ஒரு 10 வசனத்திற்கேனும் தமிழ் மொழிபெயர்ப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக படியுங்கள். இந்த அத்தியாயம் நம்மோடி பேசும். நமது வாழ்வுக்கான ஜோதி பிற அத்தியாயத்தை போன்றல்ல, நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனைகளையும் பேசும், அந்த சோதனைகளுக்கான தீர்வையும் பேசும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கஹ்ஃப் அத்தியாயம் யாரை புகழ்ந்ததோ அந்த புகழுக்குரியவர்களாக அல்லாஹ் உங்களையும் நம்மையும் தேர்வு செய்யட்டும். யாரை இந்த அத்தியாயம் இகழ்ந்ததோ, யார் இந்த அத்தியாயத்தின் ஊடாக சபிக்கப்பட்டார்களோ அதிலிருந்து அல்லாஹ் உங்களையும் நம்மையும் பாதுகாக்கட்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار ان الله يأمر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون
0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம் கேட்டீர்கள். வானொலியில் அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் வயல் வழியின் வாசத்தோடு வலம் வருகிறது. முஸ்லிம் வானொலி, முஸ்லிம் வானொலி,
2: முஸ்லிம் வானொலி .com,
3: முஸ்லிம் வானொலி .com, .com.
0: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் ரமலான் சிந்தனை.
4: நேர்கள் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியில் ரமலான் சிந்தனை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். ஆயத்துல் குரிஷியுடைய சிறப்புகள் பற்றிய மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்கின்றார் மௌலவி அஷேக் அலி அகமது ரஜாதி அவர்கள்.
5: சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தன்னை எவ்வாறு அறிமுகப்படுத்தினான், அல்லாஹ் தன்னை எவ்வாறு அறிமுகப்படுத்தினான் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு ஆயத்து தான் ஆயத்துல் குர்சி என்ற ஆயத். ஆயத்துல் குர்சி என்ற இந்த ஆயத் இருக்குதே, இந்த ஒரு ஆயத் அல்லாஹ் தன்னுடைய 10 விடயங்களை தெளிவுபடுத்தியிருக்கும் ஒரு ஆயத். அதனால தான் இந்த ஆயத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன் அவர்களிடம் கேட்டார்கள், யா அபா முந்திர் அதத்ரி ஐயு ஆயத்தின் மின் கிதாபில்லாஹி மஅக், அபு முந்திரே உங்களிடம் இருக்கக்கூடிய ஆயத்துகளில் அல்லாஹுடைய ஆயத்துகளில் மிக சிறந்த ஆயத்தை தெரியுமா? சொன்னார்கள், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், குர்ஆனிலே 6666 வசனங்களுக்குள் மிக பிரம்மாண்டமான ஆயத்து தான் இந்த ஆயத்துல் குர்சி. ஏன்? அல்லாஹ் தன்னை பற்றி அதிலே தெளிவுபடுத்தியிருக்கின்றார். இரண்டாவதாக அபு உமாமா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இந்த ஆயத்துல் குர்சிக்குள்ளதான் அல்லாஹுடைய இஸ்முல் அஸம் என்ற பிரம்மாண்டமான பேர் இருக்கிறது. அல்லாஹுடைய இஸ்முல் அஸம் என்ற பிரம்மாண்டமான பெயர் இந்த ஆயத்துல் குர்சிக்குள்ளதான் இருக்கிறது. மூன்றாவது, யார் இந்த ஆயத்துல் குர்சியை ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, மன் கரா ஆயத்துல் குர்சி ஃபி துபுரி ஸலாத்தில் மக்தூபா கான ஃபி திம்மத்தில்லாஹி இலா ஸலாத்தில் உக்ரா. யார் ஃபர்தான தொழுகைக்கு பிறகு இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுவாரோ அவர் அல்லாஹுடைய பொறுப்பில் ஆகிவிட்டார். ஒரு ஆயத்து தான் இவ்வளோ பிரம்மாண்டமான ஆயத். நான்காவது சகோதரர்களே, அபு உமாமா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், மன் கரா ஆயத்துல் குர்சி ஃபி துபுரி குல்லி ஸலாத்தின் மக்தூபா லம் யம்னஹு மின் துகூலில் ஜன்னத்தி இல்லல் மௌத். யார் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை ஓதுவாரோ அவருக்கும் அவருக்கும் சுவர்க்கத்துக்கும் இடையில் தடையாக இருப்பது மரணம்தான். அவர் மரணித்தால், அவர் மௌத்தானால் அவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார். சகோதர சகோதரிகளே, இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஆயத்துக்குள் அல்லாஹ் எதையும் பேசவில்லை. அல்லாஹ் தன்னை பற்றி தான் பேசுகிறார். உலகத்திலே ஆகப்பெரிய அறிவு தான் அல்லாஹுவை விளங்குவது, அல்லாஹுவை அறிமுகப்படுத்துவது. அதனால்தான் அல்லாஹுவை அறிமுகப்படுத்துவதற்கு அல்லாஹ் தன்னை எவ்வாறு அறிமுகப்படுத்தினானோ அவ்வாறு அறிமுகப்படுத்துவதுதான் ஆக சிறந்தது. அதில்தான் இந்த ஆயத்துல் குர்சி. ஐந்தாவது ஒரு சிறப்பு தான், இந்த ஆயத்துல் குர்சியை ஓதினால் ஷைத்தான் அந்த இடத்துக்கு வரமாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை ஜகாத்துல் ஃபித்ருடைய ரமலானுடைய காலத்திலே ஜகாத்தை பாதுகாப்பதற்கு அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்புக்காக நியமித்திருந்தார்கள். ஒரு நாள் இரவு அபு ஹுரைரா ரழியல்லாஹு

0: அந்த ஈச்சம்பழங்களை எல்லாம் பாதுகாத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் மனித தோற்றத்திலே வருகிறார். வந்து அந்த ஈச்சம்பழங்களை எல்லாம் அள்ளி அள்ளி சாப்பிடுகிறார். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு உடனே அவனை பிடித்தார்கள். பிடித்ததோடு அவன் சொன்னான், நான் பெரிய குடும்பக்காரன், எனக்கு பிள்ளைகள் இருக்கிறது, என்னை விட்டு விடு, நான் திரும்பவும் வரமாட்டேன். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு இறக்கத்திலே விட்டு விட்டார்கள். இவன் போய்விட்டான். அடுத்த நாள் காலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபைக்கு வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மா ஃபஅல அஸீருக்கல் பாரிஹா, அபூ ஹுரைரா, கைதியுடைய நிலைமை என்னவாக ஆனது? யா ரசூலல்லாஹ், தன்னுடைய தேவையெல்லாம் முறையிட்டான், இரக்கம் வந்தது, அவனை விட்டு விட்டேன் யா ரசூலல்லாஹ். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ ஹுரைரா, அவன் இன்றும் திரும்ப வருவான், இன்றும் திரும்ப வருவான். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எனக்கு உறுதியாகி விட்டது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே அவன் வருவான் என்று, நான் பார்த்து கொண்டிருந்தேன், அவன் வந்தான். வந்து சாப்பிடும் பொழுது அவனை பிடித்து கொண்டேன். பிடித்ததோடு அவன் திரும்ப அதே தன்னுடைய கஷ்டங்களை முறையிட்டான். அபூ ஹுரைரா, என்னுடைய பெரிய குடும்பம் அபூ ஹுரைரா என்றெல்லாம் முறையிட்டான். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் திரும்ப அவனை விட்டு விட்டேன். மூன்றாவது நாளும் வந்தான். மூன்றாவது நாள் அவனை நான் பிடித்து சொன்னேன், இதற்கு பிறகு உன்னை விடமாட்டேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடன் உன்னை நான் எடுத்து செல்ல போகிறேன். இது மூன்றாவது நாள். அப்பொழுதுதான் அவன் சொன்னான், அபூ ஹுரைரா, நான் என்னை விட்டு விடு, தஅனி உஅல்லிமுக கலிமாத், என்னை விட்டு விடு அபூ ஹுரைரா, உனக்கு நான் சில கலிமாக்களை கற்றுத்தருகிறேன், அதை வைத்து அல்லாஹ் உனக்கு பிரயோஜனம் தருவான். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு கல்வி தாகமுடையவர், அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தவர் அவர்தான். அவனிடம் கேட்டார், என்ன விடயம்? அவன் சொன்னான், இதா ஆவைத இலா ஃபராஷிக் ஃபக்ரா ஆயத்தல் குர்சி, சொன்னான், நீ விரிப்புக்கு சென்றால் ஆயத்துல் குர்சியை ஓதிவா, ஃபஇன்னஹு லயஸால அலைக மினல்லாஹி ஹாஃபிழ், நீ ஆயத்துல் குர்சியை ஓதினால் உன்னிடம் ஒரு பாதுகாவலரை அல்லாஹ் நியமித்து விடுவார், காலையாகும் வரை ஷைத்தான் உன்னிடம் நெருங்க முடியாது. இதை கற்றுத்தந்ததோடு அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் அவனை விட்டு விட்டேன். விட்டு விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபைக்கு சென்றேன். நபி அவர்கள் கேட்டார்கள், அபூ ஹுரைரா, சிறை கைதியுடைய நிலைமை என்னவாக மாறியது? அபூ ஹுரைரா, யா ரசூலல்லாஹ், அவனை பிடித்தேன். அவன் சொன்னான், உனக்கு ஒரு விடயத்தை கற்றுத்தருகிறேன், விட்டு விடு என்று கற்றுத்தந்தான், விட்டு விட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அபூ ஹுரைரா, அது என்ன விடயம்? சொன்னான், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு சொன்னார்கள், அவன் ஆயத்துல் குர்சியை ஓதும்படி சொன்னான். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமா இன்னஹு கத் சதக வஹுவ கதூப, அபூ ஹுரைரா, அவன் சொன்னது உண்மை ஆனால் அவன் பொய்யன், அவன் சொன்னது உண்மை ஆனால் அவன் பொய்யன். அபூ ஹுரைரா, கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த ஐந்து சிறப்புகளும் உள்ளடக்கியதுதான் இந்த ஆயத்துல் குர்சி.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவில் ஆயத்துல் குர்சியுடைய சிறப்புகள் பற்றிய மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அலி அகமது ரசாதி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
2: உங்கள் முஸ்லீம் வானொலியில் கேட்டது
3: ரமலான் சிந்தனை.
4: You are listening to Muslimvanoli.com.

0: ரமதான் கரீம் வானொலியில் அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள். உங்கள் முஸ்லிம் வானொலியில் வரலாற்று நிகழ்வுகள்.
1: உலகத்தின் பாதி அழகை பெற்றவர் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று நமது கண்மணி நாயகம் அவர்களே புகழ்ந்துள்ளார்கள். அப்படிப்பட்ட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் அழகால் பல சமயங்களில் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அதை பற்றி இந்த வீடியோவில் காணலாம், வாருங்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சொந்த சகோதரர்களால் சதி செய்யப்பட்டு கிணற்றில் தள்ளப்பட்டார்கள். பின்னர் சில வெள்ளிக்காசுகளுக்காக விற்கப்பட்டார்கள். இதை பற்றி நாம் முன்பே அறிந்திருந்தோம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெள்ளிக்காசுகள் கொடுத்து வாங்கிய அந்த பிரயாண கூட்டத்தார் எகிப்து நாட்டில் உள்ள ஒரு சந்தையில் விலைக்குவி விற்றார்கள். சிறுவர் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அழகு பார்ப்போர் எல்லோரையும் கவர்ந்திழுத்து கொண்டிருந்தது. ஊரே திரண்டு ஏலம் கேட்க குவிந்து வந்தனர். அப்பொழுது ஒரு மூதாட்டி மிகவும் குறைந்த பணத்தை இடுப்பில் முடிந்து கொண்டு ஏலம் கேட்கச் சென்றார்கள். இதை பார்த்து கொண்டிருந்தவர்கள் அந்த மூதாட்டியை பார்த்து, அரசர்கள், செல்வந்தர்கள், அமைச்சர்கள் என பெரும் பணம் படைத்தவர்கள் எல்லாம் அந்த சிறுவனை ஏலம் கேட்க இருக்கும் இடத்தில் நீ என்ன செய்ய போகிறாய் என்று ஏளனம் செய்தார்கள். அதற்கு அந்த மூதாட்டியோ, என்னால் அந்த குழந்தையை வாங்க முடியும் என்று நினைக்கவில்லை, ஆனால் அந்த சிறுவனை ஏலம் கேட்ட பெருமையாவது எனக்கு கிடைக்கும் என்று தன்னிடம் இருந்த சில பணத்தையும் எடுத்துக்கொண்டு அவரை ஏலம் கேட்க புறப்பட்டார்கள். அப்படி அனைவரும் போட்டி போட்டுக்கொண்டு அந்த சிறுவனை ஏலம் கேட்டார்கள். அப்பொழுது எகிப்து நாட்டு அரசருக்கு அடுத்த நிலையில் இருக்கும் நிதியமைச்சர் பெரும் காசுகளை கொடுத்து நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வாங்கினார். அவரை அழைத்துச் சென்று அவர் தனது மனைவியிடம், இந்த குழந்தையை நாம் எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கினாலும் தகும், பிற்காலத்தில் இந்த குழந்தை ஒரு பெரிய ஆளாக வரும் என்று கூறினார்கள். அது மட்டுமல்லாது, இந்த குழந்தையை நீ அடிமையை நடத்துவது போல் வளர்க்கக்கூடாது, நமது குழந்தையைப் போல் சிறப்பாக வளர்க்க வேண்டும் என்று கூறினார். அதன்படி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த எகிப்து நாட்டு நிதியமைச்சர் வீட்டில் நல்ல செல்வ செழிப்புடன் அழகான முறையில் வளர்க்கப்பட்டார்கள். அவ்வாறு வளர்க்கப்பட்ட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களது பருவ வயது அடைந்த சமயங்களில் மிக அழகாக பார்ப்போர் அனைவரும் நின்று பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவில் இருந்தார்கள். இதனால் பெண்கள் அனைவரும் அவரின் அழகால் கவர்ந்து இழுக்கப்பட்டார்கள். இப்படி செல்லும் இடமெல்லாம் அவரை பார்ப்பது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தியது. எனவே அவர் தங்களது முகத்தை மறைத்தவாறே வெளியே சென்று வருவார்களாம். இவரின் அழகு மின்னல் வெட்டினால் எப்படி கண்ணை பறிக்கும் வெளிச்சம் இருக்குமோ அந்த அளவு வெளிச்சம் பொருந்தியதாக அழகிய தோற்றத்துடன் காணப்பட்டார்கள். அப்படியே அவர் தனது முகத்தை மூடிக்கொண்டே அனைத்து இடங்களுக்கும் சென்று வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். இதனால் மற்றவர்களின் ஈர்ப்பு இவர் மேல் இல்லாமல் இருக்கும் என்று அவர்கள் நினைத்தார். என்னதான் முகத்தை மூடிக்கொண்டு சென்றாலும் வீட்டினுள் அவ்வாறு இருக்க முடியாது அல்லவா? எனவே வீட்டில் உள்ளவர்களும் இவரின் அழகால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார்கள். அதில் ஒருவராக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்த்த நிதியமைச்சர் அவர்களின் மனைவிக்கு இவர்களின் மேல் பெரிதான அன்பும் காதலும் உண்டாயிற்று. சாதாரணமாக அழகான ஆண்களையோ பெண்களையோ பார்த்தால் ஒரு ஈர்ப்பு உண்டாவது இயல்புதானே? அப்படி அவர் மீது ஈர்ப்பு உண்டாகி ஒரு படி மேலே சென்று யாரும் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து அந்த பெண் அனைத்து கதவுகளையும் தாளிட்டு வா என்னுடன் அழைத்தார். இதனை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள், என்னை வளர்த்த எனது எஜமானர் என்னை மிக சிறப்பாக வளர்த்துள்ளார், அவருக்கு என்னால் துரோகம் இழைக்க முடியாது, அவ்வாறு துரோகம் செய்பவர்கள் வெற்றியடைய முடியாது என்று கூறி அவ்விடத்திலிருந்து ஓடிச் செல்ல முயன்றார்கள். ஆனால் அந்த பெண் அவரை நாடி நெருங்கி வருகிறாள். அந்த சமயம்தான் அந்த பெண்ணை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் முறையாக பார்க்கிறார்கள். அந்த கணத்தில் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அங்கே நிறுத்துகிறார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணை பார்த்த அந்த கணத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிரில் நிற்க இவரின் எண்ணம் சற்றும் மாறாமல் அவர் மீண்டும் அங்கிருந்து ஓட முயல அந்த பெண்ணும் அவர் பின்னே ஓடிச் சென்று அவரை பிடித்து இழுத்தார். அவர் பிடித்து இழுக்கும் பொழுது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சட்டையை பின்புறமாக இழுத்தார்கள். இதனால் அந்த பெண்ணின் கைப்பட்டு சட்டை கிழிந்து போகின்றது. சற்றும் எதிர்பாராத விதமாக வாயிற்கதவு திறக்கின்றது. அதிலிருந்து அமைச்சர் அவர்கள் வருகிறார்கள். அவர் வருவதை கண்ட அவரின் மனைவியான அந்த பெண் நொடிப்பொழுதில் தனது எண்ணத்தை மாற்றி என்ன கேட்கிறார் தெரியுமா? உனது மனைவியிடம் தப்பாக நடந்து கொண்டவருக்கு என்ன தண்டனை கொடுக்கப் போகின்றீர்கள்? அதற்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ, இதில் நான் எந்த தவறும் செய்யவில்லை, அந்த பெண்தான் என்னை அழைத்தார் என்று கூற, அங்கே அமைச்சருடன் நின்று கொண்டிருந்த ஒருவர், இதில் உண்மை எது என்பதை கண்டறிய ஒரு வழி இருக்கின்றது. அந்த பெண் சொல்வது சரி என்றால் அவரின் சட்டை முன்பக்கமாக கிழிந்திருக்கும். அந்த ஆண் சொல்வது சரி என்றால் சட்டை பின்புறமாக கிழிந்திருக்கும். ஆனால் கிழிந்திருப்பதோ நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சட்டையின் பின்பக்கம் அல்லவா? எனவே அந்த நபர் எந்த தவறும் இழைக்கவில்லை, அந்த பெண்தான் தவறு செய்ய முயற்சிக்கின்றார். எனவே இதை கண்ட அமைச்சர் அவர்கள் நேர்மையாக என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த பெண்ணை பார்த்து, இது உன்னுடைய சதிதான். மேலும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி, யூசுப்பே, இதை விட்டுவிடு. ஒருவேளை உன்னிடம் ஏதோ பாவம் இருக்கும் என்றால் இறைவனிடம் மன்னிப்பு கேள். இந்த பெண்தான் தவறு செய்திருக்கின்றாள் என்று உண்மையை உணர்ந்தார்கள். இந்த நிகழ்வினை அறிந்த அவ்வூரில் இருந்த இவர்களுக்கு நெருக்கமான பெண்களில் சிலர், அமைச்சரின் மனைவி அவர்களின் அடிமையே நேசித்து விட்டார் என்று கூற, அது அந்த இடமெல்லாம் பரவிவிட்டது. இதை அறிந்த பின்னர் அமைச்சரின் மனைவி ஒரு வேலை செய்தார். அவ்வாறு பேசிய பெண்களிலெல்லாம் தன் வீட்டிற்கு அழைத்து விருந்து அளிக்க ஏற்பாடு செய்தார். அப்படி வந்த பெண்களிடம் அமைச்சரின் மனைவி ஒவ்வொருவரின் கையிலும் ஒரு கத்தியையும் பழத்தையும் கொடுத்து விட்டார்கள். இதை கையில் வைத்து கொள்ளுமாறு கூறினார். பின்பு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அந்த பெண்கள் பார்க்கும்படி நடந்து போகச் சொன்னார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவ்வாறே செய்தனர். அப்படி நடந்து சென்ற நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அழகை கண்டு அந்த பெண்கள் மிகவும் ஆச்சரியமுற்றனர். பழத்தை அறுப்பதற்கு பதிலாக தங்கள் கை விரல்களை அறுத்து கொண்டனர். மேலும் அவர்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, இவர் ஒரு மனிதர் அல்ல, ஒரு மலக்காக இருப்பாரோ என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். இவ்வாறு கூறியது மட்டுமல்லாமல் மேலும் அந்த பெண்கள் இவரை ஆசைப்பட்டதில் தப்பில்லை என்று கூறி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் எஜமானியின் விருப்பத்திற்கு கட்டுப்படு என்று சொன்னார்கள். இதை கேட்ட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ் இதைவிட எனக்கு சிறைதான் சிறந்தது என்று கூறினார். இதே சமயத்தில் இந்த விஷயம் ஊரில் இருந்த அனைவருக்கும் தெரிய வந்தது. இதனால் பெருத்த அவமானம் அடைந்த அமைச்சர் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறையில் அடைக்க முடிவு செய்தார்கள். சிறையில் இருப்பதே சரி என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எண்ணினார்கள். அதன் காரணமாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் அடைக்க ஒரு பொய்யான காரணத்தை ஜோடித்தார்கள். அதாவது, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது எஜமானரின் மனைவியிடம் தப்பாக நடந்து கொள்ள முயன்றார் என்று கூறி சிறையில் தள்ளப்பட்டார்கள். அவ்வாறு சிறையில் அடைக்கப்பட்ட பின் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்குள்ள கைதிகளிடம் நன்கு பழகி வந்தார்கள். நபிமார்கள் பொதுவாக அனைவரிடம் நன்றாக பேசி பழகக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படித்தான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நடந்து கொண்டார்கள். அந்த சிறையில் அரசாங்க கைதிகள் இரண்டு பேர் இருந்தனர். அதில் ஒருவர் அரசருக்கு சமையல் வேலை செய்பவர், மற்றொருவர் அரசருக்கு சொந்த வேலை செய்து கொடுப்பவர். இவர்கள் இருவருமே ஏதோ ஒரு காரணத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு நாள் அந்த இரண்டு பேரும் கனவுகள் கண்டனர். அதில் அரசருக்கு நெருக்கமானவன் அரசருக்கு திராட்சை ரசம் பிழிந்து கொடுப்பது போல கனவு கண்டான். சமையல் கட்டில் வேலை செய்யும் ஒருவன், அவனது தலையின் மேல் மூன்று அடுக்குகள் வைக்கப்பட்டுள்ளது. அந்த மூன்று அடுக்கில் ரொட்டி துண்டுகள் இருந்தது. அதை ஒரு காகம் எடுத்துச் செல்கின்றது என்பதை போல கனவு கண்டான். கனவு கண்ட இருவருக்கும் ஒரே குழப்பமாக இருந்தது. இந்த கனவை பற்றி யாரிடமாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்ப்பதற்கு நல்லவராகவும் சரியானவராகவும் அவர்களுக்கு தெரிந்தார்கள். உடனே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கனவிற்கான விளக்கத்தை அவர்கள் இருவரும் கேட்கச் சென்றார்கள். பின் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் தங்கள் கனவுகளை கூறி விளக்கம் தருமாறு கூறினார்கள். இதுதான் சமயம் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ, நான் சாப்பிட்டு வருவதற்குள் உங்கள் கனவுக்கு விளக்கம் தருகின்றேன். அதுவரை நீங்கள் இங்கேயே அமர்ந்திருங்கள் என்று கூறி அதற்கு முன் சில தெளிவுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் கடவுள்களை வணங்குவது சிறப்பானதா இல்லை ஒரு இறைவனை வணங்குவது சிறப்பானதா என்று கைதிகளிடம் தனது பிரச்சாரத்தை செய்தார்கள். அவர்களின் கனவுகளுக்கு விளக்கமும் தந்தார்கள். அதாவது, ரொட்டி துண்டுகளை காகம் கொத்தி செல்வது போல் கனவு கண்டவரிடம், உன்னை கொல்லப் போகின்றனர், உனக்கு மரண தண்டனை தரப்படும், உன்னுடைய தலை மட்டும் தனியாக துண்டித்து தொங்க போட்டு விடுவார்கள் என்று கூறினார்கள். பிறகு அரசருக்கு பலரசம் தருவது போல் கனவு கண்டவரை நோக்கி, உன்னை 3 நாளில் விடுதலை செய்யப் போகின்றனர், நீ பழையபடி அரசரிடம் வேலைக்கு செல்லலாம் என்று கூறினார்கள். இதை கேட்ட பின் இருவரும், தாங்கள் கனவே பார்க்கவில்லை, உங்களிடம் பொய்க்கூறினோம் என்று கூறினார்கள். இதில் எது உண்மை என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியுமல்லவா? உடனே அவர்கள் அந்த பலரசம் கொடுப்பது போன்று கனவு கண்டவனிடம், நான் தவறிதும் செய்யவில்லை, பொய்யான காரணத்தால் என்னை சிறையில் அடைத்துள்ளனர், நீ அரசனிடம் சென்ற பின் என்னை பற்றி சொல் என்று கூறினார்கள். சில நாட்கள் சென்றது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போல ஒருவன் மரணித்துவிட்டு மற்றொருவன் விடுதலை செய்யப்பட்டு மீண்டும் அரசரிடம் வேலைக்கு சேர்ந்து விட்டான். ஆனால் அவன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றி அரசரிடம் கூறுவதை மறந்துவிட்டான். இப்படியே சுமார் 7 வருடங்கள் சென்றுவிட்டன. 7 வருடங்களுக்கு பிறகு அரசருக்கு ஒரு கனவு வருகின்றது. அதில் 7 கொழுத்த பசுக்கள் இருக்கின்றன, அதை 7 நோஞ்சான் பசுக்கள் சாப்பிடுகின்றது என்பது போன்ற வித்தியாசமான கனவு ஒன்றும், மேலும் 7 செழிப்பான கதிர்களும் 7 காய்ந்த கதிர்களும் அவரது 2வது கனவில் வருகின்றது. இந்த கனவுகளில் ஏதோ அர்த்தம் இருக்கின்றது என்பதை உணர்ந்த அவர்கள் தனது மந்திரியிடம் தான் கண்ட கனவை கூறி, இதற்கு ஏதாவது அர்த்தம் இருக்கின்றதா என்று கேட்க, அதற்கு மந்திரி அவர்களோ, எனக்கு ஒன்றும் இதில் அர்த்தம் இருப்பதாக தெரியவில்லை, இது உங்களுடைய மனப்பிரமையாக இருக்கும் என்று அந்த மந்திரிகள் கூறினர். அப்பொழுது அந்த நேரத்தில் திராட்சை ரசத்தை ஊற்றிக்கொண்டிருந்த அந்த வேலைக்காரனுக்கு சிறையில் இருந்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஞாபகம் வந்துவிட்டது. உடனே அவன் மன்னரிடம், எனக்கு ஒருவரை தெரியும், அவர் இந்த கனவுக்கான விளக்கத்தை அறிந்திருப்பார் என்று கூறினார். மேலும், என்னை சிறைக்குச் செல்ல அனுமதியுங்கள், ஏனெனில் சிறையில்தான் அவர் உள்ளார் என்று கூற மன்னர் அவருக்கு அனுமதி அளித்தார். இதையடுத்து அந்த வேலைக்காரர் சிறைக்கு சென்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் மன்னர் கண்ட கனவை கூறி விளக்கம் கேட்டார். அதற்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அடுத்து வரும் 7 வருடங்கள் மிக செழிப்பானதாகவும் மகசூல் தரக்கூடிய வகையில் இந்த நாடு இருக்கும், ஆனால் அதற்கு அடுத்து வரும் 7 வருடங்களில் சொல்ல முடியாத வண்ணம் பஞ்சம் பரவி கிடக்கும் என்று மன்னர் கண்ட கனவிற்கு அர்த்தத்தை கூறினார்கள். அர்த்தத்தை கூறியது மட்டுமல்லாது, அந்த சூழ்நிலையை எப்படி கையாள்வது என்பதையும் அவர் கூறுகிறார். முதல் 7 வருடங்களில் விளைச்சல் மிக அதிகமானதாகவும் அதிக மகசூடன் நல்ல செழிப்பாகவும் இருக்கும். அச்சமயத்தில் கதிர்களை அறுவடை செய்து அதிலுள்ள தானிய மணிகளை தனியே பிரித்து எடுக்காமல் அப்படியே பாதுகாப்பாக விட்டுவிடுங்கள். அடுத்து வரும் 7 வருடங்களில் மிகுந்த பஞ்சம் நிலவும். அச்சமயத்தில் அந்த கிடங்கில் கிடக்கும் கதிர்களுடன் கூடிய தானியங்களை சிறிது சிறிதாக பிரித்தெடுத்து தேவைக்கு தகுந்தாற்போல் பயன்படுத்தி கொள்ளலாம். ஏனென்றால் இந்த கதிர்களிலிருந்து முன்னரே தானிய மணிகள் பிரித்து எடுத்துவிட்டால் அது கெட்டுப்போய்விடும். ஆனால் இப்படி வைத்திருந்தால் அவ்வாறு நடக்காது என்று சிறந்த யோசனையும் அந்த வேலைக்காரனிடம் கூறினார் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த வேலைக்காரனுக்கோ இதிலுள்ள அறிவு கூர்மையை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே அவன் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதை அப்படியே மனரிடம் கூறினான். தான் கண்ட கனவிற்கு விளக்கம் கூறியது மட்டுமின்றி அந்த பஞ்ச காலங்களில் எப்படி கையாள்வது என்று சரியான திட்டத்தையும் கூறியிருக்கிறார் என்றால் அவர் சாதாரண மனிதர் அல்ல. எனவே உடனே சிறைக்கு சென்று அவரை அழைத்து வா, அவருக்கு மரியாதை செய்ய வேண்டும், அவருடைய தேவை நமக்கு இருக்கின்றது என்று கூறினார். உடனே அந்த வேலைக்காரன் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் சென்று, வா என்னுடன் மன்னர் உனக்கு விடுதலை அளித்து விட்டார் என்று கூற நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ வர மறுத்தார். முதலில் நான் செய்யாத தவறிலிருந்து

0: எனக்கு விடுதலை கிடைக்காமல் நான் வெளியே வரமாட்டேன். என் மேல் ஒரு பழிச்சொல் சொல்லப்பட்டுள்ளது, அதிலிருந்து விடுதலை அளிக்காமல் நான் வரமாட்டேன் என்று கூற, சரி அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அந்த பெண்களை அழைத்து நான் என் முதலாளியின் மனைவியிடம் தவறாக நடந்து கொண்டேனா என்று விசாரணை செய்யுமாறு கூறினார். எனவே அரசர் அந்த பெண்களை எல்லாம் அங்கு வரவழைக்கின்றார். உடன் அமைச்சரின் மனைவியும் அங்கே வந்தார்கள். வந்த அந்த பெண்கள் எல்லாம் இவர் நல்லவர், இவர் மீது எந்த தவறும் இல்லை என்று சாட்சி கூறினர். மேலும் தவறு செய்த அந்த அமைச்சரின் மனைவியும் மன்னர் முன்னிலையில், நான் தான் அவரை என்னுடன் அழைத்தேன், இது என் மனதில் ஏற்பட்ட தவறான எண்ணம், எப்பேற்பட்ட மனதிலும் தவறான எண்ணங்கள் வரலாம் அல்லவா, அந்த தவறிலிருந்து அல்லாஹ் என்னை மன்னிப்பானாக என்று கூறினார்கள். இவ்வாறு தனது தவறை அனைவரிடமும் கூறிய பின்னரும் மன்னிக்காமல் இருப்பது மூமின்களுக்கு அழகு கிடையாது. அது மட்டுமல்லாது, தவறான எண்ணம் மனதளவில் மட்டுமே உண்டானதே அன்றி அதில் தவறு நடக்காமல் அந்த அல்லாஹ் பார்த்து கொண்டான். அந்த தீய எண்ணம் மனதளவிலேயே வந்து சென்று விட்டது, தான் நிரபராதி என்று உறுதியான பின் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் இருந்து வெளியே வர சம்மதம் தெரிவித்தார்கள். வெளியே வந்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அரசரே வரவேற்றார். தன் அருகிலேயே அவர்களை வைத்துக் கொள்ள விரும்பினார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் உங்களுடன் இருக்க வேண்டுமெனில் நிதியமைச்சர் பொறுப்பு வேண்டும் என கேட்டார். அதற்கு காரணம் தன்னால் முடியும் என்று அவர்கள் நம்பினார்கள். மேலும் நாட்டிற்கு நல்லது செய்ய வேண்டும் என்று மிக அதிகப்படியாக அவர்கள் விரும்பினார்கள். அவர்கள் அந்த நாட்டின் நிதியமைச்சரானார். எகிப்து தேசத்தின் இரண்டாவது பெரிய பொறுப்பில் அமர்ந்தார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போல அடுத்த 7 ஆண்டுகள் மிக செழிப்பாகவும் அதிக விளைச்சலும் இருந்தது. அதனை பத்திரமாக சேமித்தனர். அதற்கு அடுத்து வந்த 7 ஆண்டுகள் மிக அதிக வறட்சி காணப்பட்டது. அச்சமயத்தில் அதனை பயன்படுத்தினர். மக்களுக்கு தானியம் பங்கிட்டு அளிக்கப்பட்டது. அதை அப்படியே அளிக்கப்படவில்லை, பணம் வாங்கி கொண்டுதான் அளித்தார்கள். அப்படி பணம் இல்லாதவரிடம் வேலை வாங்கி கொண்டு தானியங்களை அளித்தார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிதியமைச்சர் பொறுப்பில் இருந்ததால்தான் மிக சிறப்பான முறையில் வறட்சி காலம் கையாளப்பட்டது. பஞ்சகாலத்தில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பை கடைபிடித்தார்கள். தான் நோன்பு இருந்து மக்களின் பஞ்சத்தை போக்கினார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் மிக அழகு பொருந்தியதாக காணப்பட்டாலும் அல்லாஹ்வின் பொருத்தத்தையே மிக அதிக அளவு நேசித்தார்கள். கஷ்டகாலத்தில் நோன்பு நோற்று அல்லாஹ்வின் பொருத்தத்தால் மக்களின் பஞ்சத்தை சிறப்பாக போக்கினார். அல்லாஹ்வும் அவரை கைவிடவில்லை. தன் அழகால் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளான நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறுதியாக எகிப்து நாட்டின் உயரிய பொறுப்பில் அமர வைத்தார் அல்லாஹ். இன்றைய சூழலில் ஒவ்வொரு மனிதர் வாழ்விலும் சிரமங்கள் இல்லாமல் இல்லை, அவரவர் நிலைக்கு ஏற்றால் போல் கஷ்டங்கள் சூழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. நம்முடைய மன தைரியத்தாலும் பொறுமையாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக இறை நம்பிக்கையாலும் இதை நாம் எதிர்கொண்டோமே ஆனால் வாழ்வில் உயரிய நிலையை நம்மால் அடைய முடியும் இன்ஷா அல்லாஹ்.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் வரலாற்று நிகழ்வுகள்
2: முஸ்லிம் வானொலி muslimvanoli.com.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி.
4: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
5: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாயி வல் முர்சலீன் وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பர்க்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரொருளால் பெரும் கிருபையினால் இந்த மாதாந்திர நிகழ்ச்சியில் நாம் அனைவரும்

கரணம். கரணம்னா என்னது? கரணம், கரணம் அடிக்கிறது. அதாவது என்னன்னா, ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் கொஞ்சம் இதாயிடுச்சுன்னா என்ன ஆயிடும், மரணமே வந்துவிடும் என்கிற அளவிற்கு சொல்லப்படுவது. அதே மாதிரி தான் இந்த நாவு, இதை நாம் சரியான முறையில் பயன்படுத்தாவிட்டால், இதை நாம் பாவமான காரியங்களுக்கு பயன்படுத்தினால் நிச்சயமாக நரகத்திற்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். அதனால்தான் இந்த தலைப்பு மிகப்பெரும் கவலையோடு தரப்பட்டிருக்கிறது. நம்முடைய நாவால் எத்தனையோ விஷயங்களை பேசுகிறோம், அந்த பேச்சுக்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறித்தோ பின்விளைவுகளை குறித்தோ சிந்திக்காமலேயே நம்முடைய நாவு இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி விடுகிறது. நரம்பில்லாத நாக்கு என்பார்கள், நரம்பில்லாத நாக்கு என்பார்கள். அதனால் இஷ்டம் போல் நம்முடைய நாவை நாம் சர்வசாதாரணமாக இன்றைக்கு பயன்படுத்தி விடுகிறோம். என்னவெல்லாம் இந்த நாவு இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது? பொய் பேசுவது, புறம் பேசுவது, கோல் சொல்லுவது, ஆணவமாக பேசுவது, அவதூறுகள் பேசுவது, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் இந்த நாவு செய்யக்கூடிய சேட்டைகளை பற்றி. நிறைய பேர் அவனுடைய வாயாலேயே தான் என்ன செய்கிறார்கள், வாழ்க்கையை இழக்கிறார்கள். அப்படிதானே, யாரையா பற்றி கமெண்ட் பண்ணும்போது இன்றைக்கி எப்படி சொல்கிறோம், பரவாயில்ல தான் நான் வாய் தான் கொஞ்சம் நீளம் அப்படிம்போம். அவர் நல்ல மனுஷன்தான், வாயை மட்டும் கொஞ்சம் ஒழுங்காக வச்சுக்கிட்டாருனா அவர் நல்ல மனுஷன்தான். இப்படி நிறைய பேரை பற்றி நாம் சொல்லுவதை கேட்போம். குறிப்பாக பெண்களை பற்றியும் இந்த விமர்சனங்கள் அதிகமாக சொல்வதுண்டு. உங்களை நல்ல பொம்பளை தான்ப்பா, ஆனால் வாய் தான் ரொம்ப பெருசு அப்படின்னு. வாய் இருக்கிறதே இந்த நாவு, நாளைக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை இன்னைக்கே இழுத்து விடக்கூடிய தகுதி எதுக்கு தான் இருக்கு? வாய் இருக்கு. நீங்க நிறைய சண்டைகளை கேள்விப்பட்டிருப்பீங்க, புருஷ முண்டாட்டி தகராறு ஆரம்பித்து எத்தனையோ சண்டைகளை நாம் கேள்விப்பட்டிருக்கோம். கொஞ்சம் உட்கார்ந்து இந்த சண்டை ஏன் வந்துச்சு அப்படின்னு கேளுங்க. எதனால? இதனாலதான். இதை மட்டும் ஒழுங்கா வச்சுக்கிட்டு இருந்தா நிறைய பேருடைய வாழ்க்கை நிம்மதியாக போகும். ஊர்லெல்லாம் சண்டே தான் விடுமுறை அப்படிதானே. இந்த சண்டேவெல்லாம் இன்னைக்கு சண்டையாக மாறிக்கிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு அந்த சண்டையினுடைய இறுதியில் மண்டையே காலியாயிருக்கு. என்னன்னு பார்த்தா இந்த வாய், வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் எதையாவது பேசி, எதையாவது குத்தி காட்டி பேசி, இப்படியே என்ன செய்கிற சகோதரர்களே, பிரச்சனைகளை வளர்த்து கொண்டே இருப்பது சில பேருக்கு பொழுதுபோக்கு. நாக்கில் அவன் ஒரு பிளேடை ஒட்டி கொண்டு போவதை போல்தான் நிறைய பேருடைய நாவு என்ன செய்யும், எதையாவது வெட்டி கொண்டே அறுத்து கொண்டே இருக்கும். நாலு பேருக்கு மத்தியிலே சண்டை மூட்டி விடாட்டா அவனுக்கு தூக்கமே வராது. இப்படியெல்லாம் நிறைய வித்தியாசமான மனிதர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். அதனால்தான் பாருங்கள், இஸ்லாமிய மார்க்கம் நாவு விஷயத்தை குறித்து ஏராளமான எச்சரிக்கைகளை தந்திருக்கு. இங்கே ஏன் நாவும் நரகமும் என்கிற தலைப்பு தரப்பட்டது அப்படின்னா, நாவை குறித்து எச்சரிக்கை செய்யப்பட்ட நபிமொழிகளை எல்லாம் தொகுத்து பார்க்கிற போது நாவி விபரீதங்களை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டிய நபிமொழிகளை எல்லாம் தொகுத்து பார்க்கிற போது முடிவுக்கு நம்ம இப்படித்தான் வர முடியுது. இப்படி இந்த நாவு பெரும்பான்மையான மனிதர்களை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறது. அதனாலதான் நாவும் நரகமும் என்கிற தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கு. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமையான ஒரு கட்டளையை விடுகிறான் நபிகள் நாயகம் செல்லாசர்கள் மூலமாக. குல், நபியே சொல்லுங்கள், குல் இபாதி, என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள், யகூலு அல்லதி ஹி அஹ்சன், எது மிக மிக நன்மையோ அதையே அவர்கள் பேசட்டும். எது நன்மையோ அதை மட்டும் அவர்கள் என்ன செய்யட்டும், பேசட்டும். ஏன், இன்ன ஷைத்தான யன்ஸஹு பைனஹும், நிச்சயமாக ஷைத்தான் அவர்களுக்கிடையில் இந்த பேச்சின் மூலம் பிரச்சனைகளை தூண்டிவிடக்கூடியவனாகவே இருக்கிறான். பேச்சு மட்டும் அளவோடு இருந்து விட்டால் சகோதரர்களே, எத்தனை விவாகரத்துகள் தடுக்கப்பட்டிருக்கும். பேச்சு மட்டும் அளவோடு இருந்திருந்தால் எத்தனை பிரச்சனைகள் தடுக்கப்பட்டிருக்கும். பேச்சு மட்டும் அளவோடு இருந்திருந்தால் உறவுகள் முறிக்கப்படுவது எவ்வளவு தூரம் பாதுகாக்கப்பட்டிருக்கும். பேச்சு மட்டும் அளவோடு இருந்திருந்தால் எத்தனை நட்புகள் பிரியாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கும். நட்புகள் பிரி, யோசிச்சு பாருங்க, அப்படியே உங்க வாழ்க்கையில கடந்த காலத்தை யோசிச்சு பாருங்க.
நீங்கள் யாருடைய நட்பை

0: எல்லாம் விழுந்திருக்கிறீர்கள், எந்த உறவுகளை உறவுக்காரர்களுடைய உறவுகளை எல்லாம் விழுந்திருக்கிறீர்கள், எத்தனை முறை உங்கள் மனைவியினுடைய வெறுப்பை சம்பாதித்திருக்கிறீர்கள், எத்தனை முறை உங்கள் பெற்றோருடைய கோபத்திற்கு நீங்கள் ஆளாகி இருக்கிறீர்கள், எத்தனை முறை உங்களுடைய மேலதிகாரிக்கும் உங்களுக்கும் இடையில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது, அல்லது எத்தனை முறை உங்களுக்கு கீழ் வேலை பார்ப்பவர்களுடைய ஆத்திரத்திற்கு நீங்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இல்ல, அப்படியே யோசிச்சு பார்த்து ஒரு லிஸ்ட் போடுங்க. காரணம் எதுவா தான் இருக்கும்? இந்த வாயாகத்தான் இருக்கும். அதனால் தான் இஸ்லாம் என்ன சொல்கிறது, குல் இபாதி யகூலு அல்லதி ஹி அஹ்சன், எது நன்மையோ எது சிறந்ததோ அதை மட்டும் பேச வேண்டும் என்று நபியே எனது அடியார்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள். அப்போ இந்த நாவின் மூலம் சகோதரர்களே நன்மை பயக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் பேச வேண்டும். இந்த நாவினால் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை பேசுவதோ, இந்த நாவினால் பிரச்சனைகளும் பின்விளைவுகளும் ஏற்படக்கூடிய அடிப்படையிலே இந்த நாவை பயன்படுத்துகிறது இருக்கிறதே பாரதூரமான பாரிய விளைவுகளை அது ஏற்படுத்திவிடும். அதனால் தான் பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொல்கிறார்கள், இன்னல் அப்த லயத்கல்லமு பில் கலிமா, ஒரு அடியான் ஒரு வார்த்தையை பேசுகிறார். இங்கே கலிமா என்றுதான் சொல்லப்படுகிறது, ஒரே ஒரு வார்த்தையை பேசுவார். மா யத்பயனு ஃபீஹா யஸில்லு பிஹா இலன்னார் அப்அத மிம்மா பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிபி, ஒரே ஒரு வார்த்தையை தான் பேசுவான். அது ஏற்படுத்தக்கூடிய பாரிய விளைவுகள் எப்படி இருக்கும் என்றால், கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையில் எவ்வளவு இடைவெளி இருக்கிறதோ, தொலைதூரம் இருக்கிறதோ, அவ்வளவு தூரம் அவன் நரகத்தின் பக்கம் எடுத்துச் செல்லப்பட்டு விடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்போ நாம் அவனை எங்கே கொண்டு போய் சேர்க்குது? நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கிறது. எத்தனை வார்த்தை பேசுவதனால்? பின் விளைவுகளை புரியாமல், அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி யோசிக்காமல், இந்த வார்த்தையை அவன் பாவித்ததனால் பயன்படுத்தியதனால் இறைவன் படக்கூடிய ஆத்திரத்தை பற்றி பொருட்படுத்தாமல், இந்த நாவு அவனுக்கு ஏற்படுத்தக்கூடிய விபரீத விளைவுகளை பற்றி அவன் யோசிக்காமல் அவன் பயன்படுத்துகிற ஒரே ஒரு வார்த்தை, கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையில் எவ்வளவு தொலைவு இருக்கிறதோ அவ்வளவு தொலைவு அவன் நரகத்தின் பக்கம் எடுத்துச் செல்லப்படுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எவ்வளவு பெரிய எச்சரிக்கை இது, எவ்வளவு பெரிய எச்சரிக்கை! ஒரு வார்த்தை கொண்டு போய் அவனுக்கு இவ்வளவு தூரம் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது என்றால், வாழ்விலே நாம் பயன்படுத்தக்கூடிய அல்லது இதுவரைக்கும் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எவ்வளவு கெட்ட வார்த்தைகள் நாம் பேசியிருக்கிறோம், எவ்வளவு அவதூறுகளை பேசியிருக்கிறோம். சில பேர் ஊசியை வைத்து குத்துவதை போல் பேசுவார்கள். ஒரு வார்த்தை பேசினாலும் திரு வார்த்தையா பேசிட்டேனான்னு பக்கத்துல ரெண்டு பேர் ஏத்தி வேற விடுவான். நறுக்குன்னு நாலு கேளுமா, எப்படி நறுக்குன்னு நாலு கேளு அப்படிம்பா. இப்படி சகோதரர்களே, சுற்றி இருப்பவர்கள் உசிப்பு விட்டு உசிப்பு விட்டே நிறைய பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வரலாறை நீங்கள் படித்து பாருங்கள். அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளந்து பேசியிருக்கிறார்கள், அளவோடு பேசியிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிற வார்த்தைகளை எண்ணிவிடக்கூடிய அளவிற்கு மிக சொற்பமான, அதே நேரத்தில் அர்த்த புஷ்டியுடன் கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள். நபியினுடைய சிறப்பு என்று சொல்லுவார்கள். சரியான மொழியில் இதை மொழிபெயர்க்க முடியாத அளவிற்கு மிக அற்புதமான வார்த்தை. ஓரளவிற்கு தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் வார்த்தைகளின் திரட்டுகள் வழங்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா. ஒரு வார்த்தை தான், அதை வச்சு பேரா பேராவாக விளக்கம் எழுதலாம். ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லி இருப்பார்கள், அதை குறித்து பக்கம் பக்கமாக விளக்கங்கள் எழுதலாம். ஆனால் பக்கம் பக்கமாக இருக்கிற விளக்கங்களை எல்லாம் ஒரே ஒரு வார்த்தையில் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு மொழி ஞானம் வழங்கப்பட்டவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அகிலத்தின் அற்கொடை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவையில்லாமல் வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார்கள். ஆனால் இன்னைக்கு தேவையில்லாமல் தான் நிறைய வார்த்தையை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். பேசக்கூடாத இடங்களில் நிறைய விஷயங்களை பேசியே நமக்கு பெற வேண்டிய நிறைய விஷயங்களை நாம் இழந்திருக்கிறோம். அப்படிதானா எல்லா விஷயமும் இன்றைக்கு பார்க்கப்படுகிறதா இல்லையா? ஒரு கம்பெனியில் ப்ரொமோஷன் எப்படி தீர்மானிக்கப்படுகிறது? ஒரு இவன் மேலுக்கு மேல் இவன் வாழ்க்கையிலே முன்னேறி வருவதற்குரிய விஷயங்கள் தீர்மானிக்கப்படும் போது நம்முடைய ஆட்டிடியூட்ஸ் என்பதை கவனிக்கிறார்களா இல்லையா? இவனுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கிறது? அவனோடு பணிபுரிபவர்களோடு இவன் எப்படி பேசுகிறான்? மேனேஜ்மெண்ட்டோடு எப்படி இவன் பேசுகிறான்? இவனுடைய பேச்சு எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் வைத்துத்தான் உங்களுடைய முன்னேற்றங்கள் தீர்மானிக்கப்படுகிறது. இன்னைக்கு அதெல்லாம் பற்றி யோசிக்கிறதே கிடையாது. பற்றி என்ன செய்யறது? நம்ம யோசிக்கிறதே கிடையாது. வாய்க்கு வந்ததையெல்லாம் பயன்படுத்தி விடுகிறோம். சில பேர் பேச நினைத்ததை பேசாவிட்டால் அவர்களுக்கு தூக்கமே வராது. இல்லை அவனை பேசணும்னு நினைச்சேன் அப்படின்னு ஃபோன் அடிச்சுலாம் நிறைய பேர் பேசுவான். எப்படி சில பேருக்கு பேச நினைத்ததை பேசாவிட்டால் அவர்களுக்கு தூக்கமே வராது. அப்படியே வருவார் இவர், அவர் மாதிரியா இருக்கார், விட்றா அப்படிம்பார். அந்த விட்றா அப்படின்னு அவர் சொல்லும் போதே ஓகே, இவர் அந்த விஷயத்தை நம்ம விடக்கூடாதுங்கிறதுனாலதான் விட்றாங்கிறார் அப்படின்னு. என்னப்பா விஷயம் அப்படின்ட்டு வாயிலிருந்து வார்த்தையை வாங்குறது வந்துகிட்டே இருந்தேன். என்னைய பார்த்து இப்படி சொல்லிட்டான், சும்மாவா அவனை விட்ட அப்படின்னு இவருங்க. இல்லை எதுக்கு பிரச்சனை வேண்டாம், இதெல்லாம் பார்க்கக்கூடாது. எப்படி அவனு அவன் சொன்னா, இது நம்ம ஊருக்கே அவமானம், ஊரை இழுத்துருவான் டக்குனு. முதல்ல என்ன சொல்லுவான், இது நம்ம வீட்டு நம்ம குடும்பத்துக்கே பிரச்சனைன்ட்டு குடும்பத்தை இழுப்பான். அப்படியே நம்ம ஊருக்கே அவமானம்டான்னு ஊரை இழுப்பான். பா தமிழ்நாட்டுக்கே அவமானம்னான்னு மாநிலத்தை இழுப்பான். நீ எல்லாம் ஒரு இந்திய நாடா, இந்தியாவுக்கே இது கேவலம்பா, நீ வெளிநாட்டில் இருக்கிறதுக்கே கேவலம்பா. யாரு இவன் ஒருத்தனுக்கும் இன்னொருத்தனுக்கும் வந்த பிரச்சனையை
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சாபம் உண்டாகட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமா அதுக்கு ஒரு அழகான ரிப்ளை பண்ணாங்க. ஆனா கூட இருக்கிற ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா என்ன பண்ணாங்க, வாலைக்குமுஸ்ஸாமு வல்லஅனது வல்கதப். அவன் சொன்னது ரெண்டு, இவங்க சொன்னது மூணு. அப்படிதான் உடனே ரசூலுல்லாஹி உங்கள் மீது சாபமும் கோபமும் மரணமும் உங்களுக்கு உண்டாகட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சனை ஆரம்பிச்சு வச்சா யூதனை பத்தி ஒண்ணுமே சொல்லல. மனைவி பக்கத்தில் போற ஆயிஷா, ஏன் நான் உன்னை இப்படி வன்மமானவளாக பார்க்கிறேன்? இவங்க கோபப்பட்டது யாருக்கு, யாருக்காக கோபப்பட்டாங்க? நபிக்காக. இப்படிதானே, இப்படி மட்டும் நம்ம ஒய்ஃபை பார்த்து நம்ம சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும், ஏயோ உனக்காக நான் பேசுறேன் நீ என் அப்படி. ஆனா அவங்க அன்னை அப்படிதானே, உம்மஹாத்துல் மூமினில் ஒரு ஆளாச்சே. யா ரசூலல்லாஹ் அலம் தஸ்மா மா காலு, அவங்க சொன்னது நீங்க கேட்கலையா யா ரசூலல்லாஹ்? அலம் தஸ்மஈ மா குல்து, ஆயிஷா நான் சொன்னதை நீ கேட்கவில்லையா? இதுதாங்க அதபு. எப்படி, அவர்கள் சொன்னதை நீங்கள் கேட்கவில்லையா யா ரசூலல்லாஹ்? ஆயிஷா நான் அவர்களுக்கு என்ன சொன்னேன் என்பதை நீ கேட்கவில்லையா? அப்படியா, நீங்க என்ன சொன்னீங்க யா ரசூலல்லாஹ்? பக்கத்தில் இருப்பவர்களுக்கு கூட கேட்காமல் இருந்தது பெருமானார் கொடுத்த ரிப்ளை. நானும் சொன்னேன் வாலைக், அவங்க ரெண்டு வார்த்தை சொன்னதுக்கு பதில் ரசூல் எப்படி முடிச்சாங்க, ஒரே வார்த்தையில முடிச்சாங்க. ஏன், ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் இந்த நாவு என்பது எப்படி பயன்படுத்தப்பட வேண்டிய ஒன்று என்று. எப்படி, இத்தனைக்கும் திருமறை குர்ஆனே அனுமதி கொடுத்திருக்கிறது. எப்படி, உங்களை யாராவது ஒருவர் உங்கள் மீது வரம்பு மீறினால் அவர்கள் வரம்பு மீறுகிற அதே அளவு நீங்களும் வரம்பு மீறுங்கள். அனுமதி இருக்கிறது திருமறை குர்ஆனில். ரெண்டு வார்த்தையை சொல்லி அவன் பேசுறான், அதுக்கு ரசூலுல்லா பதில் கொடுக்கும் போது ஒரே வார்த்தையில் முடிச்சாங்களே, வாலைக் உன்மீதும் உண்டாகட்டும்னு. இதுதாங்க அதபு. இந்த அதபு இல்லாட்டா நமக்கு வந்துடும் அதாபு. அதனாலதான் நாவும் இந்த நாவை சரியாக பயன்படுத்தாவிட்டால், இந்த நாவை முறைப்படி பாவிக்காவிட்டால் சகோதரர்களே, நிச்சயமாக அதனுடைய பின்விளைவு நரகம் தான். அதிலே மாற்று கருத்தே கிடையாது. அவ்வளவு மோசமான முறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். நபி தோழர் ஒருவர் உக்பா இப்னு ஆமீர் ரழியல்லாஹு அன்ஹு நேரடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு கேள்வி ஒன்றை கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ் மன் நஜாத், நஜாத்னா என்ன? இங்க உள்ள பழைய ஆட்களுக்கு தெரியும் நஜாத்னா, தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு முக்கியமா தெரியும். என்னதுங்க நஜாத்னா, நஜாத்னா என்னது? தௌஹீத். நம்ம ஊர்லாம் நமக்கு பேரை தான் நஜாத்துக்காரங்க, நஜாத்துக்காரங்க. ஆரம்ப கால தௌஹீத் பிரச்சாரம் அன்னஜாத் என்கிற பெயரில் அந்த பத்திரிகை துவங்கி பிரச்சாரம் செய்யப்பட்டதனால் நஜாத்து நஜாத்தும்பாங்க. நஜாத்துக்காரங்க உண்மையிலேயே நஜாத்து அன்னைக்கே தேடி இருக்கிறாங்க. யாரு, சஹாபாக்களே தேடி இருக்கிறாங்க. யாரோ சொல்லலாம் மன் நஜாத், நஜாத் என்றால் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம யார்ட்டையா வந்து நஜாத் என்றால் என்னன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், எதையும் சொல்லுவோம். ஆனா நஜாத் என்றால் வெற்றி என்று பொருள். நஜாத் என்றால் என்ன? வெற்றி என்று பொருள். யாரோ சொல்லலாம் வெற்றி என்றால் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான பதிலை சொல்லுகிறார்கள். அதற்கு முதல்ல சொல்றாங்க, அம்சிக் அலைக லிசானக, உக்பா உனது நாவை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள், அதுலதான் வெற்றி இருக்குது. நம்ம கிட்ட வந்து யாராவது வெற்றி என்றால் என்னன்னா பிலாசபி பேசியிருப்போம், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதை பண்ணணும் எல்லாம். அப்புறம் முதல்ல நீ வாயை ஒழுங்கா வைக்கணும். அப்படிதானே, முதல்ல எதை ஒழுங்கா வைக்கணும் சகோதரர்களே? நாவை ஒழுங்காக பயன்படுத்த வேண்டும். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய சின்சியாரிட்டி, உங்களுடைய டிசிப்ளின், உங்களுடைய ஹார்ட் ஒர்க், உங்களுடைய ஸ்கில் எல்லாம் அப்புறம். முதலில் உங்களிடத்தில் இருக்க வேண்டியது, நீங்கள் பேண வேண்டியது நாவை. அதனைத்தான், அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி எது என்று நபி தோழர் கேட்டபோது, அம்சிக் அலைக லிசானக, உனது நாவை உன் கட்டுப்பாட்டிற்குள் வை. இது எல்லாராலையும் முடியாது. பேசும்போது கேட்கும்போது ரொம்ப சாதாரணமாக தெரியும், ஆனால் எத்தனை பேரால் இதை கட்டுப்படுத்த முடிகிறது? எத்தனை பேரால் தங்களுடைய நாவை கட்டுப்படுத்த முடிகிறது? ஆத்திரத்தில், கோபத்தில், வெறுப்பில் உமிழ்ந்த நெருப்பாய் கக்கப்பட்ட வார்த்தைகள், கக்கப்பட்டதற்கு பிறகு கக்கப்பட்ட வார்த்தைகள் கக்கப்பட்டதற்கு பிறகு அது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தியதற்கு பிறகு, ஏண்டா அவனை பார்த்து அப்படி கேட்ட அப்படின்னு கேட்கும்போது, இவன் உண்மையிலேயே சொல்லுகிற வார்த்தை எப்படி தெரியுமா இருக்கும், நான் சொல்லணும்னு நினைச்சு சொல்லலை, அந்த கோபத்தில் எனக்கு வந்துடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், இவனால அவனுடைய நாவை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றான். அதனால்தான் சொன்னாங்க, அம்சிக அலைக லிசானக, உனது நாவை உன் கட்டுப்பாட்டிற்குள் வை என்றார்கள். இன்னைக்கு நிறைய பேரால் வைக்க முடியறது இல்லை. இன்றைக்கு நிறைய பேருக்கு வரக்கூடிய பிரச்சனைகளே அதுதான், நாவை எப்படி கட்டுப்படுத்துவது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். நாவை கட்டுப்படுத்த முடியாதனால் எத்தனையோ பிரச்சனைகளிலே போய் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றியின் வழிகளில் முதல் வழியை சொல்லுகிற போது சொன்னார்கள், அம்சி காலை கிளிசானக், உனது நாவை நீ கட்டுப்படுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாவை நீ கட்டுப்படுத்தாவிட்டால் உனக்கு தோல்விதான் மிஞ்சும் என்றார்கள். எத்தனை பேருடைய குடும்பங்கள் நடுத்தருவிலே வந்திருக்கிறது, எத்தனை பேருடைய வியாபாரம் பூஜ்ஜியத்திலே போய் முடிந்திருக்கிறது, எத்தனை பேருடைய முன்னேற்றங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது, எத்தனை பேருடைய வளமான நலமான பலமான வாழ்வு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை நட்புகள் முறிந்திருக்கிறது, எத்தனை உறவுகள் உடைந்திருக்கிறது, எவ்வளவு பிரச்சனைகளை இந்த சமூகம் கண்டு கொண்டிருக்கிறது நாவை அடக்க முடியாத காரணத்தினால். நீங்க கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நம்ம தமிழ்நாட்டில் எச் ராஜாவுடைய பெரிய பிரச்சனை என்னது? வாயை மட்டும் அந்த சும்மா வச்சுக்கிட்டு இருந்தானா? பிரச்சனையே கிடையாது. இப்படிதானே இன்னைக்கு அவனுடைய மிகப்பெரிய பிரச்சனையே எதையாவது நடக்க ஒன்று சொல்லிக்கிட்டு கோயிலில் நடந்துச்சு, சிறுமி கற்பழிக்கப்பட்டுட்டான்னு ஊர் உலகமே குமுறிக்கிட்டு இருக்கு. மொழிக்கு அப்பாற்பட்டு இனத்துக்கு அப்பாற்பட்டு எல்லாரும் தங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் கிறுக்க மாதிரி கோயிலில் எப்படி கதவு இருக்கும் அப்படிங்க? ஏன் தெரியவில்லை நாவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நீ கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். 8 வயது சிறுமியை 8 நாள் கோவிலுக்குள் போட்டு இந்த காமகர்கள் இந்த காவி கைவர்கள் அவ்வளவு மோசமான முறையில் அந்த குழந்தையை சின்னாபின்னப்படுத்தி சீரழித்து விட்டு அந்த குழந்தையை எல்லாம் பண்ணி கடைசியை கொண்டும் போட்டு இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து ஊர் உலகமே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் சர்வ சாதாரணமாக இவர்களால் பதிலளிக்க முடிகிறது என்று சொன்னால், காரணம் இந்த நாவை பயன்படுத்த வேண்டிய தர்பியத்தை இஸ்லாம் தவிர எந்த மதமும் எந்த மார்க்கமும் போதிக்கவில்லை சகோதரர்களே. அதனாலதான் வெற்றி என்ன என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டபோது உன்னுடைய நாவை கட்டுப்படுத்து என்று சொன்னார்கள். பாருங்கள், சுஃபியான் இப்னு அப்துல்லா என்கிற ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், எங்கள் விஷயத்தில் நீங்கள் அதிகமாக பயப்படுகிற விஷயம் எது என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, எங்கள் விஷயத்தில் நீங்கள் மிக பெரும் அளவில் பயப்படுவது எது என்று கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே வருகிறது, ஃஅஹத நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி லிஸானி நஃப்ஸி ஸும்ம கால் ஹாதா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நாவை தம் கரத்தால் பிடித்து சொன்னார்கள், நான் அதிகம் பயப்படுவது இதற்குத்தான். பாருங்க, இதெல்லாம் நான் உங்களுக்கு பட்டியலிட்ட சில ஹதீஸுகள். வெற்றி நாவை கட்டுப்படுத்துவதிலே இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் பயப்படுவது இந்த நாவை கட்டுப்படுத்தாத விஷயத்திலே இருக்கிறது. இப்படி எதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவின் விபரீதங்களை குறித்தும் விளைவுகளை குறித்தும் எச்சரிக்கை செய்து சொன்னார்களோ இவைகள் அனைத்துமே சகோதரர்களே, அதை சரியான முறையிலே நாம் பயன்படுத்தாவிட்டால் நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று கவலையோடு சொல்லியிருக்கிறார்கள். இதை யாருக்கு மத்தியில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? சாதாரணமாக பேசக்கூடியவர்களுக்கு மத்தியில் சொல்லப்பட்ட உபதேசங்களா இது? விளைவுகளை யோசிக்காமல், பின்விளைவுகளை பற்றி யோசிக்காமல் சகட்டு மணிக்கு வார்த்தைகளை இன்றைக்கு சில பேர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களே, அது அப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியிலே பேசப்பட்ட வாசகங்களா இது? பேணுதலாக வாழ்ந்தவர்கள், மார்க்கத்திற்காக தியாகம் செய்தவர்கள், மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக எந்த சிரமங்களையும் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டவர்கள், பெருமானாரின் அன்பையும் பெருமானாரின் மதிப்பையும் பெற வேண்டும் என்பதற்காக உயிரை கூட துச்சமென கருதியவர்கள், மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக பிறந்து வளர்ந்து வாழ்ந்த நாட்டையே தூர எறிந்துவிட்டு இன்னொரு நாட்டிற்கு குடிமக்களாய், எப்படி இன்னொரு நாட்டிற்கு அகதிகளை போய் குடியேறியவர்கள், அப்படிப்பட்ட சமூகம் வாழ்ந்த மக்களுக்கு மத்தியிலே எவ்வளவு பெரிய எச்சரிக்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது? உடைய வாழ்க்கையில் ஒரு நாள் முழுவதும் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு உறங்க செல்லும் வரைக்கும் நான் இன்றைக்கு

0: பற்றியே பேசவில்லை, நான் இன்றைக்கு புறமே பேசவில்லை, நான் இன்றைக்கு யாரை பற்றியும் அவதூறு சொல்லவில்லை, நான் யாரையும் ஏளனமாக பேசவில்லை, நான் யாரையும் எடுத்தெறிந்து பேசவில்லை, நான் யாருடைய மரியாதைக்கும் குறைவாக நடந்து கொள்ளவில்லை, நான் யாருடைய நன்மதிப்பையும் குறைத்து எடை போடவில்லை, நான் யாரை குறித்தும் கேவலமாக பேசவில்லை, நான் யாரையும் ஏமாற்றும் விதத்திலே பேசவில்லை, உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று வைத்து நான் பேசியதில்லை என்று யாராவது இன்னைக்கு சொல்ல முடியுமா? சகோதரர்களே, போலித்தனமான வாழ்க்கைக்கு இன்றைக்கு தயாராகிவிட்டோம். போலித்தனமான வாழ்க்கைக்கு இன்றைக்கு நாம் தயாராகிவிட்டோம். விருந்திற்கு வா என்று இவர் சொல்லுகிறார், அதிலும் உண்மை இல்லை. வருகிறேன் என்று சொல்லுகிறார், அதிலும் அவருக்கு உரிமை உண்மை இல்லை. இன்னைக்கு அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. போன் பண்ணி நான் நாளைக்கு வந்துருவீங்களா, எங்க வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லுவதிலும் இவருக்கு உண்மை இல்லை. நான் வந்துடுறேன் பாய், கவலைப்படாதீங்க என்று அவர் சொல்லுகிறாரே, அதிலும் உண்மை இல்லை. உண்மை இல்லாத பேச்சுகள் இன்றைக்கு எவ்வளவு பேசிக் கொண்டிருக்கிறோம், உணர்வு இல்லாத பேச்சுகள் எவ்வளவு பேசிக் கொண்டிருக்கிறோம், இன்றைக்கு எத்தனை பேர் நம்முடைய பேச்சால் காயப்படுத்துகிறோம், எவ்வளவு பேரை ஏளனம் செய்கிறோம், எவ்வளவு பேரை எள்ளி நகையாடுகிறோம், எவ்வளவு பேருடைய மானங்களோடு விளையாடுகிறோம், எவ்வளவு பேருடைய உணர்வுகளை துச்சமென மதிக்கிறோம். சகோதரர்களே, காசில்லை என்பதற்காக எத்தனை பேரை மோசமான முறையில் பேசிக்கிருக்கிறோம், நெருங்கிய உறவாக இருந்தாலும் சொந்த பந்தமாக இருந்தாலும் பொருளாதாரம் இல்லையே என்பதற்காக அவர் எவ்வளவு கேவலமாக பேசியிருக்கிறோம், அவருடைய மானங்களோடு எவ்வளவு விளையாடி இருப்போம், அவரிடத்தில் இருக்கிற குறைகளை சொல்லி எத்தனை முறை சுட்டிக்காட்டி இருப்போம், அவருக்கு இருக்கக்கூடிய பலகீனங்களை எத்தனை முறை சுட்டி காட்டி குத்தி காட்டி பேசியிருப்போம். இப்படியே எடை போட்டு பாருங்கள், நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் சேகரிக்கப்பட்டால், நாம் பிறரை காயப்படுத்திய வார்த்தைகள் எல்லாம் ஒரு இடத்திலே சேகரிக்கப்பட்டால், நாம் சொன்ன பொய்கள் எல்லாம் ஒரு இடத்திலே சேகரிக்கப்பட்டால், நாம் சொன்ன அவதூறுகள் எல்லாம் ஒரு இடத்திலே சேகரிக்கப்பட்டால், யாரையெல்லாம் ஏமாற்றினோமோ, யாரையெல்லாம் ஏளனம் செய்தோமோ, யாரையெல்லாம் கேவலமாக பேசினோமோ, யாருடைய நன்மதிப்பெல்லாம் குறையும் விதத்தில் குழையும் விதத்தில் வார்த்தைகளை பயன்படுத்தினோமோ, இவைகள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு நாளைக்கு இதற்குரிய பதிலை தா என்று அல்லாஹ் கேட்டால் என்ன பதிலை வைத்திருக்கிறோம் சகோதரர்கள்? சாதாரணமானது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையில் வரக்கூடிய மிகப்பெரிய நஷ்டத்திற்கு ஆளாகக்கூடிய முஃப்லிஸ் என்கிற நிலையில் திவால் ஆகக்கூடியவனை பற்றி சொல்லும் போது, திவால் ஆனவன் என்றால் தெரியுமா சகோதரர்களே, என்னிடத்திலே ஒன்றுமே இல்லை என்று மஞ்சள் நோட்டீஸ் காட்டி சில பேர் இங்கிருந்து பறந்து போவார்களே, அப்படிப்பட்ட நிலைக்கு வருவதற்கு பேர் தான் திவால் ஆகக்கூடிய வாழ்ந்து கெட்டவன் என்று சொல்லுவோம். செல்வத்தோடும் செழிப்போடும் செல்வாக்கோடும் வாழ்ந்தவன், காசும் பணமும் நிறைய வைத்திருந்தவன், பொருளாதாரம் அதிகம் சம்பாதித்தவன், நிறைய லட்சங்களை நிறைய கோடிகளை தன் கண்ணால் கண்டவன், ஆனால் திடீரென்று எல்லாமே இழந்து அவன் பஞ்சை பராரியாய் போய் நிற்கக்கூடிய ஒரு நிலை வருமே, அதற்கு பேர் தான் முஃப்லிஸ், திவாலானவன் என்ற அர்த்தம். அவனை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறான், முஃப்லிஸ், திவாலாகி போனவன் யார் என்று தெரியுமா? யாரிடத்தில் தங்கமோ வெள்ளியோ இல்லையோ, யாரிடத்தில் காசோ பணமோ இல்லையோ, அவன் தான் திவாலாய் போனவன் யார சொல்லல்லா. நபிகள் நாயகம் என்ன தெரியுமா சொன்னாங்க, மறுமை நாளிலே வருவான், மறுமையிலே வரும்போது தொழுகையை கொண்டு வருவான், நோன்பையை கொண்டு வருவான், தான தர்மங்களை கொண்டு வருவான், சக்காத் சதக்காவை கொண்டு வருவான், ஆனால் வரும்போதே ஒருவனை திட்டி இருப்பான் என்கிற விஷயத்தை தான் முதல்ல சொல்றான். ஒருவனுடைய பொருளாதாரத்தை சுருண்டி இருப்பான், ஒருவனுக்கு எதிராக அவதூறு சொல்லி இருப்பான். வந்தவன் என்னாவும் இவன் செய்த நன்மைகள் எல்லாம் இவனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பரிசாக கொடுக்கப்பட்டு விடும். பசங்க ஸ்ரீலங்காவில் அப்படி இருக்குதா என்னன்னு தெரியல. இன்றைக்கு இது ஒரு பெரிய திறமையாக பார்க்கப்படுகிறது. நாலு பேர் சேர்ந்துகிட்டு ஒருவருடைய குறைகளை பற்றி பேசுவது, ஒருவரிடத்தில் இருக்கக்கூடிய பலகீனங்களை பற்றி பேசுவது, ஒருவரிடத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை பற்றி பேசுவது இன்றைக்கு பெரிய திறமையாக பார்க்கப்படுகிறது. அவனை போட்டு பாடாப்படுத்துறது, கொஞ்சம் பேச தெரியாது அவனால் சிக்கிட்டானா, அவனை போட்டு பிரிச்சு மேயறது, இதை செய்து பெருமையாக இதை வெளியே வேற பேசிக் கொண்டிருக்கக்கூடிய பழக்கம் வழக்கம் சில பேரிடத்தில் இருக்கிறது. அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வை பயப்படுங்கள், திவாலாய் போகிற சூழ்நிலை வந்துவிடும், திவாலாய் போகிற சூழ்நிலை வந்துவிடும். உங்களுடைய தொழுகை, உங்களுடைய நோன்பு, உங்களுடைய தானம், உங்களுடைய தர்மம், உங்களுடைய ஹஜ், உங்களுடைய உம்ரா, நீங்கள் ஓதிய குர்ஆனுடைய வசனங்கள், நீங்கள் செய்த திக்ரி, நீங்கள் செய்த திலாவத்து, நீங்கள் செய்த ஏனைய நன்மைகள் எல்லாம் சகோதரர்களே அங்கே விலை பேசப்படும். விலை பேசப்படுவதற்கு உரிமை உங்களுக்கு தரப்படாது. என்னுடைய விஷயத்தில் நான் பேசினால் நான் எனக்கு சாதகமாக பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் மறுமையில் யாரால் யாரெல்லாம் என்னால் பாதிக்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் என்னுடைய நாவால் பாதிக்கப்பட்டார்களோ, அவர்களுக்கும் எனக்கும் இடையில் இந்த பஞ்சாயத்து நடக்கும் போது என்னால் தீர்ப்பு சொல்ல முடியாது. அல்லாஹ் அங்கே கூலியை மட்டும் தான் தருவான். நீ அவனை திட்டி இருக்கிறாயா, ஓகே, அந்த திட்டுதலுக்கு பகரமாக இந்தா அவனுடைய தொழுகையை நீ வச்சுக்கோ. அவதூறு பேசினியா, இந்தா அவனுடைய நோன்பு வச்சுக்கோ. ஏளனமாக பேசியா, எடுத்தறிந்து பேசினாயா, கேவலப்படுத்தினாயா, அவனை பரிகாசம் செய்தாயா, அவனுடைய குறைகளை சுட்டிக்காட்டி அவனுடைய மனதை காயப்படுத்தினாயா? எல்லாத்தையும் கொடுப்பான். கடைசியில் செய்த நன்மைகளை எல்லாம் இழந்து நிராயுதவாணியாய் நிற்கதியாய் அவன் நிற்கும் போதும் சகோதரர்களே, அவன் கணக்கில் இருக்கிற பாவங்களின் நழுக்குகள் சுத்தப்படுத்தப்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் போது, அவன் கணக்கிலே இருக்கிற பாவங்களின் கரைகள் முழுமையாக அழிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் போது, இவனால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரையெல்லாம் இவன் எடுத்தறிந்து பேசினானோ, யாரையெல்லாம் இவனுடைய நாவால் இவன் காயப்படுத்தினானோ, யாரையெல்லாம் ஏளனம் செய்து, யாரையெல்லாம் கேலி செய்து, யாரையெல்லாம் குறைமுடுத்தி, யாரையெல்லாம் கலங்கப்படுத்தி, இவனுடைய நரம்பில்லாத நாக்கால் யாரையெல்லாம் அவன் அசிங்கப்படுத்தினானோ, அவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் இவனிடத்திலே கொடுக்கப்படும். யோசித்து பாருங்கள் எவ்வளவு மோசமான விளைவை இந்த நாவு ஏற்படுத்தி விடுகிறது. அறுத்து போட்டா கால் கிலோ தேராது, அறுத்து போட்டா 100 கிராம் தேராது, ஆனால் இந்த நாவு 70 கிலோ 80 கிலோ உள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே மாற்றி விடுகிறது. சகோதரர்கள் யோசித்து பாருங்க, அவன் தொழுக தொழுக அவன் வைத்த நோன்பு, அவன் ஓதிய திலாவத்து, அவன் செய்த திக்ரு, அவன் செஞ்ச ஹஜ்ஜு உம்ரா, இவைகளெல்லாம் இவனுக்கு சொர்க்கத்தை வாங்கி தர வேண்டியது. எல்லாத்தையும் கொண்டு வருவான், பத்திரமா கொண்டு வருவான். ஆனால் இந்த உலகத்திலே அவனுடைய நாவு ஆடிய சில ஆட்டங்களின் காரணத்தினால், அவனுடைய வாய் ஆடிய சில விளையாட்டுகளின் காரணத்தினால் சொர்க்கத்துக்கு போக வேண்டியவன் கடைசியில் நரகத்திற்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது, அன் அக்ஸரி மா யுத்கிலு நாஸ்ன்னார், அன் அக்ஸரி மா யுத்கிலு நாஸ்ன்னார், அதிகமாக மக்களை நரகத்திலே நுழைவிப்பது எது என்று கேள்வி கேட்டப்படும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல் ஃபமு வல் ஃபர்ஜு, இந்த நாவும் அவனுடைய மர்மஸ்தானமும் தான், இந்த நாவும் அவனுடைய இரண்டு தொடைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய உறுப்பு தான், அவனை நரகத்திலே அதிகம் கொண்டு போய் சேர்க்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களே. எவ்வளவு எச்சரிக்கையாக நாம் இந்த நாவை பயன்படுத்த வேண்டும் சகோதரர்களே, எவ்வளவு எச்சரிக்கையாக பயன்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட தர்பியத்தை நமக்கு சொன்னார்கள். இன்றைக்கு நமக்கும் பிறருக்கும் இடையில் வித்தியாசமே இல்லை என்கிற அளவிற்கு அல்லவா நம்முடைய நாவுகள் பேசிக் கொண்டிருக்கிறது. ஆத்திரம் வரும்போது, கோபம் வரும்போது என்ன பேசுகிறோமே என்று தெரியாமல் எவ்வளவு மோசமான முறையில் சில கட்டங்களிலே பேசிவிடக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு வருகிறது. பெற்ற தாய் என்று கூட பார்க்காமல் இன்றைக்கு பல பேர் தாயை ஏசுகிறார்கள், தந்தையை பேசுகிறார்கள், மனைவியை பேசுகிறார்கள், மக்களை பேசுகிறார்கள். எவ்வளவு பேர் ஒருவர் இருக்கும் போதும் இல்லாத போதும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் பதிவு செய்யப்படும், எல்லாம் பதிவு செய்யப்படும். இன்றைக்கு பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய பழக்கமே நம்மில் பெரும்பான்மையானவர்களுக்கு இல்லை. வயதில் மூத்தவர்களை சர்வ சாதாரணமாக அவன் இவன் என்று பேசுகிறோம். அவன் வந்தானா, அவன் போனானா என்று சொல்லுகிறோம். ஒவ்வொருவனுக்கும் ஒரு பட்டப்பேரை சொல்லி, ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு விதமான பேரை வைத்து அவர்களை நாம் மிகவும் மோசமான முறையில் கேவல்படுத்தி கொண்டிருக்கிறோமே. அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும் சகோதரர்களே. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு ஒருவன் இருக்கும் போதும் ஒருவன் இல்லாத போதும் அவனோடு நாம் எப்படி பழகி கொண்டிருக்கிறோம். இருக்கும்போது அவர் பேசுறது அல்லாஹ் அக்பர், பதிவு செய்தால் கவிஞர்கள் தோத்து விடுவார்கள், அவ்வளவு அழகா பேசுறது. அந்த பாய் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, அப்படியே பேசுறது, ஃபேஷனா பேசுறது, ரொம்ப அழகா பேசுறது. போன உடனே பா போயிட்டான்டா, போன அந்த கதவை கூட தாண்டி இருக்க மாட்டார், போன உடனே பா போயிடுச்சு, போயிடுச்சுன்னு எதை சொல்லுவோம், ஆடையும் மாடையும் நாலு கால் பிராணியை தான் போயிடுச்சும்போம். ஆனா இன்னைக்கு நம்ம இந்த வந்துச்சு போனுச்சுங்கிற வார்த்தையை யாருக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், நம்மை போன்று சக மனிதர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். யாரையாவது சகோதரர்களை பட்டப்பேர் இல்லாமல் இன்றைக்கு சொன்னால் பிறரால் புரிஞ்சிக்க முடியுதா, எந்த அளவிற்கு இந்த பட்டப்பேர் சொல்லி பேசுவதன் மூலத்திலே சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது என்றால், அவனுடைய இயற்கையான இயற்பெயரை சொன்னால் பல பேருக்கு தெரிவதே இல்லை. பாய் நேத்து அகமது வந்தாரு, அகமது காக்கா வந்தாரு, எந்த அகமது அப்படிம்பார், தான்பா அந்த சொட்டத்தலை அப்படின்னா தான் அவனுக்கு புரியுது. அகமது வந்தார், இன்னாருடைய மகன் வந்தார், இந்த தெருக்காரர் வந்தார், இந்த ஊருக்காரர் வந்தார்னு 1000 அடையாளங்கள் அவருக்கு இருக்கு, அதெல்லாம் அவருக்கு சொல்ல மாட்டார். இப்படிதானங்க, அகமதுன்னு ஒருத்தர் வந்தார், ரைட், ஓகே, மேபி அகமதுங்கிற பேர்ல ஒரு 4-5 பேர் இருக்கலாம். ஏன்பா அவருக்கு ஒரு குடும்ப பேர் இல்லையா, அவருக்கென்று தெரு இல்லையா? அவருக்கென்று ஊர் இல்லையா? அவர் வேலை பார்ப்பதற்கு கம்பெனி இல்லையா? அவர் எந்த பொறுப்பிலே வேலை பார்க்கிறார் அந்த பொறுப்பு இல்லையா? கொஞ்சம் யோசிச்சா சொல்லலாம். ஆனா இவருக்கு இப்படி சொல்லி பழக்கம் இல்லையே, எவனை பார்த்தாலும் நெட்ட குட்ட இப்படியே சொல்லி சொல்லியே பழகிறது. இது எங்கத்தனமா இவங்க பழகிறார்கள் சகோதரர்களே. இந்த ஸ்கூல்ல படிக்கும் போது மாணவர்கள் பருவத்திலே இருக்கும் போது யாராவது கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டா அவங்களுக்கு என்ன பேரு, என்ன பேரு? ஸ்கூல்ல படிக்கும் போது நம்ம பேர் வச்சிருப்போம் நம்ம டீச்சர்களுக்கு. கொஞ்சம் அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆசிரியராக வந்து விட்டால் வந்துருச்சு கத்தி அப்படிங்கிறது வந்துட்டார் ரம்பம். நான் ஸ்கூல்ல படிக்கும் போது, நீங்க அப்படிதான் கேட்டுறாதீங்க, பசங்க சொன்னதை சொல்றேன். நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது ஒரு டீச்சர், ஒரு சார் ஒருத்தர் ரொம்ப நல்ல மனுஷன், எப்போ பார்த்தாலும் உபதேசம் பண்ணுவார் இந்த பசங்களுக்கு. உபதேசம் பண்ணும்போது பசங்க மூஞ்செல்லாம் அப்படி ஆரம்பிச்சிட்டாரா அப்படிங்கிற மாதிரி போகும். அப்போ அவர் சொல்லுவார், தம்பி பாகக்காய் வந்து கசக்கும் ஆனால் உடம்புக்கு நல்லதுன்னார் ஒரு வாட்டி. உடனே அவருக்கு பாகக்கான்னு பேர் வச்சிட்டானுங்க. எவ்வளோ பெரிய ஒரே வாட்டி கிளாஸுக்கு ஒரு எப்பவுமே அட்வைஸ் பண்ணுவார். அவர் அட்வைஸ் பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டாரா அப்படிமா. உடனே அவர் என்ன செய்கிறாரு, அந்த உபதேசத்தினுடைய வீரியத்தை இவர்கள் புரிந்து கொள்வதற்கு, தம்பி பாகக்கான கசக்கும் ஆனால் உடம்புக்கு நல்லதுன்னாரு பாருங்க. அண்ணிலேருந்து அவருக்கு பேர் என்னது, பாவக்காய். இதுவா தர்பியத்து சகோதரர்களே? இப்படியே நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பட்ட பேரு. யாரையாவது விட்டு வைத்தோமா இன்றைக்கு? வயதில் மூத்தவர்கள் சிறியவர்கள் பேரே இல்லாம ஏங்க, ஒரு நேஷனாலிட்டிய கூட இன்னைக்கு எப்படிங்க சொல்றோம், மஞ்ச பச்சை சொல்லு உங்களுக்கு யார நான் சொல்றேன்னு தெரியும் உங்களுக்கு, அப்படித்தானே? மஞ்ச பச்சை எல்லாத்தையும் கருப்புன்னு யாருக்கும் சொல்றது இல்லை இது வரைக்கும், கருப்பு வெள்ளன்னு சொல்றது கிடையாது, மஞ்ச பச்சை. இப்படி சகோதரர்களே சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது. இதெல்லாம் நம்முடைய வழக்கத்திலே பழக்கத்திலே இது தவறு என்றே குற்றம் என்றே தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் ஒரு குற்றம் என்றே தெரியாமல் உணராமல், உணரப்படாத தீமைகள் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது, படித்து பாருங்கள் சகோதரர்களே. இதெல்லாம் ஒரு குத்தமா, இதெல்லாம் ஒரு தப்பா என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு பிறரை பற்றி பேசுவது இன்றைக்கு சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. ஒருத்தர் எப்படி இங்கே இருப்பான், அல்லாவுடைய படைப்பில் ஒன்று நெட்டையாக இருப்பா லட்டா குட்டையாக இருப்பான், அப்படித்தானே? கொஞ்சம் குண்டாக இருப்பான் லட்டா கொஞ்சம் ஒல்லியாக இருப்பான். எதையாவது சொல்லி யார் சகோதரர்களே நினைத்த மாதிரி என்ன சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமாக பண்ணுறோம்? நம்ம நினைச்ச மாதிரி மூக்கு இப்படி இருக்கணும், வாய் இப்படி இருக்கணும், காது இப்படி இருக்கணும்னு நம்ம என்ன ப்ரோக்ராம் பண்ணியா சகோதரர்களே பிள்ளைகளை பற்றி வெளியே விட முடியும்? அல்லாஹ் நமக்கென்று என்ன வடிவத்தை என்ன நிறத்தை நாடி இருக்கிறானோ அந்த நிறத்திலும் வடிவத்திலும் தான் வருவார்கள். நிறைய பேர் ஒரு ஒரு வாலிப பருவத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி இருப்பாங்க, திருமணம் ஆனதற்கு பிறகு வேற வேற ஷேப்ல ஆகத்தான் செய்வாங்க, அப்படித்தானே சகோதரர்களே? குண்டாக இருக்கிற ஆண்கள் திருமணத்திற்கு பிறகு ஒல்லியாவதும், ஒல்லியாக இருக்கிற பெண்கள் திருமணம் ஆனதற்கு பிறகு குண்டாவதும் இயற்கை. சிரிப்பீங்களே எல்லாரும் இப்படி சொன்ன உடனே? பொதுவாக தான் சொல்றேன் நான். இப்படி சகோதரர்களே கால சக்கரம் சுழலும் போது நிச்சயமாக மனிதர்களுடைய வாழ்க்கையில் வித்தியாசங்கள் வரத்தான் செய்யும். அதுக்காக அதையெல்லாம் நம்ம வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர், இப்படியே பட்ட பேர்களை நாம் சுட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய விளைவுகள் அதை ஏற்படுத்தும் போது நம்மெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு மேட்ரா, இபிகோ விட்டு விடலாம் சகோதரர்களே. இந்த உலகத்தின் சட்டங்கள் இதை விட்டு விடலாம், ஆனா பக்கத்திலே இருக்கிற மலக்குமார்கள் மா எல்ஃபுபு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீம். அல்லா மலக்குமார்கள் நம்முடைய அனைத்து காரியங்களையும் பதிவிடுகிறார்கள் என்கிற செய்தியை நமக்கு விளக்குகிற போது கௌல் என்கிற வார்த்தையை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மா எல்ஃபுபு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீம். அவர்கள் பாவிக்கிற பயன்படுத்துகிற எந்த ஒரு கௌல் வார்த்தையாக இருந்தாலும் அதை உறுதியாக பதிவு செய்கிற பதிவாளர்கள் இல்லாமல் இல்லை. இப்போ நம்ம பேசுகிற எல்லாம் என்ன செய்யப்படுது, ரெக்கார்டு, எல்லாமே ரெக்கார்டு செய்யப்படுகிறது, எல்லாமே பதிவு செய்யப்படுகிறது. அல்லாவிடத்திலே போயிட்டு யாழ்லாம் இதெல்லாம் ஒரு மேட்ராயாலாம் அல்லா கிட்ட கேட்க முடியாது. இங்கே உள்ளவங்ககிட்ட கேட்கலாம், இங்கே உள்ளவங்ககிட்ட கேட்கலாம். டக்குனு உங்கள் மேனேஜர் கூப்பிட்றார், உனக்கு இந்த மாதத்துலேருந்து 500 ரூபா கம்மி. ஒய் என்னாச்சு என்னாச்சு, நீ என்னை பார்த்து சொட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னார்னு வைங்க சார், இதெல்லாம் ஒரு மேட்ரா சார், இதுக்கு போய் 500 ரூபா கம்மி பண்ணுறீங்கன்னா இங்கே கேட்கலாம், அங்கே போய் கேட்க முடியுமா? நிச்சயமாக கேட்பேன். ஏன் ரசூலுல்லாஹி இஸ்லாம் சொல்லிவிட்டார்கள், ஒரே ஒரு வார்த்தையை பயன்படுத்துவான் விளைவு தெரியாமல், அது இவனை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னார்கள். அருமை சகோதரர்களே, இன்னொரு செய்தியை பாருங்கள். முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செயலை பற்றி கேட்கிறார், அனில் அமல் அல்லதி யுத்கிலுல் ஜன்னஹு வயுபஈதுஹு அனின் நார். அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு ஒரு செய்தியை சொல்லுங்கள், சொர்க்கத்தின் பக்கம் சமீபித்து வைக்கக்கூடிய நரகத்தில் இருந்து தூரமாக்கக்கூடிய ஒன்றை கேளுங்கள். எவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்திருக்கிறார்கள் பாருங்கள் அந்த முன்னோர்கள். எப்படி சொர்க்கத்துக்கு போறதுன்னு சொன்னாலே அது எதுல இருந்து வளர்கிறதா? எதுல இருந்து வளர்கிறது? நரகத்திலிருந்து வளர்கிறது. அப்படித்தானே? நான் ஊர்ல போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு போய் ஒருத்தர்கிட்ட கேட்போமா, நான் சவுதியிலிருந்து செல்ல வேண்டும் ஊரில் போய் செட்டில் ஆக வேண்டும் அப்படின்னு சும்மா கேட்போமா? ஊர்ல போய் செட்டில் ஆகிறனாலே என்னது, இங்கிருந்து போறேன்னு தான் அர்த்தம். ஆனா சொர்க்கம் நரகம் என்று வரும்போது சகோதரர்களே, அதில் எந்த விதத்திலும் நாம் மாட்டிக்கொள்ள கூடாது. ஏன்னா மார்க்கம் ஒன்றை சொல்லி இருக்கிறது, அதாவது நரகத்திற்கு போகக்கூடியவர்கள் கூட கொஞ்ச காலம் நரகத்தினுடைய வேதனை அனுபவித்து விட்டு எங்க போகலாம், அவங்க சொர்க்கத்துக்கு போகலாம். அப்போ சொர்க்கவாசிகள் எல்லாருமே அல்லாஹ் நாடியவர்களை தவிர சிலர் அதில் எப்படியும் இருக்கலாம், நரகத்தின் வேதனை அனுபவித்து விட்டு கூட சொர்க்கத்திற்கு போக முடியும். அப்போ அந்த பயத்தினாலதான் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி கிட்ட கேள்வி கேட்கும் போது தெளிவாக கேட்பார்கள். ஆனா நம்மளும் கேட்போம், உலக விஷயம் என்று வரும்போது தெளிவாக கேட்போம். அப்படித்தானே? கடன் கேட்கிற ஒரு ஆள்கிட்ட அவசரமா ஒரு 5000 ரியால் வேணும், சனிக்கிழமை வாப்பா என்ன சொல்லுவோம் நம்ம? முதல்ல சனிக்கிழமை வாப்பாங்கிறார், நம்ம என்ன சொல்லுவோம், என்ன கேட்போம் திருப்பி, எந்த சனிக்கிழமை? ஏன் சனிக்கிழமை வந்துகிட்டே தான் இருக்கும், கடன் தரணும் போது நமக்கு அது தெளிவா கேட்பணும், வார்த்தை மாறிடக்கூடாது இல்ல அப்படின்னு. 20ஆம் தேதி வாங்க, எந்த 20ஆம் தேதி அப்படிம்போம். ஏன் அவருடைய ஃபாயிதா வரும்போது ரொம்ப தெளிவா கேட்பார், மறுமை என்று வரும்போது சாதாரணமா போயிடுவோம். ஆனா சஹாபாக்கள் உலகம் என்று வரும்போது சாதாரணமாக இருந்தார்கள், மறுமை என்று வரும்போது திக்கா மிக தெளிவாக கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, சொர்க்கத்திற்கு நான் பக்கத்திலே போக வேண்டும், நரகத்திலிருந்து வெகு தொலைவில் நான் ஆக வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு செயலை குறித்து எனக்கு சொல்லுங்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, மார்க்கத்தினுடைய முக்கியங்களை எல்லாம் பற்றி சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நாவை பிடித்து விட்டு சொல்கிறார்கள், குஃப் அலைக ஹாதா, இந்த நாவை மட்டும் நீ பாதுகாத்துக்கொள், இந்த நாவை நீ என்ன செய்ய பாதுகாத்துக்கொள். உடனே யா ரசூலல்லாஹ் வ இன்ன ல முஆஹதுன பிமா நஸ்கல்லமு பிஹி, நாம் பேசுகிற விஷயத்திற்கெல்லாம் குற்றம் பிடிக்கப்படுவோமா அல்லாஹ்வின் தூதரே? ஆமாம். ஃபகிலத்கா உம்முகா, உன் தாய் உன்னை இழந்து விடட்டும். அதாவது இது கண்டிப்பதற்காக, சில வார்த்தைகளுடைய அர்த்த புஷ்டியை புரிய வைப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரபுகள் சொல்லுகிற வார்த்தையை அப்படியே சொல்லி, யா முஆத், உன் தாய் உன்னை இழந்து போய் விட போகிறாள், வஹல் யுகப்பு நாஸு ஃபின்னாரி அலா வுஜூஹிஹிம், மனிதர்கள் நரகத்திலே முகம் குப்புற போய் விடுவார்களே, இல்லா ஹசாயிது அல்சினத்திஹிம், அது அவர்களுடைய நாவுகளின் அறுவடைகள் அல்லாமல் வேறு என்ன என்று கேட்கிறாங்க. இப்ப நரகத்துல போய் ஒருத்தன் விழுவதற்குரிய காரணத்தை ஒரே வரியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது நாவு என்று சொல்லி இருக்கிறார்கள் என்றால், சகோதரர்களே, எவ்வளவு எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும், எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்னும் பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாகவே சொன்னார்கள், யார் தன்னுடைய 2 தாடைகளுக்கு இடையில் உள்ளதையும் 2 தொடைகளுக்கு இடையில் உள்ளதையும் பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோ அவருக்கு நான் சொர்க்கத்தை என்ன செய்கிறேன், பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், 2 தாடைகளுக்கு இடையில் உள்ளதை ஒருவன் பொறுப்பேற்காவிட்டால் அவனுடைய சொர்க்கத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பு கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ரத்தின சுருக்கமாக ஒருவன் சொர்க்கம் போகுவதற்கும் நரகம் போவதற்கும் உரிய காரணத்தை விளக்குகிறார்கள். எவ்வளவு கேர்ஃபுல்லாக எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும் சகோதரர்களே. அப்ப இதை நாம் விளக்க வேண்டும் என்பதற்காகத்தான், புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நிறைய நபிமொழிகளில் சொன்னார்கள். ஒரு பிரபலமான நபிமொழி உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று, அல் முஸ்லிமு மன் சலிம அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதி, யார் பிற முஸ்லிம்களுடைய கரத்திலிருந்தும் நாவிலிருந்தும் பாதுகாக்கப்படுகிறார்களோ அவனே உண்மையான முஸ்லிம் என்றார்கள். யோசிச்சு பாருங்க, நம்மளால் நம்முடைய நாவால் பாதிக்கப்படாதவர்கள் யாருமே இல்லை என்று நம்மால் உறுதியாக சொல்ல முடியுமா? இந்த நாவால் நான் யாரையும் எடுத்திருந்து பேசியதில்லை, யாரையும் மேலிடமாக பேசியதில்லை, யாரையும் கேவலமாக பேசியதில்லை, யாரையும் நான் மோசமான முறையில் விமர்சித்ததில்லை, யாரையும் பற்றி நான் புறம் பேசியதில்லை, அவதூறு சொல்லியதில்லை, கோல் சொல்லியதில்லை, சொல்ல முடியுமா? அப்படி நாம் சொன்னால்தான் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இஸ்லாமிய வாழ்க்கை நமக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பு கூறுகளை அன்னையவர்கள் பட்டியல் இருக்கிற போது, மக்கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெட்ட வார்த்தைகளை பேசவும் மாட்டார்கள், கெட்ட செயல்களை செய்யவும் மாட்டார்கள். இவ்வளவு ஏங்க, ரமதான் வரப்போகுது அப்படிதானே, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ரமதானுடைய சீசன் இங்கே ஆரம்பிக்கும் அப்படிதானா? புதிதாக நிறைய பேர் பாஸ்போர்ட்டும் இக்காமாவும் எடுத்துக்கொண்டு சில பேர் முஸ்லீம்களாக மாறுவார்கள் இந்த ரமதான்லேயே. அதாவது தொழு வைக்க அப்போ தான் வருவாங்க அவங்களுக்கு. ஏன் அவங்களுடைய கான்செப்டை ரமதானில் தான் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் போல இருக்கு, நவ்வுது பில்லா, இப்படி நினச்சிக்கிட்டே நம்ம சில பேர் பார்க்கத்தான் போகிறோமோ அப்படிதானா? அந்த மொதல் நாள் நைட்டு அந்த புறையை பார்த்த உடனே இந்த வெள்ளையும் சொல்லையுமா அவர் வர்ற அழகை பார்த்தா ரெகுலராக தொழுகிறவனுக்கு பள்ளிவாசல் இடம் கிடைக்காது. இப்படி கூட்டம் ஜக ஜக ஜக ஜக நிற்கும், இப்படிதானே பார்க்கத்தான் போறோம். இங்க அப்படி இல்லை, பெரும்பாலும் நம்ம ஊர்களில் சொல்றோம் இப்படிதானே. இந்த பிறை பார்த்த தகவல் வந்ததோட கண்ணில் ஒரு ஒரு சுருமா வடிச்சுக்கிட்டு ஒரு தொப்பியை மாட்டிக்கிட்டு வெள்ளை சட்டை தான் வெள்ளை வேட்டி தான் அந்தந்த ஊருடைய ட்ரெடிஷனுக்கு ஏற்ற மாதிரி உள்ள போன ரெகுலரா தொழுறவங்களுக்கு இடம் கிடைக்காது, அவங்களாம் வெளியே நிற்பான். நமக்கு டவுட்டா ஒரு கிடையாது, நான் முஸ்லீமா அவன் முஸ்லீமா என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு சந்தேகம் வரும் இப்படிதானே. அந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் பேண வேண்டிய முக்கியமான ஒரு ஒழுக்கத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உன் நோன்பே ஏத்துக்கொள்ளப்படாதுன்னாங்க. யார் ஒருவர் பொய்யான பேச்சையும் பொய்யான நடத்தையும் விட்டுவிடவில்லையோ அவர் தன்னுடைய உணவையும் தன்னுடைய தாகத்தையும் தியாகம் செய்வதனால் இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை அப்படின்னா, அப்போ உன் நோன்பே ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு சகோதரா உன் நாவுதான் முக்கிய காரணமாக இருக்கிறது எனும்போது எவ்வளவு பேணுதலாக எவ்வளவு எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும், எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சர்வசாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம், சர்வசாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாவால் எத்தனையோ பேரை காயப்படுத்துகிறோம், எத்தனையோ பேரை பற்றி பேசுகிறோம், புறம் பேசி இருக்கிறோம், எத்தனையோ பேருடைய மானங்களோடு விளையாடி இருக்கிறோம். போகிற போக்கில் டக்குன்னு தட்டு போயிடுறது. ஒரு சபையிலே உட்கார்ந்து ஒருவரை பற்றி பேச்சு வரும்போது அவருக்கு இருக்கிற அதே கண்ணியம் தானே எனக்கும் இருக்கிறது, அவருக்கு இருக்கிற அதே உணர்வு தானே எனக்கும் இருக்கிறது என்று எந்த யோசனையும் இல்லாமல் அவனா ஐயோ அப்படி இப்படி என்று, இவர் என்னவோ பெரிய யோகியம் மாதிரி, இவர் என்னவோ வாழ்க்கையில் எந்த தவறையும் செய்யாதவரை போல, இவர் என்னவோ வானத்திலிருந்து நேரடியாக இறங்கிவிட்டதை போல, இவருடைய வாழ்க்கையில் என்னவோ ஆசாபாசங்கள் சூதுவாதிகள் எதையுமே இவர் பார்க்காததை போல, புனித புத்திரனை போல் இந்த உலகத்தில் வாழ்வதை போல நினைச்சுக்கிட்டு பிறரை பற்றி சர்வசாதாரணமாக, அதிலும் சில பேர் கொடுமை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், உலமாக்களை கூட விட்டு வைப்பதில்லை சகோதரர்கள். சமூகத்தில் அந்தஸ்தோடு மதிப்போடு இருக்கிற ஆளும் பெருமக்களை பற்றி கூட விட்டு விடாமல் அவரை பத்தி எங்களுக்கு தெரியாதா, அவரை பத்தி எங்களுக்கு தெரியாதா என்று சர்வசாதாரணமாக போகிற போக்கில் அப்படி ஒரு தட்டு தட்டி விட்டுட்டு போறோமே, எவ்வளவு விளைவுகளை இது மறுமையில் ஏற்படுத்த போகிறது என்கிற எச்சரிக்கை இல்லாமல் போனால் சகோதரர்களே பாதிப்பு நமக்குத்தான். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அதனால தான் ஒரே வார்த்தையில ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். உங்களில் யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ அவர் பேசினால் நன்மையை பேசட்டும், இல்லையே மௌனமாக இருக்கட்டும். நான் யோசிப்பாருங்க, இவ்வளவு பெரிய வார்த்தை இது. அப்போ உன்னுடைய பேச்சு நன்றாக இல்லை என்றால் உன் ஈமானில் கோளாறு. நாங்களா 30 வருஷம் தௌஹீத்வாதி இப்படின்னு தாடியை பிடிப்பார், பேசுறது பூரா போறோம், நாங்க அந்த காலத்திலேயே தௌஹீது அப்படிங்கிறது பேசுறது பூரா அவதூறு என்றால் எங்கே சகோதரா உன் தௌஹீது உன்னிடத்திலே தாக்கம் ஏற்படுத்தியது? முதல்ல தௌஹீது இங்க இருக்கணும். இங்கன்னா வெளியே அப்படி கவர்ச்சியா பேசுறதல்ல, அப்படி நாவை நீ சரியாக பயன்படுத்த வேண்டும், நாவை நீ சரியாக பாவிக்க வேண்டும். இந்த நாவு எந்த விதத்திலும் உனக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி விடக்கூடாது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையில சொன்னாங்க, யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ அவர் பேசினால் நன்மையை பேசட்டும், இல்லை என்றால் மௌனமாக இருக்கட்டும். சில பேர் குடும்பத்திலே சில பேர் இருப்பாங்க, உங்களை பார்த்தாலே மற்ற எல்லாத்துக்கும் பயம், ஐயோ வந்துருச்சுரா இன்னைக்கு என்ன நடக்க போதோ என்று நினைக்கிற அளவிற்கு தேவையில்லாத கதைகள் எடுத்துட்டு வர்றது, சும்மா இருக்கிறவங்ககிட்ட ஊர்கதையை பேசுறது, இப்படியே சில பேர் ஃபோன் பண்ணி தன் சொந்த காசை செலவு பண்ணி ஊர்கதையை பேசுவதில் நிறைய பேருக்கு என்னது இன்ட்ரெஸ்ட், சொந்த காசை செலவு பண்ணியாவது பரவாயில்ல, அந்த மைண்டில் சேகரிக்கப்பட்டிருக்கிற குப்பைகளை கொண்டு போய் 4 பேர்கிட்ட கொட்டணும். யோசிச்சு பாருங்க சகோதரர், குப்பையை கொண்டு போய் எங்கே கொட்டுவோம், எங்கெங்கே கொட்டுவோம், குப்பை தொட்டில் கொட்டுவோம். அப்போ உங்ககிட்ட வந்து கொட்டுறாருனா உங்களை அவர் என்னவா நினைக்கிறாரு, இவர் என்னை எவ்வளோ மதிக்கிறாரோ வந்து என்கிட்ட சொல்கிறாரே, உன்னை அவன் குப்பை தொட்டி நினைக்கிறதுனால தான் கொண்டு வந்து குப்பையை கொட்டுறான், இதே ஒரு விருத்த நினைக்காம எங்கள் ஊருக்காரப்பா என்கிட்ட தான் முதல்ல செய்தியை சொல்லுவார். எந்த செய்தி? சொர்க்கத்துக்கு போற செய்தியாப்பா சொல்லிட்டாரு உங்ககிட்ட, ரமதான் வரப்போது இப்படி இப்படிலாம் நம்ம செய்யணும், இப்படி இப்படிலாம் இபாதத்து பண்ணணுங்கிற செய்தியா சொல்ல போறாரு? அதை சொல்ல மாட்டேன். தெரியுமா உனக்கு மேல தெருவில் என்ன நடந்துச்சு, இவர் பெரிய பலஸ்தீனத்தினுடைய வரலாறை கொண்டு வந்துட்டார், மஸ்ஜித் ரக்ஸாவுடைய வரலாறை சொல்ல போறார், இவர் உடனே பெருமையா அது கேட்டு போன உடனே என்கிட்ட தானே அந்த செய்தியை வந்து சொல்லியிருக்கிறான், டே உன்னைய குப்பை தொட்டி நினைச்சு குப்பையா கொண்டு வந்து கொட்டிட்டு போயிருக்கிறான், அதை பத்தி தெரியாம அதை பெருமையா பேசி அந்த பேச்சை எடுத்துக்கொள்கிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் சகோதரர்களே வாழ்க்கை தவறாக போய்கொண்டிருக்கிறது, வாழ்க்கை தவறாக போய்கொண்டிருக்கிறது. நிறைய பேர் வியாழக்கிழமை எப்பண்டா வரும்னு வெயிட் பண்றது, ஏன் அந்த நைட்டோட நைட்டா 4 பேச்சுலர் ரூம்ல போய் போற வேண்டியது, விடிய விடிய பேச வேண்டியது, என்னத்தை பேச போறாங்க? திருமறை குர்ஆனின் விளக்கங்களை பற்றியா பேச போகிறார்கள்? யோசிச்சுப்பாரு, நாலு பேச்சுலர் ஒன்றாகி என்ன இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள், யாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? நாலு பேரும் ஒன்றாக இருக்கிற இடத்துல பிறருடைய மாமிசங்கள் விலை பேசப்படாத சபைகள் ஏதாவது இருக்கிறதா சகோதரர்களே? அல்லாஹ் நாடிய சபைகளை தவிர யாராவது வந்து மார்க்கத்தை பத்தி பேசினாலே இவனுக்கு அலர்ஜியா இருக்கு. ஒண்ணும் இல்ல, ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான், இவன் அவனை திட்டா அவன் இவனை திட்டா, மோசமா போய்கிட்டு இருக்கு. டக்குன்னு ஒருத்தர் வந்து, பாய் ஏன் பாய் இப்படி கெட்ட வார்த்தைகளை பேசுறீங்க, அல்லாஹ்வ பயப்படுங்க பாய் அப்படிம்பார். யோ, கண்ட நேரத்துல கண்டதை பேசாதே அம்மா. இவன் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் குரானுடைய வசனம், இவன் பேசிக்கிட்டு இருக்கிறது குரானுடைய வசனம், அவர் அல்லாஹ்வ பயப்படுங்கன்னு வந்து சொல்றது கண்ட நேரம் கண்டதை பேசுறது. இப்படி தானங்க நம்முடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, அட்வைஸ் பண்ணக்கூடியவர்களை பெரும்பாலும் யாரும் விரும்புவதில்லை. குறிப்பாக மார்க்கம் பேசுபவர்களை கண்டாலே பல பேர் ஓடி விடுகிறார்கள். எப்ப பார்த்தாலும் தொழுக தாடி தொப்பி இதேவா, ஜாலியாவே இருக்க மாட்டீங்களா நீங்க என்று பேசக்கூடிய, அதை பேசுவதில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு மைண்ட் செட் இன்றைக்கு நிறைய பேருக்கு தானாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. அப்படின்னா தெளிவா புரிஞ்சுக்கங்க, இப்படிப்பட்ட ஒரு எண்ணமும் சிந்தனையும் நம்மிடத்தில் இருந்தால் நாம் ஒரு தவறான வழியில் போய் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், யாருடைய கல்பு நேராக இல்லையோ அவனுடைய ஈமான் நேராக இல்லை, யாருடைய நாவின் சீராக இல்லையோ அவனுடைய கல்பு உள்ளமும் சீராக இல்லை என்றார்கள். இன்னொரு நபி மொழியில் பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதமின் மக்கள் செய்கிற பெரும்பான்மையான குற்றங்கள் நாவின் காரணம்தான். இன்னொரு திசை பாருங்கள், தேவையற்ற விஷயங்களை பேசுவது ஆபாசமாக பேசுவது நாவு செய்கிற விபச்சாரம். இவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, ஆபாசங்களை பற்றி பேசுவது அவ்வளவு ஆர்வமான ஒன்றாக இளைஞர்களுக்கு மாறிவிட்டது. அருவறுப்பை குறித்தும் அசிங்கங்களை குறித்தும் பிறருடைய ரகசியங்களை குறித்தும் பிறருடைய அந்தரங்கங்களை குறித்தும் பேசுவது இன்றைக்கு மனிதர்களுடைய சிந்தனையில் விரும்பத்தக்க ஒன்றாக மாறிவிட்டது. நம்மளா சின்ன வயசுல பார்த்திருப்போம், வார பத்திரிகைகளில் அன்புடன் அந்தரங்கம் அப்படின்னே ஒண்ணு வச்சிருப்பான், எல்லாம் கற்பனை. ஏன் அப்படி வச்சிருக்காங்கன்னா, மக்களுடைய டேஸ்ட், யாரை பத்தியாவது மற்றவங்களுடைய வீட்டு ரகசியங்கள் மற்றவங்களுடைய படுக்கேறை விஷயங்கள் தெரிந்து கொள்வதில் அவ்வளவு பெரிய ஆர்வம், அதை பேசுவதில் அவ்வளவு பெரிய ஆசை என்று அந்த பிறருக்கு ஒப்பாகவே நம்முடைய சிந்தனைகளில் போனால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், நம்முடைய வாழ்க்கை தவறான கோணத்திலே போய்கொண்டிருக்கிறது. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண் தன்னுடைய கணவனிடத்தில் இன்னொரு பெண்ணை பற்றி வர்ணிப்பதை தடுத்தார்கள். ஒரு பொம்பளை தான், அந்த பொம்பளை பேசுறது இன்னொரு பொம்பளை தான், ஆனா தான் கணவனாக இருந்தாலும் இன்னொரு பெண்ணை பற்றி பேசக்கூடாது, காரணம் அதுவும் தவறு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸை பாருங்கள், ஷிராருல் ஹல்க், படைப்பினங்களில் ஆக மோசமானவர்கள், என்னுடைய உம்மத்திலே மிக மிக கேடுகட்டவர்கள், மூன்று சாராரை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்கிறவர்கள் யார் தெரியுமா? தேவையில்லாமல் பயனே இல்லாமல் வளவளவென்று வெட்டியாக பேசிக் கொண்டிருப்பவர்கள், முத்தஷத்யகூன் அவர்கள் யார் தெரியுமா? மக்களை ஏளனம் செய்கிற விதத்திலே பேசிக் கொண்டிருப்பவர்கள், முத்தஃபைஹிகூன் அவர்கள் யார்? தன்னை பெருமையாக நினைத்து பேசிக் கொண்டிருப்பவர்கள். மூணுத்தையும் ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. பயனில்லாமல் தேவையில்லாமல் பேசுவது ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறார்கள், பிறரை ஏளனமாக பிறரை கேவலப்படுத்தி பேசுவதை ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறார்கள், தன்னை பெருமையாக நினைத்துக் கொண்டு பேசுவது அதையும் தடுத்திருக்கிறார்கள். தடுத்ததோடு மாத்திரமல்லாம, இப்படிப்பட்ட இந்த மூவர் தான் என்னுடைய உம்மத்திலேயே கேடுகட்டவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இப்படி சகோதரர்களே, நிறைய நபிமொழிகள் இந்த பாடத்திலே வந்திருக்கிறது. நபிமொழிகளை படித்து பார்க்கும் போது அது நமக்கு சொல்லுகிற ஒரு வரி செய்தி என்னவென்றால், இந்த நாவை கவனமாக பயன்படுத்துங்கள், இந்த நாவை பத்திரமாக உபயோகப்படுத்துங்கள். இந்த நாவை என்பது சகோதரர்களே ஒரு டிரைவிங்கை போல, நீங்கள் உங்களுடைய டிராக்கில் அது பாட்டுக்கு நீங்கள் கரெக்டாக போய்கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நீங்கள் அடுத்தவங்களுடைய டிராக்கில் தேவையில்லாமல் நுழைந்தாலோ, எந்த இடத்தில் உங்களுக்கு சிக்னல் போடப்பட்டு அந்த இடத்திலே நீங்கள் வண்டியை நிறுத்தாமல் வேண்டுமென்றே எடுத்தாலோ, எப்படி அது உங்களுடைய உயிருக்கும் நீங்கள் ஓட்டுகிற கார் என்கிற உடைமைக்கும் பாதிப்பை ஏற்படுத்துமோ, அதே போன்றுதான் இந்த நாவு உங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும், உங்களுடைய உடைமைகளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். வளவளவென்று தேவையில்லாமல் பிறரை ஏவலப்படுத்தி மோசமாக பேசக்கூடிய ஒரு வழக்கம் உங்களிடத்தில் இருந்தால் உங்கள் வீட்டில் பெண் எடுக்க பிறர் பயப்படுவார்கள். ஐயோ, அவன் முன்னா வேணையோ வேணான்ற பொண்ணு என்னையா செஞ்சிச்சு. ஆனா யோசித்து பார், உன்னிடத்திலே இருந்த தவறின் விளைவு யார பாதிக்குது? உன் பெண்ணை பாதிக்கிறது. எத்தனை இடத்திலே சகோதரர்களே, அந்த தந்தையின் அந்த மனிதனுடைய வாழ்க்கை சரியில்லை என்பதனால் அல்லது அந்த பெண்ணுடைய யாரு அந்த அந்த பெண்மகளுடைய தாயார் தேவையில்லாமல் பேசுகிறார் என்பதனால் எத்தனையோ இடங்களில் பெண் பார்க்கும் படலம் கூட நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. பாக, உன்னுடைய நாவு சீரான பாதையில் போகவில்லை என்றால் அதனுடைய பாதிப்பு உனக்கும் தான், உன்னுடைய குடும்பத்திற்கும் தான். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாவு தவறான கோணத்திலே போகிற போது அது நரகத்திலே கொண்டு போய் இழுத்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டுவிடும். அதனால் நறுமை சகோதரர்கள், நாவை நயமாக பயன்படுத்துங்கள், நாவை மிக அழகான முறையிலே பயன்படுத்துங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனுடைய நினைவை கொண்டு எப்போதுமே நம்முடைய நாவுகள் நனைய வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படி நம்முடைய நாவை சிறந்த முறையிலே பயன்படுத்துங்கள். தேவையில்லாத விஷயங்களை பேசாதீர்கள், பெருமையாக பேசாதீர்கள், ஆணவமாக பேசாதீர்கள், பிறரை ஏளனமாக பேசாதீர்கள், ஆத்திரத்தோடு பேசாதீர்கள், கோபத்திலே கொப்பளிக்காதீர்கள். யாருடைய குறைகளையும் சுட்டி காட்டி பேசுகிறோம் என்று சொல்லி அவர்களுடைய மனங்களை காயப்படுத்தாதீர்கள். யாரிடத்திலாவது ஏதாவது தவறை நீங்கள் கண்டால் தனிமையான முறையில் அவரை அழைத்துக் கொண்டு கனிவான வார்த்தைகளை பயன்படுத்தி சுட்டி காட்ட வேண்டும் என்கிற எண்ணம் தான் உங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டுமே தவிர குத்தி காட்ட வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. யாரும் குறைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. எல்லோரையும் அல்லாஹ் குறைகளோடு தான் படைத்திருக்கிறான். நம்முடைய குறைகளை சீர் செய்ய நாம் முயற்சிக்க வேண்டுமே தவிர பிறருடைய குறைகளை மிகப்பெரிய அளவிலே அதை பெரிதுபடுத்தி ஜூம் செய்து பார்த்து அவர்களை கேவலப்படுத்தி பேசி அதில் இன்பம் காணக்கூடிய சைக்கோக்களாக சாடிஸ்டுகளாக நாம் மாறக்கூடாது. நமக்கு எப்படி மானங்களும் உணர்வுகளும் இருக்கிறதோ அதே மானமும் உணர்வும் தான் சக மனிதனுக்கும் இருக்கிறது என்கிற புரிந்துணர்வில் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் நடத்தும் போது நிச்சயமாக நம்முடைய நாவு சீரான முறையில் இருக்கும். நம்முடைய நாவு சீரான முறையில் இருக்கும்போது நாம் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நாம் பேசுகிறோமோ எதை நாம் கேட்கிறோமோ அதன்படி வாழ்வதற்குரிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.
1: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள். இஸ்லாம் நமது வழி, தமிழ் நமது மொழி. உங்கள் முஸ்லிம் வானொலி என்றும் ஒரே நோக்குடன்.
2: ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்றே முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
3: புதிய கையடக்க தொலைபேசிகளை வாங்குவதற்கும் பழுது பார்ப்பதற்கும் எம்எஸ் மொபைல்ஸ் பிரதான வீதி நற்பட்டி முனை. தொலைபேசி இலக்கம் 0777825531.
1: விரைவில் உங்கள் முஸ்லிம் வானொலி புதிய இஸ்லாமிய நிகழ்ச்சிகளோடு.

0: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
1: www.muslimvanoli.com.
2: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாதுஹு. நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேரமும் இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உங்கள் உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக சூரதுத்தீன் அத்தியாயம் 95 பற்றிய விசேட விளக்க உரை கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
3: بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த புனித பூமியில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. சூரத்துத்தீன், சூரத்துத்துஹா, சூரத்துஷரஹ், இன்றைய தினம் சூரத்துத்தீன். சூரத்துத்தீன் மக்காவில் இறக்கப்பட்ட சூரா, அதுவும் ஆரம்ப சூராக்களில், ஆரம்பமாக இறக்கப்பட்ட சூராக்களில் சூரத்துத்தீன் மிக முக்கியமான ஒரு சூரா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூராவில் மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அல்லாஹ்விடத்திலே எப்போது உயர்ந்ததாக கருதப்படும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அல்லாஹ்விடத்திலே எப்போது தாழ்வானதாக கருதப்படும், ஒரு மனிதன் எப்போது அல்லாஹ்விடத்திலே உயர்வான், ஒரு மனிதன் எப்போது அல்லாஹ்விடத்திலே தாழ்வான், தான் படைத்த படைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அளவிடக்கூடிய அளவீடை இந்த சூராவில் வைத்திருக்கிறான். இந்த சூராவுடைய அளவீடுதான் ஒரு மனிதன் சொர்க்கத்தில் நுழைவதற்கும் நரகத்தில் நுழைவதற்கும் காரணமாக அமையும். அதனால் கவனத்தோடு அந்த அளவீடை கவனியுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கடைசி ஜுசுவில் அதிகமான சத்தியங்களை செய்கிறான். அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுப்பு, அவன் எதன் மீது சத்தியம் செய்ய நாடுகிறானோ அவனுடைய படைப்புகளில் அதன் மீது அவன் சத்தியம் செய்யலாம். ஆனால் மனிதனை பொறுத்தவரை அல்லாஹுவை தவிர வேறு யார் மீதும் சத்தியம் செய்யக்கூடாது. காபாவின் மீது சத்தியம், ரசூலுல்லாவின் மீது சத்தியம், என் தாயின் மீது சத்தியம் என்றெல்லாம் ஒரு முஃமின் செய்யக்கூடாது. அல்லாஹ் ஒருவன் மீதுதான் ஒரு முஃமின் சத்தியம் செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய படைப்புகள் மீது சத்தியம் செய்கிறான் என்றால், ஒன்று, அவன் சத்தியம் செய்த அந்த பொருள், அந்த இடம் பலனுள்ள இடமாக இருக்கும், அல்லது அவனுடைய அந்த இடத்துடைய கண்ணியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிப்படுத்துவதற்கான சத்தியமாக இருக்கும். ஒன்று, பலனுக்காக அல்லாஹ் சத்தியம் செய்வான், அந்த இடத்திலோ அந்த பொருளிலோ பலன் இருக்கிறது, அதிலிருந்து நீங்கள் பலனை பெற்றுக் கொள்ளலாம் என்ற முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் சத்தியம் செய்வான், அல்லது அந்த இடத்துடைய அந்த பொருளுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் சத்தியம் செய்யலாம். அப்படிப்பட்ட சத்தியங்களில் நான்கு சத்தியங்களை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூராவை துவங்குகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பம் செய்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வத்தீனி வஸ்ஸைதூன். தீன் என்றால் அத்திப்பழம், ஸைதூன் என்றால் ஆலிவ். அத்தியின் மீதும் ஆலிவின் மீதும் நான் சத்தியம் செய்கிறேன். இரண்டையும் பிரிக்கிறான் அல்லாஹ். வத்தீன் வஸ்ஸைதூன், வாவ் என்றால் சத்தியத்துடைய அளவீடு. வத்துஹா வல்லைலி இதா சஜா, அதுபோல்தான் வத்தீன் வஸ்ஸைதூன், அத்தியின் மீது சத்தியம் செய்கிறேன், ஆலிவின் மீது சத்தியம் செய்கிறேன். வத்தூரி சினீன், தூரி சினீன் என்பது ஒரு மலை, அந்த மலையின் மீது நான் சத்தியம் செய்கிறேன். வஹாதல் பலதில் அமீன், அமைதி அளிக்கக்கூடிய இந்த ஊரின் மீது நான் சத்தியம் செய்கிறேன். என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான்கு சத்தியங்களை கொண்டு துவங்குகிறான். அறிஞர்கள் மத்தியில் இந்த நான்கு சத்தியமும் எதை குறிக்கிறது என்பதில் அதிகமான கருத்து வேற்றுமைகள் உண்டு. அவற்றில் சிலவற்றை நாம் இப்போது பார்ப்போம். ஒத்தீன் ஒஸ்ஸைதூன், இது எதை குறிக்கிறது என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் என்றால், ஒத்தீன் சில அறிஞர்களுடைய கருத்தின்படி தீன் என்பது அத்திப்பழம் தான். எந்த ஒரு பொருளும் வீணாகாத அத்திப்பழம் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடுகின்ற இந்த ஒத்தீன் என்ற வார்த்தைக்குரிய அர்த்தம். ஒத்தீன் ஒஸ்ஸைதூன் என்றால் ஆலிவ் மரம் தான். இந்த இரண்டும் ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியம் செய்து ஆரம்பிக்கிறான் என்றால், இதன் இந்த இரண்டின் மூலமாகவும் பலன்களை அதிகமாக பெற்றுக் கொள்ளலாம். சில தஈஃபான ஹதீஸில் வருகிறது, அத்திப்பழம் என்பது சொர்க்கத்துடைய பழம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக. ஆனால் இந்த ஹதீஸ் எல்லாம் தஈஃப், பலஹீனமான ஹதீஸ்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒத்தீன் ஒஸ்ஸைதூன் என்று சொல்வதன் மூலமாக எதை சொல்ல வருகிறான், இந்த இரண்டும் மனிதர்களுக்கு பலனுள்ள விஷயங்கள். இந்த இரண்டிலிருந்தும் மருத்துவத்தின் ரீதியாகவும் சரி, உள்ள ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல பலன்களை மனிதர்கள் அனுபவித்துக் கொள்ளலாம். என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவதாக சில அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் தீன் என்பது அத்திப்பழத்தை மட்டுமல்ல, பழங்கள் வகையாக இருக்கக்கூடிய அனைத்தையும் தீன் என்பது குறிக்கும். ஜெய்தூன் என்பது ஆலிவ், எண்ணெய் தயாரிக்கக்கூடிய ஆலிவ். அது போன்று திரவங்களை தயாரிக்கக்கூடிய, திரவங்களாக இருக்கக்கூடிய பொருள் அனைத்தையும் ஜெய்தூன் குறிக்கும் என்று சில அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் மிக முக்கியமான விளக்கத்தை சொல்கிறார்கள். ஒத்தீன் ஒஸ்ஸைதூன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்திலே பழங்களை குறிப்பதற்காக சத்தியம் செய்யவில்லை, இந்த பழங்கள் விளையக்கூடிய இடங்களை குறிப்பதற்காக அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்தடுத்து சொல்லக்கூடிய அந்த இடங்கள் எல்லாம் இடங்களை குறிப்பதாகவே அமைகிறது. ஒத்தூரி சினின் இடம் அது, வஹாதல் பாதில் அமீன் இந்த பூமி என்று அல்லாஹ் சொல்வது இடம் அது. அதுபோல்தான் ஒத்தீனும் ஒஸ்ஸைதூனும் பலமாக இருக்காது, அது விளையக்கூடிய இடத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுவதற்காக அந்த சத்தியத்தை செய்யலாம் என்று சொல்கிறார்கள்.

ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பேசும்போது ஜெருசலத்தை இணைத்து அல்லாஹ் பேசுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, வனஜ்ஜைனாஹு வலூதன் இலல் அர்த் அல்லதி பாரக்னா ஃபீஹாலில் ஆலமீன், அகில உலகத்தார்களுக்கு பரக்கச் செய்த அந்த பூமிக்கு அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பாதுகாத்து அனுப்பி வைத்தான். யாரை சொல்கிறான்? நபி இப்ராஹிமை சொல்கிறான், நபி லூத்தை சொல்கிறான். பரக்கத் பொருந்திய ஊர் என்று அல்லாஹ் சொல்வது எது? குதுஸ், ஜெருசலம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிறான், வலி சுலைமான் அர்ரீஹ ஆஸிஃபா தஜ்ரி பி அம்ரிஹி இலல் அர்தி அல்லதீ பாரக்னா ஃபீஹா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த சிறப்பு காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். அந்த காற்றில் அவர்கள் பயணம் செய்வார்கள், சுப்ஹானல்லாஹ். அந்த காற்றில் காற்றுக்கு கட்டளையிடுவார்கள். அந்த காற்று அவர்களுக்கு எங்கே அவர்களை அழைத்துச் செல்ல வேண்டும், அவர்களையும் அவர்களுடைய படையையும் அழைத்துச் செல்லும். அந்த காற்று அவர்களை அழைத்துச் சென்றது அல்லாஹ் வரக்க செய்த பூமிக்கு. அல்லாஹ் வரக்க செய்த பூமி என்றால் அல் குதுஸ், ஜெருசலம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிறான், அவர்கள் தன்னுடைய சமூகத்தார்களுக்கு கட்டளையிட்டார்கள். அவங்களை அப்படி வெளியே தூக்கி போட்டுருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இட்ட கட்டளையை சொல்கிறான், யா கௌமி துகுலுல் அர்தல் முகத்தஸா. மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்தார்களுக்கு சொன்னார்கள், யா கௌம் உதுகுலு அல் அர்தல் முகத்தஸா, இந்த புனித பூமிக்குள் நீங்கள் நுழையுங்கள் என்று யாருக்கு சொன்னார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ரவேலர்களுக்கு சொன்னார்கள், தன்னுடைய சமூகத்தார்களுக்கு. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த புனித பூமியில் நுழையவில்லை. ஏன் நுழையவில்லை? வரலாறு தெரியுமா? ஜெருசலத்தில் ஏன் நுழையவில்லை? அந்த மக்கள் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே உள்ளே இருப்பவர்கள் பலம் உள்ளவர்கள், மிகுந்த பலம் பலசாலிகள், அவர்களோடு எங்களால் போரிட முடியாது. ஒன்று அவர்கள் வெளியே வரட்டும், நாங்கள் நுழைகிறோம், அல்லது நீங்களும் உங்களுடைய ரப்பும் சென்று போராடுங்கள், நீங்களும் உங்களுடைய ரப்பும் சென்று போராடுங்கள், நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அவ்வளவு பெரிய பனி இஸ்ரவேலர்களில் இரண்டு பேர் தான் மூசா அலைஹிஸ்ஸலாமிற்கு ஆதரவாக இருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை அழைத்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு தண்டனையாக கொடுத்தான், 40 ஆண்டுகள் பைத்துல் முக்கத்தஸில் அவர்கள் நுழைய முடியாது என்று, அந்த குதுசுடைய பூமியில் நுழைய முடியாது என்று. பாலைவனத்திலேயே சுற்றி திரிந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அது நுழைவதற்கு முன்னதாகவே மரணம் ஏற்பட்டு விடுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் மரணமாகும் போது அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ், என் மரணத்தை ஏற்படுத்தி அந்த பைத்துல் முக்கத்தஸ் அந்த குதுஸ் இருக்கக்கூடிய பூமியில் நாங்கள் நுழையவில்லை என்றாலும் ஒரு கல்லறியக்கூடிய தூரத்திலாவது நான் இருக்கும் நிலையில் என்னுடைய மரணத்தை ஏற்படுத்தி என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதே இடத்தில் அவர்களுடைய மரணத்தை ஏற்படுத்தினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் இப்போது இருந்தால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அடக்கமாக இருக்கக்கூடிய கபரை நான் காட்டியிருப்பேன் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குதுசில் நுழையக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கவில்லை. ஆனால் அவர்கள் சொன்னார்கள், கூட்டமே நீங்கள் நுழையுங்கள், இந்த பரக்கத் பொருந்திய இந்த புனித பூமிக்குள் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுப்ஹானல்லாஹ், அவன் பரிசுத்தமானவன். அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அவன் அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹ், பரக்கத் பொருந்திய அந்த ஊர் அதனுடைய சுற்றல்லைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரக்கச் செய்தான். அங்குதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை அழைத்துச் சென்றான். இப்படி எல்லா நபிமார்களுடைய வரலாறுகளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு நபிமார்களுடைய வரலாறுகளை பற்றி பேசும்போது இந்த குதுசுடைய பூமியை தொடர்பு படுத்தியே பேசுவான். அவ்வளவு பரக்கத் பொருந்திய பூமி அது. வத்தீன் வஸ்ஸைதூன், அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறான். இது குதுசுடைய பூமியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் மீது சத்தியம் செய்வதற்கு அங்கே விளையக்கூடிய அந்த பொருட்களை பற்றிய சத்தியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முன்வைக்கிறான். யாருடைய மலை? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பேசிய மலை அது. அங்குதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குரிய கட்டளைகளை அல்லாஹ் கொடுத்தான். அந்த மலையை குறிப்பிடுவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியம் செய்கிறான்.
மூன்றாவது வஹாதல் பலதில் அமீன்.

0: இந்த அமைதி அளிக்கக்கூடிய பூமி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வது எதை? மக்கா, நாம் இருக்கக்கூடிய இந்த பூமி. வஹாதல் பலதில் அமீன், சுப்ஹானல்லாஹ். வஹாதா என்றால் என்ன அரபியில்? இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் இந்த என்ற வார்த்தையை கொண்டு அடையாளம் இட வேண்டும் காபாவை அல்லது மக்காவை? நெருக்கத்தை அல்லாஹ் சொல்வதற்காக, அதனோடு தனக்கு இருக்கக்கூடிய தொடர்பை அல்லாஹ் சொல்வதற்காக இந்த என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அல்லாஹ் இங்கு சுட்டிக்காட்டி சொல்லலாத வஹாதல் பலதில் அமீன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அமைதி அளிக்கக்கூடிய பூமியின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் சொல்வதன் காரணம், அல்லாஹ்விடத்தில் அந்த பூமி அவ்வளவு கண்ணியத்துக்குரியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள், மக்காவே அல்லாஹுடைய பூமியில் நீ சிறந்த பூமியாவாய், மக்காவே அல்லாஹுடைய பூமியில் அல்லாஹுடத்தில் நேசத்திற்குரிய பூமியாவாய், நீ என்னை உன்னுடைய மக்கள் வெளியாக்கி இருக்கவில்லை என்றால் நான் இந்த பூமியை விட்டு வெளியாக இருக்க மாட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹர்ரம மக்கா, அல்லாஹ் மக்காவை கண்ணிய புனிதப்படுத்தினான், யௌம கலக ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த பொழுது அதனுடைய பூமி அதனுடைய புனிதம் மறுமை நாள் வரை அல்லாஹுவால் பாதுகாக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உம்மா, இந்த சமூகம் நலவிலேயே தொடர்ச்சியாக நிலைத்திருக்கும் இந்த பூமியுடைய கண்ணியத்தை பாதுகாக்கும் வரை. எப்போது இந்த பூமியுடைய கண்ணியம் பாழாக்கப்படுகிறதோ ஹலகு, அப்போது இந்த சமூகம் அழிந்துவிடும் என்று சொன்னார்கள். மக்காவுடைய புனிதத்தை பாதுகாப்பது முஃமின்களாகிய மீது, முஸ்லிம்களாகிய மீது கடமையாகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹாதல் பலதில் அமீன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹாதா என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்குரிய காரணம், நெருக்கத்தை அல்லாஹ் சொல்கிறான். பலதில் அமீன் என்றால் என்ன? அமீன் என்றால் அமைதி அளிக்கக்கூடியது அல்லது பாதுகாப்பு அளிக்கக்கூடியது. யாருடைய பிரார்த்தனையின் மூலமாக? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை அழைத்தார்கள். வஇத் கால இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, யா அல்லாஹ், இந்த பூமியை அமைதி அளிக்கக்கூடியதாக ஆக்கு. அந்த பிரார்த்தனையை அங்கீகரித்ததை முஹம்மது ரசூலின் வாயிலாக அல்லாஹ் சொல்ல வைக்கிறான், வஹாதல் பலதில் அமீன். நபிமார்களுக்குள்ள தொடர்பை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். வஹாதல் பலதில் அமீன், இது பாதுகாப்பு அளிக்கக்கூடிய பூமி. வமன் தஹலஹு கான அமீனா, யார் நுழைந்தார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், அமைதி அளிக்கப்படுவார்கள். இதனுடைய கண்ணியத்தை யாரும் சிதைக்க முடியாது, சிதைக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட அவர்களுடைய உள்ளத்தில் எழ முடியாது. குறைசிகள் கூட காபாவை கட்டும் போது இரண்டு வருமானத்திலிருந்து காபா கட்டப்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார்கள். ஹலாலான செல்வத்தில் இருந்துதான் காபாவை கட்ட வேண்டும் என்று ஹராமில் ஊறி திளைத்த குறைசிகளை முடிவெடுத்தார்கள். வட்டியிலிருந்து செல்வம் வரக்கூடாது, ஜினாவில் இருந்து செல்வம் வரக்கூடாது, இரண்டையும் நிபந்தனையாக்கி மக்களிடத்திலே வசூல் செய்து காபாவை கட்டினார்கள். கெட்டக்கூடிய நேரத்தில் தான் அவர்களுக்கு செல்வம் இல்லை, அதனால்தான் ஹத்தீமை அவர்கள் அப்படியே விட்டுவிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் காலத்தில் கூட அதை கெட்டவில்லை. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சொன்னார்கள், நான் அதை கெட்ட விரும்பவில்லை, குறைஷிகள் எப்படி விட்டார்களோ அப்படியே நானும் விட விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு முன்னதாகவே தந்தையை கொலை செய்தவர் காபாவில் நுழைந்தாலும் சரி அவர்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள், அவர்களுக்கு தெரியும் காபா புனித பூமி என்று. இப்போ இந்த உலகத்திலே பிறந்த எல்லோரும் மதித்தார்கள் காபாவை புனித பூமியாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இயற்கையான அந்த தன்மையை அவர்களுடைய உள்ளத்தில் கொடுப்பான். வஹாதல் பலதில் அமீன். இப்ப இரண்டாவது கருத்து, மூன்று முக்கியமான இடங்களின் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியம் செய்வதன் மூலமாக அதனுடைய புனிதத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். மூன்றாவது கருத்து, அது மிக முக்கியமான கருத்து, ஒத்தீன் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல் தங்கிய இடத்தை, அந்த மலை ஜூதி, அந்த ஜூதி மலை தீன், அந்த அத்திப்பழத்தால் நிரம்ப இருக்கக்கூடிய மலை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மலையை குறிப்பிடுவதற்காக, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வை குறிப்பிடுவதற்காக, மஸ்ஜித் மூசா என்று இருக்கக்கூடிய மஸ்ஜித் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்தை குறிப்பிடுவதற்காக அல்லாஹ் ஒத்தீன் என்று சத்தியம் செய்கிறான். வஸ்ஸைதூன் என்று அல்லாஹ் சத்தியம் செய்வது அஷ்ஷாம், ஷாமுடைய பிரதேசம். ஷாமில் வந்த நபியார், குதுசுடைய பகுதியில் வந்த நபியார் ஈசா அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், வதூரி சைனா யார், வதூரி சினின் மூசா அலைஹிஸ்ஸலாம், வஹாதல் பலதில் அமீன் யார்,
1: முஹம்மது ரசூலுல்லாஹ். நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் கோவை எஸ் அய்யூப் அவர்கள்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நஹ்மதுஹு வனஸ்தயீனுஹு வனஸ்தஃபிருஹு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வஸய்யிஆதி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முளில்ல லஹு வமன் யுளில் ஃபலா ஹாதியலா. வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الذين امنوا وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பித்தத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்தத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக நினைவுறுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைத்தல், பித்தத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லிமாக மரணித்து மறுமை நாளில் சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் நம் எல்லோரையும் ஒன்று சேர்ப்பானாக. என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தின் முதற் கட்டத்தில் நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா இதுவரை நாம் செய்த நற்கர்மங்களை ஏற்றுக்கொண்டு அதன் கூலியை நிறைவாக நம் எல்லோருக்கும் அல்லாஹு தாலா தந்தருள்வதோடு இனி மீதம் இருக்கின்ற நோன்புகளையும் ஆரோக்கியத்தோடு நோற்று நல்ல அமல்களை புரிகின்ற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் விடைபெறும் பயணம் என்கிற ஒரு தலைப்பை தேர்வு செய்து அதன் கீழ் பல்வேறு வகையான சம்பவங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் நேற்றைய தினத்தோடு நம்முடைய முதற்கட்ட விடைபெறும் பயணம் முடிந்து ஒரு இரண்டாவது ஒரு வாழ்க்கைக்கு நாமெல்லாம் இன்றைய தினத்தில் இருந்து தயாராக உள்ளோம். பொதுவாக மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு மூன்று கட்ட வாழ்வை தற்காலிகமாகவும் ஒரு வாழ்வை மரணமில்லாத ஒரு நிரந்தரமான வாழ்வாகவும் அல்லாஹு தாலா அமைத்துள்ளான். தாயினுடைய கருவறையில் ஒரு 10 மாத காலம் இருக்கிற வாழ்வு ஒரு வாழ்வு. இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கிய ஆயுள் காலத்தை தாங்கி ஒரு அற்ப காலம் வாழ்கிற வாழ்வு இரண்டாவது வாழ்வு. மூன்றாவது வாழ்வுதான் யாருடைய கண்ணுக்கும் தெரியாமல் ஒரு திரைமறைவு வாழ்வை அல்லாஹு தாலா இந்த மனித சமூகத்தினருக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த மூன்று வாழ்வும் நிரந்தரமானதல்ல, காலங்களும் நேரங்களும் கொஞ்சம் கூட்டல் குறைவாக இருக்குமே தவிர நிரந்தரமான வாழ்வு என்பது மறுமைதான். இப்ப தாயினுடைய கருவறையில் வாழ்ந்த வாழ்வை எடுத்துக்கொண்டால் அது ஒரு 10 மாத கால வாழ்வு, 11 மாத கால வாழ்வு. உலகத்தில் வாழ்கிற வாழ்வு 70, 80, 90, 100 என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். மூன்றாவது கட்ட வாழ்வு அது ஒரு குறிப்பிட்ட வருடத்தினுடைய வாழ்வு அல்ல. இந்த உலகத்தை எல்லாம் அல்லாஹு தாலா அழித்து மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புகிற வரை உள்ள ஒரு வாழ்வு, ஒரு நியாயமான நீண்ட ஒரு வாழ்வு அந்த வாழ்வு. அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 102வது வசனத்தில் அல்லாஹு தாலா அந்த வாழ்வை குறித்து இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்துகிறான். பாருங்கள், அல்ஹாக்குமுத்த காசர் மனிதனுக்கு செல்வத்தை பெருக்க வேண்டும் என்கிற பேராசை உண்டு. அது எதுவரை? அவன் தன்னுடைய மன்னரையை சந்திக்கின்ற வரை என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். உலகத்தில் மனிதனுடைய ஆசாபாசம் எல்லாம் இந்த உலகத்திலே இருந்து விடைபெற்று அவன் போகிற ஒரு சவக்குழி, ஒரு மன்னரை வாழ்வு உண்டுமே, அதுவரைதான் இவனுடைய ஆசாபாசங்கள் எல்லாம், ஆசைகள் எல்லாம் என்று அல்லாஹு தாலா மூன்றாவதாக மனிதன் செல்லுகிற இடத்தை இந்த இடத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இனி ஒரு வசனத்தை பாருங்கள், 23வது அத்தியாயத்தின் 100வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா அந்த நாளை பற்றி, அந்த வாழ்வை பற்றி, அந்த மூன்றாவது கட்ட வாழ்வை பற்றி அல்லாஹு தாலா அது உங்களுக்கு ஒரு திரைமறைவு வாழ்வு என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? வமிம் வராஇஹிம் பர்ஸுன் இலா யௌமி யுபஸூன். இந்த உலகத்தில் இருந்து நீங்கள் விடைபெற்றால் அல்லாஹ்வினுடைய முழு கண்காணிப்பில் ஒரு திரைமறைவு வாழ்வில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப மூன்றாவது வாழ்வு என்பது ஜாதி மத பேதம் இல்லாமல் எப்படிப்பட்ட கொள்கையுடையவர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட அநியாயக்காரர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நல்லடியார்களாக இருந்தாலும் இந்த மூன்றாவது கட்ட வாழ்வை கண்டிப்பாக சந்தித்தாக வேண்டும். ஒரு நபரை தவிர, அந்த ஒரு நபர் யார்? அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு அடியான் உயிர் நீத்தால் அல்லாஹு தாலா உடனே அந்த உயிரை கைப்பற்றி அதை ஒரு பறவை வடிவத்தில் மாற்றி சொர்க்கத்திலேயே அல்லாஹு தஆலா நேரடியாக உலாவை விட்டு விடுவான். அவர்களுக்கு கபருடைய வாழ்வே கிடையாது. அல்லாஹ்வுடைய பாதையில், அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய உயிர் நீத்த அடியாருக்கு அப்படி ஒரு சிறப்புண்டு. அவர்களை தவிர மீதமுள்ள எல்லோருக்கும் இந்த மூன்றாவது கட்ட வாழ்வு என்பது கண்டிப்பாக உண்டு என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையான் திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இப்போது உதாரணத்துக்கு பாருங்கள், அல்லாஹுவால் படைக்கப்பட்ட இந்த பூமிக்கு மேல் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா. இந்த பூமி பேசுகிற ஆற்றல் உடையது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு நாள் வரும் பொழுது, ஒரு நேரம் வரும் பொழுது இந்த பூமி எல்லாம் பேச ஆரம்பிக்கும் என்பதற்கு திருக்குறானிலே ஆதாரம் உண்டு. அப்படிப்பட்ட பூமி இந்த பூமி. சரியாக சொல்ல வேண்டுமானால் இந்த பூமி நம்மை வளர்த்தி ஆளாக்கி கொண்டிருக்கின்றது. கனிவர்க்கங்களை தந்து, நல்ல நல்ல விளைச்சல்களை தந்து, நல்ல நல்ல உணவுப் பொருள்களை தந்து, வானத்திலிருந்து பொழிகிற நீரை பத்திரமாக பாதுகாத்து சுவைமிக்க நீர்களை எல்லாம் நமக்கு தந்து, இந்த பூமிக்கு மேல் வீடுகளை அமைத்து வாழ்கிற வசதி வாய்ப்புகளை எல்லாம் இந்த பூமி நமக்கு தந்து, இந்த பூமிக்கு மேல் நீங்கள் விரும்பியவாறெல்லாம் நடமாடலாம், வாகனங்களிலே செல்லலாம், அப்படிப்பட்ட வாய்ப்பை எல்லாம் அல்லாஹு தஆலா இந்த பூமிக்கு மேல் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். எதற்காக? இந்த பூமிக்கு மேல் நீங்கள் நடமாடுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த பூமி சாட்சி உங்களுக்கு சொல்ல போகிறது. அந்த பூமி உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், நீங்கள் வீட்டில் ஒரு ஆடு வளர்க்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த ஆட்டை அதிகம் அதிகம் பாசம் செலுத்தி, நேரத்திற்கெல்லாம் அதற்கு உணவு கொடுத்து, அதற்கு ஏதாவது நோய் வரும் பொழுது உடனே மருத்துவரிடத்தில் எடுத்து சென்று அதற்கு சிகிச்சை எல்லாம் பார்த்து, அன்போடு பாசத்தோடு ஒரு சிறிய ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்த்தி நீங்கள் ஆளாக்குகிறீர்கள். உலகத்திலே உண்டு, கோழி ஆடு எல்லாம் வளர்த்துகிறார்கள். வளர்ந்து வரும் பொழுது அந்த ஆடு உங்களை பற்றி என்ன நினைக்கின்றது? எஜமான் நம்ம இப்படி பாசத்தோடு வளர்த்துகிறாரே, எஜமான் நமக்கு ஒரு நோய் வந்தால் கூட உடனே கவனிக்கிறாரே, நம்முடைய எஜமான் தன்னுடைய பிள்ளையை நேசிப்பதை போல நம்மை நேசிக்கிறாரே என்று விசுவாசத்தோடு அதுவும் நம்மிடத்தில் வளர்ந்த ஆளாகிறது. ஆனால் வளர்க்கிற நம்முடைய எண்ணம் ஒன்று உண்டு. என்ன எண்ணம்? நேரம் வரும் பொழுது அழுத்து உண்ணுவது இல்லாமல் அந்த ஆட்டுக்கு யாராவது தங்க நகையோ ஆபரணங்களோ போட்டு அழகு பார்க்க போகிறோமா? இல்லை. சொத்துக்களில் ஏதாவது பங்கு கொடுப்பதற்காக வளர்க்கிறோம் அல்ல, நம்முடைய தேவைக்காக வேண்டி வளர்க்கிறோம். குறிப்பிட்ட நாள் வரும்போது அதை நாம் சமைத்து உண்ணுகிறோம். அறுக்கிற பொழுது ஐந்து அறிவுள்ள ஒரு ஆடு ஆறு அறிவு இருக்கிற நம்மிடத்திலே தோற்று போய் விடுகிறது, ஏமாந்து போய் விடுகிறது. இது யதார்த்தம். அப்படித்தான் இந்த பூமி உங்களை வளர்த்தி ஆளாக்கி கொண்டிருக்கிறது. புத்திசாலித்தனமாக நடந்தால் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிற அந்த வாய்ப்பை இந்த உலகத்தில் நல்லவைக்காக வேண்டி பயன்படுத்தி வாழ்ந்தால் அந்த பூமி நமக்கு எப்படிப்பட்ட பூமியாக அமையும், இல்லாவிட்டால் அந்த பூமி எப்படிப்பட்ட கொடூரத்தன்மையோடு நம்மிடத்தில் நடக்கும் என்பதுதான் அந்த மூன்றாவது கட்ட வாழ்வினுடைய அடிப்படை. அல்லாஹ் 99வது அத்தியாயத்தின் 1-5 வரை உள்ள வசனம், இதா ஜுல்ஜிலத்தில் ஆரலு ஜில்ஜாலஹா, இந்த பூமி ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியாக அதிர்ச்சி அடையும். அல்லாஹ் சொல்கிறான், இந்த பூமி தன்னுடைய சுமைகளை எல்லாம் தூக்கி தூக்கி வீசி வெளிப்படுத்துகிற நாள் அந்த நாள். அந்த நாளில் மனிதன் இந்த பூமிக்கு என்னானது, ஏன் இப்படி அதிர்ச்சி ஆகிறது, அந்த பூமிக்கு அடியில் புதையுண்டு போன எல்லா மனிதர்களும் மேலே வந்து தூக்கி வீசப்படுவார்கள், இந்த பூமிக்கு என்னானது என்று மனிதன் கேட்பான். பூமி பேசுகிறது, அது தன்னுடைய செய்தியை அறிவிக்கும் இறைவனுடைய கட்டளையின்படி பூமி பேசும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட அந்த பூமிக்கு அடியில் கொண்டு போய் புதைக்கின்ற வாழ்வுதான் கபருடைய வாழ்வு என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அதுதான் ஃபர்சக்குடைய வாழ்வு. மனிதன் இந்த உலகத்தில் விடை பெற்று மரணித்து விட்டான் என்றால் அவனுக்கு அல்லாவின் புறத்திலே ஒரு வாழ் உண்டு. மறுமை நாளுக்கு முன்னதாக இயற்கையாக மரணித்து பூமிக்கடியில் தோண்டி புதைக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் சரி, எரித்து சாம்பலாகி அதை கொண்டு போய் குளங்கள் குட்டைகளிலே கொண்டு போய் கரைத்தாலும் சரி, வானத்திலே பயணம் செய்யும் பொழுது உடல்கள் எல்லாம் வெடித்து சிதறி ஒரு மனிதன் மரணித்தாலும் சரி, அல்லது மிகப்பெரிய மலைகளில் உருண்டு விழுந்து விலங்குகளுக்கெல்லாம் இரையாய் ஒரு மனிதன் மரணித்தாலும் சரி, அல்லது கடல் பயணங்கள் செய்து கடலில் வாழ்கிற உயிரினங்களுக்கெல்லாம் இரையாகி ஒரு மனிதன் மரணித்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு திரைமறைவு வாழ்வு உண்டு என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த வாழ்வை குறித்து தான் இப்பொழுது பார்க்கவிருக்கிறோம் நண்பர்களே. தோழர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு வாழ்வை தந்திருக்கிறான். இந்த வாழ்வில் ஒரு வழிகாட்டி நெறிமுறையையும் நமக்கு தந்திருக்கிறான். திருக்குறானும் அல்லாஹுனுடைய வாழ்க்கை வரலாறும் இந்த உலகத்தில் ஒரு பயிற்சி கட்டத்தில், ஒரு பயிற்சி கூடத்தில் பயிற்சி எழுதுகிற மாணவர்கள் நாம். சிலபஸாக, பாடத்திட்டமாக குரானையும் ஹதீஸையும் அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். அதை நம்முடைய வாழ்வை நடைமுறைப்படுத்தி சாட்சியாக இந்த உலகத்தில் பரீட்சை எழுத வேண்டும். மதிப்பெண் போடுகிறவன் அல்லாஹு தஆலா. இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வாழ்வதாக தீர்மானித்திருக்கிறீர்களோ அதற்கு ஏற்றவாறுதான் இனி வரக்கூடிய இரண்டு கட்ட வாழ்வும் உங்களுக்கு அமையும் என்று அல்லாஹு தஆலா தெல்ல தெளிவாகவே கூறிவிட்டார். இஸ்லாத்தை, இபாதத்துகளை, அல்லாஹுனுடைய கட்டளைகளை பேணுகின்ற காரியத்தில், அல்லாஹுனுடைய ஹராம் ஹலால்களை, விதிவிலக்குகளை கூர்ந்து கவனித்து அதன்படி வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்துத்தான் உங்களுடைய இரண்டு கட்ட வாழ்வும் அமையப் போகிறது. நண்பர்களே, பொதுவாக இந்த உலகத்தில் எப்படி நம்முடைய வசதி வாய்ப்புகளுக்கெல்லாம் வீடு கட்டி சந்தோஷமாக வாழ்ந்தோமோ, அதுபோல நம்முடைய மூன்றாவது கட்ட வாழ்விலும் நமக்கு ஒரு வீடு உண்டு. அந்த வீடு ஒரு இருள் சூழ்ந்த வீடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அது ஒரு இருள் சூழ்ந்த வீடு, பீதியும் கலக்கமும் அச்சமும் நிறைந்த ஒரு வீடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், பாருங்கள், ஒரு நாள் மஸ்ஜித் நபவியில் ஒரு பெண்மணி பள்ளியை சுத்தம் செய்கிற பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தாள். ஒரு கட்டத்தில் திடீரென அந்த பெண்மணி இறந்து போய்விட்டார்கள். இரவு நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுகளை சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், யாராவது ஒரு ஆள் சக்ராத்துடைய நேரத்தில் இருப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியப்படுத்தினால் அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து அவருடைய மரணம் அவருக்கு ஏற்படுவதிலே இருந்து அவரை கொண்டு போய் அடக்கி இல்லம் திரும்புகிறவரை அங்கேயே நிற்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு சஹாபாக்கள் எல்லாம் ஆரம்ப நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சொல்லி அவருக்கு ஒரு சிரமத்தை கொடுக்காமல் மரணப்பட்டால் மட்டும் செய்திகளை அறிவிப்பார்கள். அப்பொழுதும் அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த நேரத்தில் வந்து குளிப்பாட்டுவது முதற்கொண்டு எல்லா காரியங்களிலும் நின்று ஜனாசாவை தூக்கி செல்லும் பொழுது பின்னால் சென்று தொழுகை நடத்தி அடக்கம் செய்கிறவரை இருந்து திரும்ப வருகிறவர் அல்லாஹ்வுடைய ரசூல். இந்த நிலையிலும் சஹாபாக்கள் என்ன செய்தார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சிரமம் ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த பள்ளியில் கூட்டி பெருக்கிய பெண்மணி பகல் நேரத்தில் வந்து பார்த்தா அந்த பெண்மணியை காணவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை அழைத்து பணிக்கமர்த்தி அந்த பெண் எங்கே என்று கேட்டார்கள். யார் ரசூலல்லாஹ், இரவு நேரத்தில் அந்த பெண் மரணித்து விட்டார்கள். நடுநிசி உறங்குகிற உங்களையே நாங்கள் தட்டி எழுப்பி தொல்லை தர வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்களே குளிப்பாட்டி கபனிட்டு தொழுகை நடத்தி நாங்களே கொண்டு போய் அடக்கிவிட்டோம் என்கிறார்கள். ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உயிரோடு வாழ்கிற காலத்தில் ஒரு இறை விசுவாசிக்கு தன்னுடைய இறுதிக்கட்ட துவா கிடைக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரசூல் எங்கே அடக்கினீர்கள் என்று கேட்டார்கள். அடக்கிய இடம் காண்பிக்கப்பட்டது. அங்கே போய் நின்று கொண்டு தொழுது கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்துவிட்டு மக்களை பார்த்து சொன்னார்கள், கபருடைய வேதனைகளிலே இருந்து அல்லாஹ்விடம் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். காரணம், கபர் என்பது ஒரு இருள் சூழ்ந்த இடம். என்னுடைய பிரார்த்தனையின் மூலம் அல்லாஹு தஆலா அதற்கு பிரகாசத்தையும் வெளிச்சத்தையும் அல்லாஹ் உண்டாக்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்கிற செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1742 நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். இந்த மூன்றாவது நாம் வாழப்போகிற ஒரு வாழ்வு, அது ஒரு வீடு, ஒரு இருள் சூழ்ந்த ஒரு இடம், பீதியும் கலக்கமும் அச்சமும் நிறைந்த இடம் என்றெல்லாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் அன்பர்களே. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் நமக்கு பாதுகாப்பு யார் என்பதுதான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். உலகத்தில் குடும்பாதிகள் உண்டு, நண்பர்கள் உண்டு, யாரும் இல்லாவிட்டாலும் அண்டை வீட்டுக்காரர்கள், சமூக மக்கள், தெருவிலே உள்ளவர்கள் எல்லாம் இருப்பார்கள். நம்மை அடக்குவதற்கு தூக்கிச் செல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூன்று உங்களோடு வரும், ரெண்டு திரும்பிவிடும், ஒன்று உங்களோடு நின்றுவிடும். மூன்று எது? ஒன்று, உங்களுடைய குடும்பத்தார்கள் தூக்கி வருவார்கள், உங்களுடைய சொத்து, நீங்கள் செய்த செயல்பாடுகள். அடக்கிய பிறகு உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் உங்களுடைய வாரிசுகள் பங்கிட்டு விட்டு எடுத்து சென்று விடுவார்கள். குடும்பத்தினர்கள் எல்லாம் திரும்ப வந்து விடுவார்கள். உங்களுடைய செயல்பாடுகளோடு அந்த வீட்டிலே நீங்கள் தங்கி கொண்டிருப்பீர்கள். அப்போ அதற்கேற்றவாறு தான் மதிப்பெண் போடப்படும் என்பது கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் அன்பர்களே. அப்படியானால் அங்கே என்னென்னலாம் காரியம் நடைபெறுகிறது? அங்கே கேள்வி கணக்குகள் உண்டு. மறுமையில் அல்லாஹு தாலா துல்லியமாக ஒவ்வொரு மனிதர்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் அல்லாஹு தாலா எடுத்து அந்த ஒவ்வொரு நிமிடத்தையும் விசாரிக்கக்கூடிய நாள் மறுமை நாள். அது ஒரு தனி விசாரணை, அது அல்லாஹ்வுடைய விசாரணை. கபரிலும் ஒரு சில விசாரணைகள் உண்டு. அந்த கபரு கூட உங்களுக்கு மிக விசாலமான வீடாக உங்களுக்கு காட்சி தரும். அந்த கபரில் கூட சொர்க்கத்தினுடைய வாசங்கள் எல்லாம் நுகருகின்ற வகையில் அல்லாஹு தஆலா உங்களுக்கு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி தருவான். அந்த கபரில் கூட சொர்க்கத்து ஆடைகள், உங்களுக்கு அழகான ஆடைகள் எல்லாம் உங்களுக்கு அணிவிக்கப்படும். அந்த கபரில் கூட குடும்பத்தார்கள் எல்லாம் விட்டு விட்டு திரும்ப வரும் பொழுது அல்லாஹு தஆலா ஒரு ஆளை உங்களுக்கு அழகான தோற்றத்தை உடைய, அழகான முகத்தை உடைய ஒரு ஆளையும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு பாதுகாப்பாக உங்களோடு அமர்த்துகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அந்த ஒரு வாழ்வுக்காக வேண்டி எதையும் இந்த உலகத்திலே செய்ய நாம் தயாராக வேண்டுமா வேண்டாமா? கண்டிப்பாக வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்காக வேண்டிதான் வாழ்வையும் மரணத்தையும் சோதனையாக தந்திருக்கிறேன், உங்களில் நல்லவர்கள் தீயவர்கள் யார் என்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அதுதான் அந்த வாழ்வன்பர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் யாரையாவது அடக்கினால் அடக்கிவிட்டு உடனே திரும்ப வந்து விடாதீர்கள். காரணம், அது சாதாரண இடம் அல்ல. அந்த அடியானுக்கு நல்ல ஒரு தைரியம் கிடைப்பதற்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நல்ல ஒரு மன அமைதி கிடைப்பதற்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். என்ன காரணம்? கேள்வி கணக்கு கேட்போய் பொழுது வருவார்கள். வருகிறவர்கள் எப்படி வருகிறார்கள் என்பது தனி விஷயம். கேள்வி கணக்கு கேட்கப்படும் பொழுது அல்லாஹுவே, மன அமைதியோடு உறுதிமிக்க நெஞ்சோடு தைரியமாக இருந்து பதில் சொல்லுகிற ஆற்றலை யா அல்லாஹ் அவருக்கு நீ வழங்கு என்று அடக்கிய நபருக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட இடம் அந்த இடம். மனிதருக்கு மன அமைதியும் தைரியமும் தேவை அந்த மூன்றாவது கட்ட அந்த வீட்டில் வசிப்பதற்கு. சஹாபாக்கள் எல்லாம் தங்களுடைய குடும்பத்திற்கு வசியத்தை செய்வார்கள். என்ன விஷயத்தை செய்வார்கள் தெரியுமா? தோழர்களே, உறவினர்களே, மக்களே, குடும்பத்தார்களே, என்னை நீங்கள் அடக்கினால் உடனே திரும்பச் செல்லாதீர்கள். அடக்கிய என்மேல் நின்று கொண்டு ஒரு ஒட்டகம் அறுத்து குர்பான் கொடுக்க என்ன நேரம் எடுக்குமோ அந்த நேரம் நின்று எனக்காக வேண்டி துவா செய்யுங்கள். அப்பொழுது எனக்கு ஒரு மன சமாதானம். என்னுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய உறவினர்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு ஒரு மனசமாதானம். அடக்கிய உடனே ஓடிவிடாதீர்கள், எனக்காக வேண்டி துவா செய்யுங்கள். மன அமைதிக்காக கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் திடகாத்திரமான உள்ளத்தோடு இருந்து பதில் சொல்வதற்காக நீங்கள் எனக்காக வேண்டி துவா செய்யுங்கள் என்று குடும்பத்தார்கள் எல்லாம் வசியத்து செய்கிற இடம் அந்த இடம். சாதாரண இடம் அல்ல அந்த இடம். அந்த மூன்றாவது இடத்தை சஹாபாக்கள் எப்பொழுதெல்லாம் சந்திக்கின்றார்களோ, அதிசயங்களை பாருங்கள், சஹாபாக்கள் மன்னரைகளை சந்திக்கின்ற நேரங்களில் எல்லாம் தாடி நினையக்கூடிய அளவுக்கு அழுவார்களாம். என்ன காரணம்? அந்த இடம் அவ்வளவு மோசமான இடம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை குறித்து, நான் பார்த்த மோசமான இடங்களில் அது போன்ற ஒரு இடத்தை நான் பார்த்ததே இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை ஹதீஸிலே பார்க்கிறோம் அன்பர்களே. அப்படிப்பட்ட அந்த இடத்தை அல்லாஹுனுடைய ரசூலும் சஹாபாக்களும் எப்படியெல்லாம் அஞ்சு நடந்தார்கள் என்பதை தொடர்ந்து கேளுங்கள். உஸ்மான் ரலியல்லாஹன் அவர்கள், திருமதியில் இந்த நபிமொழி இடம்பெற்றிருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹன் அவர்கள் மக்களோடு செல்லும் பொழுது எங்காவது ஒரு கபரை பார்த்தால் ஓடிப்போய் அந்த கபருக்கு பக்கத்தில் போய் நிற்பார்கள். நின்று அவர் கதறி கதறி அழுவார்கள். ஒரு நாள் தோழர்கள் கேட்டார்கள், சொர்க்கம் நரகம் மறுமை விசாரணை இதை பற்றி பேசும் பொழுது, கேள்வி உறும் பொழுது அழுகாத நீங்கள், இதை பற்றி சொல்லும் பொழுது ஏன் இப்படி நீங்கள் அழுகிறீர்கள் என்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹன் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? தோழர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையினுடைய அந்த வாழ்வினுடைய துவக்கம் தான் இந்த வாழ்வு, கபருடைய வாழ்வு. அந்த வாழ்வு யாருக்கு வெற்றி அடைந்ததாக அமைந்ததோ அவர்கள் மறுமையில் வெற்றி அடைந்து விட்டார்கள். யாருக்கு அந்த வாழ்வு மோசமான வாழ்வாக அமைந்ததோ அவர்கள் மறுமையிலே நஷ்டவாளி ஆகிவிடுவார்கள். ஆகவேதான் இந்த வாழ்வை குறித்து நான் பார்க்கும் பொழுதெல்லாம் நினைவு கூறுகிறேன், அஞ்சுகிறேன். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், நான் பார்த்த மோசமான காட்சிகள் இடங்களை விட இந்த இடம் ரொம்ப பாரதூரமானது. இந்த கபரை காட்டிலும் ஒரு பாரதூரமான, பயங்கரமான, மோசமான, உள்ளத்தையே நடுநடுங்க வைக்கின்ற ஒரு காட்சிகளை உள்ளடக்கி இருக்கிற இந்த மன்னரை வாழ்வை தவிர எதையும் நான் பார்த்ததே இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி திருமதியிலே பார்க்கிறோம் அன்பர்களே. அப்படிப்பட்ட இடம் அந்த மூன்றாவது இடம். நாம் விடைபெற்று பயணம் செய்து மீண்டும் ஒரு பயணத்திற்கு தயாராகிற பொழுது தங்குகிற இடம் அந்த ஃபர்ஸக்கூடிய இடம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அந்த இடத்தை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கேளுங்கள் தோழர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு நல்ல ஒரு இறை விசுவாசி மரணித்து போனால் அவரை குறித்து முதல் கட்டத்தில் இப்பொழுது நாம் பார்க்கிறோம். அந்த மூன்றாவது கட்ட அந்த மன்னரை வாழ்வு ஃபர்ஸக்கூடிய வாழ்வில் ஒரு நல்ல ஒரு இறை விசுவாசியை கொண்டு போய் அடைக்கினால் என்ன நடைபெறுகிறது என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். என்ன நடைபெறுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5505வது நபிமொழி, அகமது என்கிற நபிமொழி தொகுப்பில் 17803வது நபிமொழி, திருமதி என்கிற நபிமொழி தொகுப்பில் 991, 992 சொல்லப்போகிற சம்பவங்கள் அந்த மூன்று கிதாபுகளிலும் தொகுத்து இமாம்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஒரு நல்ல அடியானை கொண்டு போய் அடக்கிய உடனே அல்லாஹு தாலா நல்லவர்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்பட்டு வானலோகத்திற்கு கொண்டு செல்லப்படும். வானலோகத்தில் இல்லியூன் என்கின்ற நல்லவர்களுடைய பதிவு புத்தகத்தில் அது பதிவு செய்யப்பட்ட உடனே வானத்தில் இருந்து ஒரு சப்தம் வருகிறது, அந்த உயிரை அவருடைய உடம்பிலே கொண்டு போய் நீங்கள் சேர்த்துங்கள். இப்போ நம்ம போய் அடக்கின உடனே அந்த உடம்பிற்கு அந்த உயிர் திரும்ப வருகிறது. இரண்டு மலக்குமார்கள் அங்கே வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அடக்கிய உடனே நடைபெறுகிற சம்பவத்தை பாருங்கள். அந்த இரண்டு மலக்குமார்கள் எப்படி இருப்பார்களாம்? உயிர் பறிக்கப்படும் பொழுது நாம் ஒரு இரண்டு மலக்குமார்களை பார்த்தோம், கொஞ்சம் மலக்குமார்களை எல்லாம் நாம் பார்த்தோம். அவர்கள் எல்லாம் கருநிறத்து முகத்தை உடைய, நீல நிற கண்களை உடைய மலக்குமார்கள். உயிர் பறிக்கப்படுகிற நேரத்தில் உள்ள மலக்குமார்களை நாம் பார்த்தோம். அந்த வாசகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொல்கிறார்கள், முகம் கருத்து, கண்களெல்லாம் நீல நிறமுடைய இரண்டு வானவர்கள் வருவார்கள். அவருடைய பெயர் முன்கர் நக்கீர் என்கிற இரண்டு வானவர்கள் வருவார்கள். வந்த மருந்து என்ன கேட்பார்கள்? வந்த மருந்து அந்த நல்லடியாராக இருந்தால் அவரிடத்தில் கேட்கப்படுகிற கேள்வி, உம்முடைய ரப்பு யார், உன்னுடைய மார்க்கம் எது, உன்னுடைய தூதர் யார்? மூன்று கேள்வி. இந்த தூதர் யார் என்பதில் மட்டும் முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5505 நபிமொழியில் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உருவத்தையே காண்பித்து இவர் யார் என்று கேட்பார்கள் என்றும் இடம்பெறுகிறது. இந்த மூன்றுக்கும் இறை விசுவாசிகள் சொல்லுகிற பதில், என்னுடைய ரப் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், அவனை வணங்கி வழிபட்டு வந்தவன் நான், ஏகத்துவத்தை நிலைநாட்டி இணை வைத்தலுக்கு எதிராக போராடி என்னுடைய எல்லா வணக்கங்களையும் அந்த ரப்புக்காக வேண்டி செய்தவன் நான், என்னுடைய ரப் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். உன்னுடைய மார்க்கம் உலகத்தில் நான் வாழ்ந்த எனது ஊரில் எனது பகுதியில் எத்தனையோ வழி ஆன்மீகங்கள் உண்டு, வழிமுறைகள் உண்டு, மதங்கள் உண்டு, மார்க்கங்கள் உண்டு, ஆனால் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். காரணம், அது அல்லாஹ்வுடைய மார்க்கம். தூதர்களின் மூலமாக அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு வழங்கிய மார்க்கம் அந்த மார்க்கமாகவே என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். சரி, இவர் யார்? இவர்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் என்று அந்த இறை விசுவாசி சொல்லுவாராம். உடனே அல்லாஹ் பேசுகிறான் பாருங்கள். உடனே வானத்திலே இருந்து ஒரு அசரீரி வருகிறது. அல்லாஹ்வுடைய பேச்சை ஒவ்வொரு இறை விசுவாசியும் கபரிலே வைத்து கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹு தஆலா வானத்திலே இருந்து ஒரு அசரீரி வருமாம். என்ன வருமாம்? அந்த அடியான் ஒரு சத்தியவான், அவன் மிகப்பெரிய ஒரு உண்மையாளன், ஆகவே அவனுக்கு நீங்கள் சொர்க்கத்து ஆடைகளை அவனுக்கு நீங்கள் அணிவியுங்கள். அவன் இனி கியாம நாள் வரை வசிக்கப் போகின்ற அந்த வீட்டில் சொர்க்கத்தினுடைய நறுமணத்தை அவனுக்கு நுகரச் செய்யுங்கள். அந்த வீட்டை அவனுக்கு கொஞ்சம் விசாலமாக்குங்கள். கொண்டு போய் அடக்கி இருப்பார்கள், நம்முடைய உடம்பு போற அளவுக்கு மட்டும்தான் இடம் இருக்கும். அந்த வீட்டை அவனுக்கு நீங்கள் விசாலமாக்குங்கள் என்று சொல்லப்படும். உடனே சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படுமாம். நறுமணங்கள் எல்லாம் அந்த கபரை நோக்கி வீச ஆரம்பிக்குமாம். அந்த கபர் 70x70. இந்த பள்ளி இன்றைக்கு 35 அடி இருக்கும். இதே போல ஒரு 35 அடி, இதே போல ஒரு 70 அடி, 70x70 அந்த மன்னரை விசாலமாக அவருக்கு விரிவாக்கம் செய்யப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட ஒரு இறை விசுவாசியாக அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். இப்பொழுது இந்த அடியான், மாணவர்கள் இந்த பதிலையெல்லாம் கேட்ட பிறகு, நீ இப்படித்தான் உலகத்தில் வாழ்ந்தா என்று எங்களுக்கு தெரியும் என்று சொல்லுவார்கள். மாணவர்கள் திரும்ப சென்றவுடன் மிக மிக அழகான தோற்றத்தோடு, பார்ப்பதற்கு கண்ணை கவருகின்ற மிகுந்த அழகான ஒரு தோற்றத்தோடு, அவர் இனி கியாம நாள் வரை வசிக்கப் போகின்ற அந்த கபரை நோக்கி நடந்து வருவதை அந்த அடியார் பார்க்கிறார். அவர் வரும்பொழுது சொல்கிறார், உமக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். உனக்கு நற்செய்தி, நீ நல்லவருடைய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விட்டாய். உனக்கு சொர்க்கம் என்று சொல்லப்படும். உடனே அந்த அடியான், இவ்வளவு அழகான தோற்றத்தையுடைய நீங்கள் யார் என்று இவர் கேட்கிறார். மௌத்தா போனவர் கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், உலகத்தில் நல்ல நல்ல அமல்களை தேர்ந்தெடுத்து செய்தீர்களே, அந்த நல்ல அமல்களை எல்லாம் அல்லாஹு தஆலா எனது உருவில் மாற்றி உனக்கு அருகில் அமர வைத்திருக்கிறான். அவர் பேசுகிறார், எதுவரை? கியாம நாள் வரை. நமக்கு இனி என்ன பிரச்சனை என்பவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வீட்டில் உலகத்தில் எந்த அளவுக்கு சந்தோஷமாக, இந்த உலக அளவில் எந்த அளவுக்கு சந்தோஷமாக நாம் இருந்தோமோ, அதைவிட 3 மடங்கு சந்தோஷத்தை அல்லாஹு தஆலா மன்னரை வாழ்வில் நமக்கு தருகிறான். அப்படி தர வேண்டுமானால் இந்த உலகத்தில் ஹராம் ஹலால்களை பேணி நடத்திருந்தல் அவசியம். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய சோதனைகள் துன்பங்கள் வந்தாலும் தாங்கி பொறுமையோடு வாழ்ந்திருத்தல் அவசியம். இந்த உலகத்தில் நமக்கு வீட்டில் ஏசி இருந்தால் போதாது, இந்த உலகத்தில் மிகப்பெரிய மாளிகை இருந்தால் போதாது. 3வது கருத்து, அந்த வாழ்வு சொன்ன இந்த நபிமொழிப்படி நம் எல்லோருக்கும் அமைந்திருத்தல் வேண்டும். அது மிக மிக முக்கியம் அன்பர்களே. அடுத்தது பாருங்கள், அந்த இறை விசுவாசி மென்மேலும் சந்தோஷம் அடைவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அவருக்குரிய சொர்க்கத்தில் அவருக்குரிய இடத்தை அல்லாஹ் தீர்மானித்து வைத்திருப்பானே, அதை தினசரி காலையிலும் மாலையிலும் அவரை தட்டி தட்டி அவரை எழுப்பி அந்த இடத்தை அல்லாஹு தஆலா காண்பித்துக் கொண்டே இருப்பான். இதுதான் உங்களுடைய இடம். திருமதியில் 992வது நபிமொழி, காலையிலும் மாலையிலும் அந்த இறை விசுவாசி மறுமை நாளில் அவருக்குரிய இடத்தை பார்ப்பார், சொர்க்கத்தினுடைய இடத்தை பார்த்து கொண்டே இருப்பார் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். இப்படியெல்லாம் அந்த இறை விசுவாசிக்கு அந்த மண்ணறையில் அந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிந்தவுடனே அவர் திடீரென வானவர்களிடத்தில் சொல்கிறார், வானவர்களே, நான் செய்த அமலுக்காக வேண்டி அல்லாஹு தாலா எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்வை, இந்த கபருடைய வாழ்வில், ஃபர்சக்குடைய வாழ்வில் அல்லாஹ் தந்தானே. சொர்க்கத்தை பார்க்கிறேன், சொர்க்கத்து ஆடை அணிவிக்கப்பட்டிருக்கின்றது, சொர்க்கத்துடைய நறுமணம் வீசப்படுகிறது. அடக்கிய இடத்தை காட்டிலும் அதி விசாலமான இடத்தை இந்த பூமி எனக்கு தந்திருக்கிறது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி. ஆகவே என்னை அடக்கிய பிறகு வீட்டிலே உள்ளவர்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள், போய் சொல்லி சந்தோஷமா தான் நான் இருக்கிறேன், நீங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருங்க, போய் சொல்லிட்டு வருவதற்கு எனக்கு அனுமதி உண்டுமா? நல்லடியார்கள் கேட்பார்களாம். உடனே மலக்குமார்கள், புதிய மணமகனை போல நீங்கள் உறங்குங்கள், அல்லாஹ் உங்களை எழுப்புகிற நாள் வரை என்று சொல்லி அவர்களை உறங்க செய்ய வைப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதைத்தான் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? இந்த உயிர் தியாகிகள் உயிர் பறிக்கப்பட்டு அவருடைய உயிரை தங்கத்தாலான குருவியை போல அல்லாஹ் மாற்றி சொர்க்கத்திற்குள் ஊளாவ விடுவானாம். அந்த குருவிகளை பார்த்து அல்லாஹ் கேட்பானாம், உங்களுக்கு வேற ஏதாவது வேண்டுமா? என்னையா அல்லாஹ், எங்களுக்கு கொடுத்த இந்த பரிசு எவ்வளவு பெரிய ஒரு பரிசு, எங்களுக்கு வேறொன்றும் வேண்டாம் என்று அந்த குருவிகள் பேசுமாம். அல்லாஹ் திரும்ப திரும்ப கேட்பானாம், ஏதாவது வேண்டுமா, ஏதாவது வேண்டுமா என்று. மூன்றாவது முறையாக அவர்கள் சொல்லுவார்களாம், நாங்கள் திரும்ப எங்களுக்கு உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் நாங்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டு மீண்டும் நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிட்டு மரணிக்க வேண்டும் என்கிற வாய்ப்பை கேட்பார்கள். அல்லாஹு தாலா அது முடியாது என்று அல்லாஹ் தடுத்து விடுவான். சரி, எங்களுக்கு நீ தந்திருக்கிற இந்த சிறப்பான இந்த வாய்ப்பை எல்லாம் எங்களுடைய குடும்பத்தாருக்காவது போய் சொல்லிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு அனுமதி உண்டுமா? உடனே அல்லாஹு தாலா, வேண்டாம், இந்த செய்தியை வீட்டுக்கு சொல்ல வேண்டும், அவ்வளவுதானே, தூதரின் மூலமாக நான் சொல்லுகிறேன். அல்லாஹு தாலா திருக்குறானில் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் உணவளித்துக் கொண்டிருக்கிறான், நீங்கள் அதை அறிய மாட்டீர்கள். அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள், நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். அல்லாஹு தாலா குர்ஆனின் மூலமாக இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹு தாலா இறந்த பிறகு கொடுத்திருக்கின்ற உயர் அந்தஸ்தை அல்லாஹு தாலா சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் திருக்குர்ஆனிலும் நமக்கு விளக்கி சொல்கிறான். அப்படியானால் இந்த மூன்றாவது கட்ட வாழ்வு நல்லவர்களுக்கு இவ்வளவு சிறப்பு அம்சங்களுடையதாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே, அதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த வாழ்வு நமக்கு சிறப்படைய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹு தாலா தூதரை அனுப்பி வேதத்தை கொடுத்து அறாம் ஹலால்களை நமக்கு தெளிவாக்கி இதன்படி நடங்கள், இப்படியெல்லாம் நீங்கள் உங்களுடைய வாழ்வில் ஐபாதத்துகளை செய்யுங்கள், இப்படியெல்லாம் தவறுகள் செய்தால், பாவங்கள் செய்தால் உடனே அந்த பாவத்தை தொடர்ந்து செய்யாமல் வருத்தப்பட்டு அழுது அல்லாஹ்விடத்தில் மீண்டு வந்தால் அந்த வாழ்வு உங்களுக்கு சிறப்புடைய வாழ்வாக அமையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த வாழ்வுக்காக வேண்டிதான் இந்த உலக வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய மிகப்பெரிய லட்சியம். இளைஞர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். காரணம், வழிகிட்டு போவதற்குண்டான எல்லா வாய்ப்பும் இருக்கிற உலகம் இந்த உலகம். இந்த அந்த இளமை பருவத்தை தாண்டி விட்டாலே ஏகதேசம் நரகத்தை கடந்த மாதிரி. அந்த வாழ்வு தான் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கப்பட வேண்டிய வாழ்வு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அரசுடைய நிலை குறித்து சொல்லும் பொழுது இளமை பருவத்தை சொன்னார்கள். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் அல்ல, எந்த ஒரு இளைஞன் அல்லாஹ்வுடைய பள்ளியோடு அதிகம் அதிகம் தொடர்பு வைக்கிறானோ அவனுக்கு நிழலே இல்லாத அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல் மட்டுமே இருக்கின்ற அந்த மறுமை நாளில் அவருக்கு அந்த நிழல் கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அந்த இளமை பருவம் ரொம்ப ஜாக்கிரதை. அந்த பருவத்தில் தான் அனைத்து தீமைகளையும் செய்ய தூண்டுகிற மனம் விரும்புகிற வயது. அதை மட்டும் தாண்டி விட்டால் அந்த இளமை பருவத்தை மட்டும் இபாரத்து செய்ய அல்லாஹ்வுடைய மார்க்க வளர்ச்சிக்கு பாடுபட நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற அணிகளிலே இருந்து பங்களிப்பு செய்ய நாம் அந்த இளமை பருவத்தை பயன்படுத்தினால் நமக்கு இப்படிப்பட்ட வாழ்வுகள் நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் கிடைக்கும். அல்லாஹு தாலா அந்த மன்னரை வாழ்வை நபிமார்களுக்கு எப்படி அமைத்திருக்கிறான் தெரியுமா? நபிமார்களுக்கு மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு. என்ன விதிவிலக்கு? இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மண்ணறையை தோண்டினாலும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உடம்பு அப்படியே இருக்கும். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பூமிக்கு எங்களுடைய உடலை, தூதர்களுடைய உடலை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான், மண் அரிக்காது. இப்ப தோண்டினாலும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கலாம். ஆகவேதான் சிறிய ஒரு குறிப்பு, துருக்கியினுடைய ஆட்சியின் கீழ் சவுதி அரேபியா இருந்த பொழுது ஒரு சில விசமிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்ட அந்த மதீனா மஸ்ஜித் நபவிக்கு ஒரு 10-15 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து சுரங்கப்பாதை தோண்டி வீடியோ கேமராவோடு மிகுந்த ஒரு சூழ்ச்சி செய்து சுரங்கப்பாதை தோண்டி அருகில் வருகிற நேரத்தில் அரசாங்கம் கண்டெடுத்து அவர்களை சுட்டு கொன்ற பிறகு இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடக்கஸ்தலம் எப்படி இருக்கிறது தெரியுமா? 5-10 கிலோமீட்டர் தொலைவிலே ஈயம் இரும்பு போன்ற கடுமையான பொருள்கள் எல்லாம் காட்சி ஊற்றப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபர்கள் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதை ஒரு வீடியோ எடுத்து போட்டோ எடுத்திருந்தா என்ன ஆகும்? அல்லாஹ்வை யாராவது வணங்கியிருப்பார்கள் அந்த சமூகத்தில்? ஆட்டையும் மாட்டையும் குதிரையையும் கோழியையும் குரங்கையும் வழிபடுகிற, தர்காவாக வைத்து வழிபடுகிற இந்த மனித சமூகத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய போட்டோ கிடைச்சிருந்தா என்னத்துக்கு ஆகும்? தௌஹீதில் ஒரு மனிதன் இல்லாமலாயிருப்பான். அல்லாஹு தாலா, ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், மன்னரை வாழ்வை பொறுத்தவரையில் நபிமார்களுக்கு என்று தனி அந்தஸ்தை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விசேஷமான ஒரு மலக்கையும் அல்லாஹு தாலா வைத்திருக்கிறார். அந்த மலக்குடைய பணி என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எங்காவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது யாராவது சலவாத்து சொன்னால், அல்லாஹும ஸல்லி அலா முஹம்மதின் வஆலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைதலா இப்ராஹிம வஆலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத், அல்லாஹும பாரிக் அலா முஹம்மதின் வஆலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்தலா இப்ராஹிம வஆலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். இந்த சலவாத்தை ஒரு முறை ஓதினால் 10 நன்மை உங்களுக்கு. ஓதி வருகிற அன்பர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பரிந்துரை மறுமையில் உண்டு, இதெல்லாம் சிறப்பு. ஆனால் இப்போ நான் ஓதணும் பார்த்தீங்களா, உடனே இந்த மலக்கு இந்த இடத்தில் இத்தனை மணிக்கு தூதரே உங்களின் மீது ஒருவர் சலாம் சொல்லி இருக்கிறார் என்று அந்த அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு போய் எத்தி வைக்கிற பணியை ஒரு மாணவர் செய்து கொண்டே இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப நபிமார்களுக்கு தனி அந்தஸ்து. இது போக புகாரியில் உஹது போரினுடைய பாடத்தில் சமீபத்தில் நான் கண்ட ஒரு நபிமொழியை பாருங்கள். அப்பொழுது பார்த்து ஆச்சரியப்பட்டேன். காரணம், அல்லாஹ் நாடினால் என்ன வேண்டுமானாலும் செய்வான் என்பதற்கு ஒரு உதாரணம் அந்த நபிமொழி. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை அப்துல்லா, இவர் உஹது போரில் இறந்து போய்விட்டார். உஹது போரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் எப்படி அடக்கினாரு? ஒரு ஆளுக்கு ஒரு கபர் கிடையாது. 8 பேர், 10 பேர், 4 பேர், 5 பேர் கிடைக்கிற ஆளுகளை எல்லாம் வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே கபரில் வைத்து அடக்கினார்கள். அலங்கோலமாக இருந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற சஹாபாக்களை எல்லாம் கண்டெடுத்து 4 பேர், 5 பேர், 8 பேர், 10 பேர் இப்படி எல்லாம் ஒரே குழியிலே போட்டு அடக்கினார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு தந்தை அப்துல்லா இறந்தவுடன் இப்படி 4 பேர், 5 பேர்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்குவதை அவர் மிகுந்த சங்கடத்தோடு அந்த நேரத்தில் சகித்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. 4 மாதம் பொறுத்து, ஹதீஸில் வருகிற வாசத்தை பாருங்கள், ஜாபிர் அவர்கள் 4 மாதம் பொறுத்து திரும்ப போய் தந்தையை எடுத்து தனியாக அடக்குவோமே என்று சொல்லி அவர் அந்த கபரை தோண்டுகிற சம்பவம் தான் புகாரியில் உஹது போர்க்களத்தினுடைய பாடத்திலே நீங்கள் பார்க்கலாம். 4 மாதம் பொறுத்து ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தந்தையை போய் தோண்டி பார்த்தால் எப்படி அடக்கினார்களோ அதே போன்று இருக்கிறார்களாம். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹு தஆலா இறை விசுவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து. இப்படி அந்த வீட்டை, அந்த இடத்தை பரிசக்கூடிய வாழ்வை அல்லாஹு தஆலா நினைத்தால் இறை விசுவாசிகளுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு அந்தஸ்துகளை கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்துகிற இடம் அந்த இடம். அதே நேரத்தில் தீயவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சில சம்பவங்களை பாருங்கள். அங்கு நல்லவர்களுக்கு எப்படி சுப செய்தியாக பறந்து விரிந்த ஒரு விசாலமான ஒரு வீடாக சொர்க்கத்துடைய காற்றுகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்பட்டு சொர்க்கம் காலையிலும் மாலையிலும் காண்பிக்கப்பட்டு துணைக்கு ஒரு ஆளையும் அல்லாஹு தஆலா அமர்த்தி சாந்தி சமாதானம் சொல்லி நற்செய்தி சொல்லி அந்த பூமியும் அவருக்கு ஏற்றவாறெல்லாம் அவருக்கு வசப்பட்டு சந்தோஷமாக கியாம நாள் வரை நல்லவர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறானோ, அதே போல அந்த இடத்தில் மிக மோசமான தண்டனைக்குரிய இடம் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1025-1027 இரண்டு நபிமொழிகளையும் பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் இந்த கபரில் வேதனை நடப்பதை அல்லாஹு தஆலா அறிவித்துக் கொடுக்காத ஒரு நேரம் இப்பொழுது நான் சொல்ல போகிற ஒரு நேரம். ஒரு யூத பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வந்து சவக்குழியில் வேதனை அளிக்கப்படும் என்று ஒரு யூத பெண்மணி ஆயிஷா அவர்களிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள். சொல்லுகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள் வருகிறார்கள். வந்து பார்த்தால் சவக்குழியில் வேதனை செய்யப்படுகிறோம் என்று யூத பெண்மணி சொல்லுகிறாள். முன்னால் உள்ள வேதத்தை படித்த அந்த பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடுக்குற்று போய் பயந்து நடுநடுங்கி போய், அது யூத பெண்மணிகளுக்குத்தான், எங்களுக்கெல்லாம் ஒன்றும் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் பொறுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் வந்து சொன்னார்கள். ஆயிஷா அவர்கள் சொல்கிறார், என்னிடத்தில் வந்து சொன்னார்கள், ஆயிஷாவே, மண்ணறையில் வேதனை உண்டு, அல்லாஹு தஆலா எனக்கு ஜிப்ரீல் மூலம் அறிவித்தான். ஆகவே ஒவ்வொரு ஐங்கால தொழுகையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மண்ணறை வேதனைகளில் இருந்து பிரார்த்தனை செய்பவராக இருந்தார்கள் என்று ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இனி ஒரு நபிமொழியை பாருங்கள். யூத கிழவிகள் ரெண்டு பேர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல வந்து, நீங்கள் சவக்குழிகளில் வேதனை செய்யப்படுவீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? உடனே ஆயிஷா அவர்கள், எனக்கு இதெல்லாம் மனதுக்கு ஏற்பதாக தெரியவில்லை, இதெல்லாம் மறுமையில் தானே தண்டனை, அதான சவக்குழியில் வேதனை. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். நான் கேட்டேன், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஆமாம் உண்மைதான், வேதனை செய்யப்படும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி, அதற்கு பிறகு தொழுகையில் அல்லாஹும்மா இன்னி அஊது பிக்க மின் அதாபல் கபர், அல்லாஹுவே கபருடைய வேதனையிலே இருந்து எங்களை நீ காப்பாற்று என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் ஓதுவதை கடமையாக்கினார்கள் என்று முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5503 நபிமொழியாக பார்க்கலாம், 1028 நபிமொழியாகவும் பார்க்கலாம். கபரில் வேதனைகள் உண்டு. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களோடு சேர்ந்து ஒரு நாள் பயணம் செய்து கொண்டு கொண்டிருந்த நேரம் கழுதையின் மீது ஏறி, அந்த கழுதை ஒரு கபருக்கு அருகில் வந்தவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே கீழே விழுந்து விடுவார்களோ என நினைக்கக்கூடிய அளவுக்கு அது துடிதுடித்து ஓட ஆரம்பித்தது. ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னால் நாம் பார்த்தோம், மன்னரையினுடைய வேதனை, கெட்டடியார்களுடைய வேதனை, அவர்கள் போடுகிற சப்தம் எல்லாம் மனித ஜின்ஜினங்களை தவிர எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹு தஆலா கேட்கும்படி செய்திருக்கிறான். கழுதை ஓட ஆரம்பித்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே விழுந்து விடுவாரோ என்று நாங்கள் எண்ணினோம். உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் கீழே இறங்கி, இந்த மண்ணறையில் யார் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், யூதர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் அந்த வேதனையை நான் எப்படி உணர்கிறேனோ அதே போல நீங்களும் உணர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நான் பிரார்த்தனை செய்திருப்பேன். ஏன் செய்யவில்லை தெரியுமா? அப்படி நீங்கள் அந்த அவர்களுடைய அலறல் சப்தத்தை, வேதனை தாங்க முடியாமல் அவர்கள் போடுகிற அந்த சப்தத்தை நீங்கள் எல்லாம் கேட்க ஆரம்பித்தால் யாராவது மரணித்தால் கொண்டு போய் அடக்கவே மாட்டீர்கள். ஆகவே நான் அல்லாஹ்விடத்தில் அந்த துவா செய்யவில்லை. அப்படிப்பட்ட கொடூரமான இடம் அந்த இடம். ஆகவே நீங்கள் குழப்பத்திலே இருந்து துவா செய்யுங்கள், மன்னரை வேதனையிலே இருந்து துவா செய்யுங்கள், தஜ்ஜாலுடைய குழப்பத்திலே இருந்து துவா செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிமில் 5503 நபிமொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பள்ளியில் அந்த மண்ணறையில் நடக்கக்கூடிய அந்த அதாபுகளை பற்றி, வேதனைகளை பற்றி, கொடுமைகளை பற்றி, சித்திரவதைகளை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சஹாபாக்கள் மத்தியிலே சொல்லிவிட்டார்கள். வஹி வந்த பிறகு எல்லா சஹாபாக்களும் மஸ்ஜித் நபவி குலுங்குகிற அளவுக்கு சஹாபாக்கள் கதறி கதறி அழுதார்களாம். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், வெளியே வந்து நான் பார்த்தேன், சஹாபாக்கள் எல்லாம் அழுது நான் பார்த்தேன், சஹாபாக்கள் எல்லாம் அழுது

0: இன்னை அவுதுபிக்க மினதாபல் கபர், அல்லாஹுவே கபருடைய அதாபிலே இருந்து எங்களை நீ காப்பாற்று என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்லான தொழுகையில் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுமாறு நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் ஒவ்வொருவரும் அந்த கபருடைய வேதனைகளிலே இருந்து பிரார்த்தனை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இதற்கு முன்னால் நமக்கு முன்னால் மரணித்து போன, ஏகத்துவத்தை பின்பற்றி வாழ்ந்து மரணித்து போன அவர்களுடைய மன்னரை வாழ்வுக்காக வேண்டியும் நாம் நம்முடைய துவாவில் அந்த சகோதர சகோதரிகளையும் இணைத்துக் கொள்வது நம்முடைய கடமை. அல்லாஹுவே அவருடைய பாவங்களை ஆழங்கட்டி நீரால் கழுவி நீ தூய்மைப்படுத்தியல்லா, கபரை விசாலமாக்கி கூடிய அல்லா, சொர்க்கத்து காற்றை வீச செய்து சொர்க்கத்து ஆடை அணிவிப்பதாக சொன்னாயே, அந்த அந்தஸ்துகளை எல்லாம் அவருக்கு வழங்கியல்லா, அவருக்கு அழகான தோற்றத்தையுடைய ஒரு மனிதனை நல்லமல் செய்த அந்த மனிதனை, அந்த மனிதனுக்கு அந்த அழகான தோற்றத்தையுடைய ஒரு அடியானை பாதுகாப்பாக வைப்பதாக சொன்னாயே, அந்த ஏற்பாட்டையும் அவருக்கு நீ செய்து கூடிய அல்லா, எங்களுக்கு முன்னால் வாழ்ந்து மரணித்து போன, ஏகத்துவத்தை பின்பற்றி மார்க்கத்திற்காக வேண்டி பாடுபட்ட எல்லோருக்கும் அந்த வாய்ப்பை கூடிய அல்லா என்று துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் நம்முடைய மரணத்தை முஸ்லிமான மரணமாக அமைக்க, மன்னரை வாழ்வு சிறந்த வாழ்வாக அமைய, எப்படி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்தில் ஒரு அடியான் வெற்றி பெற்று விட்டால் மறுமையில் நிச்சயம் அவன் வெற்றி பெற்று விடுவான், அதுதான் மறுமையினுடைய துவக்க வாழ்வு, ஆரம்ப வாழ்வு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த வாழ்வு திறம்பட அமைப்பதற்காக வேண்டி இந்த வாழ்வை சிறப்பான அடிப்படையில் அமைத்து வாழ்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் கெட்டடியார்கள் அங்கு படக்கூடிய அதாபுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் என்ன என்பதையும், எந்தெந்த குற்றங்களுக்கு என்னென்ன தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது என்பதையும் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் கோவை எஸ் அயூப் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
2: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில்
1: வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்பு.
3: கேட்க தவறாதீர்கள்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற முஸ்லிம் வானொலி.
1: முஸ்லிம் வானொலி,
3: உங்கள் முஸ்லிம் வானொலி
1: சிந்தனை.
5: ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் எப்போதும் அவன் என்ன செய்ய வேண்டும், தௌபா செய்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ் தூபு இலல்லாஹி வஸ்தக்ஃபிரு, ஓ மனிதர்களே அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். ஃபஇன்னி அதூபு இலல்லாஹி ஃபில் யௌமி மிஅத்த மர்ரா, நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் 100 தடவைகள் தௌபா செய்கிறேன் என்றார்கள். அல்லாஹு அக்பர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், இறுதி நபி, முதலில் சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள், நபிமார்கள் எல்லோருக்கும் தலைவர், இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், மனிதர்களே அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் 100 தடவைகள் தௌபா செய்கிறேன் என்றார்கள் என்றால் நம்ம எத்தனை தடவை செய்ய வேண்டும்? இப்போ தௌபாவை நம்ம அதிகப்படுத்த வேண்டும். நம்ம செய்யக்கூடிய பாவங்களை பொறுத்தவரையில் அந்த பாவங்களுக்காக நம்ம தௌபா செய்து அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் உலமாக்கள் அதற்கு சில நிபந்தனைகளை கூறுகிறார்கள். முதலாவது நிபந்தனை என்ன? இஹ்லாஸ். அது பொதுவாக எல்லா வணக்கங்களுக்கும் வலியுறுத்தப்பட்ட ஒரு அடிப்படை. தௌபாவை அல்லாஹுக்காக செய்ய வேண்டும், ஒரு ட்ரெடிஷனலாக செய்யக்கூடாது, ஃபார்மாலிட்டிக்காக தௌபா செய்யக்கூடாது, ரைட்? தௌபாவை அல்லாஹுக்காக செய்ய வேண்டும். நான் அதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த ரமலான் வந்தால் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இந்த ட்ரெடிஷ்னல் தௌபா செய்கிறவங்க, பள்ளிவாசலுக்குள்ளே ஸ்பீக்கரை போட்டுவிட்டு லைட்டையும் போட்டு வச்சுட்டு கடைசியில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லைட்டை உள்ளுக்கு டிம் பண்ணுறது, இதெல்லாம் வித்தியார்த்திகள். ரமலான் 27 அண்டைக்கு மட்டும் ஸ்பெஷல். இது மார்க்கத்தில் உள்ள விஷயம் கிடையாது. இது இஹ்லாஸான தௌபா கிடையாது. அவர் இருந்துக்கு என்ன செய்வார் இமாம், யா அல்லாஹ் அறிந்து செய்த பாவங்கள், அறியாமல் செய்த பாவங்கள், தெரிந்து செய்த பாவங்கள், தெரியாமல் எல்லாம் ஒத்தகரத்துள்ள சொல்ல திரும்ப திரும்ப போட்டு போட்டு அவர் சொல்லுவார், இவர் இருந்துக்கு ஆமீன் சொல்றது. ரைட்?

0: அந்த தௌபா அல்ல. தௌபாவுடைய முதல் கண்டிஷன் என்ன? இஹ்லாஸ். ரெண்டாவது கண்டிஷன் என்ன? அந்த பாவத்தை விடணும். நம்ம செய்கிற தௌபா செய்ய போகிறோம்னா செய்கிற பாவத்தை விட வேண்டும். இப்போ தொழுகையில் பொடுபோக்காக இருக்கிற ஒருவர் தௌபா செய்ய போகிறார், அவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த பாவத்தை அவர் விட வேண்டும். அப்போ இனி பர்ஃபெக்டாக தொழுவேன் என்கிற முடிவுக்கு வரணும். மூன்றாவது வந்து இனிமேல் இந்த பக்கம் நான் திரும்பி பார்க்க மாட்டேன் என்று முடிவெடுக்க வேண்டும். உறுதியான ஒரு முடிவு எடுக்க வேண்டும். இந்த தப்பை, இந்த பாவத்தை இதற்கு பிறகு நான் செய்ய மாட்டேன் என்று. நாலாவது என்ன செய்ய வேண்டும்? அவர் ஃபீல் பண்ணணும், நான் இவ்வளோ காலம் இப்படி பண்ணிட்டேனே, என்னுடைய தாய்க்கு இப்படி பண்ணிட்டேன், என் மனைவிக்கு இப்படி பண்ணிட்டேன், என்னுடைய அண்டை வீட்டாரோடு இப்படி நடந்து கொண்டு விட்டேன், நான் தொழுகையில் இப்படி நடந்து கொண்டு விட்டேன், பொருளாதாரத்தில் இப்படி நடந்து கொண்டு விட்டேன் என்று அதை நினைத்து நினைத்து கவலைப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்னதமு தௌபா, கவலைப்படுவதே ஒரு தௌபா என்றார்கள். அப்போ அந்த ஃபீலிங் நமக்கு வர வேண்டும். அதே போன்று அடியார்களுக்கும் நமக்கும் இடையில் உள்ள இஷ்யூஸாக இருந்தால், பிரச்சனைகளாக இருந்தால், ஈகோவெல்லாம் பார்க்காம அவர்களிடத்தில் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். இது ஒரு டேஞ்சரான ஒரு சப்ஜெக்ட். நிறைய பேர் இதற்கு இன்னும் முக்கியத்துவம், நான் உட்பட நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம தான் இருக்கிறோம். அதனுடைய பாரதூரத்தை இன்னும் நம்முடைய உள்ளம் சரியாக புரிந்து கொள்ளாமல் தான் இருக்கு. நம்மகிட்ட ஈகோ வந்துடுது உடனே. இப்போ மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய அநீதிகள், அநியாயங்கள், அடுத்தவருடைய ஹக்குகளில் நம்ம செய்யக்கூடிய தவறுகளை பொறுத்தவரையில் அவர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் நீதியானவன். அல்லாஹ்வுடைய நீதியை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் ரெண்டு மிருகங்கள், ரெண்டு ஆடுகள் ஒன்றை ஒன்று குத்துகிறது. கொம்புள்ள ஒரு ஆடு கொம்பில்லாத ஆட்டுக்கு குத்தி விட்டால் இரண்டு ஆடுகளையும் மறுமையில் எழுப்பி அல்லாஹ் நீதி வழங்குவான். இந்த உலகத்தில் கொம்பில்லாமல் குத்தப்பட்ட ஆட்டுக்கு அல்லாஹ் கொம்பை கொடுப்பான், குத்தி ஆட்டுக்கு அல்லாஹ் பழிதீர்ப்பான். இப்போ பகுத்தறிவில்லாத மிருகத்திற்கே இந்த நிலை என்றால் மனிதனுடைய நிலை என்ன? நீதி நிச்சயமாக கிடைக்கும், அதில் நோ டவுட். 100% உறுதியாக அல்லாஹ் நமக்கு நீதியை பெற்றுத்தருவான் மறுமையில். அதனால தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்ததரூன மனில் முஃப்லிஸ், தி பேங்க்ரப்டானவன், திவாலானவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அப்போ சஹாபாக்கள் அவங்களுடைய வழக்கத்தில் உள்ள அந்த பேங்க்ரப்ட், அந்த நம்ம தமிழில், நம்ம ஸ்ரீலங்காவில் வங்குரோத்துன்னு சொல்லுவோம், அவர்களுக்கு பழக்கமான வங்குரோத்துக்குரிய விளக்கத்தை சொன்னார்கள். என்னது? மல்லா தீனார் அலஹு வலா திர்ஹம், யாருக்கு தீனாரும் திருகமும் இல்லாமல் போகிறதோ அவர் தான் முஃப்லிஸ் என்றார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இங்க தீனார் திருகம் இல்லாமல் போனால், இன்றைக்கு இல்லாமல் போனால் நாளை கிடைக்கும், அல்லது இல்லாமல் போனால் ஒன்றும் ஆக போறல்ல. ஆனால் உண்மையிலேயே இஃப்லாஸ் என்பது என்ன என்று கேட்டால், இந்த உலகத்தில் தொழுகை, நோன்பு போன்ற வணக்கங்களில் ஈடுபட்டு இருக்கிற ஒரு மனிதன், இந்த உலகத்தில் தொழுகை நோன்பு போன்ற வணக்கங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுக்கு அநியாயமாக ஏசுவது, தன்னுடைய சகோதரனுக்கு அநியாயமாக அடிப்பது, தன்னுடைய சகோதரனின் பொருளாதாரத்தை அநியாயமாக சுரண்டுவது, தன்னுடைய சகோதரனின் இரத்தத்தை அநியாயமாக ஓட்டுவது, தொழுகையாளி நோன்பாளி, இபாதத்துகள் செய்யக்கூடிய மனிதன் இப்படி செய்துவிட்டு மறுமையிலே அவன் வந்து நிற்கும் போது அல்லாஹ் அவனையும் இவனால் பாதிக்கப்பட்டவனையும் அழைத்து என்ன செய்வான்? இந்த உலகத்தில் தொழுது கொண்டு நோன்பு பிடித்து கொண்டு இருந்த மனிதனுடைய நன்மைகள் அவ்வளவையும் எடுத்து பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு கொடுத்து விடுவான். இப்போ இவர் யாரு? எல்லாம் லாஸ்ட்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாம் கூறும் குடும்பவியல் விசேட தொடர். நேர்கள் தொடங்கும் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக இஸ்லாம் கூறும் குடும்பவியல் தொடர் நிகழ்ச்சியில் மணப்பெண் அலங்காரம் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க உரையை கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் முஜாஹித் இப்னு ரஸின் அவர்கள்.
1: இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மது வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிரு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபல முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபல ஹாதிய லஹு واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, வலிமாவுடைய அந்த தொடருக்கு பின்னால் இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கிற இந்த பகுதியிலே மணப்பெண் அலங்காரம் சம்பந்தமாகவும் அதுக்கு பின்னால் அலங்காரம் தொடர்பான சட்டங்கள் சம்பந்தமாகவும் விரிவாக இல்லாமல் சுருக்கமாக என்னென்ன பகுதிகள் இதில் அடங்கும், என்னென்ன பகுதிகள் அடங்காது என்ற விஷயங்களை நம்ம இன்ஷாலா தெரிந்து கொள்வோம். இதில் இந்த மணப்பெண் அலங்காரம் அப்படின்ற இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இது உலக வளமையில் தொண்டு தொட்டு நடந்து வரக்கூடிய ஒரு அம்சம். அன்றைக்கு திருமணத்தில் வந்து அலங்காரமாக இருத்தல் அப்படின்றது, மணப்பெண் அலங்காரமாக இருக்கிறதும் அதே போல் மணமகன் ஆணுக்குரிய அந்த அலங்காரத்தில் இருக்கிறதும் உலக வளமையில் இருக்கக்கூடிய அம்சம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ப இந்த கலாச்சாரங்கள் முறைமைகள் வித்தியாசப்படும். இதில் மார்க்கத்துக்கு முரணாகாத வரைக்கும் மற்ற எல்லாமே அனுமதி தான். இதுதான் அசல். அசல் எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்னா, இதில் மார்க்கம் இதை தடை செய்கிறது என்ற ஒரு பகுதி வரும் வரைக்கும் மற்ற எல்லாமே அனுமதி அப்படின்றது தான் நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அல்லது மார்க்கம் தடை செய்கிற பகுதிக்குள்ளே என்ன அந்நிய கலாச்சாரத்துக்குரிய தாக்கம் உண்டு அதில் இருக்குது. இது நம்ம இப்படி செய்கிறதுன்றது ஒட்டுமொத்தமாக கிறிஸ்தவ மதத்துடைய கலாச்சாரத்தை பின்பற்றி தான் இந்த திருமணம் என்ன செய்கிறது, நடைபெறுகிறது என்று அடையாளப்படுத்துகிற அமைப்புகளோ அல்லது ஏனைய மதங்களை ஒட்டி இந்த அமைப்பு என்ன செய்கிறது இருக்கிறது என்கின்ற அமைப்பில் வந்தால் அது என்ன கூடாது. அது இல்லாத வகையில் இது அந்த ஒரு ஊர் வளமை, அந்த நாட்டுடைய வளமை, இது வந்து எந்த மதமும் சாராத ஒரு வளமை, குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் நேரடியாக முரண்படக்கூடிய எதுவுமே அதில் இல்லைன்னா பிழை இல்லை. அப்போ இதில் நம்ம சட்டம் கேட்டுட்ருக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் எதுவுமே இதில் இல்லை. உலக வளமை அதை இஸ்லாம் அங்கீகரிச்சிருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த அரபு சமுதாயத்திலும் பழமை அதுதான், பழமை அப்படி தான் இருந்துச்சு. அந்த வளமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, அதாவது மாற்றுங்க அல்லது இதை கூட்டுங்க குறைங்கன்னு சொன்ன மாதிரி எதுவும் இல்லை, வரையறுத்திக்கிறாங்க. இது பிழை. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு பாடல் படித்து கொண்டிருந்தார்கள். அந்த பாடலில் வந்து வஃபீனா நபியுன் யாலமு மாஃபி ஹதீன், நாளை நடக்கப் போவதை அறியக்கூடிய நபி எங்களிலே இருக்கிறார் என்ற வார்த்தையை மாற்றி நீங்கள் ஏற்கனவே சொல்லி கொண்டிருந்ததை சொல்லுங்கள் என்று சொன்னாங்க ரசூலாங்க. அப்போ அந்த பாடல் வளம் வந்து ரசூலாங்களை அறிமுகப்படுத்தலை. அந்த இது வந்து என்ன செஞ்சிருக்கு, நடந்து இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். எனவே இதுதான் அசல். இதில் நம்ம தீர்ப்பு சொல்கிறதுக்கு நிறைய தேடி கண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலர் வந்து அப்படி கேட்பாங்க, இப்போ நமது அதாவது தமிழுலக வளமையில், இப்போ இலங்கை வளமையும் தமிழ்நாட்டு வளமையில் சில டிஃப்ரெண்ட்டுகள் இருந்தாலும் அந்த வளமையில் வந்து ஒரு ஸ்டேஜ் என்ன செஞ்சிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க. அந்த ஸ்டேஜில் கணவனையும் மனைவியையும் உட்கார வைப்பாங்க. இதை கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், இது பிழை. இந்த அலங்காரத்தில் கணவன் மனைவி அந்த இடத்துல, அதாவது மாப்பிள்ளையும் பொண்ணையும் அந்த இடத்துல உட்கார வைக்கிறது பிழையானது. அஜ்னபிகள் என்று சொல்கிறப்படுற அந்த அந்த அந்த புது மணமகனும் என்ன, அஜ்னபி தான். எனவே பெண்கள் பகுதியில் பெண் மட்டும் தான் என்ன சிரிக்கணும். எனவே அந்த மணப்பெண் அலங்காரம் அவங்க வைக்கக்கூடிய அந்த ஸ்டேஜில் பெண் மட்டும்தான் என்ன செய்யணும், இருக்கணும். ஆண் உட்காருவதற்கு எந்த சந்தர்ப்பத்திலும் என்ன அனுமதி இல்லை. அவங்க ரெண்டு பேரும் தனியே இருந்தாலே தவிர எந்த சந்தர்ப்பத்திலையும் என்ன அனுமதி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது மார்க்கத்துக்கு முரணான ஒரு செயல். அப்படி இல்லாமல் அந்த ஸ்டேஜ் அலங்காரத்தை வந்து ஒரு அழகான முறையில் ஜோடித்து என்ன ஒரு ஒரு நியாயமான அது வீண் விரயங்கள் இல்லாமல் ஒரு அலங்கார லெவல் நம்ம சொன்னோமே, அது அவரவருடைய வசதிக்கே இப்போ என்ன செய்வாங்க, அதை செய்வார்கள். அதை அலங்கரித்து வைப்பது, அவர்கள் அங்கே வந்து உட்காருது. இப்போ ஸ்பெஷலாக வந்து பெண்களுக்கெனவே சில ஆடை முறைகள் என்ன செய்யும் இருக்கும். பெண்களுக்கு மத்தியில் உட்கார வைக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த ஆடை முறைகள் வந்து எந்த விதமான அலங்காரம் இருந்தாலும் அது என்ன பிரச்சனையே இல்லை. இப்போது இலங்கை வளமையில் அதுக்கு ஜராரா அப்படின்னு என்ன செய்வாங்க, அந்த சொல்லுவாங்க, அந்த ஜராரா சிஸ்டத்தில் அவங்கள கொண்டு வந்து ஒரு நெட்டு போன்ற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வைக்கிறதெல்லாம் பிழையில்லை. ஆனால் இதில் வெண்மை அப்படின்னு கொண்டு வந்து சேர்த்தது வந்து கிறிஸ்தவர்களுடைய தாக்கத்தின் பின்னணியில் தான், கிறிஸ்தவ கலாச்சாரத்தினுடைய பின்னணியில் தான் எல்லாத்தையும் வெள்ளையாக கொண்டு வந்து சேர்த்தது. எல்லாமே அந்த இடத்துல என்ன செய்யும், அதாவது வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டு வெள்ளை அமைப்பிலே கொண்டு வைக்கிறது, இந்த இதை மட்டும் நம்ம தவிர்த்துடணும். ஏன்னா அது இன்னொரு கலாச்சாரத்துடைய தாக்கமாக இருக்கிறது, நமக்கு வெளிப்படையாக விளங்குறதுனால. ஒரு காலகட்டத்தில் அந்நிய மதத்துடைய கலாச்சாரமாக அது இருக்கும் தாக்கமாக, இன்னொரு காலகட்டத்துக்கு அது அந்நிய மதத்துடைய கலாச்சாரமாக அது என்ன செய்யாது இருக்காது. எல்லாரும் பின்பற்றி அது ஒரு கலாச்சாரத்துக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் ஒரு பொது வளமையாக அது மாறிட்டா, கலாச்சாரமான ஒரு மார்க்கரீதியான பின்னணியும் அதுக்கு கலக்காமல் இருந்தால் அதை பின்பற்றுறதுல என்னது பிழை உண்டு இல்லை. ஆனால் இன்றைக்கும் அடையாளப்படுத்தக்கூடிய அமைப்பிலேக்கு இது வந்து என்ன, அதாவது ஒரு கிறிஸ்தவ திருமணம் அப்படி என்று அடையாளப்படுத்துவதற்கு அந்த வெள்ளை ஆடை என்றது என்னது ஒரு அடையாளமாக இருக்குது. ஸ்டேஜை கூட அப்படி என்ன செய்வாங்க, வெண்மையாக அலங்கரிக்கக்கூடிய ஒரு வளமை இருந்துச்சு. எப்படி வந்து இந்த மரண வீடுகளுக்கு எல்லாமே வெள்ளைக்கொடி ஏற்றுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சோ, அதே போல் இதாக இருக்கிற பெண்மணி வெள்ளை போடணும் என்கின்ற மாதிரி இதுகள் இருந்துச்சோ, அதே மாதிரி மணப்பெண்ணுக்கு என்ன அதை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறத பார்க்கணும். இது வந்து அந்நிய கலாச்சாரத்துடைய தாக்கமாக என்ன செய்யும் வரும். அதே போல் மலர் கொத்திக்கு தானே இதை வந்து கையில் கொடுத்து வைப்பது, இதை வந்து நம்ம கலாச்சாரத்தை வச்சு தான் என்ன செய்யும் நம்ம தீர்மானிக்கணும். இது இப்படி கொடுத்து வைப்பது என்பது அந்த ஊருடைய வளமையிலேயோ அதுலேயோ அது ஒரு முஸ்லீம் அல்லாத மக்களுடைய வளமை, அதாவது முஸ்லீம் அல்லாதவுடைய மக்களுடைய வளமைன்றதில் மார்க்கத்துடைய வளமை அப்படி என்பது போல் அது இருக்குமா இருந்தால் அந்த இடத்துல என்ன செய்யணும் அது தவிர்க்கப்பட வேண்டும். ஏன்னா இன்றைக்கு இது மாறி போகிற மாதிரி இருக்குது. உலகம் முழுமையாக இந்த மலர் கொத்து கையில் கொடுத்து என்ன வைக்கக்கூடிய ஒரு முறைமை என்ன, அதாவது போடக்கூடிய ஒரு தன்மை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இது கலாச்சார தாக்கமாக இருந்தால், அதாவது முஸ்லீம் அல்லாத மக்களுடைய அந்த மத ரீதியான ஒரு கலாச்சார தாக்கத்துடைய பின்னணியில் நிகழ்வாக இருந்தால் அது தவிர்க்கப்படணும். இல்லை என்று அதை வைக்கிறது என்னது பிழை இல்லை என்று நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். ஆனால் அதை முடிவெடுக்கிறது நமக்கு தான் தெரியும். அந்த இடத்துல சில ஊர்களில் அந்த வளம் வந்து அப்படியான ஒரு தாக்கம் இல்லாத இடங்களும் என்ன செய்திருக்கு, இந்த மருதாணி மாதிரி மருதாணியில் இந்த ரெண்டு விதமான நிகழ்வுகள் இருக்குது. உதாரணமாக மருதோணி சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க, மருதாணி சாப்பாடுன்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. இது வந்து அந்த அதாவது திருமணத்துக்கு முந்தின நாள், நம்ம ஏற்கனவே எல்லாம் சொல்லிட்டோம் மார்க்கரீதியாக அதில் எங்களுக்கு எந்த தடையும் இல்லைன்னு இருந்துச்சு சொல்லிட்டோம். அந்த முந்தின நாளில் வந்து அந்த பெண்ணுக்கு மருதாணி இட்டு அதே போல் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாரெல்லாம் அந்த வீட்டில் இருந்து கொண்டு சந்தோஷமாக இருந்து கொள்வது நம்ம அஜ்ரபி மஹரமியுடைய எல்லைக்குள்ளே அப்படி நிகழ்ந்து கொள்வதை மார்க்கரீதியாக என்ன செய்யலாது எந்த தடையும் செய்யலாது பிழையும் சொல்ல முடியாது. அது அலங்கரித்தல் அடங்கும், தாராளமாக என்ன செய்யலாம் யாரும் வரலாம் போகலாம் சாப்பிடலாம் அந்த மார்க்க சட்ட அடிப்படையில். ஆனால் அதையே ஒரு வேறு கலாச்சார முறைமையிலே நடத்தலாம். அந்த நாளை அந்த மருதாணி இட்ட பின்னால் சில கலாச்சார வளமைகள் என்ன செய்வாங்க பின்பற்றுவாங்க. அதே போல் ஆண் பெண் கலப்புகள் இருக்கும், டான்ஸு கூத்து இதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரி நடக்குமாக இருந்தால் மார்க்கறதே அது என்ன ஒரு பிழையான ஒரு நிகழ்வு, தவறான நிகழ்வு. மற்றபடி மருதாணி நிகழ்வு அப்படி என்று சொல்கிறது வந்து அரபு உலகத்துலேயும் இருக்குது. இங்கேயும் வந்து என்ன செய்து அரபு உலகத்திலையும் அந்த திருமணத்துக்கு முன்னால் உள்ள அந்த வளமை வந்து அரபு உலகத்திலையும் இருக்கிறது அப்படி என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதை நம்ம தடை செய்வதற்கு நம்ம ஏற்கனவே பொது அடிப்படை சொல்லிட்டோம், பொதுவான அடிப்படை சொல்லிவிட்டோம். அதே மாதிரி இந்த அலங்கரித்தல் என்ற அந்த நிகழ்வு இதுதான், அதாவது இந்த அடிப்படையில் அலங்கரித்தல் என்பது கலாச்சார தாக்கங்களோ மார்க்கத்துடைய நேரடியான தடைகளுக்கோ உட்படாமல் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும். இதுதான் அந்த அசில். இந்த அசிலை நம்ம புரிஞ்சிட்டோம் என்று சொன்னால் இப்போ அதே போல் ஒரு மணப்பெண்ணுடைய ஆடை இருக்குது அலங்காரம், அந்த ஆடை அதை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு முளத்துக்கு நீளமாக எடுத்து என்ன இழுத்துட்டு வர மாதிரி வச்சுக்கலாம். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை விரும்பலை. அது பெண்ணுடைய ஆடையாக இருந்தாலும் சரி நிலத்தில் இழுபட்டு வரக்கூடிய அமைப்பில் இந்த மாதிரி இருப்பது பெருமையுடைய அடையாளமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க சொன்னார்கள். அதனால் அந்த ஆடை பெண்ணுடைய ஆடை ஒரு ஆணுடைய ஆடை மாதிரி இல்லை, கரண்டை கீழே போகலாம் அவங்களோட காலை பாதத்தை என்ன அதாவது இந்த மறைக்கலாம். உம்மு ஸலமா ரலியல்லாஹு கேட்குறாங்களே அல்லாஹ்வின் தூதரே என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இஸ்ரத்துல் முஃமினி இலா நிஸ்ஃபி சாக்கி, ஒரு மூமினுடைய ஆடை வந்து கெண்டை கால் வரைக்கும் இருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னோடனே அந்த அதாவது அந்த உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறேன் அப்படின்னா பெண்களுடைய இந்த அதாவது பெண்களுக்கு எப்படி என்று கேட்ட டைமில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அதாவது யுர்ஹீன ஷிப்ரன் ஒரு சான் அவர்கள் இழுத்துக்கொள்ளட்டும் அப்படின்றாங்க. அப்படின்னா அது கெண்டை கரண்டைக்கு வரைக்கும் வந்துடும். அப்போ சொல்கிறாங்க இதன் தன்கஷிஃபு அக்தாமுன் அப்படின்னா அவங்களோட பாதங்கள் விளங்குமே நாங்க அப்படி என்று சொன்னால் ஃபயூர் ஹீன திரா அன் ஒரு மூலம் என்ன செய்யட்டும் இழுத்துக்கொள்ளட்டும் வலா எசிதின அலைஹா அதுக்கு மேலே அதிகரிக்க வேண்டாம் நாங்கள் சொல்லலாம். அதுக்கு மேலே அதிகரிக்க வேண்டாம். ஏன்னா பாதம் வரைக்கும் மறைகிற அளவுக்கு இருந்தால் பரவாயில்ல, நிலத்தெல்லாம் இழுபட்டுக்கணும். அது இன்னும் சில பிடிச்சிட்டு போகிற பாட்டியில் மிக பின்னால் இப்போ இல்லைங்கிட்டா, அது ஒரு என்ன ஒரு ஒரு ரெண்டு மூணு மீட்டர் இருக்கீங்க, இவர் பின்னால் பிடிச்சிட்டு போகிறாரு. கேட்டால் வந்து அதை கேட்டால் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அப்போ கணவன் மனைவிட புரிந்துணர்வான். இது இந்த ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு மாப்பிள்ளை பின்னால் போகிறது வந்து ஒரு புரிந்துணர்வான், இது ஒரு புரிந்துணர்வாக இது. அப்போ இது வந்து இந்த மாதிரி கிறிஸ்தவ வளமைகளில் இருக்குது, அது அப்படி எங்களோட சமுதாயத்துக்குள்ள தாக்கமாகவும் வந்திருக்கு. இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, நம்ம வைத்துக்கொள்ளக்கூடாது. அதே நேரம் அலங்காரங்கள் பொதுவாக வந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தான். அவர்கள் என்னது நகைகளாலும் ஆடைகளாலும் இன்னும் உள்ள அந்த மேடைகளை அழகுபடுத்துறதுலாம் மார்க்கத்தில் தடைகள் இல்லாத விஷயங்கள். அதே போல் அங்கே திருமணத்துக்கு வருகின்றவர்கள் இருக்கிறாங்களே, திருமணத்துக்கு வருகின்றவர்களும் அந்த திருமணத்துக்காக தங்களை அலங்கரித்துக் கொள்வது, ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கொள்வது, ஒரு அழகான ட்ரெஸ் எடுத்துக்கிறது, அதுக்காகவே இன்றைக்கு செய்கிறது தான் அர்த்தம் இல்லை. இன்றைக்கு எல்லாத்துலேயும் நம்ம ஆடம்பரம் தானே, ஆடம்பரத்தை நம்ம சொல்லிக்கிறோம். ஆடம்பரம் என்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டோன்றல்ல, வீண் விரயத்துடைய எல்லைக்கு போகாத வரைக்கும் நம்ம இன்றைக்கு எல்லாத்துலேயும் மிதமான நிலையை கையாளலை. இது வந்து ரசூலான காலத்துக்கு போகிறவே கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு, அப்படி அப்படி அது காலம் போக போக வசதிகள் வர வர என்ன செய்யும், மாறிக்கொண்டே வரும். வசதி வர வர மாறிக்கொண்டே வர எந்த அளவுக்குண்டா, ஒரு 10 வருஷத்துக்கு முந்தைய ஏழையாக இருந்தவர் வந்து 10 வருஷத்துக்கு பிறகு நம்ம இப்படி தான் உடுத்தமான்னு அவருக்கே சந்தேகம் வருது. நம்ம அந்த காலத்தில் நம்ம இப்படி தான் வாழ்ந்தோமான்னு அவருக்கே சந்தேகம் வர அளவுக்கு வசதி என்ன செஞ்சிடும், வந்துடும். அப்போ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வில் வரக்கூடியவர்கள் வந்து அலங்கரித்து கொண்டு வாரதோ, அவர்கள் இந்த என்னது அழகாக வருவதோ மார்க்கறதே எந்த தடையும் இல்லை. ஆனால் பெண்கள் பெண்களுக்குள்ள, ஆண்கள் ஆண்களுக்குள்ள என்ற அடிப்படையில் இருக்கணும். அந்த வெளி உலகத்தில் அந்த அலங்காரங்களை காட்டக்கூடிய அமைப்பில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இப்போ அதில் தான் நம்ம ஏற்கனவே ஒரு செய்தி பார்த்தோம், என்ன ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு என்ன ஒரு இப்படி போர்வைகள் உருவாகும் என்ற சூழ்நாங்க சொன்னது அப்படின்னா, கவர்ச்சியான அந்த வசதியான விஷயங்கள் உருவாகும் என்பதற்கான ஒரு செய்தி. அதுபோல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் விளையாட்டுகள் இல்லையான்னு கேட்டது, அந்த அன்சார்களுடைய கல்யாணத்தில் அவர்களுக்கு அது விருப்பமாக இருக்கும் என்று சொன்னது, இதெல்லாம் அந்த அலங்காரங்கள் அழகுகள் இருக்கிறதுக்கான அனுமதி என்பதை புரிஞ்சுக்கொள்கிறோம். அதே போல் வரக்கூடியவர்களும் அப்படி வரலாம் என்றதுக்கான ஆதாரம் வந்து சஹீஹுல் புகாரியில் 5164 இலக்கம், அதாவது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மாலை காணாமல் போகுமே, ஒரு மாலை காணாமல் போகும். அதில் எப்படி வருதுன்னா, அன்னா இஸ்தாரத் மின் அஸ்மா கிலாதத்தன், அஸ்மா பின் அபிபக்கரிடமிருந்து ஒரு மாலை அவர்கள் இரவல் வாங்கியிருந்தார்கள் என்று வரும். மாலையை இரவல் வாங்கியிருந்தார்கள், அதுதான் காணாமல் போச்சு. அப்போ அதை அவங்க தேடுறாங்க, அந்த மாலை என்ன செய்கிறாங்க, தேடுகிறார்கள் அப்படின்றத பார்க்குறோம். அந்த அப்போ இந்த செய்தியில் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், அந்த மாலை காணாமல் போன அந்த நிகழ்வு இஸ்தாரத், அவங்க வந்து அந்த சகோதரிடம் இருந்து இரவல் வாங்கியிருந்த அந்த நிகழ்வு ஒரு முக்கியமான செய்தி. ஒரு நமக்கு நம்பிக்கையானவரிடமிருந்து நம்மகிட்ட இல்லாத உண்டை இரவல் வாங்கி நம்ம போட்டுக்கொண்டு போகிறதெல்லாம் என்னது, இருந்தால் உள்ளதை போடு இல்லைன்னு சொன்னால் இரவல் வாங்காதன்னு சொல்கிறதெல்லாம் மார்க்க ரீதியாக மட்டும்தான் நம்ம பார்க்கணும். மார்க்க ரீதியாக அப்படி ஒரு அலங்கார ஆடையையோ அலங்கார என்ன ஒரு மாலையையோ அல்லது ஒரு காப்பை எடுத்துக்கிட்டு போட்டுட்டு போகிறது பிழை இல்லை, அவங்களுக்கு இல்லை அந்த நேரத்துக்காக எடுத்துகிட்டு போகிறது என்ன அது பிழை இல்லை. இதை இதுக்கும் சொல்லுவாங்க, அந்த கவரிங் நகை போடுவாங்களே அதுக்கும் கொஞ்சம் பேர் தத்துவம் சொல்லிட்டுப்பாங்க, இருந்தால் அது போடுறது என்னத்துக்கு, அது மாறி காட்டுறது, தங்க நகை இருந்தால் போடுறதா இல்லாட்டி அது மாதிரி ஏன் காட்டுறது, கவரிங் ஒரிஜினலாக போட்டு பழகுங்க அப்படி என்று சொல்லி இந்த இவனுக்கு பிரச்சனை, ஒரிஜினலாக போட்டு வரணும் பிரச்சனை தானே, ரெண்டு ஒன்று மாறிக்கிறது, ரெண்டுமே உண்டாகிக்கிறதுல அவன் பிரச்சனையில் அவன் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், உள்ளதாக இருந்தால் போடுங்க இல்லைன்னா என்ன செய்யுங்க, நீங்கள் விட்டுட்டு போங்கன்றது. ஏன் அவரும் கஷ்டப்பட்டு வாங்கி போட்டிக்கிறாரு, இவர் சாதாரண மோட்டில் போட்டியா, ரெண்டும் ஈக்குவலாக என்ன செய்யுது விளங்குறதுல ஒரு பிரச்சனை. மார்க்க ரீதியாக இதெல்லாம் என்ன செய்யலாம், போடலாம், பிழையில் அலங்கரித்து கொள்ளலாம், இரவல் வாங்கியும் என்ன செய்யலாம், அவங்க நம்ம உரிய முறையில் திருப்பி கொடுக்க முடிந்தால் இரவல் வாங்கியும் நம்ம என்ன செய்யலாம், போட்டுக்கொள்ளலாம். இடத்துக்கு இந்த செய்தி என்ன, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அதை இரவல் வாங்கிட்டு போனது ஒரு ஆதாரமாக இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அடுத்தது வந்து இந்த அதாவது மணப்பெண் ஆடை என்பது சம்பந்தமாக ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் என்னென்னு சொன்னால், சஹீஹ் புகாரியில் 2628 இலக்கத்தில் வருது. அப்துல் வாஹித் இப்னு ஐமன் அறிவிக்கிறார், அவருடைய தந்தை ஐமன் வழியாக, தஹல்து அலா ஆயிஷா, நான் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா போனேன், அலைஹா திரு உக்கித்ரின், அவங்கள்ட்ட வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு முந்தானை இருந்துச்சு, ஒரு முந்தானை என்ன செஞ்சது இருந்தது, சமனு ஹம்சதி தராஹிம், அவருடைய விலை வந்து என்னென்னு சொன்னால் 5 திர்ஹம், அவனுடைய விலை வந்து 5 திர்ஹத்துக்குரிய ஒரு முந்தானை இருந்துச்சு. அப்போ 5 திர்ஹத்துக்குரிய முந்தானை வந்து ஒரு அளவு பெருமதியான முந்தானை தான், 5 திர்ஹத்துக்குரிய அந்த முந்தானை வந்து ஒரு அளவு பெருமதியான முந்தானை. அப்போ ஃபகாலத் இர்ஃபா பசரக இலா ஜாரியதி, அவர் சொல்கிறாரு இந்த வேலைக்காரியை காட்டி சொல்கிறாங்க, அவள் வந்து அடிமை பெண், சரியா அடிமை பெண்ணாக ஐக்கிறவங்களோட ஐஷார்லாம் எப்படி நடந்து கொள்கிறான்னு பாருங்கள், எப்படி சொல்கிறாங்கன்னா இவங்களை பாருங்கள், ஃபஇன்னஹா துஸ்ஹா அன் தல்பசஹு ஃபில் பைத், இதை வீட்டில் உடுக்கலான்றா, இந்த முந்தானையை அவள் வீட்டில் உடுக்கிறதுக்கு ஏலான்னு சொல்கிறான் யார், அந்த அடிமை பெண் சொல்கிறாவாம், அவங்க செட் ஆகிறலன்னு சொல்லி, அதாவது கொஞ்சம் அது வந்து லோ மாதிரி இவனை பார்வை, லோ கிளாஸ் மாதிரி அவங்க இது எனக்கு செட் ஆகாதுன்ற மாதிரி அதை உடுக்கிறதுக்கு வெக்கப்படுறான். வக்கது கானலி மின் ஹுன்ன திர உன் அல அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலாங்கட காலத்தில் எனக்கு இதில் இருந்துச்சு முன்னானே. ஃபமா கான திம்ராத்துன் துகையினு பில் மதீனத்தி இல்லா அரசலத் இலைய தஸ்தாயிருகு, மதீனாவில் வந்து அலங்கரிக்கப்படக்கூடிய பெண்கள், திருமணத்துக்காக அலங்கரிக்கப்படக்கூடிய பெண்கள் யாரெல்லாம் அலங்கரிக்கப்படுகிறோம் அவங்க எல்லாம் இதை என்கிட்ட இரவல் கேட்டு அனுப்பிக்கிறாங்க. அந்த காலத்தில் ரசூலாங்கட காலத்தில் இதை இரவல் கேட்டு அனுப்பியிருக்கிறார்கள், திருமண அலங்காரத்துக்காக அலங்கரிக்கப்படக்கூடிய பெண்கள் எனக்கு வந்து இந்த முன்னானையை கேட்டு அனுப்பிக்கிறாங்க இரவலுக்காக. அப்படின்னு சொன்னால் ரசூலாங்கட காலத்தில் மணப்பெண் அலங்காரத்துக்காக ஆடைகள் இரவலாக எடுக்கப்பட்டுகிறது அப்படின்றதுக்கு ஆதாரம். இன்றைக்கு கூட அந்த பொண்ணுக்கு உட்பட்டக்கூடிய, மணப்பெண்ணுக்கு உட்பட்டக்கூடிய அந்த ட்ரெஸ் என்ன செய்வாங்க, சிலர் வாங்க மாட்டாங்க, ஏன் அது அமௌண்ட்டு பெருசாகிட்டால் ஒரு டைம் தான், ஒன் டைம் தான் நம்ம உடுக்க போகிறன்றதுனால ஒரு இரவல் கொடுத்து ஒரு 10,000 5,000 அப்படின்ற அமௌண்ட்டை கொடுத்து என்ன செஞ்சுருவாங்க, அதை வாங்கிட்டு உடுத்துட்டு கொடுத்துருவாங்க. அப்படி உள்ளவங்க அந்த இருக்கிறாங்க, சிலவங்க வாங்கிடுவாங்க, வாங்கினா ஒன் டைம் தான் உடுக்கலாம், பெரும்பாலும் மற்ற இடங்களுக்கு என்னது அது உடுக்கப்பட போகிறது இல்லைன்றதுனால அப்படி வாங்குறது குறைவு. இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த மாதிரி என்ன இந்த முந்தானை இரவலாக வழங்கப்பட்டது என்னட்ட எடுப்பாங்க அப்படி என்று சொல்லி யார் சொல்கிறாங்க, ஆயிஷா ரதியல்லாஹுன்னா சொல்கிறாங்க, அது 5 திருஹத்துக்குரிய முந்தானை அப்படின்றாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு செய்தி பார்த்தோம், 1 திருஹத்தில் ஒரு ஆடு வாங்கின செய்தி என்ன செஞ்சோம் பார்த்தோம், அப்படின்னா கொஞ்சம் பெருமதியானது தான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு அந்த திருஹத்துடைய அந்த பெருமதி குறைந்திருக்கலாம், அப்படி அந்த மாதிரியான அமைப்பு வந்திருக்கலாம். ஆனால் இந்த செய்தியில் பல விஷயங்கள் புரிஞ்சுக்கொள்கிறோம். உண்டு, ஆயிஷா ரதியல்லாஹுன்னா தனக்கு கீழே உள்ள அடிமை பெண்களோடு எவ்வளோ பணிவாக செய்கிறாங்க, நடந்து கொள்கிறார்கள் அப்படின்றதே நம்ம இதில் புரிஞ்சுக்கொள்கிறோம். அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மணப்பெண் அலங்காரம் என்கின்ற உண்டு நடந்து வந்துச்சு. ஏன்னா சொல்கிறாங்க, ஃபமா கான திம்ராத்துன் துகையனு பில் மதீனா, மதீனாவிலே அலங்கரிக்கப்படக்கூடிய எந்த பெண்ணாக இருந்தாலும் அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன செய்து வருது. அப்போ அதிலிருந்து மணப்பெண் அலங்காரம் உண்டு என்ன செஞ்சிருக்கு, அங்கே நடக்கக்கூடிய அந்த அலங்காரத்தில் ஒரு உயர் கவனமும் செலுத்தப்பட்டிருக்கிறதுக்கு ஆதாரம் என்னென்னா, வீட்டில் வளமையாக இருக்கக்கூடிய அல்லது பெருநாளை கொடுக்கக்கூடிய உடுப்பை விட கொஞ்சம் இன்னொரு அளவில் இருக்கணும் என்பதனால தானே இந்த ட்ரெஸ் என்ன செய்யுது இரவல் வாங்கப்படுது. அப்போ அது பார்க்குறோம். 3வது, இரவல் வாங்குறது மணப்பெண்ணுக்காகவோ மணப்பெண் அலங்காரத்துக்காகவோ அல்லது அங்கே போகின்றவர்கள் யாராக இருந்தாலும் இரவல் வாங்குறது என்னது அனுமதி என்றதை இந்த செய்தியில் என்ன செய்கிறோம் புரிந்து கொள்கிறோம். அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டில் வந்து உணவுக்கான வசதியின்மை கஷ்டங்கள் அப்படி இப்படி இருந்தாலும் கூட ஆடையில விஷயத்தில் இரவல் கொடுக்குற அளவுக்கான ஒரு ட்ரெஸ்ஸும் என்ன செஞ்சிருக்குது இருந்திருக்குது அப்படின்றதை நம்ம என்ன செய்கிறோம் இதில் நம்ம புரிந்து கொள்கிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அடுத்தது என்ன அப்படி என்று சொன்னால், இந்த அலங்கார விஷயத்தில் வந்து எப்படிப்பட்ட அலங்காரங்கள் மார்க்க ரீதியாக சில பொழுது என்ன செய்யும் முரணாக இருக்கும் அப்படி, அதுக்கு முன்னால் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. அதாவது மணப்பெண்ணை அலங்கரிப்பது மட்டுமல்ல, அவங்களை உடல் ரீதியாக தயார்படுத்துறது, அவர்களை வந்து என்ன அதாவது ஜோடனை செய்கிறது, இதெல்லாம் வந்து தெளிவாகவே ஆயிஷா ரதியல்லாஹு ஒரு செய்தியில் சொல்கிறாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அந்த திருமண இதில் வந்து தெளிவாகவே அதை சொல்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், அபுதாவுதில் 3903வது இலக்கம், அராதத் உம்மி அன் துசம்மினி லி துஹூலி அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்போ 9 வயசாகுது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அதாவது இப்போது அந்த குடும்ப வாழ்வில் ஈடுபட்டு குடும்பத்தை ஆரம்பிக்கிறதுக்கான அந்த நிகழ்வு 9 வயசு. அப்போ ரசூலுல்லாஹி அந்த செய்தி அனுப்பியிருக்கலாம். அதனால் பார்க்குறாங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வந்து கொஞ்சம் ஒரு மெலிந்த நிலையில் இருக்கிறாங்க, 9 வயசு மெலிந்த நிலையில் இருக்கிறாங்க. அப்போ உம்மா விரும்பினா என்னென்னு சொன்னால், என்னை கொஞ்சம் கொழுக்க வைக்கிறதுக்கு, உடலை வந்து பருமனாக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க விரும்பினாங்க. அப்போது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க வந்து நிறைய ட்ரை பண்ணுறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆயிஷா சொல்கிறாங்க, ஃபலம் அக்பல் அலைஹா பிஷை மிம்மா துரிது, அவங்க என்னமெல்லாம் ட்ரை பண்ணி எதுவும் எனக்கு என்ன செய்யலை செட் ஆகலை, அதை நான் விரும்பலை, அதை அக்செப்ட் பண்ணலை அப்படின்றாங்க. இது ஏசியும் போட்டுருங்க, அதை கிராத் சவுண்ட் கேட்டுட்டீங்கடா. அப்போது எதுவுமே என்ன செய்யலை, அதாவது செட் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு எது வரைக்கும் ஹத்தா தாமத்னியல் கிஸ்ஸா அபி ருதபி, அதாவது அந்த கிஸ்ஸான்னு சொல்கிறது வந்து வெள்ளரிக்காய் சரியா, அதுக்கு அந்த இப்போ இன்றைக்குள்ள அந்த இது சொல்கிறேன்னு கியூக்கம்பர் இருக்குதே, இந்த மாதிரியான ஐட்டம் டிரெக்ட்லி அதான்னு சொல்ல முடியாது, அந்த வகை சார்ந்த அந்த உணவை என்ன செய்கிறாங்கன்னு அதையும் என்னது ஈத்தம்பழம், ஈத்தம்பழத்தில் ருத்தம் இருக்குதே, இதையும் மிக்ஸ் பண்ணி அது சூடு இது குளிர் சரியா, இது ரெண்டு அது அந்த குளிர்தன்மை உள்ளது அது சூட்டுத்தன்மை உள்ளது, இது ரெண்டே மிக்ஸ் பண்ணி எனக்கு என்ன செஞ்சாங்க ரெண்டு அதையும் சாப்பிட வைக்கிறது இதையும் சாப்பிட வைக்கிறதுன்னு சாப்பிட வச்சாங்க. ஃபஸ் அமீன் துக் அலைஹி கஹசனி செமினி, நான் நல்ல முறையில் கொளுத்து வந்தேன்றான். நல்ல முறையில் உடல் பருமனாகி நான் வந்தேன் என்று ஆயிஷாரெலாம் சொல்கிறான். மனப்பெண்ணை உடல் ரீதியாக என்ன செஞ்சுக்கிறான், தயார்படுத்தக்கூடிய செய்தி. இந்த செய்தியில் முகமது பின் இஸ்ஹாக் வாராரு. இந்த அறிவிப்பால் வரிசை பலகீனமாக இருந்தாலும் இதுக்கு பல அறிவிப்பாளர் வரிசை என்ன செய்து இருக்குது, அதை தனிப்பட்ட ரீதியான தஹ்கீக் எதுவும் பண்ணலை. ஷேக் நாசு தல்பானி இதை என்ன செய்கிறார், சில்சிலத்தில் ஹாதி சஹியால் சஹி என்ன செய்கிறார், இஸ்னாதுகள் எல்லாம் கொண்டு வந்து சஹி என்று சொல்கிறாரு. தனிப்பட்ட நம்ம எதுவும் பார்க்கல. ஆனால் இந்த செய்தியில் நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்கிறோம்னு சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவை ஒப்படைப்பதற்காக உம்மு ரூமான் அவர்கள் என்ன செஞ்சாங்களா, தாய் ஆயிஷா தாய் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, இவங்களை என்ன செஞ்சுக்கிறாங்க, தயார்படுத்திக்கிறாங்க, உணவு கொடுத்திக்கிறாங்க. அந்த அமைப்பிலான ஒரு தயார்படுத்தல் நடந்திருக்குது அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். அப்போ உடல் ரீதி இந்த உடல் பருமன் சம்பந்தமாகவே ஒரு 30-40 ஹதீஸுகள் என்ன செய்து இருக்குது. அதாவது இப்போ இன்றைக்கு பெண்களை விரும்புகிற சந்தர்ப்பத்தில் பெண்களுடைய உடல் அமைப்பு அப்படி என்று விரும்பக்கூடிய ஆண்கள் இன்றைக்கு எல்லாரும் பெரும்பாலும் என்ன சொல்லுவோம்னா, ஸ்லிம்மாக இருக்கணும், இப்படி தான், அதாவது உடல் மென்மையாக இருக்கணும், இந்த மெலிவாக இருக்கணும் என்ற அதே தான் வைக்கிறத பார்க்குறோம். அங்கே அவங்க மெலிவாக தான் இருந்தாங்க ஆயிஷா, நான் கொஞ்சம் கொளுத்திருந்தா நல்லதுன்னு சொல்லி யார் நினைக்கிறாங்கன்னா, உம்மு ரூமான் நினைக்கிறாங்க. சரியா, இது வந்து இன்னொரு துறை, அது நம்ம பேச விரும்பலான்னா, சலஃப்களுடைய நூல்களிலிருந்தும் அதுக்கு பின்னால் வந்த நூல்களிலிருந்தும் ஒரு பெண்ணுடைய உடல் அமைப்பில் வந்து ஒரு ஆண் அதாவது இயற்கையாக என்ன விரும்புவான், எது விரும்பக்கூடாது, எது அவனுடைய வாழ்க்கைக்கு பாதிக்கும், எது பாதிக்காது, இது சம்மந்தமாகவே தனியான புக்கெல்லாம் என்ன செய்யுது இருக்குது. நிறைய கூற்றுக்கள் இருக்குது, கருத்துக்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பேசினா அதை தகவல் ஆடம்பரம் என்ற பகுதிக்குள்ளே என்ன செஞ்சிடும், அது போயிடும். ஃபுதூலுல் இல்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுதூலுல் இல்ம்னா இது அடி இதுக்கு இவ்வளவு தேவையா இந்த தகவல் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அதாவது அறிவு கொடுக்குற மாதிரி. இது அறிவு வந்து என்ன சாதாரணமாக போனால் போதுமானது. அப்போ இந்த அடிப்படையில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை இப்படி என்ன செஞ்சாங்க, தாய் கவனம் செலுத்தினார்கள் அப்படின்றத நம்ம இதில் என்ன செய்கிறோம் புரிந்து கொள்கிறோம். இதுபோல் சஹிஹுல் புகாரியில் ஒரு இந்த செய்தியை ஆயிஷாரில் அவங்க சொல்லக்கூடிய செய்தி வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக வருது. 3894 இலக்கத்தில் ஆயிஷாரில் அவங்க சொல்கிறாங்க, தசவ்வஜனியன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅன பின்து சித்தி சினீன், எனக்கு 6 வயது இருக்கின்ற பொழுது ஆயிஷா அதாவது என்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் முடித்தார்கள். அப்படின்னா அக்கது நிக்கா திருமண ஒப்பந்தம் நடந்தது. ஃபகதிம்னல் மதீனத்தை மதீனாவுக்கு நாங்கள் வந்தோம். ஃபனசல் நாஃபி பனில் ஹாரித் இப்னு ஹஸ்ரஜ், ஹாரித் இப்னு ஹஸ்ரஜுடைய அந்த பிரதேசத்தை அவங்களுடைய அந்த கோத்திரம் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் நம்ம என்ன செஞ்சோம் வந்து இறங்கினோம். ஃபத்தமர்ரக்க ஷாரி, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கினது பள்ளி பள்ளிக்கு பக்கத்தில். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இடம் வந்து இந்த ஹாரித் இப்னு ஹஸ்ரஜுடைய அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, அவங்க இருந்தாங்க. இப்போ அந்த இடத்துல ஃபத்தமர்ரக்க ஷாரி, என்னை முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிட்டு, அங்கே வந்து உள்ள நோயால் வந்து அந்த தொற்று நோய் பூமியாக இருந்துச்சு மதீனா ஆரம்பத்தில், என்னை முடியெல்லாம் என்ன செஞ்சது அதாவது உதிர ஆரம்பிச்சது. அதுக்கு பின்னாலே என் தாய் வந்து என்ன அதில் ஒரு கவனம் செலுத்தி இதை அதை ரெடி பண்ணதுனால ஃபவஃபா ஜுமைமா, ஒரு நல்ல முடி வந்து என்னது ஒரு அளவுக்கு என்ன செஞ்சது கட்டுற அளவுக்கான முடி என்ன செஞ்சுட்டு எனக்கு வந்துட்டு. ஃபத்தத்னி உம்மி உம்மு ரூமான், என் தாய் உம்மு ரூமான் என்னிடத்துல வந்தாங்க. இந்த ஹதீஸ்லே அந்த என் தாய் எனது உம்மு ரூமான் என்ன செஞ்சாங்க என்கிட்ட வந்தாங்க. வ இன்னி லஃபி உருஜுஹா, நான் ஊஞ்சல் ஆடிக்கின்றிருந்த நேரத்தில், நான் ஊஞ்சலில் ஆடிக்கின்றிருக்கிற நேரத்தில் வந்தாங்க. வ மஐ சவாஹிபுலி, என்னோட என் தோழிகளும் என்ன செஞ்சாங்க விளையாடி கொண்டிருந்தார்கள். ஃப சரஹத்பி, என்ன சத்தமிட்டு என்ன செஞ்சாங்க அழைத்தார்கள். ஃப அத்தை துஹா, நான் போனேன். லா அத்ரி மா துரீதுபி, என்ன அவங்க செய்ய விரும்புகிறாங்கன்ட்டு எனக்கு என்ன தெரியாது. வய நான் விளையாடிக்கின்றிருக்கிறேன், கூப்பிட்டாங்க, என்ன என்ன நோக்கத்துக்காக கூப்பிட்றாங்கன்னு தெரியாது. ஃப அஹதத் பியதி ஹத்தா உக்கஃபத்னி அலா பாபித்தார், என்னை வந்து பிடிச்சிக்கன்னு போய் வீட்டில் வைத்தார்கள். வ இன்னி வீட்டு வாசலில் வ இன்னி இல்லை உன் ஹிஜு ஹத்தா சக்கன பாது நஃபசி, எனக்கு அது வந்த வேகத்துக்கு மூச்சு என்ன செஞ்சது இறச்சிக்கின்றது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தனியும் வரைக்கும் என்ன எப்படி என்ன செஞ்சாங்க வச்சாங்க. தும்மா அஹதத் ஷை அம்மி மா இன், கொஞ்சம் தண்ணி எடுத்தாங்க. ஃபோ மசஹத் பிஹி ஒஜிஹி ஒராசி, என் தலையெல்லாம் கழுவி முகத்தையெல்லாம் கழுவி என்ன செஞ்சாங்க எல்லாத்தையும் கழுவினார்கள். சும்மா அது ஹலத் நியத்தார், பின்னர் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டான். பின்னர் வீட்டுக்குள்ளே வாசலை வச்சு தான் என்ன முகம் கழுவுப்பட்டுச்சு, தலையெல்லாம் என்ன செஞ்சுது கழுவுப்பட்டுச்சு, எல்லாம் அந்த ஆகின பிறகு அப்படி மூச்செல்லாம் அதாவது அமைதி அடைஞ்ச பிறகு வீட்டுக்குள்ளே என்ன செஞ்சாங்க நுழைத்தார்கள். ஃபஇதா நிஸ்வத்து மினல் அன்சாரி ஃபில் பைத், அங்கே பார்த்தா அன்சாரி பெண்கள் நிறைய பேர் என்ன செஞ்சிருந்தாங்க வீட்டுக்குள்ளே உட்கார்ந்திருந்தார்கள். அப்போ ஃபகுல்னா அலல் ஹைரி வல் பரக்க அல ஹைரு தாயிர், இந்த நிகழ்வு வந்து ஐஸ்வர் அப்படியே டீட்டெயில்ஸாகவே என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. ஃபகுல்னா அலல் ஹைரி வல் பரக்கா, ஹைர் பரக்கா, அடுத்து அலா ஹைரி தாயிர், இந்த தாயிர்ன்றது சகுணம் என்ற வார்த்தையிலேருந்து வந்தது தான். இந்த இடத்துல என்ன அர்த்தம்னு சொன்னால் நல்லதே என்ன செய்யட்டும், அலா ஹைரி தாயிர், உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும், அதே போல் என்ன ஹைர் பரக்கத்தெல்லாம் ஏற்படட்டும் என்று சொன்னாங்க. அஸ்லமத்தினி இலகின், என்னை தாய் என்ன அவங்கள்ட்ட ஒப்படைச்சாங்க மனப்பெண்ணை தயார்படுத்த, என்னை அவர்களிடத்தில் ஒப்படைத்தார்கள். ஃபஅஸ்லஹ்ன மின் ஷஅனி, என் காரியங்கள் எல்லாத்தையும் அவங்க என்ன செஞ்சாங்க, சீர்படுத்தினார்கள், சீராக செய்தார்கள். அப்படின்னா மணப்பெண் தயார்படுத்தல் அப்படி ஒன்ற நிகழ்வு மிச்சம் தெளிவாக என்ன செய்கிறாங்க, ஆயிஷா ரலாங்க இதை சொல்லி காட்டுறாங்க. அன்சாரி பெண்கள் ஆயிஷா ரதியல்லான்னு ஒரு மணப்பெண்ணாக என்ன செஞ்சாங்க, தயார்படுத்தி எடுத்தார்கள். ஃபலம் யருனி இல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுக்கு இப்படி என்ன செஞ்சது, திடுக்கிட செய்தது. வளமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, வீட்டுக்கு வருவாங்க போவாங்க. அபூபக்கர் ரதியல்லாஹு ஆயிஷா சொல்லுவாங்களே, நான் என் அதாவது கண் விழித்து பார்த்த என்னை புத்தி வந்த காலத்திலேருந்து நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் என் தந்தையே தான் என் வீட்டுக்குள்ளே வாரது போகிறத நான் கண்டிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இஸ்லாம் தான், நான் வந்து அதாவது எனக்கு புத்தி தெளிஞ்ச புத்தி விளங்க வர டைம் இருக்குது, அந்த நாட்கள்லேருந்து எனக்கு தெரிஞ்சது இஸ்லாம் தான், ரசூலாங்க வாரதும் போகிறதும், அபூக்கரான ரசூலாங்க வாரதும் போகிறது தான் எனக்கு தெரியும். அப்போ வளமையாக வந்துட்டு இருந்தவங்க தான் திடீர்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த உடனே எனக்கு என்ன செஞ்சது, ஒரு அதாவது திடுக்கடை செய்து அஸ்லமத்னி இலைஹி வன யௌம இதின் பின் துத்தி சசினின், என்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒப்படைத்தார்கள், எனக்கு 9 வயதாக என்ன செஞ்சது இருந்தது. இது அன்றைய காலத்தில் அதிகமான வளமையில் இருந்துச்சு. 9 வயதில் திருமணம் முடிக்கிறது, 8 வயசில் முடிக்கிறது, 10 முடிக்கிறது, 11 முடிக்கிறதெல்லாம் நம்ம நிறைய செய்திகள் சொன்னோம். உமாமா ரதி அல்லாவன்ஹா, அப்புறம் உம்மு குர்சூம் ரதி அல்லாவன்ஹா, அதே போல் சல்மா பின் தூ உமேஸ், அஸ்மா பின் தூமேஸ் சகோதரி சல்மா பின் தூமேஸ்ல மகள், ஹம்சா ரதினாவோட மகள், அவங்க இப்படி நிறைய சம்பவங்கள் நீங்கள் என்ன பார்க்கலாம்னு சொன்னால், இன்னும் பின்னாலே வரக்கூடிய சில சம்பவங்கள் எல்லாம் வந்து 9, 10, 11 வயதில் உடல் தகுதியோடு அவர்கள் இருப்பாங்களாக இருந்தால் அவங்க முடிச்சு வைக்கப்பட்டாங்க. முடிச்சு வைக்கப்பட்ட யாருமே இன்றைக்குள்ள இந்த என்ன இந்த பயோ சேஞ்ச் ஆகி கத்துற மாதிரியான விஷயங்கள் எதுவும் அன்றைக்கு நடந்ததும் இல்லை, அவங்க சந்தோஷமாக வாழ்ந்து மிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த உடல் ரீதியான பாதிப்பு அது இது அப்படி என்று சொல்கிற இதெல்லாம் நடந்ததும் என்னது இல்லை. அப்படியொன்று நடக்குதா இருந்தால் அது உடல் ரீதியான சம்மந்தப்பட்ட இல்லை, இந்த காலத்துடைய மருத்துவம் அதோடு சம்மந்தப்பட்டதுதான் இல்லைன்னு சொன்னால் நம்ம பார்க்குறோம். ஆயிஷா யுத்தத்துக்கே தலைமை தாங்கி என்ன செஞ்சாங்க போனார்கள் என்ற வரலாற்றை நம்ம பார்க்குறோம். நிறைய மனன சக்தியுடையவர்களாக என்ன செஞ்சார்கள் இருந்தார்கள்ன்றதை பார்க்குறோம். விளக்கம் உள்ளவங்களாக இருந்தாங்கன்றதை பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட மிக தைரியமாக பேசிய பெண்ணாக இருக்கான் பார்க்குறோம். அதே நேரம் நம்ம ஏற்கனவே சொல்லுகிறோம், அந்த அதாவது பாலிய வய திருமணத்தை யார்கிட்ட நம்ம ஒப்படைக்கிறோம், எப்படிப்பட்டவர்கிட்ட திருமணம் முடிச்சு கொடுக்கிறோம், ஏன் முடிக்கிறோம் என்றதுக்கெல்லாம் காரணங்கள் என்ன செய்து இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவை என்ன செய்யலை, முடிச்சு கொடுக்க விரும்பலை, அதாவது அலி ரலி அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க முடிச்சு கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அன்றைய சமுதாயத்திலிருந்து மிகச்சிறந்த என்ன ஒரு மனிதர், அதாவது நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய மதகுரு அந்த லிஸ்ட்டில் உள்ளவர் அல்ல, வாழ்ந்து காட்டிய ஒரு மனிதர், தன்னை விட வயது கூட ஒருவரை இளம் வயதில் முடித்த மனிதர். இதை பேசக்கூடிய யாரும் தங்கள் திருமணம் முடிக்கிற சந்தர்ப்பத்தை தன்னையோட வயது கூடிய பெண்ணை திருமணம் முடிக்கிறத என்ன செய்யறதில்ல, விரும்புறது இல்லை. மாதக்கணக்கெல்லாம் பார்க்குற கணக்கு, 1 மாதம் கூட சரி வராது, அந்த ஏஜ்லேருந்தாலே முடிக்கிறதில்லை. 90 நீ வந்து நான் 90 பிறந்து இவன் 90 பிறந்தியா, கேன்சல் திருமணம், ரெண்டு பேரும் சேம் ஏஜில் பிறந்து அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷமாவது என்ன இவர் முந்திரிக்கணும் அவங்க பிந்திரிக்கணும்னு பார்க்கக்கூடிய ஒரு காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை விட அதிகமான வயதில் உள்ளவங்களை என்ன செஞ்சாங்க முடித்தார்கள் என்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு வளமையுடைய ஒரு தொடர்ச்சி தான் என்னது அது, அந்த இது நடந்தது. இது சுன்னத்தெல்லாம் இல்லை, அதையும் புரிஞ்சுக்கணும். இது சுன்னத்தெல்லாம் இல்லை, மார்க்கத்தில் ஒரு அனுமதி தேவை, சூழல் யாருக்கு முடித்திருக்கிறோம், அந்த காலம் ஏன் ஏற்படுகிறது என்றதை பொறுத்து என்ன இது அனுமதி என்றதை நம்ம புரிந்து கொள்ளணும்னு நம்ம விரிவாக என்ன செஞ்சோம் நம்ம பார்த்தோம். அப்போ இதில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அந்த சம்பவங்களை என்ன செய்கிறாங்க அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி அந்த சிறுவயதுடைய சூழ்நிலை இருந்து இடத்தை புரிஞ்சுக்கொள்கிறோம். இந்த இதே உஞ்ச விளையாட்டு அண்டைக்கும் விளங்கிட்டா பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடக்கூடிய தன்மை அண்டைக்கும் என்ன செஞ்சது இருந்தது. அப்போது இந்த இது செய்திகளை நம்ம பார்க்குறோம். அடுத்தது அவங்களுடைய முடியை வளர்க்குறதுக்கு என்ன செஞ்சாங்க, அதாவது உம்மு ரூமான் அதை முயற்சி எடுத்தது, அவங்களோட உடலை பருமனாக்குறதுக்கு என்ன செஞ்சது முயற்சி எடுத்தது. அதே போல் என்ன அதாவது அந்த வீட்டுக்குள்ளே ஒரு மணப்பெண் தயார்படுத்தல் அப்படி என்று சொல்கிறது ஒரு ஒரு அன்றைக்கு எப்படி ஒரு வளமையில் அது இருந்துச்சு என்ற முழு செய்திகளையும் பார்க்குறோம். என்ன அன்றைக்கு இன்றைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஆகிக்கும் அன்றைக்கு ஒரு மந்தி அதில் முடிஞ்சு இன்றைக்கு 2 நாள் என்ன செய்வாங்க எடுத்துருவாள், அதுதான் டிஃப்ரெண்ட்டே தவிர ஏண்டா பொருட்கள் எல்லாம் கூடிட்டு எல்லா இதுவும் கூடினதுனால ரெண்டு எல்லாமே நடந்திருக்கு. அடுத்த அன்றைய கலாச்சார ரீதியான சூழ்நிலைகளையும் இதில் சில விஷயங்களை நம்ம என்ன செய்கிறோம் நம்ம புரிந்து கொள்வதை பார்க்குறோம். எனவே மணப்பெண் அலங்காரம் என்ற பகுதி ஒரு உலக வளமை, அது ஒரு அரபு உலகத்திலேயும் வளமை. அதே போல் என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் அதை என்ன செஞ்சிருக்கு, மதீனா வந்த பின்னாலும் இப்படியான பல சம்பவங்கள் நடந்திருப்பதை பார்க்கிறோம். சில அறிவிப்புகளில் வந்து அதாவது மனசா என்ற ஒரு இது வரும். மனசா என்று சொல்கிறது மணப்பெண்ணை, மனசா அல்லது மினசா அதாவது மணப்பெண்ணை ஏற்றி வைக்கக்கூடிய அந்த எதிர்க்கிற ஸ்டேஜ் இதுக்கு சொல்லுவாங்க சரியா. ஃபலம்மா நுஸ்ஸத் என்ற வார்த்தை வருது, அதாவது திருமணப்பெண் தயார்படுத்தப்பட்டு மேடையில் ஏற்றப்பட்ட பொழுது அப்படி என்று இன்றைக்கு பார்த்தா நம்ம மொழிபெயர்ப்போம். ஏன்னா அது மேடை குறிக்கிறதுனால. அன்றைக்கு நம்ம இதுகளை மொழிபெயர்க்கிற சந்தர்ப்பத்தில் மணப்பெண் தயார்படுத்தப்பட்ட பொழுது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் சட்டப்படி பார்த்தா அது மேடை தான். ஆனால் அன்றைக்கு மேடையில் வச்சுருந்தாங்களா இடத்துக்கான எந்த ஒரு தனியான தெளிவும் இல்லை. தனியான ஒரு சேரில் வச்சுருந்திருக்கா, தனியான ஒரு இருப்பில் என்ன செஞ்சிருக்கலாம் வச்சுருந்திங்கன்னா, ஒரு ஸ்டேஜ் மாதிரி என்ன வச்சுருந்திருப்பாங்களா அப்படின்றதுக்கான தெளிவில் எதுவும் என்ன செய்யலை, கிடைக்கவில்லை. எனவே இந்த தயார்படுத்தல் என்ற ஒரு பகுதி இருந்து எடுத்து பார்க்கும். இன்னொரு செய்தியை பாருங்கள், சஹீஹுல் புகாரியில் 5935 இலக்கம், அஸ்மா பின்து அபிபக்கர் சொல்கிறாங்க, அன்னம்ராத்தன் ஜாத் இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலாங்கிட்ட ஒரு பெண்மணி வாராம், ஃபகாலத் இன்னி அன்கஹ்து இப்னதி, நான் எனது மகளை திருமணம் முடித்து வச்சுட்டேன். பாருங்கள், அன்கஹ்து நிக்காஹ் நடந்துட்டு, அக்கது நிக்காஹ் தான் சொல்கிறது இங்கே, திருமணம் முடித்து வச்சுட்டேன். சும்மா அசாபஹா ஷக்வா, அவக்கு ஒரு நோய் வந்துட்டு, சும்மா அசாபஹா ஷக்வா, அவங்களுக்கு ஒரு நோய் வந்துட்டு, ஃபதமர்ரக ரஸ்வா, அந்த நோயில் முடியெல்லாம் போயிட்டு, தலைமுடி போகிறது ஒரு பெரிய பிரச்சனை தானே, திருமண நேரத்தை தலைமுடி போகிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ தலைமுடி என்னது அந்த இடத்துல போக ஆரம்பிச்சு, ஜவுஜுஹா யஸ்தஹிஸ்துனி பிஹா, ஆனால் அவருடைய கணவர் வந்து அவசரப்படுத்துகிறார், வலிமா கொடுக்கணும் அவசரமாக, வலிமா வந்து அவசரப்படுத்துகிறார். அப்போது அஃப அசிலு ரஸஹா, ஒட்டுமுடி வச்சிருவா அப்படின்னு கேட்குறான் ரசூலுல்லாங்கிட்ட வந்து. இப்போ கல்யாணத்தை சொல்லி தான் கேட்குறான், திருமணம் நிக்காக நடத்திட்டோம், நிக்காக நடத்தி முடித்த பின்ன பாருங்கள் அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னு, இன்னி அன்கஹத்து இப்னதி, என் மகளை நான் முடித்து வைத்து விட்டேன்றாங்க. இதுலேருந்து இவர் தான் இவர் தான் வழி என்று எடுத்துடக்கூடாது, என் மகளை நான் முடித்து வச்சு, அது வளமே அந்த திருமணம் முடித்து கொடுத்துட்டேன் என்று சொல்கிறான். இப்போ இல்லை சொல்கிறது, முடித்து கொடுத்துட்டே அவங்களுக்கு ஒரு நோய் வந்துட்டு, நோய் வந்ததுனால முடியெல்லாம் கொட்டுது, கணவன் என்ன செய்கிறாரு அவசரமாக வலிமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அஃப அசிலூர் அசஹா, நான் வந்து ஒட்டு முடி வைக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபசப்பர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏசினார்கள் அப்படின்னா சபித்தார்கள், அல் வாசிலத்தை வல் முஸ்தௌசிலா, ஒட்டுமுடி வைப்பவரையும் ஒட்டுமுடி வைக்க சொல்லி கேட்கின்ற பெண்ணையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள் அப்படின்னு வருது. ஒட்டுமுடி வைக்கக்கூடாது, ஒட்டுமுடி என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சபித்தார்கள். இந்த அப்போ இதிலிருந்து திருமண நிகழ்வுன்றது அந்த இடத்துல முடி கொஞ்சம் இருக்கணுமென்ற ஒரு நிகழ்வு, அதாக இருந்தாலும் என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமுடி வைக்கக்கூடாது நம்ம படிச்சிருப்போம், ஆனால் திருமண நிகழ்விலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஒட்டுமுடி வைக்கக்கூடிய பெண்ணையும் ஒட்டுமுடி வைக்க சொல்லி கேட்கக்கூடிய பெண்ணையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள் என்ற செய்தியை சஹீஹுல் புகாரியில் 5935 இலக்கத்தில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ இந்த செய்தியும் வந்து என்ன, அதாவது எங்களுக்கு மிச்சம் தெளிவாக சொல்லுது, அலங்காரங்கள் மணப்பெண் அலங்காரம் என்ற ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்துச்சு. அதுக்காக வந்து என்ன இந்த அந்த பெண்கள் என்ன செஞ்சாங்க, அதுக்கெண்டே சில பெண்களும் இருந்தார்கள், அதுக்கெண்டே தயார்படுத்தலும் என்ன செஞ்சது இருந்தது அப்படின்றத என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். அது மட்டுமல்ல, அந்த பகுதி மட்டுமல்ல, இன்னும் சில பகுதிகள் வரும். திருமணம் முடித்த பின்னால் சமையல் விஷயங்கள் மற்ற விஷயங்களெல்லாம் படித்து கொடுத்த பெண்கள் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கணவன் மனைவி கடமைகள் புரிந்துணர்வு என்ற பகுதியில் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். இப்போ அடுத்த பகுதி என்னென்னு சொன்னால், அப்போ இந்த அலங்காரங்கள் என்று நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்டா, இந்த அலங்காரங்களை பற்றிய ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் நம்மகிட்ட என்ன செய்யணும் இருக்கணும், முழுமையாக வந்து ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் நம்ம என்ன செய்யணும் இருக்கணும். இதில் நான் இந்த அலங்காரத்துடைய அந்த பகுதிகளை குர்ஆன் ஹதீஸ் என்ற அடிப்படையில் என்ன செய்யலை, நான் எதுவும் அதை முழுசாக உங்களுக்கு சொல்ல வரலை. இதில் எதெல்லாம் அதாவது மார்க்கத்துக்கு பிரச்சனையாக வரும், எதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படி என்று நம்ம தெரிகிற அளவில் நம்ம பார்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம ஆடைகள் சம்பந்தமாக நம்ம என்ன செஞ்சிட்டோம், நம்ம பார்த்துட்டோம் ஆடைகள் சம்பந்தமாக ஒரு பெண்ணுடைய ஆடை எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். இந்த பெண்ணுடைய ஆடை இருக்கணும், ஆண்களுடைய ஆடை ஒழுக்க நமக்கு ஏற்கனவே தெரியும், அது இதில் நம்ம இணைக்கலை. இதில் அதாவது ஒரு சில விஷயங்கள் ஆடையுடைய அலங்காரத்தில் ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு நான் அந்த மற்ற அலங்காரங்கள் பகுதிக்கு போகிறேன். இதில் வந்து என்னென்னு சொன்னால், அதாவது இந்த தொகுத்து அதாவது ஃபிக்ஹுல் லிபாஸ் வஸ்ஸீனா, ஆடை மற்றும் அலங்கார ஒழுக்கங்கள் அப்படின்னு சொல்லி துரருசனியா ஷேக் அலவிய சக்காஃப் அவர்கள் துரருசனியாண்ட இணையதளத்தில் வந்து என்ன செஞ்சிருப்பார்னா, இந்த முழு ஆய்வையும் தொகுத்து ஒரு தனி நூலாகவும் போட்டிருப்பார். அது இணையதளத்துலேயும் உங்களுக்கு என்ன செய்யும் அரபில் என்ன செய்யும் கிடைக்கும். அதில் மஷாலான மோசா விரிவாகவே இது பற்றிய ஒரு தொகுப்பு என்ன செஞ்சிருக்கு அதில் வழங்கப்பட்டிருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். என்ன அப்படி என்று சொன்னால், அவர் அந்த ஹிஜாபுடைய சட்டங்கள், ஒரு ஆணுடைய சட்டங்கள், அந்த ஆணுடைய அவுரத் சம்பந்தமான இதெல்லாம் பேசிய பின்னால், நம்ம போடக்கூடிய ஆடைகளில் உருவங்கள் இருந்தால் அவைகள் என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது அப்படி என்று. இது நம்ம விரிவாக போக வேண்டிய அவசியம் இல்லை, சாதாரணமாக விளங்கிடும். உருவம் உள்ள அந்த ஆடைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், தடை செய்தார்கள் என்ற அதற்கான அந்த பகுதியை என்ன செய்வார், போடுவார். உருவமுள்ளவைகளை தடை செய்தார்கள் அப்படின்றது. அப்போ இந்த உருவமுள்ளவைகளை தடை செய்தார்கள் என்ற பகுதியில், அதாவது ஒரு மிருகத்துடைய உருவமாக இருக்கலாம், ஒரு மனிதனுடைய உருவமாக இருக்கலாம், அதில் முகமோ மற்ற விஷயங்களும் அந்த முகத்துடைய அடையாளங்களோ மிருகத்துடைய முக அடையாளங்களோ தெளிவாக விளங்கினா அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, உடுக்கக்கூடாது. சில உருவங்கள் இருக்கும் இதுதான் என்று விளங்கும், ஆனால் முகம் என்ன செய்யாது, விளங்காது. இப்போ அந்த குரக்கடையில் போடுவாங்களே அந்த அந்த முதலே வந்து இருக்கும், அதில் வந்து என்ன செய்யும், முதலிட அடையாளம் இருக்கும், முதலிட முகம் என்ற பகுதி என்ன செய்யாது, இருக்காது. இந்த மாதிரி அடையாளங்கள் சிறியதாக இருக்கிற சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்துகிற என்ன பிழையில், அது பெண்களாக இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம் வந்து அதை பயன்படுத்துவது என்ன பிழையல்ல. அது அல்லாமல், அதாவது என்ன, மற்ற அமைப்பில் ஒரு தெளிவாக இதுதான் கண், இது வாய் மூக்கன்று அடையாளம் விளங்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் அது தடை செய்யப்பட்டது. என்ன செய்யணும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அதை பயன்படுத்தக்கூடாது. அப்போ எனவே திருமண நிகழ்வில் வந்து அந்த ஹோல்களாக இருக்கலாம், அலங்கரிக்கப்படுகின்ற இடங்களாக இருக்கலாம், போடுகின்ற ஆடைகளாக இருக்கலாம், வரக்கூடியவங்களாக, பொதுவான சட்டங்கள் தான் எல்லாம், இது எல்லா இடத்துக்கும் பொதுவான சட்டங்கள் தான். ஆனால் குறிப்பாக இந்த இடத்துல நம்ம பேணணுமே, அதுக்காக சொல்லப்படுறது. எந்த இடத்துல இந்த உருவம் என்கின்ற அம்சத்தை நம்ம முழுமையாக என்ன செய்யணும், நம்ம தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக வந்து ஆண்களாக இருந்தால் கரண்டைக்கு கீழ் என்ன செய்யக்கூடாது, ஆடைகள் உடுக்கக்கூடாது. அப்போ மணமகன் வந்து ஒரு நம்ம பறக்கத்தான ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய எந்த நேரத்தில் வந்து தண்ட ஆடைகள் வந்து மார்க்க ரீதியான எல்லைக்குள்ளே நிற்கணும்னா கரண்டை கீழ் என்ன செய்யக்கூடாது, அணியக்கூடாது. பெருமையாக அணிவது என்று உடுப்பது கூடாது, பெருமையாக அணிவது அதை விட என்ன ஒரு மிகப்பெரிய பாவம் என்றதை என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன, கரண்டை கீழே அதாவது அவர்கள் மறைக்கலாம், கரண்டை கீழே மறைக்கலாம். சூரா 100:31 அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலா யத்ரிபின பி அர்ஜுலிஹின்ன, தங்கள் பாதங்களை அவர்கள் கீழே அடிக்க வேண்டாம், லியுலம மா யுஃபீன மின் ஜீனத்தின், தங்கள் அலங்காரங்களை அவர்கள் மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்காக. அப்படின்னா அந்த ட்ரெஸ் அதை மறைச்சிக்கினர்த்த அறிந்து கொள்வதற்காகன்றது, காலில் தாங்கள் போட்டிருக்கிறது வந்து மறைந்திருக்குது, அப்போ ஆடை வந்து அது ஃபுல்லாக மறைஞ்சிருக்குது அப்படின்றதுக்கான ஒரு ஆதாரம் இது. அடுத்து நம்ம ஏற்கனவே உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா செய்தி சொன்னோம், அவங்க வந்து ஒரு முழம் இழுத்துக்கட்டும், ஒரு முழம் இழுத்துக்கன்னா அதுக்கு மேலே என்ன செய்ய வேண்டாம், இழுக்க வேண்டாம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தி வந்து திருமிதியில் 1731 இலக்கத்தில் வருது. திருமிதியில் 1731 இலக்கத்தில் வருது. இந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால், ஒரு பெண்களாக இருக்கலாம், அவங்க யாருமே என்ன செய்யக்கூடாது, அந்த மணப்பெண் ஆடையை வந்து ஒரு முளத்துக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, அதாவது கரண்டைக்கு கீழே வந்த பின்னால் பாதங்கள் மறைஞ்ச பின்னால் அதுக்கு மேலே இழுத்து செல்வதுன்றது மார்க்கத்துக்கு முரணானதுன்னு இதை வச்சு தான் நம்ம என்ன செய்தோம், நம்ம சொன்னோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், பட்டு, அந்த பட்டு இருக்குதே, பட்டு என்று பெயர்லிக்கிற ஆடைகளில் உண்மையாக பட்டு இருக்குதே, அந்த பட்டை பொறுத்த வரைக்கும் பட்டு அணிவது என்ன பெண்களுக்கு தவிர ஆண்களுக்கு என்ன முழுமையாக அது தடை செய்யப்பட்ட உண்டு. எனவே ஆண்கள் வந்து பட்டு அணிவதற்கு ரசூலுல்லாஹ் அனுமதித்த ஒரே இடம் எதுன்னு சொன்னால், அந்த சொறி இது போன்றவைகள் இருந்து அது உடலுக்கு மிச்ச கஷ்டமாக இருந்தால் பட்டு என்ன செய்யும் அதுக்கு உதவுமென்றதுனால, அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் தவிர ஆண்கள் பட்டு அணிவது என்ன அதாவது தடை செய்யப்பட்டது, பெண்களுக்கு வந்து என்ன அது அனுமதிக்கப்பட்டது அப்படின்றதுக்கு என்ன நிறைய ஹதீஸ்களை நம்ம படிச்சுக்கிறோம். இது சம்பந்தமாக நம்ம அதாவது மிச்சமாக விரிவாக போக வேண்டிய அவசியம் இல்லை. பட்டு ட்ரெஸ் அவங்க போட்டிருந்தாலோ அல்லது பட்டு விரிப்புகள் விரிப்பிருந்தாலும் ஆண்கள் என்ன செஞ்சிடணும், அந்த ஆடைகளையும் அந்த விரிப்புகளையும் தவிர்த்து கொள்ளணும். பெண்கள் என்ன செய்யலாம், அதை பயன்படுத்தலாம். அதுக்கு நிறைய அதாவது ஆதாரங்களை நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். இது இந்த பட்டு பயன்படுத்தலாம் அப்படி என்று சொல்கிறதுல வந்து எல்லா மதுபினரும் என்ன செய்யலாம், பெண்கள் பயன்படுத்தலாம் என்று அதிலேயும் ஒரு சின்ன கருத்து முரண்பாடு இருக்குது. எல்லா மதுபினரும் என்ன அதாவது பெண்கள் பட்டு பயன்படுத்தலாம் என்றதுக்கு என்ன அதாவது பல ஹதீஸ்கள் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. உதாரணமாக இந்த செய்தியை பாருங்கள், புகாரியில் 2614 இலக்கம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பட்டு ஆடை என்ன செய்து கொடுக்கப்படுது. அப்போ அதை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு அனுப்புகிறாங்க, அலிர்லாம் சொல்கிறாங்க, எனக்கு அனுப்பினார்கள். நான் வந்து அதை பட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போனேன், ரசூலுல்லாஹோட முகத்தில் கோவத்தை பார்த்தேன், அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போனேன், கோவத்தை பார்த்தேன். அப்போ சொல்கிறாங்க, இன்னி லம் அப் அஸ் பிஹா இலைக்கலி தல்பசா, நீங்கள் உடுக்கிறதுக்காக உங்களுக்கு என்ன செய்யலை, நான் இதை அனுப்பவில்லை, இன்னமா பஅஸ்து பிஹா இலைக்க லி துஷக்கிகஹா ஹுமுரம் பைனன் நிசா, இன்னொரு அறிவிப்பில் ஹுமுரம் பைனல் ஃபவாத்திம் என்று வரும், விளங்கிட்டா, ஃபாத்திமாக்களுக்கு மத்தியிலே அதை பிரித்து கொடுப்பதற்காக அப்படின்னா, ஃபவாத்திம் என்ன, ஃபாத்திமாக்கள் என்று இருக்கக்கூடிய அவங்களோட சொந்தக்காரர்களுக்கு மத்தியில் பிரித்து கொடுப்பதற்கான வரும், பெண்களுக்கு மத்தியில் பிரித்து கொடுக்கறதுக்காக, முந்தானைகளாக அவங்க போட்டுக்கொள்றதுக்கு பிரித்து கொடுப்பதற்காக தான் அனுப்பின அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள் என்ற இந்த செய்தி வந்து புகாரியில் 2614 இலக்கத்தில் என்ன செய்தி வருது. அப்போ எனவே பெண்கள் வந்து பட்டு அணியலாம், அவங்க பட்டு பயன்படுத்தி கொள்ளலாம், ஆண்கள் பட்டு அணிவதோ பட்டு பயன்படுத்துவதோ என்ன நேரடியாகவே தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். அடுத்தது பட்டை விரிப்பாக போட்டுக்கொள்ளலாமா பெண்கள், அதாவது ட்ரெஸ்ஸாக போடலாம், விரிப்பாக போட்டுக்கொள்ளலாமா அப்படி என்று சொன்னால், அதாவது மொத்தமாகவே ஹதீஸில் பார்க்குற சந்தர்ப்பத்தில் வந்து பெண்கள் பட்டை விரிப்பாகவும் என்ன செய்ய, ஆடையாக மட்டுமல்ல விரிப்பாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றதான் என்ன செய்யுது தெரியுது. அவங்க வந்து ஆடையாக மட்டுமல்ல பட்டை முழுசாக என்ன செய்யலாம், எல்லாத்துக்குமே அவங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம் என்பது தான் அதில் நம்ம தெளிவாக தெரியக்கூடிய ஒரு அம்சம். எனவே இது வந்து ஆடையோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சில அடிப்படையான விஷயங்களை தவிர, இதில் சில ஒழுக்கங்கள் பொதுவாக சொல்லப்படுற ஒழுக்கங்கள் இருக்கு தானே, அந்த ஒழுக்கங்களை நம்ம சில மறக்கக்கூடிய இடங்கள் இருக்குது. கல்யாண வீட்டில் சாப்பிட்றதுக்கு பிஸ்மில்லா மறந்துடுவாங்க, வளமே அன்றாடம் தின்னுட்டு இருக்கிற டைமில் பிஸ்மில்லா சொல்கிற பாட்டி, அந்த ஹவா அங்கே இருக்கிறதுனால சகன் வாரது போகிற அப்படி வேகத்தை இருக்கிறதால உட்காந்து பிஸ்மில்லா சொல்ல மறந்து, இதே மாதிரி ட்ரெஸ்ஸையும் என்ன செஞ்சுருவாங்க, எல்லா இதையும் தெரிஞ்சவங்க அண்டைக்கு பார்த்து பிஸ்மில்லா சொல்லி ட்ரெஸ் போடுறதையோ அல்லது ஒரு பிஸ்மில்லா எங்கெங்கெல்லாம் சொல்லணுமோ இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் என்ன செஞ்சுருவாங்க, மறந்துடுவாங்க, வலதால போடணுன்றது மறந்துடுவாங்க, என்ன ஒரு பதட்டமான ஒரு ஒரு ஒரு செஞ்சுட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த ஒழுக்கங்கள் எல்லாம் மறந்துடுவாங்க. எனவே அந்த ஒழுக்கங்களையும் அந்த இடத்துல முழுசாக என்ன செஞ்சுக்கணும், அவங்க வந்து ஒரு ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றதை பார்க்குறோம். அதே நேரம் இது போன்ற இடங்களுக்கு திருமண இதுகளுக்கு வந்து ஒரு அழகான ஆடைகள் போகிறவங்க மற்றவங்களை சொல்கிற ஆடைகளோடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அழகான ஆடைகளை உடுக்கிறது சம்பந்தமாக நாங்கள் இந்த செய்தியை ஒரு ஆதாரமாக எடுக்கலாம். நம்ம சொன்ன மணப்பெண் அலங்காரத்துக்கு எடுக்கிற அது மணப்பெண்ணுக்குரிய செய்தி, இந்த செய்தியை கூட நம்ம எடுக்கலாம். என்னென்னா புகாரியில் வந்து அதாவது அதபுல் முஃப்ரதில் வந்து 348 இலக்கம் இமாம் புகாரியுடைய அதபுல் முஃப்ரதில் அதில் என்ன வருது அப்படின்னு சொன்னால், அப்துல்லா அறிவிக்கிறாரு, அஸ்மா ரதியல்லாஹுடைய என்ன மௌலா, அஹ்ரஜத் இலைய அஸ்மா ஜுப்பத்தம் மின் தயாலிச அலைஹா லிப்னத்து லிப்னத்துன் ஷிப்ரும் மின் தீபாஜ். அதாவது ஒரு ஒரு ஒரு ட்ரெஸ்ஸை என்ன செய்கிறாங்க, அஸ்மாரெல்லாம் எடுத்து காட்டுறாங்க, அதில் வந்து அந்த ட்ரெஸ் அந்த இதை முறையெல்லாம் சொல்லிட்டு ரெண்டு பகுதி இருக்குது, அது மடிக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் சொல்லிவிட்டு பக்கால ஹாதிஹி ஜுப்பத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான எல்பசுஹா லில் வஃபூதி வயோமுல் ஜும்மா, ஜும்மா தினத்திலும் தூதுவர் குழு வருகின்ற நேரத்தில் சந்திப்பதற்கும் இந்த ஆடையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடுப்பார்கள், அணிந்து கொள்வார்கள் அப்படி என்று சொல்கிற இந்த செய்தி. அப்போ இந்த செய்தி வந்து ஒரு நல்ல நிகழ்வுக்கு, அதே போல் என்ன அதாவது புதிய நபர்களை சந்திக்கிற சந்தர்ப்பத்தில் ஜும்மா போன்ற நிகழ்வுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆடை என்ன செஞ்சுருக்காங்க வைத்திருக்கிறார்கின்றதுலேருந்து திருமணம் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நிகழ்வு, எத்தனையோ விஷயங்களை ரசூலாங்க எடுங்கன்னு சொன்னதில் அப்போ இதுவும் அடங்கும் என்றதுனால அண்டைக்கு ஒருத்தர் வந்து புது ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு போகிறது ஒரு நல்ல இதாக போட்டுட்டு போகிறது அதாவது அந்த சிறப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அதே நேரம் இதில் ஒரு விஷயம் நடக்குது, திருமணம் வந்து நடக்கிற ஒரு இதுக்காக எல்லாரும் புது ட்ரெஸ் தைப்பாங்க, எல்லாம் தச்சுக்கிறது கூட பிரச்சனை இல்லை, அது ஒரு ஆள்கிட்ட தலையில் என்ன செய்யும் வந்து நிற்கும், எல்லாருக்கும் புது ட்ரெஸ் தைக்கிறது உங்களோட பொறுப்பு அப்படின்னு என்ன செய்யும் வந்து நிற்கும். அவர் என்ன செய்வார்னா அதுக்காக வேண்டி அடைக்க முடியாத கடன்களை பட்டு அது பட்டு இது பட்டு அவர்கிட்ட ட்ரெஸ்ஸை கேவலமாக தச்சுட்டு மற்றவங்களோட ட்ரெஸ் எல்லாம் என்ன அழகழகாக தச்சு போகக்கூடிய நிகழ்வால் பல அநியாயங்களும் நடக்குது. அப்போ இதில் ஒரு நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த ஆடம்பரம் வீண் விரயம் என்ற சட்டம் இதுக்குள்ளே வரும், யாருக்கு வசதி இருக்குதோ யாருக்கு பொருளாதாரம் இருக்குதோ அவர் ஒவ்வொரு பெருநாளைக்கும் அந்த ஒவ்வொரு திருமணத்துக்கும் ஒரு ட்ரெஸ் தைச்சா கூட என்னது அதில் பிழை இல்லை, அது அவங்களோட வசதி, ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் அவங்க ஒரு ட்ரெஸ் தைச்சிக்கனா கூட என்னது அதுவும் பிழை இல்லை, மார்க்கத்தில் தடை இல்லை. ஆனால் இது உங்களை கொண்டு போய் வீண் விரயத்திலேயோ அல்லது அடைக்க முடியாத கடன்களையோ கொண்டு போய் விடுமாக இருந்தால் அல்லது தமது ஆடம்பரத்தையும் அலங்காரத்தையும் வெளியுலகத்துக்கு நிரூபிக்கிற பெருமையில் கொண்டு போய் இதனை சேர்க்குமாக இருந்தால் அது ஹராமாகிரும். அப்போ இந்த விஷயங்களை ஆடையில் நம்ம என்ன செய்யணும், நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே நேரம் எவ்வளோ பெரிய அழகான ஆடை உடுத்தாலும் பணிவோடு என்ன செய்யணும், நம்ம நடந்து கொள்ளணும். ஏண்டா அதாவது லா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா, பூமியில் பெருமையாக நீங்கள் நடக்க வேண்டாம், பெருமையாக நடக்க வேண்டாம். எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, அதான் சொல்லுவாங்க அறிஞர்கள் ஆடை ஒழுக்கங்களில், ட்ரெஸ்ஸை இப்படி பார்க்குறது இப்படி இப்படி பார்க்குறத கெட்ட ஒழுக்கம் பண்ணுவாங்க. அல் இஹ்லால் பில் அதபண்டு, அதாவது இந்த ட்ரெஸ்ஸை உடுத்துட்டு சும்மா போகிறதில்ல, ஒரே பார்த்தாலும் இப்படி ஒரு பார்வை என்ன செய்கிறது, இப்படி பார்க்க இந்த மாதிரி இப்படி திருப்பி திருப்பி என்ன செய்கிற, இப்படி ட்ரெஸ் அப்படி பார்த்துக்கொள்றது கெட்ட ஒழுக்கங்களில் உண்டுவாங்க. ஒரு ஆடையை உடுத்துட்டீங்க, நல்ல முறையில் உடுத்துட்டீங்க, பார்த்து உடுத்துட்டு போயிருக்கீங்க, எந்த நிமிஷம் என்ன செய்யறது அந்த ஆடை அப்படி இப்படி ஒரு ஒரு பார்வை அப்படி பார்த்து கண்டிக்கிறது வந்து அந்த ஆடைக்குரிய அந்த ஒரு பெருமையான ஒரு உணர்வு அதை உங்களுக்கு என்ன செய்யும், ஏற்படுத்தும். அதனால் வந்து அது ஒரு கெட்ட ஒரு பழக்கங்களில் உண்டுன்னு என்ன செய்வாங்க, சொல்லுவார்கள். அதனால் ஆடை விஷயங்களில் எப்பொழுதுமே ஒரு அதபை என்ன கையாள்வது நல்லது. அதே போல் அது ஒரு செருப்பில் நடக்கக்கூடாதுன்ற சொல்ல என்ன செஞ்சாங்க, தடை செஞ்சாங்க. அப்போ கல்யாண வீட்டில் வந்து பெருமாள் செருப்பை என்ன செஞ்சிடும், எல்லாம் மாறியெல்லாம் இருக்கும். அப்போ ஒரு செருப்பை போட்டு அடுத்த செருப்பை தேடுறது, ஷைத்தான் ஒரு செருப்பு அணிந்து நடப்பான்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க சொன்னாங்கன்ற செய்தியை பார்க்குறோம். இந்த செய்தி வந்து புகாரியில் 5856 இலக்கம். அதாவது லயம்ஷி அஹதுக்கும் ஃபீ நாலின் வாஹிதா, ஒரே செருப்பு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அதான் நடக்க வேண்டாம் என்று சொன்ன செய்தியை நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். என்ன உண்டில் லி யுஹ்ஃபிஹிமா ஜமியன், ரெண்டையும் கலட்டி என்ன செய்யுங்க நடங்க, அல்லது லி யுன்இல் ஹுமா ஜமியன், ரெண்டையும் சேர்த்து என்ன செய்யுங்க, அதாவது நீங்கள் அணிவித்துக் கொள்ளுங்கள் என்ற செய்தியை பார்க்குறோம். வேறு சில அறிவிப்புகளில் ஷைத்தான் ஒரு செருப்பில் என்ன செய்கிறான், அதாவது நடக்கிறான் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். இப்போ எனவே இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் நம்ம ஆடை விஷயத்தில் கவனிக்க வேண்டிய, இது வந்து மணப்பெண் ஆடையாக இருக்கலாம், அதே போல் அதாவது போகின்றவருடைய ஆடையாக இருக்கலாம், கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இதெல்லாம் மூணு விஷயம் இப்போ நம்ம மனதில் வைத்து கொண்டே இருக்க வேண்டும். திருமணத்தோடு சம்பந்தப்பட்ட வசதிகளில் செலவுகள் எல்லாம் உண்டு. ஆடம்பரம் வசதி என்பது அனுமதி தான், ஆனால் இந்த மூணு விஷயங்கள் வரக்கூடாது. பெருமை உணர்வை கொண்டு வரக்கூடியதாக, வீண் விரயம் அதாவது உங்களுக்கு தேவையற்ற எல்லையுடைய அலங்காரத்துக்கு அது போகக்கூடியதாக, மூணாவது வந்து அதாவது அடைக்க முடியாத கடன் என்கின்ற அளவுக்கு அது போகக்கூடிய இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அடுத்ததாக அதாவது மணப்பெண்ணுடைய மற்ற ஏனைய அலங்காரங்கள், இப்போ ஆடை அல்லாத ஏனைய அலங்காரங்கள் அப்படி எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், முதல் பகுதி என்ன வரும் என்று சொன்னால், அதாவது முடியை அலங்கரித்தல், சிகை அலங்காரம் மணங்கிட்டா முடியை அலங்கரித்தல் அப்படி என்ற பகுதி. இந்த முடியை அலங்கரித்தல் என்ற பகுதியில் வந்து ஒரு பெண் வந்து எல்லா வகையிலேயும் முடியை அலங்கரிச்சுக்கலாம், அதில் பிழை இல்லை. ஆனால் வஸ்லுஷார் என்னது, முடியை ஒட்டு முடி வைக்கிறது என்ன கூடாது, ஒட்டு முடி வைக்கிறது கூடாது. அதே நேரம் இந்த முடியை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் க அஸ்னிமத்தில் புஹ்தில் மாயிலா, பெண்களுடைய ஊசுகுன்ன க அஸ்னிமத்தில் புஹ்தில் மாயிலா, அவங்களுடைய தலைகள், நான் ரெண்டு சின்ஃபானி மின்னுமத்தி என் உம்மத்தில் ரெண்டு கூட்டத்தினர் நான் இன்னும் காணலை, அதில் நிசாவுன் காசியாத்துன் ஆரியாத், அவங்களுடைய ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள்னு சொல்லிட்டு அவங்களோட தலைகளை பற்றி சொல்கிற சந்தர்ப்பத்தில் ஒட்டகத்தின் திமிழ்கள் போல இருக்கும் என்று வருது. இந்த ஒட்டகத்தின் திமிழ்கள் போல இருக்கும் அப்படின்ட்டு வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், முடியை அவங்க கட்டுறதை குறிக்கல்லது, முடியை பின்னால் இப்படி கட்டுவாங்களே, கட்டி வந்து இப்படி அதாவது தள்ளி அமைப்பில் இருக்குமே, இதை குறிக்கல ஹதீஸில். அது வந்து இருக்கிற முடியை கட்டுறதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்யவும் இல்லை, அதை கட்டி வைக்க தடை செய்யவும் இல்லை. இந்த பகுதியை அதாவது எக்ஸ்ட்ராவாக ஒட்டு முடி வச்சு, ஊசு உன்ன அஸ்னிமத்தில் முக்தில் மாயிலான எக்ஸ்ட்ராவான ஒரு முடியை வச்சு சேர்த்து தலையை பெருசாக்குறது, முடிய என்ன செய்ய பெருசாக்க காட்டுவதற்காக நடக்கக்கூடிய விஷயத்தை குறிக்கிறன்றது ஏகோபித்த முடிவு அறிஞர்களுடைய, சரியா? அதாவது எக்ஸ்ட்ராவான ஒரு பகுதியை எடுத்து முடிக்குள்ளே வச்சிடுறது, முடிக்குள்ளே வச்சு அதை கட்டின உடனே முடி என்ன செய்யும்னா ஒரு பெரிய லெவலில் ஒரு முடி இருக்கிற மாதிரி என்ன செய்யும் விளங்க, அதை எடுத்துவிட்டால் டோட்டல் முடி என்ன செஞ்சிடும், அதாவது முடியே இல்லை அப்படின்ற லெவலுக்கு போயிடும். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, தடை செய்கிறார்கள். மற்றதை என்ன செய்யலை, தடை செய்யலை. ஆனால் கருத்து முரண்பாடு எதில் வருதுன்னா, இருக்கிற முடியை இதை மேலால் இப்படி கட்டினான், இந்த பக்கம் இல்லை, இதை எடுத்து மேலால் இப்படி கட்டி அவர்களுக்கு ஒப்பாக இவங்களும் செய்வாங்களாக இருந்தால், சில அறிஞர்கள் அதை ஹராமன்றாங்க, சில அறிஞர்கள் அதை வெறுக்கத்தக்க ஒரு நிகழ்வு பண்ணுறாங்க. அப்போ புரிஞ்சுக்கொள்ளணும், அந்த ஹதீஸ் சொல்கிறது உள்ள முடியை கட்டி வைக்கிறதே இல்லை, நம்மகிட்ட ஒரு முடி இருக்குது அந்த முடியை கட்டி வைக்கிறதே இல்லை அந்த ஹதீஸ் சொல்லுவது. அந்த ஹதீஸ் சொல்கிறது என்னன்னு சொன்னால், முடியை பெருசாக்கி காட்டுறதுக்காக, நிறைய முடி இருக்கு அப்படின்ட்டு காட்டுறதுக்காக அந்த முடியில் உண்டை சேர்த்தோ அல்லது ஒட்டு முடி வச்சோ அந்த முடிக்குள்ளே உண்டை சொருகியோ அதை பெருசாக்கி காட்டக்கூடிய நிகழ்வு வந்தால் அது வந்து என்ன செஞ்சிடும், ஒரு பெரிய லெவலில் மாதிரி முடியை காட்டும், அது பெண்களுக்கு ஒரு அழகான ஒரு தோற்றத்தை என்ன செய்யும், கொடுக்கும். இதை வந்து ரசூலுல்லாஹ் தடை செய்கிறாங்க. அப்படி இல்லாமல் ஒட்டு முடி வச்சு ஒட்டு முடி வைக்கிறது, அப்படி இல்லாமல் தண்டை இந்த முடியை எடுத்து ஒருத்தர் மேலாக என்ன செய்கிறாரு எப்படி கட்டுறாங்க, இதில் கருத்து முரண்பாடு வருது. இந்த பகுதியில் மேலே மேலே கட்டுறதுல கருத்து முரண்பாடு வருது. எதனால் கருத்து முரண்பாடு வருதுன்னா, அதை மாதிரி இது இருக்குதானே, அதனால் கருத்து முரண்பாடு வருது. சிலர் வந்து ஹராம்ன்றாங்க, சிலர் வந்து இது வெறுக்கத்தக்கது அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, அல்லாஹூ ஆலம். தவிர்க்கிறது என்னது மிகவும் சிறப்பு, ஏன்னா அதுக்கு கிட்ட நம்ம போகிற மாதிரி இருக்கிறத அலங்கார உணர்வு, அதில் என்ன அலங்கார உணர்வு என்றது கொஞ்சம் மேலோங்கிற தன்மை உண்டு அதில் வருங்க. அது அசில்ல தடை இல்லாது போனாலும் கூட எண்ணங்கள் ரீதியான தவறு அதில் என்ன செய்யலாம் அதில் வரலாம் என்றதுனால. அதே நேரம் பின்னால் வச்சு ஒரு பெண்மணி என்ன அதாவது முடியை அப்படி கட்டிட்டு போகிறத வந்து உயராம அதாவது இந்த திமு ஒட்டகத்துடைய திமிழ் மாதிரி விளங்காத அமைப்பில் பின்னால் வச்சு கட்டிட்டு அதனால் ஹிஜாப் போட்டு அது கொஞ்சம் தள்ளி விளங்குறதெல்லாம் மார்க்கறதே எனது ஒரு பிழையான ஒரு அம்சம் அல்ல, ரைட். ஏன்டா அதையே அடையாளப்படுத்தியெல்லாம் வீடியோ வந்திருக்கும், அந்த சப்ஜெக்டை வந்து அடையாளப்படுத்தி இதைத்தான் அது குறிக்கிறது அப்படி என்று சொல்லி அதை நான் சொன்னேன் எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் வசனங்களை சொல்லி அந்த லெவலுக்கு போகிற இதுகள்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் அப்படியான ஃபிக்ஹில் நம்ம என்ன செய்யலை, அதை நம்ம பார்க்கவில்லை. அடுத்தது என்னன்னு சொன்னால், ஒட்டுமுடி வைப்பதில் வந்து எல்லா விதமான ஒட்டுமுடியும் தடை. மனிதர்களுடைய முடிகளையே சேர்த்து ஒட்டுமுடியாக வச்சுருந்தாலும் சரி, ஆர்டிஃபிஷியலாக முடிகள் செஞ்சுருந்தாலும் சரி, எல்லாமே தடை. இது அல்லாமல் இப்படி ஒரு கருத்து முறைபாடு அதில் வருது, ஒட்டு முடியெல்லாம் வைக்கலை, முடி முடியும் அல்ல, துணி மாதிரி என்ன செய்யும் சில இதுகள் வந்திருக்கும். இதை முடியில் அவங்க என்ன செய்கிறாங்க அழகுக்காக, அதாவது பெண்களுக்கு மத்தியில் மட்டும் திமிழ் மாதிரி கட்டாமல் அழகுக்காக முடியோடு என்ன செய்கிறாங்க சேர்க்குறாங்க. அதாவது முடி அல்லது முடி போன்ற அலங்காரமாக உள்ள முடி அல்ல, நூலாக இருக்கலாம், ஒரு துணியாக இருக்கலாம், துணி மாதிரி வந்ததாக இருக்கலாம். சில நாட்டு பெண்கள் இங்கே அப்படி போடுவாங்க விளங்கிட்டா, அது மாதிரி விஷயங்களை தலையில் போட்டால் பிள்ளையான்னு கேட்டால் பிள்ளையல்ல, அதெல்லாம் ஒட்டுமுடி லிஸ்ட்டுக்குள்ளே என்ன செய்யாது வராது. அது அலங்காரத்துக்காக பெண்களுக்கு மத்தியில் மற்றாது, அது அலங்காரத்துக்காக பெண்களுக்கு மத்தியில் மட்டும் அதை

0: அவங்க முடிய வெட்டலாம், ஷோட் பண்ணலாம். இதுதான் சுருக்கம். ஆணுக்கு ஒப்பாகாதல, இது வெட்டினா ஆம்பளை தோற்றத்தை கொடுக்கும். ஏன்னா இப்போ அது ஒரு நோய், ஒரு பெண் ஆணுடைய தோற்றத்துக்கு வாரது, ஒரு ஆணுடைய தோற்றத்துக்கு அப்படி ஷோட்டாக முடி வெட்டிட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு கவர்ச்சி ஏற்படுத்துது. அதே போல் என்னது, ஒரு ஆண் பெண் மாதிரி முடியை வளர்த்துக்க என்ன செய்கிறான், முடியை கட்டிட்டு, அது ஒரு இது. ஆண் முடியை வளர்க்குறது பிழை அல்ல, பெண் முடியை வெட்டுறதும் பிழை அல்ல. நீ அந்த லெவலுக்கு போகிறதும் இவள் இந்த லெவலுக்கு வாரதும் தான் என்ன பிள்ளை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண், அதாவது ஆணை போல நடக்கக்கூடிய பெண்ணையும் பெண்ணை போல நடக்கக்கூடிய ஆணையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். எனவே அலங்காரத்தில் இந்த விஷயம் என்ன செய்யணும், நம்ம கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். அதாவது ஒரு ஆண் மொட்டை அடிக்கலாம், ஒரு பெண் மொட்டை அடிக்கக்கூடாது. ஒரு பெண்ணும் ஆணும் முடியை ஷோட் பண்ணலாம். அந்த ஆணுடைய அந்த முடி ஷோட் பண்ணுற விஷயம் வந்து, பெண்ணுடைய முடி ஷோட் பண்ணுற விஷயம் வந்து ஆணுக்கு ஒப்பான லெவலுக்கு என்ன செய்யக்கூடாது, அது வரக்கூடாது. ஆண் முடியை வளர்க்குற விஷயம் வந்து பெண்ணுக்கு ஒப்பான லெவலில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்போது எந்த அளவில் பண்ணலான்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீமில் வரக்கூடிய விஷயம், ரசூலுல்லாஹி மனைவிமார்கள் முடிகளை ஷோட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு வர அளவுக்கு முடியை ஷோட் பண்ணியிருந்தாங்கன்னு ஹதீஸ் வருது. இந்த அளவுக்கு வர அளவுக்கு என்ன முடியை ஷோட் பண்ணியிருந்தார்கள் அப்படின்ற ஹதீஸன செய்து வருது. எனவே சில நேரங்கள் அப்படின்னா எப்பயும் அப்படி இருந்தாங்க அர்த்தம் இல்லை, சில சந்தர்ப்பங்களில் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, முடியை அப்படி ஷோட் பண்ணியிருக்கிறார்கள். ஒவ்வொரு இப்போ முடி கட்டுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுக்கிறாங்க, அந்த எந்த பேரை யூஸ் பண்ணிட்டா அது இதாக போய் தரும், இதுதான் ஹலால்னு சொன்னார் அப்படின்ற ஆயிரம் எடுத்துக்கா சொல்லலை. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு என்ன ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. சில பேர்கள் சொல்லவே இயலாத பேர்கள், அப்படியான பேரெல்லாம் அந்த முடிகளுக்கு என்ன செஞ்சுக்கிறான், இது வேணுமா இது வேணுமா இது வேணுமான்னு ஒரு பேர் வச்சுக்கிறான். இதில் அப்போ ஒரு பெண் வந்து முடியை ஷோட் பண்ணிக்கொள்ள விரும்புகிறா, கணவனும் அதை என்ன செய்கிறாங்க விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஷோட் பண்ணலாம். ஆனால் பெண்கள் இந்த முடியை ஷோட் பண்ணுற விஷயத்தில் பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு முடி நீளமாக இருக்கணும், முடி அதிகமாக இருக்கணும் இடத்து விரும்புவாங்க. சில நேரங்களில் முடியை ஷோட் பண்ண விரும்புவாங்க, ஆனால் அந்த முடியை ஷோட் பண்ண விரும்புகிறது எந்த பயோவாலயனத்தை பார்த்துருக்கணும். இயற்கையாக அனுமதி என்றதுனால அவங்க வந்து ஷோட் பண்ண விரும்புகிறாங்களா, அல்லது ஏதோ ஒரு தாக்கம் என்ன செஞ்சிக்கு நடந்திருக்குது அதனால் இந்த அதை ஷோட் பண்ண விரும்புகிறாங்களான்றத ஒரு கணவனோ அந்த குடும்பத்தினரோ பார்த்துக்கொள்ளணும், அல்லது அந்த பெண்ணே உணர்ந்து கொள்ளணும். எனக்கு இதில் விருப்பம் உண்டாகிறது வெறும் அனுமதியால் என்ன செய்யலை உருவாகல, ஏதோ ஒரு தாக்கம் நமக்கு என்ன செஞ்சுக்கி வந்திருக்குன்னு விளங்கி கொள்ளணும். அப்போ அதில் ஒரு கவனம் என்ன செய்யணும் செலுத்தப்பட வேண்டும். மற்றபடி அந்த மாதிரி முடிய ஷோட் பண்ணிக்கிறது ஒரு தவறு இல்லை. அதே நேரம் அந்த பெண் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும், குடும்ப ரீதியாக இதை எப்படி பார்ப்பாங்க, ஒரு பெரிய அக்கீதா போராட்டம் அதுக்கு கொடுக்க வேண்டியிருக்குமா, இந்தா செய்யாமிக்கிறேன் நல்லது, என்னமா இப்படி ஒரு நீங்கள் முடியை வெட்டிக்கிறீங்களே ஷோட் பண்ணிக்கிறீங்களேன்னு கேட்குற லெவலுக்கு ஆகிட்டேன்னு சொன்னால் அது ஒரு பிரச்சனையாக மாறுமா தான் என்ன செய்யணும், அக்கீதா போராட்டம்னு கொடுக்க வேண்டி வரும். அப்படி கொடுக்க வேண்டிய இடத்துல அது வளர்த்துட்டு போகிறதுன்னு நல்லது இல்லை, எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்வாங்க, அனுமதி அது அவங்களோட விருப்பம் உண்டு விட்டுருவாங்கன்னா அப்போ நம்ம செய்கிறது என்னது பிழை இல்லை. இதில் நம்ம ஒரு கவனத்தை என்ன செய்யணும் செலுத்தினா ஆணும் கவனிச்சுக்கொள்ளணும், இது எந்த பயோ அடிப்படையில் நடக்குதுன்னு. இல்லைன்னா அதில் நம்ம ஓப்பன் பண்ணி விடுறது வேற எங்கேயும் என்ன செஞ்சிடும் போய் சேர்ந்துடும். அப்புறம் எனக்கு என்ன ட்ரௌசர் போடணும்னு சொல்லுவாங்க, அப்புறம் டிஷர்ட் போடணும் அப்படியே ஒரு விதத்தில் என்ன செஞ்சிடும் அது எங்கேயோ போயிடும். அப்போ அது தவறான ஒரு நடைமுறைக்கு போயிடக்கூடாதுன்றதில் நீங்கள் என்ன செய்யணும் இதில் கவனமாக இருக்க வேண்டும். சில அடுத்த பகுதியை அதில் பார்ப்போம்.
1: நேர்கள் இதுவரை இஸ்லாம் கூறும் குடும்பவியல் விசேட தொடர் நிகழ்ச்சியில் மணப்பெண் அலங்காரம் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க உரை கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் முஜாஹித் இப்னு ரஸின் அவர்கள். நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் முஸ்லீம் வானொலியில் இஸ்லாம் கூறும் குடும்பவியல் விசேட தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற முஸ்லிம் வானொலி.
1: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள்.
3: وكل بدعه ضلاله وكل ضلاله منار سرو புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹான வ தஆலாவுக்கே சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள்

0: தாபீன்கள், தபா தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமா. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹாக்கு சுபஹானஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சூரத்துல் ஜும்மா என்கிற அந்த அத்தியாயத்தினுடைய இரண்டாவது வசனத்திலே சொல்லி காட்டும் போது, ஹுவல்லதி பஅத ஃபில் உம்மியீன ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வயின் கானு மின் கபில் லஃபி தலாலி முபீன். அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், அவனே எழுதவும் படிக்கவும் தெரியாத அந்த மக்களிடத்திலிருந்து அவர்களிலிருந்து அவர்களுக்கு அவனுடைய அத்தா வசனங்களை ஓதி காட்டி அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்கு வேதத்தையும் அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனையும் ஹிக்மத் ஹிக்மத் என்றால் அந்த குர்ஆனை விளங்குவதற்காக அல்லாஹ் அந்த நபிக்கு கொடுத்த பிற ஞானங்கள், அது ஹதீத் என்று நாம் சொல்வோம். அந்த குர்ஆனையும் ஹதீதையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவராகவும் அவனே அனுப்பினான் என்று அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு தஆலா அவர்கள் இதுக்கு முன்னால் தெளிவான வழிகேட்டிலே இருந்த போதிலும் அல்லாஹ் அவர்களுக்கு இப்படி ஒரு தூதரை அனுப்பினான் என்று அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அது சூரத்துல் ஜும்மா இரண்டாவது வசனம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு ஆசிரியராக இங்கே அறிமுகப்படுத்துகிறான். இந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி காட்டி அவர்களை தூய்மைப்படுத்தி அவர்களுக்கு குர்ஆனையும் ஹதீதையும் கற்றுக் கொடுக்கக்கூடியவராக அல்லாஹ் அனுப்பினான் அப்படி என்று ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு ஆசிரியராக அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதரை இங்கே அறிமுகப்படுத்துகிறான். சூரா பக்கராவினுடைய 151வது வசனத்திலே அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு தஆலா சொல்லி காட்டுறான், கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலம் மின்கும், அவ்வாறே உங்களிலிருந்தே உங்களில் ஒருவரை நாம் தூதராக அனுப்பினோம், அவர் எத்துலு அலைக்கும் ஆயாத்தினா, அவர் எங்களுடைய வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டுவார், வயு ஜக்கீக்கும் உங்களை பரிசுத்தப்படுத்துவார், வயு அல்லிமுக்கும் உல் கிதாப உல் ஹிக்மா, குர்ஆனையும் ஹிக்மத்தையும் அவர் உங்களுக்கு கற்றுத்தருவார், வயு அல்லிமுக்கும் மாலம் தகூனு தலமோன், மேலும் நீங்கள் அறியாமல் இருந்ததையும் அவர் உங்களுக்கு கற்றுத்தருவார் என்று இந்த சூரத்துல் பக்கராவினுடைய 151வது வசனத்திலே அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு தஆலா மேலும் ஒரு விஷயத்தை, நீங்கள் அறியாமல் இருப்பதையும் அல்லாஹ் உங்களுக்கு இந்த நபி மூலமாக கற்றுத்தர இருக்கிறான் என்ற தகவலையும் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். ஆக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆசிரியராக நமக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். அந்த ஆசிரியரை போன்று எந்த ஒரு ஆசிரியரை நாம் காண முடியாது. ஏனென்றால் முஸ்லிம் கிரந்தத்திலே 1478வது ஹதீதாக பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, இன்னல்லாஹ யபஅஸுனி முஅன்னிதன் வலா முதஅன்னிதன், இன்னல்லாஹ லம் யபஅஸுனி முஅன்னிதன் வலா முதஅன்னிதன் வலாகின் பஅஸனி முஅல்லிமன் முயஸ்ஸிரன். அல்லாஹ் தஆலா என்னை உங்களுக்கு சிறம்.
1: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: எந்த ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை எடுத்தாலும் அது ஒரு மனித சக்திக்கு அப்பால் அது இருக்காது, நமக்கு முடியுமான அளவுக்கு தான் அது இருக்கும். அப்படித்தான் அல்லாஹ் வந்து இந்த மார்க்கத்தை மெச்சிருக்கிறான். இங்க அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல சூரத்துல் பக்கராவில் சொல்லும் போது அல்லாஹு யுரீது பிக்குமுல் யுஸ்ர் வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், அல்லாஹ் உங்களுக்கு லேசத்தான் விரும்புகிறான், கஷ்டத்தை விரும்பலைங்கிறான் அல்லாஹ். இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை உங்களுக்கு ஒரு சிரமப்படுத்தக்கூடியவனாக, கஷ்டத்தை சுமத்தக்கூடியவனாக அல்லாஹ் அனுப்பவில்லை, உங்களுக்கு இலகுவாக கற்றுத்தரக்கூடியவனாக அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சடங்குகளை எடுத்து பார்த்தாலும் நம்ம பிரயாணத்தில் இருக்கும்போது நமக்கு சேர்த்து தொழுகிறதுக்கு, சுருக்கி தொழுகிறதுக்கு நமக்கு சலுகை தரப்படுது. நம்ம ஒரு பிரயாணத்திலேயே நோயில் இருந்தால் நோன்பை விட்டுட்டு பிறகு அதை கலா செய்வதற்கு நமக்கு சலுகை தரப்படுது. தயமம் செய்கிற சட்டங்கள், உட்கார்ந்து தொழக்கூடிய சட்டங்கள், இது மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப இலகுவாக நமக்கு சிரமப்படுத்தலை. சில சில மரங்களை எடுத்து பார்த்தா தன்னை கீறிக்கிறது, காயப்படுத்துறது, தீமிதிக்கிறது, உடம்பில் ஊசி ஏற்றுறது தெரியாதனமா நம்ம முஸ்லீம்களும் ஒரு சாரார் அது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ராத்திம்பு வெட்டுக்குத்து அப்படின்ற பேரில் என்ன செய்யலாம், தீ மிதிக்கிற கலாச்சாரம் கூட முஸ்லீம் என்ற பெயர் தாங்கிகளிடம் இருக்கத்தான் செய்கிறது. அப்படியான ஒரு கலாச்சாரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரலை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஜும்மா ஓதிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வெயிலில் வெளியில் நிற்கிறதாக தான் நிற்கிறாங்க, ஜும்மா போசிட்டு பேசிட்டு இருக்கிறவங்க இடையில மக்களிடத்தில் பேசுகிறாங்க. ஒரு இமாமுக்கு தேவை வந்தால் மௌமும்ட்ட ஜும்மாவிலேயே இடையில பேச முடியும். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டினாங்க. யார் அவர், ஏன் வெயிலில் நிற்கிறாரு அப்படின்னு கேட்குறாரு ஜும்மாவை நிப்பாட்டிட்டு. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, இமாம் பேசினா மறுமொழி சொல்லலாம் மௌமும்களுக்கு. அவர் சொல்றாரு, அவர் வந்து அவர் பேரு அபு இஸ்ராயில், அவர் வந்து நேச்சை வச்சிருக்கிறார். என்ன நேச்சை வச்சுக்கண்டா, உட்கார்றதில்ல, கீழே உட்கார்றதில்ல, நிழல்ல இருக்கிறதில்ல, வெயில தான் இருக்கிறது, யாருகிட்டையும் பேசுறதில்ல, மௌன விரதம், அதோட நோன்பு, இவ்வளவு சேர்த்து அவர் வச்சுக்கிட்டு நிற்கிறாரு அப்படி என்று அந்த ஒரு நபி தொழர் அவரை பற்றி விவரம் சொல்கிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அவரை வந்து நிழலில் உட்கார சொல்லுங்க, வெயிலில் நிற்கணுங்கிறது தன்னை வருத்திக்கிறதுக்கு அல்லாஹ்கிட்ட எந்த தேவையும் கிடையாது. பேசாமல் இருக்கிறதெல்லாம் தப்பு, அப்படி ஒரு மௌன விரதம் கிடையாது. மக்கள்கிட்ட அவரை பேச சொல்லுங்க, உட்கார சொல்லுங்க, நின்றுக்கிட்டு தன்னை வருத்தி கொள்ளக்கூடாது, உட்கார சொல்லுங்க, நிழல் எடுக்க சொல்லுங்க, நோன்பை மட்டும் தொடர சொல்லுங்க, அது இருக்குது, நோன்பு வைக்கிறதுங்கிறது இருக்குது, அதை மட்டும் தொடர சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து உட்கார்ந்துடுறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலகுவைத்தான் நமக்கு தெரிவித்தாராங்க. ஒரு தடவை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகும்போது ஒட்டகத்தை வச்சுக்கிட்டு நடந்து, ஒட்டகத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு நடந்து போகிறாங்க. ஒரு வாப்பாவும் மகனும் போகிறாங்க. உங்கள் விஷயம் என்ன, வயசானவர் நடந்து போகிறாரு, ஏன் நடந்து போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நேர்ச்சி வச்சுக்கிறோம், ஹஜ்ஜிக்கு நடந்து போகிறதாக நேச்சை வச்சுக்கிட்டோம், மதீனாவிலேருந்து மக்காவுக்கு நடந்து போகிறதாகவே நேச்சை வச்சுக்கிட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல அந்த நேச்சை செல்லுபடியாகாது, ஏறிப்போங்க, உங்களை நீங்கள் வருத்திக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது, உங்களை நீங்கள் வருத்திக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது, ஏறிப்போங்க. இலகுவான ஒன்று இருக்கும்போது சிரமப்படக்கூடாதுங்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கேள்விப்படுறோம், பாகிஸ்தான்லேருந்து நடையாக ஹஜ்ஜிக்கு வந்தார், அதை ஃபேஸ்புக்கில் போட்டு அந்த கவர்மெண்ட்டு கூட அதை பெரிய அவார்டு கொடுத்து அவரை பெருசாக டிவியில் காட்டி நடந்து வந்தார், ஹஜ்ஜிக்கு நடந்தோம், இந்தியாவிலேருந்து நடந்து வந்தாங்க, புஷ் சைக்கிள் ஐரோப்பாவிலேருந்து புஷ் பைக்கில் என்ன செஞ்சாங்க, ஹஜ்ஜிக்கு வந்தாங்க, இதெல்லாம் போட்டு என்ன செய்கிறாங்க, காட்டிக்கிட்டு பார்த்தீங்களா, இது இஸ்லாமே இல்லையே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே இல்லையே. லேசு ஒன்று இருக்கும்போது உன்னை யார் சிரமப்படுத்த சொன்னா, அல்லாஹ் அப்படி சிரமப்படுத்த சொன்னா, இன்றைக்கு நடப்பவனியாக அவங்க ஆலயங்களுக்கு வணங்கக்கூடிய அந்த கடவுள் இருக்கக்கூடிய கோயிலுக்கெல்லாம் நடந்து போகக்கூடிய கலாச்சாரத்தை நாங்கள் பார்க்கலாம். இஸ்லாம் இதை சொல்லித்தருதா, செருப்பும் போடாமல் இந்த சுடுமணலை நடந்து போக சொல்லி இஸ்லாம் சொல்லுதா, உன்னை நீ வருத்திக்க சொல்லுதா, இல்லை. அதுக்குள்ளே கொஞ்சம் பேர் ஃபேஸ்புக்கில் பெயர் எடுத்துக்கிட்டு வீவஸை கூட்டிக்கிட்டு காசு எடுக்கிறதுக்காக வேண்டி இலங்கையை சுற்றி நடக்கிறான்னு கொஞ்சம் பேர், மகர் கொடுக்கறது, ஜனாதிபதிக்கு மகர் கொடுக்கறதுக்கு இங்கேருந்து நடைபகுதையாக புஷைகள் ஓடிக்கிட்டு ஒரு பொண்ணு போகுதான், அதுக்கு பின்னால் கொஞ்சம் பேர் வீடியோ கேமரா, அது கொமெண்ட்ஸு, அதுக்கு வேறு லைக்கு, எங்கே இருக்குது, ஏ அந்த மகஜரை வந்து போஸ்ட் பண்ண போய் சேராதா, இல்லை பஸ்ஸில் போய் கொடுத்தா போய் கிடைக்காதா, அது என்ன புஷைக்கில் போகிறது. இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது, நம்ம சிரமப்படுத்த சொல்லலையே, நபிகள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலகுவான விடயம் ரெண்டு இருக்கும், ரெண்டும் ஹலாலாக இருக்குமா இருந்தால் அதில் ரொம்ப இலகுவானதை தேர்ந்தெடுப்பாங்க. ரெண்டு விஷயம் இருக்குது, அது ரெண்டுமே ஹலாலு, அதில் ஒன்று ரொம்ப இலகுவானதுன்னா இலகுவானத்தை எடுத்துகிட்டு போங்க, சிரமப்படுத்த தேவையில்லையே, சிரமம் தேவையில்லையே. அப்போ இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப இலகுவானது, மக்களுக்கு பின்பற்றத்துக்கு தகுதியானது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நான் வந்து முஅல்லிமன் முயஸ்ஸிரன், ரொம்ப லேசாக உங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசானாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், ஒரு ஆசிரியராக வந்திருக்கிறேன்னு தவிர சிரமப்படுத்தலாம். அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, ஊசி இதுக்குள்ளால் ஏற்றி அதுக்குள்ளால் எடுங்க, நெஞ்சை ஒட்டிக்கோங்க, கட்டியால் குத்திக்கோங்க. இன்னைக்கு முஸ்லீம்கள் என்ற பேரில் தலப்பா கட்டிக்கிட்டு ராத்திப்புன்ற பேரில் தர்காக்களை வந்து ராத்தி போட்டு குத்து நடத்துகிறாங்க, இஸ்லாம் சொல்லித்தருதா? அப்படி எதுவுமே கிடையாது. அப்போ இலகுவாக நமக்கு விஷயத்தை சொல்லித்தராங்க. இஸ்லாமிய மார்க்கம் அழகாக தான் இருக்குது, நபிகள் நாம் சலாம் ஃப்ளெக்சிபிளாக அழகாக மக்களுக்கு அழகாக வந்து மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹு தஆலா ஆலை இம்ரானினுடைய 110வது வசனத்தில் சொல்லும்போது, குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்நாஸ், இந்த சமுதாயத்தில் இந்த மக்களுக்காக வெளியாக்கப்பட்ட ஒவ்வொரு சமுதாயத்துக்குள்ளேயும் நீங்கள் தான் ரொம்ப சிறந்தவர்களாக இருக்கின்றீர்கங்க. தஅமுரூன பில் மஅரூஃப் வதன்ஹவுன அனில் முன்கர் வதுஃமினூன பில்லாஹ், நீங்கள் நன்மை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க, அல்லாஹ்வை ஈமான் கொள்றீங்க. ولو آمن أهل الكتاب لكان خيرا لهم منهم المؤمنون وأكثرهم الفاسقون. الله تعالى தொடர்ந்து என்ன சொல்றான் சென்னால், இந்த வேதம் கொடுக்க, அதான் நபி வரும்போது ஏற்கனவே வேதம் கொடுத்தவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க நிறைய பேர் வந்து இஸ்லாத்துக்கு ஏத்துக்கிட்டாங்க. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தான் பண்றவங்கல்ல, வேதத்திலே பழைய வேதத்தில் இருந்தவங்க, கிறிஸ்தவர்களாக இருந்தவங்க, அந்த கிறிஸ்தவத்தின் வேதத்தின்படி இறுதி தூதர் வருவார், அவர்கிட்ட போகணும்னு இருக்குது, அது தெரிஞ்சவங்க வந்து ஏத்துக்கிட்டாங்க. சிலர் பிடிவாதமாக இருந்தாங்க, சிலர் மாற்றப்பட்டு இருந்துச்சு. அப்போ அல்லாஹ்வுடைய வசனம் சொல்லுது, உலா வாமன் அஹுலுல் கிதாப், இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களும் ஈமான் கொள்வாராக இருந்தால், லகான கைரன் லஹும், அது அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும், அது அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். மின்ஹுமுல் மூமினூன், அவர்களில் மூமின்களும் இருக்கிறார்கள். அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அந்த வேதத்தை நம்பிக்கிட்டு இருந்துட்டு அல்லாஹ் சரியா ஈமான் கொண்டு இறுதி நபி வந்தா அதையும் ஏற்றுக்கொள்ளணும் என்கிற மூமின்களும் இருக்கிறார்கள். வாக்சர்ஹுமுல் ஃபாசிக் என்றாலும் நிறைய பேர் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டே மறுக்கக்கூடிய பாவிகளாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹாக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். இது வந்து ஆலி இம்ரானினுடைய 110வது வசனம். இதில் நம்மளும் கற்றுக் கொடுக்கக்கூடியவங்கிறத அழகாக சொல்லி காட்டுறான். நீங்கள் நன்மையை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க. நன்மை ஏவுதல் தீமையை தடுத்தல் என்பது ஒரு அழகிய ஒரு ஆசானுடைய ஒரு செயல். அந்த செயலை நம்மளுக்கும் அல்லாஹு தஆலா அந்த பண்பு இருக்குதுங்கிறான். அதே மாதிரி அல்லாஹு தஆலா சூரத்து தௌபாவில் 128வது வசனத்தில் அல்லாஹு தஆலா அந்த நபி அந்த ஆசான் எப்படி இருப்பார் தெரியுமா, லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், மூமின்களே நிச்சயமாக உங்களில் இருந்த ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். அவர் அஜீசுன் அலைஹிமா அனித்தும், உங்களுக்கு துன்பமாகிவிட்டால் அது அவருக்கு வருத்தம் கொடுக்கும். இந்த மக்களுக்கு துன்பம் வரும்போது அது அவருக்கு வருத்தம் கொடுக்கும். ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது நன்மைகள் நடக்க, நல்லது நடக்க வேண்டும் என்று அவர் பேராசைப்பட்டிருக்கின்றார். அதே மாதிரி பில் மூமினீன ரவுஃபுர் ரஹீம், மூமின்கள் மீது மிக கருணையும் கிருபையும் இரக்கமும் உள்ளவராக அவர் இருக்கிறார். அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹு தஆலா அவரை பற்றி ஊர்ஜிதப்படுத்தி சொல்லக்கூடிய இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆசானாக, ஒரு இலகுவாக கற்றுக் கொடுக்கக்கூடியவராக, அதே மாதிரியாக அவர் ரொம்ப மக்களிடத்தில் இரக்கம் உள்ளவராக இருப்பார். ரொம்ப இரக்கம் உள்ளவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், இன்னல்லாஹ ரஃபீகுன் யுஹிப்பு ரிஃப்க் ஃபில் அம்ரி குல்லி, அல்லாஹ் ரொம்ப மென்மையானவன், அவன் மென்மை எல்லா விடயத்திலும் மென்மையை அல்லாஹு தஆலா விரும்புகிறான். மென்மையாக நடந்து கொள்வதைத்தான் அல்லாஹு தஆலா விரும்புகிறான். அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேராங்க சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி சொல்லி காட்டுறாங்க, அர் ரிஃப்கு லா யகூனு ஃபி ஷைன் இல்லா ஷானஹு வலா யன்ஸு மின் ஷைன் இல்லா ஷானஹு. அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, மென்மை எந்த விடயத்தில் இருக்கிறதோ அது அழகாக ஆகிவிடுகிறது. மென்மை எந்த விடயத்தில் இருக்கிறதோ அந்த விடயம் இல்லாம அழகாகவே ஆகிவிடுகிறது. இல்ல ஜானகுங்கிறாங்க, அது ரொம்ப அழகாகி விடுகிறது. எந்த ஒரு விடயத்தில் மென்மை இல்லாமல் போய்விடுகிறதோ அது ரொம்ப கஷ்டமாகத்தான் போய்விடுகிறது அப்படிங்கிறாங்க நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ரொம்ப மென்மையாக நடந்து கொள்ளுதல் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு கற்பித்தல் முறை, அது அழகாக இருக்கும். அதே நேரத்தில் மார்க்கத்தை தெரிஞ்சு பின்பற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய மூமின்கள் தெரிந்துகிட்டே தவறு செய்தால் அவர்கள்ட்ட கடுமையாக தான் நடந்துக்குவாங்க. இப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போகிறாங்க, ஒரு ஒரு முஸ்லீம் அது தானிய வியாபாரி தானியம் வித்துக்கிட்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் நேரம் போய் அந்த தானியத்துக்குள்ளே கையை போட்டு கீழே குவியலுக்குள்ளே கையை போட்டு எடுக்கிறாங்க. ஈரமாக இருக்குது, இது என்ன ஈரம் அப்படிங்கிறாங்க. நலைச்சா வெயிட்டு கூடுமே, இது என்ன ஈரம் அப்படின்னா. மழை வட்டிருக்கார், மழை வட்டால் மேலே தானே நலையும், எப்படி கீழே நிறுவும். அப்போ இடத்துல கடுமையாக நடந்து கொள்கிறாங்க. அப்போ சொந்த வீட்டுக்குள்ளே சொந்த வீட்டு பிள்ளைகள் தவறு செய்யும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். எப்படி நீ இருக்கலாம், எப்படி நீ பள்ளிக்கு போகாமல் இருப்பேன், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். புதிதாக இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மற்ற மக்கள் இடத்துல ரொம்ப மென்மையாக நடந்து கொள்ளணும். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா, மிம்பரில் ஏறி மக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி வியாபாரம் பண்ணக்கூடாது, இது மோசடி, மோசடி செய்தவர் நம்மை சேர்ந்தவர் அல்ல அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த விடயத்தில் கஷ்டம், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும். தெரிஞ்சு நம்ம அவங்க தவறு செய்யும்போது ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். நம்ம முஸ்லீம்கள் தவறு செய்தாங்க, அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் பேசணும், என்ன அது ரொம்ப ஹார்டாக நம்ம இருக்கணும். ஆனால் மற்றவங்களுக்கு புதிதாக வரக்கூடியவங்களுக்கு மார்க்கத்தை சொல்லும்போது அல்லது கற்பித்தல் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கும்போது ரொம்ப மென்மையாக கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளோ மென்மையாக கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல ஒரு நபித்தோழர் வந்து கேட்குறாங்க, யார சொல்லலாம், நாங்கள் கடலில் பயணம் போகிறேன், நாங்கள் கடலில் பயணம் போவோம், எங்களுக்கு கொஞ்சம் தண்ணியை கொண்டு போவோம். அந்த தண்ணியை கொண்டு போய் அதை குடிக்கிறதுக்கு பயன்படுத்திட்டோம்ன்றா உழு செய்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் போகும், உழு செய்கிறதுக்கு எடுத்துக்கிட்டோம்ன்றா குடிக்கிறதுக்கு தண்ணி கம்மியாயிரும், கடல் தண்ணியில் உழு செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கேள்வி என்ன, கடல் தண்ணியில் உழு செய்யலாமா, சூழ்நிலையை சொல்லி கேட்குறாங்க. எடுத்துகிட்டு போகிற தண்ணியே கடலில் போகும்போது ரொம்ப எடுத்துக்கு போக முடியாதுல்ல, எடுத்து போகிறத நாங்கள் குடிக்க பயன்படுத்திக்கிட்டோம்ன்றா உழு செய்கிறதுக்கு கடலை எடுக்கணும், அது எடுக்கலாமா, சூழ்நிலையை சொல்கிறாங்க. இல்லை உழு செய்கிறதுக்கும் இதைத்தான் நாங்கள் பயன்படுத்தினா தாகத்தில் நம்ம மாட்டிக்குவோம், கடல் தண்ணியை குடிக்க முடியாது, உப்பு தண்ணி. அப்போ இந்த தண்ணியில் உழு செய்யலாமாங்கிறாங்க. அப்போ அவருக்கு டவுட்டு வந்திருக்குது, உப்பு தண்ணியில் உழு செய்யலாமா. அப்போ ஒரு ஆசான்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, ஒரு ஆசான் எப்படி இருக்கணும், மாணவனுக்கு ஒரு சந்தேகம் வரும்போது அந்த சந்தேகத்தையும் தீர்த்து அந்த சந்தேகம் வர்ற வழியை பார்த்து இதுக்கே எவ்வளவு டவுட் வந்தால் இன்னும் எவ்வளவு டவுட்டு இவருக்கு வரும் அப்படிங்கிறதையும் நாம் புரிஞ்சு அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லக்கூடியவராக இருக்கணும். அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொல்கிறாங்க, அல் ஹில்லு மைத்ததுஹு, அந்த அல் மாஹு தஹூரன், அந்த கடல் தண்ணி இருக்குது இல்லையா சுத்தம், அதில் அழகாக நீங்கள் உழு செய்யலாம். கடல் தண்ணி இருக்குதானே, அது சுத்தம், நீங்கள் அதில் உழு செய்யலாம், கொண்டு வர தண்ணியை குடிக்கிறதுக்கு எடுங்க. அவர் கேட்காத கேள்விக்கும் சேர்த்து ஒரு பதில் சொல்கிறாங்க, என்ன, உப்பு தண்ணியில் உழு செய்யலாமான்ற டவுட் உங்களுக்கு வருதே, நீங்கள் மீன் பிடிக்க போகிற, நீங்கள் கடலில் ஏதாவது மீன் செத்து கிடந்து அதை எடுக்கலாமான்னு அடுத்த கேள்வி வரும் உங்களுக்கு. அப்போ என்ன சொன்னாங்க, ஒரு ஹெல்லு மைத்தத்துகு, கடலில் உள்ளவைகள் எல்லாமே செத்தா கூட ஹலால் தான் போங்கன்றான். கடலில் உள்ளவைகள் எல்லாமே செத்தாலும் ஹலால் தான், அதையும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இப்படியான ஒரு கேள்வினை வந்து என்ன செய்யப்படுது, கேட்கப்படுது, அதுக்கு சேர்த்து என்ன செய்கிறாங்க, பதில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இஹ்ராம் அணிந்திருக்கக்கூடிய ஒருத்தர் தொப்பி அணியலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அணியக்கூடாது, அது மட்டும் சொல்லலை, தொப்பி அணியக்கூடாது, சேட்டு அணியக்கூடாது, தலப்பை அணியக்கூடாது, சிறுவல் அணியக்கூடாது, விளங்கிட்டா. இது மாதிரி அந்த தேவைப்பட்டது இதுக்கே டவுட் வந்தால் இன்னும் கேட்பார். உள்ளே வந்து என்ன செய்ய, சிறுவால் உள்ளுக்கு போடக்கூடிய அந்த ஆடை அது போடக்கூடாது அப்படி என்று சொல்லி கால் மோசமும் போடக்கூடாங்கிறாங்க. கால் நீளமான ஷூ இருக்குது இல்லையா, அது போடக்கூடிய கூடாது. ஒருத்தருக்கு ஒன்று இல்லை என்றால் அவருடைய ஷூவை கரண்டை காலுக்கு கீழே வரைக்கும் வெட்டிட்டு போடலாம், நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை வந்தால் அப்படின்னு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே நேராங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவைக்காக கேட்கக்கூடியவர்களுக்கு அழகாக கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஆளோட பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆசிரியர் எப்படி இருப்பாருங்கிறத பாருங்க. ஒரு ஆளோட பேசிட்டு இருக்கிறாங்க, பேசிட்டு இருக்கும்போது இடையில் ஒருத்தர் வந்து யார சொல்ல கயாமத்து நாள் எப்போ வருங்கிறாங்க, கயாமத்து நாள் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிட்டு இருந்த ஆளுகிட்டே தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறார். யாராவது ஒருத்தருக்கு கற்பித்தல் நடந்துக்கிட்டு இருக்கு, அவருக்கு ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இடையில குறுக்கால் ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், கண்டுக்கல, அதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்கள் பேசிக்கொள்றாங்க, இவர் கேட்டது அவர் காதில் உள்ளல. கொஞ்சம் பேர், இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா, காதில் உளுந்தரிக்கும், அப்படி கேள்வி கேட்டது அவருக்கு பிடிக்கல. அது என்ன, ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது குறுக்க பேசுறது, அவருக்கு அது பிடிக்கல போல. இப்படி ரெண்டு விதமாக தோழர்கள் பேசிக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியதை பேசி முடித்தார்கள். பேசி முடிச்சுட்டு திரும்பி மனிஷா இல்லை யாருப்பா கேள்வி கேட்டது யாரு அப்படின்னு திரும்பி கேட்குறாங்க. நான் தான் யாரோ சொல்லலாம் அப்படின்னாங்க. அமானிதங்கள் மோசடி செய்யப்படும் போது கியாமத்து நாள் வரும் அப்படிங்கிறார். அப்போ அந்த ஆசிரியர் என்ன விளங்கி வச்சுக்கிறான்னா, ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இடையில ஒருத்தர் குறுக்க வந்தால் இவர் உரிமையை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. அவர்கிட்ட பேசிட்டீங்க, அவரை விட்டுட்டு இன்னொரு ஆள்கிட்ட பேசிட்டேன் பண்ணிட்டு சொன்னால் இவர் மனசு நோவார், இன்னும் நம்ம குறுக்கால் வந்தவர்கிட்ட பேசுகிறாங்களே அப்படின்ட்டு. இப்போ இந்த தவறு இந்த ஃபோன் வச்சுட்டு இருக்கிறதால நடந்துக்கிட்டு இருக்கும். மனைவியோடு நம்ம பேசிட்டு இருப்போம், ரொம்ப அழகாக அன்பாக பேசணும், இடையில ஒரு கோல் வரும், கணக்கெடுக்காமல் அதை விட்டுட்டு ஃபோன் ஆன்சர் பண்ணால் பொண்ணு என்ன நினைப்பா, இவருக்கு நம்மளோட இறக்கம் இல்லை அப்படின்னு உலகிட்டா. அப்போ அதை கட் பண்ணி போட்டு பிறகு கோல் எடுத்து என்னப்பா கோல் எடுத்துன்னு கேட்கணும். அதான் அந்த ஒரு ஆளோட பேசிட்டு இருக்கும்போது இடையில கோல் எடுக்கிறது. சிலர் ஃபோனில் பேசிட்டு இருப்போம், வெயிட்டிங்கில் இன்னொரு கோல் வரும், ஒரு கோல் பேசிட்டு இருக்கும்போது அடுத்த ஃபோன் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும், பிரிண்டிங்க பார்க்க இன்னொரு கோல் வரும், முக்கியமான ஒரு ஆள் வருது வெய்யி அப்படின்னா அவர் மனசில் வந்துடுவார். முக்கியமான இன்னொரு கோல் வருது வெய்யனா அப்போ நான்லாம் முக்கியம் இல்லையா, அவர் வந்தால் வச்சுக்கிட்டேன், அவருக்கும் சொல்லுமே இது வந்து பிஸியாக இருக்குது ஃபோனு, அதை வச்சுட்டு புறவு எடுப்பார். அப்போ ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த சப்ஜெக்டை முடிச்சுட்டு பேசணுங்கிறது அழகான ஒரு விஷயம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன அழகாக சொல்கிறாங்கன்னு சொன்னால், எங்கள் கேள்வி கேட்டுறங்க அப்படிங்கிறாங்க, இடையில குறுக்க வந்தவர் எங்கிறாங்க, அப்படி குறுக்க வரக்கூடாது வந்துட்டீங்க பரவாயில்ல, அதுக்கு பதில் இது தான் என்ன சொல்கிறாங்க, அமானிதங்கள் மோசடி செய்யப்படும் போது கியாமத்து நாள் வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் திரும்பி கேட்குறாங்க, அமானிதங்கள் எப்போ மோசடி செய்யப்படும் யார சொல்லலாம், இப்போ கேள்வி இங்கே அதை தொடருது, அமானிதங்கள் எப்போ மோசடி செய்யப்படும் அப்படின்னுங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தகுதி இல்லாதவர்களிடம் ஆட்சி கொடுக்கப்படும் போது, பொறுப்புகள் கொடுக்கப்படும் போது அமானிதங்களில் மோசடி நடக்கும், அமானிதங்களில் மோசடி நடந்தால் கியாமத்து நாள் நெருங்குங்கிறாங்க. அழகான ஒரு அரசியல் தத்துவம் அது, தகுதி இல்லாதவர்களுக்கு ஆட்சி கொடுக்கப்படும். எந்த அளவுக்கு என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொல்கிறாங்க, காவலியின் மகன் காவலி உங்களுக்கு தலைவனாக ஆட்சி செய்யாதவரே கியாமத்து நாள் வராங்கிறாங்க. இன்னைக்கு பார்க்குறோம் சில நாடுகளை, சில நாடுகளின் தலைவர்கள் யாருன்றா படும் மோசமான கொலைகாரனாக இருந்தவன், பெரிய ஒரு இன சுத்திகரிப்பு செஞ்சவன், அராஜகம் பண்ணினவன், பட்டு மோசமான கொலகாரன், அவன்லாம் இப்போ தலைவனாக இருக்கிறான். அப்போ இது கியாமத்து நாளுக்கான உடைய அடையாளம், படிப்பறிவில்லை, என்ன அரசியல் அறிவில்லை, ஒரு நீதி இல்லை, நியாயம் இல்லை, எல்லா மோசடிகளையும் செஞ்சுக்கிட்டு தோதுக்கு சட்டத்தை ஏற்றிக்கிட்டு இப்படி இருக்கக்கூடியவர்கள் வந்து தகுதி இல்லாதவர்கள். அவங்களுக்கிட்ட ஆட்சி போனால் அமானிதத்தில் மோசடி, அமானிதத்தில் மோசடி வந்தால் கியாமத்து நாள் வரும். அழகான ஒரு கேள்வி, அழகான ஒரு பதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அழகான ஒரு கற்பித்தல் செய்யக்கூடியவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அதே மாதிரி அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, நான் நபி அவர்களிடம் 10 வருஷம் ஊழியன் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அவருக்கு சீர் செஞ்சுக்கிட்டு அவருக்கு கீழே அவர்கிட்ட இருந்து கல்வியை பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி மாணவனாக இருக்கிறேன். இந்த 10 வருஷத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யலை, எப்போவுமே ஏன் இதை செய்தாய், ஏன் இதை செய்யலை, இப்படி செஞ்சிருக்கலாமே எப்படியும் கேட்டது இல்லைங்கிறாங்க. அப்போ ஒரு மனுஷன் ஒரு அளவுக்கு நெகட்டிவாக பேசலை, அப்போ எப்படி அவர் நடந்திருப்பார், ஒரு மாணவனிடம் எப்படி நடந்திருப்பார், அவ்வளோ பாசிட்டிவாக பேசக்கூடியவர் தான் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. சாப்பாட்டு தட்டில் அங்கே இங்கே கையை போட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு சின்ன குழந்தைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி புத்திமதி சொல்கிறாங்கன்னா, அங்கே இங்கே கையை போட்டு அலையாத, எப்படி நீ கையை போட்டு அலைவேன், ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலை. பெருமானா சொல்லலாம் மனசு நோகாமல் சொல்கிறாங்க, யா குலாம் குல் பிஸ்மில்லா, மகன் பிஸ்மில்லான்னு சொல்லுங்க, குல்பியை மீனிக்க வலக்கையால் சாப்பிடுங்க, இப்போ குல்பீமா எலிக்க உங்களோட சைத்தால் சாப்பிடுங்கிறேன். இதான் மேட்டரை, உங்களோட சைத்தில் எடுத்து சாப்பிடுங்கிறதான் விஷயமே. அதை சொல்கிறதுக்கு சுற்றி வளைக்கிறாங்க, பிஸ்மி சொல்லணும், வலக்கையால் சாப்பிடணும், உங்களோட பக்கத்தால் சாப்பிடணும். அப்போ அந்த சஹாபி பெரியவரானதுன்னு சொல்கிறாங்க, எல்லாவுடைய தூதர் எவ்வளவு நாசுக்காக எங்களுக்கு புத்திமதி சொன்னார் தெரியுமா, எவ்வளவு நாசுக்காக சொன்னார் தெரியுமா, அங்கெங்கே கையை போட்டு அலையாதன்னு சொல்லலை, இப்படி சுற்றி வளை சொன்னார். அப்போ மனசு நொந்துடாமவும் விஷயமும் மறைக்கப்படாமலும் நபிகள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்துக்கிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, மா தரப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைன் கத் பியதிஹி, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கையினால் எப்பவும் எதற்கும் அடித்தது கிடையாது. ஒலா இம்ராத்தன் ஒலா ஹாதிமன், மனைவிமார்களையோ அவருடைய அடிமைகளையோ ஒரு நாளும் அவர் அடித்தது கிடையாது. இல்லா யுஜாஹத் ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ் பாதை யுத்தம் செய்ய போனால் தவிர, யுத்தம் என்று வந்தால் எதிரியை போட்டு தள்ள வேண்டியதான். அப்போ மென்மை பாவம் சாஃப்ட் கிடையாது, நாட்டில் அந்த நாட்டுக்கு பாதுகாப்பு படை வச்சுப்பாங்க, இராணுவம் இருக்கும். அந்த இராணுவம் யுத்த காலத்தில் போனால் எதிரணியில் இருக்கிறவனு சுட்டு போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கும். அப்போ பாவமே ஆளு பார்க்கறதுக்கு வெள்ளையா இருக்கான, எப்படியெல்லாம் பார்க்குமா, எதிரி என்று வந்தால் போட்டு, அது அது அரசியல் தர்மம், அதுதான் இயல்பு. அப்போ ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, எப்பவுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் கையினால் எதையும் அடித்தது கிடையாது. அவர் மனைவி அடித்ததில்லை, அவருடைய அடிமையை அடித்ததில்லை. யுத்தம் என்று போனால் தவிர, யுத்தம் என்று போனால் அடி என்ன வெட்டுத்தான் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அப்படி ஒரு மென்மையானவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராங்க இருக்கிறாங்க. அப்போ அவ்வளவு அழகான சாஃப்டானவராக இருக்கிறாங்க. மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போதே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கற்பித்தல் எப்படி இருக்கும்னு சொன்ன, ஒரு விஷயத்தை சொல்லும் போது மனசுக்குள்ள அதை பதிய வைக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு தடவை சொல்றாங்க, கலிமத்தானி ரெண்டு வார்த்தை இருக்கிறது, ஹஃபிஃபத்தானி ஃபில் லிசான், நாவுல அது ரொம்ப சாஃப்டானது, நாவுல சொல்றதுக்கு ரொம்ப லேசானது, சக்கிலத்தானி ஃபில் மீசான், மறுமையில தராசில வைக்கும் போது அது ரொம்ப வெயிட்டானது, ஹபீபத்தானி இல்ல ரஹ்மான், ரஹ்மான் கருணை உள்ளவன் அல்லாஹ் அவனிடத்தில் அது ரொம்ப விருப்பமானது, அப்படி ரெண்டு வார்த்தை இருக்குது அப்படின்னு சஹாபாக்கள் சொன்னோன்னு, இப்போ சொல்லுங்க யார் சொல்லுவாங்க என்ன அது அப்படிங்கிற ஒரு தாகத்தை உண்டாக்குறாங்க, தேவையை உண்டாக்குதல். அந்த தேவையை உண்டாக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம், அதான் அந்த ரெண்டு வார்த்தை, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம், இந்த ரெண்டு வார்த்தையும் பாருங்க சொல்ல லேசி, மறுமையில் வயிற்று கூட தராசில், அல்லாவிடத்தில் ரொம்ப விருப்பமானது அப்படின்னு சொன்னாங்க. இது புகாரியில் முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு ஆசை ஊட்டுறாங்க. அப்போ எப்பவுமே ஒரு கற்பித்தல் என்பது இன்னைக்கு இந்த உலகத்தில் ஒரு மாணவனுக்கு லேசாக கற்பித்தல் எப்படி நடைபெற வேண்டும், ஹவு டு லேர்ன் அப்படின்ற ஒரு ஒரு ப்ரோக்ராம், எப்படி லேசாக கற்பிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கு உலக அரங்கிலேயே எடுகோலாக எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் SQ4R reading method. நீங்கள் கூகுளில் போய் பார்க்கலாம், SQ4R reading method. Sங்கிறது search, Qங்கிறது question, 4Rங்கிறது read, recite, relative, review. இந்த ஒரு method தான் கற்பித்தலுக்கு ரொம்ப சிறந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில் ஒரு PhDக்காக எழுதப்பட்ட ஒரு நூலில் வந்து இது எடுக்கப்படுது. இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அப்போவே சொல்லிட்டாங்க, இந்த SQ4R reading method, அதை சொன்னாலே டைம் போயிடும். அதை இஸ்லாம் சொல், இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதில் ஒன்று தான் ஆசை ஊட்டுதல், ஆசை ஊட்டப்படணும். நமக்கு அது விருப்பத்துக்குரியதான ஆனால் அது ரொம்ப லேசாகும். அப்போ விருப்பத்துக்குரியது ஆக்குவாங்க ரசூல்லா. என்ன சொல்கிறாங்க, சும்மா அந்த சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லலை, கலிமத்தானி ஹஃபிஃபத்தானி ஃபில் லிஸான், ரெண்டு வார்த்தைக்கு சொல்கிறதுக்கு நாவுக்கு ரொம்ப லேசிப்பா, கஷ்டமெல்லாம் பட தேவையில்லை. ஓ ஸக்கிலத்தானி ஃபில் மீசான், அது மட்டும் இல்லை மறுமையில் அதுக்கு நன்மை பாருங்க ரொம்ப அதிகமாக இருக்கும், வெயிட் ரொம்ப கூட இருக்கும் தராசில். அது மட்டும் இல்லை ஹபீபத்தானி ஃபிர் ரஹ்மான் அல ரஹ்மான், அல்லாவிடத்தில் ரொம்ப விருப்பத்துக்குரியதாக இருக்கும் சொல்லட்டுமா, இதான் அப்படிங்கிற. அப்போ ஆசையை ஊட்டி சொல்கிறாங்க. அடுத்தது என்ன, எஸ்கியூ கியூங்கிறது, எஸ்ங்கிறது ஆசையை ஊட்டுதல், கியூங்கிறது என்ன, கேள்வி. ஒன்று படிக்கிறதுக்கு படித்ததுக்கு பிறகு கேள்வி கேட்டால் திரும்ப பார்க்கணும், கேள்வி கேட்டதுக்கு பிறகு படித்தா படிச்சுட்டு போகும்போதே ஞாபகம் பெறும். அப்போ கேள்வி ஊட்டுதல், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றதா இருந்தா மக்கள்கிட்ட கேள்வியை கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க? மணின் முஃப்ளிஸ்ங்கிறாங்க. பங்குரோத்துக்காரன் யாரு தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. யாரு யாரு யாரு தர்றாங்க? ஒருத்தர் சொல்றாரு, மன்லா இந்த ஹுதீனாரும் வலாதிரஹம் வலலம் தியா, யார்கிட்ட காசு பணம் தங்கம் வெள்ளி ஒன்றும் இல்லையோ அவன் தான் பங்குரோத்துக்காரன், இப்படி தான் சொல்லுவோம் யாரை சொல்லாங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா என்னென்ன வச்சுக்கிறீங்க வங்குரத்துக்கு விளக்கம் சொல்லுங்க, டெஃபினேஷன் என்ன வச்சிருக்கிறீங்க? இல்லை அல்லாவும் அல்லாவுடைய தூதருக்கு தான் தெரியும், யார சொல்லா தெரியாது அப்படிங்கிறாங்க. நாளை மறுமையில் ஒருத்தன் பெறுவான், தொழுகு நோன்பு சக்காத்து தர்மம் ஹஜ்ஜி எல்லா நன்மைகளையும் அள்ளி கட்டிட்டு பெறுவான் மறுமையில், ரொம்ப வசதியாக வந்து நிற்பான். இப்போ மறுமையில் விசாரணை நடந்துடும், ஒருத்தன் எழும்புவான், மக்களுக்கு இடையில் உள்ள பிரச்சனைகள் விசாரிக்கப்பான, ஒருத்தன் எழும்புவான், யாரா புகு வரபனி யாரா இவன் நான் அடிச்சிருக்கிறான்பா, அப்படியா அடிச்சிருக்கிறேன் அவன் தொழுகையை தூக்கி கொடு. இன்னொருத்தன் எழுமா, ஹோ ஆக்கல மாலி ஹராமன், இவன் சொத்தை ஆனா அநியாயமா எடுத்துட்டான், கடன் பண்ண வந்துறல ஏமாத்திட்டான் பறிச்சிட்டான், இவன்கிட்ட என்னுடைய சொத்து கிடக்கு, அப்படியா ஹஜ்ஜத்துக்கு கொடு. இன்னொருத்தன் வந்து ஹோ சதமன், இவன் எனக்கு ஏசிருக்கிறான், உன்னுடைய நோன்பை பிடிச்சு கொடு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இவருடைய அமல்கள் போய் போய் போய் கடைசியில் கையாலாக ஒண்ணும் இல்லாம நடுத்தர நின்றார். செஞ்ச அமல்லாம் போச்சு, இங்க ஹஜ்ஜி செஞ்சிருப்பாரு, நோன்பு வச்சிருப்பாரு, தர்மம் செஞ்சிருப்பாரு, பெரிய பெரிய வணக்கம் செஞ்சிருப்பாரு, அங்க போய் எல்லாமே போய் நிற்பாரு, ஏன்னா அவ்வளவு மக்களுக்கு அநியாயம் செஞ்சுக்கார். இன்னொருத்தன் எழும்புவான், இவன் எனக்கு ஏசிருக்காமா, இவங்க கொடுக்கறதுக்கு நன்மை இருக்காது, கொடுக்க நன்மை இல்லாட்டி என்ன செய்வான்ல, அந்த பாதிக்கப்பட்டவன் பாவம் செஞ்சிருப்பானான்னு பாரு, அப்படியே அவன் வழக்குமார்கள்ட்ட அவன் பாவம் அந்த பாவத்தை தூக்கி வந்த அலையில வை. அப்ப நன்மைகளோடு போனவன் பெரிய ஹாஜி, பெரிய ஊர்ல பெரிய தலைவர் என்று போனவர் ஆக்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அடுத்தவங்க இங்கே பாவத்தை சுமந்துக்கிட்டு நரகத்துக்கு இழுத்து கொண்டு போய் போடப்படுறாரே அவன் தான் வங்குரத்துக்கு அரங்குறாங்க. அப்போ எவ்வளோ அழகான ஒரு கற்பித்தல், இன்னைக்கு நிறைய இப்படித்தான் இருக்குது. மச்சினமாற சொத்தை சீதனமாக வாங்கி அதில் வெள்ளாமல் செஞ்சு ஹஜ்ஜிக்கு போய் வந்து உம்ராக்கும் போய் வந்திருப்பான், அங்கே மச்சினை வந்து வழி இல்லாமல் இருப்பான், நாளை மறுமையில் எல்லோரும் நிற்பான். எல்லாமே இங்கே சொல்லலாம், நாம் அன்பளிப்பு விரும்பி கொடுத்தது, அவுக தந்தது, உங்களோட பிள்ளைக்கு கொடுக்குறத கொடுங்கன்னு கொடுத்தது எல்லாம் சீதனை தான் மறுமையில் வரும். இங்கே வந்து பெரிய ஆளாக இருப்பாங்க, ஏஜென்ட் வேலை செஞ்சுக்கிட்டு போராடு பண்ணிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு அது ஒன்றும் செய்யணும் ஆண்டுக்கிட்டு அடுத்தவன் சொத்தை சுரண்டிக்கிட்டு. இன்னைக்கு வளவுகளுக்கு வேலிகள் எவ்வளவு நடக்குது தெரியுமா? உறுதிப்படி வளவை காணலை அவன் சொல்லாம், அதுக்கு ஒன்றும் செய்யணும், நீங்கள் போய் அங்கே தேடுங்கண்டா, அங்கே போனால் ஆட்சியாளர்கள் ஒன்றும் செய்ய முடியலை. உறுதியில் இருக்கிறது பத்து பாகம் பண்ண, வளவில் இருக்கிறது எட்டு பாகம், ரெண்டு பாகத்தை காணலை. எல்லாம் மறுமையில் எல்லாம் விசாரிப்பான். அப்போ அடுத்தவனுடைய சொத்தை சுருட்டிக்கிட்டு அடுத்தவன் மனசை நோ அடிச்சுட்டு அடுத்தவனை திட்டிக்கிட்டு இன்னைக்கு மேடை ஓட்டு அடுத்தவன் மானம் வாங்கப்படுது. மேடை ஓட்டு அடுத்தவனை திட்டுறதுக்கண்டே அடுத்து திட்ட வருகிறார் என்று தான் அடுத்த ஆளை அழைக்கிறதே, அடுத்தவன் மானம் வாங்கப்படுது மேடை ஓட்டு. அப்போ இப்படி இன்னொருத்தன் மானத்தை வாங்கிட்டு இருந்தா மறுமையில் திருப்பி கொடுக்க வேண்டி வரும். அப்படி திருப்பி திருப்பி கொடுக்கப்பட்டு அவன் வங்குரத்துக்காரனா போவான். அப்போ இது வந்து கேள்வி கேட்டு கற்றுக்கொடுத்தல். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படித்தான் சொல்லுவான், அல்காரியா மல்காரியா உமதுராக்க மல்காரியா, அல்காரியாங்கிறது இன்ட்ரடக்ஷன், அல்காரியான்னு நல்லா சொல்கிறான், மல்காரியான்றது கொஷன், அல்காரியாண்டா என்னன்னு கேட்குறான், ஒமாதுராக்க மல்காரியா அதுவும் ஒரு கொஷன், அல்காரியாண்டா என்னன்னு இதுக்கு முன்னே தெரியுமாங்கிறான். இப்போ தேவையை உண்டாக்குறான், இதான் எஸ்கியூங்கிறது, இதை உண்டாக்கிட்டு அல்லாஹ் சொல்கிறான் அதான் கயாமத்து நாளங்கிறான். மறக்குமா? மறக்காது. இதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கற்பித்தல் முறை, கேள்வியை உண்டாக்கி மக்களுக்கு விவரத்தை சொல்லி மனசில் பதிய வைக்கிறது. இன்னொன்று காட்சிப்படுத்துதல், காட்சிப்படுத்த பல புலன்கள் பயன்படுத்தப்படும் போது ஞாபகம் சக்தி வரும். அப்போ இந்த கற்பித்தல் இன்னைக்கு ஸ்கூல்களில் லேபுகள் வச்சிருக்கிறது, அசைன்மெண்ட் கொடுக்கறது, இப்போ என்ன வந்து நீங்களே செஞ்சுட்டு வாங்க என்று அசைன்மெண்ட்டை கொடுக்கறது, இது செஞ்சுட்டு வாங்க, இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு அஞ்சு வகையான இலையை கொண்டு வாங்கங்கிறது, இந்த பஞ்சால் ஒரு முயலை ஒட்டிக்கிட்டு வாங்கங்கிறது, காட்சிப்படுத்துது பிள்ளைகள் கையாலே அதை செய்ய வச்சு பாரு, அப்படியே மனசில் பதியும். அப்போ மனசில் பதிய வைக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ரோட்டில் போகும்போது சஹாபாக்களோட போகும்போது ஒரு செத்து போன ஆடு கிடக்குது, சின்ன ஆடு, சின்ன செவி உள்ள ஆடு, ஆட்டிலேயே வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் இருக்கிறதெல்லாம், அந்த வெள்ளாடு அது விலை குறையும், செவி பெருசாக இருந்தால் அது விலை கூடினது, செம்மறி ஆடு அது விலை கூடினது, இந்த சின்ன செவி உள்ள ஆடு வந்து செத்து கிடக்குது, அதுவும் சின்ன ஆடு செத்து கிடக்குது. ரசூலுல்லா அந்த ஆட்டை பிடிச்சி அப்படியே தூக்குறாங்க, தூக்கி பிடிச்சி சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, இதை யார் ஒரு தீனாருக்கு வாங்க போகிறீங்கன்றாங்க. சஹாபாக்கள் என்ன ரசூலுல்லா உயிரோடு இருந்தாலே ஒரு தீனார் புரியாது, செத்து வேற இருக்குது, தோலையும் எடுக்கணும், சின்ன ஆடு இது எதுக்கு யார் சொல்லலாம் வேணாமே. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி சரி காசு வேணாம், சும்மா ஆருக்கு எடுக்க தேவைங்க, சும்மா தாரம் ஆருக்கு எடுக்க போகிறீங்க அப்படின்னா, சும்மாவும் வேணாமே யார் சொல்லலாம் இது எதுக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ தூக்கி போட்டுட்டு கையால் தூக்குறாங்க, காட்சிப்படுத்துகிறாங்க, மனசுக்குள்ள கேட்குறாங்க, யாருக்கு தேவை யாருக்கு தேவைங்க, இல்லையே வேணாமே தேவையில்லாதே அற்பமானதே, மனசுக்குள்ள அதை சிறுமைப்படுத்திக்கிட்டாங்க. இப்ப தூக்கி போட்டு சொன்னாங்க, அல்லாஹுடைய பார்வையில் இந்த உலகம் செத்து போன இந்த ஆட்டை விட அற்பமானது, வாங்க போகலாம்னு கூட்டிட்டு போறாங்க. எவ்வளவு அழகான ஒரு கற்பித்தல், காட்சிப்படுத்துதல், இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போகலாம். அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு ஆசிரியராக, பிளஸ்பில் உள்ளவராக, ரொம்ப சாஃப்டானவராக இருந்திருக்கிறாங்கிறத நாங்கள் இந்த ஹதீஸ்களை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் அந்த ஆசிரியரை பின்பற்றி அவருடைய போதனைகளை எடுத்து நடக்கக்கூடிய மாணவர்களாக ஆக்கி, அல்லாஹ் நாளை சித்தப்படுத்தியிருக்கக்கூடிய சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகாக அந்த கற்பித்தல் நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் என்றால், காட்டு மிராண்டித்தனமாக வந்திருக்கக்கூடிய அவரை கோபப்படுத்துவதற்காக வேண்டிய திட்டம் திட்டி கேள்விகள் கேட்கக்கூடியவர்களையும், தான் கோபப்படாமல் அவருக்கு புரியும்படியாக அந்த விஷயத்தை எடுத்து வைத்து அந்த மக்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசானாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இதை பல ஹதீஸ்களிலே நாம் காணக்கூடியதாக இருக்கிறார். சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் ஒருவர் வர்றார், ஒத்த கேள்வி கேட்கிறார், நான் இஸ்லாத்தில் இருந்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிறேன், விபச்சாரத்தை மட்டும் எனக்கு அனுமதிக்கணும் அப்படிங்கிற ஒரு அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா? ஒரு அல்லாஹ்வுடைய தூதர், கண்ணியத்துக்குரியவர், உயிரை விட மேலாக மதிக்கிறவர், அவர்கிட்ட போய் நான் எல்லாம் செய்கிறேன், விபச்சாரத்துக்கு மட்டும் எனக்கு அனுமதி தாங்கன்னு கேட்டால், அவர் தான் ஆட்சித்தலைவர். சில சஹாபாக்கள் இடுப்பில் இருந்த வாழ கையை வைக்கிறாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுங்க, கரிபு இல்லையே, அவரை எனக்கு பக்கத்தில் கொஞ்சம் கொண்டு வாங்க அப்படின்னாங்க. அப்படின்னு அவரை கூட்டிட்டு வராங்க, நபிக்கு பக்கத்திலே உட்கார வைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல விபச்சாரத்துக்கு மட்டும் அனுமதி தாங்க, மற்றெல்லாம் நான் இஸ்லாத்தில் இருக்கிறத செஞ்சுக்கிறேன், முஸ்லீம் ஆகிறேன் அப்படின்னு கேள்வி கேட்டு நக்கல் பண்ண வந்துட்டு, அவருக்கு அதான் விருப்பம், அவர் நான் விபச்சாரத்தை மட்டும் விட மாட்டேன், எனக்கு பல பெண்களோடு இருக்கணும் அப்படின்னு அவர் கேட்க வந்தவர்கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளோ அழகாக அவருடைய மனசுக்குள்ளே ஆணி அடித்த மாதிரி அவர் கேள்வி கேட்கிறார், தெரியுமா, உன் தாய் யாரோடையாவது விபச்சாரம் செய்யறத நீ விரும்புவியான்னு கேட்டான், இல்லை மாட்டேன் அப்படின்றாரு. உன் சகோதரி யார்ட்டையாவது விபச்சாரம் செய்யறது விரும்புவியா, இல்லை என்றான். உன் சாட்சி மாமி இல்லை, உன் மகள் இல்லை, அப்போ நீ யார்கிட்ட விபச்சாரம் பண்ணுவேன், நீ போகக்கூடிய பெண் யாருக்காவது மகள், யாருக்காவது தங்கச்சி, யாருக்காவது மனைவி, யாருக்காவது தாய், அது இல்லாத ஒரு பெண்ணை எங்கே காட்ட முடியும் பண்ணால? அப்போ தான் யோசிக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, பிறகு ஒரு தடவை சொல்கிறாரு, உலகத்திலே எனக்கு ரொம்ப விருப்பமானதும் அதுதான், நபி அவர்கள் இந்த வார்த்தையில் என்னை தீண்டி விட்டதுக்கு பிறகு உலகத்திலே எனக்கு ரொம்ப வெறுப்பானதும் அதுதான் அப்படிங்கிறாங்க. புரிகிற மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணைகிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. ஒரு அழகான ஒரு வாசகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆசானுக்குரிய அழகான ஒரு டெஃபினேஷனே அதில் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை அவன் உண்மை விசுவாசியாக மாட்டான், அவ்வளோதான், முடிஞ்சு வச்சுக்காத. ஒத்த வார்த்தை, எனக்கு விரும்புவதை என் சகோதரனுக்கு விரும்பாதவரை நான் உண்மை விசுவாசியாக மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு இந்த சட்ட விருப்பம் நான் அதை மற்றவனுக்கு கொடுக்கணுமென்றதா? அது இல்லை, எனக்கு விரும்புகிறான்டா என்ன, என்னிட்ட அடுத்தவன் இப்படி நடக்கிறத நான் விரும்ப மாட்டேன், என்ன ஒருத்தன் கிண்டல் பண்ணுறத நான் விரும்ப மாட்டேன், நீ ஒருத்தனை கிண்டல் பண்ணக்கூடாது, என் மனைவி ஒருத்தன் பார்க்குறத நான் விரும்ப மாட்டேன், நான் இன்னொருத்த மனைவியை பார்க்கக்கூடாது, என் மகளை ஒருத்தன் வந்து சைட் அடிக்கிறத நான் விரும்ப மாட்டேன், நான் எப்படி இன்னொருத்த மகளை சைட் அடிக்கிறது? இப்போ நம்ம ஆக்களை எப்படி தான், அவர் லவ் பண்ணுவார், நடிச்சாம போய் காய்ச்சிட்டு இருப்பார், அவரை தங்கச்சி ஒருத்தன் பார்த்தா அடி தான் ஹாஸ்பிட்டலில், அவர் தங்கச்சி ஒருத்தன் லவ் பண்ணக்கூடாதான், அவர் போவாராம் 12 மணிக்கு இறங்கி வரான். அப்போ ரசூலுல்லாஹ் எவ்வளோ அழகாக சொன்னாங்க, தான் விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை அவன் உண்மை விசுவாசியாக மாட்டான். அவ்வளோ அழகாக நாசுக்காக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க டெஃபினேஷன் சொல்கிறாங்க. இன்னொரு வழக்கம் சொல்கிறாங்க பாருங்க, அழகாக சொல்கிறாங்க, ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களை சிறந்தவர் யார் தெரியுமா, உங்கள் வீட்டுக்கார அம்மா கிட்ட வீட்டுக்காரர்கிட்ட சிறந்தவர் தான் சிறந்தவருங்கிறாங்க. ஒரு ஆள் சிறந்தவர்னு இந்த ஊர் சொல்லும், அந்த மனுஷன் அப்படி அவர் நல்லோம் எல்லாரும் சொல்லலாம், ஆனால் ஒரு மனிதனுடைய உண்மையான அசல் மனைவி கிட்டே வழிபட்டுறோம், ஒரு பெண்ணினுடைய உண்மையான அசல் புருஷன்ட்ட வந்துடும், வெளியில் ஃபர்தா போட்டுட்டு இல்லை சும்மா அழகாக இருப்பா, ஆனால் புருஷனுக்கு தான் தெரியும் அவள் அசல். அப்போது ஒரு ஆள் சிறந்தவர் என்று யார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் தெரியுமா, ஜிஎஸ்சி கரெக்டர் லெட்டர் கொடுக்குறதா, அந்த பள்ளியால் இவரை பற்றி ஒரு கரெக்டர் எடுக்கிறதா, இந்த கல்யாணம் முடிக்கிறோம்னா பள்ளி கரெக்டர் லெட்டர், இவர் சிறந்தவர். இஸ்லாம் என்ன சொல்லு தெரியுமா, உன் மனைவி சிறந்ததுன்னு சர்டிஃபிகேட் தரணும், அவன் தான் சிறந்தவன் சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மனைவிட்டு சிறந்தவர் தான் வேணும்னா கெட்டு பொண்டு அடி சொல்லணும் ஒரு ஆளை பத்தி அந்த இடத்துல அடிக்கிறாங்க. அது அவ்வளவு அழகான ஒரு டெபினேஷன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் யாரு தெரியுமா? மன் ஸலிம அல் முஸ்லிமூன மின் லிஸானி வதியங்கிறான். ஒரு முஸ்லிம் யாரு தெரியுமா? அவன் நாவாலையும் கையாலையும் அடுத்தவனுக்கு தொந்தரவு கொடுக்காம இருந்தா அவன் தான் முஸ்லீம். ஜிப்பா போட்டு தாடி வச்சு பள்ளிக்குள்ளேயே நெத்திய போட்டு தேய்ச்சி நெத்தியெல்லாம் கறுத்திருந்த முஸ்லீமா. அவ்வளவு செஞ்சுட்டு நீ அராஜகம் பண்ணியிருப்பேன், பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கல, பொண்டாட்டிக்குரிய ஹக்கை செலுத்தலை, டிவோர்ஸ் பண்ணியிருப்பாரு. அங்கே பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் சோத்துக்கு வழியில் மெடிக்கும், பிள்ளை செலவு கட்டாமல் போலீஸு தேடும் அவரை. ஒரு பெரிய ஊருக்கு தர்மம் செஞ்சுட்டு இருப்பாரு. சொந்த பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு ஒழுங்காக கொடு, மனைவி மக்களை ஒழுங்காக பாரு, உன் தாய்கிட்ட மரியாதையாக நடந்துக்க, தகப்பண்ணுக்கிட்ட பணிஞ்சு நடந்துக்க. அப்போ குடும்பத்தை எல்லாம் பார்க்கல, ஊர் சேவையும் அதுலேயும் கொடுக்கும்போது ஃபேஸ்புக்கில் போட்ட ஓடாட்டி கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் பேர். இப்போ கொடுக்கும்போது அப்படி பேச கொடுக்கறது, இப்படி எல்லாம் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, முஸ்லீம் என்றால் நாவாலும் கையாலும் அடுத்தவனுக்கு பிரச்சனை கொடுக்காமல் இருந்தால் தான் முஸ்லீம், அவ்வளோதான். அப்போ தொழுது நோம்பு பிடிக்கிற அதெல்லாம் உன்னுடைய கடமை. முஸ்லீம் அப்படி என்றால் ஒன்னால் இருந்தவர்த்தனுக்கு பிரச்சனை வரக்கூடாது. இன்னைக்கு முஸ்லீம்களை பற்றி தீவிரவாதிகள் அவங்க அப்படி செய்வாங்க இப்படி செய்வாங்க இதெல்லாம் தெரியாதனமா இருக்குது. உண்மையாக முஸ்லீமுக்கு டெஃபினேஷன் அவன் கையாலும் நாவாலும் அடுத்தவனுக்கு, நாவால கூட பிரச்சனை வரக்கூடாதுடா, எப்படி ஒரு தீவிரவாதி முஸ்லீமா இருப்பான்? அடுத்தவனுக்கு எடுக்கிறவன் எப்படி முஸ்லீமா இருப்பான்? அடுத்தவனை கொலை பண்றவன் எப்படி முஸ்லீமா இருப்பான்? தூள் அடிக்கிறவன், தூள் விற்கிறவன், வீடு சிகரெட் விற்கிறவன், கொம்பனி நடத்துறவன், லேபல் ஒட்டுறவன், வீடு போயில கொடுக்கிறவன், வீடு சுத்துறவங்கள்லாம் எப்படி முஸ்லீமா இருக்க முடியும்? இருக்காத. இலங்கையினுடைய சுகாதார அமைச்சியினுடைய புள்ளி விபரத்தின்படி வருஷத்துக்கு 25,000 பேர் சிகரெட்டால் மட்டும் சாவுறாங்க. அப்போ வீடு கொம்பனி நடத்துகிறார் ஹாஜியார், அவர் பள்ளிக்கு தலைவர். ஊருக்குள்ளே இருக்கிற நம்ம முஸ்லீம் பெண்கள்லாம் வீடு சுற்றுறாங்க, அது லேபல் கொடுக்கறது, வீடு வாக்குறது, வேண்டது, கொம்பனி விற்கிற கடை, இதெல்லாம் நம்ம ஆட்கள் எப்படி முஸ்லீமாக இருக்க முடியும்? அவனால சாவுறாங்கடா, 25,000 பேர் இலங்கையில் சாவுறாங்க. ஒரு நாளைக்கு 70 to 75 பேர் சாவுறாங்க. கொரோனாவில் கூட இவ்வளவு சாவு கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் சாவு நடந்துட்டு இருக்குது. இது இலங்கையினுடைய சுகாதார அமைச்சனுடைய புள்ளி விபரம். அப்போ இதெல்லாம் செய்யறவங்க முஸ்லீமாக இருக்க முடியுமா? அவ்வளவு லேசாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே டெஃபினேஷன் சொன்னாங்க. எனவே அல்லாஹ்வுடைய தூதரை போல அழகான ஒரு கற்பித்தல் செய்யக்கூடிய ஒரு ஆசிரியரை காண முடியாது. அவர் தான் நம்முடைய ஆசிரியர், அவரையே நாம் பின்பற்ற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹான தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக.
0: நேர்கள், இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள். நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள்.
2: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லீம் வானொலி
3: தினமும் உங்கள் முஸ்லீம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
4: والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا هل أدلكم على تجارة تنجيكم من عذاب أليم وقال تبارك وتعالى ايضا اولئك الذين اشتروا الضلاله بالهدى فما ربحت تجارتهم وما كانوا مهتدين صدق الله العلي العظيم الله بنல்லடி யார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருடைய வாழ்வையும் மனமாக்கி வைக்க வேண்டும். அல்லாஹுவை அஞ்சி அவனுக்கு வழிபட்டு அவனால் ஏவப்பட்ட ஏவல்களையெல்லாம் எடுத்து நடப்பதில் தான் இன்மை மறுமையினுடைய வெற்றியை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பது நம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய உண்மை. எனவே வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை அஞ்சி வணங்கி வழிபட்டு அவனால் விளக்கப்பட்ட வேண்டாம் என்று சொல்லப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னை பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த உலக வாழ்வை சித்தரிக்கும் பொழுது ஒரு வியாபாரம் என்று சொல்லி பல இடங்களில் இதனை அல்லாஹ் சித்தரித்திருக்கின்றான். உலக வாழ்வை ஒரு வியாபாரி எப்படி தன்னுடைய வியாபாரத்தை திட்டமிடுவாரோ, எப்படிப்பட்ட ஒரு முதலீடு அவரிடத்தில் இருக்குமோ, இதே போன்று ஒரு முஸ்லீமுடைய, ஒரு முஃமீனுடைய, ஒரு இறைநேசனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வியாபாரத்துக்கு ஒப்பிட்டு பேசுகின்றான். சூரத்து தௌபாவில் அல்லாஹ் சொல்லுகின்றான், முஃமீன்களுடைய உடைமைகளையும் முஃமீன்களுடைய பொருட்களையும் நாங்கள் சுவர்க்கத்துக்கு பகரமாக வாங்கிவிட்டோம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வியாபாரத்தை அங்கே ஓமானமாக காட்டுகின்றான். இன்னல்லாஹ அஷ்டரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பி அன்ன லஹுமுல் ஜன்னா. சுவர்க்கம் உங்களுக்கு இருக்கிறது, சுவர்க்கத்துக்கு பகரமாக முஃமீன்களுடைய உடைமைகளையும் ஆத்மாக்களையும் இறைவன் வாங்கிவிட்டான் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உபமானமிட்டிருக்கின்றான். ஒரு கொடுக்கல் வாங்கலுக்கு, ஏனென்றால் மனிதனுடைய இயற்கை என்னவென்று சொன்னால், எதை செய்தாலும் மனிதன் எனக்கென்ன லாபம் இருக்கிறது என்பது என்று சிந்திக்காமல், என்ற ஒரு நோக்கம் இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டான். எந்த ஒன்றை செய்யும் பொழுதும் எனக்கென்ன லாபம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்சாரி சஹாபாக்கள் மதீனா முனவ்வராவுக்கு அழைத்து கொண்டு போகும் பொழுது பல வகையான செய்திகள் அவருடைய காதிலே விழுந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் அழைத்து கொண்டு போனால் உங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும், மக்கள் உங்களை ஒதுக்கி வைப்பார்கள், மக்கள் உங்களுக்கு இன்னல் தருவார்கள், பல வகையான சிக்கல்களுக்கு நீங்கள் முகம் கொடுக்க வேண்டி வரும் என்று சொல்லி சொன்ன சந்தர்ப்பத்தில் அன்சாரி சஹாபாக்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இவர்கள் சொல்லுவதெல்லாம் உண்மைதானா என்று சொல்லி சொன்னார்கள், உண்மையாக நடக்கும், மக்கள் உங்களை கொஞ்ச காலத்துக்கு ஒதுக்கி வைப்பார்கள், உங்களுடன் உறவாட மாட்டார்கள், உங்களை சேர்ந்து வாழ மாட்டார்கள், இவர்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும். அதற்கு பிறகு கேட்டார்கள், மாலனா, நாங்கள் உங்களை அரவணைத்துக் கொண்டு போனால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும். சுவர்க்கத்துக்கு பகரமாகத்தான் இந்த டீலிங்கை நீங்க செய்வீங்க, என்ன அழைத்து கொண்டு போக போறீங்க என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு முன்வைத்தார்கள். சொன்னார்கள், எங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்றிருந்தால் இந்த கஷ்டங்கள் எல்லாம் கஷ்டமாக நாங்கள் பார்க்க மாட்டோம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உலகத்தில் மனிதன் எதை செய்யும் பொழுதும் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட், என்னுடைய முதலீட்டுக்கு எனக்கு என்ன லாபம் இருக்கிறது என்று பார்க்காமல் மனிதன் எதையுமே செய்ய மாட்டான். அது உலக இயல்பு. அதனால தான் எப்பொழுதுமே எதை எடுத்துக்கொண்டாலும் வியாபாரிகளை பொறுத்தவரையில் பல தியாகங்களை செய்வார்கள். குடும்பத்தை விட்டு பிரிந்து போவார்கள், பல நாட்கள் பிரிந்திருப்பார்கள், சில ஊர்களுக்கு போனால் ஹலாலான உணவு கூட கிடைக்க மாட்டாது, வீடுகளில் இருந்து சாப்பாடுகளை சமைத்து கொண்டு போய் அங்கே 10 நாள் 15 நாள் இருப்பார்கள், இருந்து வியாபாரம் செய்வார்கள். ஏன் காரணம் என்றால் செய்யக்கூடிய முயற்சிக்கு வருமானம் கிடைக்கிறது. எனவே உலக வாழ்வினுடைய யதார்த்தம் என்னவென்று சொன்னால், எதை செய்தாலும் எனக்கு லாபம் கிடைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் உலக வாழ்க்கையை வியாபாரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகின்றான். அப்ப வியாபாரம் என்று சொல்லும் பொழுது ரெண்டு வகையான முதலீடுகள் இருக்கிறது. ஒன்று ஒரு குறுகிய காலத்துக்கான முதலீடு, உதாரணமாக சீசன் வருகிறது, சீசனுக்குரிய வியாபாரத்தை செஞ்சோம், அந்த சீசன் முடிகிறதோடு அந்த வியாபாரமும் முடிந்து போய்விடும். ஒரு தேவை, இப்ப ஒரு அவசரமாக இந்த கோவிட் காலத்துல எல்லாருக்கும் மாஸ்க் போடணும், அதனால ஒரு அவசரமாக ஒரு ஃபேக்டரியை திறந்தோம், கொஞ்ச காலத்துக்கு தான் இது நின்று பிடிக்கும், நீண்ட நாளைக்கு இது போக மாட்டாது தெரியும், ஆனாலும் கொஞ்ச காலத்தில் பெரிய லாபம் அடைந்து கொள்ள முடியும் என்று சொல்லி ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டாக நாங்கள் பல முதலீடுகள் செய்திருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும் இது நிரந்தரமானதல்ல, இது நிலை தற்காலிகமானது, இந்த நோய் கோவிடுடைய இந்த வைரஸ் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டதும்
5: இப்படிப்பட்ட வியாபாரங்கள் நடைபெற மாட்டாது என்பது எங்களுக்கு தெரியும். ஆனாலும் ஷார்ட் டேர்முக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், இன்னும் சில இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறது, அது லாங் டேர்முக்கு. நாங்கள் இல்லா போனாலும் எங்களோட பிள்ளைகளுக்கு அது சோறு போடும், நாங்கள் இல்லா போனாலும் எங்களோட பிள்ளைகளுக்கு அது வருமானத்தை ஈட்டித்தரும், நாங்கள் மௌத்தாகி கபருக்குள்ள போனதுக்கு பிறகும் எங்களோட பிள்ளைகள் அனந்தர சொத்தாக அதை பங்கு வைத்து அவர்களுடைய வாழ்க்கையை அழகுபடுத்திக் கொள்வார்கள் என்று சொல்லி நாங்கள் முதலீடு செய்கின்றோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அப்படிப்பட்ட முதலீடுகள் எங்களுக்கு மத்தியில் எம்மாத்திரமோ இருக்கிறது. வாப்பா வாங்கிவிட்டு வைத்து விட்டு போன காணி பூமி, வாப்பா கட்டிட்டு போன பில்டிங், வாப்பா முதலீடு செய்து விட்டு போன ஷேர்ஸ் என்று சொல்லி பல வகையான வருமானங்களை, பல வகையான லாபங்களை எங்களுடைய அடுத்த ஜெனரேஷன், இரண்டாவது மூணாவது ஜெனரேஷன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உலக வாழ்க்கையிலும் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் ஷார்ட் டேர்முக்குரிய சில முதலீடுகளும் இருக்கிறது, லாங் டேர்முக்குரிய சில முதலீடும் இருக்கிறது. நாங்கள் தொழுகிறோம், இது ஒரு ஷார்ட் டேர்ம், உடம்புல உயிர் இருக்கும் வரைக்கும் தான் தொழ முடியும். நோம்பு பிடிக்கின்றோம், உடம்புல உயிர் இருக்கும் வரைக்கும் தான் நோம்பு பிடிக்க முடியும். உடம்பிலிருந்து உயிர் பறிக்கப்பட்டு விட்டால் அந்த வணக்க வழிபாடுகள் எதுவுமே செய்ய முடியாது. அதற்கு பிறகு இன்னமொத்தர் செய்த சுபஹானல்லாஹ், இன்னமொத்தர் தொழக்கூடிய தொழுகை, நீங்க செய்ததை தவிர வேற எதுவுமே உங்களை வந்து சேர மாட்டாது என்பதை நாங்கள் விசுவாசம் கொண்டிருக்கின்றோம், நம்பி இருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அனைத்தும் எங்கட வாழ்க்கையோட முடிந்துவிடும். ஆனா சில இபாதத்துகள் இருக்கிறது, சில நன்மையான கர்மங்கள் இருக்கிறது, நாங்க மௌத்தானதுக்கு பிறகும் இறையடி சேர்ந்ததுக்கு பிறகும் அது நிச்சயமாக எங்களை பின்துயரும், எங்களை பின்துயர்ந்து வந்து கொண்டே இருக்கும், எங்களுடைய கபரை அழகுபடுத்திக் கொண்டே இருக்கும், எங்களுடைய கபர்களை நன்மைகளால் நிரப்பிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு புதிய நாளாகத்தான் இருக்கும். சுபஹானல்லாஹ். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா மாத்த இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் மௌத்தாகிவிட்டால் அமல்கள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டுவிடும், அதற்கு பிறகு எந்த அமலும் செய்ய முடியாது, அதற்கு பிறகு எந்த அமலும் யாரும் செய்து எனக்கு பலன் கிடைக்க போக மாட்டாது. ஆனால் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சதகத்துன் ஜாரியா, நிலையான ஒரு தர்மம், அதுல ஒன்று சொன்னார்கள், வலதுன் சாலிஹுன், சாலிஹான குழந்தைகள், குழந்தைகள் அல்ல சாலிஹான குழந்தைகள். அந்த குழந்தைகளுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வரையறை இட்டிருக்கிறார்கள், வலதுன் சாலிஹுன், குழந்தைகள் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கபர் பிரகாசமாக மாட்டாது, அந்த குழந்தைகள் சாலிஹான குழந்தைகளாக இருந்தால் நிச்சயமாக பெற்றோருடைய கபர் மன்னரை பிரகாசித்துக் கொண்டே இருக்கும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக துல்லியமாக, மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் குழந்தைகள் என்பவர்கள் எங்களுடைய மௌத்துக்கு பிறகும் எங்களுக்கு நன்மைகளை கொண்டு சேர்க்கக்கூடிய, கொண்டு தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு முதலீடாகத்தான் நாங்கள் அவர்களை பார்க்க வேண்டும். ஆனால் சமூகத்தில் அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருக்கிறதா? குழந்தைகள் பெற்றோர்களுக்கு இடையிலே உறவு எப்படி இருக்கிறது? குழந்தைகளை பெற்றோர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? நாங்க பார்க்கலும் எங்கட சமூகத்தில் நாலு வகையான பெற்றோர்கள். நீங்க ஒவ்வொருத்தரும் முடிவு செய்யும், நான் எந்த வகுப்பாரை சார்ந்தவர்? நாலு வகையான பெற்றோர்கள் எங்களுடைய சமூகத்தில் இருக்கிறாங்க. ஒரு சாரார் யார் என்று சொன்னா, சர்வதிகார போக்குடையவர்கள், சர்வதிகார போக்கு, குழந்தைகளுக்கு முன்னால் அவர்கள் சர்வதிகாரிகள். நான் சொல்லுவதை மட்டும் நீ கேட்க வேண்டும், நான் சொன்னபடி நீ வாழ வேண்டும். அதுக்கு சொல்றது ஒன் வே கம்யூனிகேஷன், ஒரு பக்கத்தால தான் செய்தி போகும், வாப்ப சொல்றது மட்டும்தான். வாப்பான்னு சொன்னா புள்ளைக்கு பயம் வரணும், வாப்பான்னு சொன்னா புள்ள நடுங்கிடணும், வாப்பாட்ட சொல்லுவேன்டா புள்ளைக்கு வேறொரு சாய்ஸ் இல்ல. சுபஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு சர்வதிகார போக்குடைய பெற்றோர்கள் எங்களுக்கு மத்தியில ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறார்கள். இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அதுக்கு நேர் மாத்தம். அவங்க யாருண்டா? அவர்கள் குழந்தைகளை மனம் போன போக்குல வாழ விட்டவர்கள். புள்ள எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க, உனக்கு தானே, எதை கேட்டாலும் சரி, தேவையா தேவையில்லையா, வயதுக்குரியதா வயதுக்கு இல்லாததா, சுபஹானது, எதுக்குமே இல்லை. புள்ளேட விருப்பம், வாப்பட விருப்பம், புள்ள சொல்லுது இதை செய்யணும், வாப்ப ரெடி. அதுக்கு நேர் மாத்தம். மேல உள்ள வாப்ப சர்வதிகார போக்குடையவர், இவரு ஒரு வகையான துஷ்பிரயோகம், பிள்ளைகள் தானே பிள்ளைகள் தானே பிள்ளைகள் தானே என்று சொல்லி என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ, பிள்ளைகள் எதெல்லாம் கேட்குமோ அதெல்லாத்தையும் கொடுப்பார். எதெல்லாத்தையும் கொடுப்பார், எதை பத்தி வளர்த்தி கொள்ள மாட்டார். பிள்ளைகளுக்கு தானே சம்பாதிச்சேன், பிள்ளைக்கு இல்லாதது யாருக்கு? பிள்ளைகளை திருப்திப்படுத்தாம யாரை திருப்திப்படுத்த, பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தாம யாரை சந்தோஷப்படுத்த என்று சொல்லி கேட்டுக்கொண்டு என்ன செய்வாங்கன்னா, பிள்ளைகளுக்கு சுபஹானல்லாஹ், அது ஒரு உலகம். மூணாவது ஒரு வகுப்பு இருக்கிறாங்க பெற்றோர்கள், அவங்க யாருண்டா பிள்ளைகளை கண்டுகொள்ளவே மாட்டாங்க. அவன் நல்லக போனாலும் சரி கெட்டு போனாலும் சரி, புள்ள ஒன்று இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி அவனுக்கு தெரியாது. அவர் யாருண்டா, அவர் எப்படிப்பட்டவர்ண்டா, எங்கட வீடுகளுக்குள்ள கரப்பத்தானும், எங்கட வீடுகளுக்குள்ள கரப்பத்தானும், எங்கட

பெறப்பட்ட பெற்றோரும் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். பெரிய செல்வந்தர்கள் பிள்ளைகளுக்கு செலவழிக்க மாட்டாங்க, பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. பிள்ளைகளுடைய அறிவு, கல்வி, நடவடிக்கைகள், தேவைகளுக்கு பணத்தை கொடுக்காத பெற்றோர்கள். இந்த மூணு வகையான பெற்றோர்கள் போக நாலாவது ஒரு வகையான பெற்றோர் இருக்கிறாங்க. அவங்க நடுநிலை பேணக்கூடிய அதிகாரத்தையும் செலவழிப்பார்கள், அதிகாரத்தையும் பாவிப்பார்கள். பிள்ளைகளுக்கு ரெண்டு பக்க கம்யூனிகேஷன், பிள்ளைகள் செல்வதையும் கேட்பார்கள், பிள்ளைகளுக்கு நேரம் கொடுப்பார்கள், பிள்ளைகளுடன் உரையாடுவார்கள், பிள்ளைகளுடன் விளையாடுவார்கள். பிள்ளைகளுடன் சுபஹானல்லாஹ் ஏதாவது ஒன்று பிள்ளைகள் கேட்டால் உடனே வாங்கி கொடுக்க மாட்டார்கள், சிந்தித்து தேவைதானா. பிள்ளைகளுடன் சேர்ந்து கம்யூனிகேஷன் உருவாக்கி ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், ஒரு அறிவுபூர்வமான ஒரு தொடர்பாடலினூடாக பிள்ளைகளுடன் கலைத்து பேசி சுபஹானல்லாஹ் உரையாடக்கூடிய பெற்றோர்கள். அப்படிப்பட்ட பெற்றோர்கள் சுல்லத்தும் மினல் அவ்வலீன் வகலீலும் மினல் ஆகிரீன். முந்தின காலங்களில் பெரிய ஒரு கூட்டம் இருந்துச்சு, அப்படிப்பட்ட ஒரு கூட்டம். ஆனால் பின்னோர்களில் அவர்கள் மிக குறைவானவர்கள், மிக குறைவு, கொஞ்சம் பேர் தான் என்று அதுக்கு சுபகு தொழுக சாட்சி சொல்லும், அதுக்கு சுபகு தொழுக சாட்சி சொல்லும். நம்மள இருக்கக்கூடிய எத்தனையோ முன்னோடிகள், தாவா களத்தில் உள்ள முன்னோடிகள், சமூக பெரியார்கள், சமூக தொண்டர்கள், அவர்களை கண்டால் சமூகமே எட்டி பார்க்கும், எட்டி பார்க்கக்கூடிய அளவுக்குரிய முன்னோடிகளை கூட பார்க்கலாம். சுபகுக்கு வரக்குள்ள தனியத்தான் வருவாங்க, தனியத்தான் வருவாங்க. அவர்களுடைய குழந்தைகளை காணும், வயது வந்த குழந்தைகள் இல்லை. ஏன் அந்த அளவுக்கு கூட அந்த வாப்பக்கு ஒரு அதிகாரம் இல்லை. தூங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை எழுப்பி சுமகுக்கு கூட்டிக் கொண்டு வாரத்துக்கு கூட ஒரு அதிகாரம் இல்லாத வாப்பா. நம்மள மாத்திரம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, பள்ளிக்கு போய் பார்த்தா பல நூறு பேர் பள்ளியில் இருக்கிறாங்க. ஒரு சொற்பமான கலீலும் மினல் ஆகிரீன், பின்னோர்கள் மிக சொற்பமானவர்கள் தான். தந்த பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு பள்ளி வாசலுக்கு வந்து சுமகுடைய தொழுகையை கூட தொழுதுட்டு போறதுக்கு நசீபு படைத்தவர்கள் மிக குறைவானவர்கள். வருத்தத்தோட சொல்லுகின்றேன், பிள்ளைகளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கிற வாப்பமார் வேண்டிய மட்டும் இருக்கிறாங்க சமூகத்தில். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நீங்க இப்ப யோசிங்க, இந்த நாலு பெற்றோர்கள் நான் எந்த வகுப்பை சார்ந்தவன்? இன்றைக்கு நீங்களே உங்களுக்கு ஒரு கேள்வி கணக்கு புள்ளையாக இருந்து கொங்கோ, நீங்களே முடிவு செய்யுங்க, நான் எந்த வாப்பா? என் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு கூட்டிக் கொண்டு எனக்கு சுபகுக்கு பள்ளிக்கு போக இயலுமா? என் பிள்ளைகளுக்கு முன்னால நான் யாரு? நான் ஒரு சர்வாதிகாரியா? என் வீட்டுக்கு உதாரணமாக நான் கடையில் இருந்து ஆபீஸ்ல இருந்து வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போனா என் பிள்ளைகள் என்ன வரவேற்கிறார்களா, அல்லது என்னை விட்டு விரண்டு ஓடுகிறார்களா? வாப்பா வந்துட்டார் என்று சொல்லி வீடு அமைதியாகி விட்டால் சர்வதிகார வாப்ப வீட்டுக்கு வந்திருக்கிறார். வீட்டுக்கு வாப்ப வந்து விட்டார் என்று சொல்லி வீட்டுக்குள்ள உள்ள குழந்தைகள் எல்லாம் வெளியே வந்து வாப்பாவை வரவேற்பதற்கு, வாப்பாவை கட்டி அணைப்பதற்கு, வாப்பாவுடன் பேசுவதற்கு பிள்ளைகள் ஓடி வருவாங்க என்றிருந்தால் அந்த வாப்ப யாரு? எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பெற்றோர்களை பற்றி குர்ஆனில் கலைத்திருக்கின்றான். இந்த பெற்றோரை பற்றி குர்ஆனில் கதைத்திருக்கின்றான், பேசியிருக்கின்றான். நீங்க எப்படிப்பட்ட பெற்றோராக இருக்க வேண்டும்? குர்ஆனில் பல பெற்றோர்கள், ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம் ஒரு வாப்பா, அவருடைய மகன் யஹ்யா அலைஹி ஸலாம் ஒரு மகன், ஒரு நபி, சுப்ஹானல்லாஹ். தாவூத் அலைஹி ஸலாம் ஒரு வாப்பா, அவருடைய மகன் சுலைமான் அலைஹி ஸலாம் ஒரு நபி, சுப்ஹானல்லாஹ், வாப்பா மகன். இப்படியாக பல பெற்றோர்களுடைய வரலாறுகளை குர்ஆன் சொல்லுகிறது. உங்களுக்கு வேணுமெண்டா நூஹ் நபியை போல ஒரு வாப்பாவாக இருக்கவும் வேணும்,

0: இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பாவை போல ஒரு வாப்பாவாக இருக்கவும், மேலும் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து போல ஒரு வாப்பாவாக இருக்கவும், மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து போல வாப்பாவாக இருக்கவும், மேலும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து போல ஒரு வாப்பாவாக இருக்கவும், மேலும் இந்த ஒவ்வொரு வாப்பாவுடைய குவாலிட்டியை பத்தி குர்ஆன் சொல்லுது. ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு புள்ளை இருக்கல்ல, ஒரு ஆம்பளை புள்ள, புள்ளை ஒன்று வேணும். அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, எதுக்கு புள்ளை? ஏன் ஜனாசா தொழுவிக்கிறதுக்கு அல்ல, ஏன் ஜனாசாவை தொழுவிக்கிறதுக்கு கேட்கல, ஏன் சொத்துக்கு ஒரு வாரிசு வேணும்னு கேட்க இல்ல. அவங்க கேட்டாங்க, அதுக்கு தெரியுமா, யரிசுனி வ யரிசு மின் ஆலி யாகூப், எனக்கு ஒரு மார்க்கத்தை, ஒரு தீனை எனக்கு நீ தந்திருக்கிறாய், அந்த தீன் என்னுடைய அப்பா யாகூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையிலிருந்து எனக்கு கிடைத்தது, அது எனக்கு பிறகும் தொடர வேண்டும், என்னுடைய தீனுக்கு ஒரு வாரிசை தந்திடுவாயாக. சுபஹானல்லாஹ், என்னுடைய தீனுக்கு ஒரு வாரிசு. இன்றைக்கு எங்கள்கிட்ட கடைக்கு வாரிசு இருக்கிறார், வாப்பட தொழிலுக்கு வாரிசு, வாப்பட வீட்டுக்கு வாரிசு. குர்ஆன் பேசக்கூடிய அழகான மொழி இது. யரிசுனி வ யரிசு மின் ஆலி யாகூப், யாகூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் நான் வந்தேன், யாகூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதம், அந்த மார்க்கம் என் வரைக்கும் வந்து விட்டது, எனக்கு பிறகு இது தொடர வேண்டும் என்றால் எனக்கு ஒரு வாரிசு வேணும். என்ற கடைக்கு என்ற புள்ள வாரிஸ், என்ற தொழிலுக்கு என்ற புள்ள வாரிஸ், என்ற வீட்டுக்கு என்ற புள்ள வாரிஸ், என்ற எஸ்டேட்டுக்கு என்ற புள்ள வாரிஸ், என்ற ஷயாஸுக்கு என்ற புள்ள வாரிஸ், சுபஹானல்லாஹ், எல்லாத்தையும் வாரிசாக்கிடுவாங்க. ஆனா நான் பள்ளி வாசல்ல கடைசி 10 வருஷம் முன் சஃபுல தொழுகிறேன், ஆனா அந்த சஃபுக்கு என்ற புள்ள வாரிசா? நான் ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஜகாத்து போக ஒரு 5% என்ற வருமானத்தில் சதக்காவாக கொடுக்கிறேன், அதே என்ற புள்ள கொடுக்குமா? அதே என்ற புள்ள பிரிச்சு கொடுக்குமா? சுபஹானல்லாஹ், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு உதாரணம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய வாப்பா ஒரு உதாரணம். அல்லாஹ் அப்படிப்பட்ட வாப்பா, அப்படிப்பட்ட பெற்றோரையாக அல்லாஹ் எங்களை ஆக்காம இருப்பானாக. அவங்க எப்படிப்பட்ட பெற்றோர் தெரியுமா? ஒரு சர்வாதிகார போக்கூடியவர், அடக்கி ஆளக்கூடியவர், சொன்னதைத்தான் செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மை கொண்டவர், ஒன் வே கம்யூனிகேஷன், ஒரு பக்கத்து தொடர்பாளருடையவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்போட பேசினாங்க, யா அபத்தி யா அபத்தி யா அபத்தி லிம தஅபுது ஷைத்தான், யா அபத்தி லிம தஅபுது மா லா தஸ்மா வலா. சுபஹானல்லாஹ், வாப்போட கதைக்கறாங்க, அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கு உரிய வாப்பா வாப்பா வாப்பான்னு பேசுறாரு. ஆனா அந்த வாப்பக்கு அன்பு மகனேண்டு சொல்றதுக்கு வாய் வர இல்லை, இவன் வாப்பா வாப்பா வாப்பான்னு கெஞ்சு.
1: நன்றி ஜசீம். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலங்கை இந்திய நேரம் சரியாக 12:00.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
3: அனைத்து விதமான IT தீர்வுகளும் ஒரே இடத்தில் premiumfintech.qa.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: என் முகத்தில் முழிச்சாம தொலைஞ்சி பெய்த்திடு. யார் சொல்றது? இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வாப்ப சொன்ன வார்த்தை. மகன் சொல்றார், யாபத்தி வாப்பா வாப்பா வாப்பா, ரொம்ப பணிவா கனிவா அன்பா இரக்கமா பேசுறாரு. ஆனா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ற வாப்ப எப்படி? பொத்துவாய, என் முகத்தில் முழிச்சாதே, உன்னை கல்லடிச்சு கொலை செய்து விடுவேன். சுபஹானல்லாஹ். இது ஒரு வாப்பா. இன்னமொரு வாப்பாவை பத்தி குர்ஆன் சொல்லுது, ஆச்சரியமான வாப்பா. அதான் சூரா யூசுஃபுடைய வாப்பா. சூரா யூசுஃபில் ஒரு தகப்பனாரை பத்தி, ஒரு வாப்பாவை பத்தி குர்ஆன் சித்தரிக்குது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாப்பா. எப்படிப்பட்ட வாப்பா? எப்படி அட்வைஸ் பண்றாரு பிள்ளைகளுக்கு? ஒரு மகன் கனவு கண்டு வந்து சொல்றாரு, அந்த கனவு கண்டு வந்து சொன்ன மகனுக்கும் யா புனைய லா தக்ஸு ருயா பேசுறாரு. கனவு கண்டுட்டு சொல்றாரு, வாப்பா மகனே இந்த கனவை நீ வெளியில யார்கிட்டையும் சொல்லாது, இந்த கனவை அடக்கி வா, இதை வெளியே சொன்னா உனக்கு பிரச்சனை வரும். சுபஹானல்லாஹ். இன்னொரு கட்டத்தில் இந்த வாப்பா அட்வைஸ் ஒவ்வொரு வகையான அட்வைஸ் பாடம் சொல்லிக் கொடுக்குது. இப்படித்தான் வாப்ப இருக்கணும். சர்வாதிகாரி அல்ல, அடக்கி ஆளக்கூடியவர் அல்ல, பிள்ளைகளுக்கு செவி சாய்க்கக்கூடியவர், பிள்ளைகளுடைய உறவாடக்கூடியவர், பிள்ளைகளுடைய கதைக்கூடியவர். குர்ஆன் சொல்லுது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய குழந்தைகள் எல்லாரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போய் ஒரு பால் கிணத்துல தூக்கி வீசிட்டு வந்துட்டாங்க, போட்டுட்டு வந்துட்டாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். வந்து சொன்னாங்க, வஜாஉ அலா கமீஸிஹி வஜாஉ அலா கமீஸிஹி பிதமின் கதிப். உடுத்திருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடுத்திருந்த ஷர்ட்டை கலட்டி ஒரு ஆட்டு அறுத்து அந்த ஆட்டுடைய ரத்தத்தை அதுல பூசி கொண்டு வந்து சொன்னாங்க. இந்த எவிடன்ஸ் வாப்பா, எங்கட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓடாய் சாப்பிட்டது என்று சொல்லி, பொய் ரத்தத்தை கொண்டு வந்து காட்டினாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்ததுமே சொல்லிட்டாங்க, இது பொய், ஓனாய் இப்படி சாப்பிடாது, ஓனாய் சாப்பிட்டு இருந்தா ஷர்ட் கிழிஞ்சிருக்கோன, என்ன மகன ஓனாய் சாப்பிட்டு இருக்குது, ஷர்ட்ல கிழிஞ்சொண்டும் இல்ல என்று சொல்லி சொல்லிவிட்டு சொன்னாங்க. காலபல் சவ்வலத்திலக்கும் அன்ஃபுசுக்கும் அம்ரா ஃபஸ்பரும் ஜமீல். பொறுமை காத்தார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ப நீங்களும் நானும் யோசிப்போம், எங்கட புள்ளையொண்டு இப்படிப்பட்ட ஒரு தவறை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தா நாங்க எப்படி நடந்து கொள்வோம், எங்களுக்கு என்ன பொறுமை இருக்கும்? இங்க குர்ஆன் சொல்றது சபுர் அல்ல, சபுருன் ஜமீல், அழகான பொறுமை, அழகான பொறுமை. தவறு செய்து விட்டு வரக்கூடிய குழந்தைகளை நாங்க எப்படி அரவணைக்கோணும், நாங்க எப்படி கட்டிப்பிடிக்கோணும்? கொலை செய்து விட்டு வராங்க. இந்த யூசுப் எங்களுக்கு வானம், அவருடைய உள்ளம் எப்படி இருக்கும்? சொந்த தம்பிய உடுத்திருந்த ஷர்ட்டையும் கலட்டி எடுத்துட்டு புள்ளைய தூக்கி தம்பிய தூக்கி ஒரு பால் கிணத்துல போட்டுட்டு வாராங்க. அப்படிப்பட்ட மனம் படைத்த கடினமான உள்ளம் கொண்ட அந்த குழந்தைகளோட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நடந்து கொண்டாங்க? அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இது சம்பவம் அல்ல, இது எனக்கு உங்களுக்கு ஒரு கண்ணாடி, இதை பார்த்து உங்களோட வாழ்க்கை அமைச்சுக்கோங்க. சபருன் ஜமீல், அழகான பொறுமை. அதுக்கு பிறகு இன்னும் சொல்ல சுபஹானஹு தஆலா, இரண்டாவது கட்டமாக ஒரு முறை லைஃப்ல யூசுஃபை இழந்தாங்க, இன்னும் ஒரு கட்டத்தில் தனக்கு விருப்பமான யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர் புன்யாமீன் இழக்கிறாங்க, அவங்களையும் காணாமாக்கிட்டாங்க, ஒருக்க கொண்டேத்து கிணத்துல போட்டாங்க. இன்னும் ஒரு முறை புன்யாமீன், இந்த வரலாறு படிச்சா உங்களுக்கு விளங்கும், இது குர்ஆனுடைய வரலாறு. அந்த கட்டத்திலேயும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து கொண்டும் செய்யலா, யா அஸஃபா அலா யூசுப் வபியத்த ஐனாஹு மினல் சுப்ஹானல்லாஹ். கண்ணப்படியே வெள்ளையாகி விட்டது, கண்ணல வெள்ள படந்து விட்டது, அழுதழுது அந்த அளவுக்கு அழுகிறாங்க. யூசுஃபையும் காணும், புன்யாமீனையும் காணும், என்ன நடக்க போகுது? அப்பேம் சொன்னாங்க, அஸல்லாஹு அய்யத்தியனி பிஹிம் ஜமீஆ ஃபஸபுரும் ஜமீல் பல் சவ்வலத் லக்கும் அன்புஸுக்கும் அம்ரா ஃபஸபுரும் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன் அஸல்லாஹு அய்யத்தியனி பிஹிம் ஜமீஆ சுப்ஹானல்லாஹ். அங்கேயும் சொல்றாங்க பொறுமை தான், பொறுமை பொறுமை. புள்ள வளர்க்கறதுக்கு கேபிட்டல் பொறுமை, பெற்றோராக இருப்பவர்களுடைய கேபிட்டல் ரசுமால் மூலாதாரம் பொருள் பொறுமை. பொறுமை இல்லாதவனுக்கு இதை செய்ய முடியாது, பொறுமை இல்லாதவனுக்கு இதை நடத்தாட்ட முடியாது. குர்ஆன் மிக தெளிவாக இதைத்தான் சொல்கிறது. இந்த சூரா யூசுஃபுக்கு அடுத்த சூரா சூரத்துர் ரஅத். சூரத்துர் ரஅத் குர்ஆனை படியுங்கள். சூரத்து ரஅத்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் என்ன தெரியுமா? வல்லதீன சபரு இப்திகா வஜ்ஹி ரப்பிஹிம் வஅகாமுஸ் ஸலாத வஅன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் ஸிர்ரன் வஅலானியதன் வயத்ரஊன பில் ஹஸனத்திஸ் ஸய்யிஅ உலாஇக லஹும் உக்பத் தார் جنات عدن تجري من تحتها الأنهار جنات عدن يدخلونها ومن صلح من آبائهم وأزواجهم وذرياتهم والملائكة يدخلون عليهم من كل باب سلام عليكم بما صبرتم. إن آية الله صلى الله عليه وسلم நாளை கியாமத்துடைய நாளையில் சுவர்க்கலோகத்தில் நீங்களும் நானும் என்னுடைய உங்களுடைய பெற்றோருடன் மனைவியுடன் சந்ததியுடன் சுவர்க்கத்தில் வீட்டிருப்போம். அந்த சந்தர்ப்பத்தெல்லாம் எனக்கும் உங்களுக்கு நசீபாக்குவானா? கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க பார்ப்போம். இந்த பக்கம் திரும்பி பார்த்தா உமா வாப்பா ரெண்டு பேரும் முன்னுக்கு நிற்கிறாங்க. முன்னால பார்த்தா வாழ்க்கையினுடைய துணைவி மனைவி முன்னுக்கு நிக்கிறா. இந்த பக்கம் பார்த்தா குழந்தைகள் பேரப்புள்ள எல்லாரும் நிக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு எப்படி இருக்கும் வீடு? அந்த காட்சி உலகத்தில் காண இயலாது. பேரப்பிள்ளைகளை பார்க்கக்குள்ள பெற்றோரை இழந்து விடுவோம். பிள்ளைகள் பெருக்க பெருக்க பெற்றோர்கள் நோயாளி ஆகிடுவார்கள். ஆனா சுவர்க்கத்தில் வமன் சலஹமின் ஆபா இஹிம், ஒரு பக்கத்தில் பெற்றோர்கள் கண்ணுக்கு முன்னால் அன்பு மனைவி, இந்த பக்கம் திரும்பி பார்த்தா பேரப்புள்ள பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு காட்சிய சுவர்க்கத்தில் நாங்கள் அனுபவிப்போம். வமன் ஸலஹ மின் ஆபாஇஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ ஸுர்ரியாதிஹிம், நாங்க எல்லாரும் இப்படி இருக்கும் பொழுது வல் மலாஇகத்து யதுகுலூன அலைஹிம் மின் குல்லி பாப், சுவர்க்கத்தினுடைய எட்டு கதவுகளினூடாக மலக்குமார்கள் சுவர்க்கத்துக்குள்ள வருவாங்க. வந்து எங்களுக்கு சலாம் சொல்லுவாங்க. சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு சாந்தி சமாதானம் உண்டாகட்டும். சுப்ஹானல்லாஹ். ஒன்றே ஒரு சலாம் சொல்லுவாங்க சுவர்க்கத்துக்குள்ள போகக்குள்ள. وَصِيقَ الَّذِينَ اتَّقَوْا رَبَّهُمْ إِلَى الْجَنَّةِ زُمَرًا حَتَّى إِذَا جَاءُوهَا وَفُتِحَتْ أَبْوَابُهَا وَقَالَ لَهُمْ خَزَنَتُهَا سَلَامٌ عَلَيْكُمْ. உண்டே சுவர்க்கத்துக்குள்ள போகக்குள்ள மலக்குமாறு சலாம் சொல்லுவாங்க. அந்த சலாத்தை சொல்லி சொல்லுவாங்க, திபுத்தும், நீங்க மணக்கிறீங்க. சலாமுன் அலைக்கும் திபுத்தும், நீங்க மணக்கிறீங்க. இங்க சலாம் சொல்றது எங்கட இபாதத்தை வச்சு, எங்கட வணக்க வழிபாட்டை வச்சு, எங்கட தொழுகையை வச்சு, எங்கட தர்மத்தை வச்சு சுவர்க்கத்துக்குள்ள போகக்குள்ள சலாம் சொல்லப்படும். சலாமுன் அலைக்கும் திபுத்தும். ஆனா சுவர்க்கத்துக்குள்ள போய் ஃபேமிலியாக குடும்பமாக பிள்ளைகளோட மனைவி மக்களோட பெற்றோரோட குடும்பமாக சுவர்க்கத்தில் இருக்கக்குள்ள அங்க சலாம் சொல்லுவாங்க திபுத்து.
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் லுகர் தொழுகைக்காக அதானுடிக்கின்ற நேரம் இது.
2: அதான் ஒலிக்கும் நேரம் அனுசரணை வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: தெரியுமா, ஹத்தா எஸ் அல ரஜுல அன் அஹ்லி பைத்தி, தன் குடும்பத்தை பத்தியும் அல்லாஹ் விசாரிப்பான். உலகத்துக்கு மார்க்கத்தை சொல்லுவது லேசி, உலகத்துக்கு கலைப்பது லேசி, உலகத்துக்குண்டே சொல்லுவது லேசி, வீட்டுக்குள்ள சொல்லுவது கஷ்டம். அதனால தான் குர்ஆன் சொல்லுகிறது, வஅன்ஸிர் அஷீரத்தகல் அக்ரபீன், உலகத்துக்கு மார்க்கத்தை சொல்லுவது போல உங்களோட குடும்பத்துக்கு மார்க்கத்தை சொல்லுங்கள். கூ அன்ஃபுஸக்கும் வஹ்லீக்கும் நாரா, உங்களோட குழந்தைகளையும் உங்களையும் நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற கருத்துக்கள் எல்லாம் குர்ஆனில் சொல்லப்பட்ட கருத்தாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஆரம்பத்தில் சுட்டிக்காட்டிய நாலு வகையான பெற்றோர்கள், சர்வதிகார போக்கூடிய பெற்றோர்கள், எதையுமே கண்டுகொள்ளாத பெற்றோர்கள், மனம் போன போக்கில் பிள்ளைகளை வாழவிட்ட பெற்றோர்கள் என்று மூணு வகையான பெற்றோர்களை பற்றி சொன்னேன். இந்த பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்த வேண்டும், நான் எப்படிப்பட்ட பெற்றோராக இருக்கின்றேன். நாலாவது ஒரு வகையான பெற்றோர்கள் யாரு தெரியுமா, குழந்தைகளுடன் உரையாடக்கூடியவர்கள், உறவாடக்கூடியவர்கள், விளையாடக்கூடியவர்கள், எதையும் என்னுடைய குழந்தைகளுக்குடன் கலைக்க முடியும், பேச முடியும், எனக்கு விருப்பம் என்றால் என்னுடைய குழந்தைகளுடன் எனக்கும் எதையும் கலைக்க முடியும். எந்த அளவுக்கு குர்ஆன் சொல்லுது என்றால், யாகூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாப்பா, அந்த வாப்பாவாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானா? யாகூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாப்பா, எந்த அளவுக்கு கம்யூனிகேஷன், எந்த அளவுக்கு தொடர்பாடல், எந்த அளவுக்கு பிள்ளைகளுடன் உறவாடுகிறார் தெரியுமா? பிள்ளைகள் யாரு, ஆரம்பத்தில் துரோகிகள், ஆரம்பத்தில் பாவம் செய்தவர்கள், ஆரம்பத்தில் அநியாயம் செய்தவர்கள், அந்த குழந்தைகளுடன் எந்த அளவுக்கு உரையாடினார்கள் என்றால் குர்ஆன் சொல்லுகிறது, அம் குந்தும் சுஹதா இத் ஹதர யஅகூப் அல் மௌத், யஅகூப் அலைஹிஸ்ஸலாம் மரணப்படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள், மரணப்படுக்கையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்டத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உட்பட, புன்யாமீன் உட்பட அத்துணை குழந்தைகளும் யூசுப் அலை யாகூப் அலைஹிஸ்ஸலாத்தை சுத்தி இருக்கிறாங்க. சுத்தி இருக்கக்கூடிய குழந்தைகளுடன் உரையாடுகிறார், மா தஅபுதுன மின் பஅதி, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்கி வழிபட போகிறீர்கள்? மௌத்து வரைக்கும் வாப்பா என்பவர் வாப்பா, மறந்து விடாதீர்கள். மரணப்படுக்கையில் இருந்து கொண்டும் குழந்தைகளுடன் உரையாடக்கூடிய, உறவாடக்கூடிய அளவுக்கு எங்களிடம் இருக்கக்கூடிய தொடர்பாடல், கம்யூனிகேஷன் ஸ்கில் வளர்க்கப்பட வேண்டும் என்பதை குர்ஆன் சொல்லி தந்திருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் மேலான அருள் செய்வானாக. அவனுடைய வழி நடந்து குழந்தைகளின் ஊடாக சுவர்க்கத்தை பெற்றுக்கொண்ட கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. எந்தெந்த குடும்பங்களில் பெற்றோர்கள் குழந்தைகள் ஊடாக பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன புத்திமதியை புத்தியாக்கி வைப்பானாக. வலா தக்னது வலா தயஸு இன்னஹு லா யயஸு மின் ரூஹில்லாஹி இல்லல் கவ்முல் காஃபிரூன். நேரம் இடம் கொடுக்காத்தினால் முடித்துக் கொள்கின்றேன். புள்ள வளர்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நிராசையாகி விடாதீர்கள், ஆதரவற்று போய்விடாதீர்கள், கவலைப்படாதீர்கள், சஞ்சலப்படாதீர்கள். உங்களுடைய வேலையை நீங்க சரியாக செய்தால் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வழிக்கு திரும்பி வரும் என்பதையும் சூரா யூசுஃப் அல்லாஹ் சொல்லிவிட்டு தான் சூரா யூசுஃபை முடித்திருக்கின்றார். இன்னஹு லா யயஸு மின் ரூஹில்லாஹி இல்லல் கவ்முல் காஃபிரூன். வலா லா தயஸு, நீங்கள் நிராசையாகி விட வேண்டாம், நிராசையாகி விட வேண்டாம். நீங்க என்ன செய்யுங்கோ தேடி பாருங்கள், வாழுவோம் என்று சொல்லி பாசிட்டிவாக பேசின உரையாடலை குர்ஆன் சுட்டி காட்டி இருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக, தௌஃபீக் செய்வானாக, நல்லருள் பாலிப்பானாக, பிள்ளைகளை கொண்டு கண் குளிச்சு நசீபாக்குவானாக, மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையையும் மனமாக்கி வைப்பானாக. சூனலோகத்தில் பெற்றோர்களுடன், மனைவியுடன், குழந்தைகளுடன், பேரப்பிள்ளைகளுடன் வீட்டிற்க அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته
3: இனமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்டீர்கள். உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்
6: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேரமும் உலகம் முழுவதும் தூய இஸ்லாத்தை தூய வடிவில் தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று தொடர் நிகழ்ச்சியான ஜீரதுன் நபி விசேட தொடர் நிகழ்ச்சியை கேட்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் விசேட மார்க்க உரையினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் இப்ராஹிம் மதனி அவர்கள்.
7: அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியா வல் முர்சலீன் வஅலா நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்ஸானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத், அர்ரஹீக்குல் மக்தூம்ங்கிற புத்தகத்திலிருந்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அந்த தொடரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை மலக்குல் ஜிபால், மலைகளுக்குள்ள மலக் சொன்ன இந்த செய்தியை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளம் அமைதி பெற்றது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா 7 வானங்களுக்கு மேலே இருந்து இந்த உதவியை அனுப்பியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை முன்னோக்கி வரும்போது வாதி நஹ்லா என்கிற ஒரு இடம், அங்கே பல நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்தார்கள். அந்த வாதி நஹ்லா என்பது அங்கு உள்ள 2 பகுதிகள், செயலுல் கபீர், ஜெய்மா. அங்கே நல்ல தண்ணீர் ஊற்றுகள் இருந்தது. அந்த பகுதிகளில் நிறைய பயிர்கள், தாவரங்கள் இருந்தது. பச்சை பசுமையான ஒரு பகுதி. நபி அவர்கள் அந்த இடம், அந்த சொல்லப்பட்ட இடங்களில் எந்த இடத்தில் குறிப்பாக இருந்தார்கள் என்பது வரலாற்று குறிப்பில் சொல்லப்படாத ஒரு செய்தி. ஆனால் இந்த 2 அஸ்ஸைலுல் கபீர், ஜெய்மா, எந்த இடத்தில் நபி அவர்கள் தங்கினார்கள் என்று குறிப்பாக சொல்ல முடியாது என்பது வரலாற்று குறிப்பு. இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த அந்த நாட்களில் அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்த போது ஜின்கள் நபி அவர்களிடத்திலே ஓதக்கூடிய குர்ஆனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற தகவலை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே 2 சூராக்களில் கூறுகிறார். முதலாவது சூரா சூரத்துல் அஹ்காஃப், 46 அத்தியாயம், 29 ஆயத்திலிருந்து 31 ஆயத்து வரைக்கும். அதே போல சூரத்துல் ஜின், 72 அத்தியாயம், 1 ஆயத்திலிருந்து 15 ஆயத்துகள் வரை அல்லாஹு தஆலா இந்த செய்திகளை சொல்கிறார். நபி அவங்க தாயிஃபிலிருந்து இந்த தாயிஃப் மக்கள் அவர்களுக்கு சொன்ன இந்த இஸ்லாத்தை எடுத்து சொன்ன இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அங்குள்ள சிறுவர்களையும் அடிமைகளையும் ஏவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை செய்யும்படி அவர்கள் ஏவினார்கள். அவர்கள் நபி அவர்களை கல்லால் வீசினார்கள். நபி அவர்களுடைய கால் பாதங்களிலிருந்து இரத்தம் வடியும் அளவுக்கு. இப்படியான ஒரு கவலையான சூழலில் தான் திரும்பி வந்து இந்த இடத்திலே இருக்கிறார்கள். இங்கே நபி அவர்கள் ஓதிக்கொண்டிருந்த குர்ஆனை ஜின்கள் கேட்டது என்ற தகவல் நபி அவர்களுக்கு அங்கே இருக்கும்போது தெரியாது. ஆனால் எப்போ தெரியுதென்றால் இந்த ஆயுதங்களை அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு இறக்கி சொல்லும்போது தான் விளங்குகிறது. என்ன என்ன அல்லா சொல்கிறான், இது சரஃபுனா இலைக்க நஃபரம் மினல் ஜின், ஜின்களில் ஒரு கூட்டம் உங்களிடத்தில் நாம் உங்களிடத்தில் நாம் திருப்பியிருந்தோம் என்றால் அனுப்பியிருந்தோம். எஸ்தமியூன் அல் குர்ஆன், நீங்கள் ஓதக்கூடிய குர்ஆனை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஃபலம்மா அல் ஹலரூஹு, நபி அவர்கள் அந்த குர்ஆனை ஓதி அந்த குர்ஆனை அவர்கள் ஓதுவதற்கு அந்த இடத்திலே சமூகம் அளித்திருந்த போது அந்த ஜின்கள் அந்த மற்ற ஜின்களுக்கு அவர்கள் கூறினார்களாம், காலு அன் சித்து, நீங்கள் வாய்மூடி இந்த ஓதுகிற குர்ஆனை கேளுங்க அப்படின்னு சொல்லி ஜின்களே ஜின்களுக்கு சொன்னது. அப்போ குர்ஆன் ஓதப்பட்டால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபைதா குரு அல் குர்ஆனு ஃபஸ்தமியு லஹு வ அன்சித்து, குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் அதை காது தாழ்த்தி கேளுங்கள், அமைதியாக இருங்கள். ரெண்டு செய்தி சொல்லப்படுகிறது. குர்ஆன் ஓதுனா நாங்கள் என்ன செய்யணும், பேசக்கூடாது, நாங்கள் காது தாழ்த்தி கேட்கணும். சிலவங்க பேசிக்கிட்டே குர்ஆனை போட்டிருப்பாங்க, அது தப்பு. சரியா, அல்லாஹு தஆலா சொல்லான், மா ஜஅல அல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைன், அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு இரண்டு உள்ளத்தை கொடுக்கவில்லை, பேசவும் கேட்கவும். ஒன்று பேசலாம், அப்போ கேட்க முடியாது, காதில் விழும், ஆனால் அது என்ன செய்தி என்பதை நம்ம என்ன செய்ய முடியாது, கிரகிக்க முடியாது. அப்போ குர்ஆனை ஓதுனா என்ன செய்யணும், பேசக்கூடாது, காது தாழ்த்தி கேட்கணும். இப்போ வீடுகளில் என்ன செய்வாங்க, குர்ஆனை போட்டுருவாங்க, ஃபோனில் இருக்குது குர்ஆன் போட்டாச்சு, அல்லது டிவியில் போட்டாச்சு, ரேடியோ அல்ல டேப் ரெக்கார்ட் என்று நிறைய இப்போது நம்முடைய புது புது சாதனங்களை கண்டுபிடிக்கப்பட்டு நம்மகிட்ட இருக்குது. இப்போ அவைகளை போட்டுட்டு இவங்க அவங்க பாடல பேசிக்கிட்டு இருக்கிறது. கடைகளில் குர்ஆனை போடுறது, பெரிய மால்களில் குர்ஆனை போடுறது, அங்கே வரக்கூடியவங்க அதை கேட்குறவங்க ரொம்ப குறைவு, எதுக்கு போடுறாங்கன்னு தெரியல. அவங்க வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, பேசுகிறவங்க பேசிக்கொண்டு இருப்பாங்க, அது உண்மையில் தவறு, அப்படி செய்யக்கூடாது. குர்ஆனை நாங்கள் ஓதினால் அல்லது பிறர் ஓதினால் அல்லது இந்த மாதிரியான சாதனங்கள் மூலமாக அந்த குர்ஆனுடைய ஓதக்கூடிய சத்தங்கள் வந்தால் நாங்கள் வாய் மூடணும், காது தாழ்த்தி கேட்கணும். அதனால் குர்ஆனை நாங்கள் இப்படி ஒரு விளையாட்டு பொருளாக வைத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ அல்லாஹு தஆலா அந்த ஜின்கள் நபி அவர்கள் இந்த குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்த போது அவர்கள் அங்கே வந்தார்கள், அதற்கு காது தாழ்த்தி கேளுங்கள் என்று சொன்னார்கள். ஃபலம்மா குதிய, நபி அவர்கள் ஓதி முடித்த போது ஃபலம்மா குதிய வல்லவ் இலா கோமிஹிம் முந்திரீன், அவர்களுடைய கூட்டத்தார்களுக்கு அந்த அவங்க வசிக்கக்கூடிய இடத்துக்கு போய் அவங்க என்ன சொல்கிறாங்க, முந்திரீன், எச்சரிக்கக்கூடியவர்களாக போனாங்க, எச்சரிக்கக்கூடியவர்களாக போனாங்க. என்னத்தை எச்சரிக்கிறது, இந்த குர்ஆன் நரகத்தை பற்றி எச்சரிக்கிறது. அந்த எச்சரிக்கையை இப்படி குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லி அவங்க போய் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய கூட்டத்தாருக்கு போய் சொல்கிறார்கள். காலு, என்ன சொன்னார்கள் ஜின்கள் அந்த தன்னுடைய கூட்டத்தாருக்கு, யா கௌமனா, எங்களுடைய கூட்டத்தாரே, இன்னா சமிஅனா கிதாபன் உன்ஸில மின் பஅதி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு இறக்கி வைக்கப்பட்ட ஒரு ஒரு இறை வேதத்தை நாங்கள் நிச்சயமாக கேட்டோம். முசத்திகன் லிமா பைன எதைஹி, இதற்கு முதல்ல இறக்கப்பட்ட அந்த தௌராத் இஞ்சில் என்கிற வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேதம்தான். இந்த குர்ஆனை பற்றி சொல்கிறாங்க, ஏன்னா ஒரு அல்லாஹ் இறக்கி வைத்த எல்லா வேதங்களும் எல்லா நபிமார்களுக்கு அடிப்படை விஷயங்கள் உண்டு. ஏகத்துவ செய்தி, அல்லாஹ் பற்றிய செய்தி, மறுமை பற்றிய செய்தி, இதெல்லாம் உண்டு தான். சில சட்டத்திட்டங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கு. அப்போ முதலுக்கு முரண்பட்டிருக்காது. அப்போ முதல் இறக்கப்பட்ட அந்த தௌராதி இஞ்சில் போன்ற வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய வேதமாக அது இருக்கிறது. யஹதி இலல் ஹக்கி வைலா தரீக்கும் முஸ்தகீம், உண்மையும் பக்கமும் நேர் பாதையும் பக்கமும் அது வழிகாட்டுகிறது. யா கௌமனா, எங்களின் கூட்டத்தாரே, அஜீபு தாயி அல்லா, அல்லாவுடைய இந்த அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த அழைப்பாளரை. அப்போ அவர் நம்புங்க, நபி அவங்கள குர்ஆன் நம்புங்க, வஆமினு பிஹி, அந்த நபியை கூட நீங்கள் ஈமான் கொள்ளுங்க. யஹ்ஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும், உங்களோட பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். வயஜிருக்கும் மின் அதாபின் அலீம், அந்த நம்பலமான மறுமையுடைய அதாபிலிருந்து உங்களை பாதுகாப்பார். இது யார் சொன்னது, ஜின்கள் ஜின்களுக்கு சொன்னது. இது எப்போ இந்த ஆயத்து இறங்குது, நபி நபி அவங்க தாயிபிலிருந்து அந்த செயலுல் கபீர் ஜெய்மா எங்கிற ஒரு இடத்துல பல நாட்கள் தங்கி இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நபி அவர்களுக்கு நபியர்கள் ஓதின குர்ஆன் இந்த ஜின்கள் கேட்டதென்று அல்லாஹ் இந்த சூரத்துல் அஹ்காஃபுடைய 29, 30, 31 ஆயத்துக்களில் நீங்கள் வந்து வீட்டில் போய் படித்து பாருங்கள். 46 அத்தியாயத்தில் 29, 30, 31 சூரத்துல் அஹ்சாப். இதை நல்லா கவனமாக படித்து பாருங்கள். இந்த செய்தி இது இந்த இந்த இந்த ஆயத்துகள் இறங்கியதுக்கு பிறகுதான் நபி அவர்களுக்கு தெரியும் என்னது, அங்கே ஜின்கள் வந்திருக்கிறது, ஜின்கள் இந்த குர்ஆனை கேட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 72 ஆயத்தில் சூரத்துல் ஜின், 72 அத்தியாயம், அதனுடைய பேர் என்ன, சூரத்துல் ஜின். அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 15 ஆயத்துக்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய 15 ஆயத்துக்கள், அந்த ஆயத்துகளிலே 1வது ஆயத்திலிருந்து 15வது ஆயத்து வரைக்கும் வரக்கூடிய அந்த ஆயத்துகளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஜின்கள் நபி அவர்களிடத்தில் அவர்களுக்கு அவர்கள் ஓதிய குர்ஆனை கேட்டார்கள் என்கிற செய்தியை இந்த சூராவிலையும் சொல்லலாம். குல் நபியை சொல்லுங்கள், ஊஹிய இலைய, எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டது, அன்னஹு ஸமா நஃபரும் மினல் ஜின்னி, ஜின்களில் ஒரு சாரார் நீங்கள் ஓதின குர்ஆனை கேட்டார்கள், ஃபகாலு, அவர்கள் தங்களுடைய மற்ற ஜின்களுக்கு சொன்னார்கள், இன்னா சமியானா குர்ஆனன் அஜபா, நாங்கள் ஒரு ஆச்சரியமான குர்ஆனை கேட்டோம், எஹதி இலர் ருஷ்தி, நேர்வழி நேர்வழியின் பக்கம் அது காட்டுகிறது, நேர்வழியை அது காட்டுகிறது, ஆமன்னா பிஹி, அதை கொண்டு நாங்கள் அந்த குர்ஆனை ஈமான் கொண்டோம், வலன் நுஷ்ரிக ரப்பினா அஹதா, எங்களுடைய ரப்புக்கு நாங்கள் யாரையும் நிச்சயமாக இணை கற்பிக்க மாட்டோம். சுப்ஹானல்லாஹ், ஜின்களே சொல்லுகிறது அல்லாஹ்வுக்கு நாங்கள் யாரையும் எதையும் இணை கற்பிக்க மாட்டோம். அப்படியே அந்த ஆயத்தை என்ன செய்கிறது, தொடர்கிறது. அதை படித்தால் நமக்கு நேரம் அதிகமாகிடும், நீங்கள் எதை போய் வீட்டில் படித்து பாருங்கள். அப்போ முஸ்லீம்களில் ஜின்களிலும் நம்மை போன்றவர்கள் இருக்கிறார்கள், நல்லவங்க கெட்டவங்க, முஸ்லீம்கள் காஃபிர்கள் என்று. இந்த ரெண்டு சம்பவங்களும், இந்த ரெண்டு சம்பவங்களும் எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது. இந்த குர்ஆன் இரண்டு இனத்துக்கும் பொதுவாக இறக்கப்பட்டது, தக்கலைன், இரண்டு இந்த இனங்களுக்கும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா சூரத்துர் ரஹ்மான்ல சொல்றான், ஃபபிஅய்யி ஆலாஇ ரப்பிக்குமா துகதிபான், உங்கள் ரெண்டு பேருடைய ரப்புடைய எந்த அத்தாட்சிகளை நீங்கள் ரெண்டு சாராரும் பொய்ப்படுத்துவீங்க, எதையும் பொய்ப்படுத்த மாட்டீங்க. அப்போ ரெண்டு பேர் நிறைய ஆயத்துக்களை எல்லாம் ஃபபி ஐய ஆலாஇ ரப்பிக்குமா என்று சொல்வதெல்லாம் யாரை பார்த்து, மனிதர்களையும் ஜின்களையும் பார்த்து. இந்த சம்பவத்தின் மூலமாக, இந்த ஆயத்தின் மூலமாக, ஆயத்துடைய அந்த வார்த்தை பிரயோகங்களின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த இடத்திலே செயலுல் கபீர் ஜெய்மா என்கிற இடத்தில் நபி அவர்கள் இருக்கும்போது தெரியாது. ஆனால் எப்போ தெரியுது, இந்த ஆயத்துகள் இறங்கியதுக்கு பிறகுதான் தெரியுது. ஏன்னா வயது சரஃப்னா இலே கனஃபுரம் மினல் ஜின் எஸ்ஸமி குர்ஆன், உங்களின் பக்கம் சில ஜின்களை திருப்பி விட்டோம், அவங்க குர்ஆன் ஓதியதை கேட்டாங்க அப்படி என்றும், சூரத்துல் அஹ்காஃபில் சூரத்துல் ஜின்ல அன்னஹு ஸமா குல் ஊஹிய இலைய அன்னஹு ஸமா நஃபரும் மினல் ஜின் ஃபகாலு இன்னா ஸமினா குர்ஆன் அஜபா, ஜின்கள் கேட்டார்கள்னு எனக்கு வஹி வந்திருக்குது நபி அவங்க சொல்றாங்க. அப்போ நபி அவர்களுக்கு இந்த ஆயத்துகள் இறங்கியதற்கு பிறகுதான் ஜின்கள் நாம் அந்த இடத்துல குர்ஆன் ஓதியதை கேட்டிருக்கிறார்கள் என்று விளங்குகிறது. அப்போ இந்த செய்தியை கேட்டதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்றால் அல்லாஹ் எனக்கு இப்படியெல்லாம் உதவி செய்கிறானே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷம் அடைந்தாங்க. அதே போல சூரத்துல் அஹ்காஃபுடைய இந்த ஆயத்து தொடர்கிறது, வமன் லா யுஜிபு தாஇ அல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய இந்த அழைப்பாளருக்கு விடையளிக்கவில்லையோ அவர் இந்த பூமியில் அல்லாஹுவை என்ன செய்ய முடியாது, பலஹீனமாக்க முடியாது. அல்லாஹு தஆலா வலைஸ லஹு மின் தூனிஹி அவுலியா உலாயிக ஃபீ லலாலி முபீன் வ அன்னா வனன்னா அல்லன் நுஜிஸல்லாஹ ஃபில் அர்லி வலன் நுஜிஸஹு ஹரபா, நாங்கள் அல்லாஹுவை பலஹீனப்படுத்த முடியாது என்றும், அந்த உலகத்திலே அவனை நாங்கள் அவனை விட்டும் எங்கேயும் விரண்டு ஓடவும் முடியாது என்றும் நிச்சயமாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த ஆயத்துக்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைந்தாங்க. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுடைய இந்த தாவத்தை யாராலும் தடுக்க முடியாது என்ற ஆயத்தை அல்லாஹு தஆலா இறக்கி நபி அவர்களுக்கு இன்னும் ஒரு என்ன மனசில் ஒரு உற்சாகத்தை கொடுத்தான். இப்போ தாய்ப்பிலிருந்து வரும்போது பெரிய கவலையோடு வராங்க, யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. அதே நேரத்தில் அவர்களை அவர்கள் விரட்டினார்கள், அவமானப்படுத்தினார்கள். ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா மலைகளுடைய மலக்குகளை அனுப்பி ஒரு நன்மாராய் செய்தி சொன்னான். அதே போல் இப்படியான சில வசனங்களை இறக்கியும் நபி அவர்களுடைய மனசில் இருந்த கவலையை போக்கும் அளவுக்கு இந்த சம்பவங்களை, இந்த ஆயத்துக்களை இறக்கிய போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உற்சாகம் அடைந்தார்கள், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நபி அவருடைய உள்ளத்தில் இருந்த அந்த கவலைகள் எல்லாம் அவர்களிடத்திலிருந்து நீங்கி விட்டது. எந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் நாம் மக்காவுக்கே போவோம் என்று என்ன செய்தாங்க, மக்காவுக்கு போவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுக்கிறாங்க. அப்போது அவர்களுடன் சென்ற அந்த ஜைது பின் ஹாரிஸா என்கிற அந்த அந்த சிறுவர் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார், நீங்கள் எப்படி மக்காவுக்குள்ள நுழைய போறீங்க, இந்த மக்காவில் உள்ள மக்கள் உங்களை வெளியாக்கிட்டாங்களே, மக்காவில் இருக்கக்கூடாது என்று, அதாவது குறைஷிகள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜெய்தே, அல்லாஹு தஆலா அதற்கு ஒரு வழியை வைப்பான். இப்படியான ஒரு கஷ்டமான சூழலிலும் அல்லாஹ் மீது எப்படியான நம்பிக்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தாங்கன்னு பாருங்க. ஊர்லேருந்து விரட்டாங்க இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க, எங்கே போனாங்களோ அங்கேயும் என்ன செய்யலை, தாய்விலையும் ஏதாவது ஒரு உதவி ஒரு நல்ல செய்தி கிடைத்திருந்தால் அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் அங்கேயும் என்ன செய்யலை, அவங்களுக்கு அதற்கு ஒரு சரியான விடை கிடைக்கல. மக்காவை விட மோசமாக இருந்தது தாயிஃப். அப்படியான நேரத்தில் கூட போனவரும் எப்படி நீங்கள் திரும்ப அங்கே போக முடியும் என்று கேட்டபோது நபி அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹை பற்றியிருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறாங்க, அல்லாஹ் அதுக்கு ஒரு வழியை வைப்பார். இப்போ நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த இஸ்லாத்தை பின்பற்றும் போது வரக்கூடிய எதிர்ப்புகள் அதையெல்லாம் கண்டு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, நாங்கள் பயந்து இந்த இஸ்லாத்தை விட்டுடக்கூடாது, உண்மையான கொள்கைகளையும் விட்டுவிடக்கூடாது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பல சோதனைகள் அதையெல்லாம் கண்டு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, இனிமேல் நமக்கு உதவியே கிடைக்காதோ என்று முடிவெடுத்து விடக்கூடாது. அல்லாஹ் இருக்கிறான், அதற்கு வழியை வைப்பான், முயற்சி பண்ணணும், அல்லாஹ்மே நம்பிக்கை வைக்கணும். சுபஹானல்லாஹ். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அவருக்கு அந்த செய்தியை சொல்லிட்டு அல்லாஹ் தன்னுடைய தீனுக்கு அவன் உதவி செய்வான், தன்னுடைய நபிக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்று அவருக்கு ஆறுதல் வார்த்தை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு கிட்டே நெருங்கி கொண்டிருந்த போது ஹிரா குகையிலே சில நாட்கள் தங்கினார்கள். அங்கிருந்து ஹுசாயங்கிற கோத்திரத்தை சேர்ந்த ஒருவரை அஹனஸ் இப்னு ஷரீக் அல்லது ஷுரைக் என்பவரிடத்தில் ஒரு செய்தியை அனுப்புகிறாங்க. என்ன அனுப்புகிறாங்க, நான் இப்போ வந்திருக்கிறேன், மக்காவுக்குள்ளே நுழைய போகிறேன், எனக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுப்பீர்களா. அந்த காலத்தில் உள்ள ஒரு வழக்கம் என்னவென்றால், யாராவது ஒருவருக்கு ஒரு கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவர் அடைக்கலம் கொடுத்தால் அவரை யாரும் என்ன செய்யக்கூடாது, எதுவும் பண்ணிவிடக்கூடாது. பண்ணினா அடைக்கலம் கொடுப்பதாக எடுத்துக்கொண்டவருடைய கூட்டம் எல்லாம் சேர்ந்து அவரை அடைக்கலம் கொடுப்பதற்காக ஏற்றுக்கொண்டவருக்கு அநியாயம் செய்தவர்களை விடமாட்டாங்க, பழிக்கு பழி வாங்குவாங்க. இது அவங்களுடைய காலத்தில் அன்றையிலிருந்து அவங்களுடைய ஒரு பழக்கம் என்றும் அது அரபுகளிடத்தில் இருக்கிறது. அவர் சொன்னார், நான் அப்படி செய்ய முடியாது, ஏனென்றால் நான் இந்த மக்காவாசிகளோடு என்ன செய்திருக்கிறேன், அவங்களோட சில ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறேன், அவங்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்று, அவங்களுக்கு எதிராக நான் நடக்கக்கூடாது என்று. ஆகவே ஒப்பந்தம் பண்ணியவர் இப்படியான ஒருவருக்கு என்ன செய்ய முடியாது, அடைக்கலம் கொடுக்க முடியாது என்று அவர் உண்மையை சொல்லி விலகி கொண்டார். பிறகு சுஹைல் இப்னு அம்ர் என்கிற ஒருவரிடத்திலே இந்த செய்தி அனுப்புகிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, பனு ஆமிர் என்கிற அந்த கூட்டத்தினர் பனு காபுக்கு என்ன செய்ய முடியாது, அடைக்கலம் கொடுக்க முடியாது என்று அவரும் முடியாதுன்னு சொல்லிட்டார். முத்தலிம் இப்னு அதி என்கிறவருக்கு அனுப்புகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரை ஏற்றுக்கொள்கிறார். அவர் சரி, நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறேன். யார் அது? முத்தலிம் இப்னு அதி. முத்தலிம் இப்னு அதி அவர் ஏற்றுக்கொள்கிறார், நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குகின்றேன் என்று. அவர் என்ன செய்தார், பிள்ளைகளுக்கும் தன்னுடைய கூட்டத்தாருக்கும் சொல்ல, நீங்களும் ஆயுதத்தை அணிந்து கொள்ளுங்கள், ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு வாங்க, போய் காபாவுடைய நாலு மூலையிலும் நின்று கொண்டார்கள். பிறகு அவர் சொன்னார், முத்தையம் பின் அதி, நான் முஹம்மதை என்ன செய்து கொண்டேன், அடைக்கலம், முஹம்மதுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன். பிறகு நபி அவர் அந்த மக்கள்கிட்ட சொல்றார், அறிவிக்கிறார், யாரும் முகமது சல்லா சாங்களுக்கு இது புறவுன்னு செய்து விடக்கூடாது என்று. பிறகு நபி அவர்களை அழைத்து வரும்படி செய்தி அனுப்புகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைது பின் ஹாரிதாவோடு என்ன செய்றாங்க, வருகிறார்கள். மஸ்ஜிதுல் ஹராம் வரைக்கும் வந்துட்டாங்க. அங்கே முத்தையம் பின் அதி அவர்கள் தன்னுடைய வாகனம், அன்று இருந்த வாகனம் என்ன, ஒட்டகம், அதன் மேலே ஏறி நின்று, குறைஷி மக்களே, நான் முஹம்மதை முஹம்மதுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன், யாரும் உங்களில் அவரை பழிக்கக்கூடாது, அவருக்கு நோவினை செய்யக்கூடாது அப்படிங்கிறார். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அந்த அடைக்கலம் பெற்றதற்கு பிறகு காபாவுக்கு வந்து அஜல் ரசத்து கல்லை முத்தமிட்டு அதற்கு பிறகு தவாப் செய்து இரண்டு அக்கா சுண்ணத்தை தொழுது, அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து தன்னுடைய வீட்டுக்கு திரும்பினார்கள். முத்தையம் இப்னு அதி அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் நபி அவர்களோடு ஆயுதம் ஏந்தியவர்களாக சென்று அவர்களுடைய வீடு வரும் வரைக்கும் அவர்களை பாதுகாப்பாக நபியவனுடைய வீட்டுக்குள் அவர்களை விட்டார்கள். அப்போது அபூ ஜஹில் கேட்டானாம், முத்தையமே, நீ இவருக்கு அடைக்கலம் கொடுத்தது மாத்திரமா அல்லது இவருடைய மார்க்கத்தையும் நீ பின்பற்றக்கூடியவரா, இஸ்லாம் ஆயிட்டியா? அப்போ முத்தையம் இப்னு அதி சொன்னார்கள், இல்லை, நான் அவருக்கு அடைக்கலம் மாத்திரம்தான் கொடுத்துருக்கிறேன், அவருடைய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியா? அப்படி என்றால் நீ அடைக்கலம் கொடுத்தவருக்கு நாங்களும் எதுவும் செய்ய மாட்டோம் என்று அவன் சொன்னான் என்கிற ஒரு செய்தியும் இந்த செய்தியோடு வரலாற்றில் குறிப்பில் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான ஒரு கட்டான கட்டத்தில் தனக்கு செய்த அந்த உதவியை ஒருமுறை சொல்லி காட்டினார்கள். பத்ர் போர்க்களம் முடிந்ததற்கு பிறகு முத்தையம் இப்னு அதி, இப்போது உயிருடன் இருந்து என்னிடத்திலே இந்த இவர்கள் இப்போது பத்ர் போர்க்களத்தில் அந்த பத்ர் போர்க்களத்தில் கொலை செய்யப்பட்டவர்கள், அவர்கள் ஒரு பள்ளத்தாக்கிலே போடப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் விஷயத்தில் இவர்களை விடும்படி கேட்டிருந்தால் அவர் செய்த இந்த ஒரு பெரிய உதவிக்காக பரிகாரமாக நான் என்ன செய்திருப்பேன், அவர்களை நான் விடுதலை செய்திருப்பேன் என்று பத்ர் யுத்தம் நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படிங்கிற தகவலை சொல்லி இந்த நபி அவர்கள் தாயிபிலிருந்து மீண்டும் மக்காவுக்கு திரும்பி வரும்போது நடந்த சில சுவாரஸ்யமான செய்திகளை கேட்டோம். நீங்களும் இந்த செய்திகளை விட்டு படிங்க, சரியா? இதில் எவ்வளவு ஈமானியத்தான செய்திகள் நம்முடைய உள்ளத்திலே அதிகரிக்கப் போகின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம். இஸ்லாத்தை சொல்லுவதற்காக ஒரு நபி, ஒரு மாமனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்பது இந்த சம்பவங்களின் மூலமாக தெரிகிறது. ஆகவே அல்லாஹ்கு சுப்ஹானஹு தஆலா இந்த தீனை நம்மிடத்திலே ஃப்ரீயாக தந்திருக்கிறான், எந்த தியாகமும் இல்லாமல். அது நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் பின்பற்றணும், எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களுடைய குடும்பத்துக்கு அதை சொல்லணும், பிறருக்கும் எடுத்து வைக்கணும், அதன்படி வாழ்ந்து நாங்கள் மரணிக்கணும், உலகத்திலும் வெற்றி பெறணும், மறுமையிலும் வெற்றி பெறணும். அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இந்த சமூகத்தை எல்லாம் ஆக்கி தரணும். அதற்கு நாங்கள் என்ன செய்யணும், எங்கள்டிருந்து ஆரம்பிக்கணும். ஒரு பெரிய பில்டிங் அது இவ்வளோ கட்டப்பட்டு உயர்ந்திருக்கின்றதனால் அதில் முதல் ஒரு கல் வைக்கப்பட்டு அந்த கல்லுக்கு மேல் தான் மற்ற கல்லுகள் வைக்கப்பட்டது. நான் ஒரு இப்படிப்பட்ட முதல் கல்லாக மாற வேண்டும், தான் தன்னை திருத்தி கொள்ள வேண்டும் என்ற, நான் இப்படி பேசும்போது இந்த விரல் என்ன காட்டுது, முதல் நான் தான், பிறரை சொல்லக்கூடாது, அவர் செய்யட்டும், அவர் நான் திருந்தணும், நான் முதல்ல திருந்தணும், என்னுடைய தாய் தந்தை, என்னுடைய மனைவி, என் பிள்ளைகள் என்று என்னிலிருந்து ஆரம்பிக்கணும். இப்படி ஒவ்வொருவரும் செய்தால் சமூகமே திருந்திடுவாங்க இல்லையா? அதனால் இந்த தீனை எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்யணும், தேடி தேடி படித்து வாழ்க்கையில் பின்பற்றணும் இன்ஷால்லா. அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டுமாக இன்ஷால்லா. எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறாங்க இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறதுக்கு. இது நடந்ததில் ஆயிரத்தில் ஒன்றும் இல்லை, இது ஒரு வரலாற்று செய்திகள். ஆனால் நடந்தது இதை விட அதிகமானது. அதே இவர்களுக்கு கிடைத்த தகவலில் ஒரு சின்ன பாதியை தான் நம்ம படிச்சிருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த தீனை வளர்ப்பதற்கு எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கிறார்கள், இது இன்றைக்கி நம்மளை தெரியாது எவ்வளோ ஃப்ரீயாக போயிட்டுருக்குது. அப்படி இல்லாமல் இதை ஒரு பெருமதியான மார்க்கமாக நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.
6: நேர்கள் இதுவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை தொடரான ஸீரத்துன்நபி விசேட தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் இப்ராஹிம் மதனி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி.
3: உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் முஸ்லிம் வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும்
1: முஸ்லிம் வானொலி.
2: நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு உண்மையான முஸ்லிம் மாணவர் எப்படி இருக்க வேண்டும் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க சொற்பொழிவினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி
3: அவர்கள். والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. இது ஒரு பயானா கொண்டு போக நான் விரும்பல. சரியா, எவ்வளவு பயான்கள் கேட்டிருப்பீங்க, எவ்வளவு அறிஞர்களுடைய உரைகளை கேட்டிருப்பீங்க. இது ஒரு பயானா இல்ல, நமக்குள்ள பேசுவோம் சில விஷயங்களை. பேசுறதன் மூலியமா நமக்கு சில தெளிவுகள் கிடைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள், அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய வாய்ப்பை, ஒரு சுதந்திரத்தை அல்லாஹ் நமக்கு தந்தது. அப்படியா இல்லையா? நம்ம நினைச்சா தொழுவலாமா இல்லையா? நினைச்சா தொழுவலாம், நினைச்சா குரான் ஓதலாம், நினைச்சா இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து வைக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த வாய்ப்பது, அல்லாஹ் கொடுத்த அருள் அது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கத்தை சுதந்திரமாக அல்லாஹ் நமக்கு பின்பற்றுவதற்கு வாய்ப்பை தந்தது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் அதற்கு. ஒரு சமூகம் நேரான பாதையில் பயணிக்க வேண்டும் என்றால் அந்த சமூகத்துக்கு மிக முக்கியமான பங்கு யார் யார்கிட்டிருந்து வரணும்? ஒரு சமூகம் வெற்றியுடைய சமூகமாக, ஒரு சமூகம் நேரான பாதையுடைய சமூகமாக மாற வேண்டும் என்றால் அந்த சமூகத்துடைய பங்கு யாரிடத்திலிருந்து வரணும்? பிறக்கக்கூடிய குழந்தைகள்ட்ட இருந்தா? யார்கிட்ட? வாலிபர்கள்ட்ட இருந்து. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் சரி, அவர்களுக்கு பின்னாலும் சரி, இந்த மார்க்கம் மேலோங்கியதற்கு மிக முக்கியமாக பங்காற்றியது யார்தான்? சமூகத்துடைய வாலிபர்கள் தான். இப்ப எந்த ஒரு வாலிப சமூகம் நேரான பாதையில் பயணிக்குமோ அந்த சமூகம் நேராக இருக்கும். எந்த ஒரு சமூகத்துடைய வாலிபர்களுடைய சமூகம் தவறான பாதையில் செல்லுமோ அந்த சமூகம் வெற்றி பெறாது. அதனால் ஒரு சமூகத்தை அழிக்க வேண்டுமென்றால், ஒரு சமூகத்துடைய ஒட்டுமொத்த அமைப்பையும் சீர்குலைக்க வேண்டுமென்றால், அந்த சமூகத்துடைய வாலிபர்களை சீர்குலைத்தால் போதும். அந்த சமூகத்திற்கு நோக்கம் இருக்காது, குறிக்கோள் இருக்காது, லட்சியம் இருக்காது. கீழே விழுந்தாலும் மேலே கொண்டு செல்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பருவம் மிக முக்கியமான பருவம். அல்லாஹ் நாளை மறுமையில் விசாரணை செய்வான். எல்லா விசாரணையும் மறுமையில் உண்டு. அல்லாஹ் எல்லாவற்றையும் குறித்து விசாரிப்பான், எதையும் அல்லாஹ் மறக்க மாட்டான். கொடுக்கப்பட்ட எல்லா அருட்கொடையும் நாளை மறுமையில் என்ன செய்யப்படும், என்ன செய்யப்படும்? நம்பிக்கை இருக்கா இல்லையா மறுமை பத்தி? மறுமையில் அல்லாஹ் எழுப்புவான் நம்பிக்கை இருக்கா இல்லையா? பல பேருக்கு இல்லாத மாதிரி இருக்க, இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அல்லாஹ் நம்மை எழுப்புவான், நம்மை விசாரணை செய்வான். அல்லாஹ்வுடைய விசாரணையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது, யாராக இருந்தாலும் சரி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரிக்கக்கூடிய அந்த விசாரணையில் மிக முக்கியமான விசாரணை, உன் வாலிப பருவத்தை எப்படி கழித்தாய்? அல்லாஹ் அதை குறித்து கேட்டு தீருவான். மிக முக்கியமான காலத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை வாழ வைத்திருக்கிறான். இந்த பருவத்தில் மிக முக்கியமானது ஒரு மனிதன் கல்லூரிக்குள் நுழையக்கூடிய அந்த பருவம், காலேஜில் போகக்கூடிய அந்த பருவம் மிக முக்கியமானது. ஏன்? அந்த வருடத்தில் அவன் எப்படி தன்னை வளர்க்கிறானோ அதுதான் அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும், எதை அங்கே சேகரிக்கிறானோ அதுதான் அவனுடைய ஒட்டுமொத்த அம்சமும். வாலிப பருவத்தை கல்லூரியுடைய வாழ்க்கையில் சீர்குலைக்கக்கூடிய மிக முக்கியமான இரண்டு அம்சங்கள், அதை பத்தி முதல்ல பார்த்துருவோம். ரெண்டு மிகப்பெரிய பயங்கரமான டேஞ்சரான விஷயம். இது ஒருவனுக்கு சரியாக அமைந்தால் அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இந்த பருவத்திற்கு பிறகு நேராக அமையும். இது ஒருவனுக்கு கெட்டுவிட்டால் இதற்கு பிறகு வரக்கூடிய எல்லாம் கெட்டுவிடும். கல்லூரிக்குள்ள போகும் போன பிறகு, எல்லாரும் காலேஜ் படிக்கிறீங்கல்ல, நாங்களும் காலேஜ் படிச்சிருக்கோம். காலேஜுக்குள்ள நுழையும் போது ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய முதல் விஷயம் எது? கல்லூரிகளை போன உடனே கிடைக்கக்கூடிய முதல் விஷயம் என்ன? வீட்டில இருந்து பாப்பா அம்மா கூட்டு வந்து காலேஜ்ல ஹாஸ்டல்ல விட்டுருவாங்க. ஹாஸ்டல் தானே எல்லாமே பக்கத்து போவோம், அல்லது டே ஸ்காலரா இருந்தா கிளாஸ் ரூமுக்கு போவோம். போன உடனே கிடைக்கக்கூடிய முதல் விஷயம் எது? எக்கனாமிக்ஸ் படிப்பீங்களா, பிசிக்ஸ் படிக்க போறீங்களா, எது கிடைக்கும்? ஃப்ரெண்ட்ஷிப். அஸ்ஸுஹ்பா ஸாலிஹா அஸ்ஸுஹ்பா ஸய்யா. ஒருவனுக்கு நல்ல நண்பன் அமையலாம், அல்லது தீய நண்பன் அமையலாம். ஒருவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை யாரை குறித்து சொல்லலாம்? தன்னுடைய நண்பன் எப்படி இருக்கிறானோ அப்படித்தான் அவன் இருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் பேர் கேட்டேன்னு சொல்லணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மர்உ அலா தீனி கலீலி. ஒரு மனிதன் தன் நண்பன் எப்படி இருக்கிறானோ அப்படித்தான் அவனும் இருப்பான், ஃப்ரெண்ட் எப்படி இருக்கிறானோ அப்படித்தான் அவனும் இருப்பான். فَلْيَنْظُرْ أَحَدُكُمْ مَنْ يُخَالِي رسول الله صلى الله عليه وسلم சொன்னார்கள், فَلْيَنْظُرْ. رسول الله ஒரு விஷயத்தை கட்டாயமாக்கினால் அது கட்டாயம் தான். رسول الله உன்ன கட்டாயமா செய்கின்னு சொன்னா என்ன அர்த்தம்? செஞ்சுதாகும். فَلْيَنْظُرْ நீங்கள் பாருங்கள், فَلْيَنْظُرْ أَحَدُكُمْ مَنْ يُخَالِي நீங்கள் யாரோடு பழகுகிறீர்கள், நட்பை வைத்துக் கொள்கிறீர்கள் என்று நீங்கள் பாருங்கள். அதுதான் உங்க உங்களை சொல்லும். நீ யார், உன்னுடைய வழி என்ன, நீ எப்படி இருப்பாய் என்பதை அதுதான் தெளிவுபடுத்து. ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய நட்பு தவறான நட்பாக அமைந்தால் என்னாகும்? அவன் என்ன ஆவான்? தவறான மனிதனாகத்தான் ஆறுவான். சிகரெட் பிடிக்கிறது ஹராமா ஹலாலா? ஹராமா ஹலாலா? ஹராமா ஹலாலா? சந்தேகம் இருக்கா? இருக்காது. சிகரெட் ஹலாம் ஹராம் இல்ல ஹலால் தான் சொல்லி யாராவது சொல்றீங்களா? ஹராம் தானே. ஸ்மோக்கிங் கில்ஸ். அது அருந்தினாலே என்ன ஆகும்? அவன் இறப்பை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக் கொள்கிறான். ட்ரக் அடிக்கிறது ஹராமா ஹலாலா? ஹராமா ஹலால் சொல்லுங்க, நாவால சொல்லுங்க. ஹராம் இறைவனால் தடுக்கப்பட்டது. அது அவனை என்ன ஆக்கும்? கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துக் கொண்டு வரும். மெடிக்கல் ஸ்டூடெண்ட் கூட என்ன செய்யறான்? ட்ரக் அடிக்கிறான், சிகரெட் பிடிக்கிறான். அவனுக்கு தெரியும் அதனால் என்ன பாதிப்பு வரும் சொல்லி. இருந்தாலும் அவனுக்கு தேவை ஒரு இன்பம், ஒரு போதை. இப்படி பழக்கத்தில் உள்ளவர்களோடு நட்பு வைத்தால் என்ன ஆகும்? சிகரெட் பிடிக்காதவன் கூட என்ன செய்வான்? என்ன செய்வான் பேசுங்க? சிகரெட் பிடிப்பான். அல்லது நான் சிகரெட் பிடிக்க கூட பிடிக்கிறவங்களோட தான் பழக, ஆனா நான் சிகரெட் பிடிக்கிறது இல்லையே அப்படின்னு ஒருத்த சொல்லலாம். அவனுக்கு என்ன ஆகும் தெரியுமா? அந்த சிகரெட் பிடிக்கிறத தப்பா பார்க்க மாட்டான், அவ்வளவுதான். அந்த நட்பு அவனுக்கு எதை கொடுக்கும்? ஒன்று அந்த பழக்கத்தை கொடுக்கும், அல்லது அந்த பழக்கத்தின் மீது உள்ள வெறுப்பை நீக்கும். சொல்றது புரியுதா இல்லையா? தீய நட்பு ஒருவனுக்கு கிடைத்தால் ஒன்று அவன் தீயவனாக மாறுவான், அல்லது அந்த தீயதை பற்றிய கவலை அவனுக்கு இருக்காது. சிகரெட் தானே சொல்லிடுவான், ட்ரக் தானே சொல்லிடுவான், இதெல்லாம் அடிச்சு அந்த காலத்தில் இதெல்லாம் அடிக்காம இந்த காலத்தில் வாழ முடியுமான்னு சொல்லிடுவான். அவர்கள் சொன்னார்கள், ஒரு நல்ல நண்பனுக்கும் தீய நண்பனுக்கும் உள்ள உதாரணம், ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கும் ஒரு தீய ஃப்ரெண்டுக்கும் உள்ள உதாரணம் என்ன? நறுமணத்தை உதாரணம் என்ன? நறுமணத்தை

ஒண்ணு உள்ள போறதுனால நறுமணம் கிடைக்கும், அல்லது அவங்க கொடுக்கக்கூடிய அந்த டெஸ்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது அங்க போய் ஏதாவது வாங்கலாம். இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு நடக்கும். ஒரு அயன் ஸ்மித் இரும்பு பட்டறையில் வேலை செய்யக்கூடிய ஒருவன், அவனோடு பழகி நன்னாகும், அங்க போறதுனால கொஞ்சம் பேட் ஸ்மெல் நமக்கு உள்ள ஒட்டிக்கும். அல்லது அவன் இரும்பை எடுக்கும் போது வரக்கூடிய தீ கதிர்கள் அது என் மீது படும், அது எம்முடைய ஆடையை எம்முடைய உடலை அது தாக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்ல நண்பனுக்குள்ள உதாரணம் பெர்ஃபியூம் செல்லற போல, தீய நண்பனுக்குள்ள உதாரணம் இரும்பு பட்டறையில் வேலை செய்பவனுக்கு அவனோடு இருப்பவனை போல. என்ன அர்த்தம்? நல்ல நறுமணத்தோடு பழகினால் நல்ல நறுமணத்தில் ஏதாவது ஒரு பங்கு உன் மீது வீசும், அல்லது தீய நட்பனோடு தீய நண்பனோடு பழகினால் அவன் தீயதில் ஏதாவது ஒன்று உன்னை தொற்றிக்கொள்ளும். அதனால் ஒரு மனிதன் பார்க்கட்டும் அவன் யாரோடு பழகுகிறான் என்று. இப்ப காலேஜுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு மனிதன் தேர்ந்தெடுக்க வேண்டியது, குறிப்பாக ஒரு முஸ்லீம் தேர்ந்தெடுக்க வேண்டியது எதைத்தான்? நல்ல நட்பை தான். ஃபஜ்ரை தொழக்கூடியவர்கள் அந்த அறையில் இருந்தால், அந்த ரூம்ல இருந்தால் இவன் என்ன செய்வான்? ஃபஜ்ர தொழுவான். ஃபஜ்ர தொழாதவர்கள் அந்த ரூம்ல இருந்தா என்ன ஆகும்? சுட்டு போட்டாலும் ஃபஜ்ர தொழப்ப மாட்டான், இல்லையா? அல்லது ஒரு நாள் தொழுவான், இரண்டு நாள் தொழுவான், மூன்று நாள் தொழுவான், நான்காவது நாள் அவனுக்கு அந்த தொழுகையில் கொஞ்சம் ஈடுபாடு குறையும். ஏன்? அவனோடு இருப்பவர்கள் அதை செய்யவில்லை, அல்லது அவர்கள் விடுவதை பாவமாக கருதவில்லை, இவனும் அப்படியே கருத ஆரம்பிப்பான். இது எல்லாவற்றிற்கும் பொருந்தும், இது எல்லாவற்றிற்கும் பொருந்தும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது யாரை தேர்ந்தெடுக்கிறீர்கள் நண்பனாக என்று பார்த்துக் கொள்ளுங்கள். அவன் தான் நீங்கள், நீங்கள் தான் அவன். அவன் உங்களில் பிரதிபலிப்பான், நீங்கள் அவனில் பிரதிபலிப்பீர்கள். நல்ல நட்பு என்பது, தீய நட்பு என்பது ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை இந்த உலகத்திலும் கபரிலும் மறுமையிலும் சொர்க்கம் நரகத்திலும் அவனை பாதிக்கும். இந்த உலகத்தோடு மட்டும் அந்த நட்பு முடியாது, கபரோடு மட்டும் அந்த நட்பு முடியாது, மறுமையோடு மட்டும் அந்த நட்பு முடியாது, சொர்க்கம் நரகத்திலும் அவனை அந்த தீய நட்பும் நல்ல நட்பும் பாதிக்கும். இந்த உலகத்தில் எப்படி நல்ல நண்பனோடு பழகினால் நல்லவனாக மாறுவான், பாவியோடு பழகினால் பாவியாக அவன் மாறுவான், அல்லது பாவத்தை விற்க மாட்டான். கபூரில் அவனுக்கு அந்த நல்ல நண்பன் துணை கொள்ள முடியாது. மறுமையில் என்ன ஆவான்? நல்ல நண்பனாக இருந்தால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அரிசி நிழலில் அல்லாஹ் ஒருவருக்கு இடம் கொடுப்பான், ரஜுலுன் தஹாபா ஃபில்லா இஜ்தமா அலைஹி வதஃபர்ரகா அலைஹி, அல்லாவிற்காக நேசம் கொண்ட இரண்டு தோழர்கள், அல்லாவிற்காக வெறுத்த இரண்டு தோழர்கள், இவர்கள் இருவரையும் அல்லாஹ் அரிசி நிழலில் என்ன செய்வான்? நிழல் கொடுப்பான். சூரியன் ஒரு மைல் தூரம் இருக்கும் போது, நரகம் இழுத்து கொண்டு வரப்படும் போது, இந்த இரண்டு நண்பர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, உலகத்தில் அவர்கள் நேசித்ததால் மறுமையிலும் அவர்களை நேசர்களாக மாற்றுவான். நல்ல நண்பனாக இருந்தால், பாவியாக இருந்தால் எல்லோரும் எதிரியாக மாறி விடுவார்கள். ஒருவர் ஒருவனை எதிரியாக்குவான், இன்னொருவன் இன்னொருவனை எதிரியாக்குவான். அல்லாஹ்விடத்தில் சொல்லுவான், யா அல்லாஹ், இவன் தான் என்னை வழிகெடுத்தான், இவன் தான் எனக்கு தொழுகை விடுவதற்கு காரணமாக இருந்தான், இவன் தான் எனக்கு சிகரெட்டு பிடிக்க சொல்லிக் கொடுத்தான், இவன் தான் ட்ரக் அடிக்க சொல்லிக் கொடுத்தான், இவன் தான் தப்பான பழக்கத்திற்கு வழிகாட்டினான் என்று அவன் அவனை குறை சொல்லுவான். யா அல்லாஹ், இவனுக்கு இரண்டு மடங்கு வேதனையை கொடு என்று எதிரியாகுவான். நான் இருக்கின்ற அவனுக்கு இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லுவான். என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல வந்து நிக்கிறம்மா, நாளைக்கு மறுமையில் எப்படி ஆயிடுவான்? என்ன ஆயிடுவாள்? எதிரி ஆயிடுவாள். இல்லல் முத்தகும், அல்லாஹ்வை அஞ்சி நட்பை வைத்தவர்களை சொல்கிறார். எதிர இருந்தாலும் சரி, இந்த நட்பு இன்னைக்கு காலத்தில் நண்பர்களோடு பழகிறதெல்லாம் ரொம்ப கம்மி. எதுல நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு? போன் கனெக்ஷன்ல தான், வாட்ஸ்அப்ல தான், பேஸ்புக்ல தான், அதுல தான் நம்ம ஃப்ரெண்டா பழகிறோம். நேரில் பார்த்து பேசி பழகிறதெல்லாம் அந்த காலம், அப்படியா இல்லையா? இப்ப நம்ம எதெல்லாம் பார்க்கணும் இந்த காலத்தில்? வாட்ஸ்அப்ல யாரோட ஃப்ரெண்டா இருக்குன்னு பார்க்கணும், ஃபேஸ்புக்ல யார் பேஜ் லைக் பண்ணிருக்கோ, யார ஃபாலோ பண்றோம் பார்க்கணும், அப்படியா இல்லையா? அதை நம்ம ஃபாலோ பண்றதுனால, அதை லைக் பண்றதுனால தவறான விஷயங்கள் வந்தால் நாமும் அதில் ஈடுபடுவோம், அப்படியா இல்லையா? மார்க்க நிகழ்ச்சிகளை போஸ்ட் பண்றவரோட லைக் வச்சிருந்தா என்ன ஆகும்? அவர் பேஜ் லைக் பண்ணிருந்தா, ஒருவேளை உள்ள போட நம்ம தவறு தத்தி தவறையாவது அதை பார்த்துருவோம். சினிமாவையே தொழிலாக கொண்டிருப்பவரை லைக் பண்ண என்ன ஆகும்?
அதைத்தான் நம்முடைய கண் தேடி உள்ளே போகும்.

0: அடையாளம். பலந்துரு அஹதுக்கும் மையு ஹாலில், யாரை நண்பனாக தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்று உங்களுடைய பிரசன்ஸ்லையும் பாருங்க, உங்க மீடியாலையும் பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை, இது ஒருவனுக்கு நேரான பாதையில் அமைந்தால் அவனுடைய வாழ்க்கை நேராக இருக்கும். இது ஒருவனை வழிதவரச் செய்துவிட்டால் எல்லாம் வழிதவறி விடும். அல்லாஹுவை விட்டு கல்லூரியுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதனை திருப்புவதற்கு முதல் அளவுகோல் என்ன? தீய நட்பு. அது அவனுக்கு அமையவில்லை என்றால் அவன் நேரான பாதையில் பயணிப்பான். அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களோடு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நேசிக்கக்கூடியவர்களோடு, அல்லாஹ்வுடைய பாதையில் பயணிக்கக்கூடியவர்களோடு, அல்லாஹ்வை அஞ்சியவர்களோடு அவன் பயணித்தால் அவனுடைய வாழ்க்கை அந்த முழு பருவமும் இதே பாதையில் தான் பயணிக்கும். புரியுதா? இப்ப நட்பு என்பது யாருடைய யாரோடுதான்? யாருடைய யாரோடுதான்? ஆண் ஒரு ஆணோடுதான், பெண் ஒரு பெண்ணோடுதான். அந்த கேள்வி வரும், எந்த கேள்வி வரும் நமக்கு? எந்த கேள்வி வரும்? பாய் ஃபிரெண்ட் கேர்ள் ஃபிரெண்ட், ஒரு நல்ல மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு பெண்ணோடு பழகினால் எனக்கும் அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய பழக்கம் உருவாகும் என்று சொல்லக்கூடாது. புரியுதா இல்லையா? அது ஹராம். அல்லாஹ் தடுத்தது. அடுத்ததான் மெயின் சாப்டர், அங்க போவோம். இது இந்த நட்பு அல்ல நான் பேசுவது. ஆணும் ஒரு ஆணும் பழகக்கூடிய நட்பு, ஒரு பெண்ணும் ஒரு பெண்ணும் பழகக்கூடிய நட்பு. இது சரியாக இருந்தால் அவன் வாழ்க்கை சரியாகும். இது கெட்டுவிட்டால் இந்த பருவமும் கெடும், அவன் வாழ்க்கையும் கெட்டுவிடும். இரண்டாவது, கல்லூரியுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு பெரிய விஷயத்தை அவன் எதிர்கொள்வான் அவனுடைய ஈமானுக்கு, அவனுடைய அவன் கொண்டுள்ள இறை நம்பிக்கைக்கு என்றால் அது யார்தான்? நட்புக்கு பிறகு யார்தான்? யார்? பெண். அல்லாஹ் சொல்கிறான், மனிதனுக்கு அழகாக காட்டப்பட்டிருக்கிறது, மனிதனுக்கு அழகாக காட்டப்பட்டிருக்கிறது. எது? ஷஹவாத், ஆசைகளை விரும்புவது. ஆசைகள், எல்லா ஆசைகளையும், மனது விரும்பக்கூடிய எல்லாவற்றையும் நேசிப்பது அவனுக்கு அழகாக காட்டப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அத்துணை உலகத்துடைய அந்த விருப்பங்களையும் ஆசைகளையும் சொல்வதற்கு
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காத்தலையில் ரமலான் வசந்தம் கேட்க தவறாதீர்கள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
1: www.muslimvanoli.com.
0: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அலி அகமது ரஸாதி அவர்கள்.
2: الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون صدق الله العظيم. غنيمك மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனோடு பேசுவதற்கு, அல்லாஹோடு எங்களுடைய தொடர்பை ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ் எங்களுக்கு தந்த பெரியோர் ஆயுதம்தான் தொழுகை. இந்த தொழுகையை எவ்வாறு தொழ வேண்டும் என்பதற்கு பயிற்சி எடுக்க வேண்டும். பயிற்சி எடுக்காமல் உலகத்தில் எதுவுமே சரியாக செய்ய முடியாது. ஒரு சமையல் கூட, ஒரு டீ ஊற்றுவதாக இருந்தாலும், ஒரு பிளேன் டீ ஊற்றுவதாக இருந்தாலும், அதை படித்து தான் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் அது சரி வராது. இதே போலதான் தொழுகை. கடைசி வினாடி வரை வாழ்க்கையில் தொழுகை நமக்கு அவசியம். இந்த தொழுகை சரியாக மாறுவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், சல்லு கமா ரஐதுமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள். ரமலானை எடுத்தால் கிட்டத்தட்ட 50 ரகாத்துகளுக்கு மேல் நாம் தொழுவோம். தராவீஹுடைய தொழுகை, ஃபர்லான தொழுகை, சுன்னத்தான தொழுகை. வாழ்க்கையில் நாம் கிட்டத்தட்ட ஒவ்வொருவரும் 50,000, 1,00,000 ரகாத்துகள் தொழுதிருப்போம் இதுவரைக்கும். இன்றைய இந்த பயானிலே தொழுகையில் ஓதக்கூடிய துவாக்களை மட்டும்தான் பார்ப்பதற்கு வந்திருக்கின்றோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி கற்றுக் கொடுத்தார்கள், நாமும் ஓதுகிறோம். ஆனால் சிலவைகளுக்கு கருத்து தெரியாது, அல்லது கருத்து தெரியும், என்னவென்று தெரியாது. ஒரு 2 ரக்காத் சரியாக தொழுது அல்லாஹுடத்தில் கையேந்தினால் அல்லாஹ் எங்களுடைய துவாவை ஒரு நாளும் தட்டமாட்டான். அந்த தொழுகையுடைய முறையை கற்றுக் கொடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வாறு தொழ வேண்டும், எப்படி தொழ வேண்டும் என்றால் வாழ்க்கையில் இது சக்கராத்து வரைக்கும் தேவை. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், தொழுகையாளிகளுக்கும் நாசம் உண்டாகட்டும். இது ஒரு பயங்கரமான ஒரு ஆயத். தொழுகையாளிகளுக்கு நாசம் என்றா அவ தொழாதவங்களுக்கு, அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவங்க எப்படி தொழுவாங்கண்டா மறதியில் தான் தொழுகிறது. தக்பீரை கட்டி சலாம் கொடுக்கறதுக்கு இடையில் எந்த சிந்தனையும் இல்லை. அல்லதீனஹும் யுராஊன், அவங்க தொழுகிறதே மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு தான். அல்லாஹ் சொல்கிறேன், இந்த தொழுகையை விட்டும் எங்களோட தொழுகையை பாதுகாத்து கொள்ளும். இதை ஜும்மாவில் பேசலை, ஏன்னா ஜும்மா 15 நிமிடத்துக்கு மேல ஓதவும் இயலாது. அரை மணித்தியாலத்துக்கு மேலே ஜும்மா ஓதினா கேட்க யாரும் இல்லை. இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் தான் தெளிவாக இதை பேசலாம், தெளிவாக பேசலாம். இந்த தொழுகையுடைய பேர் என்னண்டா ஹுஷூ. என்ன தொழுகை? ரெண்டு இருக்குது, ஒன்று ஹுஷூ, அடுத்தது ஹுது. ஹுஷூ என்றால் அது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது, ஹுது என்றால் உறுப்போடு சம்பந்தப்பட்டது. இன்றைக்கு முழு உலகத்திலேயும் பிரச்சின தொழுகட உறுப்பில் தான், உள்ளத்தில் பிரச்சின வரலன்னும் எங்களை தெரியும், எல்லாருக்குமே தெரிந்த விடயம். உறுப்பில் பிரச்சினண்டா என்ன, எவ்வளத்தை தக்பீர் கட்டணும், விரலை என்ன செய்யணும், குனூத்தை என்ன செய்யணும், இதில் தான் பிரச்சினைப்பட்டாங்க எல்லாரும். ஆனால் தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கும் வரைக்கும் உள்ளத்தை என்ன செய்கிறது என்றதில் யாரும் பிரச்சினைப்படலன்னு. நாங்கண்டை பேச போகிறது உள்ளத்தோட தான். அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்கிறதுக்கு இடையில் தக்பீர் தொடங்குது யார பேரை கொண்டு? அல்லாஹு அக்பர். யார் பெரியவன்? யார் பெரியவன்? அல்லாஹ் தான் பெரியவன். அல்லாஹ் என்ற சொல்ல கொண்டு தொழுக தொடங்குது, அல்லாஹ் என்ற சொல்ல கொண்டு தொழுக முடியுது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஆரம்ப சொல்லும் அல்லாஹ், கடைசி சொல்லும் அல்லாஹ் என்றா இடையில் அவ்வளவுமே அல்லாஹ்வா தான் இருக்கோம், வேறொன்றும் இருக்கக்கூடாது. அதுதான் தொழுகையுடைய முக்கியம். வேண்டா இந்த பாடம் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க 2 ரக்கா தொழணும், பார்க்கும் இப்படி தொழுதிருக்கிறேனா. அதனால தான் பள்ளிவாசலுடைய முன்பக்கத்தை டிசைன் பண்ண இயலாது. ஏன்? தொழ வந்தவங்க அதைகளை பார்த்துட்டே தொழுக மிஸ் ஆகி போய். அதனால தான் உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்காவில் சம்மாங்கோட்டில் ஒரு இமாம் இருந்தார், இந்த முசல்லாக்களை டிசைன் பண்ணுறது கூடாதுன்னு ஃபத்வா கொடுத்தாங்க. பாருங்க, எப்பையும் ஸ்ரீலங்காவில் முசல்லாவில் என்ன செஞ்சிருப்பாங்க, மேலே வெள்ளை புடவை விரிச்சிருப்பாங்க. ஏன்? அந்த முசல்லாவில் இருக்கிற சிந்தனை கூட எங்களை மாத்திடக்கூடாது. அதனால தான் கலர் கலர் டிஷர்ட் போட்டவங்களுக்கு பின்னுக்கு தொழப்படாது. அதனால தான் பின்னுக்கு எழுதிருக்குது ஷேட்டில், இவருக்கு பின்னுக்கு தொழுதா அதை வாசிச்சு வாசிச்சே சலாங்குடுபட்டு. ஏன் உலமாக்கள் இதில் எல்லாம் மிக கவனமாக இருந்தாங்கண்டா, தொலைவாரது ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம், அதை சரியாக தொலை வைக்கணும். சமூகத்தை சரியாக தொலை வைக்கணும். அதனால தான் முன்னுக்கு டிசைன் பண்ணுறதில்லை பள்ளியே. தொழுக நேரத்தை கூட சைட்லாம் வைப்பாங்க, ஏன்னா தக்பீரை கட்டிட்டு இதை வாசித்து முடிப்பார். 1 ரக்காத், 2வது ரக்காத், 3வது ரக்காத், 4வது ரக்காத், 6:30 வரைக்கும் தான் வந்துடுங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒன்றுண்டா வாசிச்சு வரக்குள்ள தொழுக முடிஞ்சிடும். இந்த தொழுகையில உள்ளச்சத்தை உண்டாக்கிறப்படி சரி சரியாக ஒழு எடுத்துட்டு வந்துட்டீங்க, வந்து தக்பீர் கட்ட போறீங்க, அல்லாஹு அக்பர். இந்த தக்பீரை ஏன் சத்தமா சொல்லணும்? தக்பீர் கட்டும் பொழுது கையை தூக்கணும். ஏன்? அதாவது கழுத்து, அதாவது காது வரைக்கும் கையை தூக்கணும். அல்லாஹு அக்பர். யார் பெரியவர்? அல்லாஹ் தான் பெரியவர், மத்தெல்லாம் சின்னது. இப்ப அல்லாஹு அக்பர், இந்த அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டினத்துக்கு பிறகு நாங்கள் முதல் முதலாக ஓதுவோம். எங்கட பாசையில் வஜ்ஜக தொம்போம், என்ன சொல்லுவோம்? அரபியில் சொல்கிற இஸ்திஃப்தாஹ், துவாவுல் இஸ்திஃப்தாஹ். இப்போ நாங்கள் சின்ன வயசுலேருந்து பழையினது என்ன? வஜ்ஜகத். இந்த ஒரு வஜ்ஜகத் எங்களை சிந்தனையை மாத்திரும். என்ன ஓதுறோம்? வஜ்ஜஹத்து சொல்லுங்க. ஆபோ வஜிஹியலில்லதி ஃபத்தர அஸ்ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபம் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வநுசுகி வமஹ்யாய வமமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் لا شريك له وبذلك أمرت وأنا من المسلمين. ஏன் இதை ஓதணுமெண்டா? ஒவ்வொரு உலமாக்கள் ஒவ்வொன்று ஓதுவாங்க. நாங்கள் பழையின இதைத்தான். سبحانك الله وبحمدك وتبارك اسمك وتعالى جدك ولا إله غيرك اللهم باعد بيني وبين خطاياي. ஒவ்வொரு துவா இருக்குது. இதுதான் நாங்கள் படித்தது. வஜ்ஜஹ்து, யா அல்லாஹ் என்ன முகத்தை உன் பக்கம் திருப்பிட்டேன். அதான் கருத்து. கருத்தை விளங்கி தான் வஜ்ஜஹ்து ஓதும். வஜிஹிய லில்லதி ஃபத்தர அஸ்ஸமாவாத், நீ யாரண்டா? வானங்கள் பூமியை படைத்தவன் நீ. உன் பக்கம் என்ன முகத்தை திருப்பிட்டேன். ஹனீஃபன் முஸ்லிமன், உனக்கு வழிபட்டவனாக. ஒமா அன மினல் முஷ்ரிகீன், நான் முஷ்ரிக்கல், நான் யாரை இணை வைக்கலையா? அல்லாஹ் அல்லாஹ் கிட்ட சொல்றோம். இன்ன சலாத்தி, என்ற தொழுக. இன்ன சலாத்தி அல்ல, இன்ன சலாத்தி என்ற தொழுக. வனுசுகி, நான் செய்கிற இபாதத். ஒமஹியாய, அல்லாஹ் நான் உலகத்தில் வாழ்றது. ஒமமாதி, நான் மௌத்தாகிறது. லில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லாம் உனக்குத்தான். எப்படி அல்லாஹ் கிட்ட சொல்கிறோம்? இப்போ இதை கருத்து விளங்கி ஓதினா எவ்வளோ தொழுக உயிரோட்டமாக இருக்கு, எவ்வளோ உயிரோட்டமாக இருக்கு. எந்த வாழ்க்கை, எந்த மௌத்து, எல்லாமே உனக்குத்தான் யாருலாம். லில்லாஹி ரப்பில் ஆலமீன், லா ஷரீக லஹு, யா அல்லாஹ் உனக்கு எந்த கூட்டும் இல்லை, நீ தனி ஒரு ஆள். வபிதாலிக உமிர்து வ அன மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லீம்கள் ஒரு ஆள். சரி, அல்லாஹோட பேசுகிறோம். இப்போ இதை என்ன செய்வாங்கண்டா? தொழுகையை பழக்கிறதுக்கு உலமாக்கள் கூட்டிட்டு போய் தக்பீரை கட்டுங்கன்னு சொல்லி, அல்லாஹ்வை, அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையில் தக்பீரை கட்டணும். இப்படியே நினைச்சு தொழுதுட்டே இருக்கணும். சிந்தனை மாறும் தானே? சும்மா சரி வேற சிந்தனை மாறினா சொல்லுவாங்க தக்பீரை விடுங்க. என்ன பயிற்சி எடுக்கணும், இது பயிற்சி எடுக்கணும். எந்த இது பழக்கிற நேரம் தஹஜ்ஜத்லாம் பழக்குவாங்க. ஏன் தஹஜ்ஜத்தில் பழக்கிற சிந்தனை குறையதானே தஹஜ்ஜத்தில்? வேற சிந்தனை இல்லை, வேற சிந்தனை இல்லை தஹஜ்ஜத்தில். அப்படியே தொலை பழக்குவாங்க, ருக்கு வரைக்கும், சுஜூது வரைக்கும். இப்படி ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள், நாலு நாள், அஞ்சு நாள் அப்படியே பழக்கி எடுத்துருவாங்க. இதுக்கு தனிய பயிற்சி செய்யும். வேற சிந்தனை ஒன்றையும் தலைக்கு எடுக்கப்படாது. சரி, வஜ்ஜஹத் முடிஞ்சு, அதுபோற உடனே சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா மட்டும் இதில் கொண்டு வந்திருக்கிறேன். ஏனென்றா, சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஒவ்வொரு ஆயத்துக்கும் அல்லாஹ் பதில் சொல்ற. அதனால தான் ஸ்பீட்டாக ஓதப்பட சூரா ஃபாத்திஹா. ஒவ்வொரு ஆயத்துக்கும் யார் பதில் சொல்ற? கொஞ்சம் நித்தாட்டும், அல்லாட பதில் எதிர்பார்த்து. எவ்வளோ அல்லாவோட பேசுறதுக்கு சந்தர்ப்பம். அல்லாஹ் சொல்றான், கசம் துஸ்ஸலாத பைனி வபைன அப்தி நிஸ்ஃபைன், தொழுகையை எனக்கும் என் அடியானுக்கும் இடையில நான் ரெண்டாக பிரிச்சிட்டேன். எப்படி? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்றதோட அல்லாஹ் உடனே பதில் சொல்றான், ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். உடனே ஆன்சர் வரும். எவ்வளோ இன்பம் அறிக்கும் தொழுக, எவ்வளோ இன்பம் அறிக்கும் இந்த தொழுக. அர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ் இரக்கமுடையவன் என்று சொன்னதோட அல்லாஹ் உடனே பதில் சொல்றான், அஸ்னா அலைய அபிதி, என்னுடைய அடியான் என்னை துதித்து விட்டான். மாலிகி யௌமித்தீன், யா அல்லாஹ் நீதான் அரசன் என்று சொன்னதோடு அல்லாஹ்வோட பதில் திரும்ப வரு, மஜ்ஜதனி அபிதி, என்னுடைய அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். நாலாவது, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். இதை சொன்னதோடு அல்லாஹ் சொல்றான், இது எனக்கும் என் அடியானுக்கும் இடையில் உள்ளது, அடியானே விரும்பினதை கேள் நான் தார். என்ற குர்ஆன்ல எங்கேயும் இல்லை இந்த சொல், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன். வாழ்க்கையில ஒன்றுல முன்னேறணும்டா இதைத்தான் ஓதுவாங்க எல்லாரும். இந்த இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன் ஓதுறவன் வாழ்க்கையில தோக்குறது இல்லை. ஆபீஸ்மார் ஓதுறாங்களே எப்படி ஸ்பீடா, இந்த இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன் தான். இந்த இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீனை வச்சு லாபம் அடைய தெரியலண்டா வேறொத்தருக்கும் லாபம் அடைகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மறந்தது அல்லாஹ் இதை சொன்னதோட சொல்லிடுவான், அடியானே நீ கேட்கிறத நான் தார். அடுத்தது, நேரான வழியை காட்டு, சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீ அருள் செய்தாயோ அவர்களுக்கு காட்டின பாதை. கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லீன், யூதர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு காட்டிய பாதையை காட்டிடாதே. அல்லாஹ் உடனே சொல்றான், அடியானே இது எனக்கும் உனக்கும் மத்தியில் உள்ளது, விரும்பினத்தக்கு. அப்ப சிந்தனையை மாத்தாம அப்படியே ஓதிட்டு இருக்கோம். ஆக முக்கியம் அதான், கருத்து விளங்கி ஓதுறையே, சிந்தனையை மாத்தப்படா. சரி, அடுத்த சூரா ஓதுறோம், குல் வல்லாத் ஓதுறோம்னு வைங்கன, குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத், கருத்த விலங்கு. சின்னொரு சூரா சரி, கருத்த விலங்கு. இப்ப இவ்வளோ நேரம் நாங்க நின்று கொண்டிருந்தோம், யார சிந்தனையில், யார் எங்களை பார்த்துட்டு இருக்கா? இது மாத்தப்படாது, இது மாறுதண்டா நாங்க பெரிய முயற்சி பண்ணணும். இது சிந்தனை கடையில போகுது, அங்க போகுது, ஏண்டா யாரு பெரியவன் சொல்லிட்டோம், யார் பெரியவன் சொல்லிட்டோம். அப்போ எங்கட வியாபாரம் சின்னதா இல்லையா, தொழில் சின்னதா இல்லையா, எங்கட மனைவி சின்னதா இல்லையா, எல்லாமே சின்னதுதான். அல்லாஹு அக்பர். சரி, இப்போ எங்க போக போறோம், ருக்குவுக்கு போக போறோம். ருக்கு அல்லாஹ்வோட கட்டளை, ஃபர்கஉ மஅர்ராகிஈன், ருக்கு செய். ருக்குவுக்கு போக என்ன சொல்லிட்டு போறோம், அல்லாஹு அக்பர். திரும்ப ரெண்டாவது, யார் பெரியவர், ஏன் அல்லாஹு அக்பர் ரிப்பீட் ஆகுது, யோசிக்கமா எப்பயாவது தொழுகையில வேற ஏதாவது சொல் வரலாம் தானே, அல்லாஹு ஜப்பார், அல்லாஹு, ஏன் அல்லாஹு அக்பர் ரிப்பீட் ஆகுதுண்டா? ஒவ்வொரு இடத்திலையும் ஷைத்தான் குழப்பிடுவான் எங்களை. இவ சொன்னாரே ஹசரத் சூரத்துல ஆறாம் ஃபிரண்டை ஓதினாங்களே, தொலைக்கொல ஷைத்தான் வந்துடுவான், வந்து எல்லாத்தையும் மறக்கடிச்சுட்டுவான். அதான் சொன்னா ஷைத்தான் ஓடிடுவான், இக்காம சொன்னா ஷைத்தான் ஓடி வந்துடுவான். வந்து இருந்து ஷைத்தாண்ட வேலை என்ன தெரியுமா, குழப்புற தொழுகையில அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கிறான் சிந்தனையே இல்லாமல் ஆக்குறதா ஷைத்தாண்ட வேல். சிலர் வாழ்க்கையில் தொழுதிருப்பாங்க, என்ன தொழுதுன்னு அவங்களுக்கு தெரியாது உண்மையில், ஏனென்றா அது அவங்க படிக்கல அவ்வளவுதான், சொல்லி கொடுக்கல யார். இப்ப ருக்கூக்கு போகும் பொழுது திரும்ப என்ன சொல்றோம், அல்லாஹு அக்பர். யார் பெரியவன்? அல்லாஹ் பெரியவன். சரி, ருக்கூக்கு போனதோடு என்ன துவா ஓதுறோம், என்ன ஓதுறோம், சுபஹான ரப்பியல் அஸீம். என்ன கருத்து அப்படின்னா, என்ன கருத்து, சுபஹான் யா அல்லாஹ் நீ தூய்மையானவன், ரப்பி என்னுடைய ரப். இந்த இடத்துல இதுதான் முக்கியம், மற்றவங்களோட ரப்பை பற்றி நாங்கள் பேசல. சுபஹான ரப்பியல் அஸீம், என்னுடைய ரப்பு பிரம்மாண்டமான ரப்பு தூய்மையானவன். எவ்வளத்த சொல்றோம், ருகூல தலைய பணிச்சு யாரோட பேசிட்டு இருக்கோம் அப்ப, அல்லாஹ்வோட. சுபஹான ரப்பியல் அஸீம், சுபஹான ரப்பியல் அஸீம். அப்ப வரக்கூல அல்லாஹு அக்பர், ருகூலை ரப்பு, எல்லா இடத்தையும் பாருங்க தொழுகையில் அல்லாஹ்வோட பேர் தான் வரும். தொழுகையில் எல்லா இடத்துல யார பேர் வரும், அப்ப எந்த கட்டத்திலையும் அல்லாஹ் என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாது எந்த கட்டத்திலையும். இப்ப நீங்க இன்றைக்கு படிச்ச ரெண்டு பேருக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஞாபகம் நிற்கும் உங்களுக்கு, டியூட் தேவண்டா அது மூணு பாசையிலேயும் இருக்கு, தேவண்டா எடுங்க பள்ளியில் இருக்குது, ரைஸ் தீன் பாய் எடுப்பார், பஷீர் யாட்டே அது எடுங்க, மூணு பாசையிலேயும் இருக்கு செஞ்சிருக்கும். சிங்களத்தில் வேண்டா, சிங்களம் இங்கிலீஷில் வேண்டாம், இங்கிலீஷ் தமிழில் தமிழ் கருத்தோடு இருக்குது, ஏனெண்டா இது வாழ்க்கையில் இப்படி தொழணும் என்று தான் நாங்கள் படிச்சிருக்கிறோம். இதுக்கு மாற்றமான தொழுக அல்லாஹ் என்ன செய்வான்னு தெரியாது, சும்மா கஷ்டப்பட்டு வேலை இல்லை, கஷ்டப்பட்டு பிரயோஜனம் இல்லை. கடைசியில் குளிக்க போய் சேத்த பூசினம்மாங்களே தமிழில், தொழுறம் தான் எப்படி தொழுறன்னு தெரியாது. அப்ப ருக்கூக்கு போய் சுபஹான ரப்பியல் அஸீம், பிரம்மாண்டமான யார் ரப்ப, ஒண்ட ரப்பா ஏண்ட ரப்பா ஏண்ட ரப், ஒவ்வொருத்தரும் சொல்றான் அதான் ரப்பியல், ரப்புக்கு இல்லை ரப்பியல் அஸீம், என்னுடைய இறைவன் அல்லாஹ்வோட பேசிட்டு இருக்கிறோம். சரி, ருக்கூல இருந்து பெலும்ப போறோம், என்ன சொல்லுவோம், சமிய அல்லாஹு லிமன் ஹமீதா, யார பேர் வருது அதிலே, அல்லாஹ். ஏன் அல்லாஹ் அப்படி வச்சிருக்கான்னு, மறக்கப்படாது, நீ மறக்க கூடாது. புகழ்ந்தவருடைய புகழை அல்லாஹ் கேட்டான், சமிய அல்லாஹு லிமன் ஹமீதா, அல்லாஹ். இப்ப சமிய அல்லாஹு லிமன் ஹமீதான்ட்டு அமைதியா நிக்கணும், அவசரப்பட்டு ஓடப்படாது. நீங்க சில நேரம் மதீனாவுக்கு போனோம், உங்களுக்கு தெரியும் மதீனால ஹுதைஃபி சில அஞ்சு நிமிஷம் நிற்பார், அவ்வளோ பெரிய துவா இருக்கு அதில், எங்களுக்கு பாடம் இல்லை, சின்ன துவா ரெண்டு எழுதியிருக்கேன், சமிய அல்லாஹு லிமன் ஹமீதா என்று நிற்கோம். இப்ப நீங்க எங்களுக்கு தெரியும் சிலர் அவசரமா போய் தருவாங்க, என்ன துவா ஓதுற, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமிய அல்லாஹு லிமன் ஹமீதா அப்படின்ட்டு நிக்கிறாங்க. பின்னால் ஒரு சஹாபி வந்து துவா ஒன்று ஓதுறார், அந்த துவா எழுதியிருக்கிறார், சொல்லுங்க, ரப்பனா வலகல் ஹம்து ஹம்தன் கசீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபி. அஞ்சு நாளைக்கு தொழுற இடத்த ஒட்டி வச்சிங்கன்னா பாடம் வந்துடும். தொழுகை முடிச்சுட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட யார் இந்த துவா ஓதினது, சாபி பயந்துட்டார்னா, சொன்னாங்க இந்த துவாவை எடுத்துட்டு போறதுக்கு 30 மலக்குகள் வந்திருந்தாங்க. இந்த துவாவை எடுத்துட்டு போய் எத்தனை மலக்குகள் வந்திருந்தாங்க, 30 மலக்குகள் வந்திருந்தாங்க. இப்ப ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு துவா இது, ஏத்திதான் இல்லை, என்ன தொழுகையால சாதிச்சு காட்டும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜாமி மஸ்ஜித் டெல்லியில் இருக்கிற ஜாமி மஸ்ஜித் போயிருப்பீங்க. இந்தியாவில் ஜாமி மஸ்ஜிதண்டா அது டெல்லியில் வந்து அதுதான் இடம். அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு கொடுத்த ஆட்சியை பார்க்கறதுக்கு ஜாமி மஸ்ஜிதுன்னு பார்த்தா லால் கில்லா செங்கோட்டை விளங்கும். அப்ப ஜாமி மஸ்ஜிதுக்கு இமாம்கள் வருவாங்க பக்தாத்ல இருந்தான் தொழுவிக்க. என்ன இந்தியாவில் தானே முஸ்லீம்களுடைய தாஜ்மஹால் போயிப்பீங்க அதிகமான. தாஜ்மஹால் போனீங்கண்டா ஷாஜஹான் பார்த்த வேலை, தாஜ்மஹாலுக்கு பக்கத்தில் ஒரு கோட்டரி ஷாஜஹான் அஞ்சு விரல் வைக்கிற இடத்துல அஞ்சு மாணிக்கக்கல் அந்த மாளிகையிட செவரில் எப்படி கட்டியிருப்பார். தாஜ்மஹலில் போய் பௌர்ணமி நிலவில் போய் நின்றீங்கண்டா ஒவ்வொரு கல்லுலேயும் சந்திரன் விளங்கும். தாஜ்மஹலுடைய வாசல்ல சூரத்து ரஹ்மான் எழுதிருக்கு ஃபுல்லா கல்லுல முழு குர்ஆன். தாஜ்மஹலுக்குடைய என்ட்ரன்ஸ் அரை கிலோமீட்டர் எல்லாமே குர்ஆன் தான் எழுதி வச்சிருக்கு. எப்படி வாழ்ந்தவங்க? இப்ப அக்பருடைய காலத்துல ஜாமி மஸ்ஜிதுடைய இமாம் முல்லா ஜீவன் உண்டு. முல்லா ஜீவன் பிரபல்யமான கதை இது. இப்ப இவர் குத்துபா ஓதிட்டிருக்கிறார் ஜாமி மஸ்ஜிதுல. ஹுத்துபா ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது மன்னர்களை தெரிந்த பட்டு தான் எடுத்துட்டு வருவாங்க எப்பையும். அவங்களுக்கு சும்மா வாடுறது பட்டெல்லாம் பட்டை உடுத்துட்டு ஹுத்துபாக்கு வந்திருக்கிறார். முல்லா ஜீவன் கண்டுட்டார் இதை. மன்னர் பட்டு உடுத்து வந்திருக்கிறார். ஹுத்துபாவில் அவர் சொன்னார், பட்டு உடுக்கிற ஹராம். ஆனால் உங்களுக்கு தெரியும் அரசர்மார் ஹுத்துபாவை கேட்க மாட்டாங்களே. கேட்கல ஹுத்துபா. அவர் சும்மா முடிச்சுட்டு ஜும்மாவுக்கு போகிறோம் சாப்பிட்றதுக்கு இருக்கக்குள்ள ஒருத்தர் சொன்னார், மன்னரே இன்றைக்கு ஓதின ஜும்மா உங்களுக்கு தான். என்ன ஓதினார் என்ன ஓதினார்? பட்டு ஹராம்னு ஓதின. பிடிச்சிட்டு வாங்கின உடனே. அப்படிதான் அவங்களோட வேலை. பிடிச்சிட்டு வாண்டு சொன்னதோட மன்னருடைய மகன் முல்லா ஜீவன்ட்டு தான் குர்ஆன் ஓதிட்டு இருந்தார். இவர் உடனே பட போகிறதுக்கு முந்தி இவர் ஓடி போகிறார் மகன். ஹசரத் வாப்பா உங்களை பிடிக்க சொல்லிட்டாரு, கொஞ்சம் ஒழிச்சிட்றீங்க. முல்லா ஜீவன் சொன்னாரு, அந்த லோட்டாவை எடுத்துட்டு வா, உதுவெடுக்க லோட்டாவை எடுத்துட்டு வா. உங்களோட வாப்பாவுக்கு படை இருக்கா படம் இல்லையா? முல்லா ஜீவன் ஊத்து தண்ணிய உதுவெடுக்க. நான் தக்பீரை கட்டுறேன்னு சொல்லு உன்னோட வாப்பாக்கிட்ட. அவ்வளவுதான் என்ன செய்ய போற? தக்பீரை கட்டுறேன்னு சொல்லு உன்ட வாப்பாக்கிட்ட. மகன் திரும்ப ஓடுறார் அக்பர் வாப்பா கிட்ட. வாப்பா முல்லா ஜீவன் தக்பீரை கட்டிட்டார். உடனே மாளிகையிலிருந்து வெறும் காலோட ஓடி வாரார் மன்னர். மன்னருக்கு தெரியும் முல்லா ஜீவன் ரெண்டரைக்கா தொழுதா போதும் நான் நாசமா பேத்துருவோம். அதுதான் தொழுக. இவ்வளோ உள்ளச்சத்தோட தொழுது உங்களோட கண்ணால் ரெண்டு துளி தண்ணீர் வடிஞ்சு அல்லாஹ் விடுவானா? அல்லாஹ் விட மாட்டான் ஒரு நாள். அப்படித்தான் முந்தி உள்ளவங்க சாதிச்சது. இப்படி தொழணும். என்ன பழைய காலத்தில் எல்லாரும் குனூத்துக்கு பயம், தொழுகைக்கு பயம். இந்த ஒருத்தரும் பயம் இல்லை. என்ன சரியான தொழுக சரியான குனூத் ஒரே அடி அறக்குவாங்க உதவி. அது கராமத்தல்ல, அது உண்மை. அதுதான் உண்மை, அதுதான். அப்ப சமி அல்லாஹு லிமன் ஹமிதான்ட்டு நிக்கோம். இந்த சின்ன துவா இது. ஒன்று அல்லாஹும்மா ரப்பனா லகல் ஹம்த், அல்லது ரப்பனா வலகல் ஹம்த். யா அல்லாஹ் உனக்கே தான் எல்லா புகழும். ஹம்தன் கதீரன் தய்யிபா, அதிகமான புகழ், மனமான புகழ், பரக்கத்தான புகழ். முபாரகன் ஃபீ. சரி, இப்ப இஃதிதால்ல நின்று அதுக்கப்புறம் எங்க போவோம்? சுஜூது போக. என்ன சொல்லிட்டு போவோம்? திரும்ப என்ன சொல்ற? யார் பெரியவர்? அல்லாஹு அக்பர். யார் பெரியவர்? அல்லாஹ் தான். பாருங்க எத்தனை ரிப்பீட் ஆயிட்டு, எத்தனை தரம் அல்லாஹ் வந்துட்டு, அல்லாஹு அக்பர் எத்தனை தரம் வந்துட்டு. இப்ப தக்பீர் கட்டகளும் உண்டு, ருகூக்கு போகலும் உண்டு. சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, அல்லாஹு அக்பர் நாலாவது. அல்லாஹு அக்பர் அப்படின்னு சுஜூது போகிறோம். சுஜூத் ஏழு உறுப்புகளும் படணும். சுஜூதில் நெத்தி படணும், நெத்தியில் ஒன்றுமே இருக்கப்படாது. ரெண்டு கை, ரெண்டு முழங்கால், ரெண்டு கால். சுஜூதை விட நெருக்கமான இடம் அல்லாஹ்க்கு இல்லை. அல்லாஹ் சூரத்துல் அலக்கில் வஸ்ஜுது வக்தரிப், சரி, அல்லாஹு அக்பர், யார் பெரியவன் சுஜூது போகிறோம், சரி, சுஜூது போய் என்ன ஓதுறோம், துவா, சுபஹான ரப்பியல் அஆலா. இந்த மூணையும் பாருங்க, மூணு துண்டு. இப்போ நாங்கள் ஓதுற ஒவ்வொரு துவாவும் சின்னதல்ல. இதெல்லாம் சுபஹான், எல்லாம் நீ தூய்மையானவன். ரப்பி, யார் தூய்மையானவன், உங்களோட ரப்பா, அவன் ரப்பா, எந்த ரப்பா, எந்த ரப்புன்னு இறக்கம் அல்லாவை கூப்பிடும். இது அல்லாவுக்கு விருப்பம், இது ரப்பின்னு சொல்ற. அடுத்தது என்ன, அலா, அலாண்டா வித்திரல் என்ன ஓதினோம், டெய் சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா. இந்த ஆயத்தில் கருத்து தான் அது ஓதுற சுஜூதில், உயர்ந்த என்னுடைய ரப் தூய்மையானவன் சுஜூதில. அவ சுஜூதில கூட சில ஷைத்தா என்ன செஞ்சிருவான், சிந்தனை மாத்திட்டுருவான். ஒரு தரம் ஓதுங்க, ரெண்டு தரம் ஓதுங்க, சுன்னத்தான தொழுகையில் ஏழு தரம் ஓதும், சிந்தனை மாறிச்சென்றா எடுத்துருக்கு. வாயால ஓதக்குள்ள கருத்த விளங்கி, சுபஹான ரப்பியல் அஆலா, சுபஹான ரப்பியல் அஆலா. இப்ப உங்களுக்கு தராவியில கடைசி பத்துல கியாமுல்லைல் தொழுவிப்பாங்க. கியாமுல்லைல் நீண்ட சுஜூத் என்ன ஓதுறது, லைட்டையும் ஓஃப் பண்ணிடுவாங்க. ஏன், அந்த சிந்தனை மாறப்படாது, சிந்தனை மாறிடப்பட, சிந்தனை மாறிச்சுன்னா எல்லாம் முடிச்சு. சுபஹான ரப்பியல் அஆலா, உயர்ந்த என்னுடைய ரப் தூய்மையானவன். சரி, சுஜூத முடிச்சுட்டு என்ன செய்யறோம், என்ன சொல்லி எழும்புறோம், திரும்ப அல்லாஹு அக்பர். யார் பெரியவன், யாரும் இல்லை, இன்னும் ஒரு ரக்காத் முடியல எங்களுக்கு, இன்னும் ஒரு ரக்காத் படி, நாலு ரக்காத் படி தொழுதா. ஆக தேவை சகோதரர்களே, ஹுஷூஅ கல்புலரி. இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவங்க இடத்துல சொல்றாங்க, ஹுஷூ இல்லைன்னா தொழுகை இல்லை. ஒருத்தர் 56 ரக்காத் தொழுகிறார், பட்ட பட்ட பட்ட பட்ட பட்டவன் அடிக்கார். ஹதீஸ்ல வந்திருக்கு, இது காகம் கொத்துறன், கொத்துற கொத்துற கொத்துற. அல்லாஹ்க்கு தேவை இல்லை. ரெண்டு ரக்காத், ஒரு நாலு ரக்காத் சரியா. ஒரு ஆலிம்கிட்ட போய் நான் தொழுகிறேன் பாருங்க, சரியா காட்டி, இந்த கல்வில இந்த சிந்தனையோட தொழுகிறனா, இப்படி தொழுது பழையினா சகோதரர்களே, அதுதான் தேவை. சரி, சுஜூது எழும்புறீங்க, என்ன சொல்லி எழும்புறீங்க, அல்லாஹு அக்பர். யார் பெரியவன், அல்லாஹ் பெரியவன். நீங்க பார்த்துருப்பீங்க, சுத்துரா இருக்கும் பள்ளி இல்லை, சுத்துரான்னா என்ன, முன்னால ஒரு ஏதாவது ஒரு தூண் அல்லது ஒரு கம்பவுண்டை வச்சு தொழணும். ஏன், முன்னுக்கொத்தனும் கடக்க விடப்படாது தொழுகையில், சிந்தனை மாறிடுமே, சிந்தனை மாறிடும். குர்ஆன்ல சொர்க்கம் பேசின 10 வார்த்தைகள் இருக்கு, சொர்க்கம் பேசிச்சு. கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். மூமீன்கள் வெற்றி அடைஞ்சிட்டாங்க. எந்த மூமீன் தெரியுமா, தொழுகையில் உள்ளச்சம். தொழுகையில் என்ன இருக்கும், அப்துல்லா மசூத் ரதியல்லாஹு சொல்றாங்க, கடைசி நாளுடைய அடையாளம், கியாமத்து நாளுடைய அடையாளம், பள்ளி நிறைய மக்கள் தொழுவாங்க, ஆனால் ஒருவருடைய தொழுகையிலும் உள்ளச்சம் இருக்க. ஒரு ஆள்ற தொழுகையில் என்ன இருக்காது, இப்படி தொழ மாட்டான் நான் சொன்ன மாதிரி. சரி, அல்லாஹு அக்பர் எழும்பியாச்சு, எழும்பி இப்ப என்ன துவாக போறோம், இதுதான் முக்கியமான இடம், இந்த இடம். இப்ப நாங்க தொழுகையில துனியாவை கேட்கிற இடம் இதுதான், ஒரு சின்ன ஒரு இடத்துல அல்லாஹ் கேட்க வச்சு எல்லாத்தையும். பாருங்க அதுல அஞ்சு துவா இருக்கு நடு இருப்புல, சொல்லுங்க. ரப்பி ஃபிர்லி வர்ஹம்னி வஜிபுர்னி வஹ்தினி வர்ஸுக்னி. தொழுகையில ரிஸ்க கேட்கிற இடம் அது மட்டும்தான். தொழுகையில ரிஸ்க கேட்கிற இடம் எது? இந்த ரெண்டு சுஜூதுக்கு இடையில் எழும்பி இருக்கிறோமே, கணக்கெடுக்கிறல்ல எல்லாரும். ரப்பி ஃபிர்லி மோலே, அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னி. ரெண்டாவது வர்ஹம்னி, என் மீது இரக்கம் செய். வஜிபுர்னி, எனக்கு ஆறுதல் தான், ஆறுதலுக்கு வந்திருக்க உனக்கிட்ட. நாலாவது வஹ்தினி ஹிதாயத்தா. அஞ்சாவது வர்ஸுக்னி ரிஸ்கத்தா. தொழுவோம் அப்படி இன்ஷா அல்லாஹ். நடு இருப்புக்கு வந்துட்டோம், நடு இருப்புக்கு வந்துட்டோம். இந்த அஞ்சு துவா சரி. அதுக்கப்புறம் எங்கே போகிறோம்? திரும்ப சுஜூத். என்ன சொல்லிட்டு போகிறோம்? அல்லாஹு அக்பர். யார் பெரியவன்? அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன். சரி, திரும்ப சுஜூதில் போய் சுபஹான ரப்பியல் அஆலா, உயர்ந்த என்னுடைய ரப் தூய்மையானவன். ஏழு தரம் ஓதுங்க, பத்து தரம், ஒரு ரக்காத் இப்படி தொழுது பாருங்க. அதுதான் தேவை வாழ்க்கையில். வாழ்க்கையில் எதையோ ஒன்று அடைஞ்ச மாதிரி உங்களுக்கு இப்படி தொழுதா, வாழ்க்கையிலே தொழுக மிஸ் ஆகாது. சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னுக்கு தொழுதவங்க அவங்களோட தொழுகட நிலைமை வேறு, தொழுகட நிலைமை வேறு. அவங்க தக்பீர் கட்டினா ஒன்றுமே அவங்களுக்கு வருங்க. இந்த சிந்தனையில் தொழும் பொழுது உங்களுக்கு ஏதாவது விளங்குமா? இப்போ நீங்கள் பாருங்க, இஸ்லாம் அல்லாத மதத்தில் இருக்கிறவங்க அவங்களோட அவங்களோட சிலையை எவ்வளோ அந்த உள்ளச்சத்தோடு வணங்குவாங்க. சூரியனை வணங்குறவங்களை பாருங்க, தலையில் குட்டி பேசுறது வழங்காது. கதை எவ்வளோ படித்து கொடுத்துருக்காங்க தெரியுமா? அவங்க எப்படி படித்து கொடுத்துருக்காங்க, இப்படித்தான் வணங்கணும். ஆனால் எங்களோட தொழுகையை வந்து பாருங்க, எவ்வளோ ஸ்பீட், ஒரு சிந்தனை. அதனால் கண்ணியமிக்க சகோதரர்களே, இது முதலாவது ரக்காத். சரி, ரெண்டாம் ரக்காத் இதே மாதிரி தானே. ஆனால் முதலாவது ரக்காத்திலிருந்து எழும்பும் பொழுது, ரெண்டாவது சுஜூதிலிருந்து எழும்பி ஒரே அடியாக எழும்புறதா, கொஞ்சம் உட்கார்ந்துட்டு எழும்புறதா? கொஞ்சம் உட்காரும். இப்போ முதலாவது சுஜூதிலிருந்து எழும்பி உட்கார்ந்தீங்க, துவா ஓதினீங்க, திரும்ப ரெண்டாவது சுஜூத் செஞ்சீங்க, ரெண்டாவது சுஜூதிலிருந்து நேரெழும்பிடப்பட என்ன செய்யணும்? கொஞ்சம் உட்காரும். அதுக்கு அரபியில் சொல்ற ஜல்சா ஹஃபீஃபா, உண்மையான தொழுகையாளியுடைய தொழுகை அது. உட்கார்ந்துதான் மேலெழும்போம். சொல்லுவாங்க சில உலமாக்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரம் தக்பீரை கட்டுவாங்க இரவையில், தொழுது தொழுது தொழுது தொழுது தொழுது அப்படியே கால் இப்படி வீங்கிடும். யா ரசூலல்லாஹ், என்னது இப்படி, நான் நன்றியுள்ள அடியானா இருக்கப்பட? இன்பம் தொழுக இன்பமாக அப்படித்தான். இப்போ தராவி இப்போ இருபது ரக்கா தொழுதோம், இன்பத்தில் தொழுகிறவங்க வேற, கஷ்டத்தை தொழுகிறவங்க வேற. ஏந்த அல்லாஹ்க்கு என்ன அர்ப்பணிச்சு தொழுகிறேன் என்று தொழுகிறவங்களோட தொழுக வித்தியாசம் தான். சரி, ரெண்டாவது ரக்காத்து வந்துட்டோம், கடைசி அத்தஹியாத்துக்கு வந்திருக்கோம். பாருங்க அத்தஹியாத்துங்கிறது என்ன? அத்தஹியாத்துங்கிறது தொழுகையை முடிச்சு அல்லாஹ்க்கு காணிக்க செலுத்துறது. பாருங்க இதுல சொல்லுங்க, அத்தஹியாத்துல் முபாரகாத்துஸ் ஸலவாத்து தொய்பாத்து லில்லாஹ். யார பேர் வருது அதிலே? நாலு விடயம் இருக்குது. அத்தஹியாத், யா அல்லாஹ், எல்லா காணிக்க. தஹியாத்னா என்ன? எல்லா கிஃப்ட், அல் முபாரகாத், ரெண்டாவது எல்லா பரக்கத்தும், மூணாவது அஸ்ஸலவாத் எல்லா சலவாத்தும், நாலாவது அத்தைபாத் எல்லா மனமானவைகளும் யாருக்கு? லில்லா, அல்லாஹ் உனக்கு தான். இதே ஸ்பீட்டா எவ்வளோ அழகா அல்லாஹோட பேசுறது, எவ்வளோ அழகா அல்லாஹோட பேசுறது. எனக்கு அத்தையாவது பாடம் இல்லை அப்படின்ட்டு நாங்கள் அல்லாஹ் கிட்ட சொல்லவும் வேலை. இதெல்லாம் ஃபர்லு ஐன், கட்டாயம் பாடமாக்கி வச்சிருக்கோம். எத்தனையோ பயான் நடக்குது தான், ஆனால் இவைகளை கையில் எடுத்து இப்போ எங்களோட அதிகமானவங்களை பார்த்துருப்பீங்க நீங்கள், ஜனாசா தொழுகையெல்லாம் விளங்குறது. ஜனாசா தொழுகையில் மகன்மார் தொழுவிக்க போகிற, யார் தொழுவிக்க போகிற, அதை பெரிசா நினைக்கிறது. மகன் ஜனாசா, நான் தான் வாப்பாவுக்கு தொழுவிச்சேன். மகனை கூப்பிட்டு ஸ்ரீதேவி அந்த மையத்து துவா ஓதுவாப்போம் தெரியா, அவனுக்கு தொழுவிக்க போனாய், இல்லை வாப்பாவுக்கு நான் தொழுவிக்கும். அடே உனக்கும் மையத்து துவா தெரியா, நீ எடுத்து தொழுவிக்க வந்த வாப்பா பாவமே, நீயே துவா ஓத இல்லைன்னா பின்னுக்குள்ள துவா ஓதிப்பானா? இப்போ மூணாவது தக்பீர் பிறகு இப்போ எங்கடவங்க சொல்லி பழக்கிட்டாங்க என்ன தெரியுமா, உங்களுக்கு துவா தெரியாட்டி அல்லாஹும் மஃபிர்ல வரஹம் ஓதிக்கும். என்ன தெரியாட்டி துவா, எத்தனை வருஷம் தெரியா, இப்ப மௌத்தாவும் வரைக்கும் தெரியாதா? அல்லாஹும் மஃபிர்ல வரஹம் ஓதும், அல்லாஹும் மஃபிர்ல வரஹம் ஓதும், அப்படி சொல்லி சொல்லியே பாடமின் மையத்து துவாவை வாப்பாமார் பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்து பாடமாக்க வைக்கும். ஏன்னா மையத்து துவால 13 துவா இருக்கு. வேறு நேரத்தில் நாங்கள் பேசுகிறேன். அல்லாஹும் மக்ஃபிர் லஹு ஒன்று, வர்ஹம்ஹு ரெண்டு, வஆஃபிஹி மூணு, வஆஃபு அன்ஹு, வஅக்ரிம் நுஸுலஹு, வவஸ்ஸிஅ முதுஹலஹு, வஅஸ்லஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பர்த், வநக்கிஹி மினல் கதாயா கமா யுனக்க ஸௌபுல் அபியது மினத் தனஸ், وأبدله دارا خيرا من داره وزوجا خيرا من زوجه وأعيده من فتنة القبر وعذاب النار. 13 துவா உள்ளடங்கினதுதான் ஒரு மையத்து துவா. பாடம் இல்லாட்டி இப்படி ஓதும், சொல்லி சொல்லி சொல்லி ஒருத்தருக்கும் பாடம் இல்லை. அது பாடமாக்குறது ரமலான் நல்ல டைம், ஏத்திக்கா கடைசி 10 ஆலிம்களோடு இருந்து பாடமாக்குறது. அதே மாதிரிதான் அத்தஹியாத், எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் தேவையான முழுதையும் கேட்கிற அத்தஹியாத். அத்தஹியாதுல் முபாரகாத்துஸ் ஸலவாது தய்யிபாது லில்லாஹ், அது ஒரு பகுதி பாடமாக லேசா அப்படித்தான். ரெண்டாவது பகுதி என்ன, ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்ற அத்தஹியாத்துல. யாருக்கு சலாம் சொல்ற? அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி, நபியே உங்களுக்கு சலாம். வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து, அதுபோற மூணாவது பகுதி, அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், எங்களுக்கும் சாலிஹான நல்லடியார்களுக்கும் சலாம். மூணாவது பகுதி, அதுபோற என்ன, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், விரல நீட்டுற யாரு, அல்லாஹ் ஒருவன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். எத்தனாவது பகுதி அத்தையாத்துல? நாலாவது. அப்படி அப்படி துண்டு துண்டா பாடமாக்கினா தான் சிந்தனையில் இருக்கும், கருத்து விளங்கி ஓதுனா, ஓ இதுக்கு போறோம் இதுக்கு போறோம் இதுக்கு போறோம் இதுக்கு போறோம், அதே அப்படியே சங்கிலி மாதிரி அடிச்சு விடுறது இல்லை. அதுக்கப்புறம் சலவாத் ரசூலுல்லாஹ் மீது, அல்லாஹும்

மீது. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது நீ சலவாத் சொன்னதை போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சலவாத் சொல்.

இது. அல்லாஹ் பரக்கத் செய். கடைசி ரெண்டு அஸ்மாவுல் ஹுஸ்னாவோட அத்தையாத் முடியும். என்ன? ஹமீது, மஜீத். இதை கொஞ்சம் சிந்தனை கேடுங்க, அவ்வளவுதான். ஓதுறதா? எல்லாரும் ஓதுறதா? இல்லாம இல்லை. சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அத்தஹியாத்தை முடிச்சிட்டு மூணு துவா படிச்சு தந்தார். அந்த மூணு துவா இதில் இருக்குது. முதலாவது துவா, அல்லாஹும்மா க்ஃபிர்லி, ஓதுங்க. மா கத்தம்து வமா அக்ஹர்து வமா அஸ்ரர்து வமா அஅலன்து வமா அஸ்ரஃப்து வமா அந்த அஅலமு பிஹி மின்னி அந்த அல்முக்கத்திம் வஅந்த அல்முஅக்கிர் லா இலாஹ இல்லா அந்த. சஹியான ஹதீஸ்ல வரக்கூடிய முஸ்லீம்ல வர துவா, மன்னிப்பு கேட்கிற அல்லாஹ் இடத்துல. இதெல்லாம் ஒவ்வொன்ற ரமலான் நல்ல லேசி உங்களுக்கு. நீங்க சொல்லல அனைத்து ஒன்றும் இல்லை, இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு துண்டு துண்ட. அல்லாஹும்மா க்ஃபிர்லி மா கத்தம்து, யா அல்லாஹ் முன் செய்த பாவங்களை மன்னி. வமா அக்ஹர்து, பின் செய்த பாவங்களை மன்னி. வமா அஸ்ரர்து, ரகசியமா செய்த பாவங்களை மன்னி. வமா அஅலன்து, பரகசியமா செய்த பாவங்களை மன்னி. வமா அஸ்ரஃப்து, நான் இஸ் வரம்பு மீறி செஞ்ச பாவங்களை மன்னி. நீதான் என்ற பாவத்தை அறிஞ்சவன் யா அல்லா, நீதான் முதன்மையானவன், நீதான் கடைசியானவன். உன்னை தவிர எனக்கு வேற அல்லா இல்லை. யார்கிட்ட பேசுறோம்? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு எவ்வளோ உயர்ந்தவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட போய் கேட்குறாங்க, எனக்கு ஒரு துவா படிச்சுத்தாங்க, நான் தொழுகையில் ஓதும். நபி அவங்க படிச்சு கொடுத்தாங்க, அபூபக்கர் இந்த துவாவை தொழுகையில் ஓதும். அதான் பின்னுக்கு அடுத்தது பாருங்க, சொல்லுங்க. அல்லாஹும்ம இன்னி வலம்து நஃப்ஸி ظُلْمًا كَثِيرًا وَلَا يَغْفِرُ الذُّنُوبَ إِلَّا أَنْتَ فَاغْفِرْ لِي مَغْفِرَةً مِنْ عِنْدِكَ وَارْحَمْنِي إِنَّكَ أَنْتَ الْغَفُورُ الرَّحِيمُ. اسْتِغْفَار. يَا اللَّهُ நான் உனக்கு அநியாயம் செஞ்சிட்டேன், நான் உனக்கு அநியாயம் பண்ணிட்டேன் யா அல்லாஹ், அதிகமாக அநியாயம் பண்ணிட்டேன். உன்னை தவிர மன்னிக்க வேறு யாரும் இல்லை, என்னை மன்னிச்சிரு, என் மீது இறக்கப்படு. நீ கஃபூர், நீ ரஹீம், அஸ்மாவுல் ஹுஸ்னா, நீ மன்னிக்கிறவன், இறக்க முடியவன். கடைசியாக ஒரே ஒரு துவா இருக்குது, அத்தஹியாத் முடிய முந்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலு விடயங்களை கொண்டு பாதுகாவல் தேடினான் அத்தஹியாத்தில். முதலாவது கபருடைய வேதனை. என்ன வேதனை? கண்ணை பொத்தின அடுத்த நிமிஷம் அதுதான் இருக்கு, எல்லாம் மறந்துடுவாங்க. வீட்டை கோப்பி குடிக்க வந்துடுவாங்க எல்லாரும், நாங்கள் மட்டும்தான் மாட்டோம். அடுத்த நிமிடம் அதுதான். ஆயிஷா ரதியல்லாம் சொல்கிறாங்க, ஒரு யஹூதி பொம்பளை என்கிட்ட வந்தா பிள்ளையை தூக்கிட்டு, ஏதாவது தாங்க நான் ஈச்சம்பளம் ஒன்று கொடுத்தேன். உடனே அந்த பொம்பளை சொன்ன, ஆயிஷா, ஒன்று அல்லாஹ் கபருடைய வேதனை விட்டு பாதுகாப்பானாக. எனக்கு ஷொக் ஆயிட்டு, என்னடா இது கபருடைய வேதனை? ஆயிஷா ரதியல்லாஹு அது வரைக்கும் தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததோட ஆயிஷா ரதியல்லாஹு சொல்கிறாங்க, இப்படி பொம்பளை சொன்னாவே. நபியவங்க சொன்னாங்க, ஓ உண்மை ஆயிஷா, அண்டையிலேருந்து ரசூலுல்லாஹ் அந்த துவா ஓத ஆரம்பித்தாங்க. எங்கள் அடுத்த இடம் எங்களுடைய ஸ்டாப் அதுதான் கபர். லேசிப்பட்டதில்லை. முஸ்லீமுக்கு நாலு கேள்வி கபரில் ஆறு இன்பம் கிடைக்கும். காஃபிருக்கு மூணு கேள்வி தான், இனி தண்டனை ஸ்டார்ட். ஹைர், அதை இன்னொரு நேரம் பார்ப்போம். கபரை பற்றி தனியாக ஒரு படித்தா தான் அது விளங்கும். அது சும்மா அந்த கபருன்ட்டு போய் வேலை இல்லாது. நபி அவங்க தொழுகையில் பாதுகாவல் தேடுவாங்க. கபர் நல்லா விலை கொள்ளணும். இதை கொஞ்சம் இன்றைக்கு நைட் மவுத்தானீங்கன்னா நாளே கபர் தான், வேற இடம் இல்லை எங்களை தூக்கி கொண்டு போடுறது. ஹசன் ரதி எல்லாம் திடீர்னு மவுத்து ஆயிட்டாங்க. ஹசன் ரதி எல்லாம் வந்து அப்படி அழகு, நீங்கள் வரலாறுகளில் படிச்சிருப்பீங்க. ஹசன் ரதி எல்லாவுக்கு அதிகமான கல்யாணம், ஏனென்றால் பெண்கள் முடிச்சுட்டு தலாக்கு எடுக்கிற
அல்றது எல்லாம் ஹுத்துபாவை ஓதிட்டாங்க, இது போற என்ன மானு கலையா முடிச்சு கொடுக்கப்படாது. யார் ஹசன் ரதியல்லாஹ் ரசூலுல்லாவே மாதிரி, அந்த காலத்துல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல ஏழு பேர் இருந்தாங்க. ஒன்னு ஃபாத்திமா ரதியல்லாஹ், அடுத்து ஹசன் ரதியல்லாஹ். ஹசன் ரதியல்லாஹ் திடீரென்னு மவுத் ஆயிட்டாங்க. ஹசன் ரதியல்லாஹ் பேரனும் திடீரென்னு மவுத். மனைவி என்ன செஞ்சா, ஒரு வருஷம் அழுது அழுது அழுது கபுரடிய கூடாரம் கட்டி இருந்த. என்ன செய்ய, அது ரசூலுல்லா அல்ல, ரசூலுல்லாட மகள் அல்ல, அல்லாஹ் அதை பார்க்க மாட்டான். மவுத்து என்ன மவுத்து தான், ஆனா கபரு மிக முக்கியமான ஒரு இடம். நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலே இந்த துவா ஓதுவோம். ஓதுவோமா இன்ஷா அல்லாஹ், சொல்லுங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் கபர். முதலாவது அல்லாஹ் கபருடைய வேதனையை விட்டு என்ன பாதுகார். ரெண்டாவது தஜ்ஜாலுடைய ஃபித்னா சொல்லுங்க. வஅஊது பிக மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். தஜ்ஜாலுடைய ஃபித்னா விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். மூன்றாவது வஅஊது பிக மின் ஃபித்னத்தில் மஹ்யா வஃபித்னத்தில் மமாத். வாழ்க்கையில் ஏற்படுற ஃபித்னாக்கள் இருக்கு, மவுத்துடைய ஃபித்னா இருக்கு. இதை தனியே உங்களுக்கு விளங்கப்படுத்தணும். வாழ்க்கையில் என்ன ஃபித்னா, சிலவங்க ஃபித்னால மாட்டிக்கிட்டாங்க. வாழ்க்கையில் என்ன ஃபித்னா, சிலவங்க ஃபித்னால மாட்டிக்கிட்டாங்க.

0: யார பேர்ல தொழுகையை முடிக்கிறோம்? யா அல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ். விளைஞ்சே இப்ப தொழுகை அப்படியே தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கறதுக்கு இடையில அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் சிந்திக்க கூடாது. இதுதான் தொழுகை. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹுஷூ உள்ள தொழுகையாக எங்களுடைய தொழுகைகளை ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா. வாஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா ரப்பி யா அல்லாஹ். اللهم صل على محمد وبارك على محمد. கிருப ரஹ்மான யா அல்லாஹ், எங்களுடைய தொழுகைகளை சீராக்குவாயாக. ஹுஷுவோடு உன்னோடு ரகசியம் பேசக்கூடிய தொழுகையாக ஆக்குவாயாக. தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கும் வரை உன்னோடு பேசக்கூடிய பாக்கியங்களை தருவாயாக. நல்லடியார்கள், முன்னோர்கள், உலமாக்கள், சீதேவிகள் எவ்வாறு தொழுதார்களோ அவ்வாறு தொழும் பாக்கியத்தை தருவாயாக. உள்ளச்சத்தை நசீபாக்குவாயாக. உள்ளத்தால் உன்னை தொழ தௌஃபிக் செய்வாயாக. ஒவ்வொரு துவாக்களையும் கற்று யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் அடைந்தவர்கள் கூட்டத்தில் ஆக்குவாயாக. இந்த ரமதானுடைய மாதம் ஒவ்வொரு தொழுகையும் இவ்வாறு தொழ தௌஃபிக் செய்வாயாக. இதுவரைக்கும் உள்ளவிச்சம் இல்லாமல் தொழுத தொழுகைகளுக்காக இஸ்திஃபார் செய்கிறோம் ரஹ்மானே. அந்த தொழுகைகளை வீணாக்கி விடாதயா அல்லாஹ். அவைகளை மன்னித்து ஏற்றுக்கொள்வாயாக. லைலத்துல் கத்ரை அடைந்தவர்கள் கூட்டத்தில் ஆக்குவாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபிக் செய்வாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹசனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. والحمد لله رب العالمين.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அலி அகமது ரஜாதி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
2: www.muslimvanoli.com.
1: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் இறை நினைவில் மன அமைதி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.
3: அதாவது வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர், மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதாவது கூட்டி கழிச்சு பார்த்துட்டோம்னா மனிதர்கள் நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள். அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நஷ்டத்தில் இருக்குது. அவங்க செய்கிறதில் பெரும்பாலும் நஷ்டம்தான் என்று அல்லாஹ் சொல்லிட்டு இல்லல்லதீன ஆமனும், எவர்களை தவிர ஈமான் கொண்டு வா அமிலு சாலிஹாத், சாலிஹான அமல்களை செய்து. ஒத்த வாசோ பில் ஹக்கி ஒத்த வாசோ பிசப், ஒருவருக்கொருவர் நல்ல விஷயங்களை பரிமாறிக்கொண்டார்களே, தாவாவில் ஈடுபட்டார்களே, தப்பு செய்கிற நேரம் தடுத்தார்களே, தன்னுடைய கௌரவம் போயிடும், தம் வியாபாரம் உடஞ்சிரும், எங்களுக்கு விசாரணை வந்துடும், தாடியை வச்சா பிரச்சனையாக போயிடும் என்றெல்லாம் இல்லாமல் சத்தியம் இதுதான் என்று தெரிந்த பிறகு துணிச்சலாக அந்த சத்தியத்தை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொண்டார்களே அவர்களை தவிர. அந்த நேரத்தில் அவர்களுக்கு வருகிற சோதனைகள் எல்லாம் தாங்கி பிடித்து நாம் அல்லாவை சந்திக்க போகிறோம். இது குறுகிய கால வாழ்க்கை. இறைவனை சந்திக்கும் வரைக்கும் நாம் இந்த சோதனைகளை தாண்டி போக வேண்டும் என்று புரிந்துணர்வோடு பொறுமையோடு இருக்கிறார்களே இவர்களை தவிர என்கிறார் அல்லாஹு ஜல்ல ஷானுஹுத்தாலா. ஓ, ஈமான் கொண்டீங்களா, இபாதத்தை செஞ்சிட்டீங்களா, அப்ப உங்களுக்கு சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லல. மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். இந்த நஷ்டத்தில் இருந்து மனிதர்கள் தப்பணுமாக இருந்தால் அவர்கள் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொண்டே ஆகணும். தப்ப கண்டால் கணக்கில்லாமல் போக முடியாது, அதை சொல்லி ஆகணும் என்று இஸ்லாம் சொல்லுது. அந்த நேரத்தில் பலத்த சோதனைகள் உங்களுக்கு வரும், அந்த சோதனைகளை தாக்கு பிடிக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது. அப்ப பொறுமையை இஸ்லாம் கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறது. இன்னொரு இடத்துல குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா அம் ஹசிபுத்தும் மன் தத்குலுல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு என்ன லேசா போகலான்னு நினைக்கிறீங்களா? வலம்மா யலமில்லாஹ் உள்ளதீன ஜாகதூ மின்கும் அலம சாபிரி. இதற்கு அதாவது அல்லாஹ் கேட்குறான், சொர்க்கன்னு அவ்வளோ சீப்பா, நீங்கள் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்றீங்க, அதுக்கு இவ்வளோ டிக்கெட்டுன்னு கணக்கு பார்க்குறீங்க, சொர்க்கத்துக்கு என்ன உடனே திறந்து தந்துடும் நினைக்கிறீங்களா? இல்லை. வலம்மா யலமில்லாஹ் உள்ளதீன ஜாகதூ மின்கும், உங்களில் யார் தியாகிகள் என்று நான் அடையாளம் காணாமல் அல்லாஹ் சொல்கிறான். யார் தியாகிகள் என்று

0: என்பதை நான் அறியாமல் உங்களில் யார் பொறுமையாளர்கள்? ரெண்டு விஷயம், சொர்க்கத்துக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு ரெண்டு குவாலிஃபிகேஷன் வேணுமா? அந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன்ல ஒரு ஆள் தியாகம் பண்ணணுமா? அவர் அர்ப்பணிக்கணும். தனக்கு நேரம் காலத்தை அல்லாஹ் கொடுத்த உடனே இந்த நேரம் காலத்துல தனக்கு தன் குடும்பத்துக்கு வீடு சொத்து வாசல் பங்களா காணி பூமி எல்லாம் சேகரித்து விட்டேன் இறைவா, நான் இப்ப ஓகே தானே? இல்ல. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்றான், தியாகம் பண்ணுங்கள். பணம் தந்தவர் பணத்தை செலவழிக்கணும், இல்ம தந்தவர் இல்மை வந்து ஊர் ஊரா போய் சொல்லணும். உங்களுக்கென்று எது கொடுக்கப்பட்டதோ அந்த கொடுக்கப்பட்டது உங்களுக்கல்ல. அல்லாஹ் சூரத்துல் பக்ராவை தொடங்க போக்கலே சொல்றான், தந்தது நாம் தந்தது கொடுப்பதற்கு. இந்த நேரம் காலங்கள்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் நம்ம நிறைய கொடுக்கணும், குடும்பத்துக்கு கொடுக்கணும். சஹாபாக்கள் முழுக்க அப்படிதான் கொடுத்தார்களா? அதனால் நான் அவைகளெல்லாம் விவரமாக பேசவில்லை, இஸ்லாம் சொல்லுகிற கண்ணோட்டத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் இஸ்லாம் என்ன சொல்லுது, நீங்க தியாகிகளாக மாறாத வரைக்கும் உங்க லைஃப்ல என்ன தியாகம் செய்திருக்கிறீர்கள் என்பதை நீங்க உங்களுக்கு அறிவிங்க, உங்க கல்புக்கு தெரியும் என்ன தியாகம் பண்ணிட்டோம், எவ்வளவு பிரச்சனை வருகிற நேரம் என்ன பொறுமையாக இருந்தோம். பொறுமை பொறுமை என்றா கோபம் வர்ற நேரம் உள்ள பொறுமையை மட்டும் கூறுவான்னு சொல்லல. நிறைய பேர் கோபம் வர்ற நேரம் பொறுமைன்றாங்க, அது மட்டும் இல்ல, அதை விட வீட்டுல பெரும் பெரும் பிரச்சனைகள் வரும், ஊர்ல பிரச்சனைகள் வரும். அந்த நேரத்தில் குற்றம் செய்யாத நீங்கள் குற்றவாளிகா காட்டப்படுவீங்க, உங்களை தாறுமாற திட்டுவார்கள், உங்க கல்வி வேதனைப்படும். அந்த மாதிரியான நேரம் உலக்கது நாளும் அன்னைக்கு எவைக்கு சதுருக்கு பிமாய கூலும், நபியே எங்களுக்கு திட்டமாக தெரியும் உங்க கல்வி இருகுது, அவங்க பேசுறதை கேட்டு உங்க கல்வி நோகுது வலிக்குது. ஏண்டா நீங்க செய்யாத ஒன்றுக்கும் சும்மா சும்மா திட்ட ஆரம்பிக்கிறாங்க, உங்களை மஜ்னுன்றாங்க, பைத்தியம்ன்றாங்க, கத்தாப்ன்றாங்க, பொய்யன்ன்றாங்க.
1: கவிஞர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்போது முதல் உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் மார்க்கு சொற்பொழிவோடு இணைந்து கொள்ளலாம்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாயி வல் முர்சலீன் وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. பேரன்பிற்கும் பெருமரியாதைக்குரிய இந்த சிறப்புமிகு கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற கூட்டத்தின் தலைவர் அவர்களே, எனக்கு முன்பு செவிக்கு சுவையாய் சிந்தைக்கு விருந்தாய் கருத்துரைகளை அளித்துவிட்டு அமர்ந்திருக்கிற பேச்சாளர் பெருந்தகைகளே, இந்த நிகழ்ச்சியில் வந்தமர்ந்து சிறப்பிக்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் இந்த விடுமுறை தினத்திலே உங்களுடைய சொந்த அலுவல்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நமக்கு மத்தியில் பரஸ்பர புரிந்துணர்வும் சகோதரத்துவமும் மொழி ரீதியான ஒற்றுமை பிணப்பும் ஏற்பட வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்திலே இங்கு வருகை தந்திருக்கிற என் அருமை சகோதரர்களே, சிறப்பானதொரு கூட்டமாக இந்த கூட்டத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் அனைவரும் தமிழர்கள் என்பது இந்த கூட்டத்தினுடைய கருப்பொருள். தமிழ் என்பது நாம் அனைவரும் பேசுகிற ஒரு மொழி. மொழி என்பதோடு மாத்திரம் இதை சுருக்கிவிடாமல் ஒரு உணர்வாய் உறவாய் உயிராய் நம்மை இங்கே ஒன்றிணைத்திருக்கிற பின்னி பிணைத்திருக்கிற ஒரு அம்சம் என்றே இந்த சம்பவத்தை நாம் குறிப்பிட வேண்டும். எனக்கு முன்பு என்னை அறிமுகப்படுத்தியவர்கள், குறிப்பாக நான் பேசப்போகிற தலைப்பை பற்றி சொன்னவர்களெல்லாம் இடியும் மின்னலும் என்று திரும்பி திரும்பி சொன்னார்கள். இடியும் மின்னலும் என்கிற இந்த தலைப்பை இங்கே தந்ததற்கு காரணம் ஒன்று இருக்கிறது. இடியும் மின்னலும் மழையினுடைய அறிகுறி. மழை என்பது அனைவரும் விரும்புகிற எதிர்பார்க்கிற குறிப்பாக விவசாயிகளுடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிற ஒரு உயிர் துளிதான் இந்த மழை துளி. இந்த மழை துளிக்கு மிகப்பெரிய உந்துதலாக இருக்கிற இந்த அறிவிக்கிற அறிவு பொருளாக இருக்கிற ஒன்றுதான் இந்த இடியும் மின்னலும். ஆனால் நாம் இங்கே பேச வரப்போவது வசந்த காலத்திலேயோ அல்லது விவசாயிகள் எந்த காலத்தில் மழை பொழிந்தால் நன்றாக இருக்குமோ என்று எதிர்பார்ப்பார்களோ அந்த காலத்தினுடைய மழையை குறித்து அல்ல. குறிப்பாக கடந்த சில வருடங்களாக சென்னை வாழ் மக்கள், கடலோர பகுதியிலே வசிக்கக்கூடியவர்கள், இலங்கை உட்பட கடலோர பகுதிகளிலே வசிக்கக்கூடியவர்களெல்லாம் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதமும் ஜனவரி மாதமும் வந்துவிட்டால் ஒரு பெருமழையை தொடர்ந்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சுனாமி துவங்கி கடந்த சில ஆண்டுகளாக ஒவ்வொரு வருடத்தினுடைய முடிவின் போதும் அல்லது புதிய வருடத்தினுடைய துவக்கத்தின் போதும் புயல் காற்றோடு கூடிய பெருமழை பெய்து ஊரில் இருக்கிற இயற்கை வளங்களை எல்லாம் நாசம் செய்து பெருவாரியான உயிரிழப்பும் பெருவாரியான பொருளாதார இழப்பையும் தொடர்ச்சியாக குறிப்பாக தமிழ் மக்கள் நாம் கண்டு வருகிறோம். அதற்கு கொஞ்சமும் சளைக்காத அல்லது அதைவிட மிக கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற பிரித்தாளும் சூழ்ச்சிகளை மையமாக வைத்து சமூக மக்களுக்கு மத்தியில் சகோதரத்துவம் வாஞ்சை வந்துவிடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக நாட்டை எப்போதுமே ஒரு பரபரப்பாய் கலவர சூழலில் வைத்து கொண்டிருக்கிற நம்முடைய இந்தியா இலங்கையில் இப்போது குறிப்பான முறையில் இனவாத கலவரத்தை தூண்டி கொண்டிருக்கிற ஒரு சூழலில் ஒரு மாற்று சமூக சகோதரர்களுடைய ஒரு மனநல்லிணக்க பயணமாக இந்த கூட்டம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதனால்தான் இடியும் மின்னலும் என்கிற தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, தமிழனுக்கென்று இயற்கையாய் ஒரு குணம் இருக்கிறது. யாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்போக்குவம் இவனுக்குத்தான் இருக்கிறது. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ் பூமி என்று சும்மாவா சொன்னார்கள்? யாரும் இந்த ஊருக்குள் வந்து முதலமைச்சராகி விடலாம், யார் இந்த ஊருக்கு வந்தாலும் அவள் சினிமா நடிகையாகவே இருந்தாலும் அவளுக்கு கோயில் கட்டக்கூடிய அளவிற்கு உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருக்கிறவர்கள் தான் தமிழர்கள். அதனால்தான் 65 வயது வரை சினிமாவிலே ஹீரோவாக நடித்து எல்லா விதமான ஆட்டங்களையும் பாட்டங்களையும் போட்டுவிட்டு சிஸ்டம் பார்ட்டி என்று நம்மால் அறியப்படுபவர்கள் கூட பெயரே அறிவிக்காத அரசியல் கட்சியை ஆரம்பித்த அறிவிப்பை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சூழலிலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சூரியனுக்கு கூலிங் கிளாஸ் போடுகிற, மோரை பீராக்குகிற மிகப்பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் அமைச்சர்களாக இருக்கிற ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் கடலிலே ஏற்படுகிற கொந்தளிப்பை உஷ்ணத்தை தெர்மாகோல் வைத்து சரி செய்துவிடலாம் என்கிற அளவிற்கு அறிவியல் விஞ்ஞானிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. இவரெல்லாம் இந்த தேசத்தின் முதலமைச்சராக ஆவாரா என்று அவரே கூட கடவல்ல கற்பனை கூட செய்து பார்த்திராதவர் இன்றைக்கு முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் அமர்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலம் இருந்தது, ஒரு அமைச்சரவை அமைக்கப்பட்டு விட்டால் இவர்தான் கல்வி அமைச்சர், இவர்தான் மின்சாரத்துறை அமைச்சர், இவர்தான் சுகாதாரத்துறை அமைச்சர் என்று ஒரு நிர்ணயிக்கப்பட்டு அந்த அமைச்சர்களெல்லாம் நெஞ்சிலேயும் நெஞ்சத்திலேயும் சிந்தனையிலேயும் இடம்பெறக்கூடிய அளவிற்கு ஆளுமை கொண்டவர்களை பார்த்து கொண்டிருந்த நாம் எல்லாம் இப்போது யார் யாரெல்லாம் அரசியல்வாதிகள், யாரெல்லாம் அரசியல் கட்சி தலைவர்கள், யாரெல்லாம் அமைச்சர்கள் என்றே தெரியாத அளவிற்கு ஒரு பதட்டமான ஒரு கால சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புதிது புதிதாக அரசியல் கட்சிகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆன்மீக அரசியல் என்று ஒருவர் சொன்னாலும் சொன்னார், ஒருத்தர் ஆன்மீக அரசியலே ஆரம்பிச்சிட்டார். யார் அவரு? யாருங்க அவர்? இப்போ புதுசா இன்னொரு ஆன்மீகம், மொத ஆன்மீகம் கிடையாது, இன்னொரு ஆன்மீகம், நித்யானந்த சேனை. அவரெல்லாம் என்ன செய்து விட்டார்? இன்றைக்கு கட்சி ஆரம்பிக்கக்கூடிய அளவிற்கு நாட்டினுடைய நிலை மாறிக்கொண்டே செல்கிறது. சகோதரர்கள், இந்த புனிதங்கள், இந்த ஆளுமைகள் சமூகத்தை முன்னேற்ற பாதையிலே கொண்டு செல்லக்கூடிய அந்த எந்த விதமான அடிப்படைகளும் இல்லாத ஒரு காட்டுவாசிகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு கலவரமான சூழலில் குறிப்பாக இந்தியர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படித்தானே அப்பாவி சிறுமி கோயிலிலே வைத்து கற்பழிக்கப்பட்டதனுடைய கொடுமையை கூட நம்மால் தாங்க முடியாது. ஆனால் அதைவிட கொடுமை கற்பழிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு நசுக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்ட அந்த சிறுமியை யாரெல்லாம் கபலீகரம் செய்தார்களோ அவர்களை கைது செய்யக்கூடாது என்று கோஷம் எழுப்பி ஒரு மாநிலத்தின் அமைச்சரே ஊர்வலம் செல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உணர்வுகள் கொஞ்சமாவது இந்த சமூகத்திலே ஒட்டி கொண்டிருக்கிறதா? உணர்வுகளும் உணர்ச்சிகளும் உள்ள மனிதர்கள் தான் இன்றும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்று யோசிக்கிற அளவிற்கு ஒவ்வொரு நாளும் புதிய புதிய செய்திகளை சமுதாய மக்கள் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒரு பெண்மணியை ஒரு எம்எல்ஏ ஒருவர் கற்பழிக்கிறார். கற்பழித்த எம்எல்ஏவுக்கு எதிராக அவருடைய தந்தை காவல் நிலையத்திலே போய் புகார் கொடுப்பதற்கு செல்கிறார். அதே எம்எல்ஏவினால் கற்பழிக்கப்பட்ட அந்த பெண்ணின் தந்தை காவல் நிலையத்திலேயே வைத்து கொல்லப்படக்கூடிய அளவிற்கு ஒரு கடுமையான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கந்தக பூமியும் அனல் பூமியும்
2: பெட்ரோலியத்தை மூலதனமாக கொண்டிருக்கிற பூமிகள் எல்லாம் விவசாயத்தை பாதுகாப்பதற்கு, விவசாயத்தை வளர்ப்பதற்கு புதிய புதிய திட்டங்களை போட்டுக்கொண்டு வளர்ந்த நாடுகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிற ஒரு சூழ்நிலையில் விவசாய நிலங்களை எல்லாம் பண முதலைகளுக்கு தாரை வார்த்து விட்டு, வெளிநாட்டில் இருந்து முதலீடு செய்ய வந்த பண பெருச்சாளிகளுக்கு தாரை வார்த்து விட்டு, ஊரிலே இருக்கிற விவசாயிகளை எல்லாம் அரை நிர்வாணம் அல்ல முழு நிர்வாணத்தோடு பிச்சைக்காரர்களாய் அலைய விட்டு கொண்டிருக்கிற ஒரு தேசம் இருக்கிற ஒரு கால சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இடியும் மின்னலும். இந்த வருத்தத்தை, இந்த கவலையை நம்முடைய சமுதாய மக்கள், நம் சமூக மக்கள் அனைவரும் கொஞ்ச நேரம் அமர்ந்து கண்ணீர் மல்க சிந்திக்க வேண்டும் என்கிற அந்த சின்ன சிந்தனையை போடுவதற்காகத்தான் இடியும் மின்னலும். அதிலும் இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவர்கள் என்னதான் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாய் இங்கே பேசப்படக்கூடிய கருத்துக்களை கேட்க வேண்டும் என்கிற ஆர்வ மிகுதியில் வந்திருக்கிற பல மதங்களை சார்ந்த தமிழ் சகோதரர்கள் இங்கே நீங்கள் வருகை தந்திருந்தாலும், இதை நடத்துபவர்கள் என்னவோ முஸ்லீம்கள் அப்படிதானே, நாம் அனைவரும் தமிழர்கள் என்று பொதுவாக ஒரு கோஷத்தை எழுப்பி பொதுவாக ஒரு அறிவிப்பை செய்து ஒட்டுமொத்த அல்லஹாவால் தமிழ் மக்களை ஒன்றிணைப்பதற்குரிய ஒரு கேந்திரமாக இந்த நிகழ்ச்சி இங்கே இருந்தாலும், இதை ஏற்பாடு செய்து நடத்தக்கூடியவர்கள் முஸ்லீம்கள். ஏன் முஸ்லீம்கள் தமிழ் என்கிற அடையாளத்தை இப்படி பிரமாதப்படுத்தி பிரதானப்படுத்தி தமிழ் மக்களை அழைக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு இந்தியாவிலும் சரி இலங்கையிலும் சரி தமிழுக்காக சேவை செய்த முஸ்லீம்களுடைய அந்த இஸ்லாமிய தமிழ் சேவை இன்றைக்கு முற்றிலுமாக மறக்கடிக்கப்பட்ட ஒரு காலத்திலே வாழ்கிறோம். இன்னைக்கு நேத்தல்ல, ஆரம்ப காலத்தில் எம்ஜிஆர் காலத்திலிருந்து சினிமா படங்களை பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு தெரியும், ஒரு சினிமா படத்தில் ஒரு முஸ்லீம் பாய் கேரக்டரை கொண்டு வந்தாலே எப்படி காட்டுவாங்க அவர் என்ன தீவிர. அது இப்போ அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எப்படி தெரியுமா வருவார், அவர் வேற்று கிரகத்திலிருந்து இறங்கி வந்த மாதிரி ஒரு கைலி அவருக்கு கொடுப்பாங்க. அந்த கைலி கட்டை நீங்கள் இந்தியாவிலே எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் சினிமாவில் ஒரு முஸ்லீம் பாயை ஒரு கதாபாத்திரமாக காட்டிவிட்டால் அவர் கட்டுகிற கைலி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவர் போடக்கூடிய ஆடை யாரு, பஞ்சாபு தேசத்திலேயும் வடநாட்டிலும் ஒட்டுமொத்த பொதுமக்கள் போடக்கூடிய ஆடையை தமிழ்நாட்டிலே இருக்கிற முஸ்லீம்கள் அதையும் கொஞ்சம் வித்தியாசமாக போடக்கூடிய ஒரு காட்சியை காட்டுவார்கள். அவர் வாயில தமிழே வராது, நிம்பல் எங்கே போனேன் நம்பல் எங்கே எப்படிதான் அவனை காட்டுவாங்க. இப்படிதானே ஒரு முஸ்லீம் கேரக்டரை, ஒரு கதாபாத்திரத்தை ஒரு சினிமாவிலே காட்டுவதாக இருந்தாலும் அவர் எப்படி காட்டுவாங்க, நிம்பல்கு எந்த ஊரு நம்பல்கு எந்த ஊரு சேட்டு வர்றான் போறான் இப்படி, ஏன் முஸ்லீம்கள் வாயில தமிழே வராது என்கிற ஒரு காட்சியை காட்ட வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையில் பிரித்தாளும் சூழ்ச்சிகள், வெள்ளைக்காரர்களுக்கு பிறந்த கள்ள குழந்தைகளாக யார் இருந்தார்களோ அவர்கள் மூலமாக ஒரு சமய பிரிவுகள் ஏற்பட்டு, சமுதாய பிளவுகள் ஏற்பட்டு, முஸ்லீம்கள் அந்நியப்படுத்தப்பட்டு, முஸ்லீம் அல்லாத சமூகத்திற்கும் இவர்களுக்கும் இடையே ஒரு பிளவும் ஒரு பிரிவும் ஒரு பிரிவினையும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்கிற முயற்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெருச்சாளிகள் கூட்டத்திற்கு மத்தியில் தான் நாம் இங்கே தமிழர்களாக ஒன்றிணைந்திருக்கிறோம். ஏன் இந்த முஸ்லீம்களின் வாயில் தமிழ் வராதா, ராணா என்கிற அந்த எழுத்தை கூட அழகிய முறையில் உச்சரிக்கக்கூடிய திறன் கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தமிழர்கள். உலக மொழிகளிலேயே ரா என்கிற சிறப்புக்குரிய ஒரு எழுத்து உச்சரிப்பை மிக சாதாரணமாக உச்சரிக்க பழக்கம் கொண்டவர்கள் தமிழர்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்தை மட்டும், ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தவர்களை மட்டும் தமிழுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்று தள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். இலங்கையில் பிஹெச் அப்துல் ஹமீத் என்கிற பெயரை கேள்விப்படாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அவருடைய வாழ்வில் அவர் ஒரு முக்கியமான ஒரு சபதத்தோடு இறுதி வரைக்கும் வாழ்ந்தவர். என்ன தெரியுமா சபதம், அந்நிய மொழியை கலக்காமல் இறுதி வரைக்கும் தமிழ் பேசியவர் இலங்கையை சார்ந்த பிஹெச் அப்துல் ஹமீத். எப்படி அந்நிய மொழியை கலக்காமல் இறுதி வரைக்கும் தமிழ் மொழியிலேயே பேச வேண்டும் என்கிற சபதத்தை இறுதி வரைக்கும் நிலைநாட்டியவர். ஏன், அவருக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்லையா? இன்றைக்கு அறிவியல் சொற்றொடர்கள், கணினி சார்ந்த சொற்றொடர்கள், அதற்கென்று என்சைக்ளோபீடியா என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்களே, அதை கல்வி கலை களஞ்சியம் என்கிற பெயரில் கணிதத்திலே பயன்படுத்தப்படுகிற, அறிவியல் மொழியிலே பயன்படுத்தப்படக்கூடிய அத்துணை வார்த்தைகளுக்கும் தூய தமிழில் அகராதி தந்தவர் மனவை முஸ்தபா. அவர் ஒரு இஸ்லாமியர். ஏன், தமிழுக்கும் முஸ்லீம்களுக்கும் சம்பந்தம் இல்லையா? ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு என்றெல்லாம் சொல்லுகிறோமே, இதற்கு தமிழ் வார்த்தை கேட்டால் டக்குன்னு நமக்கு சொல்ல முடியாது. இப்படிதானே பிளாஸ்டிக்கு தமிழ் கேட்டாங்க, அதிலே நம்ம பார்த்துக்கிட்டோம் நம்ம தமிழ் நிலைமை எங்கே இருக்குதுன்னு. அப்படிதானே? பிளாஸ்டிக்கிற்கு தமிழில் என்ன வார்த்தை என்று கேட்ட கேள்வியில் பதில் சொல்வதற்கு நாம் திக்கினோமே, திணறினோமே, அதிலேயே தமிழில் நாம் எங்கே இருக்கிறோம் என்று முடிவெடுத்துக் கொள்ளலாம். ஆனால் மணவை முஸ்தபா என்கிற தமிழ் பேராசிரியர், ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த தமிழறிஞர், அறிவியல் துறையிலும் மருத்துவ துறையிலும் பயன்படுத்தப்படக்கூடிய ஆயிரக்கணக்கான தமிழ், அந்த மருத்துவ துறைகளிலும் அறிவியல் துறைகளிலும் விஞ்ஞான துறைகளிலும் பயன்படுத்தக்கூடிய அத்துணை வார்த்தைகளுக்கும் தூய தமிழில் அகராதி போட்டு கொடுத்தவர். இதை இன்னைக்கு இந்த சமுதாயம் ஒத்துக்குதா? கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சாதாரணமானவரா? தமிழ் சமுதாயம் மரபு கவிதையே பார்த்து கொண்டிருக்கும் போது மரபு கவிதை கவிதைக்கு புது கவிதை என்கிற அந்த உயிரோட்டத்தை பாய்ச்சி இறுதி வரைக்கும் மரபு கவிதையை தழுவையாக வைத்து புது கவிதையை சமூகத்திற்கு படைத்து கொடுத்து தமிழுலகத்தின் கலில் ஜிவரான் என்று கண்ணதாசனே சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழ் மொழிக்கு சேவையாற்றியவர் கவிக்கு அப்துல் ரஹ்மான். இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் இல்லையா? இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அருமை சகோதரர்களே, தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் இருந்த இந்த தமிழ் மொழியை உலகத்திலே முஸ்லிம்கள், குறிப்பாக தமிழர்கள் எங்கெல்லாம் புலம்பெயர்ந்து போனார்களோ அப்படி போகிற இடங்களிலெல்லாம் தமிழ் சங்கம் போட்டு தமிழை வளர்த்தவர்கள் இந்த முஸ்லிம்கள். ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன இருக்குது? தமிழுக்கும் முஸ்லிம்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். இவ்வளவு ஏன்? நம்முடைய இலங்கை நாட்டிலே சிங்களவர்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும், தமிழர்கள் என்கிற பிரிவில் ஒரு சமூகம் இருந்தாலும், அங்கே இருவருக்கும் இடைப்பட்ட சமூகமாக இருக்கிற இஸ்லாமிய சமூகத்தை பூர்வீகமாக கொண்டிருக்கிற யாரும் தங்களுடைய தாய்மொழியை சிங்களம் என்று சொல்லிக் கொள்வதில்லை. இலங்கையில் இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களும் அவர்களுடைய தாய்மொழி தமிழ் என்றுதான் சொல்லுகிறார்கள். அப்போ தமிழுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லையா? இதையெல்லாம் இங்கே கூட்டம் போட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நிலைமையை நமக்கு மத்தியில் பிரிவினைகளை உண்டாக்குவதற்குரிய சக்திகள் மிக தெளிவான முறையில் செய்து கொண்டிருப்பதனால் தான் அருமை சகோதரர்களே, இப்படி நாம் அனைவரும் தமிழர்கள் என்கிற ஒரு தலைப்பிட்டு நாம் அனைவரையும் இங்கே ஒருங்கிணைப்பதற்குரிய ஒரு கேந்திரமாக இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வருடமும் நடத்தப்படுகிறதே என்று எண்ணுகிற போது, உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியை நடத்துபவர்கள் தனிப்பட்ட முறையில் பாராட்டுக்குரியவர்கள் என்கிற செய்தியையும் இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அருமை சகோதரர்களே, இந்த நேரத்தில் இந்த சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒரு என்னதான் தமிழ் மொழி என்கிற மொழி ரீதியாக நாம் அனைவரும் ஒருங்கிணைக்கப்பட்டாலும், இஸ்லாமியர்கள் என்கிற ரீதியில் மதத்தால் இந்த முஸ்லிம்கள் ஏன் பிரிந்தார்கள் என்கிற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்களோ, வேற்று கிரகத்திலிருந்து உள்ளே வந்தவர்களோ அல்ல. நீங்கள் எப்படி ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்து தமிழகம் என்கிற பூமியிலே பிறந்து தமிழ் மொழி என்கிற மொழியை தாய்மொழியாக கொண்டு தமிழராக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, இதே போன்றுதான் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்களும் தேசத்தால் இந்தியர்களாகவோ அல்லது இலங்கையர்களாகவோ, மொழியால் தமிழர்களாக, மார்க்கத்தால் முஸ்லிம்களாக வாழ்கிறார்களே தவிர அவர்கள் தனிப்பட்டவர்கள் அல்ல. ஆனால் இன்றைக்கு சமூகத்திலே முஸ்லிம்கள் என்று சொன்னாலே இந்த ஊடக உலகம் எப்படி காண்பிக்கிறது, எப்படி காண்பித்துக் கொண்டிருந்தது? முஸ்லிம்களா அவர்கள் தீவிரவாதிகள், முஸ்லிம்களா அவர்கள் பயங்கரவாதிகள், முஸ்லிம்களா அவர்கள் ஒத்துழைப்போடு வாழ தெரியாதவர்கள், முஸ்லிம்களா அவர்கள் பிடிவாதக்காரர்கள், முஸ்லிம்களா அவர்கள் அடிப்படைவாதிகள், முஸ்லிம்களா அவர்கள் பெண்ணடிமையை பேணுபவர்கள் என்று சொன்ன பொய்யையே திரும்ப திரும்ப திரும்ப சொல்லி முஸ்லிம்களுக்கும் இந்த சகஜ வாழ்க்கைக்கும் இந்த கூட்டு வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை என்கிற அடிப்படையில் ஒரு பெரும் கொண்ட சமுதாயத்தை தள்ளி வைக்கிற அத்துணை சூழ்ச்சிகளையும் செய்து கொண்டிருக்கிற மிக கடுமையான முறையில் ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாண்டு கொண்டிருக்கிற ஒரு சமூகத்திற்கு மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை எதிர்க்கிறார்கள்? ஏன் இவர்கள் முஸ்லிம்களை தனியாக வைக்க வேண்டும் என்று இவ்வளவு முயற்சிக்கிறார்கள்? இஸ்லாமிய சமூகத்தின் மீது ஏன் இவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது என்றால், உலக அளவில் அருமை சகோதரர்களை ஆய்வு செய்து பாருங்கள், வேகமாக வளர்கிற ஒரு மார்க்கமாக இஸ்லாம் என்கிற மார்க்கம் தான் இருக்கிறது. இஸ்லாம் என்கிற மார்க்கத்தில் நாளுக்கு நாள் அதனுடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டவர்கள் இஸ்லாம் என்கிற மார்க்கத்திற்குள் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் இப்படி வேகமாக பரவுவதனால் சில பிரச்சனைகள் இந்த பெருச்சாளிகளுக்கு இருக்கிறது. என்ன பிரச்சனைகள் இருக்கிறது? இஸ்லாம் எந்த இடத்திலே நுழைந்து விட்டதோ அங்கே ஆண்டான் அடிமை என்கிற பாகுபாடு பார்க்க முடியாது. இஸ்லாம் எந்த இடத்திலே நுழைந்து விட்டதோ அங்கே தனிப்பட்ட முறையில் சுயநலத்தோடு யாரும் வாழ முடியாது. இப்படி சில அடிப்படை காரணங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருப்பதனால் தான் யார் தங்களுடைய சுயநலங்களுக்கு பிரச்சனை வரும் என்று நினைக்கிறார்களோ, யார் தங்களுடைய சுய முன்னேற்றத்திற்கு தடை வரும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வெறுக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, இந்த நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏன் இந்த மக்கள் இணைகிறார்கள்? ஏனென்றால் என்னதான் தமிழ் மொழி என்கிற அடிப்படையில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்தாலும் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கும் இந்த தமிழ் சமூகத்திற்கும் இடையே ஒரு மிகப்பெரிய பிரிவினையை அல்லது ஒரு மிகப்பெரிய தொலைவை ஏற்படுத்துவதற்குண்டான அத்துணை முயற்சிகளிலும் ஈடுபடுகிறார்கள். அப்போ இந்த இஸ்லாத்தில் என்னதான் இருக்கிறது என்கிற செய்தியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன இருக்கிறது? இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? இஸ்லாம் ஏன் வித்தியாசப்படுகிறது? முஸ்லிம்கள் என்று சொல்பவர்கள் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னதை போல் வேற்று நாட்டில் இருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்களோ, வேற்று கிரகத்தில் இருந்து இறங்கி வந்தவர்களோ, அல்லது வானத்தில் இருந்து திடீரென்று பிளந்து கொண்டு கீழே வந்து விழுந்தவர்களோ அல்ல. எல்லாரும் ஒரே மண்ணிலே பிறந்தவர்கள், எல்லாரும் ஒரே மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு, குறிப்பாக 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு, இதே அரேபிய தீபகற்பத்தில் அகிலத்தின் அருட்கொடை அன்னல பெருமானார் பொறுமையின் பொக்கிஷம் மனிதகுல மாணிக்கம் எதையும் தாங்கும் இதயம் கண்மணி நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து எம்புகிறார். அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை அறிமுகம் செய்தவர் அல்ல. இஸ்லாமிய மார்க்கத்தை அறிமுகம் செய்தது யார் என்றால், உங்களுக்கு விஞ்ஞான வகுப்பிலே ஒரு கருத்து சொல்லப்பட்டது, யாதும் ஊரே யாவரும் கேலிர், யாரும் ஊரே யாதரும் யாவரும் கேலிர் என்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு அற்புதமான விளக்கம் ஒன்று தரப்பட்டது. என்ன விளக்கம்? உலகத்தில் இருக்கிற இனங்களுக்கு அப்பாற்பட்டு, மொழிகளுக்கு அப்பாற்பட்டு, தேசங்களுக்கு அப்பாற்பட்டு, கலாச்சார நாகரிகங்களுக்கு அப்பாற்பட்டு வாழ்கிற பலதரப்பட்ட மனிதர்களின் அந்த டிஎன்ஏ என்கிற அந்த ஒரு ஆய்வை மேற்கொண்டு பார்க்கிற போது அவர்கள் எல்லோருமே ஒரு தாய் ஒரு தந்தையிலிருந்து வந்தவர்கள் என்கிற விஷயம் விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்படுகிறது. அந்த ஒரு மனிதனுக்கு துணைவியாக படைக்கப்பட்டவர் எந்த மதத்தை சார்ந்தவர்களோ அந்த மதம்தான் இஸ்லாம் என்று நாங்கள் உண்மையாக சொல்கிறோம். அதற்குண்டான ஆய்வுகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம். இதை நாங்கள் சொல்லுகிற போது இது பொய் என்று உங்களால் நிரூபிக்க முடிந்தால் நிரூபியுங்கள் என்று சொல்லுகிறோம். இப்படி ஒட்டுமொத்த உலக மக்களையும் ஒரே மார்க்கமாக படைத்த இறைவனை வணங்க சொல்லுகிற ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாம் இருக்கிறது. அறிவுபூர்வமான கடவுள் கொள்கையை சொல்லுகிறது. என்ன அறிவுபூர்வமான கடவுள் கொள்கையை சொல்லுகிறது? எப்படி ஒரு மனிதனை பெற்றெடுத்த தாய் ஒருத்தியாக இருக்க முடியுமோ, அந்த தாய்க்கு இவன் பிறப்பதற்கு காரணமாக இருந்த அந்த தந்தை ஒருவராக இருக்க முடியுமோ, அதே போன்று வானத்தை பூமியை அண்ட சராசரங்களை அனைத்தையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்துக் கொண்டிருக்கிற சர்வசக்தி மிக்கவன் ஒரே இறைவனாகத்தான் இருக்க முடியும் என்கிற அறிவுபூர்வமான கடவுள் கொள்கையை இங்கிருந்து வாணிபம் செய்ய வந்தவர்கள், இங்கிருந்து இந்தியா போன்ற நாடுகளுக்கு வணிகம் செய்ய வந்தவர்கள் அந்த வாணிபத்தோடு அந்த வணிகத்தோடு இந்த உண்மையை சொன்னபோது நம்முடைய முன்னோர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்குத்தான் நாங்கள் எல்லாம் முஸ்லிம்கள். 3 நூற்றாண்டுகளுக்கு முன்பு நாங்கள் யார், அல்லது 4 நூற்றாண்டுகளுக்கு முன்பு நாங்கள் யார்? அந்த நாட்டிலே, நம்முடைய இந்திய நாட்டிலே, நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திலே இன்றைக்கு எப்படி பல பிரிவுகளாக, பல சாதி அமைப்புகளாக சமூக மக்கள் இருக்கிறார்களோ, இதே போன்று ஏதோ ஒரு சாதி அமைப்பை பின்னணியை சார்ந்தவர்களாகத்தான் எங்களுடைய முன்னோர்களும் இருந்தார்கள். வாணிபத்திற்காகவும் வணிகத்திற்காகவும் அரேபியா போன்ற நாடுகளில் இருந்து வந்தவர்கள் அந்த வாணிபத்தோடு வணிகத்தோடு சேர்த்து இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை சொன்னபோது, படைப்புகளை வணங்காதே படைத்தவனை வணங்கு என்கிற அந்த ஒற்றை தத்துவத்தை சொன்னபோது, இது அறிவுபூர்வமாக இருக்கிறது, இது உண்மையாக இருக்கிறது, இது நம்முடைய அறிவியலுக்கும் தத்துவத்திற்கும் முரண்படாமல் இருக்கிறது என்று அவர்களாக ஏற்றுக்கொண்டதன் பின்னணியில் தான் முஸ்லிம்கள். இப்படித்தானே முஸ்லிம்கள் இப்படித்தானே இஸ்லாத்திற்கு வந்தார்கள், இப்படித்தானே இஸ்லாம் வளர்ந்தது. ஒரு குடும்பத்திலே பிறந்தவன் அல்லது ஒரு சமூகத்திலே பிறந்தவன் அவன் விரும்பிய அரசியல் கட்சியை தேர்ந்தெடுப்பதைப் போல், அல்லது படிக்கிற ஒரு மாணவன் 12 வகுப்பு படித்ததற்கு பிறகு அவன் விரும்பிய ஒரு கோர்ஸை அவன் தேர்ந்தெடுப்பதை போல், படித்து முடித்தவன் அவன் விரும்பிய ஒரு துறையில் வேலையை தேடுவதை போல், ஒவ்வொரு சமூகத்திலும் பிறந்தவன் எத்தனையோ பேர் அவர்கள் விரும்பிய ஒரு கொள்கை தழுவலாக ஏற்றுக்கொண்ட ஒரு மார்க்கம்தான் இஸ்லாமை தவிர நாங்கள் வந்தேரிகள் அல்ல, எங்கிருந்தோ வந்து புலம்பெயர்ந்தவர்கள் அல்ல. நாங்கள் தேசத்தால் இந்தியர்கள், மொழியால் தமிழர்கள், மார்க்கத்தால் முஸ்லிம்கள். அதற்கு என்ன காரணம்? இந்த அறிவுபூர்வமான காரணம். இன்றைக்குத்தானே தேசத்தின் எல்லைகள் போடப்பட்டிருக்கிறது, இன்றைக்குத்தானே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது, இன்றைக்குத்தானே மாகாணங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது, நறுமை சகோதரர்களே, ஒரு 50, 60, 70 ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைக்கு எவைகளெல்லாம் நம்முடைய தேசத்தின் அண்டை நாடுகளாக தனி அரசாங்கம் கொண்ட நாடுகளாக ஆட்சிகள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ அவைகள் எல்லாம் இணைக்கப்பட்டு அகண்ட பாரதமாகத்தான் எல்லாரும் இருந்தார்கள். அப்போ அன்றைக்கு எல்லாம் இந்தியா, பாகிஸ்தான், வங்காளதேசம் உட்பட எல்லா நாடுகளும் ஒரே குடையின் கீழ் அகண்ட பாரதமாகத்தான் இருந்தது. அப்போ ஒரு தேசத்திற்கு ஒரு கடவுள், ஒரு மாநிலத்திற்கு ஒரு கடவுள், ஒரு மாகாணத்திற்கு ஒரு கடவுள் என்று கடவுளர்களை பிரிக்க முடியாது. ஏன், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமகாலத்தில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு தெலுங்கு மொழி என்று சொன்னாலே அவர்களை ஒருங்கிணைக்கிற ஒரே கேந்திரமாக இருந்த ஆந்திர மாநிலத்தை நம் கண் முன்னால் நீ சீமாந்திரா நான் தெலுங்கானா என்று பிரிக்கவில்லையா? அப்போ தெலுங்கானாவிற்கு ஒரு கடவுள், சீமாந்திராவிற்கு ஒரு கடவுள் இருக்க முடியுமா? ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு கடவுள் என்றால், ஆந்திர தேசத்திலே பிறந்த ஒருவன் கேரள தேசத்திலே பிறந்த ஒருத்தியை திருமணம் செய்துவிட்டு கர்நாடகாவிலே போய் குடிபெயர்ந்து விட்டு அங்கே குழந்தை பிறந்து விட்டு பிறகு இந்தியாவிற்கு வெளியே இருக்கிற ஒரு நாட்டிலே வேலை தேடி அவன் போய் அங்கே குடும்பத்தோடு வசிப்பதற்கு ஆரம்பித்து விட்டால், அவன் அல்லது அவருடைய மனைவி, அவனுக்கு பிறந்த குழந்தை, இவர்கள் குடியேறிய புதிய சூழல், யாரை இவர்கள் கடவுளாக தேர்ந்தெடுக்க முடியும்? யாரை இவர்கள் கடவுளாக வணங்க முடியும்? இப்படி அவர்களுடைய அறிவை உரசி பார்க்கிற, அவர்களுடைய சிந்தனையை தட்டி எடுப்புகிற, அறிவு ரீதியாக தர்க்க ரீதியாக பல கேள்விகளுக்கு இஸ்லாமிய மார்க்கம் விடையாக இருந்ததனால் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவினார்கள். இதுதான் உங்களுக்கு, இதுதான் முஸ்லிம்களுக்கு முஸ்லீம் இல்லாதவர்களுக்கு இடையே இருக்கிற வித்தியாசம். ஒருவன் இஸ்லாத்தை தழுவியதனால் இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கிறதா? இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கடமைகள், கட்டளைகள் பிற சமூகத்திற்கு எந்த வகையிலாவது ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறதா? இல்லை சகோதரர்களே, யோசித்து பாருங்கள். காலம் காலமாக தேசம் பிரிவினைக்கு ஆளாக்கப்பட்டு குறுநில மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்ததை இந்தியா என்கிற ஒரு அகண்ட பாரதத்தை உருவாக்கி கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள். இதை யாரும் மறுக்க முடியாது. இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு அவர்களுடைய சதவிகிதத்திற்கும் அதிகமாக போராடி இந்த தேசத்தின் விடுதலைக்கு காரணமாக இருந்தவர்கள் முஸ்லிம்கள். இதை யாராவது மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. அடுத்து இந்த இஸ்லாத்தில் என்ன இருக்கிறது? அனைவரையும் இஸ்லாம் சமம் என்று சொல்லுகிறது. கருப்பன் வெள்ளை என்கிற பாகுபாடு இந்த இஸ்லாத்தில் இல்லை என்று சொல்லுகிறது. நீ வேற்று இனம், நீ இந்த இனம், நீ மேலே இருந்தவன், நீ கீழே இருந்தவன், நீ உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன் என்கிற வித்தியாசம் இந்த இஸ்லாத்தில் இல்லை என்று சொல்லுகிறது. உங்களுக்கு தெரியும், இந்த சவுதி அரேபியா என்கிற இந்த மாகாணத்திற்கு, இந்த நாட்டிற்கு வெளியே இருப்பவர்கள் வேண்டுமானால் கொஞ்சம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இந்த நாட்டிலே என்றைக்கு நீங்கள் வேலைக்காக வந்திருக்கிறீர்களோ, உங்களுடைய பிழைப்பை தேடி, உங்களுடைய உழைப்பை தேடி வந்தீர்களோ, நீங்கள் கண்ணால் கண்டிருக்கிறீர்கள். இதே இந்த சவுதி அரேபியாவில் காபத்துல்லா என்கிற காபா ஆலயத்தை பற்றி நீங்கள் கேள்விப்படாதவர்கள் இல்லை. அந்த கருப்பு கல்லாக இருக்கக்கூடிய அந்த காபாவை சுற்றி வரக்கூடிய முஸ்லிம்களுடைய புகைப்படத்தை பாருங்கள். கருப்பினத்திலே உள்ளவனங்கே இருக்கிறான், வெள்ளை வெளையர் என்கிற இனத்திலே உள்ளவன் இருக்கிறான், செம்மை நிறத்திலே இருப்பவன் அங்கே இருக்கிறான், இந்தியா போன்ற மாநிலத்தை கொண்டவன் அங்கே இருக்கிறான், பணக்காரன் ஏழை என்கிற எந்த பாகுபாடும் இல்லாமல் கடவுளுக்கு முன்னால் அனைவரும் சமம் என்கிற சமத்துவத்தை நம்முடைய முன்னோர்கள் பார்த்தார்கள். எந்த சூழலிலே பார்த்தார்கள்? ஒரு குறிப்பிட்ட வர்க்கம் மட்டும்தான் உயர்ந்த இனம், மற்றவர்கள் எல்லாம் தாழ்ந்த இனம் என்றவர்கள் அடிமைப்படுத்தப்பட்ட போது, நீ எல்லாம் தாழ்த்தப்பட்டவன், நீ எல்லாம் தீண்டத்தகாதவன், நீ எல்லாம் கோயிலுக்கு வருவதற்கு தகுதி இல்லாதவன், நீ எல்லாம் கல்வியை கற்பதற்கு தகுதி இல்லாதவன் என்றவன் அடிமைப்படுத்தப்பட்ட போது, என்னை சகோதரனே என்று கட்டி தழுவுவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்றவன் தேடினான். என்னை சகோதரனே என்று ஆற தழுவி என் பக்கத்தில் நின்று நீயும் இறைவனை தொடு, நீயும் இறைவனுக்காக தொழுகை நடத்து என்று சொல்லுகிற ஒரு சமத்துவம் கிடைக்குமா என்று ஏங்கினான், எதிர்பார்த்தான். அவனுக்கு இஸ்லாம் என்கிற மார்க்கம் கிடைத்த போது அந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் நுழைந்தான். இதுதான் இஸ்லாம், இதுதான் இஸ்லாம். இப்படிப்பட்ட ஒரு காரணத்திற்காகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் பரவியதை தவிர, நறுமை சகோதரர்களே, இன்றைக்கு நமக்கிடையில் பிரிவினைகளை உண்டுபடுத்துவதற்காக, நமக்கிடையில் இருக்கிற ஒற்றுமையை குலைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சதித்திட்டம் தீட்டக்கூடியவர்கள் என்னெல்லாம் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, நிச்சயமாக அந்த பொய்களில் எதுவும் உண்மை இல்லை. இந்த மார்க்கத்திலே மட்டும் உண்மை இல்லை என்று இருந்தால், இது ஒரு போலியான மார்க்கம் என்று இருந்தால், இப்படி பகிரங்கமாக கூட்டம் போட்டு எங்கள் மார்க்கத்தை பற்றி என்ன விமர்சனம் இருந்தாலும் பகிரங்கமாக அதை கேளுங்கள், நாங்கள் பணிவோடு அதற்குரிய பதிலை கனிவோடு சொல்லுகிறோம் என்று அப்படி பகிரங்கமாக சொல்லுகிறோம் என்றால், யோசித்து பாருங்கள், இந்த மார்க்கத்திலே உண்மை இருக்க போய்தான், எங்களுக்கு கிடைத்த சிறப்பு உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்க போய்தான் உரிமையோடு உங்களை அழைக்கிறோம். அருமை சகோதரர்களே, இந்த மார்க்கத்தில் பிற மக்களை புண்படுத்துகிற, பிற சமூக மக்களை புண்படுத்துகிற, அவர்களுக்கு காயப்பு ஏற்படுத்துகிற ஏதாவது ஒரு செய்தி இருக்கிறது என்று கருதுகிறீர்களா? நிச்சயமாக இல்லை. இந்த மார்க்கத்தில் இருப்பதெல்லாம் உண்மை. இந்த மார்க்கம் சொல்லுவதெல்லாம் சத்தியம், இந்த மார்க்கம் நிலைநாட்டுவதெல்லாம் சமநீதி, இந்த மார்க்கத்திலே இருப்பதெல்லாம் அனைவரும் சமம் என்கிற கொள்கை. அதைத்தானே நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள், அதைத்தானே பாரம்பரியமிக்க நம் தமிழ் கலாச்சாரத்தை காத்த தலைவர்கள் சொன்னார்கள், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அதை தத்துவமாகத்தான் எல்லோரும் சொன்னார்கள். அது ஒரு மதத்தின் அடையாளம் என்று, அது ஒரு மார்க்கத்தின் கொள்கை என்று இஸ்லாம் அங்கே பிரகடனப்படுத்தப்பட்ட போது, பிரச்சாரம் செய்யப்பட்ட போது நம்முடைய முன்னோர்கள் அதை மனமு வந்து ஏற்றுக்கொண்டார்கள். இப்படித்தான் இஸ்லாம் பரவியது. இஸ்லாத்தை ஏற்றவர்களுடைய வரலாறை படித்து பாருங்கள். நம்முடைய இந்த தமிழ் சமூகத்திலும் சரி, அல்லது தமிழ்நாட்டிற்கு வெளியே இருக்கிற இந்திய அளவில் இருந்த பிரபலங்களாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றார்களோ அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு மிக அடிப்படையான நியாயமான காரணங்கள் நிறைய இருந்தது. யாரும் காசை கொடுத்து இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நிர்பந்திக்கவில்லை. காசு கொடுத்து ஒரு மதம் பிரச்சாரம் செய்யப்படும் என்றால் காசு இருக்கிற எல்லோரும் அவர்களுடைய மதத்தை பிரச்சாரம் செய்யலாமே. காசு கொடுத்து ஒருவனை மாற்ற முடியுமாங்க? ஒரு குறிப்பிட்ட சினிமா நடிகனுக்கு ரசிகனாக இருக்கிறவனை மாற முடியவில்லையே, அப்படித்தானே மாற்ற முடியுமா? இந்த 25-30 வருடங்களுக்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட ஒருவருக்கு ரசிகனாக இருந்தவன் இன்றைக்கு நரை விழுந்து திரை விழுந்து பொறை விழுந்த கண்களுக்கு பிறகும் அதே சினிமா நடிகனுக்கு தான் ரசிகனாக இருக்கிறான். ஒரு சினிமா நடிகனுக்கு ரசிகனாக இருப்பவனையே மாற்ற முடியாது எனும் போது ஒரு மதத்தில் இருந்து உள்ளவனை எப்படி அவ்வளவு சீக்கிரம் மாற்ற முடியும்? ஒரு மதத்தில் இருந்து இன்னொரு மதத்திற்கு போவது என்பது சாதாரணமான விஷயமா? அவன் பாதிக்கப்பட வேண்டும், அவன் எங்கேயாவது நசுக்கப்பட வேண்டும், அவன் இனத்தை சொல்லி அவன் காயப்படுத்தப்பட வேண்டும், நான் ஒரு தாழ்ந்த குலத்திலே பிறந்து விட்டேனே என்பதனால் என்னை நான் கொடுமைப்படுத்தப்பட வேண்டும், இப்படியெல்லாம் பல பிரச்சனைகளை கண்டு பல கலவரங்களுக்கு அவன் ஆட்படுத்தப்பட்டு பல்வேறு விதமான கஷ்டகாலங்களை அவன் அனுபவித்து எனக்கு எதிலே சமத்துவம் இருக்கிறது, எனக்கு எதிலே சமநீதி இருக்கிறது, நான் எங்கே போனால் சமமாக நடத்தப்படுவேன், நான் எங்கே போனால் கடவுளை கும்பிடுவதற்கு எனக்கு சுதந்திரம் பறிக்கப்படாது, நான் எங்கே போனால் நான் சுதந்திரமாக வாழ முடியும் என்கிற சிந்தனை அவன் தள்ளப்படும் போது அவன் எதிர்பார்த்த அளவிற்கு சிந்தனைக்குரிய ஒரு களம், ஒரு தளம் அவனுக்கு மதமாக கிடைக்கும் போதுதான் மதம் மாற முடியும். இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நறுமை சகோதரர்களே, முதன் முதலாக 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அன்னல பெருமானார் முகமது நபி இதே அரேபிய மண்ணில் இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய துவங்கினார், எடுத்து எம்ப துவங்கினார் என்று நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன். முதன் முதலில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றது யார்? முதன் முதலில் பெருமகனாரின் கையை பிடித்து வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹு மட்டும்தான். நான் சிலைகளை வணங்க மாட்டேன், சிற்பங்களை வணங்க மாட்டேன், மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மனிதர்களால் படைக்கப்பட்ட இவைகளையும் நான் வணங்க மாட்டேன், மனிதர்கள் உட்பட எல்லாரையும் எவன் படைத்தானோ அவனைத்தான் வணங்குவேன் என்கிற அந்த கொள்கை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக மாறியவர் அபூபக்கர் என்கிற பெயருடைய ஒருவர். ஏன் அவர் இஸ்லாத்தை ஏற்றார்? அவரிடத்திலே இல்லாத காசா? அவர் உயர்ந்த குலத்திலே பிறந்தவர், மிகப்பெரிய செல்வத்தின் செழிப்பை பின்னணியாக கொண்டவர், அரேபிய தீபகற்பத்தில் அன்றைய தேதியில் மிகப்பெரிய வணிக பின்புலம் கொண்டவர். அவர் இஸ்லாத்தை எதற்காக ஏற்கிறார்? இறை தூதரை பார்த்தார், இறை தூதரின் நன்னடத்தையை பார்த்தார், இறை தூதரிடத்திலே இருக்கிற பணிவை கண்டார், இறை தூதர் சொல்லொன்றும் செயலொன்றுமாக இல்லை, அவர் உண்மையின் பிறப்படமாயிருப்பதை பார்த்தவுடன் இஸ்லாமிய மார்க்கம் என்றைக்கு அந்த இறை தூதரால் அவருக்கு சொல்லப்பட்டதோ அன்றைக்கே இஸ்லாமிய மார்க்கத்தை அவர் ஏற்றார். இப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கம் பரவியது. அன்பு சகோதரர்களே, உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, இனி வாழப்போகிற எந்த தலைவராக இருந்தாலும், எந்த புரட்சியாளராக இருந்தாலும், நான் சொல்வதை கேளுங்கள் என்றுதான் சொல்ல முடியுமே தவிர, நான் வாழ்வதை போல் வாழுங்கள் என்று யாராலும் சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? எப்படி? நான் சொல்வதை கேளுங்கள், அல்லது இவர் சொல்வதை கேளுங்கள், அவர் சொல்லுகிற தத்துவத்தின்படி வாழுங்கள் என்றுதான் சொல்ல முடியுமே தவிர, இவர் வாழ்ந்ததை போல் வாழுங்கள் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் நான் வாழ்ந்ததை போலவே வாழுங்கள் என்று சொல்லுவதற்கு துணிவு கொண்ட, அப்படி சொல்லுவதற்குரிய ஒரு தகுதி படைத்த ஒரே மனிதராக, மனிதரில் புனிதராக இந்த பூமியில் வாழ்ந்தவர் இறை தூதர் முகமது நபி. மிகைப்படுத்தி சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பாருங்கள், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பாருங்கள். உலகத்தில் எவ்வளவு பெரிய தத்துவ ஞானியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சிந்தனை சிற்பியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பொருளாதார நிபுணனாக இருந்தாலும், ஏன் இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவிற்கு ஆட்சி அதிகாரத்தில் ஆளுமை கொண்ட தலைவனாக தளபதியாக இருந்தாலும், மனிதன் என்கிற ரீதியில் எல்லோருக்கும் மறுபக்கம் இருக்கும். ஆனால் புரட்டுகிற பக்கங்களில் எல்லாம் புனிதங்களை மட்டுமே கொண்டிருக்கிற, ஒரு பக்கத்தோடு வாழ்ந்த ஒரு உயர்ந்த மனிதர் தான் இறை தூதர் நபிகள் நாயகம். அவருடைய வாழ்க்கையால் ஈர்க்கப்பட்டு, அவருடைய நன்னடத்தையால் ஈர்க்கப்பட்டு, அவர் சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருக்கிறதே என்று அந்த உணர்வோடு இஸ்லாத்தை ஏற்றவர்தான் அபூபக்கர். அவருக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்ற பிரபலங்கள் யார்? கலீஃபா உமர். அவரை பற்றி நீங்கள் படிக்காமல் இருந்திருக்க மாட்டீர்கள். முஸ்லிம்களின் எதிரி என்று அறியப்பட்டவர்கள் கூட, இஸ்லாமியர்களை இஸ்லாத்தையும் அழிக்குவதே தங்களுடைய கொள்கையின் முதல் கட்டம் என்று சொல்பவர்கள் கூட, இந்த பூமியில் கலீஃபா உமருடைய ஆட்சி வந்தால் நிச்சயம் பெண்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நேர்மையின் சிகரமாய் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் மிகப்பெரிய உறுதிமிக்க ஒரு இரும்பாய் விளங்கிய உமர் எப்படி இஸ்லாத்திற்கு வந்தார்? உறுதிமிக்க ஒருவரை அவ்வளவு சீக்கிரம் எளிதில் எதையாவது கொடுத்து வாங்கிவிட முடியுமா? நிச்சயமாக அவரை விலைக்கு வாங்குவதற்குண்டான நோட்டுகள் அச்சடிக்கப்படவும் இல்லை, அச்சடிக்கப்படவுமே முடியாது. அப்படிப்பட்ட உமர் எப்படி இஸ்லாத்திற்கு வருகிறார்? அவருடைய தங்கை அவருக்கே தெரியாமல் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார். தங்கை இஸ்லாத்தை ஏற்றதற்குரிய காரணம் தங்கையின் கணவர் தான் என்கிற செய்தி அவருக்கு தெரிகிறது. உடனே தன் கூட உடன் பிறந்த தங்கையையும் அந்த தங்கையின் கணவரையும் கொன்றுவிட வேண்டும் என்கிற வெறியோடு ஆயுதம் தாங்கி போகிறார் உமர். ஆனால் அவர் இல்லம் போகும்போது அந்த இல்லத்தில் அவருடைய சொந்த தங்கை, அவருடைய உடன் பிறந்த தங்கை, இஸ்லாமிய மதத்திற்கு மாறிய தங்கை, இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கிற அல் குர்ஆன் என்கிற வேதத்தின் சில வசனங்களை ஓதுகிறார். அந்த வசனங்கள் அவருடைய செவிகள் இடியாய் வந்து விழுகிறது. இடியாய் விழுந்த வசனங்கள் அவருடைய உள்ளத்திலே ஏற்படுத்திய மாற்றங்களின் பிரதிபலிப்பாய் அடுத்த கணம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இஸ்லாத்தை ஏற்ற ஒவ்வொருவருக்கும் இப்படித்தான் காரணம் இருந்தது. உங்களுக்கு தெரியுமா, வரலாற்றிலே ஒரு சம்பவம் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். இறை தூதர் நபிகள் நாயகம் சமூக மக்களை பிரிக்கிறார் என்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது. ஏன் சிலைகளை வணங்காதீர்கள், சிற்பங்களை வணங்காதீர்கள், கற்களை வணங்காதீர்கள், உங்களை போன்று சக மனிதர்களாய் மலங்களையும் ஜலங்களையும் சுமந்து கொண்டிருக்கிற மனிதர்களை கடவுள்களாக ஆக்காதீர்கள் என்கிற விஞ்ஞான ரீதியான கடவுள் கொள்கையை சொன்ன போது பலர் அவரை எதிர்த்தார்கள். இவர் சமூகத்திலே பிரிவினைகளை உண்டு பண்ணுகிறார் என்று பகிரங்கமாக குற்றச்சாட்டு சொன்னார்கள். இதனால் இறை தூதரை பார்க்காமலேயே, இறை தூதரின் முகத்தை தன் வாழ்வில் ஒரு நாள் கூட பார்க்காமலேயே இறை தூதரின் மீது ஒரு வெறுப்பு அவருக்கு வருகிறது. எந்த அளவிற்கு வெறுப்பு வருகிறது என்றால், வேற்று நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும், யமன் என்கிற பிரதேசத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்த இறை தூதரை கொன்றுவிட வேண்டும் என்கிற வெறியோடு ஆயுதம் தாங்கி வருகிறார் மதீனா மாநகருக்கு. அதுவும் விஷம் தோய்க்கப்பட்ட ஒரு கத்தியோடு வருகிறார் இறை தூதரை கொன்றுவிட வேண்டும் என்கிற முடிவோடு. ஆனால் மதீனாவிற்குள் வந்தவுடன் அவர் வித்தியாசமாக வருகிறார், ஆயுதம் தாங்கி வருகிறார் என்கிற செய்தி இறை தூதரின் இராணுவத்தினருக்கு தெரிந்தவுடன் அவரை அப்படியே குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு வருகிறார்கள். இறை தூதர் என்பவர் இறை மார்க்கத்தை மட்டும் எடுத்து எம்புகிற பிரச்சாரகர் மட்டுமல்ல, அன்றைய தேசத்தில் மதீனா என்கிற நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் சார். எப்படிப்பட்ட ஆட்சியை இந்த சமூகத்திற்கு தந்தார்? அருமை சகோதரர்களே, ஆய்வு செய்து பாருங்கள். 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு, சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தேசம், இந்த உலகம் எப்படி இருந்தது? எல்லா இடங்களையும் ஆய்வு செய்து பாருங்கள். அன்றைய நேரத்தில் மாபெரும் நாகரிகங்களாய் கருதப்பட்ட ரோம நாகரிகம், பாரசீக நாகரிகம், இந்திய நாகரிகம், இதே அரபு நாகரிகம், எல்லா வரலாறுகளையும் படித்து பாருங்கள். எல்லா நாகரிகங்களும் அந்தந்த தேசத்தில் அந்தந்த தேசத்தின் இனங்களாக கருதப்பட்டவர்கள் மட்டும்தான் குடிமக்களாக நடத்தப்பட்டார்கள். வேற்று தேசத்திலிருந்து, வேற்று இனத்திலிருந்து யார் அந்த தேசத்திற்கு குடிபெயர்ந்து வந்தாலும் அவர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக என்று சொல்வதை விட அடிமைகளாக நடத்தப்பட்டார்கள். இதே அரேபிய தீபகற்பத்தில், இதே அரபு மண்ணில் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு இறை தூதர் சொன்ன பிரச்சாரம் மிக சரியான அளவில் ஏற்றுக்கொள்ளப்படாததற்கு முன்பு வரை இந்த தேசத்திலும் அரபுகள், அரபுகள் அல்லாதவர்கள் என்கிற பிரிவினை இருந்தது. ரோம தேசத்தில் ரோமர்கள், ரோமன் அல்லாதவர்கள் என்கிற பிரிவினை இருந்தது. பாரசீகத்தில் பாரசீகர்கள், பாரசீகன் அல்லாதவன் என்கிற பிரிவினை இருந்தது. ஏன், நம்முடைய இந்தியாவிலே கூட பிராமணன், பிராமணன் அல்லாதவன் என்கிற பிரிவினை இருந்தது. இது யாரும் மறுக்க முடியாது. அவன் எந்த இனத்தை வைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறானோ அந்த இனத்தை தாண்டி அந்த இனத்திற்கு வெளியே இருக்கிற யார் இவன் ஆட்சிக்குட்பட்ட இடங்களுக்கு வந்தாலும் அவன் அடிமைகளாக நடத்தப்பட்டதைத்தான் இந்த உலகத்தின் வரலாறு கண்டது. ஆனால் இறை தூதர் முகமது நபி மதீனாவில் நிறுவிய இஸ்லாமிய ஆட்சிக்கு பிறகுதான் ஒரே குடையின் கீழ் பள்ளின மக்கள் வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கினார். மதீனா என்கிற அந்த நாட்டில் இன்றைக்குத்தான் மதீனா என்பது ஒரு நகரமாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கு மதீனா என்பது ஒரு தேசம், அன்றைக்கு மதீனா என்பது ஒரு அரசாட்சி. அந்த மதீனமா நகரில் இஸ்லாமிய ஆட்சியை இறை தூதர் முகமது நிறுவிய போது அந்த இறை தூதரின் ஆட்சி எனும் குடையிலே நிழல் பெற்றவர்கள் யார்? முஸ்லிம்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், மஜூசி என்று அழைக்கப்பட்ட நெருப்பை வணங்கக்கூடியவர்கள், சாபியீன்கள் என்கிற பெயரில் இருந்த ஒரு மதத்தை சார்ந்தவர்கள், ஆராப் என்று கருதப்பட்ட கிராமவாசிகள் இப்படி பல்வேறு கொள்கைகளை கொண்ட பல்வேறு மதங்களை கொண்ட அனைவரையும் ஒரு குடையின் கீழ் ஒருங்கிணைத்து பள்ளின சமூக மக்கள் ஒரே நிலத்தில் வாழலாம் என்கிற சமூக புரட்சியை இந்த உலகத்திற்கு தந்தவரே இறைத்தூதர் முகமது தான். அதை மையமாக வைத்துத்தான் இந்தியா போன்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் பல மதங்களை சார்ந்த எல்லோரும் இருக்கிறோம். மதச்சார்பற்ற நாடு என்ற நம்முடைய நாட்டிற்கு ஏன் பேர் தெரியுமா? மதத்திற்கு எதிரான நாடு என்கிற அர்த்தத்தில் அல்ல, எந்த மதத்திற்கும் நான் எதிரானவன் இல்லை என்கிற அர்த்தத்தில். அதுதான் மதச்சார்பற்ற நாடு. ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்து ஒருவன் ஆட்சி செய்கிறான் என்றால் அவன் இன்னொரு மதத்திற்கு எதிராக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடுமே என்பதனால் தான் நம்முடைய தேசத்தின் சட்டங்களை வடிவமைத்து கொடுத்த சட்ட வல்லுநர்கள் அன்றைக்கே இந்தியாவிற்கு ஒரு தலைப்பிடும் போது மதச்சார்பற்ற நாடு என்று பெயர் வைத்தார்கள். எப்படி வாழ முடிந்தது? ஒரே குடையின் கீழ் பல மதங்களை சார்ந்தவர்கள் பல்லின சமூக மக்கள் ஒரே நிலத்திலே வாழ்வதற்குரிய சூழ்நிலை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது எப்படி? இறைத்தூதருடைய வரலாற்றை படித்து பாருங்கள். இப்படி அப்படிப்பட்ட இறை தூதரை கொல்ல வேண்டும் என்று உள்ளே வருகிறார். அவருடைய பெயர் சுமாமா. உள்ள வந்து கட்டி போடுறாங்க. இறை தூதர் அவரிடத்தில், என்னை ஏன் நீ கொல்ல வந்தாய் என்று கூட கேட்கவில்லை. என்னை ஏன் நீ கொல்ல வந்தாய் என்று கூட கேட்கவில்லை. அவரிடத்திலே இறை தூதர் கேட்கிறார், மைந்த கையா சுமாமா, சுமாமாவே நீர் எப்படி இருக்கிறீர் என்று கேட்டார். சுமாமா நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று குசலம் விசாரிக்கிறார்கள், நலம் விசாரிக்கிறார்கள். அன்றைக்கு இறை தூதர் குற்றவாளியாக வந்த ஒருவராக இருந்தாலும் அவரை விசாரிப்பதற்கு முன்பு அவருடைய அந்த குற்றம் என்கிற ரீதியில் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதற்கு முன்பு அவர் குசலம் விசாரிக்கப்பட வேண்டும், அவருடைய நலன் விசாரிக்கப்பட வேண்டும் என்கிற மரபை அன்றை கிரைத்துதர் உருவாக்கியதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த அரேபிய நாடுகளில் சிறை குற்றத்திற்கு சிறைச்சாலைக்கே உள்ளே போகக்கூடிய குற்றவாளியை விசாரிப்பதற்கு காவல்துறை அதிகாரி வந்தால் முதலில் கேஃப ஹாலுக்க, நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்பார். அதுக்கப்புறம் செஞ்ச குற்றத்துக்கு தண்டனை அது வேற. ஆனா முதல்ல ஜெயிலுக்குள்ள போனா, ஜெயிலுக்கு போனவங்க யாராவது இங்க இருக்கீங்களா? நான் ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, அது பெருமைக்குரியதே அல்ல அது. ஆனா சிறைச்சாலைக்கு உள்ளே போனாலும் அவன் செய்த குற்றத்தை விசாரிப்பதற்கு முன்பு அவன் குற்றவாளியாகவே இருந்தாலும் முதல்ல அவனுடைய நலனை விசாரிக்க வேண்டும் என்கிற மரபை முதன் முதலில் இந்த உலகத்திற்கு உருவாக்கி கொடுத்தவர் இறை தூதர் முகமது. அந்த ஒரே ஒரு சம்பவம் அவரை மாற்றியது. அந்த ஒரே ஒரு சம்பவம் அவருடைய நெஞ்சத்தில் இடியாய் நுழைந்தது. அடுத்த கணம் சொல்கிறார், இறை தூதரே முகமதே, நான் உங்களை கொல்வதற்காக வந்தேன். இப்படிப்பட்ட குற்றம் செய்வதற்காக வந்த என்னை நீங்கள் கொன்றாலும் அது தவறல்ல, ஆனால் நீங்கள் என்னை மன்னித்து விட்டால் நான் நன்றியோடு இருப்பேன் என்று சொல்கிறார். முகமலர்ச்சியோடு அந்த சம்பாஷணையை முடித்து விட்டு இறை தூதர் போகிறார். இப்படியே 3 தினங்கள் அவருக்கு உணவு கொடுக்கப்பட்டு அவருடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு 3 தினங்களும் இறை தூதர் அவரை பார்த்து நீர் எப்படி இருக்கிறீர் என்கிற நலனை விசாரித்த அந்த ஒற்றை சம்பவத்தால் ஈர்க்கப்பட்டு அவர் கொடுத்த வாக்குமூலம் என்ன தெரியுமா? முகமதே, நேற்று வரைக்கும் இந்த உலகத்தில் எனக்கு பிடிக்காத பேராக இருந்தது முகமது, ஆனால் இன்று முதல் இந்த உலகத்திலேயே எனக்கு பிடித்த பேர் வந்து முகமது. நேற்று வரைக்கும் எனக்கு பிடிக்காத நிலைமை இந்த மதீனா, ஆனால் இன்று வரைக்கும் உலகத்தில் எனக்கு மிகவும் பிடித்த இடமே மதீனா என்று சொல்லி மார்க்கத்தை தழுவியதோடு மாத்திரமல்லாமல் ஊருக்கு சென்று தன் ஊரிலே இருக்கிற எல்லோரையும் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் இணைத்தால் இப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்தது. இப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்தது. இப்படித்தான் மனமாற்றம் ஏற்பட்டது. இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம், இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். அருமை சகோதரர்களே, இதே 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு இன்றைக்கு அபிசீனியா என்று சொல்ல எத்தியோப்பியா என்று சொல்கிறோம். இன்றைக்குத்தான் இது வறுமையிலே இருக்கிற நாடு. எத்தியோப்பியா என்று சொன்ன உடனேயே நமக்கு சிந்தனைகளில் சில உருவங்கள் வரும். கருத்த நிறத்தில், உடல் மெலிந்த தேகத்தில், கண்களெல்லாம் உள்ளே போய், கன்னங்களெல்லாம் ஒட்டி, வாடிய வயிறோடு, உலர்ந்த ஒரு நிலையோடுதான், உதடுகள் தடித்த உருவங்கள் நம்முடைய சிந்தனைக்கு வரும். எத்தியோப்பியா என்று சொன்ன உடனேயே வறண்ட நிலத்தை காண்பிப்பார்கள். எத்தியோப்பியா என்று சொன்ன உடனேயே பசியால் இறந்த பிஞ்சுக்களை, சிசுக்களை காட்டுவார்கள். ஆனால் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு அபிசீனியா என்று அழைக்கப்பட்ட இன்றைய எத்தியோப்பியா எப்படி இருந்தது தெரியுமா? இன்றைக்கு எப்படி ஒரு காலத்தில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இருபெரும் வல்லரசுகளாக பார்க்கப்பட்டதோ அதுபோன்று இருவரும் வல்லரசுகளாக பார்க்கப்பட்ட ஒரு தேசங்கள் தான் ரோமாபுரியும் பாரசீகமும். வல்லரசு என்று அந்த நேரத்தில் ஒரு நாட்டிற்கு எப்படி அடையாளம் வரும் என்றால் ஏனைய நாடுகள் அந்த நாட்டினுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ் வரும். நேரடியாக அந்த நாடு ஆட்சி செய்யாவிட்டாலும் அந்த நாடு இருக்கிற அரசியல் கொள்கைக்கு எதிராக எந்த நாடும் கருத்து சொல்ல முடியாத அளவிற்கு உலகத்தின் தேசங்களெல்லாம் ஒன்று பாரசீகத்தை சார்ந்தோ அல்லது ரஷ்யா அது ரோமாபுரியை சார்ந்தோ இருக்கும். இன்றைக்கு கூட பாருங்கள், உள்நாட்டு கலவரங்கள், எல்லை பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தேசங்களுடைய அரசியல் ரீதியான கொள்கையை பாருங்கள். ஒன்று, அவன் அமெரிக்கன் சப்போர்ட்டராக இருப்பான், இல்லை என்றால் ரஷ்யாவின் சப்போர்ட்டராக இருப்பான். சிங்கப்பூர், மலேசியா என்பது இரண்டுக்கும் பக்கத்தில் பக்கத்திலே இருக்கக்கூடிய தேசங்களாக இருந்தாலும், சிங்கப்பூர் மலேசியா என்று சொன்னாலே ஒரே மாதிரியான தேசங்கள் என்று நான் நினைத்தாலும், இன்று வரைக்கும் அந்த தேசங்களுக்கு இடையில் எல்லை பிரச்சனைகள் இருக்கிறது. அதில் இருக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனை, அவர்கள் சார்ந்திருக்கிற அரசியல் கொள்கை, ஒரு தேசம் அமெரிக்காவின் சப்போர்ட்டனாக இருப்பான், அமெரிக்காவிற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருப்பான், இன்னொரு தேசம் ரஷ்யாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருப்பான். இப்படிப்பட்ட மரபுதான் இந்த உலகத்தில் இருந்தது, இந்த மரபுதான் அன்றைக்கும் இருந்தது. இப்படி பாரசீகத்தை சார்ந்தோ ரோமாபுரியை சார்ந்தோ இருந்த தேசங்கள் இருந்தாக வேண்டும் என்கிற நிலைக்கு அப்பாற்பட்டு, தன்னுடைய சொந்த முயற்சியில் தான் எடுக்கிற முடிவோடு தனிப்பெரும் பெரும்பான்மையோடு ஆட்சி செய்த ஒரு அபிசீனிய மன்னர், அவருக்கு பேர் நஜ்ஜாஷி என்று சொல்லுவார். அப்படி ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அபிசீனிய மன்னர். ஒரு கட்டத்திலே இறை தூதருடைய தோழர்களுக்கு நெருக்கடி வருகிறது. இஸ்லாமிய மார்க்கம் பிரச்சாரம் செய்யப்பட்ட போது கடுமையான முறையில் துன்பங்களுக்கும் தொல்லைகளுக்கும் ஆளாக்கப்படுகிறார்கள். பக்கத்திலே இருக்க அண்டதேசமாக இருந்த எத்தியோப்பாவிலே புலம்பெயர்ந்து செல்கிறார்கள், உதவி கேட்டு செல்கிறார்கள், அகதிகளாக செல்கிறார்கள். அகதிகளாக சென்றாலும் இவர்களை உயிரோடு விட்டுவிடக் கூடாது என்பதற்காக இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தின் மிக பெரும் அடையாளமாக கருதப்படுகிற மக்கா அன்றைக்கு இந்த இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்கிற நிலையில் இருந்தது. தன்னுடைய நாட்டின் மிகப்பெரும் புள்ளிகளை, ஒரு உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை எல்லாம் பிரதிநிதிகளாக அந்த அபிசீனிய மண்ணிற்கு அனுப்பி, அங்கே புலம்பெயர்ந்து வந்தவர்களை எல்லாம் பிடித்து இழுத்து, அவர்களுக்கெல்லாம் அடைக்கலம் நீங்கள் தந்துவிடக் கூடாது என்கிற செய்தியை சொல்லி மிகப்பெரிய அன்பளிப்புகளோடு அனுப்பப்படுகிறார்கள் மக்காவின் பிரதிநிதிகள். போய் நஜ்ஜாஷி மன்னர், அவரை தவிர அவருடைய அமைச்சரவையில் இருந்த எல்லோரும் அந்த அன்பளிப்புகளுக்கு ஆசைப்பட்டு, அவரை தவிர அங்கு அசாக்கிஃபாகல் என்கிற பெயரில் அறியப்பட்ட மதகுருமார்கள் கூட இவர்கள் தந்த அன்பளிப்புகளால் கவரப்பட்டு எல்லாரும் இந்த அகதிகளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். இந்த அகதிகளை பற்றி தப்பும் தவறுமாக அந்த மன்னரிடத்திலே சொல்கிறார்கள். ஆனால் நீதியை நிலைநாட்டக்கூடிய மன்னராக தனிப்பெரும் செல்வாக்கோடு ரோமாபுரிக்கும் பாரசீகத்திற்கும் கூட அஞ்சாத ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருந்த நஜ்ஜாஷி மன்னர் நேரடியாக இருவர்களையும் விசாரிக்கிறார். இந்த பக்கம் மக்காவின் பிரதிநிதிகளாக வந்தவர்கள் நிற்கிறார்கள், இந்த பக்கம் இவரிடத்திலே உதவி கேட்டு ஒத்துழைப்பு கேட்டு அகதிகளை போல் ஆதரவு கேட்டு வந்தவர்கள் நிற்கிறார்கள். இருவரையும் உரையாட விடுகிறார், இருவரையும் பேச விடுகிறார். இவர்களை குழப்பவாதிகள் என்று சொல்லுகிறீர்களே, நிரூபியுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை, அவர்களால் சொல்ல முடியவில்லை. இவர்களிடத்திலே கேட்கிறார், அப்படி நீங்கள் என்ன இந்த சமூகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? உடனே அவர்கள் துணிவோடு அந்த மன்னரிடத்திலே சொல்கிறார், மன்னரே, இறை தூதர் என்பவர் எங்களுடைய சமூகத்திலே வருவதற்கு முன்பு வரை நாங்கள் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டிருந்தோம், நாங்கள் மதுவிலை தெளித்துக் கொண்டிருந்தோம், விபச்சாரம் செய்து கொண்டிருந்தோம், அடுத்தவர்கள் பொருளை அபகரித்துக் கொண்டிருந்தோம், அண்டை விட்டு காரவே என்று கூட பார்க்காமல் பரம்பரை பரம்பரையாக சண்டை போட்டுக் கொண்டிருந்தோம். ஆனால் இறை தூதர் வந்தால் ஒரு கடவுளை வணங்க வேண்டும் என்று சொன்னார், விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொன்னார், மது குடிக்கக் கூடாது என்று சொன்னார், திருடக்கூடாது என்று சொன்னார், பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது என்று சொன்னார், அந்நிய பெண்களின் மீது அவதூறு சொல்லக்கூடாது வருகிறார். பணமும் புகழையும் தேடிதான் ஒருவர் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்றிருந்தால் மைக் டைசன் இடத்திலே இல்லாத பணமா, மைக் டைசன் இடத்திலே இல்லாத புகழா, அவர் ஏன் இஸ்லாத்திற்கு வருகிறார் என்றால், ஒரு கட்டத்தில் மைக் டைசன் போதைப் பொருட்களை பாவிக்க ஆரம்பிக்கிறார், போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறார். ஒரு கட்டத்தில் அவர் சிறைப்படுத்தப்படுகிறார். சிறையிலே போய் நின்றவுடன் இந்த உலகத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறார். ஏன் இந்த வாழ்க்கை இப்படி போய்கொண்டிருக்கிறது? ஒரு இலக்கில்லாமல் ஏன் நாம் போய்கொண்டிருக்கிறோம்? ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கை இருப்பதைப் போலவே மரணமும் இருக்கிறதே என்கிற உண்மையை அவர் சிந்திக்கிறார். சிறையில் இருந்தபடியே அப்போ உண்மையான மதம் எது என்கிற ஆய்விலே இறங்குகிறார். இறுதியில் அவருக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி சொல்லப்படுகிறது. இஸ்லாமிய மார்க்கம் மரணத்திற்கும் வாழ்க்கைக்கும் இருக்கக்கூடிய தத்துவத்தை சொல்லுகிறது. அந்த தத்துவம் உண்மை என்பதை அவர் உணரும் போது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார். இப்படியே சொல்லிக் கொண்டு போகலாம். மரியம் ஜமீலா அமெரிக்க உலகில் கொடிகட்டி பறந்த மிகப்பெரிய பத்திரிகை துறையை சார்ந்தவர். நான் எதற்காக இவர்களுடைய சரித்திர குறிப்பை சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு ஒரு திட்டமிட்ட அவதூறு சொல்லப்படுகிறது, முஸ்லிம் பாய்மார்கள் எல்லாம் காசு கொடுத்து இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வருகிறார்கள் என்று. சத்தியமாக நிச்சயமாக அப்படி ஒரு அவசியமே கிடையாது. ஒவ்வொருவனும் அவனவன் விரும்புகிற அரசியல் கட்சியிலே இணைவதைப் போல், ஒவ்வொருவனும் அவனவன் விரும்புகிற துறை சேர்ந்து படிப்பதைப் போல், ஒவ்வொருவனும் அவனவன் விரும்புகிற துறையிலே வேலை பார்ப்பதைப் போல், நம்முடைய முன்னோர்கள் அவரவர்கள் விரும்புகிற மதத்தை, அவரவர்கள் விரும்பக்கூடிய மார்க்கத்தை தேட ஆரம்பித்தார்கள். எப்படி படைத்தவன், படைக்கப்பட்டவன், சக மனிதனை எப்படி வணங்க முடியும் என்கிற அந்த சிந்தனை அவர்களை தூங்க விடாமல் தடுத்தது. எப்படி ஒரே மனிதனாக, ஒரே நிறம் கொண்டவனாக, ஒரே உலகத்தில் ஒரே போன்ற உருவ அமைப்பை கொண்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு மத்தியில் இவன் எப்படி உயர்ந்தவன், இவன் எப்படி தாழ்ந்தவன் என்கிற பாகுபாடு எப்படி இருக்க முடியும் என்று யோசித்தார்கள். அதற்கு விடை தேடி அவர்கள் அலைந்த போது அந்த விடை இஸ்லாத்தில் இருந்தது என்பதை பார்த்த போது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். மால்கம் எக்ஸ் எவ்வளவு பெரிய புரட்சியாளர், எப்படி லெனின் மிகப்பெரிய புரட்சியாளராக கருதப்படுகிறாரோ, இந்திய சமூகத்தில் அண்ணல் அம்பேத்கர் எப்படி மிகப்பெரிய புரட்சியாளராக கருதப்படுகிறாரோ, அதே போன்றுதான் மால்கம் எக்ஸ் மிகப்பெரிய புரட்சியாளராக கருதப்பட்டார். அவர் ஏன் இஸ்லாத்தை ஏற்கிறார், அவர் இஸ்லாத்தை ஏற்பதற்குரிய காரணம் என்ன? அவர் வெள்ளை இன மக்களால் கடுமையான முறையில் துன்புறுத்தப்படுகிறார். கருப்பினத்தை சார்ந்தவராக அவர் இருந்ததனால் அவர் மிகப்பெரிய துன்புறுத்திற்கு ஆளாக்கப்பட்டார். சமத்துவம் எங்கே இருக்கிறது என்று தேடினார். சமத்துவம் எந்த மதத்திலே இருக்கிறது என்று ஆராய்ச்சி செய்தார். கடைசியில் இஸ்லாத்திற்கு வந்து சாதாரணமானதல்ல. இன்றைக்கு நாம் எல்லாம் வளர்ந்த ஒரு கால சூழ்நிலையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். உலக நாடுகள் சண்டையிட்டால் தீர்த்து வைப்பதற்கு பேரளவில் ஐநா சபை எல்லாம் உருவாக்கப்பட்ட ஒரு காலத்திலே இருக்கிறோம். உலக யுத்தங்கள் எல்லாம் முடிந்த ஒரு காலத்திலே இருக்கிறோம். ஆனால் சகோதரர்களே, இதே போன்றுதான் 100 ஆண்டுகளுக்கு முன்பும் அல்லது 70-80 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள காலங்கள் இல்லை. அம்பேத்கர் என்று நாம் சொல்லுகிறோம், அவரை கேட்டவுடனேயே நாம் எல்லோரும் ஆச்சரியப்படுகிறோம். அந்த காலத்திலேயே பிரிட்டிஷ் பல்கலைக்கழகத்தில் பல டாக்டர் பட்டங்களை வாழ்ந்தவர். எந்த அளவிற்கு அறிவுசாலி என்றார், எந்த அளவிற்கு அவர் மிகப்பெரிய அறிவுஜீவி என்றால், அன்றைய நேரத்தில் ஒரு மாகாணத்திலே ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு மகாராஜா எனக்கு தனிப்பட்ட முறையில் காரியதரிசியாக அம்பேத்கர் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அம்பேத்கரை தன்னோடு வைத்துக் கொண்டார். அப்படிப்பட்ட அறிவு கொண்டவர். ஆனால் அவர் சாதாரணமாக அந்த இடத்தை அடையவில்லை. எப்படியெல்லாம் அவர் கஷ்டப்பட்டார் தெரியுமா? சமூகத்திலே சமநிலையையும் சமத்துவத்தையும் காணாததால் தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்திலே அவர் பிறந்து விட்டவரால், இத்தனைக்கும் கல்விமான், சிந்தனைவாதி, மிகப்பெரிய அறிவு சிற்பி, ஒரு தேசத்தின் சட்டத்தையே வடிவமைக்கக்கூடிய அளவிற்கு ஆளுமை கொண்ட ஒரு அரசியல் தலைவராக அவர், ஒரு சமூகத்திற்கே ஒரு விடிவெள்ளியை உண்டாக்கி கொடுத்த மாபெரும் தலைவராக அவர் திகழ்ந்திருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய சிந்தனை சிற்பியாக இருந்திருப்பார். ஆனால் சமநிலையை அவருக்கு கிடைக்காமல், சமத்துவத்தை அவர் அனுபவிக்காமல், அவர் அடைந்த, அவருக்கு நேர்ந்த கொடுமைகள் சொல்லி மேல்தட்டு மக்கள் எல்லாம் பயன்படுத்துகிற ஒரு அந்த ஒரு கரும்பலகையில், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மேல்தட்டு மக்கள் பயன்படுத்தக்கூடிய கரும்பலகையை அம்பேத்கர் அந்த சாக்பீஸை வைத்து கரும்பலகையை தொட்டு விட்டார் என்கிற ஒரே காரணத்திற்காக அந்த வகுப்பிலே இருக்கிற எல்லோரும் சேர்ந்து அவரை அடித்து துவைக்கிறார்கள். அப்படிப்பட்ட அவமதிப்புக்கு ஆளாக்கப்பட்டவர் அம்பேத்கர். நான் சொன்னேன் உங்களுக்கு, ஒரு மாபெரும் மன்னருக்கு, மிகப்பெரிய ராஜாவுக்கு காரியதரிசி அம்பேத்கர். அப்படி அந்த மன்னர் போகும்போது பின்னாடியே அந்த கோப்புகளை, ஃபைல்களை எடுத்துக்கொண்டு அம்பேத்கர் போவார். இந்த காலத்திலே ஒரு நடவு ஃபைல்களை எடுத்துக்கொண்டு அம்பேத்கர் போவார் இந்த காலத்திலே ஒரு நடவு

இப்படியெல்லாம் சமூகத்திலே பல பேர் அந்த சமத்துவ நிலையை அனுபவிக்காமல் கொடுமைகளுக்கும் இன்னல்களுக்கும் ஆட்படுத்தப்பட்டதன் விளைவு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார்கள். அதே போன்றுதான் மால்கம் எக்ஸ், அவருடைய பெற்றோர்கள் அநியாயமான முறையில் கொல்லப்படுகிறார்கள். அவருடைய சமூகத்திலே பிறந்த எத்தனையோ பேர் வெள்ளை இனத்தவர்கள், இந்த தேசம் இந்த நிலம் எங்களுக்குத்தான் சொந்தம், கருப்பனே உனக்கு என்னடா இங்கே உரிமை என்கிற அந்த கோஷத்தை எழுப்பி ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே கொல்லப்பட்ட போது அந்த புரட்சியை விளிம்பாக அவர் சமத்துவம் எங்கே இருக்கிறது என்கிற தேடலில் இறங்குகிறார். இறுதியில் இஸ்லாம் அவருக்கு கிடைத்த போது இஸ்லாத்தை இருக்கிறார். இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். இவ்வளவு ஏன் தமிழ் சமூகத்திலே பெரியாரிய சிந்தனையை ஏற்றவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். பெரியாரிய சிந்தனையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கெல்லாம் பெரியாரை தெரியுமோ இல்லையோ, ஆனால் அந்த பெரியாரிய சிந்தனையை தெரு தெருவாக கொண்டு போய் சேர்த்த பெரியார் தாசனை தெரியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அப்படித்தானே? ஏன்னா நம்முடைய வயதிற்கு நம்முடைய அனுபவத்திற்கு நாம் எல்லாம் பெரியாரின் காலத்தில் வாழ்ந்ததில்லை. அந்த பெரியாரின் சிந்தனையை, பெரியாரின் தத்துவத்தை பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்தவர் பெரியார் தாசன். அவருடைய இயற்பெயர் என்னன்னே நமக்கு தெரியாது, ஆனால் பெரியாரின் மீது இருக்கிற மோகத்தினால் அவர் தனக்கு பேர் எப்படி வச்சுக்கிட்டாரு, பெரியார் தாசன் என்று வைத்துக் கொண்டார். திருச்சியில் ஒரு பொதுக்கூட்டத்திலே பேசுகிறார், பல மதங்களை விமர்சித்துக் கொண்டே பேசுகிறார். பேசும்போது சொல்லுகிறார், இந்த பெரியாரிய கொள்கையை சார்ந்திருக்கிற எங்களுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது, நாங்கள் குறிப்பிட்ட ஒரு மதத்தை மட்டும்தான் பேசுகிறோம், இஸ்லாமிய மதத்தை பற்றி நாங்கள் பேசுவதில்லை, அந்த குற்றச்சாட்டை உடைப்பதற்காக இதோ நான் பகிரங்கமாக சொல்கிறேன், எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த மதத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எல்லா மதங்களும் போலிதான் என்று சொல்லி அவருடைய வாதத்தை உறுதிப்படுத்துவதற்காக பொதுமக்கள் முன்னிலையில் திருச்சியில் அந்த மிகப்பெரிய பொதுக்கூட்டத்திலே சொன்னார், அல்லாவாவது குல்லாவாவதுன்னர். பெரும்பகுதியை பெரியாருக்கு தாசனாக கழித்தவர் தன் வாழ்வின் கடைசி பகுதி வரும்போது அல்குரானை படிக்க ஆரம்பிக்கிறார். 7 ஆண்டுகள் ஆய்விலே இறங்குகிறார். திரும்ப திரும்ப அல்குரானுடைய மொழிபெயர்ப்பை படிக்கிறார். அதில் இருக்கிற எந்த கருத்தையும் அவரால் பொய்ப்பிக்க முடியவில்லை. காரணம், அவர் ஒரு தத்துவ பேரறிஞர். அவர் தத்துவ பேரறிஞர். தர்க்கத்தில், தர்க்க ரீதியாக அவருடைய சிந்தனையில் வருகிற அத்துணை கேள்விகளுக்கும் விடை அந்த குரானில் இருக்கும் போது, இத்தனை காலம் தான் கட்டி காத்த, இத்தனை காலம் தான் பிரச்சாரம் செய்த அந்த கடவுள் மறுப்பு கொள்கையை தூக்கி எறிந்துவிட்டு, கடவுள் உண்டு, கடவுள் உண்டு, அந்த கடவுள் அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லி, அப்துல்லா என்று அல்லாஹ்வின் அடிமைன்னு தனக்கு பேர் மாத்தி கடைசியில் மறைந்து போனாரே, அவர் பார்க்காத புகழா, அவருக்கு கிடைக்காத பணமா, அவர் எந்த துறையில் இல்லாமல் இருந்தார், அவர் ஒரு கவிஞர், அவர் ஒரு பேராசிரியர், அமெரிக்க பல்கலைக்கழகத்திலேயே விசிட்டிங் ப்ரொஃபசர் என்கிற அளவிற்கு புகழ் பெற்றவர் தான். திரைப்படங்களிலே கூட நடித்திருக்கிறார். அவருக்கு தெரியாத அரசியல் கட்சி தலைவர்களே இல்லை. எந்த அரசியல் கட்சி தலைவரிடத்திலும் பேச வேண்டும் நினைத்தால் அரை மணி நேரத்தில் அவரால் அப்பாயின்மெண்ட் வாங்கிட முடியும். அப்படித்தான் அவர் செல்வாக்கோடு இருந்தார். ஏன் கடைசியில் இஸ்லாத்திற்கு வருகிறார், அல்குரானை படிக்கிறார். அதில் இருக்கிற உண்மை அவருக்கு புலப்படுகிறது. தர்க்க ரீதியாக அவருக்கு எழக்கூடிய அத்துணை சிந்தனைகளுக்கும் கேள்விகளுக்கும் இடையதிலே இருக்கிறது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றார். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். சினிமா நடிகை மோனிகா கவர்ச்சி பெண்ணாக கூட, கவர்ச்சி நடிகையாக கூட பல படங்களில் நடித்திருக்கிறார் என்கிற செய்தி அவரை பற்றி சொல்லப்படுகிறது. ஏன் அவர் இஸ்லாத்தை ஏற்றார், அவருக்கு இல்லாத பணமா, அவருக்கு கிடைக்காத புகழா, அல்லது அவருக்கு கிடைத்திருக்காத பிரபலம் தான், இன்னைக்கு தான் நம்மளை பத்தி யாருக்கும் தெரியல. இன்னைக்கு நடிகை மோனிகா ரஹீமாவாக மாறியதற்கு பிறகு அவர் எங்கே இருக்கிறார், என்ன செய்கிறார் என்று யாருக்கும் தெரியல. ஆனால் அந்த அம்மா சினிமா நடிகையாக இருக்கிற வரைக்கும் அந்த அம்மாவை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், முஸ்லீம்கள் நாங்கள் அந்நியர்கள் அல்ல, முஸ்லீம்கள் நாங்கள் உங்களுக்கு வேண்டப்படாதவர்கள் அல்ல. இந்த இஸ்லாத்தில் இருக்கிற கொள்கையால் ஈர்க்கப்பட்டு எப்படி எங்களுடைய முன்னோர்கள் ஏற்றார்களோ, இன்றைக்கு சமகாலத்தில் மிகப்பெரிய அறிஞர்களாக கருதப்பட்டவர்களில் பல சிந்தனைவாதிகள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார்களோ, இப்படி ஏற்றுக்கொண்டுதான் இஸ்லாமிய மார்க்கம் பரவியதை தவிர இது யாரிடத்திலும் திணிக்கப்படவில்லை, இது யாரிடத்திலும் பகிரங்க, அதாவது வற்புறுத்தப்படவில்லை. இன்னும் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள், நிர்பந்திக்கப்பட்டு ஒருவன் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் அவனுடைய இஸ்லாமே செல்லாது என்று சொல்லுகிறது திருக்குர்ஆன். லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்திலே நிர்பந்தம் என்பது இல்லை. யார் விரும்புகிறாரோ அவர் ஏற்றுக்கொள்ளட்டும், யார் விரும்பவில்லையோ அவர் ஏற்றுக்கொள்ளாமல் போகட்டும். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்கிறது. என்ன அச்சமுட்டி எச்சரிக்கை செய்கிறது? இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லை என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறது. ஒரு மனிதனுடைய மரண நேரத்தை யாரால் சொல்ல முடியுமா? நம்மோடு சென்றவரிடம் வந்து எத்தனையோ பேர் இன்றைக்கு நம்மிடத்திலே இல்லை, அவர்களெல்லாம் எங்கே போனார்கள்? நம்மிலே பல பேர் நமக்கு பெற்றோர்கள் இல்லை, எங்கே போனார்கள்? அந்த பெற்றோர்களை பெற்றெடுத்த நம்முடைய தாத்தன்மார்கள் பாட்டிமார்கள் எல்லாம் இறந்து போனார்களே, எங்கே போனார்கள்? நாமும் ஒரு நாள் இறக்கப் போகிறோம், நாமும் ஒரு கட்டத்திலே போகத்தான் போகிறோம். அது எப்படி நிச்சயமில்லாத இந்த உலக வாழ்க்கை என்பதை நாம் நம்புகிறோமோ அதே போன்று நிச்சயமான ஒரு மறுமை வாழ்க்கை இருக்கிறது. அந்த மறுமை வாழ்க்கையில் இந்த உலகத்திலே

0: நீங்கள் நல்லவர்களாக வாழ்ந்தால் உங்களுக்கு சொர்க்கம், தீயவர்களாக வாழ்ந்தால் நரகம். இறைவனை மட்டுமே வணங்கினால் உங்களுக்கு சொர்க்கம், இறைவன் அல்லாதவர்களை நீங்கள் வணங்கினால் உங்களுக்கு நரகம் என்கிற கொள்கை இதில் சொல்லப்பட்டதனால் இஸ்லாமிய மார்க்கத்தை எல்லாரும் இருக்கிறார்கள். இல்லையென்றால் சமூகத்திலே கருத்து வேறுபாடு இல்லாமல் யாரெல்லாம் தலைவர்களாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்களோ அப்படிப்பட்ட யாரும் இஸ்லாத்திற்கு எதிராக விமர்சனம் சொல்ல சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். தேசத்தின் பிதா என்று காந்தியை எப்படி நாம் மதிக்கிறோமோ அதே அளவிற்கு இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பிலே தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது இந்தியாவின் முதல் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜவஹர்லால் நேரு இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி என்ன சொன்னார், இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அவருடைய கருத்து என்ன? அவர் சொல்கிறார், அரசியல் சக்தியாக பாரதத்திற்குள் நுழைவதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பே இஸ்லாம் ஒரு மார்க்கம் என்ற நிலையில் இந்திய நாட்டின் தென்பகுதியை அடைந்து விட்டது. முகமது நபி அவர்களின் இஸ்லாத்தை பரப்பும் துணிவால் அவர் தம்மீதும் தமது கொள்கை மீதும் எத்துணை உறுதி போட்டிருந்தார் என்பதை தெளிவுபடுத்தி பார்க்க தெளிவு. இத்தகைய உறுதியான மனோபாவத்தை அன்றைய சூழ்நிலையில் அவர் உண்டாக்கி கொண்டது ஆச்சரியப்படத்தக்கது. இத்தகைய ஒரு உறுதியால் தான் மனித வாழ்க்கைக்கு புறம்பான நிலையில் இருந்த காட்டரபிகளை கொண்டு உலகில் சரிபாதி பகுதியிலே வெற்றி கொடி நாட்டினார். இத்தகைய வெற்றிக்கு காரணம் முதலாவதாக முகமது நபி கொண்டிருந்த உறுதி ஊக்கம்.
1: நேர்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கலாம். நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். நேரம் சரியாக பிற்பகல் 3 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
3: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: இப்படி சகோதரர்களே, யாரெல்லாம் கருத்து வேறுபாடு இல்லாமல் சமய சார்பு இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களாலும் அறிவுஜீவிகள் என்றும் சிந்தனை சிற்பிகள் என்றும் மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட மாபெரும் தலைவர்கள் என்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்களோ அங்கீகரிக்கப்பட்டார்களோ அவர்கள் எல்லோருடைய பார்வையும் இஸ்லாம் என்று வரும்போது அதற்கு சார்பு கருத்துக்களைத்தான் சொன்னார்கள். இதை எதை பற்றியும் படிக்காமல் ஒண்ணுமே புரியாம இருக்கிற ஃபேக்ட் என்னன்னே தெரியாம முஸ்லிம்களா அவர்கள் குண்டு வைக்கக்கூடியவர்கள். எங்கடா வச்சா, எந்த முஸ்லீம் குண்டு வச்சா? குண்டு வைப்பவர்களை தொண்டு போட்டு வளர்ந்த மார்க்கம் இது. குண்டு போட்டு வளர்ந்த மார்க்கம் இல்ல, உண்மை அதுதான். தொண்டு செய்து வளர்ந்த மார்க்கம் தான் இஸ்லாமை தவிர குண்டு செய்து வளர்ந்த மார்க்கம் அல்ல இஸ்லாம். யார் தீவிரவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை இன்றைக்கு நம்முடைய இந்திய சமூகம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறது. உண்மையில் சகோதரர்களே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், இந்துக்கள் முஸ்லிம்களுக்கு எதிரியோ முஸ்லிம்கள் இந்துக்களுக்கு எதிரியோ அல்ல. ஆனால் இந்துத்துவா என்கிற பேரில் இந்த இரண்டு சமூகமும் ஒன்றாகிவிடக் கூடாது என்பதில் தெளிவாக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள்தான் இந்த இரண்டு சமூகத்திற்குமே எதிரிகள். உண்மையிலேயே இந்த இந்துத்துவாவில் இருக்கக்கூடியவர்கள் இந்துக்களுக்கு ஆதரவாளர்கள் என்று சொன்னால் தலித்துகள் என்று அறியப்படுபவர்கள் இந்துக்கள் தானே. ஏன் அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட வேண்டும்? அவர்கள் ஏன் கடுமையான சோதனைக்கு ஆளாக்கப்பட வேண்டும்? மாட்டு சாணத்தை சாப்பிட்டே ஆக வேண்டும் என்று ஒரு குறிப்பிட்ட ஊரில் தாழ்ந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு வாலிபன் நிர்பந்திக்கப்பட்ட வரலாறை பார்த்துக் கொண்டிருக்கிறோமா இல்லையா? பாக சகோதரர்களே, அவர்கள் இம்முஸ்லிம்களுக்கு எதிரிகள் இந்துக்களுக்கு நண்பர்கள் என்கிற மாயை உருவாக்க முயற்சிக்கிறார்களே தவிர உண்மையிலே அவர்கள் யாருக்குமே நண்பர்கள் அல்ல, மாறாக அவர்கள் அவர்களுக்குரிய நண்பர்கள் அவ்வளவுதான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பரசியலை இவர்கள் நடத்துவதனால் தான் உண்மையிலேயே இஸ்லாத்தில் என்ன இருக்கிறது என்கிற செய்தியை சொல்வதற்கு நாம் நிர்பந்திக்கப்பட்டு இந்த கருத்துக்களை சொல்வதற்குரிய களமாக இதை நாம் ஆக்கிக் கொள்கிறோமே தவிர தயவு செய்து இதை ஒரு மதமாற்ற முயற்சி என்று நினைக்காதீர்கள். நான் உங்களுக்கு சொன்னேன், இவ்வளவு சீக்கிரம் மதத்தை மாற்ற முடியாது, இவ்வளவு சீக்கிரம் மாற்ற முடியாதுங்க. ஒவ்வொருத்தனுடைய பார்வையிலும் ஒவ்வொன்றும் வித்தியாசமாகத்தான் இருக்கும். என்னுடைய பார்வைக்கு வலதுபுறமாக தெரிவது உங்களுடைய பார்வைக்கு என்னது? அதுதான் உண்மை, இதுதான் உலகம். ஒரே கட்டிலே உறங்கக்கூடிய கணவன் மனைவியாக இருந்தாலும் இருவருக்கும் உணவு பழக்க வழக்கம் ஒரே மாதிரி இருக்கிறதா? இருவருடைய வாழ்க்கை நிலையும் ஒரே மாதிரி இருக்கிறதா? இருவரும் விரும்புவது ஒன்றேயா? இருவரும் வெறுப்பது ஒன்றா? ஒரே வீட்டில் வாழ்பவர்களாக இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான சுவைகள் இருக்கிறது, வித்தியாசமான எதிர்பார்ப்புகள் இருக்கிறது, வித்தியாசமான இயக்கங்கள் இருக்கிறது. இப்படித்தான் உலகத்திலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட மதத்தை பணத்தை காட்டியோ புகழை காட்டியோ நிச்சயமாக யாரையும் விலைக்கு வாங்கிவிட முடியாது. அதனால் தான் சிந்தனை சிற்பிகள் என்று கருதப்பட்டவர்கள், மாபெரும் அரசியல் தலைவர்கள் என்று கருதப்பட்ட எல்லோரும் இஸ்லாமிய மார்க்கம் என்று வரும்போது அதற்கு சார்பு நிலை கருத்துக்களை எடுத்தார்கள். பெர்னார்ட் ஷா மிகப்பெரிய தத்துவஞானி, மிகப்பெரிய சிந்தனை சிற்பி, அவர் என்ன சொல்லியிருக்கிறார் இஸ்லாத்தை குறித்து? முகமது நபியின் நற்பண்புகள் எனக்கு பிடித்திருக்கின்றன, மனித வாழ்க்கையை பற்றி அவருடைய கொள்கைகளை நான் ஆதரிக்கிறேன், இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள் பிரிட்டன் இஸ்லாம் மதத்தை ஏற்றுக்கொண்டு விடும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னார். அவர் இப்படிப்பட்ட கருத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக எந்த இஸ்லாமிய நாடாவது அவருக்கு பரிசு அறிவித்ததா? அவருக்கு கிடைக்காத புகழா? அவர் பார்க்காத பரிசா? இப்படி எல்ல சகோதரர்களே ஆய்வு செய்கிறார்கள். குரானில் என்ன இருக்கிறது என்று பார்க்கிறார்கள். சமத்துவத்தை சொல்லுகிறது இஸ்லாம், சகோதரத்தை சொல்லுகிறது இஸ்லாம் எனும் போது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார்கள். புரியாத காரணத்தினால் இந்த இஸ்லாம் பெண் அடிமையை வைத்துக் கொண்டிருக்கிறது, இந்த இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது. யார் பெண்களை அடிமைப்படுத்தினா? யார் இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை அடிமைப்படுத்துகிறதா? நறுமை சகோதரர்களே, குறிப்பாக மத நம்பிக்கை கொண்ட சகோதரர்களே, நீங்கள் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ஆதி மனிதன் யார் என்று கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆதாம் என்று சொல்லுவோம். அந்த ஆதி மனிதனுக்குரிய மனைவி துணைவி யாருன்னு கேட்ட இன்னைக்கு அப்படிலாம் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு சமூகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் மனைவி துணைவி இணைவிலாம் நிறைய பேர் இருக்கிறதுனால நம்ம இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி ஆகணும். மனைவி துணைவி இணைவி எல்லாம் ஒரு ஆள் தான். சரி, அவங்க யாரு? ஏவாள் அப்படிங்கிறோம். இவங்க ரெண்டு பேரையும் கடவுள் படைச்சு எங்க விட்டார்? முதல்ல எங்க? சொர்க்கத்தில் விட்டாங்க. பூமியில பின்னாடி விட்டாங்க. முதல் அவங்களை எங்க வச்சாங்க? ஓகே, அந்த தோட்டத்தில் விட்டாங்க. இந்த தோட்டத்தில் இருந்து அவர்கள் விரட்டி அடிக்கப்படுவதற்கு யார் காரணம்? யார் காரணம் சொல்லுங்க. என்ன சொல்லுது மதங்கள்? சாத்தான் காரணம். சாத்தான் வந்து என்ன சொல்லிச்சு? யார முதல்ல அது பிரெயின் வாஷ் பண்ணிச்சு சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. பெண் யாரே? அந்த ஆதத்தினுடைய, அந்த ஆதாமுடைய மனைவி. அந்த ஆதாமுடைய மனைவியை வந்து சாத்தான் என்ன செய்து பிரெயின் வாஷ் பண்ணுது, மூளைச்சலவை பண்ணுது. உடனே அந்த மனைவி என்ன செய்யறாங்க? கணவரை மூளைச்சலவை செய்யறாங்க. செஞ்சு ரெண்டு பேரும் அந்த சாத்தான் சொன்னதை கேட்டு அந்த என்னது சபிக்கப்பட்ட அந்த மரத்தின் கனியை பூசித்ததனால் அவர்கள் சாபமிடப்பட்டு அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் என்றுதான் எல்லா இசங்களின் மதங்களின் கருத்துக்கள் சொல்லுகிறது. பழியை தூக்கி யார் மேல போடுது? சைத்தான் தானே கெட்டவன், அவன் மேல பழிய போட வேண்டியதில்லை. கெட்டவன் மேல பழி கிடையாது, பழி வந்து யார் மேல போடப்படும்னா அந்த பெண்மணி மேல போடப்படுது. ஆனா அல்குரான் என்ன தெரியுமா சொல்லுது, அந்த சாத்தானுடைய கபட பேச்சிற்கு இரண்டு பேருமே கட்டுப்பட்டு இரண்டு பேருமே ஏமாந்து இரண்டு பேருமே தவறு செய்து அதனால் இரண்டு பேருமே தண்டிக்கப்பட்டார்கள் என்று இந்த உலகத்திலே மனித படைப்பு துவக்கப்பட்ட போது நடைபெற்ற முதல் குற்றத்தில் இரு பாலினத்தையும் சமநிலையில் வைத்து சொல்லுகிற ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். நான் மிகைப்படுத்தி சொல்லலை, நீங்க எல்லா மதங்களுடைய வரலாறுகளையும் படிங்க. ஆதி தவறு, இந்த உலகத்திலே நடைபெற்ற ஆதி தவறு, அந்த சபிக்கப்பட்ட மரத்தின் கனியை பூசித்ததனால் தான் அந்த ஆதாமும் ஏவாளும் சபிக்கப்பட்டார்கள் என்கிற இந்த நம்பிக்கை மதத்தை ஏற்றுக்கொண்ட பெரும்பான்மையான மக்களிடத்தில் இருக்கிறது. இப்படி எந்த மதங்கள் எல்லாம் இந்த சம்பவத்தை சொல்கிறதோ அந்த எல்லா மதங்களும் அந்த பழியை தூக்கி ஏவாள் என்கிற பெண்ணின் மீது போடுகிறது. ஆனால் அல்குரான் மட்டும்தான் அந்த தவறில் இருவருக்கும் சமநிலை பங்கிருக்கிறது, இருவரும் அந்த தவறை செய்தார்கள் என்று இந்த உலகத்திலே நடைபெற்ற முதல் தவறனுடைய தீர்ப்பை சொல்லுகிற போது அங்கே பாலினங்களுக்கு மத்தியில் வித்தியாசம் காட்டாத இஸ்லாமா பெண்களை கொடுமைப்படுத்தும், அப்படிப்பட்ட இஸ்லாமா பெண்களை கொடுமைப்படுத்துகிறது. இந்தியாவிலே இருக்கிற இஸ்லாமிய பெண் நாங்கள் வந்து அதை வாங்கி தரப்போகிறோம் இதை வாங்கி தரப்போகிறோம் என்று கட்டிய மனைவியை ரெண்டே மாசத்திலே விட்டு விட்டு போன பாரத பிரதமர்கள் எல்லாம் இன்றைக்கு அதை பற்றி பேசுகிற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிதானங்க, புண்டாட்டி புள்ளன் இருந்தால்தானே மக்கள் படக்கூடிய கஷ்டம் அவர்களுக்கு தெரியும். அது பாட்டுக்கு ஊர் ஊரா சுத்த வேண்டியது. உலகத்திலேயே ஒரு குறிப்பிட்ட தேசத்திற்குரிய வெளிநாட்டு வாழ் பிரதமராக இருக்கக்கூடியவர் நம்முடைய பாரத நாட்டில் மட்டும்தான். உலகத்திலேயே ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்குரிய வெளிநாட்டு வாழ் தூதரகம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படிதானே, வெளிநாட்டு வாழ் சங்கம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, வெளிநாட்டு வாழ் இந்த முன்னேற்றத்திற்குரிய அந்த அமைச்சு அப்படிலாம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் உலகத்திலேயே ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்கு வெளிநாட்டு வாழ் பிரதமரை பெற்ற ஒரே பாக்கியம் பெற்ற பாரத நாடு நம்முடைய நாடு மட்டும்தான். இன்னைக்கு இந்த நாட்டில், நாளைக்கு அந்த நாட்டில், நாளைக்கு அந்த நாட்டில் பார்த்துருப்பீங்க. பக்கத்தில் அவர் கேட்குறாரு, ஒரு மீம்ஸ் கூட போட்டுச்சு, டே அதோ இருக்குதே அது எந்த நாடு? சுடுகாடு. அதோ இருக்குது அது எந்த நாடு? நீ போகாத ஒரே நாடு சுடுகாடு அதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது பாட்டு எங்கிட்டாவது போக வேண்டியது, எந்த நாட்டுடைய ஏர்போர்ட்லயாவது பார்க்க வேண்டியது. உடனே அடுத்த நாள் அது இந்திய சட்டமாக மசோதாவாக தாக்கல் செய்யப்படும். பெரும்பான்மை இருக்கிறது என்கிற ஒரே காரணத்தினால் ஒரு தேசத்தின் மக்களை எல்லாம் பிச்சைக்காரர்களாக தெருத்தெருவாக நிற்க வைத்த ஒரே பெருமை நம்முடைய பாரத பிரதமருக்கு தான் போய் சேரும். இதுவரைக்கும் இருக்கிற எல்லா பிரதமர்களுக்கும் என்ன இருக்குது? கல்வி தகுதி இருக்கு, அவருடைய கல்வி தகுதி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிற எத்தனை இன்ச்சு மார்பு அவருக்கு? 56 இன்ச்சு மார்பு கொண்ட நம்முடைய பாரத பிரதமருடைய கல்வி தகுதியை மட்டும் கேட்டா நீங்க யாரு? ஆன்டி இந்தியன். உங்களுக்கு பட்டம் அப்படியே காத்துக்கு, யூ ஆர் அன் ஆன்டி இந்தியன், ஆன்டி இந்தியன் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கு. அட்மின்களை வைத்துக் கொண்டு என்ன மாதிரியான பிரச்சனைகளை இன்றைக்கு சமூகத்திலே நடந்து, ஆசிஃபாவின் கொலை வழக்கை பற்றி, ஆசிஃபா ஒரு அதாவது இஸ்லாமிய சிறுமி என்பதை தாண்டி ஒரு இந்திய தேசத்தின் சிறுமி என்கிற அளவிற்கு ஒட்டுமொத்த மக்களாலும் அந்த சிறுமியின் அந்த சிதைவுக்கு கண்ணீர் விடாத சமூகமே இருக்க முடியாது. அதை பத்தி கூட மோசமான முறையில் கருத்து சொல்லி அதுக்கு கூட அவர் சொன்னாராம் கருத்து, எனக்கும் இரண்டு மகள்கள் இருக்கிறது. அதுக்கு கமெண்ட் என்ன போட்டாங்க? அதுக்கும் காரணம் அட்மின்னு சொல்லிடாதா அப்படின்னு. இந்த அளவிற்கு சமூகத்திலே பிரிவினையை உண்டு பண்ணக்கூடிய கலவரக்காரர்களும் கலகக்காரர்களும் நிறைந்திருக்கிற ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சூசகமாக சொல்வதற்காகத்தான் இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு இடியும் மின்னலும் என்று போடப்பட்டிருக்கு. அப்போ இப்படி டிசம்பர் மாத அதுவும் மிகப்பெரிய ஆழிப்பேரைகளை உண்டாக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் வரக்கூடிய இடியையும் மின்னலையும் வசந்த கால வாழ்விற்குரிய அடிப்படைகளாக நாம் மாற்ற வேண்டும் என்றால் நம்முடைய மனங்கள் ஒத்துப்போக வேண்டும். நம்முடைய மனங்கள் மத நல்லிணக்கம் என்பது போலியான வார்த்தை சகோதரர்களே, அது வந்து உண்மையிலேயே போலியான வார்த்தை. அந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்வதே இல்லை. எப்படிப்பா மதங்களுக்கு மத்தியில் இணக்க வரும்? ஒரு மதம் படைத்தவனை மட்டுமே வணங்க சொல்லுகிறது, இன்னொரு மதம் படைப்புகளை வணங்க சொல்லுகிறது என்ற போது மதங்களுக்கு இடையில் இணக்க வராது. எதுக்கு தான் இணக்க வரணும்? மனங்களுக்கு மத்தியில் தான் இணக்கப்பெற வேண்டும். நானும் மனிதன், நீயும் மனிதன். எனக்கு எப்படி அடி விழுந்தால் வலிக்குமோ அதே போன்றுதான் உனக்கும் அடி விழுந்தால் வலிக்கும். எனக்கு எப்படி ரத்தம் சிகந்த நிலையில் சிவப்பு நிறத்திலே இருக்கிறதோ அதே போன்றுதான் உனக்கும் ரத்தம் சிவப்பு நிறத்திலே இருக்கிறது என்கிற அந்த உணர்வு ரீதியான ஒற்றுமை நம் மனங்களுக்கு மத்தியில் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பில் அடிக்குறிப்பு போடும்போது மன நல்லிணக்கத்திற்கான ஒரு பயணம் என்று இந்த நிகழ்ச்சிக்கு பெயரிட்டோம். ஆக அருமை சகோதரர்களே, இஸ்லாம் என்பது திணிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் அல்ல, இஸ்லாம் என்பது புகுத்தப்பட்ட ஒரு மார்க்கம் அல்ல. இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த கொள்கைகளை, இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த சிந்தனைகளை, உயர்ந்த தத்துவங்களை நம்முடைய முன்னோர்கள் ஆய்வு ரீதியாக ஏற்றுக்கொண்டதன் விளைவாகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்ததை தவிர, நிச்சயமாக இது ஒரு தீவிரவாதத்தை மையமாக வைத்தோ, பயங்கரவாதத்தை மையமாக வைத்தோ, குறிப்பாக முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு கொண்ட ஒரு மதம் இது இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இதற்கு நான் அடுக்கடுக்காக எவ்வளவோ சான்றுகளை சொல்ல முடியும். முத்தாய்ப்பாக நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சில செய்திகளை மட்டும் சொல்லி நான் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு வழிவிடுகிறேன். நறுமை சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தால், இறை தூதரை பெற்றெடுத்த பெற்றோர்களை இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லீம் அல்லாதவர்கள் என்று சொல்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை என்று சொல்லுகிற முகமது நபியை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இஸ்லாமிய கொள்கைப்படி யார்? அவங்க முஸ்லீம் அல்லாதவர்கள். அப்படிப்பட்ட அந்த பெற்றோர்களுடைய இறப்பிற்கு பிறகு அனாதை சிறுவராக வளர்கிறார் இறை தூதர் முகமது நபி. அப்படி அனாதை சிறுவராக வளர்ந்த இறை தூதர் முகமது நபிக்கு தான் ஒரு அனாதை என்கிற சிந்தனையே வராத அளவிற்கு ஆதரவு கரம் நீட்டி அரவணைத்து அவரை வளர்த்தெடுத்தவர் அவருடைய பெரிய தகப்பனார் அபு தாலிப். அவர் ஒரு நான் முஸ்லீம். அவர் யாரு? அவர் ஒரு முஸ்லீம் அல்லாதவர். இறை தூதர் இறுதி கட்டத்தில் வறுமையில் வாடுகிறார். உலகமே அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு கொண்டாடினாலும் தன்னுடைய தன்மானத்தோடு தான் இறுதி வரைக்கும் அவர் வாழ வேண்டும் என்பதனால், முகமதாகிய நானும் எனது குடும்பத்தினர்களும் தர்மத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி இறுதி வரைக்கும் தர்மம் கொடுத்த ஒரு தலைவராகத்தான் இருந்தாரே தவிர, தர்மத்தை வாங்கிய தலைவராக அவர் இல்லை. ஒரு கட்டத்தில் வறுமையில் வாடுகிறதவருடைய குடும்பம் மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கிறது. அவர் நினைத்திருந்தால் தான் வறுமையில் வாடுவதை வாயால் கூட சொல்ல வேண்டாம், வார்த்தையால் கூட சொல்ல வேண்டாம், தன் முகத்தின் ரேகையில் காட்டியிருந்தால் போதும் அவருக்காக உயிர் கொடுப்பதற்கு தயாராக இருந்த தோழர்கள் செல்வத்தை கொண்டிருந்தவர் காலிலே கொட்டியிருப்பார்கள். ஆனா என்னோடு என்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட யாருக்கும் நான் சிரமம் கொடுத்து விடக்கூடாது என்பதனால், இறுதி கட்டத்தில் தன் உணவு தேவைக்காக தான் வைத்திருந்த ஒரு கேடயத்தை அவர் அடகு வைத்தது ஒரு யூதன் என்கிற ஒரு நான் முஸ்லீம் இடத்தில். அப்புறம் எப்படி வந்து இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு எதிரிகளாக இருக்க முடியும்? நறுமை சகோதரர்களே, இன்னொன்றை சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இறை மறையின் ஒரு வசனம் எப்படி சொல்லுகிறது தெரியுமா? யார் உங்களோடு போரிடவில்லையோ, யார் உங்களை உங்களுடைய தேசத்தை விட்டு வெளியேற்றவில்லையோ, அப்படிப்பட்டவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களோடு நீங்கள் சகோதரத்துவம் வைத்துக் கொள்வதில் மட்டுமல்ல, அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதும் தவறல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு மதம், ஒரு மார்க்கம் எப்படி முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு எதிரியாக இருக்கும்? யோசித்து பாருங்கள். சுமார் 800 ஆண்டு காலம் இந்தியாவை முகலாயர்கள் முஸ்லீம்கள் ஆட்சி செய்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. நிர்பந்தப்படுத்தி ஆட்சியும் அதிகாரமும் கையில் இருக்கிறதை அவர் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அன்றைக்கு இருந்த முகலாய மன்னர்கள், அன்றைக்கு இருந்த அந்த இஸ்லாமிய மன்னர்கள் மதத்தை திணித்திருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவர்களால் ஒட்டுமொத்த இந்தியாவையும் முஸ்லீம்களாக ஆக்கியிருக்க முடியுமா? முடியாதா? என்ன இந்த மார்க்கம் சொல்லுகிறது, ஆட்சியை வைத்தோ அதிகாரத்தை வைத்தோ உங்களிடத்தில் இருக்கிற ஆளுமையை வைத்து திணிக்கப்படுவதல்லப்பா மார்க்கம். சிந்தனை ரீதியாக அவனை வென்றடு, இன்டலெக்சுவலாக அவரை வென்றடு, அவனுக்கு வரக்கூடிய கேள்விகளுக்கு உண்டான பதில் இந்த இஸ்லாத்தில் தான் இருக்கிறது என்கிற அந்த அறிவியல் ரீதியான உண்மையை சொல்லி அவனை வென்றடு என்று சொன்னதன் விளைவுதான் இன்றைக்கு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உலக மக்கள் தொகையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட புள்ளி விவரத்தின்படி நான்கில் ஒருவன் இன்றைக்கு முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த உண்மையை நீங்கள் உணர வேண்டும். உங்கள் மீது இருக்கிற பாசத்திலும் நேசத்திலும் தான் இந்த கருத்துக்களை சொல்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு எப்படி சகோதரத்துவ வாஞ்சையோடு சமநிலையோடு எல்லாரும் இப்படி ஒற்றுமையாக அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோமோ, இதே போன்று மரணத்திற்கு பிறகு இருக்கிற வாழ்க்கையிலும் அந்த பூர்வ ஜென்ம பூமியிலும் அந்த பரலோக ராஜ்யத்திலும் அந்த சுவனபதியிலும் நீங்கள் இறைவனுடைய அடியார்களாக அந்த நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய பாக்கியசாலிகளாக இருக்க வேண்டும் என்கிற ஆசையில் தான் இந்த மார்க்கம் உங்களிடத்திலே சொல்லப்படுகிறதே தவிர, தயவு செய்து இது ஒரு மதமாற்ற முயற்சி என்று சொல்லி இதற்குரிய சாயத்தை பூசிவிடாதீர்கள். இது ஒரு மன மாற்றத்திற்கான முயற்சி. இது உண்மையிலேயே படைத்த இறைவன் யார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்கான முயற்சி. நறுமை சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் இருப்பது அத்தனையும் உண்மை என்கிற விஷயத்தில் துளி அளவு கூட எங்களுக்கு சந்தேகம் இல்லாத காரணத்தினால் தான் இந்த குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு உங்களுக்கு தைரியமாக தரப்படுகிறது. இதை படித்து பார்த்து இதில் எந்த சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தாலும் கேளுங்கள், அதற்கு பதிலை நாங்கள் சொல்லுகிறோம் என்கிற அளவிற்கு வெளிப்படையாக பேசப்படுகின்ற ஒரு மார்க்கம் தானே தவிர, இந்த மார்க்கத்திற்கு தயவு செய்து வேறு விதமான மதச்சாயம் பூசாதீர்கள். ஒருவன் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதனால் அவனால் அவனுக்கோ அவனை சார்ந்த சக மனிதனுக்கோ எந்த துன்பமும் இல்லாத அளவிற்கு ஒரு அற்புதமான வாழ்வை கற்றுக் கொடுப்பது இஸ்லாம். இஸ்லாம் படைத்த இறைவனை எப்படி வணங்க வேண்டும் என்று சொல்கிறதோ அதே போன்று மனிதர்கள் அனைவரும் சமம் என்கிற சமத்துவத்தை நிலைநாட்ட சொல்கிறது. விபச்சாரம் செய்யாதே என்று சொல்கிறது, மது குடிக்காதே என்று சொல்கிறது, போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகாதே என்று சொல்கிறது. இறைவனை வணங்குவதற்காக போய் நீ நிற்கும் போது என்ன ஓதுகிறாய் என்பதை நீ உணர்ந்து படிக்க வேண்டும். அதனால் போதை பழக்க வழக்கத்திற்கு நீ அடிமையே ஆகக்கூடாது என்று சொல்கிறது. மார்க்கம் வியாபாரம் செய்வதற்கு கூட ஹலால் ஹராம் என்கிற மரபுகளை போட்டு அடுத்தவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற எந்த வகையிலும் உன்னுடைய பொருளாதார ஈட்டல் இருக்கக்கூடாது. பிறருக்கு உதவி செய்யக்கூடியவனாகத்தான் நீ இருக்க வேண்டும், உபத்திரம் செய்பவனாக இருக்கக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு மார்க்கம் எப்படி தீவிரவாதத்தை போதிக்கும், எப்படி பயங்கரவாதத்தை போதிக்கும்? மார்க்கம் ஒருவனை ஒருவன் பார்க்கும் போது முகமலர்ச்சியோடு பார் என்று சொல்கிறது. கோல் சொல்லாதே, குறை சொல்லாதே, புறம் பேசாதே, அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படாதே என்று தத்துவங்களையும் அழகிய உபதேசங்களையும் அழகிய உபன்யாசங்களையும் அகவுரையாய் பொருளுரையாய் தகவுரையாய் கொண்டிருக்கிற ஒரு அற்புத அருளுரை தான் இந்த திருமறை குரான் என்பதை உணருங்கள். அதனால் நறுமை சகோதரர்களே, இவ்வளவு நேரம் பேசிய இந்த பேச்சினுடைய ஒரு இறுதி வார்த்தையாக நாங்கள் சொல்ல விரும்புவது, இஸ்லாம் மனிதனுக்கு ஏற்ற மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படைகளாக கருதப்படுகிற கடவுள் கொள்கையாக இருந்தாலும், இறை தூதர் என்று வந்தாலும், இறை வேதம் என்று வந்தாலும், இந்த மூன்று விஷயங்களை திருக்குறான் சொல்கிற போது முஸ்லிம்களுக்குரியவர்கள் என்கிற வார்த்தை திருக்குறானில் எங்கேயுமே இல்லை. கடவுளை அறிமுகப்படுத்துகிற போது கடவுள் தன்னை பற்றி எப்படி சொல்கிறான்? ரப்புல் ஆலமீன், உலக மக்கள் அனைவருக்கான இறைவன், ரப்புல் முஸ்லிமீன் என்கிற வார்த்தை திருமறை குரானிலே எங்குமே இல்லை. இறை தூதர் என்று வரும்போது ரஹ்மத்துல்லில் ஆலமீன், அகில மக்கள் அனைவருக்கும் அருட்கொடை, ரஹ்மத்துல்லில் முஸ்லிமீன், ரசூலுல்லில் முஸ்லிமீன் என்கிற வார்த்தை குரானிலே எங்குமே இல்லை. வேதத்தை பற்றி சொல்லும் போது திக்ருன் ஆலமீன், இது அகில மக்களுக்கான நினைவூட்டல் என்று தான் வருகிறதே தவிர, இது முஸ்லிம்களுக்குரிய வேதம் என்கிற வார்த்தை திருமறை குரான் நெடுகிலும் எங்குமே இல்லை. ஆக இது ஒரு பொதுமறை, அனைவரும் படித்ததில் இருக்கிற உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்குரிய ஒரு சின்ன ஒரு ஒரு பின்னூட்டமாக, ஒரு சின்ன ஒரு திறவுகோளாக, வாசலாக இது இருக்க வேண்டும் என்கிற அந்த அவாவில் தான் இந்த கூட்டம் போடப்பட்டு இவ்வளவு நேரம் உங்களுக்கு கருத்துக்கள் சொல்லப்பட்டது. சொல்லப்பட்ட கருத்துக்களில் நிச்சயம் உங்களை எதுவும் காயப்படுத்தியிருக்காது என்று நான் உளம்பார நம்புகிறேன். அப்படி ஏதேனும் என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்கு காயப்பட்டிருந்தால் அதற்காக நான் வருத்தம் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த அளவில் என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன். வாஹ்ரதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்.
0: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி. இணைந்திருங்கள் சிறந்த கல்வி சமூகத்தை நோக்கிய பயணத்தில். அகாடமி
2: பயோமேத்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ் மற்றும் டெக்னாலஜி போன்ற அனைத்து கற்கினர்களும் ஒரே இடத்தில். அகாடமி என் பிரதான வீதி சாய்ந்த மருது.
0: தொடர்புகளுக்கு 0774906166.
3: ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்றே முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி, கல்முனை.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி.
4: உங்கள் முஸ்லிம் வானொலியில் சிந்தனை.
5: மிஸ்ருக்குள்ள போகக்குள்ள மிஸ்ர் நாட்டை, அன்பான தாய்மார்களே, மிஸ்ர் நாட்டுக்குள்ள போகக்குள்ள கணவன் மனைவி ரெண்டு பேரும் போறாங்க. ஹஜ்ரத் சாரா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பாக்தாத்ல இருந்து, ஈராக்ல இருந்து மிஸ்ருக்குள்ள குடிபுகுறாங்க, போய் சேர போறாங்க. அங்க போகக்குள்ள அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னன் ஒரே பெண் ராசி உடையவன், அவனுக்கு பெண்கள் வேணும். அவனுக்கு ஒரு செய்தி பைத்து சேருது, இப்படித்தான் ஈராக்குடைய பெண் ஒன்று இங்க வந்திருக்கிறா என்று சொல்லி ஒரு வகையான ஆச்சரியம் அவனுக்கு அவனுக்கு செய்தி கேள்விப்படுகிறது. அப்ப அவன் சொன்னான் அந்த பெண்ணை இங்க கூட்டிக் கொண்டு வா, என்னிடத்துல கூட்டிக் கொண்டு வா, அவளுடைய கணவனை கொலை செய்து விடு, கணவன் கொலை செய்யப்பட வேண்டும், கணவனை கொலை செய்து விட்டு மனைவியை கூட்டிக் கொண்டு வாங்கோடு ஆர்டர் போட்டாரு. படை வந்து கேட்டாங்க, நீங்க யார் என்று சொல்லி. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் இவருடைய கணவன் அல்ல, இது ஏண்ட சகோதரி, நான் அவருடைய சகோதரன் என்று சொல்லி அந்த நிலைமையை சமாளிச்சாங்க. சொல்லிவிட்டு சொன்னாங்க, காதுல சொன்னாங்க, அந்த ஹாஜ சாராவுடைய காதுல சொன்னாங்க, சாரா, நான் ஏன் தெரியுமா இப்படி சொன்னேன், இந்த பூமிக்கு மேல நானும் நீனும் மட்டும்தான் இஸ்லாத்தில் இப்ப இருக்கிறோம், அதனால நீ ஏண்ட சகோதரி, நான் உண்ட சகோதரன் சொன்னாங்க. இந்த மூணு பொய் பேசுறாங்க. இது பொய் அல்ல, இது தக்கியா. இது பொய் அல்ல, இது உண்மையை மறைச்சி வேறொன்று சொல்றாங்க. இதுக்கு பல வகையான அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலமாக்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட பேத்து புகாரியை பரட்டி படிச்சு பாருங்க. அதே புகாரி ஷரீஃபில் இன்னும் ரெண்டு விஷயம் இருக்குது. அந்த பெண்மணிய அந்த அரசன் சந்திக்கிறான், அந்த அரசன் கிட்டவாகிறான். அன்பான தாயே, அன்பான சகோதரியே, அந்த பெண் கேட்ட துவா புகாரி ஷரீஃபில் பதிவாக இருக்கிறது. அந்த பெண் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறாள், அம்மை யுஜீபுல் முதுத்தர், அம்மை யுஜீபுல் முதுத்தர். திக்கட்டு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவனுக்கு யார் உதவி செய்வாரு? அந்த பெண் கஷ்டப்படுகிறாள். அவ சொல்றா அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ் நான் உன்னை கொண்டு விசுவாசம் கொண்டிருக்கிறேன், உன்னுடைய ரசூலை நம்பி இருக்கிறேன். இவ்வளவு காலமும் என்னுடைய கற்பை, என்னுடைய உடம்பை, என்னுடைய கணவன் அல்லாத யாருக்குமே நான் கொடுக்கவில்லை, பாதுகாத்து வந்தேன். யா அல்லாஹ், இவனை விட்டு என்ன பாதுகாப்பாயாக என்று அவளுடைய உள்ளத்தால துவா செய்கிறாள், உள்ளத்தால கேட்கிறாள். அன்பான சகோதரியே, உன்னுடைய வாயாலையும் இந்த துவா வரலாம், உன்னுடைய உள்ளத்தாலையும் இந்த துவா எழும்பலாம். அந்த துவா கேட்கப்படுகிறது. அந்த துவாவை கேட்டு முடியல, அவன் ரெண்டு கையும் அப்படியே சொத்தி ஆகிவிட்டது. அம்மன் அஸ்அஸ புன்யானஹு அலா தக்வா மின் அல்லாஹ், தக்வாவின் மீது தன்னுடைய ஃபவுண்டேஷனை போட்டுக்கொண்டாங்க. எதிரி முன்னுக்கு வாராரு, ஆயுதங்கள் தேவல்ல, வெப்பன்ஸ் தேவல்ல. அம்மை யுஜீபுல் முதுஃபர் இதா தா சொல்றா, ஆமன்து பில்லாஹி ஆமன்து பிக வ பி ரசூலிக வ ஹஸன்து ஃபர்ஜி இல்லா அலா ஜௌஜி. சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ், என்னுடைய மானத்தை, என்னுடைய கற்பை, என்னுடைய மறைக்கப்பட வேண்டிய பகுதியை என்னுடைய கணவனுக்கு அல்லாம யாருக்குமே நான் காட்டியதில்லை, இதை மறைத்து வைத்திருக்கிறேன். யா அல்லாஹ், என்ன பாதுகாப்பாயாக, இந்த அநியாயக்காரனுடைய அநியாயத்தை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்று துவா கேட்டுகிறாள். துவா கேட்டதுதான் தாமதம், அவனுடைய கை சொத்தி ஆகிவிட்டது. இது நடந்து முடிஞ்சா அவனுக்கு கொண்டும் சிட்டாகல்ல. மூணு முறை கிட்டவாகிறான், மூணு முறை துவா செஞ்சாங்க, மூணு முறையும் கை சொத்தியாகி விட்டதே. மூணாவது முறை சொன்னான், நீங்க என்ன கொண்டேத்தது மனிதனுக்கு பக்கத்தில் அல்ல, ஒரு ஷேத்தானுக்கு பக்கத்தில் கொண்டு வந்திருக்கிறீங்க, இந்த ஷேத்தான் அனுப்பிவிடுங்கோ என்று சொல்லி அனுப்பக்கூடிய சந்தர்ப்பத்தில் பெரிய ஹதியாக்களை கொடுத்து நீ பத்திரமா பேய்ட்டு வா உமாண்டு அந்த பெண் அனுப்பி வச்சுட்டான். இதெல்லாம் நடந்து முடிஞ்சு. அதே புகாரி ஷரீஃபில் இன்னும் ஒன்று இருக்கிறது. நாளை கயாமத்துடைய நாளையில் மஹ்ஷருடைய மைதானத்தில் நாங்கள் எல்லாரும் சந்திப்போம். அல்லாஹ் எங்களை அனைவருக்கும் அரசுடைய நிழல் இடம் தருவானாக. நாங்கள் எல்லாரும் சந்திப்போம். எல்லாரும் கஷ்டப்படுவாங்க, எல்லா நபிமாரும் இருப்பாங்க. எல்லாருக்கும் பிரத்யேகமான ஹதீஸ், பிரபல்யமான ஹதீஸ். இப்ராஹிம் அலைஹிஸ் மக்கள் கஷ்டப்படுறாங்க, அவதிப்படுறாங்க. வனுஃபிஹ பிஸ்ஸூர் ஃபைதாஹும் மினல் அஜ்தாஸி இலா ரப்பிஹிம் யன்ஸிலூ.
0: நேர்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியின் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் அசர் தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
2: அன்னசரணை வழங்குவது முகமதுல்லா ஃபார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلي وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த மாநாட்டிற்கு பெரும் திரளாக வருகை தந்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற, இந்த உரைகளை இல்லங்களில் அமர்ந்து கேட்கிற வாய்ப்பை பெற்றிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், வித்தியத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து, அல்லாஹுனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஏவல் விளக்கல்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹுனுடைய மாபெரும் கிருபையினால் மிகவும் சிறப்புடன் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த இஸ்லாமிய மாநாட்டின் இறுதி அமர்வில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நபித்தோழர்கள் கூறுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவைக்கு நாங்கள் சென்று திரும்பும் பொழுது எங்களுடைய வாழ்வில், எங்களுடைய ஈமானில், எங்களுடைய இறை அச்சத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். செல்லுகிற நாங்களல்ல, திரும்ப வரும் பொழுது பெரிய மாற்றங்களோடு நாங்கள் திரும்ப வருவோம் என்று சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கிறோம். உபதேசம் என்பது இறை விசுவாசிகளுக்கு பயன் தரும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த இரண்டு நாள் மாநாட்டில் மிகுந்த சிரமத்தோடு இலங்கையின் பல பகுதிகளிலிருந்தும் திரளாக மாநாட்டின் இறுதி வரை மிகப்பெரிய தியாகத்தோடு இங்கே வந்து அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கெல்லாம் நிறைய மார்க்க அறிஞர்களுடைய உபதேசம் நம்முடைய செவிகளிலே விழுந்திருக்கிறது. மாநாட்டு திடலிலே இருந்து திரும்ப வீடுகளுக்கு செல்லும் பொழுது நம்முடைய வாழ்விலே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்க வேண்டும். இபாதத்துகள் அதிகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். தீய பழக்க வழக்கங்கள் நம்மிடமிருந்து விடைபெற்று இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களோடு இங்கிருந்து நீங்கள் விடைபெறுவதுதான் இந்த மாநாட்டுக்கு வெற்றியே தவிர, இந்த மாநாட்டில் எத்துணை பேர்கள் கலந்து கொண்டார்கள் என்பதை விட இந்த மாநாட்டில் எத்துணை பேர்கள் திருந்தினார்கள் என்பதுதான் மிக முக்கியம். ஆகவே அன்பர்களே, மலக்குமார்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற சபை இந்த சபை. பூமியில் எங்கெல்லாம் அல்லாஹுவை குறித்து நினைவு கூறப்படுகிறதோ அங்கெல்லாம் மலக்குமார்கள் சங்கமித்து நம்மோடு அமர்கிறார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நன்மையை நோக்கி பயணமாக இருக்கிற கூட்டம் இந்த கூட்டம். திரும்பச் செல்கிற பொழுது நம்முடைய வாழ்வில் நிச்சயம் மாற்றம் உண்டாக வேண்டும் என்பதை எனது உரையின் ஆரம்பமாக உங்களுக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் எப்படி ஏகத்துவம் ஒரு கண்ணாக விளங்குகிறதோ, அதேபோல மறுமை நம்பிக்கை என்பதை இஸ்லாத்தினுடைய மற்றொரு கண் என்று குறிப்பிடலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஏகத்துவத்தை எடுத்துச் சொன்ன அதே வேகத்தில் மறுமை நம்பிக்கையை மக்களுடைய உள்ளத்தில் ஆழப்பதித்தார்கள். மறுமை நம்பிக்கை யாருடைய உள்ளத்தில் ஆழப்பதித்து இடம் பிடித்ததோ அவருடைய வாழ்வை அப்படியே தலைகீழாக புரட்டி போடுகிற சக்தி அந்த நம்பிக்கைக்கு உண்டு. இஸ்லாம் வருவதற்கு முன்னால் தூதர் அந்த மனித சமுதாயத்திற்கு தன்னை அறிமுகம் செய்வதற்கு முன்னால் அந்த மக்களுடைய வாழ்வு எப்படி இருந்ததை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகிறான். நரக நெருப்பினுடைய கரை ஓரத்தில் அவர்கள் இருந்தார்கள். ஃபன் கதக்கும் மின்ஹா, நான் தான் உங்களை அதிலிருந்து காப்பாற்றினேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாவிலே இருந்து என்றைக்கு அந்த மக்கள் இறந்த பிறகு ஒரு வாழ்வு உண்டு, இந்த உலக வாழ்வு நமக்கு முக்கியமல்ல, நிரந்தரமான ஒரு வாழ்வு இறந்த பிறகு நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கப் போகிறான், அந்த வாழ்வுதான் நமக்கு பிரதானமான வாழ்வு என்பதை ஆணித்தரமாக மக்கள் மத்தியிலே எடுத்துச் சொன்னவுடன் எப்படி இருந்த மக்கள் எப்படி மாறினார்கள் என்று வரலாறுகளை படித்து பார்த்தால் மிகப்பெரிய அதிர்ச்சிகள் நமக்கு ஏற்படுகிறது. விபச்சாரத்தை குடும்பம் குடும்பமாக செய்து கொண்டிருந்த மக்கள், அது ஒரு வெட்கக்கேடான காரியம் என்று கூட நினைக்க மனமில்லாமல் சாதாரணமாக செய்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம் அதை விட்டு முற்றிலும் விலகியதோடு அது குறித்து எதிர்த்து பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த நம்பிக்கையுடைய உள்ளத்தில் ஆழப்பதிந்த காரணத்தினால் மனித உயிர்களை எல்லாம் சர்வ சாதாரணமாக வெட்டி சாய்த்துக் கொண்டிருந்த மக்கள் எல்லாம் இந்த நம்பிக்கை அவருடைய உள்ளத்தில் ஆழப்பதிந்தவுடன் மனித உயிர்களை மட்டுமல்ல மனித உணர்வுகளை எல்லாம் மதிக்க ஆரம்பித்தார்கள். அந்த மக்கள் சூதாட்டங்களையும் கொலை கொள்ளைகளையும் சாதாரணமாக செய்து கொண்டிருந்த மக்கள் முற்றிலும் அதிலிருந்து விலகியது மட்டுமல்ல இந்த மனித சமுதாயத்திற்கே சொன்னார்கள், அவைகள் எல்லாம் தீமை, அதை ஏறெடுத்தும் பார்க்காதீர்கள் என்று. எத்தனை எத்தனையோ தீமைகளை தன்னுடைய வாழ்வில் அன்றாடம் செய்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம் இந்த நம்பிக்கை என்றைக்கு அவருடைய உள்ளத்தில் ஆழ பிடித்து இடம் பிடித்ததோ அன்றிலிருந்து அந்த மக்களுடைய வாழ்வு தலைகீழாக மாறியது. நிதர்சனமான ஒரு வாழ்வு ஹதீஸ் கிதாபுகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பர்களே, நாமும் மறுமையை நம்பியவர்கள்தான். எந்த சமுதாயம், எந்த குடும்பம், எந்த மனிதன் மறுமையை முழுமையாக நம்பி பயந்து வாழ்கிறானோ அவனுடைய வாழ்வில் நிச்சயம் ஒழுக்கக்கேடுகள் இருக்காது. மறுமையை யார் நம்பி பயந்து வாழ்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஆபாசங்கள் இருக்காது. மறுமையை பயந்த மக்கள் இபாதத்துகளில் பொடும்போக்காக இருக்க மாட்டார்கள். மறுமையை பயந்த மக்கள் கொடுக்கல் வாங்கலிலே தூய்மையாக இருப்பார்கள். மறுமையை பயந்த மக்களுடைய அந்தரங்க வாழ்வு, பகிரங்க வாழ்வு என்று அனைத்து துறைகளை எடுத்துக்கொண்டாலும் ஒரு அச்சம் கலந்த ஒரு வாழ்வு. நமக்கென்று ஒரு இறைவன் உண்டு, நமக்கென்று ஒரு நீதிமன்றம் உண்டு. அந்த நாளில் நம்மை குறித்து நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிமிடங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரணைக்கு கொண்டு வரப்போகிறான் என்பதை பயந்த அந்த மக்கள் உலகத்திலேயே சொர்க்கவாசிகளாக நடமாடிய ஒரு சிறப்பம்சத்தை பெற்றார்கள். சொர்க்கவாசிகளை நாம் எல்லாம் மறுமை நாளிலே தான் போய் பார்க்க முடியும். ஆனால் அன்றைய கால மக்கள் எல்லாம் சொர்க்கவாசிகளோடு தொழுதார்கள், சொர்க்கவாசிகளோடு வியாபாரம் செய்தார்கள், சொர்க்கவாசிகளோடு குடும்பம் நடத்திய பாக்கியத்தை பெற்ற அறிஞர் பெருமக்கள் அவர்கள் எல்லாம் எப்படி அந்த அம்சம் அவர்களுக்கு கிடைத்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய சட்டத்தை சொல்லி மக்களை பயமுறுத்தி அந்த மக்களை அல்லாஹுடைய ரசூல் திருத்தவில்லை. தூதராகிய எனது கண்ணை நீங்கள் மறைத்தாலும் அல்லாஹுடைய கண்ணை நீங்கள் மறைக்க முடியாது என்று போதித்த காரணத்தினால்தான் யாரும் பார்க்காமல் விபச்சார குற்றம் புரிந்த மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சாட்சியங்கள் இல்லாமல் இருந்தும் கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கு ஓடி வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் மரண தண்டனை தாருங்கள், என்னை நீங்கள் மரண தண்டனை தாருங்கள் எனக்கு என்றார்கள் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் செய்த விபச்சாரத்தை யாரும் பார்க்கவில்லை, சாட்சி கூட இல்லை. அவரை அந்த சபைக்கு கொண்டு வந்த உணர்வு எது? விபச்சாரம் திருமணமானவர்கள் புரிந்தால் மரண தண்டனை என்கிற சட்டம் அமுலில் இருக்கிற நேரத்தில் வந்து சட்டத்தை கேட்டு விரும்பி பெறுகிறார் என்றால் என்ன முன்மாதிரி இந்த முன்மாதிரி? எப்படிப்பட்ட முன்மாதிரி இந்த முன்மாதிரி? ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டு கால வாழ்வை எழுத துவங்கிய எல்லா எழுத்தாளர்களும் அதிர்ந்து போகிறார்கள். இப்படி ஒரு சமுதாயத்தை இந்த முஹம்மதால் எப்படி உருவாக்க முடிந்தது? எதை சொல்லி உருவாக்கினார் இந்த முஹம்மத்? காசு பணம் கொடுத்ததாக வரலாற்றில் எங்கும் குறிப்புகள் இல்லை. பதவி ஆசை காண்பித்ததாக எங்கும் வரலாறுகளிலே காண கிடைப்பதில்லை. எதை சொல்லி இந்த சமுதாயத்தை இப்படி தலைகீழாக இந்த முஹம்மது மாற்றினார் என்றால், இறந்த பிறகு ஒரு வாழ்வு உண்டு, இதுவல்ல வாழ்வு. இறந்த பிறகு மண்ணறையில் ஃபர்ஸக்குடைய ஒரு வாழ்வு உண்டு, மன்னரை வாழ்வுக்கு பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற பரலோக ராஜ்யம் பூர்ண ஜென்ம பூமி, மறுமை வாழ்வு என்கிற ஒரு வாழ்வுண்டு. அந்த வாழ்வில் நம்முடைய வாழ்க்கை குறித்த அனைத்து கேள்விகளும் கேட்கப்படுகிற ஒரு நீதிமன்றமும் நமக்கென்று ஒரு எஜமானரும் உண்டு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவேதான் பெண்களை ஒரு போதை பொருளாக பாவித்து வந்திருந்த அந்த மக்கள் பெண் உரிமை வழங்கினார்கள். பெண் குழந்தை பிறந்தால் உயிரோடு புதைப்பதை கல்லுங்கம் படைத்தவர்கள் செய்கிற காரியங்களை எல்லாம் செய்த அந்த மக்கள் பெண் குழந்தையை பிறந்து வளர்த்தி ஆளாக்கினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நானும் அவர்களும் ஒன்றாக சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்றார்கள். போட்டி போட்டு வளர்த்தினார்கள் பெண் இனத்தை, மதித்தார்கள். இவைகளை இப்படி தலைகீழாக மாற்றிய நம்பிக்கை மறுமை நம்பிக்கை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. 2 மாநாடு முடிந்து இறுதியில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நெஞ்சிலே கை வைத்து பார்க்க வேண்டும் நாம் எல்லாம். இஸ்லாத்தின் 5 கடமையையும் ஈமானின் 6 அம்சங்களையும் ஆக மொத்த 11 கடமைகளை நம்முடைய வாழ்வில் தெரிந்து கொண்டவர்கள் எத்தனை பேர்கள்? நம்முடைய நாயன் ரப், நம்முடைய நாயன் அல்லாஹ் என்பதை நாமெல்லாம் நம்பி இருக்கிறோம். அந்த அல்லாஹுவை குறித்து ஏதாவது படித்திருக்கிறோமா தோழர்களே என்றால் இல்லை. எங்களுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று ஊர் முழுக்க உலகெங்கும் உரத்த குரலிலே சொல்லுகிறவர்கள் நாமெல்லாம். அந்த அல்லாஹுடைய ரசூலுடைய வாழ்க்கை எப்படி நடந்தது? அவருடைய குடும்பம் எது? எத்துணை மக்கள் அல்லாஹுடைய ரசூலுக்கு? அல்லாஹுடைய ரசூலுடைய வாழ்க்கை வரலாறுகள் என்ன? எதை நம்மிடத்திலே அல்லாஹுடைய ரசூல் எது பார்த்தார்கள் என்கிற தூதருடைய வாழ்க்கை குறிப்புகளை நாம் எல்லாம் படித்து வைத்திருக்கிறோமா என்றால் இல்லை. எங்களுடைய வேதம் திருக்குர்ஆன், மனித சமுதாயத்திற்காக வேண்டி அனுப்பப்பட்ட வேதம் திருக்குர்ஆன் என்று பறைசாற்றுகிற சமுதாயம் நாம் எல்லாம் அந்த திருக்குர்ஆனை அழகுபட அமைந்திருக்கிற அந்த அரபி மொழியில் ஓதுகிற தோழர்கள் நம்மில் எத்துணை பேர்கள் நெஞ்சில் கை வைத்து பாருங்கள். நாம் நிறைய ஜுமா உரைகளை கேட்கிறோம், திருக்குர்ஆன் விளக்க உரை வகுப்புகளிலே பங்கெடுக்கிறோம். இது போன்ற மாநாடுகள் என்று அறிவிப்பு செய்தால் மிகப்பெரிய தியாகம் செய்து இந்த மாநாட்டிலே வந்து பங்கெடுக்கிறோம். ஆனால் இஸ்லாத்தை குறித்து படித்திருக்கிறோமா? இஸ்லாம் குறித்து விளங்கி இருக்கிறோமா? நம்முடைய வாழ்வில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய மக்களுடைய வாழ்வில், நம்முடைய தாயினுடைய வாழ்வில், நம்முடைய மனைவிமார்களுடைய வாழ்வில் இஸ்லாம் மலர்ந்திருக்கிறதா என்று நாம் எல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இடைவெளி இருந்தால் அந்த இடைவெளியை தாமதம் இல்லாமல் பூர்த்தி செய்யுங்கள். காரணம், யாருக்கு எப்பொழுது மறுமை வரும் என்று சொல்ல இயலாது, யாருக்கு எப்பொழுது மரணம் வரும் என்று சொல்ல இயலாது. இந்த உலகத்தில் இன்றைக்கு அங்குமிங்குமாக நடந்து கொண்டிருக்கிற பேரழிவு சம்பவங்களை பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திற்கும் அதிக நாள் இல்லை என்று தோன்றுகிறது நமக்கெல்லாம். எங்கு பார்த்தாலும் பூகம்ப சம்பவங்கள், எங்கு பார்த்தாலும் எரிமலைகள், எங்கு பார்த்தாலும் பெருமழைகள், எங்கு பார்த்தாலும் சுனாமிகள், எங்கு பார்த்தாலும் பேரழிவு சம்பவங்களுக்கு கொத்து கொத்தாக மனித இனம் அழிந்து கொண்டிருப்பதை கண்ணெதிரே நாம் பார்த்த பிறகும் மறுமையை குறித்தோ, கபருடைய வாழ்வை குறித்தோ, மரணத்தை குறித்தோ நமக்கு ஒரு அச்சமில்லாமல் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 23வது அத்தியாயத்தின் 115வது வசனத்தில் அல்லாஹ் ஒரு அறைகோவல் விடுகிறான், அஃப ஹசிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபதம் வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜவுன், நீங்கள் என்ன வீணுக்காக படைக்கப்பட்டீர்கள் என்றும் நம்மிடத்திலே நீங்கள் திரும்ப வரமாட்டீர்கள் என்றும் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். மனித சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் கேட்கிறான். மறுமையை நம்பி பொடும்போக்காக நீங்கள் இருந்தாலும், மறுமையை நிராகரிக்கிற உரிமை உலகத்தில் உங்களுக்கு இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்து எந்த மதத்தை பின்பற்றி வாழ்கிற உரிமை உங்களுக்கு இருந்தாலும், நீங்கள் எங்கே போகிறீர்கள்? வீணுக்காக விளையாட்டுக்காக உண்மை நாம் படைத்தோம் என்று நினைக்கின்றீர்களா? உலகம்தான் எங்களுக்கு முக்கியம் என நினைத்து நீங்கள் வாழ்கின்றீர்களா? எம்மிடம் நீங்கள் வரமாட்டீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். 22வது அத்தியாயத்தின் 7வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அந்த நாள் நிச்சயம் வந்தே தீரும், அந்த நாளில் எந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம், மண்ணறைகளில் உள்ளவர்கள் எல்லாம் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற நாள் அந்த நாள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். 10வது அத்தியாயத்தின் 53வது வசனம், குல் இ வ ரப்பி இன்னஹு லஹக்குன், உமது இரட்சகனின் மீது சத்தியமாக நிச்சயமாக அது வந்தே தீரும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அன்பர்களே, 23வது அத்தியாயத்தின் 74வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வ இன்னல் லதீன லா யுமினூன பில் ஆகிரத்தி அனி சிராத்தில் நாக்கிபூன், யார் அந்த மறுமையை நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவர்கள் நேர்வழியை விட்டும் விலகியவர்களால்தான் உலகத்தில் வாழ முடியுமே தவிர நேர்வழியை பின்பற்றி வாழ முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அடுக்கடுக்கான வசனங்கள், திருக்குறானின் மூன்றில் ஒரு பகுதி மன்னரையை குறித்து மறுமையை குறித்து பேசுகிற ஆயத்துக்களை நீங்கள் பார்க்கலாம். தோழர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்விலே நடந்த ஒரு சம்பவம், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் கூறுகிறார்கள், நான் வீட்டிலே அமர்ந்து கொண்டிருந்தேன், ஒரு பணிப்பெண் எனக்கு தலைவாரி கொண்டிருந்தால், ஆனால் அந்த நேரத்தில் மஸ்ஜித் நபவியில் நான் பார்க்கிறேன், சஹாபாக்கள் எல்லாம் தங்களுடைய மேலாடையை தலைக்கு மேல் போட்டுக்கொண்டு தேம்பி தேம்பி சப்தமிட்டு அழுகிற சப்தம் எங்களுடைய வீடுகளுக்கு கேட்டது. நான் உடனே எனது பணிப்பெண்ணை விட்டும் விலகி அந்த மஸ்ஜித் நபவியை போய் எட்டி பார்த்தால், அல்லாஹ்வுடைய ரசூல் மிம்பர் படியில் போய் நின்று கொண்டு திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை சொல்லிக் கொண்டிருந்தார்கள், இத்தக்குன்னார், நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்கிற ஒரே வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே இருந்தார்கள், அந்த மக்கள் அழுது கொண்டே இருந்தார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் என்றால், மறுமை நம்பிக்கை என்பது வேண்டுமானால் நம்பலாம், வேண்டாம் விட்டால் விடலாம் என்கிற நம்பிக்கை அல்ல. மறுமை நம்பிக்கை என்பது மனித சமுதாயத்திற்கு அத்தியாவசியமானது. இந்த நம்பிக்கை எவனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதித்து இடம் பிடித்து விட்டதோ நிச்சயம் அவர்களுடைய வாழ்வில் மறுமலர்ச்சிகள் உண்டாகும், அந்த சமுதாயத்தில் முன்னேற்றங்கள் உண்டாகும், ஒழுக்கங்கள் அந்த சமுதாயத்திலே எங்கு பார்த்தாலும் காண கிடைக்கும். தோழர்களே, ஆனால் இன்றைக்கு இந்த மறுமை நம்பிக்கை இல்லை என்கிற சித்தாந்தம், மறுமை என்பது இல்லை என்கிற சித்தாந்தம் மனித சமுதாயத்தில் யாரெல்லாம் பின்பற்றப்படுகிறதோ அவருடைய நிலைகளை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எங்கு பார்த்தாலும் அநியாயம், எங்கு பார்த்தாலும் அக்கிரமம், எங்கு பார்த்தாலும் முகம் சுளிக்கக்கூடிய ஆபாசமான காட்சிகள், எங்கு பார்த்தாலும் மனித உயிர்களை வெட்டி சாய்க்கிற கொடுமைகள். ஏன் உருவானது? நம்மை கேட்க ஒருவன் உண்டு. உலகத்து நீதிமன்றங்களுடைய கண்ணை மறைத்தாலும், நீதித்துறையை விலை கொடுத்து வாங்கினாலும், காவல்துறை அதிகாரிகளை நாம் ஏமாற்றினாலும், நமக்கெல்லாம் ஒருவன் உண்டு, அவனை நிச்சயம் நாம் ஏமாற்ற முடியாது, அவனுடைய கண்ணை நாம் மறைக்க முடியாது என்கிற ஒரு பயம் இந்த மனித சமுதாயத்தினுடைய உள்ளத்திலே இருந்தால் யாரும் இந்த தவறுகளிலே ஈடுபட மாட்டார்கள். தோழர்களே, ஒரு சமுதாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டி எழுப்பினார்கள், ஒரு சமுதாயத்தை. அந்த சமுதாயம் இந்த மறுமையை நம்பிய காரணத்தினால் எப்படிப்பட்ட சமுதாயமாக அந்த சமுதாயம் மாறியது என்பதை ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பேர் ஆச்சரியம். அல்லாஹு தஆலா 59வது அத்தியாயத்தின் 18வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி கேட்கிறான், யா அய்யுஹல் லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், வல்தன்னுரு நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின், அந்த நாளுக்காக எதை நீங்கள் சேமித்து வைத்துள்ளீர்கள் என்று கொஞ்சம் திரும்பி பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, என்ன உண்டு நம்மிடத்தில்?
3: நம்மிடத்தில் என்ன உண்டு? நம்முடைய மனைவி மக்களுக்காக நிறைய சேமிப்புகளை சேமித்து வைத்திருக்கிறோம். நம்முடைய எதிர்காலத்தை திட்டம் தீட்டி இந்த உலகத்திலே நாம் எல்லாம் தீர்மானித்து வாழ்கிறோம். நம்முடைய மக்கள் நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்முடைய சந்ததிகள் கையேந்தி விடக்கூடாது என்பதற்காக அசையும் சொத்துக்கள், அசையாத சொத்துக்கள் என்று எத்தனை எத்தனையோ சொத்துக்களை இந்த உலகத்தில் சேமித்து வைத்திருக்கிறோம். நமக்காக மறுமை நாளுக்கு என்ன கொண்டு போகிறோம் தோழர்களே? கபரிலே அடக்கிவிட்டால் எல்லோரும் நம்மை விட்டு திரும்ப வந்து விடுவார்களே. அந்த மன்னரை வாழ்வில் இருந்து ஒரு நீண்ட ஒரு வாழ்வு நமக்கு துவங்க போகிறதே, அந்த வாழ்வுக்காக நம்மிடத்திலே என்ன உண்டு? அதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான். அந்த நாளுக்காக எதை நீங்கள் சேமித்து வைத்துள்ளீர்கள் என்று திரும்பி பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. திரும்பி பார்த்தார்கள். உத்தம தோழர்கள் ஆகவே தான் உலகத்திலேயே சொர்க்கவாசிகளாக நடமாடினார்கள். நாம் எல்லாம் நம்பி இருக்கிறோம், இன்னும் திரும்பி பார்க்கவில்லை மறுமை நாளை. நாமெல்லாம் நிறையவே நம்பி இருக்கிறோம், ஆனால் திரும்பி பார்க்கவில்லை மறுமை நாளை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த எத்தனை எத்தனையோ சம்பவங்களை இதற்கு உதாரணமாக சொல்லலாம். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாத் பின் முஆத் அவர்களை அழைத்து, எங்கே சாபித் அவர்கள் என்று கேட்டார். சாபித்துக்கு என்ன ஆனது? பள்ளியில் சாபித்தை காணவில்லையே. சாபித் பின் கைஸ் என்பது அவருடைய முழு பெயர். எங்கே சாபித் பின் கைஸ் அவரை பள்ளியிலே காணவில்லை? அவருக்கு ஏதாவது நோய் ஏதாவது ஏற்பட்டதா? உடல் சுகவீனம் ஏதாவது அவருக்கு ஏற்பட்டதா? சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் பதில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், சாபித் எனது வீட்டுக்கு அருகில் தான் இருக்கிறார், அப்படி ஒன்றும் எனக்கு தெரியவில்லை என்று கூறிவிட்டு சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சாபித் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி சென்றாராம். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 187வது நபிமொழியாக இந்த நபிமொழியை நீங்கள் பார்க்கலாம். வீட்டுக்கு சென்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் சாபித் அவர்களே உங்களை இப்படியெல்லாம் விசாரித்தார்கள் என்று சாத் பின் முஆத் அவர்கள் சொல்ல, சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு சாத் பின் முஆத் அவர்களை பார்த்து சொன்னார்கள், பள்ளிக்கு வராமல் தான் ஏன் ஒதுங்கி வீட்டிலேயே கதவை அடைத்துக் கொண்டு ஏன் தனிமையில் இருக்கிறேன் என்கிற ஒரு காரணத்தை சொல்கிறார். கேட்க வேண்டும், நீங்கள் செவிதாழ்த்தி நீங்கள் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். நமக்கு என்றைக்காவது அப்படிப்பட்ட ஒரு கவலை வந்திருந்தால் நான் ஈமானில் முன்மாதிரியான மக்கள். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வருத்தம் நம்முடைய உள்ளத்தில் வந்திருந்தால் நமக்கு இரையச்சம் உண்டு என்று அதனுடைய பொருள். நம்முடைய உள்ளம் அதற்காக வேண்டி வருந்தி கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்திருந்தால் உண்மையில் நாம் எல்லாம் மறுமையை நம்பியவர்கள் என்று பொருள். என்ன காரணம் என்று அவர் சொல்லுகிறார் தெரியுமா? அல்லாஹு தஆலா 49வது அத்தியாயத்தின் 2வது வசனத்தை அல்லாஹு இறக்கினான். சாத் பின் முஆதே உங்களுக்கு தெரியாதா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யா ஐயுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாதக்கும் ஃபௌக சௌத்தின் நபியி வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹ்ரி பஅலிக்கும் லிபஅலின் அன் தஹபத அமாலுக்கும் வ அன்தும் லா தஸ்ஊரூன். 49வது அத்தியாயத்தின் 2வது வசனம். சாத் பின் முஆதே இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன கூறுகிறான்? தூதருக்கு முன்னால் குரலை உயர்த்தி உங்களில் ஒருவரை ஒருவரை அழைப்பதைப் போல நீங்கள் பேசாதீர்கள். அப்படி பேசினால் உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய அமல் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. நான் எத்துணை முறை தூதருக்கு முன்னால் நான் குரலை உயர்த்தி பேசியிருக்கிறேன், நான் நரகவாசியாக ஆகிவிட்டேன், என்னுடைய அமல்கள் எல்லாம் பாழாகிவிட்டது என நினைத்து அழுகிறார் அந்த தோழர். சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வந்து நடந்த சம்பவத்தை சொன்னார். யா ரசூலல்லாஹ், இந்த சாபித் பின் கைஸ் அவர்கள் யார் என்றால் அன்சாரி தோழர்களுடைய பேச்சாளர் சாபித் பின் கைஸ். இயற்கையாகவே குரலை உயர்த்தி பேசுகிற சுபாவமுடையவர் சாபித் பின் கைஸ். வருத்தப்படுகிறார், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால் குரலை உயர்த்தி பேசினால் உங்களுக்கே தெரியாமல் அமல்கள் அழிந்து போகும் என்று அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஆயத்தை இறக்கவில்லையா? எத்தனை முறை நான் பேசியிருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியாதா? எனது அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டதே, நரகவாசிகளில் ஒருவனாக மாறிவிட்டேனே என்று கதவை பூட்டி வீட்டுக்குள் இருந்து உள்ள குமரலோடு சொல்லுகிறார்கள் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வந்து சொல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், சாபித் பின் கைஸ் நரகவாசி அல்ல, போய் சொல்லுங்கள் அவர் சொர்க்கவாசி. அவர் ஒரு சொர்க்கவாசி. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், எங்களோடு சொர்க்கவாசியாக நடமாடுகிறவராக நாங்கள் சாபித் பின் கைஸ் அவர்களை கண்டோம் என்று சொல்கிறார்கள். வாழ்வில் அமல்கள் அழிந்து போய்விட்டதே, நரகவாசிகளில் ஒருவனாக நான் மாறிவிட்டேனே, செய்த அமலெல்லாம் மறுமையிலே பலனளிக்காமல் போய்விட்டதே என்கிற வருத்தம் அந்த தோழர்களுக்கு தோன்றியது என்றால் எப்படி வந்தது இந்த வருத்தம்? இந்த வருத்தம் வருவதற்கு என்ன காரணம்? உலகமல்ல வாழ்வு. இன்றைக்கு இருக்கிற நான், இன்றைக்கு இருக்கிற நீங்கள் என் நாளுக்கு இருப்போமா என்பது உத்தரவாதம் அல்ல. மரணம் என்பது நிழல் போல நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற காலம் இந்த உலக காலம். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நாமெல்லாம் அந்த மறுமையை மறந்து நடந்தால் தோழர்களே, நிச்சயம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே பதில் சொல்ல வேண்டும். சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்த்தீர்களா? அமல்கள் பாழாவதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நம்முடைய வாழ்வென்ன? என்னுடைய அமல் யாருக்கு நான் கொடுத்தாலும் நான் அவனுடைய மானத்தை விடமாட்டேன். அது என்னுடைய அமல்கள் போனாலும் சரி, அது எனக்கு எவ்வளவு பெரிய தலைகுனிவுகள் ஏற்பட்டாலும் சரி, மறுமை நாளில் நான் நரகத்திற்கே சென்றாலும் சரி, என கங்கணம் கட்டி சமுதாயத்தில் அடுத்தவர்களுடைய மானத்தோடு மரியாதையோடு விளையாடுகிற எத்தனை எத்தனையோ அரக்க குணமுடையவர்களை எல்லாம் இந்த சமுதாயத்திலே பார்க்கிறோம். அமல்கள் பாலா போய் விடுகிறதே என்கிற ஒரு ஏக்கம் அந்த சஹாபாக்குடைய வாழ்வில் இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது என்றால் அதுதான் மறுமை நம்பிக்கை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 5559வது நபிமொழி சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தப்பட்ட

யா ரசூலல்லாஹ், எல்லா மக்களும் மக்காவிலேயே இந்த ஹிஜ்ரத் செய்து மதீனா போய் அந்த ஹிஜ்ரத்துடைய நன்மையை பெற்று விட்டார்கள். நானோ ஹிஜ்ரத் எங்கிருந்து புறப்பட்டேனோ அதே இடத்திலே நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறேனே யா ரசூலல்லாஹ் என்று தழும்பிய குரலோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டார்கள். என்ன காரணம்? அந்த ஹிஜ்ரத்துடைய நன்மை கிடைக்குமா யா ரசூலல்லாஹ்? எந்த மக்காவிலே இருந்து புறப்பட்டேனே அதே மக்காவில் மீண்டும் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறேனே யா ரசூலல்லாஹ், அந்த ஹிஜ்ரத்துடைய நன்மை எனக்கு கிடைத்து மறுமை நாளில் உன்னதமான இடத்தை நான் அடைய முடியுமா யா ரசூலல்லாஹ் என்கிற கேள்வி நம்மை சிந்திக்க வைக்கிற கேள்வி. அவர்கள் அவருடைய குடும்பத்தை குறித்து கேட்கவில்லை, தன்னுடைய மரணத்திற்கு பிறகு தன்னுடைய குடும்பத்தினுடைய நிலைகளை குறித்து அவர்கள் கேட்கவில்லை. எனக்கு இந்த நன்மை கிடைக்குமா யா ரசூலல்லாஹ்? ஒரு உரையாடல் நடைபெறுகிறது. இறுதியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெற்றியை தொட்டு மார்பகத்தை தொட்டு தன்னுடைய குளிர்ந்த கையோடு சஅத் பின் அபி வக்காஸுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் செய்த துவா, யா அல்லாஹ், சஅத் பின் அபி வக்காஸுடைய ஆயுளை நீட்டி வைப்பாயாக யா அல்லாஹ், அவருடைய ஹிஜ்ரத்தின் கூலியை முழுமையாக நீ வழங்கியா அல்லாஹ் என்று சொன்னவுடன் தான் அவருக்கு ஒரு சமாதானமே கிடைத்தது என்று பார்க்கிறோம். அமல்களில் ஆர்வம், அமல்கள் பறிபோனாலும் அழுவார்கள், அமல்களுக்குரிய கூலி கிடைக்காவிட்டாலும் அழுவார்கள். என்ன காரணம்? மறுமை நம்பிக்கை உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது. மறுமை நம்பிக்கை ஆழமாக பதிந்தால் எல்லோரையும் அப்படித்தான் என்ன தூண்டும் தோழர்களே, அதற்குரியவர்களாக நாம் மாற வேண்டும். வெறுமனே நானும் மறுமையை நம்புகிறோம், நாமும் மறுமைக்கு உரியவர்கள் என நினைத்துக் கொண்டு நாம் வாழ்ந்தால் போதாது தோழர்களே. முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 192வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். யார் இந்த அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு? அல்லாஹ்வுடைய ரசூலை இரவு பகலாக எப்படியாவது கொலை செய்தே தீர வேண்டும் என்கிற மூர்க்கத்தனமாக இரவு பகலாக அலைந்து திரிந்தவர் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹனுடைய ரசூலை அவரை போல மிக கடுமையாக வெறுப்புணர்வு கொண்டவர்களை வரலாறுகளிலே பார்க்க முடியாதோ என சொல்லுகிற அளவுக்கு மிகப்பெரிய எதிரியாக திகழ்ந்தவர் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அபிசீனியாவுக்கு நாயக தோழர்கள் எல்லாம் ஹிஜ்ரத் செய்த பொழுது குறைசிகளுடைய மிகப்பெரிய ஒரு பிரதிநிதியாக அனுப்பப்பட்டவர் இந்த அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நல்ல நாவன்மை உள்ளவர், பேச்சாற்றல் உள்ளவர், எதையும் பேச்சு சாதுரியத்தால் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாகை சூடுகிற அளவுக்கு ஆற்றல் படைத்தவர் அம்ர் பின் ஆஸ் அவர்கள். அப்படிப்பட்ட அம்ர் பின் ஆஸ் அவர்கள் சொல்லுகிறார், மரண நேரத்தில் தேம்பி தேம்பி அழுகிறார். சக்கராத்துடைய நேரத்தில் அழுதுவிட்டு தனது முகத்தை சுவற்றின் பக்கம் திருப்பி விட்டு படுக்கிறார். மகன் வந்து கேட்கிறார், தந்தையே ஏன் நீங்கள் இந்த நேரத்தில் இவ்வளவு கதறி கதறி அழுவதற்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களுக்காக வேண்டி எவ்வளவோ பிரார்த்தனைகளை செய்திருக்கிறார்கள், உங்களுடைய நற்செய்திக்காக எவ்வளவோ அல்லாஹ்வுடைய ரசூல் பேசியிருக்கிறார்கள், என்ன நீங்கள் அழுவதற்கு காரணம் என்று கேட்டபோது அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதுதான் மறுமையை நம்பிய மக்களுடைய வாழ்வினுடைய பிரதிபலிப்பு. அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நான் சேமித்து வைத்திருக்கிற மிகப்பெரிய சொத்துக்களில் ஒரு சொத்து என்னவென்றால் மகனே, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அந்த ஏகத்துவ களிமா எனது வாழ்வில் நான் சேமித்து வைத்திருக்கிற மிகப்பெரிய சொத்து. அதற்காக வேண்டி நான் அழவில்லை. நான் எதற்காக வேண்டி அழுகிறேன் என்றால், என்னுடைய வாழ்வில் மூன்று கட்டங்களை நான் தாண்டி வந்திருக்கிறேன், அந்த ஒவ்வொரு கட்டங்களையும் நினைத்து நினைத்து பார்த்து நான் அழுகிறேன் என்றார்கள். எனது வாழ்வில் நடந்த முதல் கட்டம், இரவு பகலாக நான் அல்லாஹுடைய ரசூலை கொள்வதையே லட்சியமாக கொண்டு மக்கத்து பெருவீதியில் அலைந்து திரிந்தவன் நான். அவருடைய முகம் போல, அவருடைய மார்க்கம் போல ஒரு வெறுப்புக்குரிய முகமோ வெறுப்புக்குரிய மார்க்கமோ எனக்கு கிடையாது என்கிற ஒரு நிலையில் முதல் கட்டமாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அதே நிலையில் நான் மரணித்திருந்தால் எனது வாழ்வு மறுமை நாளில் நரகத்திற்குரியதாக ஆகியிருக்குமே, அதிலிருந்து அல்லாஹ் என்னை காப்பாற்றினானே, அதை நினைத்து நான் அழுகிறேன் என்றார்கள் சக்கராத்துடைய நேரத்தில். நம்முடைய வாழ்விலும் அப்படிப்பட்ட கட்டங்கள் வந்து போனதுண்டு. நாம் யாரும் பிறக்கிற பொழுதே ஏகத்துவத்தை பின்பற்றி பிறந்தவர்கள் அல்ல. நாம் யாரும் பிறக்கும் பொழுதே குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் நடக்க வேண்டும் என உறுதி எடுத்து வந்தவர்கள் அல்ல. நம்முடைய கடந்த காலங்களை பார்த்தால் அதிர்ந்து போகிறது உள்ளமெல்லாம். கடந்த காலங்களை நாமும் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கடந்த காலங்களை நினைத்து பார்த்தால் மலைக்கு கூட பள்ளிக்கு ஒதுங்கி இருக்க மாட்டோம். சூதாட்டங்களும் விபச்சாரங்களும் மதுபானங்களும் சர்வசாதாரணமாக நம்முடைய வாழ்விலே இருந்து கொண்டிருந்த ஒரு காலம் நம்முடைய வாழ்விலும் வந்து போனதுண்டு. அதே காலத்தில் நாம் மரணித்தால் நம்முடைய நிலைமை என்ன என்று என்றைக்கா

0: பள்ளியில் சுஜூதிலே தொழுகைக்கு பிறகு கொஞ்சமாவது நினைத்து நாம் அழுதிருப்போமா தோழர்களே? அல்லாஹுவே, அந்த நிலையிலிருந்து எங்களை காப்பாற்றி எங்களுக்கு ஒரு ஹிதாயத்தை தந்தாயே என நினைத்து ஒரு சுட்டு கண்ணீர் நம்முடைய கண்களிலே இருந்து வந்திருந்தால் நாமெல்லாம் மறுமையை நம்பியவர்கள் அழுதார்கள். அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அல்லாஹுடைய தூதரை மிக கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் எனக்கு இந்த மரணம் வந்திருந்தால் எனது நிலை என்ன? எனது நிலை மறுமையிலே நரகமாக இருக்குமே என்று அழுதார்கள் அம்ரு பின் ஆஸ். இரண்டாவது கட்டம், இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என நான் விரும்பினேன். மகனே, எனது வாழ்வினுடைய இரண்டாவது கட்டம் இஸ்லாத்தை தழுவ.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் உத்தரவாதம் தர வேண்டும் என்றார்கள். அவ்வளவு பெரிய அநியாயக்காரன் நான், அவ்வளவு பெரிய அக்கிரமக்காரன் நான், இந்த மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் எனது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று நீங்கள் உத்தரவாதம் தர வேண்டும் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹிஜ்ரத்திற்கு முற்சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும், ஹஜ்ஜுக்கு முற்சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும், இஸ்லாத்தை ஒரு மனிதன் ஏற்றால் முற்சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். கரத்தை பிடித்து இஸ்லாத்தை தழுவினேன், மகனே அன்று இரவு நான் மரணித்திருந்தால் கூட எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தந்திருக்கலாம், அது எனது வாழ்வினுடைய இரண்டாவது கட்டம். மூன்றாவது கட்டம், இஸ்லாத்தை நான் தழுவிய பிறகு நான் செய்த இபாதத்துகள், அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்கு தந்த பொறுப்புகள், இதனுடைய நிலை என்ன என்பதை நான் அறிய மாட்டேன், அதை நினைத்து நான் அழுகிறேன். நான் பொக்கிஷங்களில் மிகப்பெரிய பொக்கிஷத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறேன், அதுதான் தௌஹீத், அதுதான் தௌஹீத். அந்த பொக்கிஷத்தை பாதுகாத்து வைத்திருக்கிற எனக்கு அது குறித்து எந்த அச்சமும் இல்லை மகனே. கடந்து வந்த பாதையை நினைத்து நான் அழுகிறேன். இனி எனது வாழ்வு கபருடைய வாழ்வு, இனி எனது வாழ்வு மறுமையுடைய வாழ்வு. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைத்து போகிற நான் அந்த நாளில் எனது நிலைமை என்ன என நினைத்து நான் அழுகிறேன் மகனே என்றார்கள். எனது மரணத்திற்கு பிறகு யாரும் ஒப்பாரி வைத்து அழக்கூடாது. என்னை கொண்டு போய் கபரில் வைத்து நீங்கள் அடக்கினால் உடனே வந்து விடாதீர்கள் மகனே. உறவினர்களே, கபரில் என்னை கொண்டு போய் அடக்கிவிட்டால் உடனே வராதீர்கள். ஒரு ஒட்டகத்தை அறுத்து அந்த மாமிசத்தை குர்பான் கொடுக்க எவ்வளவு நேரம் ஏற்படுமோ அவ்வளவு நேரம் எனக்கு மேல் நின்று கொண்டு எனக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னார் அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்றால், அதுதான் மறுமை நம்பிக்கை, அதுதான் மறுமை நம்பிக்கை. மறுமை நம்பிக்கை ஆகவே தான் ஆரம்பத்திலே சொன்னேன், மறுமை நம்பிக்கை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஆழ பதிந்தால் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடுகிற ஆற்றல் படைத்தது அந்த நம்பிக்கை. நாமெல்லாம் வாயளவில் தான் சொல்லுகிறோம், நாமெல்லாம் வாயளவில் தான் இந்த மறுமையை பற்றி சொல்லுகிறோம். முஸ்லிம் சமூகத்துடைய ஒரு யதார்த்தமான வாழ்க்கையை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சிந்தனையை நான் வேறு பக்கம் திருப்புவதற்காக வேண்டி அல்ல, ஒரு அவல நிலை, எனது வாழ்வில் நடந்த ஒரு அவல நிலையை இந்த நல்ல நேரத்தில் நான் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முஸ்லிம்களுடைய யதார்த்த வாழ்வு, பெயர் முஸ்லிம், சமுதாயத்தில் திருமணங்கள் முஸ்லிம் பெரியோர்களால் நடத்தப்படுகிறது, இறந்து போனால் இஸ்லாமிய அடிப்படையில் நல்லடக்கம் செய்யப்படுகிறது, சமுதாயத்தில் முஸ்லீம் என்கிற பெயர் வைத்திருக்கிறார்கள், எல்லோரும் சலாம் சொல்கிறார்கள், அதற்குரிய வேஷங்களை தரித்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்திற்கும் அவர்களுக்கும் ரொம்ப தூரம் தோழர்களே, வேதனையோடு ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். வியாபார சம்பந்தமான கணக்கு வரவு செலவு பார்ப்பதற்காக வேண்டி எனது தோழருடைய ஒரு வீட்டுக்கு சென்று வியாபாரத்தின் கணக்கு வரவு செலவு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது வீட்டில் ஒரு பணியாளர் இருந்தார். போன உடனே சலாம் சொல்லி முகபத்தாக வரவேற்று தேநீர் எல்லாம் தந்து எங்களை அமர வைத்தார். இதே போல மகரிபுடைய நேரம், தொழுகையுடைய நேரம் வந்தது. நான் உதவி செய்துவிட்டு அவரை அழைத்து கேட்டேன், கிபிலா எங்கே இருக்கிறது என்று கேட்டேன். அவர் வெட்டன பதில் சொன்னார், அப்படி ஒரு பொருள் இங்கே இருப்பதாக தெரியல என்று சொன்னான். நான் கேட்டேன், பொருளா? அப்ப கிபிலா என்பது முஸ்லீம்கள் தொழுகைக்காக வேண்டி நிற்கிற திசை, அது எங்கே இருக்கிறது என்று கேட்டேன். அதுவா, நான் தொழுதாத்தானே தெரியும்னா. இதுதான் யதார்த்த முஸ்லீம்களுடைய நிலை தோழர்களே. அமெரிக்கா, லண்டன், ஜப்பான் என்று மேல்படிப்பு படிக்க வேண்டும் தனது மக்கள் என்பதற்காக வேண்டி பெரியோர்கள் பெற்றோர்கள் மிக கடுமையாக உழைத்து மக்களை எல்லாம் மேல்படிப்பு படிக்க வைக்கிறார்கள். பெற்றோர்கள் இறந்து போனால் ஜனாசா துளைய பள்ளிக்கு எடுத்து செல்லும் பொழுது மேல்படிப்பு படித்து பட்டங்கள் பல பெற்ற அந்த அமெரிக்காவில் பணிபுரிந்து கொண்டிருக்கிற மகன் அந்த ஜனாசாவிலே பங்கெடுக்கிறான். தந்தைக்கு ஜனாசா தொழுகை பள்ளிக்குள் நடக்கும் பொழுது வெளியே நிற்கிறான், கேட்டால் தொலை தெரியாது என்கிறான். தன் சமுதாயத்தின் நிலைமை. யாருக்கு மறுமை நம்பிக்கை? யாருடைய உள்ளத்தில் மறுமை நம்பிக்கை இருக்கிறது? சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறுகளை பாருங்கள். எதை சொன்னார்களோ தன்னுடைய வாழ்வில் அதை கடைபிடித்தார்கள், எதை மக்களுக்கு போதித்தார்களோ அதை தன்னுடைய சொந்த வாழ்வில் பின்பற்றினார்கள். இங்கே நாம் குழுமி இருக்கிற நோக்கம் என்ன? போகிற பொழுது எல்லோருக்கும் 1000 ரூபாய் பணம் கிடைக்குமா? இங்கே அல்ல. எதற்காக வேண்டி இந்த கூட்டம்? இப்படி ஒரு கூட்டம் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக நடத்தப்பட்டு விட்டது என்று பெருமை அடிப்பதற்காக வேண்டி நடத்தப்பட்ட கூட்டமா? அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அரஃபா பெருவழியில் எல்லா மக்களையும் பார்த்து நான் முழுமையாக சொன்னேனா, முழுமையாக சொன்னேனா, முழுமையாக சொன்னேனா என்று கேட்ட பொழுது, ஆம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் எல்லாம் சொன்னீர்கள், எல்லாம் எத்தி வைத்தீர்கள் என்று கேட்ட பொழுது, அல்லாஹுவே நீ சாட்சி என்றார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய சாராம்சம், அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய சாராம்சம். மன் சுயில அன் இல்மின் ஃபக்கத்தமஹு உல்ஜிம யௌமல் கியாமத்தி பிஜாமின் மினன்னார். சத்தியம் இது என்று தெளிவாக தெரிந்தும் பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லாமல் யார் மரணிக்கின்றார்களோ அவர்களுக்கு நரகத்தினுடைய கடிவாளம் போடப்படும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். அந்த நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி நடத்தப்படுகிற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. நீங்களும் நானும் மறுமை நாளில் இதே போன்று அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் அழைத்துக் கொண்டு அந்த பாலத்தை கடந்து செல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்களே, அந்த மஹ்ஷர் மைதானத்தில் வெற்றியாளர்களுடைய சபையில் இதே போன்றதொரு கூட்டம் நாம் எல்லாம் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். வம்தாஸுல் யௌம் ஐயுகல் முஜ்ரிமூன், நல்லவர்களும் தீயவர்களும் பிரிந்து நில்லுங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த மறுமை நாளில் கெட்டவர்களுடைய பட்டியலில் என்றைக்கு நாம் இடம் பெற்றுவிடக் கூடாது. நல்லவர்களுடைய அணி, சஹாபாக்களுடைய அணி, சகாபாக்களினுடைய வாழ்வை பின்பற்றிய மக்களுடைய அணி, முத்தக்கீன்களுடைய மணி, உயிர் தியாகிகளுடைய அணியில் நாமெல்லாம் மறுமை நாளிலே எழுப்பப்பட வேண்டும் என்பதற்கு இந்த குறிப்புகளை உங்களுடைய கவனத்தில் நான் பதிவு செய்கிறேன். தோழர்களே, முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4904வது நபிமொழியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்வில் நடந்த இனி ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு உங்களுடைய கவனத்திலே எடுத்துரைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன சம்பவம்? தாயிடத்தில் மிக கடுமையாக போராடுகிறார். தாய் இஸ்லாத்தை ஏற்பதாகவே இல்லை. ஒரு நாள் பெற்ற தாயிடத்தில் அந்த இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தாய் அல்லாஹ்வுடைய ரசூலை குறித்து செவி கூசுகிற வார்த்தையால் பேசிவிடுகிறார். தாங்க முடியவில்லை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அழுது கொண்டே வருகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையில். தோழரே, ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், எனது தாய் இறந்து போனால் நரகத்திற்கு சென்று விடுவாள் மறுமை நாளில். ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்கிறேன், இஸ்லாத்தை எடுத்துச் சொல்கிறேன், மன்றாடுகிறேன், போராடுகிறேன், தினந்தோறும் அவரிடத்திலே நான் போர் புரிகிறேன். யார சூழல்லாம், எனது தாய் இஸ்லாத்தை ஏற்பதாக இல்லை. ஆனால் இன்றைக்கு என்ன நடந்தது தெரியுமா? உங்களையே ஏசி விட்டார்கள் யார சூழல்லா. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலே, எனது தாய் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடாதா என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், அபு ஹுரைராவின் தாயாருக்கு நீ நேர்வழி காட்டுவாயாக என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். அழுகையை நிப்பாட்டிவிட்டு அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு சென்றார்களாம். வீட்டுக்கு சென்றால் வீட்டினுடைய உள்பகுதி தாளிடப்பட்டிருக்கின்றது. அபு ஹுரைராவின் காலடி சப்தத்தை கேட்ட உள்ளிருக்கிற தாய் சொன்னால், அபு ஹுரைரா வெளியேவே நில் என்றாள். சிறிது நேரம் பொறுத்து கதவு திறக்கப்பட்டது. அபு ஹுரைரா அவருடைய கண்ணை அவராலே நம்ப முடியவில்லை. தாய் குளித்துவிட்டு புத்தாடை அணிந்து வந்தேன் என்று சொன்னால், மகனே, அஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். சந்தோஷம் தாங்காமல் அபு ஹுரைரா அவர்கள் மீண்டும் அழுது கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வருகிறார்கள். அபு ஹுரைராவை என்ன காரணம்? யா ரசூலுல்லாஹ், எனது தாய் நீங்கள் செய்த பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு எனது தாய் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி விட்டார்கள், சந்தோஷத்தால் அழுது கொண்டு வருகிறேன் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், மீண்டும் இந்த அடியானுக்காக, அல்லாஹ்வுடைய இந்த அடியானுக்காக மீண்டும் அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த உலக மக்கள் எல்லாம் என்னையும் எனது தாயையும் நேசிக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ், நாங்களும் அவர்களை நேசித்து அவர்களும் எங்களை நேசிக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ், எனக்காக வேண்டி ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹ்வே, உனது சிறிய இந்த அடியானை மக்களும் நேசித்து, மக்களை அவர்களும் நேசித்து, அவர்களை இவரும் நேசித்து உலகத்தில் வாழ ஏற்பாடு செய்ய அல்லாஹ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள் என்கிற நபிமொழியை முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4904வது நபிமொழியாக நாம் பார்க்கிறோம். இதில் என்ன படிப்பினை நமக்கு? நமக்கு என்ன படிப்பினை? நம்முடைய குடும்பத்தில் தாய் ஒரு வழி, மகன் ஒரு வழி. நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய மனைவி ஒரு வழி, நம்முடைய வழி ஒன்று. நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய சகோதரிகளுடைய வழி, நம்முடைய வழி ஒன்று. என்றைக்காவது இதே நிலையில் நம்மை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய நம்முடைய தாய் மரணித்தால் மறுமை நாளில் நரகத்திற்கு செல்வாளே என்கிற ஒரு கவலை என்றைக்காவது நம்முடைய வாழ்வில் வந்ததுண்டா தோழர்களே? நாம் மரணித்து நரகத்திற்கு மறுமை நாளில் சென்றால் நம்முடைய நிலை என்ன என்று யோசிக்கவே நமக்கு நேரம் இல்லை. எங்கே பிறரை பற்றி யோசிக்கவா? நம்மை பெற்று வளர்த்திய நம்முடைய தாய், சிரமத்தை பார்க்காமல் நம்மை வளர்த்திய நம்முடைய தந்தை, நம்முடைய கண் எதிரே நரகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டால் பார்க்கிற சக்தி இந்த உடம்புக்குண்டு மா? தோழர்களே, கொஞ்சம் நெஞ்சிலே கை வைத்து பாருங்கள். நாம் வளர்த்தி ஆளாக்கிய பாசத்தை பொழிந்து வளர்த்தி ஆளாக்கிய நம்முடைய மக்கள் நம்முடைய கண் எதிரே நரகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டால் பார்க்கிற சக்தி இந்த உடம்பு குண்டுமா? தோழர்களே, கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஒரு சம்பவத்தை சொல்லவா? அல்லாஹ்வுடைய நண்பர் என்று சொல்லப்படுகிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மறுமை நாளில் அவருடைய கண் எதிரே ஆஜர் நரகத்திலே தூக்கி வீசப்படுவதை பார்த்து அலங்கோலப்படுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். தந்தை அல்லவா, கோயில் பூசாரியாக பொம்மைகளை வழிபடுகிற ஒரு கோயில் பூசாரியாக உலகத்தில் அவர் இருந்தாலும் மறுமை என்று வரும் பொழுது நரக தீக்கடங்கள் அல்லாஹ் தூக்கி வீசுகிற பொழுது பார்த்து அழுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இறை நிராகரிப்பாளர்களை பற்றி பேசாத என்று அல்லாஹ் கடுஞ்சொல்லை பயன்படுத்துவான் மறுமை நாளில். அபூஹுரைராவுடைய வாழ்க்கையிலே இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன தோழர்களே? என்ன பாடம் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம்? தாய்க்காக வேண்டி அழுதிருக்கிறார், தந்தைக்காக வேண்டி அழுதிருக்கிறார்கள். மக்கா வெற்றிக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய தந்தை, அந்த கண் தெரியாத அந்த தந்தை மறும் அந்த மக்கா வெற்றியின் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே தூக்கி வரப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அபூபக்கர் சித்திக் அவர்களே, சொல்லியிருந்தால் நாம் போய் உன்னது தந்தையை பார்த்திருப்பேனே, வயோதிக காலத்தில் ஏன் அவரை இங்கே தூக்கி வந்தீர்கள் என்று கேட்டால், இருக்கட்டும் யார சொல்லலாம், இருக்கட்டும், எனது தந்தைக்கு இஸ்லாத்தை சொல்லுங்கள், எனது தந்தைக்கு இஸ்லாத்தை சொல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்துரைக்க அபூபக்கர் சித்திக் அவருடைய தந்தை இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுகிறார், கரம் பிடித்து தழுகிறார். அபூபக்கர் சித்திக் அவர்கள் அழுக ஆரம்பித்தார்கள். இந்த அழுகைக்கு என்ன காரணம் கேட்டால் அதிர்ந்து போய் விடுவீர்கள். இந்த அழுகைக்கு என்ன காரணம்? யார சூழல்லாம், யார சூழல்லாம், எனது தந்தை உங்களுடைய கரம் பிடித்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிற இந்த கரத்தில் நீங்கள் அழுதீர்களே, நீங்கள் அழுதீர்களே, உங்களுடைய பெரிய தந்தைக்காக வேண்டி, அபூ தாலிஃபுக்காக வேண்டி சக்கராத்துடைய நேரத்தில் நீங்கள் அழுதீர்களே, அந்த அபூஹரபுனுடைய அபூ தாலிஃபுடைய கரம் எனது தந்தையினுடைய கரத்திற்கு பதில் உங்களுடைய கரத்தில் இருந்திருக்க வேண்டும் என நினைத்து நான் அழுகிறேன் என்றார்கள். இதுதான் அவருடைய அழுகைக்கெல்லாம் காரணம். அவர்களுடைய அழுகைக்கெல்லாம் காரணம் ஹிதாயத்திற்காக வேண்டி அழுவார்கள், அமல்களுக்காக வேண்டி அழுவார்கள், அமல்கள் பாலாய் போய்விடுமே என்பதற்காக வேண்டி அழுவார்கள், தந்தைக்கு இதாயத்து கிடைக்கவில்லையே என்பதற்காக வேண்டி அழுதார்கள், தாய் நேர்வழி வரவில்லையே என்பதற்காக வேண்டி அழுதார்கள், பெற்ற மக்கள் இஸ்லாத்தை விட்டும் தடம் புரண்டு போய் விடுவார்களோ என்பதற்காக வேண்டி அழுதார்கள், மறுமை நாளில் நம்முடைய குடும்பத்தை விட்டும் நமது மகன் போய்விடுவானோ என்பதற்காக வேண்டி அழுதார்கள். எல்லாம் மறுமை நாளில் அன்பர்களே, மறுமை நாளில் எல்லாம் அந்த மக்களுடைய மறுமை நாளினுடைய ஏக்கங்கள். மறுமை நாளில் நம்முடைய நிலைமை என்ன? நம்முடைய மக்களுடைய நிலைமை என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல் மறுமை நாளில் நமக்கு கிடைப்பாரா? இது ஒரு தோழருடைய கஷ்டம், ஒரு சங்கடம். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்தார், யா ரசூலல்லாஹ், வீட்டுக்கு சென்றேன், உணவருந்து விட்ட நான் ஓய்வெடுக்கும் பொழுது எனக்கு ஒரு சிந்தனை. என்ன சிந்தனை? எனக்கு முன்னால் நீங்களோ உங்களுக்கு முன்னால் நானோ மரணித்தால் மறுமை நாளில் எனது நிலை என்ன யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ் என்னை நரகத்திலும் உங்களை சொர்க்கத்திலும் போட்டால் பிரிந்து விடுவோமே, அல்லது உங்களோடு சேர்ந்து மார்க்க பணி ஆற்றிய காரணத்தினால் எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தையே தந்தாலும் சொர்க்கத்தில் நபிமார்களாகிய நீங்கள் எல்லாம் உன்னதமான இடத்தில் இருப்பீர்கள், அப்பொழுதும் சொர்க்கத்திலே நான் பிரிந்து விடுவேனே யா ரசூலல்லாஹ். மறுமையில் உங்களை உங்களோடு இருக்க வேண்டும், சொர்க்கத்தில் உங்களோடு ஒன்றாக இருக்க வேண்டும். அழுகிறார்கள் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், வமன் யுத்இ இல்லாஹ வர் ரசூல் உலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தூதருக்கு கட்டுப்பட்டு ஈமான் கொண்டு சாலிகான அமல்களை செய்கிறார்களோ அவர்கள் மறுமை நாளில் நபிமார்களோடு சுகதாக்களோடு சித்திக்கின்களோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கலாம் என்று சொன்னவுடன் அழுகையை நிப்பாட்டினார்கள். நாமும் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கக்கூடியவர்கள் தானே. அல்லாஹுவே, சொர்க்கத்தில் ஒன்றாக அல்லாஹ்வுடைய ரசூலோடு இருக்கிற வாய்ப்பை தாயா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்தவர்கள் நம்மில் எத்தனை பேர்கள் தோழர்களே? நம்மில் எத்தனை பேர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை மறுமை நாளில் பார்க்க வேண்டும் என பிரார்த்தனை செய்திருக்கிறோம், அவரோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்தவர்கள் நம்மில் எத்தனை பேர்கள் தோழர்களே? அன்பானவர்களே, ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். மறுமையை நம்பிய ஒரு சமுதாயத்தினுடைய வாழ்வு எப்படி மாறி இருக்கிறது என்கிற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் 24வது அத்தியாயத்தின் 22வது வசனம். வசனத்தை நான் வாசிப்பதற்கு முன்னால் சிறிய ஒரு பின்னணியை சொல்லுகிறேன். இது எப்பொழுது இறக்கப்படுகிறது என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அவர்களின் மீது ஒரு களங்கம் ஏற்படுத்தப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மிகுந்த மனவேதனைக்கு அடைந்த நேரத்தில் இந்த ஆயத் இறக்கப்படுகிறது. அந்த அவதூறு சம்பவத்தில்
2: மிஸ்தக என்கிற ஒரு நபித்தோழர், பத்ருப்போரில் பங்கெடுத்த ஒரு நபித்தோழரும் அந்த அவதூறு சம்பவத்திற்கு ஆளாகி ஏதோ கொஞ்சம் வேண்ட விரும்பாத ஒரு சில வார்த்தைகளை அவரும் பேசுவதாக அபூபக்கர் சித்திக் அவருடைய செவிகளிலே வந்து விழுந்து விடுகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுனுடைய வீட்டிலே வளர்ந்தவர் அன்றைக்கு மிஸ்தக். மிஸ்தக் அவர்களுக்கு பொருளாதாரத்தை வாரி வாரி கொடுத்து பத்ரு போரில் பங்கெடுத்து ஹிஜ்ரத்து செய்த ஒரு தோழர் மட்டுமல்ல, பத்ரு போரில் பங்கெடுத்த ஒரே காரணத்திற்காக வேண்டி தனது பொருளாதாரத்தை எல்லாம் அவ்வப்பொழுது வாரி வாரி வளர்ந்து வளர்த்தி ஆளாக்கி கொண்டிருந்தவரை மிஸ்தக் ரலியல்லாஹுன் அவர்கள், அவர் இந்த காரியத்தில் ஈடுபட்டவுடன் அபூபக்கர் சித்திக் அவர்களால் தாங்க முடியவில்லை. நியாயம்தானே? நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டால் ஊரார் பேசுவதற்கும் நம்ம ஊட்டி வளர்த்த மனிதன் பேசுவதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அப்படித்தானே? ஊரில் அவர்கள் பேசுகிற பொழுது அப்படி அல்ல என்று பதில் சொல்ல முழு உரிமையும் கடமையும் படைத்திருக்கிற மிஸ்தக் அவர்கள் எனது மகளின் மீது இப்படிப்பட்ட ஒரு பழியை பேசுகிற அணியில் இருந்து விட்டாரே என்பதற்காக வேண்டி அவர் எடுத்த அதிகபட்ச முடிவென்ன? அல்லாஹுமே சத்தியமாக இனி மிஸ்தகுக்கு நான் எந்த உபகாரமும் செய்ய மாட்டேன் என்றார். சொல்லுவதற்கு 1000 காரணம் உண்டு அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு. காரணம் என்ன? தனது மகள் மட்டுமல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவி, உலக மக்களுக்கெல்லாம் தாய், எப்படி நீ பேசலாம்? இது ஒரு பைசா கூட உனக்கு தர முடியாது என்று சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் அல்லாஹின் மீது சத்தியமிட்டு ஒரு சத்திய பிரமாணம் எடுத்தார். அல்லாஹ் உடனே ஒரு ஆயத்தை இறக்குகிறான், ஏழைகளுக்கும் முஹாஜிரிகளுக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் புரிந்தவர்களுக்கும் நீங்கள் ஒரு காலம் உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுக்க மாட்டேன் என்று வசதி படைத்த கண்ணியமான உங்களில் யாரும் சத்திய பிரமாணம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கிறான். திரும்ப அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை பொருட்படுத்தாமல் நீங்கள் மன்னித்து விடுங்கள். யாரை மன்னிக்க சொல்கிறான்? ஆயிஷா ரலியல்லாஹுன் அவர்கள் மீது களங்கம் கற்பித்த மிஸ்தக் அவர்களுக்காக வேண்டி, அபூபக்கர் சித்திக் அவர்கள் எடுத்த அந்த நடவடிக்கைக்காக வேண்டி அபூபக்கர் அவர்களுக்கு மறைமுகமாக அல்லாஹ் சொல்கிறான், பொருட்படுத்தாமல் மன்னித்து விடுங்கள். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், அலா துஹிப்புன அன் யஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? உடனே தன்னுடைய நிலையை மாற்றிக் கொண்டார்கள். அல்லாஹுமே சத்தியமாக நான் மிஸ்தகுக்கு மீண்டும் நான் உதவி செய்வேன் என்று தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்ட பெரும் தன்மையை உருவாக்கிய நம்பிக்கை இந்த மறுமை நம்பிக்கை. நம்பிக்கை ஆழமாக உள்ளத்திலே பதிந்தால் பழி வாங்குகிற உணவு உள்ளத்திலே இருக்காது, குரோதம் உள்ளத்திலே இருக்காது, கெட்ட எண்ணங்கள் உள்ளத்திலே இருக்காது, மனிதர்கள் செய்கிற தவறுகளை மன்னிக்கிற மனோப்பாங்கை உருவாக்கும் அந்த மறுமை நம்பிக்கை என்பது அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த நம்பிக்கை நம்மிடத்திலே வர வேண்டும். நம்மிடத்தில் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் சிறிய சிறிய பிரச்சனைகளை எல்லாம் பெருமழையாக்கி அதை வேண்டா விவாதமாக்கி மக்கள் மன்றத்திலே அசிங்கப்படுத்துகிற ஒரு போக்கு இன்றைக்கு உண்டு. யாரும் மலக்குகள் அல்ல, எல்லோரும் மனிதர்கள் தான், எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் பிறருடைய கண்ணியம் என்பது மிக மிக முக்கியமானது. கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும். பிறரை மானபங்கப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துகிற குரோத உணர்வு ஒரு முஸ்லீமுக்கு வரவே கூடாது. அது மறுமையை நம்புகிற மக்களுக்குரிய நடவடிக்கை அல்ல என்பதை இந்த சம்பவத்திலே இருந்து நாம் பார்க்கிறோம். தோழர்களே, அன்பானவர்களே, மறுமையை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவுக்கு திருக்குறானிலே சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் கூறுகிறார்கள் தெரியுமா? புகாரி என்கிற முஸ்லீம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5678 நபிமொழி. அல்லாஹ் ஒரு அடியானை அழைப்பானாம், தனக்கு அருகிலே வர சொல்லுவானாம். அல்லாஹ் கேட்கிறான், உன்னை நான் உலகத்தில் கண்ணியப்படுத்தி உனக்கு நான் தலைமைத்துவத்தை தந்தேனா என்று அல்லாஹ் கேட்பானாம். ஆமாம் யா அல்லாஹ், உனக்கு அழகான துணைவியரை நான் ஏற்படுத்தி தந்தேனா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஆமாம் யா அல்லாஹ், உனக்கு நான் குதிரைகளையும் ஒட்டகங்களையும் செல்வ செழிப்புகளையும் உனக்கு நான் தந்தேனா? ஆமாம் யா அல்லாஹ், உனக்கு பேர் செல்வம் போர் செல்வங்களை எல்லாம் உனக்கு நான் வசப்படுத்தி தந்தேனா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஆமாம் யா அல்லாஹ். கடைசியில் அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான், இந்த நாளை என்னை நீ சந்திப்பா என்று நீ நம்பி வாழ்ந்தாயா என்று அல்லாஹ் கேட்கிறான். இல்லை யா அல்லாஹ் என்று பதில் சொல்கிறான். உலகத்தில் என்னை மறந்ததைப் போல இந்த நாளில் உன்னை நான் மறந்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் சொல்லுவானே, என்னை மறந்தவர்களை, என்னை மறந்தவர்களை, இந்த நாளை மறந்தவர்களை நானும் இந்த நாளில் மறந்து விடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவானே. அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 36வது அத்தியாயத்தின் 35வது அத்தியாயத்தின் 37வது வசனத்தில் ஒரு சம்பவத்தை சொல்கிறான். இறுதியாக வந்த மருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய சிந்தனைகளில் அந்த ஒரு வசனத்தை இறுதியாக எடுத்துச் சொல்லி எனது உரையை முடிவுக்கு கொண்டு வர நான் விரும்புகிறேன் தோழர்களே. மறுமையினால் தீர்ப்பு சொன்ன பிறகு நரக வேதனை தாங்க முடியாமல் நரகத்திலே கிடக்கிற ஒரு சாரார் அல்லாஹுவை அழைத்து அபய குரல் எழுப்புகிற ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்கிறான், ரப்பனா அஹ்ரிஜ்னா நஅமல் ஸாலிஹன் ஐரல்லதி குன்னா நஅமல். அல்லாஹுவே, நரகத்திலிருந்து எங்களை நீ வெளியாக்கியா அல்லாஹ், அப்படி வெளியாக்கினால் நான் தீயதை செய்ய மாட்டேன் யா அல்லாஹ், நல்லதை மட்டுமே செய்வேன் யா அல்லாஹ். அருவருக்கத்தக்க அசிங்கமான கேவலமான உனது கோபத்தை சாபத்தை தட்டி எழுப்புகிற எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் யா அல்லாஹ், நான் நன்மையை செய்வேன் யா அல்லாஹ். ஆகவே எனக்கு ஒரு வாய்ப்பு தாயா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறான். அல்லாஹ் சொல்லுகிற பதில், அவலம் நுஅம்மிர்கும் மாயத்தக்கரு ஃபீஹி மன் தக்கர வஜாஅக்கு முன்னதீர். உனக்கு நான் வாழ்க்கை தந்தேன், உனது வாழ்நாளை உனக்கு நான் தந்தேன். இரவில் தவறு செய்தால் பகலில் திருந்துவாய், இன்றைக்கு தவறு செய்தால் நாளை திருந்துவாய், பகலில் தவறு செய்தால் இரவில் திருந்துவாய் என்று ஆயுள் காலம் முழுக்க உனக்கு நான் ஆயுள் காலத்தை தந்தேனா? அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறவர்கள் உனக்கு இந்த நாளை குறித்து சொன்னார்களா? வேண்டுமானால் ஒரு சத்திய பிரமாணம் இந்த இடத்திலே நாம் எடுக்க வேண்டும். அல்லாஹுவே, இந்த திடலுக்கு வருவதற்கு முன்னால், இந்த மாநாட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு முன்னால் எனது வாழ்வு எப்படி இருந்தாலும் இனி ஒரு காலம் நான் அல்லாஹுக்கோ அல்லாஹுடைய ரசூலுக்கோ மறுமையை பயந்தோ அல்லாஹுவை பயந்தோ ஒரு காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் யா அல்லாஹ். நீ ஏவிய காரியத்தை நான் நிறைவாக சக்திக்குட்பட்டு நான் செய்வேன் யா அல்லாஹ். பெரும் பாவங்களை எனது வாழ்வில் நான் செய்திருந்தாலும் இந்த திடலோடு அல்லாஹுவே இதோ இருந்து கரம் ஏந்தி நான் உன்னிடத்தில் வாக்கு தருகிறேன், உன்மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், அல்லாஹுவே இனி எந்த பாவத்திலும் ஈடுபட மாட்டேன், மறுமையை பயந்து நடப்பேன், நான் மட்டுமல்ல குடும்பம் குடும்பமாக அல்லாஹுவே நாங்கள் மறுமையை நினைவு கூறுவோம் என்று உறுதி பிரமாணம் எடுத்தால் ரெண்டு நாள் நாம் சிரமப்பட்டு இங்கே வந்த மருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி நிச்சயம் நமக்கு பயனுள்ளதாக அமையும். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சைத்தானை நம்மை விட்டு தூரமாக்கி அருள் செய்கிற பாதுகாப்பு அளிக்கக்கூடிய மலக்குமார்களை நமக்கு நெருக்கமாக அல்லாஹ் ஆக்கி தர வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து மறுமை நாளில் விசாரணைக்கே அந்த பாவங்கள் வராத அளவுக்கு உலகத்திலேயே அந்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய ரசூலோடு உத்தம சஹாபாக்களோடு சொர்க்கத்து வாசிகளோடு உன்னதமான இடத்தில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் இந்த மாநாட்டுக்காக வேண்டி உடலாலும் பொருளாலும் இகலாசாக உழைத்த அனைத்து நல்லுள்ளம் படைத்தவர்களையும் அல்லாஹ் மறுமை நாளில் ஒன்று சேர்ப்பானாக. வாஹிர தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து.
3: தயவு செய்து யாரும் மண்டபத்தை விட்டு எழுந்து செல்ல வேண்டாம் என்று ஆரம்பமாக கேட்டுக்கொண்டு இதுவரை உரை நிகழ்த்திய சகோதரர் அய்யூப் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு கைரா என்று கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக மாநாட்டு தீர்மானங்கள் இங்கே வாசிக்கப்பட இருக்கின்றன. தயவு செய்து யாரும் அகன்று செல்லாமல் முழுமையாக பங்கெடுக்கவும். அந்த தீர்மானங்களை வாசிப்பதற்காக நாம் அழைப்பது உண்மை உதயத்தின் ஆசிரியர் அஷேக் எஸ்எச்எம் இஸ்மாயில் சலபி அவர்களை.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜமியாவினுடைய 6வது தேசிய மாநாடு என்பது அந்த மாநாட்டினுடைய முத்தாய்ப்பு நிகழ்வாக மாநாட்டு தீர்மானங்கள் இங்கு வாசிக்கப்படுகிறது. அனைத்து சகோதரர்களும் அவசியம் இந்த மாநாட்டு தீர்மானங்கள் வாசித்து முடிந்து துவாவுடன் கலைந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாநாட்டு தீர்மானங்கள் வாசிக்கப்படுகின்ற போது அந்த தீர்மானத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வதை தெரிவிக்கும் முகமாக அனைவரும் அல்லாஹு அக்பர் என தக்பீர் முழங்கி உங்கள் அங்கீகாரத்தை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் முழங்கக்கூடிய இந்த தக்பீர் முழக்கம் கொழும்பு கோட்டை முதல் இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு மூளை முடுக்குகளும் ஒழிக்க வேண்டும் என்று முதலில் கேட்டுக்கொள்கிறேன். மாநாட்டு தீர்மானம் 1வது தீர்மானம், அநீதிகளிலெல்லாம் மிகப்பெரிய அநீதியாகிய சிறுக்கை ஒழித்து தௌஹீதை நிலைநாட்ட அனைவரும் பாடுபட வேண்டும் என்று மாநாடு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றது. நீங்கள் அல்லாஹு அக்பர். முஸ்லிம் சமுதாயத்தில் நுழைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிதத்துக்களையும் மூட நம்பிக்கைகளையும் ஒழித்து அனாச்சாரங்களையும் தவறான நடவடிக்கைகளையும் ஒழித்து தூய இஸ்லாத்தை நிலைநாட்ட நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று இம்மாநாடு கேட்டுக்கொள்கின்றது. இஸ்லாத்தின் பெயரில் பிரிந்து கிடக்கின்ற இச்சமுதாயம் அல் குர்ஆன் சுன்னாவின் ஒளியில் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும் என இம்மாநாடு கேட்டுக்கொள்கின்றது. வட்டி, வரதட்சணை, மது, சூது, கொலை, கொள்ளை, ஆபாசம், விபச்சாரம், சிறுவர் துஷ்பிரயோகம், போதை பொருள் பாவனை போன்ற பெரும் பாவங்கள் இருந்து விலகி வாழ வேண்டும் எனவும் அனைவரையும் இம்மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றது. பல்லின சமுதாயங்கள் வாழும் இந்நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களாகிய நாங்கள் மாற்று மத சகோதரர்களோடு நீதமாகவும் நியாயமாகவும் முன்மாதிரியாகவும் மனித நேயத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்று இம்மாநாடு அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றது. இந்நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களின் உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காகவும் அவர்களது இருப்பை உறுதிப்படுத்துவதற்காகவும் அனைத்து முஸ்லிம் அரசியல் தலைவர்களும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்று இம்மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றது. இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களின் மத உணர்வுகளை புண்படுத்தி வணக்கஸ்தலங்களை உடைக்கும் அல்லது அவற்றுக்கு எதிராக செயல்படும் சமூக துரோகிகளுக்கு எதிராக இலங்கை அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இம்மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றது. முஸ்லிம்கள் தம் உயிரிலும் மேலாக மதிக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக சினிமாவை தயாரித்த பட தயாரிப்பாளரையும் அதற்கு எதிராக எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கும் அமெரிக்காவையும் அதன் முன்னோட்டத்தை வெளியிட்ட யூடியூப் இணையதளத்தையும் இம்மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது. இதேவேளை இத்திரைப்படத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்த இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் புத்த சாசன அமைச்சை இம்மாநாடு பாராட்டுவதுடன் நன்றியுடன் நினைவு கூறுகிறது. கொள்கை சகோதரர்கள் அனைவரும் சகோதரத்துடனும் புரிந்துணர்வுடனும் செயல்பட வேண்டும் எனவும் ஏனையோர்களுக்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும் எனவும் இம்மாநாடு கோருகிறது. பகுத்தறிவை கொன்று குர்ஆன் சுன்னாவை குறை காண்போர் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் வஹி என்கிற வேத வெளிப்பாட்டின் அடிப்படையிலே எமது கொள்கைகள், எமது நடவடிக்கைகள், எமது வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் இம்மாநாடு சகோதரர்கள் அனைவரையும் உறுதியுடன் வேண்டிக் கொள்கிறது. அல்லாஹ் அக்பர் மாஷா அல்லாஹ்.

0: வயல் வழியின் வாசத்தோடு பலம் பெறுகிறது.
1: நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் ஹமீத் ஜராயி அவர்கள்.
2: அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லா واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان استقى الحديث كتاب الله وان خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار سرو புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஉ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டும். ஆக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே போல நபுலுவன்னக்கும் பிஷையும் மினல் கௌஃப், உங்களை பயத்திலிருந்து ஒரு விஷயத்தால் சோதிப்போம், ஒல்ஜூ பசியால் சோதிப்போம், ஒநக்ஸ் மினல் அம்வால் பொருளாதார குறைவால் பொருளாதார சேதத்தால் சோதிப்போம், ஒல் அம்ஃபுஸ் உயிர் சேதத்தால் சோதிப்போம், ஒ சமராத் விளைச்சல் சேதத்தால் சோதிப்போம். ஃபபஷிரி சாபிரின் நபியே, அப்போதெல்லாம் பொறுமையாக இருப்பவர்களுக்கு நீங்கள் நன்மாராயணன் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்தை சோதித்து அந்த சோதனையில் பொறுமை காக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய பரிசை கொடுக்கிறான். அந்த பொறுமையை பற்றி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து சொல்கின்ற போது ஃபைன்ன தாலிக்கு மின் அஸ்மில் உமூர், அந்த பொறுமை தான் காரியங்களிலே மிக சிறந்த ஒரு காரியம் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். வரலாறுகளை எடுத்து பார்த்தால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நேசித்த சமுதாயம், நேசித்த நபிமார்கள், நேசித்த மக்கள், புகழ்ந்து பேசிய சமுதாயம் எல்லாம் மிகப்பெரிய சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வு தஆலா இனி நீங்கள் பாவம் செய்தாலும் மன்னித்து விட்டேன் என்று முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டார். எந்த மனிதர்களுக்கும் அப்படி ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கவில்லை. ஒரு மனிதன் பாவம் செய்வதை மன்னிக்கின்ற விதத்தை பாருங்கள். அல்லாஹ் அந்த பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு இதுக்கு பிறகு நீங்கள் பாவம் செய்தாலும் நான் மன்னித்து விட்டேன் என்றால் அந்த அளவுக்கு அவர்கள் சோதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த பத்ர் யுத்தத்தில் மிகவும் சோதனைக்குள்ளாக்கப்பட்டு வெறும் 313 பேர் ஆயிரக்கணக்கான எதிரிகளிடம் ஆயுதம் இல்லாமல் நின்று அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடும் ஹஸ்பன் அல்லாஹு நிமல் வக்கீல் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுக்கிறோம் என்று போனார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அவ்வளோ பெரிய சிறப்பை கொடுத்தார். அந்த வரிசையிலே அல்லாஹு தஆலா அவனுடைய நபிமார்களில் அல்லாஹ் என்னுடைய உற்ற நண்பன் என்று இந்த மனித சமுதாயத்தை எடுத்திருக்கிறான் என்றால் அது இப்ராஹிம் அலை சலாத்து வஸ்லாம் அவர்கள், இன்னொன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் எங்கே நாம் எங்கே, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களின் பிரம்மாண்டங்கள் எங்கே, நாம் எவ்வளவு அற்பமாக இருக்கிறோம். நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் நம்மிலிருந்து ஒருவரை உற்ற நண்பன் ஹலீல் என்று எடுத்திருக்கிறான் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து, அதுக்கு மேல் ஒரு அந்தஸ்து உண்டா? அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் ஹலீலாக எடுத்திருக்கிறான். என்ன காரணம்? அவர்களெல்லாம் கடுமையாக சோதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் ஸலவாத்து சொல்கின்ற போது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீது மஜீதுங்கிறோம். யா அல்லாஹ், இந்த முஹம்மது நபி மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் இப்ராஹிம் நபி மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் நீ அருள் செய்ததை போன்று அருள் செய்துவிடியா அல்லாஹ் என்று கேட்கின்றோம் என்றால் அந்த இப்ராஹிம் நபி எவ்வளவு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நபிமார்கள் வரிசையிலே பிறக்கும்போதே நபியாக பிறந்த நபிமார்களும் உண்டு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை இல்லை என்று அல்லாஹ்விடம் துவா செய்த போது, நாம் உங்களுக்கு குழந்தை ஒன்றை தந்திருக்கிறோம், அவர் அல்லாஹ்வுடைய நபியாக பிறக்கிறார், அவருக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறோம், அது யஹ்யா, அந்த பெயர் உலகத்தில் இதுக்கு முன் யாருக்குமே வைக்கவில்லை என்று பிறக்கும்போதே நபியாக யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கின்றார்கள், திருமணமே முடிக்காத ஆண் தீண்டாத மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளை பெற்றவுடன் மக்களெல்லாம் ஒன்று கூடி, நீ ஒரு பத்தினித்தனத்துக்கு அவதூறு செய்து விட்டாய், நீ ஒரு மோசமான பெண், உனக்கு எப்படி ஒரு குழந்தை பிறக்கும், உன்னை தீண்டியது யார், யாரோடு தவறு செய்தாய் என்றெல்லாம் அந்த பெண்ணை அவர்கள் கடுமையாக வார்த்தைகளால் நெருங்கிய போது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொட்டிலில் படுக்கும் அன்று பிறந்த பாலகனிற்கு கையை நீட்டுகிறார்கள். அந்த குழந்தையிடம், கேளுங்கள், என்னிடம் ஒன்றும் கேட்க வேண்டாம் என்று. குழந்தையிடம் பேசுவதா, குழந்தை என்ன பதில் சொல்லுமா, யாரிடம் நீ சாட்டி சொல்கிறாய் என்று சொன்னபோது தொட்டிலிருந்து சத்தம் பண்ணுகிறது, என்னிடம் வாருங்கள், ஓ மக்களே என்னிடம் வாருங்கள், நான் அல்லாஹ்வின் தூதர், நான் அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், என் தாய் களங்கமற்றவள் என்று அந்த குழந்தை பேசுகிறது. அற்புதமாக இருக்கிறது. பிறக்கும் போதே நபியாக பிறந்தார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகின்ற போது, அவருடைய தந்தை ஆசர் என்பவர் அரசு சபையிலே பெரும் ஒரு பதவியிலே இருக்கின்றார். அந்த மக்களெல்லாம் கற்களை வணங்குகிறார்கள். அப்போது ஆட்சியாளராக இருந்த நும்ரூத், வரலாற்று குறிப்பை சொல்கிறது நும்ரூத் என்று, நேரடியாக ஹதீதில் குர்ஆனில் நும்ரூத் தான் ஆட்சியாளன் என்ற பெயர் வரவில்லை என்றாலும் ஆசர் என்பது தந்தை என்ற பெயர் திருக்குர்ஆனிலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறான். எப்படி நபிகள் பெருமானார் அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் என்றால், இது கால இப்ராஹிம் லி அபிஹி ஆசர அத்தத்தஹிது அஸ்னாம் அஸ்னாமன் ஆலிஹதன் இன்னி அராக வ கௌமக ஃபீ தலாலி முபீன். தந்தையே, அந்த தந்தையிடம் இப்ராஹிம் நபி பேசுகிறார், தந்தையே, இந்த சிலைகளை எல்லாம் நீங்கள் கடவுளாக எடுத்து விட்டீர்களா, நான் உங்களை, உங்கள் சமுதாயத்தை தெளிவான வழிகேட்டிலே பார்க்கிறேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கே தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்பாட்டுகிறார்கள். ஆனால் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் யார் கடவுள் என்பதை தேடிக்கொண்டே இருந்தார்கள் என்பதை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்ற போது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், ஃபலம்மா ரஅல் கமர பாஸிகன் கால ஹதா ரப்பி, சந்திரன் முழுநிலவாக பிரகாசித்த போது இது என்னுடைய ரப்பாக இருக்க முடியும் என்று இப்ராஹிம் நபி சொன்னார்கள். ஃபலம்மா அஃல கால லஇன் லம் யஹ்தினி ரப்பி லஅகூனன்ன மினல் கௌம் மினல் கௌமில் ஹாஸிரீன். யா அல்லாஹ், தேய்ந்து போகக்கூடியது எப்படியும் என் கடவுளாக இருக்க முடியாது, எனவே எனக்கு நேர்வழியை காட்டவில்லை என்றால் நான் வழிகட்டிலே பெய்த்து விடுவேனே என்று அவர் சொன்னார். சூரியனை பார்த்தபோது இது என் கடவுளாக இருக்க முடியும் என்றார். ஃபலம்மா ரஅஷம்ஷ பாஸிகதன் கால ஹதா ரப்பி, இது என்னுடைய ரப்பாக இருக்கும் என்றார். ஹதா அக்பர், இது எல்லாத்தையும் விட பெருசாக இருக்கிறது என்றார். ஃபலம்மா அஃலத் கால யா கௌமி இன்னி பரீ மிம்மா துஷ்ரிகூன், அதுவும் மறைந்த போது சொன்னார், நீங்கள் இணை வைப்பதை விட்டும் நான் நிரபராதியாகி விட்டேன், இது கடவுளாக இருக்க முடியாது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார். அப்போ விண்ணையும் மண்ணையும் பார்த்தார்கள், சந்திரனை சூரியனை பார்த்தார்கள், பெரும் மலையை கடலை பார்த்தார்கள், எதுவுமே என் கடவுளாக இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை, இன்னி வஜ்ஜஹுது வஜ்ஹியல் லதி ஃபத்தர ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமி எல்லாம் படைத்து இத்தனையும் படைத்த ஒருவன் இருப்பானே, அவன்பால் என் முகத்தை திருப்பி விட்டேன், அவன்தான் என் இறைவனாக இருக்க முடியும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இதையெல்லாம் படைத்த ஒருவன் இருப்பான் என்று அவராக சிந்தித்து இறைவனை தேடிய போது அல்லாஹ் அவரை நபியாக தேர்ந்தெடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இளைஞனாக இருந்து கொண்டே அந்த சமுதாயத்தில் இந்த கலிமாவின் பக்கம், அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்ற இந்த கோட்பாட்டின் பக்கம் அழைப்பு விடுக்கின்றார்கள். அந்த அழைப்பு பெரும் தோல்வியிலேயே போய்விடுகிறது. வளமை போல் எல்லா நபிமார்களையும் எதிர்ப்பதை போன்று அவரையும் லனர்ஜு மன்னக்க, உன்னை கல்லால் அடிப்போம் என்றார்கள். ஒலையமஸ் எங்களிடம் இருந்து அதாபு கடுமையான தண்டனை உங்களுக்கு வரும் என்று கடுமையாக கர்ச்சித்தார்கள். தந்தை வீட்டை விட்டு விரட்டி விட்டார். ஊர் முழுக்க அவருக்கு பகமையும் எதிர்ப்பும் இருந்தது. கான உம்மத்தன் வாஹிதன், அவர் ஒரு சமுதாயம், ஒரு ஆள், அவ்வளவுதான், அவரை எதிர்த்து ஏற்றுக்கொள்ள யாரும் இருக்கவில்லை. அந்த நிலையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு முறையையும் கையாண்ட அந்த மக்களுக்கு ஹக்கை சொல்லி பார்த்தார்கள். கடைசியாக ஒரே ஒரு முறை, அதுவும் ஒரு ஆபத்தான ஒரு வழிமுறை. அந்த நுன்ருத் என்ற அந்த மன்னன் தர்க்கம் செய்வதற்கு, அவன் கடவுள் நான் இல்லை என்று சொல்கிறானா, வேறு கடவுளை அவன் சொல்கிறானா, அவனை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று சொன்னபோதே அந்த நுன்ருத்திடமே நேரடியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போய் நிற்கின்றார்கள். அப்போது நுன்ருத் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் தர்க்கம் செய்கின்றான். உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய ரப்பு யார் என்று சொன்னபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ரப்பி யுஹி வ யுமீத், என்னுடைய ரப்பு உயிர் கொடுப்பவன், உயிரை எடுப்பவன், அந்த ஆற்றல் கொண்டவன் தான் என்னுடைய ரப்பு என்று சொன்னபோது, இதோ நானும் அதை செய்கிறேனே பார்க்கிறாயா என்று சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கைதிகளை கொண்டு வர சொல்லி இரண்டு பேருக்கு மரண தண்டனை கொடுத்துவிட்டு ஒருவனை அங்கேயே கொலை செய்துவிட்டு இன்னொருவனை விடுதலை தப்பியோடு என்று சொல்லிவிட்டு இப்ராஹிம் நபியை பார்த்து திரும்பிச் சொன்னான், நானும் உயிரை எடுத்து விட்டேன், பார்த்தியா நான் தானே ரப்பு என்று சொன்னபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சற்றும் கலங்காமல் அடுத்த வாதத்தை வைத்தார்கள். என்னுடைய ரப்பு சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்க செய்து மேற்கிலே மறைய செய்வான், உனக்கு முடிந்தால் மேற்கிலிருந்து உதிக்க செய்து கிழக்கில் மறைய செய் பார்க்கலாம் என்று சொன்னபோது அவர்களெல்லாம் வெக்கித்து தலைகுனிந்து அந்த சபை ஸ்தம்மிதமாடியிருந்தது என்று அல்லாஹாக்கு சுபஹானு தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதுவும் செய்து அவர்கள் புத்துணர்ச்சி பெறுவதாக, ஏகத்துவத்தை புரிந்து கொள்வதாக தெரியவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மெல்ல மெல்ல அடுத்த கட்டத்துக்கு நகர்கிறார்கள். அவர் செய்யக்கூடிய அடுத்த ஒரு விஷயம் என்னவென்றால், எந்த கல்லிடமும் எந்த சிலையிடமும் ஓடிப்போய் தன் தேவைகளை கேட்கின்றார்களோ, உணவுகளை கேட்கின்றார்களோ, தன்னுடைய நோயை பற்றி விசாரிக்கின்றார்களோ, மறைமுகமான ஞானத்தை கேட்டு நிற்கின்றார்களோ, அவர்களுக்கு இதுவெல்லாம் முடியாது என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும் என்பதற்காகவே ஒரு காய் நகர்த்தல் செய்தார்கள். அந்த சபையிலே உள்ள மன்னர் சபையில் நெருக்கமாக உள்ள ஒரு சிலர்களிடம் இப்ராஹிம் நபி முன்னாகி, உங்களுடைய பெருநாள் தினத்துக்கு விழா கொண்டாட்டமாக நீங்கள் வெளியில் போவீர்களே, திரும்பி வரும்போது அக்கீதன்ன அசனாமுக்கும் உங்கள் சிலைகளை நிச்சயமாக நான் உடைத்து போடுவேன் என்று சவால் விட்டார்கள். ஏன் முன்கூட்டி சொல்கின்றார்கள் என்றால், எப்போவாவது அது உடைக்கப்பட்டால் வேறு எங்கேயும் தேடி ஓடக்கூடாது, என்னிடம் மட்டும்தான் அவர்கள் வர வேண்டும், என்னை மட்டும்தான் அவர்கள் விசாரிக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே திட்டம் திட்டி லாக்கீதன் அஸ்னாமுக்கும் சிலைகளை உடைப்பேன் என்று சொல்லிவிட்டார்கள். அடுத்த வருடம் பெருநாள் கொண்டாட்டம் வந்துவிட்டது. ஊர் மக்கள் எல்லாம் அந்த விழாக்கு வெளியிலே போய்விட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு உயிர் ஆபத்தான ஒரு சவால். இந்த சிலைகள் உடைப்பது என்பது ஒரு மதத்தின் உணர்ச்சிகளை தூண்டிவிடுவது என்பது ஆபத்தான ஒரு செயல் என்று தெரிந்தும், அங்கே சிலைகளை எல்லாம் உடைத்து ஒரு சிலையை மட்டும் மீதம் வைத்து விட்டு அவர் எங்கும் ஓடாமல் அவரிடத்திலேயே போய் நின்று விட்டார். சிலைகள் தான் உடைப்பது நோக்கமாக இருந்தால் அந்த மீதம் வைத்த சிலையையும் சேர்த்து உடைத்திருப்பார்கள். உடைத்து விட்டு தப்பிக்க வேண்டும் என்றிருந்தால் அந்த ஊரில் இல்லாமல் ஓடித்து விடுவார்கள். ஆள் தெரியாமல் உடைக்க வேண்டும் என்றிருந்தால் முன்கூட்டியே ஒரு எச்சரிக்கை சொல்லாமல் பேசாமல் உடைத்து விட்டு சாட்சிகள் இல்லையே என்று நின்றிருப்பார். திட்டமிட்டே செய்ததனால் சிலைகளை எல்லாம் உடைத்து விட்டு ஒரு சிலையை மட்டும் மீதம் வைத்து விட்டு அங்கேயே உட்கார்ந்து விட்டார்கள். சபை வந்து விட்டது, மக்கள் ஒன்று திரண்டு விட்டார்கள். ஊருக்கு வந்தவர்களுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. தங்களுடைய மத உரிமை சீண்டப்பட்டிருக்கிறது, சிலைகள் எல்லாம் சுக்குநூறாக இருக்கிறது. மக்கள் எல்லோருமே நின்று ஆரவரப்பட்டார்கள், கோபப்பட்டார்கள். மன்னரும் அந்த சபைக்கு விரைந்தார், யார் இந்த செயலை செய்தது என்று மன்னன் கேட்க அந்த மக்கள் சொன்னார்கள், இந்த செயலை செய்வதாக எதுக்கு இப்ராஹிம் ஃபத்தன் ஒரு இளைஞன் சொல்லிக்கொண்டிருந்தான், யுகாலு லோஹி இப்ராஹிம், அவருக்கு இப்ராஹிம் என்று சொல்லப்படும் என்று சொன்னபோது அழைத்து வாருங்கள் என்று சொல்லப்பட்டது. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் சபை போக அதற்கே காத்து கொண்டிருந்தவர் எந்த தயக்கம் இல்லாமல் தடுமாற்றம் இல்லாமல் சபைக்கு வந்து நின்று விட்டார்கள். மக்கள் மன்றத்தில் தான் என்னை விசாரிக்க வேண்டும் என்பது இப்ராஹிம் நபியினுடைய திட்டமிடல். மக்களுக்கு முன்னால் நான் சொல்லக்கூடிய பதில் அவர்களை ஏகத்துவத்தின் பக்கம் இழுத்து வர வேண்டும், அல்லாஹ்வை அவர்கள் நம்ப வேண்டும் என்பது இப்ராஹிம் நபியினுடைய ஒரு திட்டம். அதுவே நடந்தது, அப்படியே நடந்தது. எல்லா மக்கள் முன்னாலும் மன்னன் கேட்டான், இப்ராஹிமே நீயா இந்த செயலை செய்தாய் என்று கேட்டபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆணி அடித்தா போல், அவர்களுடைய மனங்களை எல்லாம் பிச்சு கொண்டு போவதைப் போல் ஒரு பதில் சொன்னார்கள். இதோ ஒரு சிலை மீதம் இருக்கிறதே, அதனிடம் கேளுங்களேன், மழையை கேட்டீர்கள், உணவை கேட்டீர்கள், உங்களுடைய எதிர்காலத்தை கேட்டீர்கள், இதையெல்லாம் உங்களுக்காக கேட்டீர்களே, அதற்கு முன்னாலேயே சிலை உடைக்கப்பட்டிருக்கிறது, அது ஒன்று மீதம் இருக்கிறது, அதனிடம் கேளுங்கள் என்றதை போல அதோ அந்த பெரியவரிடமே கேளுங்கள் என்று இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்கள் சொன்னபோது அவர்களெல்லாம் வெட்கித்து தலைகுனிந்தார்கள். இந்த நிமிடத்தில் அவர்களெல்லாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இப்ராஹிம் நபி எதிர்பார்த்திருந்தார்கள். ஒருவன் மட்டும் சத்தம் போட்டு மௌனத்தை கலைத்தான், இந்த இப்ராஹிமுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்றான். மீண்டும் அந்த மக்கள் திசை மாறிவிட்டார்கள், எதிர்ப்பு கிளம்பிவிட்டது, யாருமே ஈமான் கொள்ளவில்லை. இப்ராஹிம் நபியினுடைய திட்டமிடல் நடந்தது, ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை நாடவில்லை. ஆனால் இப்ராஹிம் நபி எதிர்பார்த்ததை போன்று அடுத்த ஒரு கட்டம் நம்முடைய உயிருக்கு ஆபத்து, நமக்கு மரண தண்டனை வரும், கடுமையான தண்டனை வரும் என்பதுதான். ஆனாலும் அதை அல்லாஹ்வுக்காக தாங்கிக் கொள்ள தயாராக அங்கேயே நின்றார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். என்ன தண்டனை கொடுப்போம் என்று அங்கேயே விசாரணை, நெருப்பில் போட்டு எரிப்போம் என்ற கடுமையான ஒரு கூச்சல். அங்கு எல்லோரும் உங்கள் கடவுளுக்காக உங்கள் பங்குக்கு விறகுகளை குவியுங்கள் என்று சொல்ல அவ்வளவு ஊரும் சேர்ந்து விறகுகளை குவிக்கிறது. ஒரு மனிதனை எரிக்க இவ்வளவு விறகுகள் தேவையில்லைதான், ஆனால் எல்லா மக்களும் சேர்ந்து விறகுகளை கொண்டு வந்து குவித்து விட்டார்கள். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எரிக்கப்பட போகிறார்கள், ஒன்றுமே அவரால் செய்ய முடியாதுதான். ஆனால் அல்லாஹுவை மட்டும் நம்பி அங்கேயே நிற்கின்றார்கள். நெருப்பு மூட்டப்பட்டு விட்டது, நெருப்பு விறகிலே பிடித்து எரிய தொடங்க தொடங்க நிற்கக்கூடியவர்களெல்லாம் பின்னடைந்து அந்த சூட்டிலிருந்து வெளியாகி அந்த வட்டமே பெரிதடைந்து போய்விட்டது. நெருங்கி நெருப்பில் எரிய முடியாத ஒரு நிலை அந்த மக்களுக்கு வந்தபோது ஒரு வண்டி சரிக்கப்பட்டது, கவங்கள் முறையில் இறக்கிவிடப்படுவதற்கு ஒரு வண்டி சரிக்கட்டப்பட்டது. வண்டியிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டப்படுகிறார்கள். அதுவரைக்கும் எந்த ஒரு எதிர்ப்பும் காட்டாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள், கட்டப்படுகிறார்கள். ஏகத்துவத்தை சொன்னதற்கு இந்த மக்கள் எனக்கு தரும் பரிசு இந்த நெருப்பு, இந்த மக்களை இஸ்லாத்தின் பக்கம் ஏகத்துவத்தின் பக்கம் அழைத்ததற்கு இந்த மக்கள் தரக்கூடிய பரிசு இந்த நெருப்பு. இளைஞனாக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்காக அதையும் தாங்கிக் கொண்டு அங்கேயே இருக்கிறார்கள். நெருப்பிலே அந்த விறகிலே எரியக்கூடிய அந்த நெருப்பிலே வண்டி நெருக்கிவிடப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வண்டி நெருப்பை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கட்டப்பட்ட நிலையில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரி ஷரீஃபிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ், அந்த நெருப்பிலே வீசப்படுகிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அவர்கள் கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அவர்கள் அந்த நிலையில் கூட அல்லாஹ்வை நம்பி ஒரு வார்த்தை சொன்னார்கள், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், பொறுப்பு சாட்டுவதற்கு அவனே சிறந்தவன் என்று இப்ராஹிம் நபி அங்கேயும் ஏகத்துவத்தை காட்டினார்கள். ஆரிடமும் உதவி தேடவில்லை, எந்த மகானையும் அழைக்கவில்லை, எனக்கு அல்லாஹ் போதுமானவன், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹு தஆலா நெருப்புக்கு கட்டளை இடுகிறான், யானா ருக்குனி பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிம் மீது குளுமையாகவும் பாதுகாப்பாகவும் மாறிவிடு என்று சொல்ல இறங்கினார்கள். கயிறுகள் எரிந்தது, வண்டி எரிந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் புன்முறுவல் பூர்த்தவராக எரியும் நெருப்பிலிருந்து மெல்ல மெல்ல வெளியிலே வந்தபோது அப்போதாவது அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவார்களா, அப்போதாவது அவர் நபி என்று ஏற்றுக்கொள்வார்களா என்று பார்த்தால், ஆகா இவன் பெரிய சூனியக்காரன் என்று மீண்டும் அவர் மீது கடுமையான ஒரு குற்றச்சாட்டை போட்டு விட்டார்கள். அதற்கு பின்னால் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அங்கிருந்து பலஸ்தீன் பகுதிகளுக்கு தஅவா பணிக்காக நகர்ந்து விட்டார்கள். அங்கேயும் போய் மார்க்க பிரச்சாரம், மக்களுக்காக பிரச்சாரம் செய்தே தன்னுடைய வாழ்நாளை முடித்தார்கள். தன்னை பற்றி யோசிக்கவில்லை, தன்னுடைய வம்சத்தை பற்றி யோசிக்கவில்லை. 85 வயதுதான், தனக்கு ஒரு குழந்தை இல்லை என்ற உணர்வு அவரை பிடித்து கொண்டது. யாழ்லா எனக்கு ஒரு குழந்தைத்தா, எனக்கு ஒரு வாரிசைத்தா யாழ்லா. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால், அவர்கள் அந்த மக்களுக்கு எத்தனோ அழகி மாயாத்திகி உன்னுடைய வசனங்களை ஓதி காட்ட வேண்டும், யுசக்கி அம்புசிகம், அவர்களுடைய ஆத்மாக்களை அவர்கள் பரிசுத்தப்படுத்த வேண்டும், அப்படிப்பட்ட நபிமார்களை என்னுடைய வாரிசில் தாயா அல்லாஹ் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். மலக்குமார்கள் வருகிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு நன்மாராயணன் சொல்லப்படுகிறது, உங்கள் மனைவி ஹாஜரா மூலமாக உங்களுக்கு ஒரு மகன் பிறக்கப் போகிறான், இந்த வயதான நிலையிலுமா எங்களுக்கு குழந்தை பிறக்கப் போகிறது என்று ஆச்சரியப்பட்ட நிலையில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு 86வது வயதிலே பிறக்கிறார்கள். வயது போன நிலையில் குழந்தை இல்லாமல் ரொம்ப நாளும் தவித்ததுக்கு பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறந்து ரொம்ப நாள் போகவில்லை. அல்லாஹ் தஆலா மீண்டும் அந்த இப்ராஹிம் நபியை சோதிக்கிறார், மீண்டும் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சோதிக்கிறார். அல்லாஹ்விடம் இருந்து கட்டளை வருகிறது, உன்னுடைய மனைவியையும் மகனையும் கொண்டு போய் பாரான் பள்ளத்தாக்கிலே, இப்போது மக்கமாய் நகரம், அப்போது அதை பக்கா என்று சொல்வார்கள், பக்கத்துன் என்று சொல்வார்கள், அந்த மக்கமா நகரத்திலே இந்த பாரான் பள்ளத்தாக்கிலே உன் மனைவியையும் மகனையும் போய் விட்டு விட்டு வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய வஹி வந்தது. அந்த இடம் எப்படிப்பட்டது என்று இப்ராஹிம் நபிக்கு தெரியும். மக்கள் இல்லை, குடியாற்றங்கள் இல்லை, மனித வர்க்கமே கிடையாது, ஒரு வெறும் பாலைவனம், மரம் செடி கொடி இல்லை, தண்ணீர் இல்லை, கனி வர்க்கங்கள் இல்லை, புழுதிக்காற்று வீசினால் மக்கள் வாழ்வது ஆபயம், அவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு இடத்திலே உன்னுடைய மனைவியையும் மகனையும் விட்டு விட்டு பார், விட்டு விட்டு வா. அல்லாஹ்வுடைய கட்டளை பெரிதா, உன் குழந்தை பாசம் பெரிதா? அல்லாஹ்வுடைய அடுத்த சோதனை வந்து விடுகிறது. இந்த மார்க்கத்தை குடும்பத்திற்காக விட்டு கொண்டிருக்கின்றோம். தாய் விடுகிறார் இல்லை, தந்தை சொல் கேட்கிறார்கள் இல்லை, குடும்பம் பிரிந்து விடும், ஊர் ஒற்றுமை குலைந்து விடும், என்னுடைய சாச்சா அந்த பக்கம், என்னுடைய வாப்பா இந்த பக்கம் என்று ஏகத்துவத்தை எடுத்து எறிந்து விடக்கூடிய இந்த மனித சமுதாயத்துக்கு ஒரு படிப்பினையாகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகள் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்க்கு சுபஹான தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லுகிறான், கது கானத்துலக்கும் உஸ்வத்துன் ஹசனாஹி இப்ராஹிம் வல்லதீன மஅஹு. இந்த இப்ராஹிம் நபியும் அந்த இப்ராஹிம் நபியை துயர்ந்து வந்த அவருடைய கூட இருந்த மற்ற நபிமார்களிலும் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லிக்கிறான். இந்த இப்ராஹிம் நபியிலும் வல்லதீன மஅஹு அவரோடு இருந்தவர்களிலும், அந்த வல்லதீன மஅஹு என்பதை தஃப்ஸீருடைய உலமாக்கள் சொல்கின்றார்கள், அவரோடு தோழர்கள் எல்லாம் இருக்கவில்லை, நபியோடு இருந்தார்கள் சஹாபாக்கள், இப்ராஹிம் நபியோடு தோழர்கள் இருக்கவில்லை. இங்கே அல்லாஹ் சுட்டிக்காட்டுவது ஏனைய நபிமார்கள், இந்த நபிமார்களிலும் இப்ராஹிம் நபியிலும் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. என்ன முன்மாதிரி தெரியுமா? இது காலு லிகௌமிஹும் இன்னா புரஆஉ மின்கும். அவர்கள் தங்கள் கூட்டத்துக்கு சொன்னார்கள், வாப்பாவுக்கு சொன்னார், வேறு யாரை சொல்வது? உறவுகள் பார்க்கவில்லை, பிள்ளை என்று பார்க்கவில்லை, பெற்றவர் என்று பார்க்கவில்லை, வாப்பாவுக்கு சொன்னார், தன் குடும்பத்தாருக்கு சொன்னார், இன்னா புரஆஉ மின்கும், நாங்கள் உங்களை விட்டு வேறானவர்கள், உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒம்மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாமல் நீங்கள் வணங்குகின்றீர்களே அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை சொல்லிவிட்டு, கஃபர்னா பிக்கும், உங்களை நாங்கள் நிராகரித்து விட்டோம். நீங்கள் உறவுகளாக இருக்கலாம், உங்களை நாங்கள் நிராகரித்து விட்டோம். தொடர்ந்து சொல்கின்றார்கள், கஃபர்னா பிக்கும் வபதா பைனனா வபைனக்கும் அல் அதாவது வல் பக்தா அபதா, உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் எதிர்ப்பு தெளிவடைந்து விட்டது, உங்களுக்கும் எங்களுக்கும் பகமை தெளிவாகிவிட்டது. அந்த சாட மாடையை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது என்ன செய்கிறது? சாச்சா வாச்சே வாங்க, பகிரங்கமாக சொல்கிறோம், நீங்கள் வேற நாங்கள் வேற, நாங்கள் தௌஹீதில் இருக்கோம், ஏகத்துவத்தில் இருக்கோம், நாங்கள் இதுக்கு பின்னால் வரமாட்டோம், நீங்கள் செய்கிற பச்சைப்பழை, நீங்கள் செய்கிற இணை வைத்தல், உங்களுக்கும் எங்களுக்கும் இந்த விஷயத்தில் சண்டை தான் என்று பகிரங்கமாக சொல்லி இருக்கின்றார்கள். அதனால் தான் அல்லாஹ் அவர்களில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறார். இன்றைக்கு தஅவா செய்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டே அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். தஅவா செய்கின்றோம் என்ற நிலையிலேயே அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி பக்கத்தில் அவங்கள பள்ளி, நாம எப்படி ஜும்மா ஓதுறோம், என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்? கபர் இருக்கிற பள்ளி அது என்றால் பள்ளியாகவே கணக்கெடுக்க கூடாது, எப்படி அட்ஜஸ்ட் பண்றது? சிந்திச்சு பாரு. அப்ப இப்படி பகிரங்கமாக உடைத்து சொன்னவர்கள் அவர்கள், ஹத்தா துஅ்மினு பில்லாஹி வஹதா, எதுவரைக்கும் தெரியும்? நீங்க சரியான ஏகத்துவத்துக்குள்ள வரும் வரைக்கும், அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் சரியாக ஈமான் கொள்ளும் வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் பகைதான் என்று சொன்னார்கள், அவர்களில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று இப்ராஹிம் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுடைய தொடராக இருந்த நபிமார்கள் உங்களுக்கு முன்மாதிரி மிக்கவர்கள் என்று அல்லாஹ்க்கு சுபஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆக பிள்ளையா மனைவியா என்று வந்தபோதே அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதை இப்ராஹிம் நபி நிரூபித்தார்கள். மனைவியை அழைத்தார்கள், குழந்தையை தூக்கச் சொன்னார்கள், தேவையான உணவுகளை எடுத்துக்கொண்டார்கள். பலஸ்தீனிலிருந்து மக்கமா நகரம் வரை நடந்தே போகின்றார்கள் என்றால் சிந்தித்து பாருங்கள். இப்போது கஅபத்துல்லா இருக்கக்கூடிய இடம் ஒரு வெறும் பாலைவனம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து கொண்டே போகின்றார்கள். ஏன் எதுக்கு என்ற எந்த கேள்வியும் அந்த அன்னையார் அவர்கள் கேட்கவில்லை. காரணம், என் கணவன் அல்லாஹ்வுடைய ஒரு தூதர், வீணாக எதையும் செய்ய மாட்டார், அது எது செய்தாலும் ஏதோ ஒரு இறைக்கட்டளையாகத்தான் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை பின்னாலேயே போகின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதை போன்று விட்டு விட்டு பேசாமல் வா என்று சொன்ன கட்டளைக்காக போய்கொண்டே இருக்கின்றார்கள். அல்லாஹ் சொன்ன இடம் வந்துவிட்டது. மக்கமா நகரத்திலே அந்த சஃபா மலை மீது மலைக்கு அருகிலே தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய குழந்தையையும் அங்கேயே நிறுத்தி மனைவியிடம் சொல்கின்றார்கள், இதில் கொஞ்சம் தண்ணீர் இருக்கிறது, இதில் கொஞ்சம் ரொட்டி பேரிச்சம்பழம் இருக்கிறது என்று பேரிச்சம்பழத்தையும் தண்ணீர் தோல் பையையும் தூக்கி கொடுத்துவிட்டு குழந்தையை ஒரு தரம் பார்த்துவிட்டு அங்கிருந்து எதுவுமே பேசாமல் இப்ராஹிம் நபி திரும்பி வந்து கொண்டே இருக்கிறார். செய்வதறியாது திகைத்து போன அந்த பெண்மணி, இந்த பாலைவனத்திலே விட்டுவிட்டு போகிறார்கள், இன்னும் சொஞ்ச நேரத்தில் இருட்டப் போகிறது, என்ன செய்யலாம், நான் எங்கு போவேன், நான் எப்படி இந்த குழந்தையை வளர்க்கப் போகிறேன். ஓடிப்போய் தன்னுடைய கணவனின் தோளிலே கையை வைக்க அவர் நின்று விட்டார். கேட்டார்கள், இந்த காரியம் உங்கள் சிந்தனைக்கு நீங்கள் செய்கின்றீர்களா அல்லது அல்லாவின் கட்டளையா என்ற ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்டார்கள். நீங்களா செஞ்சால் நான் நிற்க மாட்டேன், நான் உங்களோடைய வந்துட போகிறேன்.

0: 35வது வசனம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்த வழியிலேயே இடையிலேயே நின்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள், யா அல்லாஹ், நீ சொன்னபடி நான் என் குழந்தையை விட்டு விட்டேன். வஇத் கால இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதா அல் பலத ஆமினா, ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, யா அல்லாஹ், இந்த பாலைவனத்திலே என் குழந்தையை மனைவியையும் விட்டு விட்டு வந்திருக்கிறேன், அதை ஒரு பாதுகாப்பான ஒரு ஊராக ஆக்கிவிடு யா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்கின்றார். எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு பாலைவனம், அதை ஒரு பாதுகாப்பான ஒரு ஊராக ஆக்கிவிடு யா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்கின்றார்கள். இன்னொரு வசனத்தில் வருகின்றது, சூரத்துல் பக்கராவினுடைய 136வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றார்கள், ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா வர்ஸுக் அஹ்லஹு மின தமராத், யா அல்லாஹ், அந்த ஊரை ஒரு பாதுகாப்பான ஒரு ஊராக ஆக்கிவிடு, அங்கிருக்கக்கூடியவர்களுக்கு உன் கனிவர்க்கங்களை புசிக்க கொடுத்து விடு யா அல்லாஹ் என்ற ஒரு துவா கேட்டுவிட்டு வந்து விட்டார்கள். இரண்டுமே சாத்தியமற்றவைகள். மனுஷனே இல்லாத அந்த இடம் பாதுகாப்பான இடமாக இருக்க முடியாது, மரமே இல்லாத அந்த இடத்தில் கனிவர்க்கங்கள் கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் அல்லாஹ்வை நம்பினார்கள், இந்த துவாவை செய்தார்கள், யா அல்லாஹ், அந்த ஊரை ஒரு பாதுகாப்பான ஊராக ஆக்கிவிடு, அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு உன் கனிவர்க்கங்களை புசிக்க கொடு. இப்ராஹிம் நபி அல்லாஹ்விடம் பொறுப்பு கொடுத்து விட்டு வந்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய துவா கபூல். இன்றைக்கு வரைக்கும் அந்த மக்கமா நகரம் பாதுகாப்பான ஊர் தான். இன்றைக்கு வரைக்கும் அந்த மக்கமா நகரத்திலே உலகத்தில் எங்கு விளையக்கூடிய பல வர்க்கங்களும் வந்து சேர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தவக்கல் வச்சு துவா கட்டு விட்டு வந்தார்கள். கியாமத்து நாள் வரைக்கும் அந்த துவா கபூலாகி கொண்டிருக்கிறது. அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சென்னை சுதாகரித்துக் கொண்டார்கள். இருக்கக்கூடிய தண்ணீரை குடித்து பேரீச்சம்பழத்தை தின்று பச்சை குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு தாய் சாப்பிட்டால் தான் குழந்தைக்கு பாலூட்ட முடியும் செய்து கொண்டிருந்தார்கள். நாட்கள் நகர்கிறது, உணவுகள் முடிந்து போய்விட்டது. அங்கேயே பழகி போன ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்து பார்க்கின்றார்கள். குழந்தை அழுகிறது, தாய்ப்பால் சுரப்பது நின்று விட்டது. அப்போதுதான் பாலைவனத்திலே நிறுத்திவிட்டு போகும்போது கூட, இதெல்லாம் யுதய்யுன் அல்லாஹ், அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், நீங்கள் போய் வாருங்கள் என்று சொன்ன பெண்மணி கதிகலங்கி நிற்கின்றார்கள். நெளிந்து நலிந்து போன அந்த வயதான பெண்மணி தன்னுடைய குழந்தைக்கு தாய்ப்பால் நின்றுவிட்டதே என்ற ஒரு கவலையினால் அழத் தொடங்குகின்றார்கள். மடியில் வைத்து பார்க்கின்றார்கள், குழந்தைக்கு தாய்ப்பால் இல்லை, கானகமே கலங்கி நிற்கிறது. ஒரு குழந்தையின் அழுகை சத்தம் எல்லாருடைய உள்ளத்தையும் கசிய வைத்துவிடும். அந்த தாய்மனம் என்ன பாடுபட்டிருக்கும், குழந்தைக்கு தாய்ப்பால் இல்லை, இது மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஓடுகின்றார்கள், தேடுகின்றார்கள், யாராவது வழிப்போக்கர்கள் வருவார்களா? நேரத்தோடு வழிப்போக்கர்கள் வந்தால் மறைந்து கொள்ள வேண்டும், பெண்மைக்கும் குழந்தைக்கும் அது ஆபத்து என்ற நிலையில் இருந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், வழிப்போக்கர்கள் வர வேண்டும், அவர்களிடமிருந்து நான் கொஞ்சம் தண்ணீர் குடிக்க வேண்டும், என் குழந்தைக்கு தாய்ப்பால் சுரக்க வேண்டும் என்ற தேவை மட்டும்தான் இருந்தார். அந்த கரடுமுரடான அந்த கற்கள் நிறைந்த அந்த மலை மீது, சஃபா மலை மீது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓடி போய் நின்று சுற்றுமுட்டும் திரும்பி பார்த்து யாராவது வழிப்போக்கர்கள் போகிறார்களா, யாராவது இருக்கிறார்களா, கூச்சலிட்டு பார்த்தார்கள், சுற்றுமுட்டும் பார்த்தார்கள், எந்த ஒரு உதவியும் இல்லை. அங்கிருந்து பார்க்கின்ற போது கடுமையான வெயிலினால் மர்வா மலை மீது காணல் நீர், அந்த பெண்மைக்கு தண்ணீர் இருப்பதை போன்றே தெரிய, என் குழந்தைக்கு தண்ணீர் கிடைத்து விட்டது என்ற ஒரு தற்காலிக நம்பிக்கையோடு இறங்கி வருகின்றார்கள். குழந்தையை கீழே கடத்தி விட்ட குழந்தைக்கு ஆபத்தேதும் இருக்கிறதா என்று ஒரு தரம் சரிபார்க்கிறார்கள். மீண்டும் மர்வா மலை மீது ஓடிப்போய் ஏறி நின்றால் அது காணல் நீர் என்பதை புரிந்து கொண்டார்கள். அந்த காணல் நீர் என்பது தெரிந்திருந்தும் மீண்டும் சஃபா மலை மீது தெரியக்கூடிய காணல் நீரை, இல்லை இல்லை, இது காணல் நீராக இருக்க முடியாது, இது உண்மையான நீராகத்தான் இருக்கும், என் குழந்தைக்கு இது தண்ணியாக இருக்க வேண்டும் ரப்பே, அது காணல் நீர் இல்லை என்று தன்னுடைய மனசையும் ஏமாற்றி மீண்டும் அந்த பெண்மணி சஃபா மலை மீது ஏறி பார்க்கின்றார்கள். தண்ணீர் இல்லை, குழந்தை அழுகிறது. இறங்கி வந்து ஒரு கரம் மடியிலே வைத்து பார்க்கின்றார்கள், குழந்தை அங்கே குடிப்பதற்கு தாய்ப்பால் இல்லைதான், மீண்டும் குழந்தை அழுகிறது, ஐயோ என்ன செய்வேன், மீண்டும் மலை மீது ஏறுகின்றார்கள். இப்படி சஃபா மலை மீதும் மர்வா மலை மீதும் மாறி மாறி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏறுகிறார்கள். குழந்தை அழுகிறது, மர்வா மலை மீது நின்றார்கள், குழந்தையினுடைய அழுகை சத்தம் நின்றுவிட்டது. குழந்தை மரணித்து விட்டதோ, குழந்தை அழவில்லையே, என் குழந்தைக்கு என்ன ஆயிற்று?
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்பொழுது முதல் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். உங்களை சோதனைகள் சூழ்கின்றதா என்ற தலைப்பிலான விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி ஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
1: என் சகோதர சகோதரி, உன் வாழ்க்கையில் சிரமமா? உன் வாழ்க்கையில் கஷ்டமா? உங்களுக்கு நோயா? உங்களுக்கு கடனில்லை பிரச்சனையா? பொருளாதார நெருக்கடியா? உலகம் உங்களை சோதனையால் சூழ்கிறதா? எப்படி வெளியேறுவது என்று வழியை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? எப்படி நான் இதிலிருந்து மீளப் போகிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இவ்வளவு பெரிய நஷ்டம், இவ்வளவு பெரிய தோல்வி, இவ்வளவு பெரிய இழிவு, யார் என்னை இதிலிருந்து மீட்க முடியும்? நான் இனிமேல் உயிர் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன் என்ற தயக்கமா என்ற கேள்வியா? மரணத்தை தேடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்களா? கொஞ்சம் பொறுத்து அல்லாஹுடைய தூதருடைய இந்த ஹதீஸை மனதில் பதிய வையுங்கள். அல்லாஹுடைய தூதர் இப்னு அப்பாஸுக்கு சொன்னார்கள் ரழியல்லாஹு அன், அவர்கள் சிறு வயதில் இருந்தபோது அந்த அறிவுரை எமக்கும் தான். அல்லாஹுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் சொல்வதாக நினையுங்கள், யாரும் இந்த உலகத்திலே பலமுள்ளவர்கள் அல்ல, யாரும் இந்த உலகத்திலே சோதனையிலிருந்து நீங்கியவர்கள் அல்ல, யாரும் இந்த உலகத்திலே கஷ்டங்களை சந்திக்காதவர்கள் அல்ல. எல்லோரும் இந்த உலகத்திலே அவர் அவர்களுடைய சக்திக்கு ஏற்ப சிரமத்திலும் கஷ்டத்திலும் தான் வாழ்கிறார்கள். இப்னு அப்பாஸை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா குலாம், சிறுவனே, இன்னி உஅல்லிமுக கலிமாத்தின், உனக்கு சில வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறேன். யஹ்ஃபதுல்லாஹ யஹ்ஃபதக், அல்லாஹுவை நீ பாதுகார், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹுவை நீ பாதுகாத்தால், அல்லாஹுடைய சட்டங்களை நீ பாதுகாத்தால், அல்லாஹ் விதித்த வரைமுறைகளை நீ பாதுகாத்தால், அல்லாஹுவை உனக்கு உதவி செய்யக்கூடியவனாக நீ பார்ப்பாய். எதையாவது கேட்க வேண்டும் என்றால் அல்லாஹுடத்திலே கேள், எதை கொண்டாவது பாதுகாப்பை தேட வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை தேடு, அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு. வஅலம், அறிந்து கொள் இப்னு அப்பாஸே, அன்னல் உம்மத லவ் இஜ்தமஅத் அலா அன் யன்ஃபஊக லம் யன்ஃபஊக பிஷைன் இல்லா கத் கத்தபஹுல்லாஹு லக், வலவ் இஜ்தமஉ அலா அன் யதுருக பிஷைன் லம் யதுருக பிஷைன் இல்லா கத் கத்தபஹுல்லாஹு லக். வானத்தில் பூமியில் உள்ள எல்லாரும் உனக்கு ஒரு நன்மையை அளிக்க ஒன்று கூடினால் அல்லாஹ் நாடாமல் அந்த நன்மையை உனக்கு கொடுக்க முடியாது. வானத்தில் பூமியில் உள்ள எல்லோரும் உனக்கு ஒரு தீமையை அளிக்க ஒன்று கூடினால் அல்லாஹ் நாடாதவரை அந்த தீமையை உன்னிடத்திலே கொண்டு வர முடியாது. உங்களுடைய கடனை நீக்க முடியாது, உங்களுடைய நோயை நீக்க முடியாது, உங்களுடைய கவலையை நீக்க முடியாது, உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை நீக்க முடியாது. ஒட்டுமொத்த உலகம் ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் நாடாதவரே, அல்லாஹுடைய நாட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தால் உலகமே தடுத்தாலும் அந்த உதவியை நீங்கள் அடைவதிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தே தீருவான். ஏன்? அவனல் காதிர், அவனல் கதீர், அவனல் முக்ததிர். அவனுடைய ஆட்சலை எதுவும் மிஞ்சாது. கவலையில் இருப்பவரை அல்லாஹுவை அழை, பிரச்சனையில் இருப்பவரை அல்லாஹுவை அழையுங்கள், நோயில் இருப்பவர்களை அல்லாஹுவை அழையுங்கள், சிரமத்தில் இருப்பவர்களை அல்லாஹுவை அழையுங்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த தேவையாக இருந்தாலும், எது உங்களுக்கு வேண்டுமென்றாலும் ரப்பிடத்திலே கேளுங்கள். அவனுடைய ஆற்றலில் எதுவும் குறைந்து விடாது கேட்பதால். உலகத்தில் உள்ள எல்லோரும் ஒரு மைதானத்திலே ஒன்று சேர்ந்து ஒரே நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே அவனுடைய தேவைகள் அனைத்தையும் கேட்டாலும், அல்லாஹ் அந்த தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றினாலும், கடலில் ஊசியை முக்கி நுழைத்தால் கடலின் நீரிலிருந்து அந்த ஊசி எந்த நீரை குறைக்குமோ அந்த அளவு கூட அல்லாஹ்வுடைய கஜானாவில் குறைந்திருக்காது. அந்த அல் காதிரின் மீதா நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீர்கள்? சுப்ஹானல்லாஹ். அம்மை யுஜீபுல் முத்தர் இதா தஆஹு வயக்ஷிஃபுஸ் ஸூ வைஜஅலுகும் குலஃபா அல் அர்த் இலாஹும் அல்லாஹ். கஷ்டத்திலே சிக்கி தவிப்பவன், அழைக்கும் போது அந்த அழைப்பிற்கு பதில் கொடுப்பவன் யார்? அல்லாஹுவை தவிர வேறொரு இலாஹா இருக்கிறார், கடவுளா இருக்கிறார்? அந்த ஒரே இறைவன் அல்லவா உங்களுடைய சிரமங்களை நீக்குபவன், உங்களுடைய கஷ்டங்களை நீக்குபவன், உங்களுடைய பிரச்சனைகளை நீக்குபவன், உங்களுடைய கடனை நீக்குபவன், உங்களுடைய நோயை நீக்குபவன், உங்களுடைய இழிவை நீக்குபவன், உங்களுக்கு கண்ணியத்தை தருபவன். மனிதர்கள் எல்லோரும் திட்டம் திட்டட்டும் உங்களை அழிப்பதற்கு, அல்லாஹ் ஒருவன் உங்களோடு இருந்தால் எதுவும் செய்ய முடியாது. உங்கள் கண்ணியத்தை பாழாக்குவதற்கு ஒட்டுமொத்த உலகமும் ஒன்று சேரட்டும், அல்லாஹ் உங்களோடு இருந்தால் வேறு யார் வேண்டும்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தாமதமாகும் போது சொன்னார்கள், யா அல்லாஹ், இவர்கள் என்னை புறக்கணித்தாலும் நீ என்னோடு இருக்கும் வரை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று. இந்த அல்லாஹுவின் மீது எப்போது நம்பிக்கை வைக்கப் போகிறோம்? அந்த அல்லாஹுவை எப்போது அழைக்கப் போகிறோம்? மூசா அழைத்தார் அலைஹிஸ்ஸலாம், ஒரு நபி அழைத்தார்கள், இன்னா லமுத்ரகூன். மூசாவின் சமூகம் சொன்னது, மூசா எங்களை கைவிட்டு விட்டீர், முன்னால் கடல் பின்னால் ஃபிரௌன், அழிந்து விட்டோம் மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் மீதுள்ள குதிரத்தின் நம்பிக்கை வைத்து சொன்னார்கள், கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். அல்லாஹு அக்பர், என்ன ஆற்றலின் வார்த்தை பாருங்கள். இயற்கை அழிவை தர காத்து கொண்டிருந்தாலும் என் ரப்பின் மீது நம்பிக்கை இருக்கிறது, கல்லா இன்ன மஅய ரப்பி, என் ரப்பு என்னோடு இருக்கிறான், லயஹ்தீன், அவன் எனக்கு வழிகாட்டுவான். மூசா, உன் கையில் இருக்கக்கூடிய கம்பை கொண்ட அந்த கடலை பிள, அல்லாஹ்வுடைய குதிரத்தின் மீது ஆற்றல் வைத்திருந்ததால். இப்ராஹிம், நெருப்பு வீசப்பட போகிறது, நெருப்பு சுட்டரித்து அழித்துவிடும், பயந்தார்களா? என் ரப்பு என்னோடு இருக்கிறான், நெருப்பை படைத்தவன் அவன், அந்த நெருப்புடைய ஆற்றல் அவனிடத்தில் இல்லையா? அல்லாஹ் மாற்றினான் அந்த நெருப்பை குளிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இப்ராஹிமுக்கு அலைஹிஸ்ஸலாம். யார் யூனுஸை பாதுகாத்தார்கள்? அல்லாஹ் சொல்கிறான், கோபத்தோடு யூனுஸ் கிளம்பி சென்றார், அல்லாஹ்வுடைய விதியிலிருந்து எதுவும் தனக்கு தீங்களைத்து விடாது என்று. அல்லன் நக்தீர அலைஹி கதர், அல்லாஹ்வுடைய கதர் என்ற, அல்லாஹ்வுடைய காதிர் என்ற வார்த்தைக்கு கதர் என்ற அர்த்தம் இருக்கிறது என்று சொன்னோமா இல்லை? அல்லாஹ்வுடைய விதி, அல்லன் நக்தீர அலைஹி, அதைத்தான் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஆட்சியின் மீது நம்பிக்கை இல்லாமல் என்று மொழிபெயர்த்து விடக்கூடாது. அல்லாஹ் தனக்கு தீயதை அவனுடைய கதரில் இருந்து கொடுத்து விட மாட்டான் என்ற நம்பிக்கையில் அவர் சொல்கிறார் கோபத்தில். அந்த மீன் வயிற்றில் அகப்படுகிறார், அந்த இருள் சூழ்ந்த அந்த மீன் வயிற்றில் இருந்து கொண்டு அழைக்கிறார் யூனுஸ், அல்லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக இன்னி குன்து மினஸ் ஸாலிமீன். யா அல்லாஹ், நான் பலஹீனமானவன், அநீதம் செய்து விட்டேன், லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக, நீ பரிசுத்தமானவன், எனக்கு உதவி செய் என்று. ஃபஸ்தஜபனா லஹு, அவருடைய அழைப்பை அல்லாஹ் செவிமடுத்தான். வனஜைனாஹு மினல் கம், அந்த சோதனையிலிருந்து அந்த பிரச்சனையிலிருந்து யூனுஸை அல்லாஹ் பாதுகாத்தான். அல்லாஹ்வை அழைத்ததால் அந்த இருள் சூழ்ந்த அந்த இடத்திலிருந்தும், அந்த மீன் வயிற்றிலிருந்தும் தன்னை வெளியே கொண்டு வருவான் என்று அல்லாஹ்வுடைய ஆற்றலால். ஏன், மீனும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான், கடலும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான், மலையும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான், வானமும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான், எதுவும் இந்த பூமியில் அவனுடைய குதிரத்தில் இருந்து நீங்கியது அல்ல. அல்லாஹ் அந்த சோதனையிலிருந்து யூனுஸை பாதுகாத்தான். நற்செய்தி சொல்கிறான் அல்லாஹ், இப்படித்தான் அல்லாஹ் முஃமின்களை பாதுகாப்பான். அழையுங்கள் என்னை, எந்த இருள் சூழ்ந்தாலும் அழையுங்கள் என்னை, எனக்கு முன்னால் பணியுங்கள், என்னிடத்திலே கேளுங்கள், நான் தருகிறேன். ஒவ்வொரு இரவும் முதல் வானத்திற்கல்ல இறங்கி வருகிறான், என்னை அழைப்பவர்கள் உண்டா, அந்த அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன் என்று சொல்கிறான். அல்லாஹு அக்பர், யார் நஷ்டவாளிகள்? ஏன் சோதனையில் இன்னும் இருக்கிறோம்? யார் அய்யூபை குணப்படுத்தியது நோயிலிருந்து? வஅய்யூப இஸ்னாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனிய துர், ஆண்டுகள் ஆண்டுகளாக அய்யூப் மிகப்பெரிய நோயால் அவதிப்பட்டார். ஒரு நபி நோய் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. அல்லாஹ் யாரை நோயை கொண்டு சோதிக்க நாடுகிறானோ சோதிப்பான். எப்படி அல்லாஹ் வெளியாக்கினான்? அளவற்றருளாளனே, நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கிறேன், என்னை குணப்படுத்தி என்று அழைத்தார். ஃபஸ்தஜபனா லஹு ஃபகஷஃப்னா மா பிஹி மின் துர்ரின் அல்லாஹ்வை நீக்கிறான். இன்று ஒரு நோய் ஒரு எல்லையை கடந்து விட்டால், மரணம் என்று மருத்துவர் சொல்லிவிட்டால், அவ்வளவுதான், நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள். இல்லை கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த நிலையையும் அல்லாஹ் மாற்றுவான் அவன் நாளினால். உலகத்திலே கொடிய நோய் கேன்சர், அதனுடைய 4வது தரத்தை நீங்கள் சென்றாலும் நம்பிக்கை இழக்காதீர்கள், நம்பிக்கை இழக்காதீர்கள். உங்கள் மரணத்தின் கடைசி முடிவு வரை அல்லாஹ் என் நோயை குணப்படுத்துவான் என்றால், நம்பிக்கையில் அல்லாஹுவை அழைத்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நம்பிக்கையோடு அழையுங்கள், உறுதியோடு அழையுங்கள், என் ரப்பு குணப்படுத்துவான், வற்புறுத்துங்கள் அவனை, என்னை குணப்படுத்து என்று. அவனை யாரும் வற்புறுத்தி விட முடியாது. உங்களுடைய ரப்பு அவன். என்னை பற்றி கேட்டால் நபியை நீங்கள் சொல்லுங்கள், நான் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிறேன் என்று. சுப்ஹானல்லாஹ். சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தவன் யார்? அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். நபி யூசுஃபை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அந்த வரலாற்றை சொன்னால் நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் பூரித்து விடும். அவ்வளவு சோதனைகளையும் தாண்டி ஒரு சந்தையில் விற்கப்பட்ட ஒரு மனிதரை அந்த நாட்டின் மந்திரியாக ஆக்கியவன் யார்? அல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எம்முடைய ரசூல் யாரின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள், யாரை அழைத்தார்கள்? அல்லாஹு அக்பர். கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள், மக்காவிலே உள்ளவரிடத்திலே முஹம்மது ரசூல் இப்படி சோதிக்கப்படுகிறார், உங்களிடத்திலே அவர் பின்னால் காலத்திலே பல நூற்றாண்டுகள் கழித்து, பல ஆயிரம் ஆண்டுகள், பல 2000 ஆண்டுகள் கழித்து இவரை பின்பற்றக்கூடிய மக்கள் லட்சோபலட்ச மில்லியன் மில்லியனாக உலகத்தின் பெரும் எண்ணிக்கை தொகை இவர்களை ரசூலாக ஏற்றுக்கொண்டு வாழும் என்று சொன்னால், அந்த மக்காவில் உள்ள யாராவது நம்பியிருப்பார்களா? ரசூலுல்லாஹ் யாரை நம்பினார்கள், யாரை நம்பினார்கள்? தாயிஃபிலே கஷ்டப்பட்டு மக்காவாதிகள் புறக்கணிக்கிறார்கள், தாயிஃபாசிகள் நோவி நோ கல்லை கொண்டு எரிந்து விரட்டி விடுகிறார்கள். சோதனையால் அகப்பட்டு எங்கே செல்வதென்று தெரியாமல் வரும்போது ஜெய்தவர்கள் கேட்டார்கள், ரசூலுல்லாஹ் விடத்திலே, யா ரசூலுல்லாஹ், மக்காவில் உள்ளா மறுபடியும் நுழைய போகிறீர்கள், உங்களை அவர்கள் தானே வெளியாக்கினார்கள். யா ஜெய்த், இன்னல்லாஹ ஜாயிலுன் லிமா தரா ஃபர்ஜன் வ மஹ்ரஜன் வ இன்னல்லாஹ நாஸிரும் தீனஹு. அவனுடைய தீனுக்கு அல்லாஹ் உதவி செய்வான், வெற்றி அளிப்பான், இந்த நிலையை அல்லாஹ் மாற்றுவான். செய்தே ஹந்தக்குடைய யுத்தம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து முறையிடுகிறார்கள், யா ரசூலுல்லாஹ், ஒரு பாறையை எங்களால் உடைக்க முடியவில்லை, பசி அவர்களை வாட்டுகிறது. ரசூலுல்லாஹ் வயிற்றிலே கல்லை கட்டி கொண்டிருக்கிறார்கள், இரண்டு கற்களை, பசியால் மிக ஒரு ஆயுதம் கொடுக்கப்படுகிறது உடைப்பதற்காக. பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கூறி அழைத்து அடித்தார்கள் அந்த அந்த அந்த கல்லை, அந்த பாறையை அடைக்கும் போது சொன்னார்கள், அல்லாஹு அக்பர், உஅதீது மஃபாதிஹ் ஷாம், ஷாம் தேசத்துடைய சாவிகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறேன். இரண்டாவது முறை அடித்தார்கள், உஅதீது மஃபாதிஹ் ஃபாரிஸ், ஃபாரிஸ் கோட்டையின் சாவிகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறேன். மூன்றாவது அடி அடித்தார்கள், எல்லாம் உடைந்தது. சொன்னார்கள், யமன் தேசத்துடைய சாவிகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறேன். முனாஃபிக்குகள் சிரித்தார்கள், கல்லை கட்டிக்கொண்டு வயிற்றிலே பசியால் சுமந்து கொண்டு போரை எப்படி எதிர்நோக்க முடியும் என்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் இவர். யமன் தேசத்து, ஃபாரிஸ் தேசத்து, ஷாம் தேசத்துடைய ஆட்சிகள் ஒப்படைக்கப்படும் என்று சொல்கிறார். கேலியாக இல்லையா என்று கேலி செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ். ஹப்பாப் இப்னு அரத், ரசூலிடத்திலே ஓடி வந்தார்கள், எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா ஹப்பாப்? இதற்கு முன்னால் உள்ள சமூகம் சோதிக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்காக. ஒரு மனிதரை கொண்டு வருவார்கள், இரண்டாக பிளந்து விடுவார்கள் ஹப்பாப். ஒரு மனிதரை படுக்க வைத்து இரும்பு சீப்புகளால் சொறிவார்கள், எலும்புகள், தோள்கள், சதைகள் தீர்ந்துவிடும் ஹப்பாப். அவர் அல்லாஹ்வுடைய தீனிலிருந்து விலக மாட்டார். வல்லாஹி லயுதிம்மன்ன ஹாதல் அம்ர், ஹப்பாபே, அல்லாஹ் அவனுடைய வார்த்தைகளை அவனுடைய காரியங்களை முழுமையாக்கியே தீர்வான் ஹப்பாப். அவனுடைய குதிரத்தின் மேல் நம்பிக்கை வையுங்கள் ஹப்பாப். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுராகா ஹிஜ்ரத்துடைய பயணத்தின் போது சுராகா துரத்தி வருகிறார். சுராகா இப்னு மாலிக் துரத்தி வருகிறார், ரசூலை நெருங்க முடியாது என்று அந்த காஃபிர் உணர்ந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதரை அழைக்கிறார். யா ரசூலல்லாஹ், எனக்கு பின்னால் செல்வதற்கு அனுமதி கொடுங்கள், ஆனால் ஏதாவது செய்தி அவர்களிடத்தில் கொண்டு சென்றால் நம்புவார்கள். இர்ஜா இத்ஹப் யா சுராகா, சுராகாவே செல், உனக்கு கிஸ்லாவுடைய கவசங்கள் காப்புகள் உனக்கு அணிவிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ், கிஸ்ரா சாஹிப் ஃபாரிஸ், ஃபாரிஸுடைய அரசன் கிஸ்ராவுடைய கவசங்களா காப்புகளா எனக்கு அணிய வைக்கப்படும். நீங்கள் இவ்விரண்டு ஓடுகிறீர்கள் மதீனாவை நோக்கி. அல்லாஹு அக்பர். உமர் அழைத்தார் உமருடைய ஆட்சி காலத்தில், எங்கே சுராகா? ரசூலுடைய வாக்கு உண்மையாகிவிட்டது, கிஸ்ராவுடைய காப்புகளை அணிவித்தார்கள். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள். வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்தும்ல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். அன்தும்ல் அலௌன், நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலை கொள்ள வேண்டாம், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். முஃமின்களாக வாழ்ந்தால், நீங்கள் முஃமின்களாக வாழவில்லை என்றால் உயர்ந்தவர்கள் அல்ல. எண்ணிக்கையில் கடல் நுரையளவு இருந்தாலும் என் சமூகத்தின் மீது உள்ள பயத்தை எதிரிகளுடைய உள்ளத்தில் இருந்து அல்லாஹ் எடுத்து விடுவான். யார் பயப்படுகிறார்கள்? யார் கண்ணியம் கொடுக்கிறார்கள் நமக்கு? அல்லாஹ் அக்பர். ஹுவல் காதிர், சுப்ஹானல்லாஹ், எதையும் செய்வதற்கு ஆற்றல் உள்ளவன். குழந்தைகள் இல்லாமல் இன்று பலர் தவிக்கிறார்கள். எத்துணை ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லை என்ற இழிவால் சிரமத்திலே வாழி அல்லாவின் மீது நம்பிக்கை இழக்கிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யாரை அழைத்தார்கள்? யா அல்லாஹ், வயதாகிவிட்டது, என் மனைவி மலடியாகிவிட்டால் எப்படி எங்களுக்கு குழந்தை பிறக்கும்? இருந்தாலும் எங்களுக்கு குழந்தையை கொடுயா அல்லாஹ். அல்லாஹ் கொடுத்தான் யஹ்யாவை. கேட்டார் யா அல்லாஹ் எப்படி? கால கதாலிக் கால ரப்புக்க ஹுவ அலைய ஹையின், அப்படித்தான் ஏற்படும். அல்லாவிற்கு அந்த காரியம் எளிதானது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிழக்கு நோக்கி பயணமாகி திரையை மறைத்துக் கொண்டதற்கு பிறகு ஜிப்ரீலை அல்லாஹ் அனுப்பி சொன்னான், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறான், தூய்மையான குழந்தை என்று. மரியம் கேட்டார்கள், எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும்? என்னை யாரும் தொடவில்லை, எந்த ஒரு தவறான செயலும் என்னிடத்திலே இல்லை. கால கதாலிகி கால ரப்புக்கி ஹுவ அலைய ஹையின், அப்படித்தான் அல்லாஹ் நாடியதை செயல்படுத்துவது அவனுக்கு எளிது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சாரா அவர்களுக்கு குழந்தை இல்லை, அல்லாஹ் மலக்குகளை அனுப்பினான் வீட்டுக்கு விருந்துக்காக. உணவு வைக்கப்பட்ட போது அவர்கள் விலகிக் கொண்டார்கள், நீங்கள் பயப்படாதே, நாங்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட மலக்குகள், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு குழந்தையை நற்செய்தியாக கொடுக்க வந்து கொடுக்குமாறு எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறான். நெஞ்சில் அடித்துக் கொண்டு முகத்தில் அடித்துக் கொண்டு ஓடி வந்தார்கள். சாரா, எப்படி அல்லாஹ் எங்களுக்கு அதை கொடுக்க முடியும்? நான் வயதாகிவிட்டேன், மலடியாக இருக்கும் நிலையில் ஜக்கரியாவிற்கு குழந்தையை கொடுத்தவன். ஒரு நபி அழைத்தார் அல்லாஹுவை, எனக்கு குழந்தையை கொடுயா அல்லாஹ் என்று. மரியமுக்கு குழந்தையை கொடுத்தவன் ஆண் துணை இல்லாமல், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தையை கொடுத்தவன். அவன் நாடிய போது உங்களுக்கு குழந்தையை கொடுக்க ஆற்றல் இல்லாதவனா என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்? அல்லாஹ் கொடுப்பான், கேட்டதை அல்லாஹ் கொடுப்பான், அவன் நாடியதை அல்லாஹ் கொடுப்பான். எம் வேலை அவனை நாட வைப்பது, அவனிடத்திலே வேண்டுவது, கரமேந்துவது, அழுகுவது, தேவையை கேட்டு முறையிடுவது. அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் அப்படிப்பட்டவர்களை பார்த்து. ஒன்று அல்லாஹ் கொடுப்பான், இல்லை இல்லை என்று அல்லாஹ் மறுப்பான். இல்லை என்று அல்லாஹ் மறுத்தால் உமக்கு நலவு அது, நீ அறிய மாட்டாய், அல்லாஹ் அறிந்தவன். அல்லாஹ் தாமதமாக கொடுத்தால் அல்லாஹ் தாமதப்படுத்துகிறான். ஒன்று கொடுப்பான், இல்லை என்றால் கொடுக்க மாட்டான், இல்லை என்று சொல்லுவாள் அல்லாஹ் உங்களுடைய அழைப்பிற்கு. இல்லை என்று சொன்னால் எனக்கு நல்லது அது, உங்களுக்கு நல்லது அது. அல்லாஹ் நலவை தவிர மீன்களுக்கு எதையும் தரமாட்டான். சுப்ஹான் அல்லாஹ். وما كان الله ليعجزه من شيء في السماوات ولا في الأرض இன்னஹு கான அலீமன் கதீரா. வானம் பூமியில் எதுவும் அவனுக்கு சிரமம் இல்லை. வானம் பூமியில் எதுவும் அவனுக்கு தோல்வியை தர முடியாது. எதுவும் அவனை தடுத்து விட முடியாது. எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவன். உங்களுடைய எதிரிகளின் மீதும் அவன் தான் ஆற்றல் உள்ளவன். எதிரிகளுடைய உள்ளங்களின் மீதும் அவன் தான் ஆற்றல் உள்ளவன். எல்லாவற்றினுடைய ஆற்றலும் அவனுடைய உச்சி, எல்லாவற்றினுடைய உச்சியும் அவனுடைய கரத்தில் இருக்கிறது. அல் கதீரவன், அல் காதிரவன், அல் முக்கதிர். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை, கவலை, நோய் எதுவாக இருந்தாலும் இரண்டு கேள்வியை கேளுங்கள். முதல் கேள்வி, இந்த பிரச்சனையை, இந்த சோதனையை, இந்த குழப்பத்தை என் ரப்பு அறிந்திருக்கிறானா இல்லையா? அவனுக்கு இது தெரியுமா தெரியாதா? அல்லாஹு அலீம், அல்லாஹ் அறிந்தவன் தான். இரண்டாவது கேள்வி, இந்த பிரச்சனையை, இந்த சோதனையை, இந்த சிரமத்தை யார் நீக்க முடியும்? அல்லாஹுவை தவிர. அல்லாஹ் அதை நீக்குவதற்கு ஆற்றல் உள்ளவனா அமாற்றல் உள்ளவன்? அல்லாஹு கதீர், அல்லாஹு அலீம், அல்லாஹு கதீர். ஏன் கவலை? அறிந்திருக்கிறான் உன் பிரச்சனையை. இதை அவன் தான் நீக்க முடியும், வேறு யாரும் நீக்கிவிட முடியாது. உலகமெல்லாம் சேர்ந்தாலும் நீக்க முடியாது என்றால், அவன் தான் நீக்க முடியும் என்றால் நீ யாரிடத்திலே செல்ல வேண்டும்? அவனிடத்திலே. அவனிடத்திலே சொல்லிவிட்டாயா, கூறினாயா, முறையிட்டாயா, அழுதாயா, மண்டியிட்டாயா, பணிந்தாயா? நாம் இருக்கிறோம், இவர்கள் குடிந்தால் எம்மை பார்த்து கொலை செய்து விடுவார்கள் என்ற பயமா? இவர்களுடைய ஆற்றல் எல்லாம் அவனிடத்தில் இருக்கிறது, அவர்களுடைய பார்வை கீழே குடியாது, முடியாது அவர்களால் எம்மை பார்ப்பதற்கு. அல்லாஹு சாலிதுஹுமா. உங்களுடைய பிரச்சனையில் நீங்கள் தனியே இல்லை. உங்களுடைய கவலையில் நீங்கள் தனியே இல்லை. உங்களுடைய சோதனையில் நீங்கள் தனியே இல்லை. உங்களுடைய நோயில் நீங்கள் தனியே இல்லை. உங்களுடைய கடலில் நீங்கள் தனியே இல்லை. உலகமெல்லாம் என்னை வெறுத்து விட்டதே, யாரும் எனக்கு உதவிக்கு இல்லையே. ஆம், இந்த உலகம் பொய், இந்த உலகம் ஏமாற்றக்கூடியது. எல்லோரும் உங்களை ஒரு நாள் புறக்கணிப்பார்கள். யாரும் இல்லை என்ற நிலை வரும். அப்போது உணர்ந்து கொள்வீர்கள், என்னை படைத்த இறைவன் ஒருவன் தான் எனக்கு உதவி செய்யக்கூடியவர். என்னை படைத்த இறைவன் ஒருவன் தான் இதை நீக்கக்கூடியவன் என்று அவனை அழைப்பீர்கள். அவனை அழைத்தால் அவன் உங்களோடு இருப்பான். அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். அல்லாஹ் உங்களை அரவணைப்பான். எதுவாயினும் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். திருமணமா, அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். குடும்ப பிரச்சனையா, அல்லாஹ்வை அழையுங்கள். வல்லாஹு அலா குல்லி ஷயின் கதீர். கடனா, நிறைவேற்ற வேண்டுமா, கோடிகள் கடனா, வல்லாஹு அலா குல்லி ஷயின் கதீர். எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவன். அவன்தான் கொடுக்க முடியும் செல்வத்தை, நாடியவர்களுக்கு கொடுப்பான். உலகமே இழிவை தர காக்கிறதா, உலகமே உங்களை எதிர்க்கிறதா? வல்லாஹு அலா குல்லி ஷயின் கதீர், வல்லாஹு அலா குல்லி ஷயின் கதீர். இறுதியாக, ஒரு மனிதன் சொர்க்கத்திலே நுழைந்து நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய சுமக்கக்கூடிய சுமையில் மிகப்பெரிய சுமை அவனுடைய பாவங்கள். அவனுடைய பாவங்களை அல்லாஹ்விடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுவிட முடியாது, அல்லாஹுடைய அருளை கொண்டு மட்டும். அல்லாஹுடைய ஆற்றல் அதற்கு தேவை. அவன் நாடினால்தான் மன்னிப்பான், அவன் நாடினால்தான் தண்டிப்பான். அவனுடைய ஆற்றல் இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பாவங்களை மன்னிப்பதில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதனால்தான், அவன்தான் படைத்தான், அவன்தான் நேர்வழி காட்டுகிறான், அவன்தான் உணவளிக்கிறான், அவன்தான் பானம் புகட்டுகிறான், அவன்தான் நோயை ஏற்படுத்துகிறான், அவன்தான் குணப்படுத்துகிறான், அவன்தான் உயிர் உள்ளவருக்கு உயிர் கொடுக்கிறான், உயிரெடுக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய ஆற்றலை குறித்து பேசி வரும்போது சூரத்து ஷுஅராவுடைய வசனத்தில் வல்லதி அத்மஉ அய்யஃபிர் அலி அந்த தீர்ப்பு நாளில் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஆதரவு வைக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய ஆற்றலை பற்றி பேசி வரும்பொழுது சொன்னார்கள். ஒரு அடியான் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டவனாக இருக்கிறான் என்றால், அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்கிறான் என்பதற்கு அர்த்தம் அல்லாஹ் இந்த பாவத்தை அவனுடைய ரஹ்மத்தோடு மன்னிப்பான் என்பதோடு மட்டுமல்லாமல், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய குதிரத்தால் இந்த பாவங்களை நீக்குவான். அவன் நாடினால்தான் இந்த பாவங்களை மன்னிக்க முடியும், அவன் எனக்கு இரக்கம் காட்டுவான் என்ற இரண்டும் சேர்ந்தால்தான் அவன் நாடினால்தான் இந்த பாவங்களினிடமிருந்து நீக்குவான், மறைப்பான் என்ற அவனுடைய ஆற்றல் மீது பணிவை வெளிப்படுத்தினால்தான் அல்லாஹும்ம இன்னி ظலம்து நஃப்ஸி ظுல்மன் கஸீரன் ஃபலா யக்ஃபிரு الذுனூப இல்லா அன்த். யா அல்லாஹ், ظுல்மன் கஸீரன், அதிகமான அநீதம் செய்து விட்டேன் நஃப்ஸுக்கு, இந்த பாவங்களை உன்னை தவிர யாரும் மன்னிக்க முடியாது. فاغفر لي مغفرة من عندك وارحمني انك انت الغفور الرحيم. உன்னை தவிர யாரும் மன்னிக்க முடியாது என்ற அந்த குதிரத்தை அவனுக்கு வெளிப்படுத்துமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கருக்கு சொன்னார். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஹதீஸில் சொன்னார்கள், மன் அலிம மின்கும் அன்னி ذو قدرة على مغفرة الذنوب. அல்லாஹ் கூறுவதாக, யார் ஒருவர் உங்களில் நான் தான் பாவங்களை மன்னிப்பதற்கு ஆற்றல் உள்ளவன், தூ குத்ரா, ஆற்றல் உள்ளவன் என்று அறிந்து என்னை அழைக்கிறாரோ, கஃபர்து லஹு வலா உபாலி மா லம் யுஷ்ரிக் பி ஷைஆ, எனக்கு இணை வைக்காதவரை அவர்களை நான் மன்னிப்பேன். நான் அறிந்தவன், நான் ஆற்றல் உள்ளவன் என்பதை அறிந்து என்னிடத்திலே மன்னிப்பை தேடினால். நாம் பலம் உள்ளவர்கள், கண்ணியத்துக்குரியவர்களே, நம் பலகீனமானவர்கள் அல்ல. இம்மூடு அல்லாஹ் இருக்கிறான், அவனல் காதிர், எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவன், என் மீதும் ஆற்றல் உள்ளவன், என் உடல் உறுப்புகளின் மீது ஆற்றல் உள்ளவன். அவனுடைய ஆற்றலால் தான் என் இதயம் துடிக்கிறது, அவனுடைய ஆற்றலால் தான் என் நாவு அசைகிறது, அவனுடைய ஆற்றலால் தான் என் மூளை சிந்திக்கிறது, அவனுடைய ஆற்றலால் தான் என் கரங்கள் நகழ்கிறது, அவனுடைய ஆற்றலால் தான் நான் உறங்குகிறேன், அவனுடைய ஆற்றலால் தான் நான் சிரிக்கிறேன், அவனுடைய ஆற்றலால் தான் நான் கவலை அடைகிறேன், அவனுடைய ஆற்றலால் தான் நான் அழுகிறேன், அவனுடைய ஆற்றலால் தான் நான் நடக்கிறேன், அவனுடைய ஆற்றலால் தான் இந்த உலகத்திலே வாழ்கிறேன், அவனுடைய ஆற்றலால் தான் நான் மரணிப்பேன், அவனுடைய ஆற்றலால் தான் மரணித்ததற்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்பப்படுவேன், அவனுடைய ஆற்றலால் தான் விசாரிக்கப்படுவேன், அவனுடைய ஆற்றலால் தான் நன்மை செய்தால் சொர்க்கம், பாவம் அதிகமாக இருந்தால் நரகம் என்று தீர்ப்பளிக்கப்படுவேன், அவனுடைய ஆற்றலால் தான் சொர்க்கம் நுழைவேன், அவனுடைய ஆற்றலால் தான் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவேன், அவனுடைய ஆற்றலால் தான் நாளை மறுமையில் அவனுடைய திருமுகத்தை என்னால் பார்க்க முடியும் இன்ஷா அல்லாஹ், அவனுடைய ஆற்றல் தான் என் நோயை நீக்க முடியும், அவனுடைய ஆற்றல் தான் என் கவலைகளை நீக்க முடியும், அவனுடைய ஆற்றல் தான் என் பிரச்சனைகளை நீக்க முடியும் என்ற நம்பிக்கை எந்த ஒரு மூமினுடைய உள்ளத்தில் ஆழமாக குடிகொள்கிறதோ, ஃபஹுவ ஹஸ்புஹு, அவன் ஒருவன் அவர்களுக்கு போதுமானவன். அல் கதீரை அறிந்து கொள்ளுங்கள், அல் காதிரை அறிந்து கொள்ளுங்கள், அல் முக்கதிரை அறிந்து கொள்ளுங்கள், அழையுங்கள் அல் காதிர், யா அல் காதிர் என்று அல்லாஹுவை அழையுங்கள். எனக்கு ஆற்றலை கொடு, என்னை பலப்படுத்து, இந்த நோயிலிருந்து குணமாக்கு, இந்த பிரச்சனையிலிருந்து குணமாக்கு என்று அல்லாஹுவை அழையுங்கள். எந்த சோதனையும் சோதனை அல்ல அல்லாஹ் உதவி செய்யும் வரை, எந்த கவலையும் கவலை அல்ல அல்லாஹ் உதவி செய்யும் வரை. அல்லாஹ் தடுத்து கொண்டால், நிறுத்தி கொண்டால் தன் உதவியை, எம்முடைய பாவங்களால், எம்முடைய பிரச்சனை, எம்முடைய அநீதத்தால் அல்லாஹுவை தவிர யாரும் எமக்கு உதவி செய்ய முடியாது, அந்த காதிரை தவிர யாரும் எமக்கு உதவி செய்ய முடியாது. அல்லாஹ் இதை விளங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தருவானாக. அறிஞர்களுடைய கூற்றை கொண்டு முடிக்கிறேன், இந்த உலகத்தில் பலமான மனிதனாக நீ மாற வேண்டும் என்றால், ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள், பலமுள்ள மனிதனாக நீ இருப்பாய். இந்த உலகத்திலே செல்வந்தவனாக நீ மாற வேண்டுமென்றால், உன் கரத்தில் இருப்பதை பற்றி பிடித்துக் கொள், அதை போதுமாக்கிக் கொள், அல்லாஹ் உனக்கு கொடுத்ததிலிருந்து நீ செல்வந்தவனாக இருப்பாய். இந்த உலகத்திலே சிறந்த கண்ணியமுள்ள மனிதனாக நீ வாழ வேண்டுமென்றால், ஃபத்தக்கில்லாஹ், அல்லாஹுவை அஞ்சிக்கொள், கண்ணியமுள்ள மனிதனாக அல்லாஹ் உன்னை ஆக்குவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தன்மைகளோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவான. அல்லாஹுவை அறிந்து அவனுக்கு முன்னால் பணியக்கூடிய, சுஜூதில் விழும்போது அந்த அல் காதிர், அந்த ஆற்றல் உள்ளவனுக்கு முன்னால் விழும்போது அவனை உணர்ந்து விழக்கூடிய, அவனை புரிந்து விழக்கூடிய இந்த ரூஹுக்கு, இந்த உயிருக்கு அவனுடைய பணிவை கற்றுக் கொடுத்து விழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பானாக. சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுப்ஹான ரப்பியல் அஆலா. அல்லாஹ்வே, நீ பரிசுத்தமான உயர்ந்தவன், நீ பரிசுத்தமானவன், நீ புகழுக்குரியவன், நீ உயர்ந்தவன், நீ மகத்துவமிக்கவன் என்று அல்லாஹுவை அழைக்கும் போது அல் கதீர் என்ற தன்மையை நினையுங்கள், அல் காதிர் என்ற தன்மையை நினையுங்கள், அல் முக்கொத்ததிர் என்ற தன்மையை நினையுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இந்த இல்மை அல்லாஹ் பலனுள்ள இல்மாக அல்லாஹ் ஆக்குவானாக. அல்லாஹுவின் மீது அதிகம் நேசம் கொண்டு அவனை அதிகம் பயப்படக்கூடிய மனிதர்களில் ஒருவராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கட்டும். ஜசாகுமுல்லாஹு கைர். இந்த அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு, இந்த கல்வியை தேடுவதற்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கியதற்கு அல்லாஹ் இதனை இந்த செயலுக்குரிய கூலியாக அல்லாஹ் சொர்க்கத்தை உங்களுக்கு காக்கட்டும், நரகத்திலிருந்து உங்களை பாதுகாக்கட்டும். அல்லாஹ்விடத்திலே நானும் துஆ செய்து கொள்கிறேன், நீங்களும் துஆ செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் எம்மை பாதுகாக்க போதுமானவன், அல்லாஹ் எம்முடைய சிரமங்களை நீக்குவதற்கு போதுமானவன். அகூலு கௌலி ஹாதா, அஸ்தகுஃபிருல்லாஹ் லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
0: நேர்கள் இதுவரை வான்மறை தொடர் நிகழ்ச்சியில் உங்களை சோதனைகள் சூழ்கின்றதா என்ற தலைப்பிலான மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள். நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேரமும் தூய இஸ்லாத்தை தூய வடிவில் தந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்களுக்கு கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். 24 மணி நேரமும் இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
2: கேட்டது தினமும் உங்கள் முஸ்லீம் வானொலியில் வான்மறை தொடர். தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
3: ஒரு சஹாபி சிறுநீர் கழிக்க போனாங்க மிக்தாத். தங்க பொட்காசுகள் எடுத்துட்டு வந்தாங்க. நபியவங்க கேட்டாங்க, நீ எப்படி செஞ்சா, எப்படி எடுத்தா, நீ எதுவும் போய் கையை போட்டு எடுத்தியா, இல்ல அந்த எலிதான் எனக்கு குழந்து சேர்த்துச்சு. மையத்தக்கில்லாக யஜல்லஹு மஹ்ரஜா யர்ஸுக்கு மின் ஹைசு லா யஹ்தசிப். யார் தக்வாவை கடைபிடிப்பார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு இப்படியான வழிகளை செய்து கொடுக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கொடுக்க நாடினால் 4 வகையாக கொடுப்பான். 400 வகையும் இருக்கும் அல்லாஹ்வுக்கு. இது விலங்குக்கு லேசுக்காக வேண்டி நான் இதை சொல்கிறேன். அல்லாஹ் எந்த காரணமும் இல்லாமல் கொடுப்பான். சபப்பே இல்லை, ஒன்றுமே இல்லை, மரம் இல்லை, கனி இல்லை, தோட்டம் இல்லை, ஒன்றும் இல்லாமல் அல்லாஹ் தோட்ட காணியை கொடுப்பான், கனிகளை கொடுப்பான், சபபோட கொடுப்பான், காரண காரியத்தோட அல்லாஹ்வுக்கு கொடுப்பான். கொஞ்சமான ஒரு பொருள் இருக்குது, அதை கொண்டு அல்லாஹ் அதிகமாக்கி கொடுப்பான். நேர் எதிரான இடத்திலிருந்து அல்லாஹ்வுக்கு கொடுப்பான். தயவு செய்து இந்த நாளையும் கவனமாக பாருங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கனி வைக்கப்பட்டிருக்கிறது ரூம் இல்லுக்கும். அன்னாலைக்கு ஹாதா, இங்க மரம் இல்லை, யாரும் கொண்டு வர்றதுக்கு வழி இல்லை, ஒன்றுமே இல்லாத இடத்துல அல்லா தாலா கொண்டு கொடுக்கிறான் என்று சொன்னா அன்னாலைக்கு ஹாதா காலத்துவமின் இந்தில்லா, அல்லாட புறத்திலிருந்து கிடைச்சு, அல்லாட புறத்திலிருந்து இது எனக்கு அல்லா தாலா தந்திருக்கிறேன். இதுதான் குரான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லா தாலா கொடுத்தது. இது எங்கால கிடைச்சு, அல்லா தாலா எனக்கு அனுப்பி வச்சான். ஒரு நாள் ரசல்லா அலிசல்லம் ஃபாத்திமா நாயகியோட வீட்டுக்கு போனாங்க. சாப்பிட எதுவும் இருக்குதுன்னா பார்த்து, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, நபிக்கும் பசி அவங்களுக்கும் பசி, வீட்டில் சாப்பிட்றதுக்கு இல்லை. கொஞ்ச நேரம் போச்சு, எங்காலையும் ரொட்டியும் ஒரு கறியும் வந்துச்சு. பேரனுக்கு சொன்னாங்க அப்பாவை கூட்டிட்டு வாங்க. அவங்க கூட்டிட்டு வந்த உடனே நபியவங்க கேட்டாங்க, மகளே எங்காலம்மா, இது அல்லாடபுரத்திலிருந்து சொன்னாங்க. அல்ஹம்துலில்லா, ஏண்ட மகளையும் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்த போல அல்லாஹ் ஆக்கிட்டான் சந்தோஷப்பட்டான். இந்த மகளையும் அப்படி ஒரு நம்பிக்கை உள்ள பெண்ணாக அல்லாஹு தஆலா ஆக்கிட்டான் சந்தோஷம். அப்ப இது மனிதனுக்கு மனிதன் கற்பனைக்கு அப்பால எந்த காரண காரியங்களும் இல்லாம, மரம் இல்ல, தோட்டம் இல்ல, கொண்டு வர்றதுக்கு யாரும் இல்ல, ரூம் உள்ள அடைச்சு வைக்கப்பட்டிருக்கிறான், அங்க அல்லாஹ் தஆலா கனி கொடுத்திருக்கிறான். இது மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டுமில்ல, ஹுபைப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹியான ஹதீஸ்ல வந்திருக்குது, அவர்களுக்கும் அல்லா தாலா திராட்சைகளை, இந்த கிரேப்ஸ்களை அல்லா தாலா கொடுத்தார். அப்ப முதலாவது எந்த சபம் இல்லாம அல்லா தாலா கொடுப்பான், சபவோட கொடுப்பான். அலி ரழியல்லாஹு வந்து கஷ்டத்துல இருந்தாங்க, வீட்டில் கஷ்டமாக இருந்துச்சு, 6 திர்ஹம் வீட்டில் இருந்துச்சு. மிஸ்கின் வந்து கேட்டாரு, கொண்டு போயிட்டு கொடுத்துட்டாங்க. மகன்ட்ட சொன்னாங்க எடுத்துட்டு வாங்கன்னு. ஃபாத்திமா சொன்னாங்க இது மட்டும்தான் இருக்குது, இல்லை கொண்டு வர சொல்லுங்க, கொடுத்துட்டாங்க. கொஞ்ச தூரம் போறாங்க, ஒருவர் ஒட்டகத்தை விற்கிறாரு. எவ்வளோன்னு கேட்டோன்னே 140 திர்ஹம் வாங்கினாங்க. இன்னும் கொஞ்சம் அவங்க போகும்பொழுது அவர் கேட்கிறாரு, எவ்வளவுக்கு விற்கிறீங்க, 200 திர்ஹம் இந்தாங்க வாங்கிக்கோங்க. 140 வாங்கினாங்க, 160 வித்தாங்க. கடன் எடுத்தவர்கிட்ட கொண்டு போயிட்டு 140 கொடுத்தாங்க, 60 வீட்டுக்கு கொண்டு போயிட்டு சொன்னாங்க, மன்ஜா அபில் ஹசனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. யாரு ஒன்றை கொண்டு வருவார்களோ நான் அதுக்கு 10 கொடுப்பேன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நான் இன்னைக்கு 6 அல்லாஹ்வோட பாதையில கொடுத்தேன், அல்லாஹ் எனக்கு இன்னைக்கு 60 தந்துட்டான். சம்பாதிக்கிறதுக்கு விவசாயம் செஞ்சும் சம்பாதிக்கலாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செஞ்சும் சம்பாதிக்கலாம், தொழில் உத்தியோகம் செஞ்சும் சம்பாதிக்கலாம், கடை போட்டும் சம்பாதிக்கலாம், ஆனா அல்லாஹ்வுக்கு கொடுக்கறத கொண்டும் சம்பாதிக்கலாம். அல்லாஹ்வோட பாதையில ஒரு மனிதன் தர்மம் செய்யறதை கொண்டும் இந்த சைடு எங்க அப்படியே மறக்கடிக்கப்பட்டு இருக்குது. இந்த சைடு மறக்கடிக்கப்பட்டிருக்குது, அல்லாஹ்ட்ட கொடுத்து எடுக்கிறது. சஹாபாக்கள் இத பழைய சஹாபி சொல்றாங்க, நான் வந்து இவ்வளவுதான் கொடுப்பேன், எனக்கிட்ட வேற ஒன்றும் இல்லை. நபி அவங்க கேட்பாங்க தபூக்குக்கு, நபி அவங்க கேட்பாங்க கைபருக்கு, நபி அவங்க கேட்பாங்க உஹதுக்கு, ஏதோ கொண்டு வாங்க இருந்தா கொடுங்கன்னு சொன்னா நான் இப்படிதான் கொடுப்பேன். நான் அன்றைக்கு ஒரு புடி கொடுத்தேன், இன்றைக்கு அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் லட்சக்கணக்கில் ஆக்கி வச்சிருக்கிறான்னு சொன்னாங்க. ஒரு சஹாபி மௌத்தாகிறார், மௌத்து கிட்ட அவரு மகனை கூப்பிட்டார், அப்துல்லா மகனே இங்க வா, உக்தல் மதுலூமன், இன்னைக்கு நான் அநியாயமா கொல்லப்பட போறேன், அநியாயமாக கொல்லப்பட போறேன், ஆனா ஹம்மி தைனி, என்ன கவலை, என்ன கடன், நான் என்ன செஞ்சுக்கிறேன் தெரியுமா மகனே, 12 லட்சம் வச்சிருக்கிறேன், 22 லட்சம் கடன் இருக்குது, 12 லட்சம் வச்சிருக்கிறேன், என்ன காணியுடைய பொறுமதி 12 லட்சம், எனக்கு கடன் 22 லட்சம். சுப்ஹான் அல்லாஹ். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தலைப்பு போடுறாங்க, பாபுல் பரக்கத்தில் காசி ஹையன் வ மையத்தன் ஃபி ஹயாத்தி ரசூல் பாத வஃபாத்தி ரசூல். அல்லாஹ்வோட பாதையில போகக்கூடியவருடைய செல்வத்தை அல்லாஹ் எப்படி அதிகரிக்க செய்கிறான், அவருடைய வாழ்நாள்ல அவருடைய மௌத்துக்கு பிறகு, நபியுடைய வாழ்க்கையில நபியுடைய மௌத்துக்கு பிறகு, எல்லா காலத்திலையும். அப்ப ஒரு காலம்ன்றது இல்ல, எல்லா காலத்திலையுமே இது என்ன நடந்துச்சு, அவருக்கு 4 மனைவிமார்கள், ஒவ்வொரு மனைவிக்கும் 8 ஒரு பங்கு கொடுத்தா 4 பேருக்கும் கிடைக்கும், இப்படிதான் அதை கணக்கெடுக்கிறாங்க. 8 ஒரு பங்கு 48 லட்சம், 48 லட்சத்தை 8 பெருக்கினா சுமார் 3 கோடி சொச்சம். இந்த சஹாபி வந்து மௌத்தாகிட்டார், ஷஹீதாக்கப்பட்டுட்டார், யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டுட்டார், ஆனா அவருடைய சொத்தை அல்லாஹ் 5 கோடிக்கும் மேலாக பெருக வைத்தார். என்ன அவருடைய நம்பிக்கை, நான் கொடுக்கறேன் எடுக்கிறதுக்கு, யாருகிட்ட எடுப்பேன், அல்லாஹ் கிட்ட, அந்த நம்பிக்கையோட செஞ்சாதான் அந்த டீலை முடிக்கணும். அரசியல்வாதிட்ட கொடுக்கிறேன், அவருக்கு கொடுக்கிறேன், இவருக்கு கொடுக்கிறேன்ன்றதுல நம்பிக்கை இருக்கிறது போல, பன்மடங்கு நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை, அல்லாஹ் இடத்துல கொடுத்து நான் எடுக்க போறேன்ன்றது வந்துட்டா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுத்தே ஆகுவான், அல்லாஹ் தல கொடுப்பான். ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹுவோட வாப்பா மௌத்தா போயிட்டாங்க, ஷஹீதாகிட்டாங்க. ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்ப கடனாளி, வீட்டில் அனாதைகள், குமரு புள்ளைகள், வாப்பா அப்துல்லா இப்னு அமர் ஷஹீதாக்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டாங்க. ஒரு பக்கம் இவங்க கல்யாணம் முடிக்கணும், மறுபக்கம் வீட்டில் குமருகள், 3வது பக்கம் வாப்பாட கடன், இது எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணணுமே என்ற கவலையில இவர்கள் இருக்கிறாங்க. அதுல அல்லாட பாதையில போறதுக்கு இவர்களுக்கு அழைப்பு வருது, அல்லாட பாதையில வெளியாகி போயிட்டாங்க. திரும்பி வந்து கொண்டிருக்கக்குள்ள நபிக்கிட்ட வந்து சொன்னாங்க, யார சொல்லா நான் திரும்பி போகணும், கொஞ்சம் அவசரமா அனுமதி தாரீங்களா? ஏன் அவசரம் இல்ல, நான் வர, நீங்க அழைப்பு தந்தீங்க, நான் வந்துட்டேன், நான் கல்யாணம் முடிச்சிருந்தேன், மனைவியை விட்டுட்டு வந்தேன், அபிக்கிரன்னு செய்யுமன், யாரை முடிச்சா, கண்ணிய பெண்ணை முடிச்சியா, விதவையை முடிச்சியா? யார சொல்லா விதவையை தான் முடிச்சேன், அல்ல அபிக்கிரன் ஒரு கன்னி பெண்ணை முடிச்சிருக்க கூடாதுன்னு சில வார்த்தைகள் நபி அவங்க சொல்லிட்டு, ஏன் நீ முடிச்சேன்டா, ஏண்ட வீட்டுல வாப்பா ஷஹீதாகி மௌத்தாகின நேரத்துல குமருகள் தான் இருந்துச்சு, எனக்கு வரக்கூடிய மனைவி என்ற அந்த வீட்டையும் கொஞ்சம் சமாளிச்சு கொள்ளணும், அதுக்காக தான் யார சொல்லா அப்படி செஞ்சேன்னு சொன்னான். இது ஒரு விஷயம். மதீனால வந்து இறங்குறாங்க, ஒரு 6 மாசம் போகுது. நபிகிட்ட வந்து சொல்றாங்க, என் வாப்பாவை உகதுல நாங்க அடக்குற நேரம் உன்னத்தரை சேர்த்துதான் அரசுல அடைக்கணும், என்ன மனம் கேக்குது அவரை கொஞ்சம் வெளியெடுத்து தனி அடுக்கிறதுக்கு நீங்க அனுமதி தாரீங்களான்னு கேட்டாங்க. தாராளமா அடக்குங்க. அப்ப ஜனாசா கபர தோண்டினா பல பலண்டு மினுக்கத்தோடு இருக்குது, சில காயத்தோட மட்டும். ரசூலுல்லாஹி அதுக்கு அனுமதி கொடுத்தான். இப்ப இந்த கடனை நீக்கணும் யகூதிகள்கிட்ட போயிட்டு சொன்னா யகூதிகள் பல நிபந்தனைய போட்டாங்க. நபி அவங்க சொன்னாங்க, நீங்க போங்க தோட்டத்துல அந்த பேரிச்சப்பழத்தை அப்படி குமிச்சு வைங்க, நான் வந்து பங்குடுறேன்னு சொல்லி ரசூலுல்லாஹி செல்லம் அவர்களே வந்து பங்கிட்டாங்க. அல்லாஹ் அந்த செல்வத்தை அப்படி பரக்கத்தாக்கி கொடுத்தார். எல்லா கடனாளிகளோட கடனையும் அல்லாஹால நீக்க வச்சார். அப்ப அல்லாஹ் கிட்ட எடுக்கிறதுக்கு எந்த காரணம் இல்லாம கொடுப்பான்? காரணத்தோடு கொடுப்பான். காரணம் வியாபாரமாக இருக்கும், தொழிலாக இருக்கும், கூலி வேலையாக இருக்கும், ஏதோ ஒரு சபபம் கொண்டு அல்லாஹ் தாலா கொடுப்பான். அல்லாஹ் எங்க இருந்து தருவான்னு தெரியாது. மூணாவது, கொஞ்சத்தை அல்லாஹ் அதிகமாக்கிடுவான். கொஞ்சத்து அபு ஹுரைரா ஒரு கிளாஸ் பால அல்லாஹ் தாலா எவ்வளவு பறக்கு தாக்கிட்டான். சாப்பாடு வைக்கப்பட்டிருக்குது அபு பக்கர் ரதியல்லாஹு வீட்டுல, விருந்தாளிகளுக்கு சாப்பிட சொன்னா சாப்பிடுறாங்க இல்ல, பெரிய வாய் தகராறு எல்லாம் ஏற்பட்டுருச்சு. அதுபுறம் அல்லாஹ் தாலா அந்த சாப்பாட்டுல எவ்வளவு பறக்க செஞ்சான்டா, மதீனா வாசிகளுக்கு பங்கிட்டு கொடுக்கப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கந்தக்குடைய யுத்தத்துல சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, இந்த பாருங்க ரொட்டி ஒரிக்குது எவ்வளவு பேருக்கு? ஒரு 10 பேருக்கு. மாமிசம் இருக்குது ஒரு 10 பேருக்கு. சட்டிய துறக்கமானாண்டுங்க, ரொட்டிய சுடவானாண்டுங்க, நானே வர்றேன். அல்லாஹ் தாலா ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அதை சாப்பாடாக்கி கொடுத்தாங்க. கொஞ்சத்தை அல்லாஹ் தாலா அதிகமாக்குவான். கண்ணியமானவர்களே, எதிர்பாராத இடத்திலிருந்து அல்லாஹ் தாலா கொடுப்பான். எதிர்பாராத இடத்திலிருந்து அல்லாஹ் தாலா கொடுப்பான். மனிதன் சிந்திக்க முடியாத இடத்திலிருந்து, எதிர்மாற்றமான இடத்திலிருந்து அல்லாஹ் தாலா உதவி செய்ய நாடும் பொழுது அப்படியும் அல்லாஹ் தாலா உதவி செய்வான். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புக்குள்ள உதவி செஞ்சது போல, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றுக்குள்ள உதவி செஞ்சது போல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த குகையை சுத்தி அந்நியர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தாலா நபி அவர்களுக்கு எதிரான இடத்திலிருந்து உதவி செஞ்சது போல. அப்ப அல்லாட உதவி, அல்லாஹ் நீ எனக்கு உதவி செய் என்று கேட்கும் பொழுதே அல்லாஹ் எனக்கு இப்படியும் தருவான், இப்படியும் தருவான், இப்படியும் தருவான், இப்படியும் தருவான், இப்படியும் தருவான், எப்படியும் தருவான் என்ற நம்பிக்கை எங்கட உள்ளத்துல வரணும் அல்லாட உதவி. அப்ப முதலாவது தீன் சரியான லேசானது. அல்லாஹ் எங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு எதையுமே தரல, நடைமுறைப்படுத்துறதுக்கு சரியான சாத்தியமானது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் உதவி செய்ய நாடினா அல்லாஹ் உதவி செய்யறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் இடத்துல பல வகையான வழிகளை அல்லாஹ் தாலா வச்சிருக்கிறான். எதை கொண்டு அல்லாஹ் தாலா இதை செய்ய போகிறான்னா, எந்த அளவுக்கு மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து நபியுடைய சுன்னாக்களை பேணி அல்லாஹ் சொன்ன விதத்துல நடக்கும் பொழுது அல்லாஹ் இந்த உதவி கிடைக்கும்.
2: கேட்டது தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர். முஸ்லிம் வானொலி, தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
0: அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ், நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ சய்யிஆதி அஃமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم.
4: بسم الله الرحمن الرحيم.

يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة

0: يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما.
1: அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு தஆலாவுடைய பெயர் சொல்லி ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மக்ரிபுக்கு முன்னால் உஸ்தாத் இப்ராஹிம் மதனி அவர்கள் மறுமை நாளுடைய மனிதனின் நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார், ஒரு தலைப்பொண்டு பேசினார். மறுமை நாளுடைய அந்த நிகழ்வுகள் ஏற்படுவதற்கு முன்னால், மறுமை நாள் வருவதற்கு முன்னால் மனிதர்கள் எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு அடையாளம் ஒன்று இருக்குது. மறுமை நாள் வருவதற்கு முன்னால் மனிதர்கள் எதிர்கொள்ளக்கூடிய முக்கியமாக ஈமானுடையவர்கள், முஸ்லீம்கள், மொமீன்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் ஒன்று இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சவாலை மிக பிரதானமான ஒரு அடையாளமாக என்ன செய்தார்கள், எடுத்து சொன்னார்கள். நீங்கள் மறுமை நாள் வரப்போகிற நேரத்தில் என்னென்ன அடையாளங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ நிறைய கிதாபுகள் மறுமை நாளுடைய அடையாளம் தொடர்பாக எழுதப்பட்டிருக்குது அரபு உலகத்தில். அதில் கடைசியாக எழுதப்பட்ட ஒரு மிக முக்கியமான கிதாபு தான் ஷேக் முஹம்மது அல் அரீஃபி, மிகப்பெரிய ஒரு தாயாவாக என்ன செய்கிறார், சவுதியில் இருக்கிறார். அவர் எழுதின ஒரு கிதாபு அஷ்ராத்து சா, மறுமையாளருடைய நிகழ்வுகள் அடையாளங்கள் தொடர்பாக எழுதினது. அதில் மறுமை நாளில் வரக்கூடிய பெரிய அடையாளங்கள் என்று என்ன செய்கிறாரு, அந்த ஹதீஸில் வந்த 10 அடையாளங்களை என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. சிறிய அடையாளமாக 123 அடையாளங்கள் அதில் என்ன செஞ்சிருக்கிறாரு, குறிப்பிட்டிருக்கிறார். அவர் சில ஹதீஸல் அதில் ஹசனுடைய தரத்தில் உள்ள ஹதீஸ்களையும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த ஹதீஸ்களில் நிறைய விமர்சனங்கள் ஹதீஸ் கலையில் இருக்குது. 123 வராது, அதை விட குறவு தான் வரும். எப்படி சுற்றி வளைச்சு பார்த்தாலும் மறுமை நாள் வரப்போகிறது என்பதற்கான அடையாளங்களில் மூமின்களை நோக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் ஒரு கவனப்படுத்திய, அவருடைய சிந்தனையில் ஆழமாக பதிய வச்ச ஒரு மிக முக்கியமான மறுமையுடைய அடையாளம்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாதிரு பில் ஆமாலி ஸாலிஹா ஃபிதனன் கக்திதாஇல் லைலில் முஸ்லிம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்ல அமல்களை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், வேகமாக விரைவாக செய்து கொள்ளுங்கள். நல்ல காரியங்கள், ஈமானை வளர்க்கக்கூடிய விஷயங்கள், ஈமானை பாதுகாத்து தரக்கூடிய விஷயங்கள், இஸ்லாத்துக்கான அடையாளமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், இறையச்சத்தை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய நல்ல விஷயங்கள் இருக்குது, இந்த நல்ல அமல்கள், இதுகளை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, தாமதப்படுத்திடாதீங்க. ஏழுமான வரைக்கும் வேகமாக கிடைக்கிற சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிடாமல் செஞ்சு கொள்ள பாருங்கள், நாளைக்கு பார்ப்போம், புறவு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடாதீங்க, பிற்படுத்திடாதீங்க. ஏனென்றால் ஒரு காலம் வரும், ஃபிதனன், அந்த காலத்தில் குழப்பங்கள் என்ன செய்திருக்கும், அச்சுறுத்தல்கள், நிறைய சவால்கள் இருக்கும். எதுக்கு, நல் அமல் செய்கிறதுக்கு, ஒரு உண்மையான முஸ்லீமாக வாழ்கிறதுக்கு, ஒரு நல்ல மூமினாக வாழ்கிறதுக்கு நிறைய என்ன செய்யும், தடைகள் ஏற்படும். அந்த சவால்களுக்கு தடைகளுக்குத்தான் அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட பேர் என்னது, ஃபிதனன், குழப்பங்கள். நான் ஒரு எப்படி ஒரு ஈமான் உள்ளவனாக வாழ்கிறது, நான் எப்படி என் இறையச்சத்தை பாதுகாத்துக் கொள்வது, நான் எப்படி ஹலால் ஹராம் பேணி சம்பாத்தியத்தில் ஈடுபடுறது, நான் எப்படி என் பிள்ளைகளை ஒழுக்கம் உள்ளவர்களாக, கண்ணியமான பண்புடையவர்களாக, மார்க்க விழுமியங்கள் பேணக்கூடியவர்களாக நான் எப்படி என் பிள்ளைகளை வளர்த்து உருவாக்கி எடுக்கிறது என்று ஒவ்வொரு துறைகளிலையும் கையடிச்சா அதில் பெரிய சவால்கள் இருக்கும், நிறைய குழப்பங்கள் இருக்கும். அவருக்கு அதை சரியாக மெயின்டைன் பண்ணிக்கொள்ள இயலாத அளவுக்கு நிறைய சோதனைகள் என்ன செஞ்சு கொண்டிருக்கும், சுற்றி சுற்றி வரும். அப்போ இந்த மாதிரியான காலம் வாரத்துக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்ப இப்பவே நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, அப்பப்ப உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் வாய்க்குதா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா, அதை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க, அதுல பொடுப்போக்கு காட்டிடாதீங்க, அதை நீங்க சரியா என்ன செஞ்சுக்கோங்க அந்த டைம்ல, அதை முடியுமான அளவுக்கு பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. ஏன்னா இந்த சவால்கள், இந்த குழப்பங்கள், இந்த பிரச்சனைகள் மறுமை நாளுக்கான பிரதானமான அடையாளங்கள். இதை வேற ஹதீஸ்ல சொல்ற நேரத்தில் லா தக்குமுசா சஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பருதி, மறுமை நாள் நிகழாது ஹத்தா தபுஹரல் ஃபிதன். சஹீஹுல் புகாரியுடைய இன்னொரு அறிவிப்பருதி லா தக்குமுசா ஹத்தா தக்ஸுரல் ஃபிதன், பெரும் பெரும் அச்சுறுத்தல்களும் குழப்பங்களும் வெளிப்படாத வரையில், அதிகரிக்காத வரையில், தக்ஸுர்னா அது இன்க்ரீஸ், அதிகரிக்காத வரையில மறுமையினால் என்ன செய்யாது, வராது. அப்போ ஒரு முஸ்லீமுக்கு, ஒரு மூமினுக்கு அவன்ட ஈமானை பாதுகாத்துக் கொள்றது, அவன்ட நல்ல அமலை பாதுகாத்துக் கொள்றது, இஸ்லாம் சொன்ன பேணுதலான வாழ்க்கைய தொடர்ச்சியா கண்டினியூவஸா கொண்டு போறதுக்கு நிறைய சவால்கள் இருக்குது. அது அவன்ட இண்டிவிஜுவல் லைஃப் எடுத்தாலும் சரி, ஃபேமிலி லைஃப் எடுத்தாலும் சரி, சோசியல் லைஃப் எடுத்தாலும் சரி, அவன்ட தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவன் குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டான் சரி, அவன் சமூகத்தோடு புழங்கும் பொழுது எந்த அளவுக்கு மார்க்கத்தை நிலைநாட்டுறது, எந்த அளவுக்கு ஷிர்கில் இருந்து பாதுகாப்பா இருக்கிறது, எந்த அளவுக்கு பிதாத்தில் இருந்து பாதுகாப்பா இருக்கிறது என்று வரும் பொழுது அவனுக்கு ஃபித்னா, நிறைய அச்சுறுத்தல்கள், நிறைய சவால்கள் அவனுக்கு முன்னால் என்ன செய்யும், இருக்கும். எந்த அளவுக்குண்டா சஹீஹ் முஸ்லீம்ல ஒரு அறிவிப்பு வருது, சஹீஹ் முஸ்லீமுடைய ஒரு அறிவிப்பு சொல்லுது எப்படின்னா, அந்த மறுமையுடைய மறுமை நாள் நெருங்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் அவனை ஈமானை பாதுகாத்துக் கொள்ள, அவனை இஸ்லாத்தை பாதுகாத்துக் கொள்ள, ஒரு குழப்பத்துக்கு அடுத்து வரக்கூடிய குழப்பம் எப்படி இருக்கும் என்றா, யுரக்கிக்கு பாதுஹா பாதன், யுரக்கிக்கு பாதுஹா பாதன். ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு குழப்பம் வரும், அந்த குழப்பத்தை நினைச்சு வாழ்க்கையில் இது இது மாதிரி ஒரு பிரச்சனை நான் சந்திச்சதே இல்லையே, ஃபேஸ் பண்ணதே இல்லையேன்னு நினைப்பான். ஆனால் அந்த பிரச்சனைக்கு அடுத்து இன்னொரு பிரச்சனை வரும், முதல் பிரச்சனையில் அவனுக்கு வந்த காயத்தை அப்படி மறக்கடிச்சிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படி இரக்கிக்கு பஅதுஹா பஅதன், ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பிரச்சனையில் மாட்டுவான், அல்லாஹ் சரியா தொழையெல்லாம் இருக்குதே, முறையா தொழுகை நிலைநாட்டையெல்லாம் இருக்குதே, முறையா என் மார்க்கத்தை பேணிக்கொள்ள எல்லாம் இருக்குதே, என்ன புள்ளை நிலைமை வளர்த்துக்கொள்ள எல்லாம் இருக்குதே, என்ன மனைவிய மார்க்க முறப்படி வச்சுக்கொள்ள எல்லாம் இருக்குதே, என்ன சமுதாயத்தோட எனக்கு சுதந்திரமா என் மார்க்கத்தை செஞ்சு கொண்டு போக எல்லாம் இருக்குதே, என்ன தொழிலை என் வியாபாரத்தை ஹலால செய்ய சரியான ஒரு என்ன ஒரு சேலஞ்சா இருக்குது, பெரிய கஷ்டமா இருக்குது என்று ஒரு பிரச்சனையை நினைச்சு வருத்தப்படுவான். ஆனா அந்த பிரச்சனை போயிடும், அதுக்கு அடுத்தது இன்னொரு பிரச்சனை வரும், ஏற்கனவே வந்த பிரச்சனையை நினைச்சு சொல்லுவான், இதோட ஒப்பிட்டு பார்த்தா அது ஒரு பிரச்சனையே இல்லையே, இதோட ஒப்பிட்டு பார்த்தா அது ஒரு இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி பார்த்தா அது ஒரு இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு

0: ஒரு பெரு வடிவம் எடுத்து ஒரே அடியாக வராது. அது எப்படி வரும் என்றார் ரசூலுல்லாஹி? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, ஒரு உவமை உண்டு. எப்படி சொல்கிறாங்கன்னா, கக்கித்தாயில் லைலில் முதலிமி. இப்போ நீங்கள் இரவை பாருங்க, சூரியன் மறைய மறைய கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெளிச்சம் போக போக தான் இருட்டு என்னது கொஞ்சம் கொஞ்சமாக வருதாங்க, டார்க்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தருது. அப்படியே சூரியன் போக முழுமையாக டக்குன்னு டாக் ஆகுதா? எப்படி அந்த காரிருள் என்பது, காரிருள் கடுமையான டார்க்னஸ்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படி இருள் அப்படி சூழ்ந்து இறுக்கமாக ஆகுதோ, இதை போல கொஞ்சம் கொஞ்சமாக ஃபித்னாக்களும் குழப்பங்களும் உங்களுடைய ஈமான பாதிக்கிறதுக்கு வந்து வந்து ஒரு கட்டம் இருக்குது, அது அப்படியே சூழ்ந்துரும், உங்களால் அசை இயலாமல் போயிடும். ஒரு கட்டம் இருக்குது, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் வந்து, அதில் நீங்கள் லூஸ் விட்டு லூஸ் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக எல்லாம் மார்க்கத்தை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்கண்டா, வீட ஆரம்பிச்சிட்டீங்கண்டா, அலுப்பு காட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னால், மார்க்க விஷயத்தை நிலைநாட்ட டயர்ட் ஆகிட்டீங்கன்னு சொன்னால், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து வந்து அப்படி ஒரு காரிருள் போல கடுமையாக மூன்றும், அப்போ உங்களுக்கு ஒன்றும் செஞ்சுக்கொள்ள இல்லாமல் போயிடும். சொல்லிட்டு தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மறுமை நாளுக்கான அடையாளங்களில் வெளிப்படக்கூடிய மிக பிரதானமான ஒரு அடையாளத்தை தான் ரசூலுல்லாஹ் காட்டினாங்க. ஒரு மனிதனுடைய ஈமானுக்கு, ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கைக்கு வரக்கூடிய ஆக பெரிய சோதனையை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வயும்சி காஃபிரா. காலையில், அதிகாலையில், மார்னிங்கில் ஈமான்தாரிமாய் பேசுவான். என்ன செய்வான்? நல்ல தக்குவா உள்ளவனை போல, ஈமான் உள்ளவனை போல பேசுவான், அவ்வளவு பக்குவமாக பேசுவான், ரொம்ப பேணுதலாக பேசுவான். வயும்சி காஃபிரா, அந்த நாள் சாயந்தரம் ஆயிருச்சுன்னா, அந்த நாள் மாலை ஆவிருச்சுன்னு சொன்னா, இவனா இப்படி பேசுறான்னு நினைக்கிற அளவுக்கு என்ன செய்வான், என்ன செய்வான், குஃப்ரியத்தை பேசுவான். வெள்ள காலையில தான் என்ன செஞ்சான், மார்னிங்ல தான் நல்ல ஈமானோட நல்ல இஸ்லாத்தோட ரொம்ப பேணுதலா நல்ல பக்குவமா பேசிக்கிட்டு இருந்தான். இவன் அந்தி நேரம், அந்தி நேரம்னா சாயங்காலம், மாலையில ஈவினிங்ல என்ன செய்வான், அவனை சந்திச்சு பேசுன நேரத்துல, வெள்ளன அப்படி சொன்னேன், காலையில அப்படி சொன்னேன்னா, ஆனாலும் என்ன செய்ய, நிலைமை இப்படி இருக்குது என்று என்ன செய்வான், சர்வசாதாரணமாக குஃப்ரையும் ஷிர்கையும் பேசுவான், சர்வசாதாரணமாக மார்க்கத்துடைய கட்டாய கடமைகளில் அலட்சியம் காட்டுவான், சர்வசாதாரணமாக ஹராமுடைய விஷயத்தில் பேணிக்கை இல்லாமல் பேசுவான். இது ஒரு மனிதன் அந்த சோதனையால் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு முன்னால் வைக்கப்பட்ட அந்த ஈமானிய சேலஞ்சுக்கு என்ன செஞ்சிட்டான், அவன் மாட்டிட்டான், அவனுக்கு அதை நிறைவேற்றி கொள்ள முடியல, அந்த சவாலில் அவன் தோற்று போயிட்டான். இதை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வயும்சி முஃமினன் வயஸ்பிஹு காஃபிரா. மாலை நேரத்தில் நாம் சந்திக்கிற நேரத்தில் என்ன செஞ்சிருப்பான், நல்ல மாதிரி பேசுவான், நல்ல மாதிரி ஈமானோட நல்ல பக்குவமாக நல்ல மார்க்கமாக பேசுவான். ஆனால் அடுத்த நாள் காலையில் அதே ஆளை மீட் பண்ணுற நேரத்தில் என்ன செய்யும், அவனுடைய வாயில இருந்து ஈமானுக்கு புறம்பான, இஸ்லாத்துக்கு விரோதமான, மார்க்க விடயங்கள் அலட்சியமான கருத்துக்களும் வார்த்தைகளும் அவன்கிட்ட என்ன செய்யும், வெளிப்படும் என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த மறுமையினால் நெருங்கும் பொழுது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிற சேலஞ்சை என்ன தெரியுமா, சோதனைகள் எல்லா விஷயத்திலையும் அவனுக்கு வர ஆரம்பிக்கும், பிள்ளையில் வர ஆரம்பிக்கும், மனைவியில் ஏற்பட ஆரம்பிக்கும், கணவனில் ஏற்பட ஆரம்பிக்கும், குடும்பங்களில் ஏற்பட ஆரம்பிக்கும், பொருளாதாரத்தில் ஏற்பட ஆரம்பிக்கும், சமூக சூழ்நிலை கட்டமைப்பில் என்ன செய்யும், ஏற்பட ஆரம்பிக்கும். இது எல்லாத்திலையும் இவன் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகிறானா இல்லையா, இவன் அவனுடைய மார்க்கத்தை ஈமான தூய்மையான அகீதாவை பற்றி பிடிக்கிறானா இல்லையா என்று பார்த்தா, எல்லா பிரச்சனையும் சூழ்ந்து வரும் பொழுது இவன் மார்க்கத்தை பாதுகாக்கிறத விட்டு போட்டு இவன் எந்த அளவுக்கு இவன் நிலைமை மோசமாகிரும் என்றா,
1: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றேன்.

0: பாலஸ்தீனத்துக்கு எதிரான யுத்தம். இது சரியா தவறா?
1: முஸ்லிம்களை விடவும் அழகான முறையில் யுத்தம் செய்கின்ற, முஸ்லிம்களை விடவும் அழகான முறையில் போராடுகின்ற ஒரு சமூகத்தை இந்த உலகத்தில் வேறு எந்த சமூகத்திலும் காண முடியாது. ஒரு சின்ன பாலஸ்தீனத்தின் இளைஞன், ஒரு 7-8 வயசு இருக்கும், இப்ப வந்த ஒரு வீடியோ, சுபஹானல்லாஹ், கட்டடம் எல்லாம் உடைஞ்சி தரமட்டமாக்கப்பட்டிருக்குது. அந்த நேத்தையில் அந்த இளைஞன் அந்த கட்டடத்தில் குந்திட்டு அவர் சொல்றாரு, இந்த வீட்டில் மாத்திரம் 7 பேர்கள் சுகதாக்களாக மாறியிருக்கிறார்கள். நான் இருக்கிற இந்த வீட்டில் 7 உறவுகளை இழந்து அவர்கள் சுகதாக்களாக மாறியதன் பிறகுதான் இந்த பூமியில் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். இதற்கு பிறகு இந்த பூமியில் என்னால் விளையாட முடியாது. கவலையை தவிர வேறு எதுவுமே முடியாது. இந்த இஸ்ரேவர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் சிறுவர்கள் விளங்குவது கிடையாது, சிறுமிகள் விளங்குவது கிடையாது. இவங்கட நோக்கம், நாங்கள் இந்த காசா பகுதியை விட்டுட்டு போய் அவங்கள்ட்ட சரணம் அடைய வேண்டும் என்று தான் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். அது மட்டும் உண்மை. ஒரு காலமும் எங்களுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணை விட்டு நாங்கள் ஒரு காலமும் நாங்கள் பிரிய மாட்டோம். ஏனென்றால் அல்லாஹு தாலா அல் குர்வானிலே சொல்கிறான், மத்தா நசுருல்லா, அல்லாஹுடைய உதவி எப்போது வரும் என்று கேட்கிறார்கள். குல், சொல்லுங்கள், அல்லாஹுடைய உதவி மிக சமீபத்திலே இருக்கிறது என்று ஒரு 6-7 வயது நிரம்பிய ஒரு சிறுவன் சுபஹானல்லாஹ் பேசுகிறான் என்றால், அதற்குரிய காரணம் என்ன தெரியுமா தோழர்களே? அதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அவர்கள் பிரார்த்தனை செய்தார்களே, என்ன பிரார்த்தனை தெரியுமா? தூபா லிஷாம், தூபா லிஷாம், தூபா லிஷாம். ஷாம் பிரதேசத்துக்கு சுப சோபனம் உண்டாகட்டும், ஷாம் பிரதேசத்துக்கு சுப சோபனம் உண்டாகட்டும், ஷாம் பிரதேசத்துக்கு சுப சோபனம் உண்டாகட்டும். சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் யார் ரசூலுல்லாஹ், ஷாம் பிரதேசத்துக்கு சுப செய்தி உண்டாகட்டும் என்று ஏன் சொல்லுகிறீர்கள்? அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷாம் பிரதேசத்தில் தான் வானவர்கள் தன்னுடைய இறக்கைகளை விரித்து கொண்டிருக்கிறார்கள் என்றார். வானவர்கள் எல்லோரும் ஷாம் பிரதேசத்தில் தன்னுடைய இறக்கைகளை விரித்து கொண்டுதான் அங்கே இருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. நீங்க பாருங்க, ஹாக்கிமுல 8554வது செய்தி, அம்ரு இப்னு ஆஸ் அப்துல்லாஹி இப்னு அம்ரு இப்னு ஆஸ் அவர்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னி ரஆய்து உமூதல் கிதாபி, நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவு என்ன என்று கேட்டால், என்னுடைய தலையணைக்கு கீழே இருந்து ஒரு வேதத்துடைய ஒரு தூண் போன்ற ஒன்று அப்படியே போகிறது. வேதத்திலிருந்து ஒரு தூண் போன்ற ஒன்று அப்படியே போகிறது, கனவில் போகிறது. அது எங்கு போகிறது என்று நான் பார்த்தேன், அது ஷாம் பிரதேசத்தை நோக்கி அது போனது. அது ஷாம் பிரதேசத்தை நோக்கி போனது. அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்னல் ஈமான், நிச்சயமாக ஈமான் என்பது ஷாமில் தான் இருக்கிறது. நாங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஈமான பார்க்கிறோமா இல்லையா? 5 வயசு பிள்ளைகள், 6 வயசு பிள்ளை, ஒரு உம்மா டாக்டர், ஒரு உம்மா டாக்டர் வைத்தியசாலையில் இருந்து வார வார பொடிகளுக்கெல்லாம் மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பிள்ளையை தூக்கிட்டு ஓடுறாங்க, உம்மா அப்படியே யதார்த்தமா திரும்பி பார்க்கிறார். சுபஹானல்லாஹ், அந்த பிள்ளை அவடபிள்ளை, அந்த பிள்ளை அவடபிள்ளை, கத்திக்கிட்டு ஓடுறா. நீங்க யோசிங்க, நீங்க சுபஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தில் எந்த உள்ளத்தை அவன் தெரிவு செய்கிறானோ அந்த உள்ளத்தை தான் அவன் சோதிப்பான். ஏன் தெரியுமா? ஒரு 10 வயது நிரம்பிய சிறுவன் இந்த பாலஸ்தீனத்தில் இருக்கிறார். அவங்களோட ஈமானலாம் என்ன தெரியுமா? ஆயுதங்களுக்கு முன்னால் சின்ன சின்ன கற்கள் தான். என்ன காரணம் சொல்லுங்க? நம்பிக்கை. ஏனண்டா, இந்த பூமியில் அல்லாஹ் தாலா யானை படையையும் சின்ன பறவைகளை கொண்டு, சின்ன பறவைகளில் சின்ன கல்லை கொண்டு காப்பாத்தியவன் ரப்பு. பெரும் பெரும் ஆயுதங்களுக்கு முன்னால் சின்ன சின்ன சிறுவர்கள், பெண்கள், இளைஞர்கள், யுவதிகள் தைரியமாக நெஞ்சை கொடுத்து கல்லால் அடிக்கிறண்டா, அவங்கள்ட்ட உள்ள ஈமான் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு 10 வயது நிரம்பிய சிறுவன், பைத்துல் மக்குதஸ் பலஸ்தீனத்திலே இருக்கிறார். ஒரு வெளிநாட்டில இருந்து ஒருவர் போய் கேட்கிறாரு, நீ நம்ம நாட்டுக்கு வந்துடுவாப்பா, எங்கட நாட்டில் வந்தா நிம்மதியா வாழலாம் அப்படின்னு சொல்றார். அந்த சிறுவன் கேட்கிறான், நான் உங்களோட நாட்டுக்கு வந்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டான். உனக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும், நல்ல ஆடைகள் கிடைக்கும், நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல கல்வி கிடைக்கும், நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும், என்னோடு வந்துடு நம் நாட்டுக்கு சென்றிடலாம் அப்படின்னு கேட்கிறார். அந்த சிறுவன் கேட்டான், உங்களோட நாட்டுக்கு வந்தால், உங்களோட நாட்டுக்கு வந்தால் முஜாஹிது என்ற பட்டம் கிடைக்குமா, ஷஹீது என்ற பட்டம் கிடைக்குமா, எல்லாமே கிடைக்கிறதே. உங்களோட நாட்டுக்கு வந்தால் அல்லாஹ்வுடைய தீனுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வாழ்ந்து மரணித்து போன அந்த சுஹதா என்று சொல்லுகின்ற பட்டம் எனக்கு கிடைக்குமா சொல்லுங்கள். உங்களோட ஊர்ல கிடைக்காது, எந்த ஊர்ல அந்த பூமி கிடை, எந்த ஊர்ல அந்த பட்டம் எனக்கு கிடைக்கும், அது போதும் அப்படின்னார். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யோசித்து பாருங்க நீங்க, சுபஹானல்லாஹ். அங்கு உள்ள ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஈமான் என்பது ஷாமில் தான் இருக்கிறது, ஈமான் என்பது ஷாமில் தான் இருக்கிறது. அந்த ஈமான கண் கூடாக நாங்க பார்க்கிறோம். யா ரப், அங்கு யார் யாரெல்லாம் இடிபாடுகளுக்குள் அம்பிட்டு, யார் யாரெல்லாம் தாக்குதலுக்குள் அம்பிட்டு மரணிக்கிறார்களோ அத்துணை பேருடைய பாவங்களையும் யார் புனி மன்னித்து, அத்துணை பேர்களுக்கும் சுகதாக்களுடைய அந்தஸ்தை கொடுத்து, நாள மறுமையிலே நபிமார்களோடும் சுகதாக்களோடும் ஒன்றாக வாழுகின்ற அந்த உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹு தாலா அந்த ஷாம் பிரதேச மக்களுக்கு அல்லாஹு தாலா கொடுக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. திருமிதியிலே 2192 செய்தி, அகமதில 20361 செய்தி, ரசூல்லா சொல்றாங்க, இதா ஃபசத அஹுலு ஷாம், ஷாம் வாசிகள் கெட்டுவிட்டால், ஃபல ஹைர ஃபீக்கும், உங்களில் எந்த நலவும் இருக்காது. ஷாம் வாசிகள் கெட்டுவிட்டார்கள் என்றால், ஷாம் வாசிகள் அழிந்து விட்டார்கள் என்றால் உங்களுக்குள் எந்த ஒரு நலவும் இருக்காது என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏண்டா ஷாமுல தான் ஈமான் இருக்கும், அங்கு ஈமான் பால்படுத்தப்பட்டு, அங்கு ஈமான் இல்லாமல் போனால் உலகத்தில் வேறு எங்கும் ஈமான் இருக்காது என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க. லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி மன்சூரின், ஒரு சமூகம் இந்த பூமியில் இருந்து கொண்டே இருக்கும், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடக்கூடிய ஒரு சமூகம் இருந்து கொண்டே இருக்கும், அவர்கள் யாருடைய பழி சொல்லுகளுக்கும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள் என்று சொல்லுகின்ற செய்தியை நானும் நீங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திருமிதியில 2217, அகமதில 4536 செய்தி, சதஹ்ருஜு நாருன் ஃபி ஆகிரி ஸமான், கடைசி காலகட்டத்தில் ஒரு நெருப்பு அப்படியே மக்களை எல்லாம் விரட்டி கொண்டு வரும். ரசூலுல்லாஹ் சொல்ற போது சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் ஃபமாதா தஅமுருனா, அந்த நேரத்தில் எங்களுக்கு என்னத்தை ஏவுறீங்கன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலைக்கும் பிஷாம், ஷாம் பிரதேசத்தை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இவ்வளவு சிறப்பித்து சொல்லப்பட்ட ஒரு பூமி இந்த பலஸ்தீனம், பைத்துல் மக்தஸ், இந்த ஷாம், டமஸ்கஸ், காசா பகுதிகள் இன்றைக்கு இரத்த கலரிகளாக மாறிக்கொண்டு சிறுவர்களும் பெண்களும் கொத்து கொத்தாக கொலை செய்கிறார்களாக இருந்தால் ஒன்று மாத்திரம் உறுதி என தெரியுமா? சில நேரம் நம்ம பார்க்கக்குள்ள அவங்களோட ஷோல்கள், அவங்களோட ஆடைகள் சில நேரம் விலகியிருக்கலாம், அல்லது மார்க்கத்துக்கு முரணான சில காரியங்களை அந்த மக்கள் செய்யலாம். ஆனால் ஒரு செய்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சில நேரங்களில் பலஸ்தீனத்தின் உறவுகள் மார்க்கத்துக்கு முரணான சில செய்திகளை செய்யலாம். என்னப்பா இப்படியெல்லாம் மார்க்கத்தில் இருக்குதான்னு நம்ம பார்க்கலாம். ஆடா ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொன்னாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா இந்த யூதர்களின் மீதும், இந்த கிறிஸ்தவ நசாராக்களின் மீதும் அல்லாஹு தாலா முஸ்லீம்களுடைய பாவங்களை எடுத்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் செய்வான், இவர்களுடைய தலையில் அல்லாஹ் போடுவான் என்ன, முஸ்லீம்களுடைய பாவங்களை எல்லாம் தூக்கி அல்லாஹு தாலா இந்த சமூகத்தின் மீது அல்லாஹு தாலா போடுவான் என்னாங்க. அவங்கள அல்லாஹு தாலா மன்னித்து இவங்க செய்கிற அட்டகாசத்துக்கும் அநியாயத்துக்கும் அல்லாஹு தாலா இவர்களுக்கு நரகத்தை கொடுத்து அவர்களுக்கு சுவர்க்கத்தை கொடுப்பான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரியிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட ஒரு பூமி, இப்படிப்பட்ட பூமியில் வாழுகின்ற மக்கள் இன்றைக்கு அல்லொன்னா கொல்லொன்னா துன்பத்துக்கு ஆளாகி இன்றைக்கு பல ஜனாசாக்கள் எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு வைத்திய சாலைகள் தாக்கப்பட்டு இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒன்று மட்டும் உண்மை, இன்று இல்லாவிட்டாலும் இன்ஷா அல்லாஹ் என்றோ இந்த பைத்துல் மக்தஸ் முஸ்லிம்களுடைய கைக்கு வருவது என்பது நிச்சயமானது. அதில் சந்தேகமே கிடையாது தோழர்கள், அதில் சந்தேகமே கிடையாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வெற்றி நிச்சயம் மிக சமீபத்தில் இருக்கிறது. ஆனால் நம்மட கடமை என்னென்றால் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்வோம், அந்த மக்களுடைய ஈமானை பார்த்து பொறாமைப்படுவோம், அந்த மக்களுடைய அந்த முஜாஹிதீங்கள் என்ற அந்த பட்டியலில் தான் இடம்பெற வேண்டும் அந்த நோக்கத்தோடு போராடுகிறாங்களே ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, யார் ஒருவர் இந்த பூமியில இஹ்லாஸோடு தான் ஒரு முஜாஹிதாக மாற வேண்டும் என்று துஆ கேட்கிறார்களோ அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த பூமியில் நிச்சயம் அதை கொடுப்பான. நாங்கள் நமக்கு பயம், நம்ம துவா கேட்க பயம், நம்ம வெட்டுண்டு குத்துண்டு அல்லது அப்படி மௌத்தாயிடுவோம்னு பயம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ஒருவர் அப்படி தூய்மையான யா அல்லாஹ் எனக்கு முஜாஹிதை தந்துவிடு, சுவதாக்களுடைய பட்டியலில் என்னை ஆக்கிவிடு என்று ஒருவர் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான். நாங்கள்
0: பாலஸ்தீனத்துக்கு எதிரான யுத்தம் உலகத்துடைய பார்வையில் இது சரியா தவறா? விசேட தொகுப்பு. நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். அழிவுகள் அதிகம் நிறைந்த மாதம் என்ற தலைப்பிலான மார்க்க சொற்பொழிவை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அல் ஹாபில் அலி அகமது ரஸாதி அவர்கள்.
2: அது பூகம்பத்தால் இறங்கலாம், வெள்ளத்தால் வரலாம், காற்றால் வரலாம். சூரத்துல் ஹதீதில் அல்லாஹ் தெளிவுபடுத்துறான், இந்த சொர்க்கம் கிடைச்சிட்டா அதுதான் அப்பா ஃபதுல். உலகத்தில் இஸ்லாத்தை பின்பற்றுறவங்க சும்மா இஸ்லாத்தை பின்பற்ற நல்லா விளங்கும். குர்ஆன பாடமாக்குறாங்களா, உட்கார்ந்து ஹாஃபிஸ் ஆகுறாங்க, குர்ஆன ஓதி ஓதி 24 மணிக்கு நேரம் ஓதி குர்ஆன பாடமாக்குறாங்க. தொழில் இல்லாமே குர்ஆன பாடமாக்குறாங்க, ஜொப்புக்கா அதுக்கு சம்பளம் இல்லையே, குர்ஆன பாடமாக்கின தஹஜ்ஜ தொழுறாங்க எழும்பி எனதுக்கு சம்பளமா? அல்லாஹ் கொடுக்கிற சொர்க்கம் இருக்கிற சகோதரர்களே, அதை நினைச்சுதான் இபாதை செய்யற. அதனால இஸ்லாத்தை பின்பற்றுறது வீணல்ல சகோதரர்களே, மார்க்கத்தில் உறுதி அடைகிறதுக்கு அல்லாஹ் வாக்களிச்சிட்டான், தருவேன் இன்ஷா அல்லாஹ். நீங்க மத்த மதத்தினர்களை படிச்சு பாருங்க, எங்கட இந்த குத்துபா ஆன்லைன்ல போகும்போது எத்தனை காஃபிர்கள் இதுக்கு எதிராக எழுதுவாங்க தெரியுமா? சென்ற வாரம் முந்தைய வாரம் எல்லாம் பயான்கள் எவ்வளோ எதிர்த்து எழுதுறாங்க, ஏன் எழுதுறாங்க, அவங்களுக்கு என்ன நடந்துட்டு, அவங்களும் குர்ஆன் வாசிக்கிறாங்க, ஜும்மாக்களை கேட்கிறாங்க. இந்தியாவை சேர்ந்த ஒருவர் மிக காரசாரமா எழுதிட்டு வர்றாரு, என்ன எழுதுறார், ஓண்ட இஸ்லாம் பொய். இதுதான் அவரோட வாதம், இஸ்லாம் பொய் என்கிறதுக்கு அவர் கொண்டு வர ஆதாரம் குர்ஆன் ஆயத்துல. குர்ஆன் ஆயத்தை நாங்க உலமாக்கள் ஓதுறத்தை அவர் ஓதிருக்கார்டா, உலமாக்கள் ஓதுறத்தை அவர் ஓதிருக்கார், என்னத்துக்கு ஓதிருக்காரு தெரியுமா, இஸ்லாத்தை எதுக்கு, இஸ்லாத்தை எதிர்க்கிறதுக்கு ஓதிருக்கார் அவர். அல்லாஹ் போய் ரசூலுல்லாஹ் போய், நாங்க என்ன ஒன்றுக்கும் பதில் சொல்லல, ஏனென்றா அவருக்கு ஒரு முடிவு ஒன்று இருக்கு. அவர் ஆராய்ச்சி செய்து செய்து செய்து இஸ்லாம் பொய் என்று கடைசியாக வரும் பொழுதுதான் நாங்க அவரை பிடிப்போம். நான் எங்க முஸ்லீம்களுக்கு ஏன் சொல்றேன்டா, இஸ்லாத்தை எதிர்க்கிறதுக்கு இவ்வளவு அறிவு தேவைண்டா, படிச்சிருக்கிறார் படிக்கிறார், அல்லாஹ் ஒரு நாளைக்கு நேர்வழியை கொடுப்பான். நான் சொல்றேன் எங்களுக்கு எவ்வளவு உறுதி ஓடும், இதில் நாம எவ்வளவு உறுதி அடையணும் சகோதரர்களே. உலமாக்கள் உலமாக்களை விட்டு சமூகம் தூரமாகும் பொழுது இஸ்லாத்தை விட்டு தூரமாகிடுவோம். எப்ப உலமாக்களுடைய தொடர்பு இல்லாம போமோ சகோதரர்களே, கொஞ்சம் கொஞ்சமா ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் இஸ்லாத்தை விட்டு தூரமாகும். இஸ்லாம் ஒரு கசப்பா மாறிடும். அல்லாஹ் வாக்களித்ததெல்லாம் இதெல்லாம் எங்க நடக்க போகுது, சூரத்து ரஹ்மான் ஆகுது, சூரா வாக்கிய ஆகுது, ஒரு சூராவை பார்க்கிற சந்தர்ப்பம் கிடைக்கலையே சகோதரர்களே. அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான்ங்கிறத பார்க்கிற சந்தர்ப்பம் கிடைக்கலையே. இந்த சூரத்து ரஹ்மான்ல அல்லாஹ் எங்களுக்கு தார சொர்க்கம் எப்படிப்பட்டது, தவாதா அஃப்னான், கிளைகளுடைய மரக்கிளைகளால நிறைஞ்சிருக்கும். فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. மனித ஜின்களே உங்களால பொய்ப்பிக்கலும் அல்லாஹ் கேட்கிறார். فِيهِمَا عَيْنَانِ تَجْرِيَانِ, ரெண்டு ஊற்றுகள் ஓடிக்கொண்டிருக்கும் உடைய சொர்க்கத்து. فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. மனித ஜின்களே உங்களால பொய்ப்பிக்கலுமா அல்லாஹ் கேட்கிறார். ஒருத்தர் தொழல் பொய்ப்பிக்கிறாரா இல்லையா, இஸ்லாத்தை பின்பற்றல் இல்லண்டா, சரி அல்லாஹ் நீ சொல்றது போய் அப்படிதான் சொல்றாரு. அவ்வளவு மார்க்கத்தை பின்பற்றல் இல்லண்டா, அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, யா அல்லாஹ் நீ சொல்றது போய் நாங்க பின்பற்றுறதா சரி. அல்லாஹ் கேட்கிற 31 தடவை ஒரே வார்த்தை அல்லாஹ் மீட்டி மீட்டி கேட்கிறார். என்ன கேட்கிறார், பொய்ப்பிக்க போறீங்களா, சொர்க்கத்தை பொய்ப்பிக்க போறீங்களா, நரகத்தை பொய்ப்பிக்க போறீங்களா, மார்க்கத்தை பின்பற்றாதவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான்னு எங்கேயா சொல்லியிருக்கான சகோதரர்களே. என்ன வாழ்க்கையில இஸ்லாம் இல்லை ஆனா சொர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ் எப்படி சொல்றீங்க தெரியுமா, சூரத்து ரஹ்மான்ல ஃபயௌமைதின் லா யுஸ்அலு அன்ஸம்பி இன்ஸும் வலா ஜான். அல்லாஹ் சொல்றான் கியாமத்துடைய நாள் எழுப்பாட்டி வச்சு நீங்க என்ன பாவம் செஞ்சீங்கன்னு கூட நாங்க கேட்க மாட்டோம். நீங்க தொழுதீங்களா தொழலியா இந்த கேள்வியே இல்லை. அப்படின்டா சகோதரர்களே, எங்கட அடையாளத்தை வச்சு அல்லாஹ் கண்டுபிடிச்சிருவான். பாவிகள்கிட்ட ஒரு வகையான நாத்தம் வரும் கபர்ல நிரம்பினதோட, தொழாதவங்கள்ட்ட ஒரு நாத்தம் உண்டு வரும். அந்த நாத்தம் இருக்குதே, அந்த நாத்தத்தை வச்சு மனுஷர் மைதானத்திலே கண்டுபிடிச்சிருவாங்க இவன் பாவி. ரெண்டாவது கண் நீலமாயிரும், கண் சுர்கா, கண் நீல கலர் ஆயிரும். நாங்க என்ன பாவம் செஞ்சோம் என்று உலகத்துக்கு தெரிய தேவை, அல்லாஹ்வுக்கு தெரியும். நான் இஸ்லாத்தை பின்பற்றல, என் மனைவி என் பிள்ளைகள் சின்ன இன்பங்களை உலகத்தை கண்டுட்டு அப்படியே அதுக்கு பின்னுக்கு போயிடும். அதிகமானவங்க சொல்லக்கூடிய வார்த்தை தான் இஸ்லாத்தை பின்பற்றி கேளுமா, இவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 18 வருஷம் நோயாளியாக இருந்து இஸ்லாத்தை பின்பற்றினோம். நோயாளிகள் கூட காரணம் சொல்லல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆட்சி செய்து கொண்டு இஸ்லாத்தை பின்பற்றினோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துட்டு இருந்த மனைவி அப்படியே எங்கள்கிட்ட மனைவி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த சக்தி, ஒரு இரவுல 99 மனைவிமான ஒன்று சேர்ந்தார். அரசரே, அரசர் உலக ஆட்சி செய்தவர், 99 மனைவியோட ஒன்று சேர்ந்தும் சுபதுலாம் விட்டாங்களா. எடுத்து பாருங்க ஹதீஸ், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீன்ல இருந்து ஏறுவாங்க, எதுல பிளைட்ல, அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான் தட்டு ஒன்று பிளைட், அது அப்படியே தூக்கும். பகல் சாப்பாட்டுக்கு வருவாங்க எங்க, பலஸ்தீன்ல இருந்து சிரியாவுக்கு வந்துடுவாங்க. இரவு சாப்பாட்டுக்கு வருவாங்க ஆப்கானிஸ்தான். சும்மா வாழ்ந்தவர் அல்ல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஆனா அல்லாஹ்வை மறந்தாங்களா. எங்களுக்கு 2 ஜீப்பும் 2 டொரண்டோல வீடும் கொஞ்சம் கூட்டாளி மாறும் கொஞ்சம் $1 கோடி கண்டா நாங்க சொல்றோம் இஸ்லாம் தேவையில்லை, எங்களுக்கு இது பெரிசாய். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆண்டுட்டு தொழுதவர் சகோதரர்களே. அல்லாஹ்விடத்துல காரணம் சொல்லல. சரி,
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பு அண்டிய பிரதேசங்களிலும் மஹரி தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
3: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம் அன்னசரணை வழங்குவது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி, கல்முனை.

0: هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلي وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொர்க்கம், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு என்ன நரகம்? உண்டா வாழ்ந்தவங்களே எல்லாம் விட மாட்டேன். இப்ப நீங்க உங்களோட மனைவியை பாதுகாப்பீங்களா, ஊரை பாதுகாப்பீங்களா? லூத் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு கெஞ்சி பார்த்தாங்க, இந்த மகனை பாதுகாப்பு. அல்லாஹ் சொன்னான், உங்களோட மகன் உங்களோட மகன் அல்ல. தங்கள் ஏன் இஸ்லாம் இல்லை என்னைய மிக்க சகோதரர்களே? ஆகவே இஸ்லாத்த உறுதி அடையும், தொழுகையில உறுதி அடையும், மார்க்கத்தில் உறுதியாக. மற்றவங்களை பார்க்காதீங்க, தயவு செஞ்சு. அவன் அவ்வளோ சம்பாதிக்கானே, இணைத்த இல்லையே, விடுங்க. துன்யா கோடி கணக்கை வச்சுட்டு கண்ணை பொத்தின ஒன்றிருக்கார். சல்லி பிரயோஜனம் அளியல், தங்கம் பிரயோஜனம் அளிக்கல். كم تركوا من جنات وعيون وزروع ومقام كريم ونعمة كانوا فيها فاكهين. الله சொல்றாரு, எவ்வளவு கோடி கணக்கு விட்டுட்டு போயிட்டீங்க. துன்யாவுக்காக தொழுகை தியாகம் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் தூக்கம், சுபோ கிளம்பு. அல்லாஹ் வாகனம் தந்திருக்கானே இல்லையா, பள்ளிக்கு போ. சுபோக பள்ளியில தொழும்ப போய் இல்ல. நீங்க வின்டர் வாங்க, வின்டர்ல எல்லாம் செய்யறோமா இல்லையா? சகோதரர்களை தியாகம் செய்யுங்க, அல்லாஹ் நிச்சயமா சொர்க்கத்தை தருவார். அல்லாஹ் இந்த வாக்குறுதிகளை நம்பித்தான் நாங்க பூமியில, எங்களுக்கு சந்தேகம் இல்லை. சந்தேகம் யாருக்கு? காஃபிருக்கு. இஸ்லாத்தை பின்பற்றுவோமா இருந்தா நூத்துக்கு நூறு வீதம் பின்பற்றணும் சகோதரர்களே. 50% கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்கு வாங்க, 70% கொஞ்சம் கொஞ்சம் ஹராம் இருக்கிறா வாழ்க்கையில விடுங்க. சில நல்லடியார்கள் உலகத்தை வாழ்ந்திருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு வெள்ளிக்கிழமை 10,000 செலவா தோதுவாங்க. எவ்வளவு பொறாமப்படணும் நாங்க, எங்களுக்கு ஒரு 100 செலவா தோதது. நாங்க கூட்டாளிமா, நாங்க காரணம் சொல்றாரு, எங்களை பழுதாக்கி நான் கூட்டாளி. 100 செலவா தோத நேரம், 5 நேரம் தொலை நேரம் இல்லை, செலவா தோது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சகோதரர்களே லட்சக்கணக்கு சதக்கா கொடுத்த நல்லடியார் இருந்திருக்கிறான், இன்றும் இருக்கிறான். வெள்ளிக்கிழமையானா அவனோட வீட்டுல அடுப்பு வச்சு சமைச்சி நூத்துக்கணக்கான ஃபக்கீருக்கு சாப்பாடை கொடுத்து கூட ஜும்மாக்குவா இன்னும் இருக்கிறார். வாழ்றாங்க உலகத்தில், நல்லது செஞ்சுட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தொத்தர் மௌத்தானார் துருக்கியொத்தர் ஜப்பான்ல 100,000 பேர் அவரோட கையில் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். எங்களுக்கு ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு எடுக்கிறது கஷ்டம். 100,000 பேர் எடுக்கிறா, எவ்வளோ தியாகம் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ செஞ்சுட்டு மௌத் ஆகிட்டாங்க சகோதரர். ஒரு யகூதி ஒன்று இருந்தார், முஹைரீக், அவரோட பேர் முஹைரீக். அவருக்கு 7 தோட்டம் இருந்தது மதீனாவில். நபி அவர்கள்ட்ட வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் உகதில மவுத்தானா இந்த ஏழு தோட்டத்தை நீங்க எடுக்கலாம். அதே மாதிரி உகதில மவுத்தாயிட்டார். நபியோங்க சொன்னாங்க சிறந்த யகூதி முஹைரி கேட்டார். அந்த ஏழு தோட்டம் வக்குஃபாயிட்டு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆகவே கொஞ்சம் யோசி. வாழ்க்கை என்கிறது மக்கள் சொல்லி தந்ததல்ல, வாழ்க்கை என்பது குர்ஆன் சொல்லி தந்தது. வாழ்க்கையை வச்சு சகோதரர்களே நாங்கள் ஒரு நாள் நரகவாதியாக மாறக்கூடாது. எந்த கூட்டாளியும் வரமா, நோயோடு வந்தா விலங்குதான் எங்களுக்கு. ஒரு தலைவலி வந்ததால கூட்டாளியான தலைவலியை போக்கணுமா? எங்களுக்கு ஒரு கேன்சர் வந்து எங்களை கூட்டாளியால செய்யணுமா? கேன்சருக்கு எங்களோட மனைவியால கூட அவனும் சேர்ந்து ஆளுகிறாள். உங்களுக்கு ஒண்ணு செய்ய, டாக்டர் கையை விரிச்சுட்டார். அப்ப கபூர்ல யார் என்ன செய்ய போறார்கள்? ஆகவே சகோதரர்களே, சிந்திப்பவர்களுக்கு சைக்கினை போதும் என்பார்கள், மடையர்களுக்கு கல்லால் அடித்தாலும் விலங்க. வரக்கூடிய டிசம்பர் மாதம் உங்களுக்கு தெரியும், உலகத்திலே அல்லாஹுடைய அதாவுகள் இறங்கிய மாதம். கவனத்துல வச்சுக்கொள்ளணும் இதை. ஏன் அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருப்பதாக வாதாடிய மாதம் தான் டிசம்பர். மிக கவனமாக காலத்தை கழிக்கும். எங்க எந்த நாட்டில் அல்லாட அதா பிறங்குமோ சொல்ல தெரியாது. அதா பிறங்கினா முடிச்சு. அது பூகம்பத்தால் இறங்கலாம், வெள்ளத்தால வரலாம், காற்றால வரலாம். நாங்கள் அதாவிட மாட்டிக்கொள்ளக்கூடாது. அதா ஏன் வரும்? பாவம் அல்லாட அதாபுல ஆக கடினமான அதாப் இறங்கின யாருக்கு தெரியுமா? கே லெஸ்பியனுக்கு. இவங்களுக்கு தான் அல்லாட கடுமையான அதாப் இறங்கியது. இந்த கேய போல பாவம் உலகத்தில் உண்டு இல்லை. இந்த லெஸ்பியனை போல பாவம் இருக்கிறதே சகோதரர்களே, அல்லாஹ் சூரத்து தூர்ல சொல்லிட்டான். பொய்ப்பிச்சான், பொய்ப்பிச்சாங்க. ஆண் கல்யாணம் முடிச்சு காட்டினாங்க. அல்லாஹ் எவ்வளவு சொன்னான் செய்யாத. பெண் கல்யாணம் முடிச்சு காட்டினாங்க. அல்லாஹ் சொன்ன செய்யாத, இல்ல நாங்க செய்வோம். என்ன செஞ்சா? அல்லாஹ் என்ன செஞ்சான் சகோதரர்களே? அல்லாஹ் அப்படித்தான் அப்படியே கொடுப்பா சந்தர்ப்பத்தை. இன்னைக்கு சொல்றாங்க கே நல்லா வாழ்றானே அப்பா கல்யாணம் முடிச்சு, லெஸ்பியன் நல்லா வாழ்றாளே கல்யாணம், அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் எப்படி கொடுத்தா தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத் இஸ்ராபீல் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் நல்ல பசுந்தான பொடியனாக்கி அனுப்பினான். என் அதான தேவை ஆம்பளை பாவம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தையும் பாவத்துக்கு கூப்பிடுறது. அல்லாஹ் அப்படிதான் செஞ்சான். நாலு மலக்குகள் வாராங்க. எப்படி வாராங்க? எப்படி வாராங்க? இப்ப அழகான வாலிபனுடைய தோற்றத்துல வாரா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராபீல் அலைஹிஸ்ஸலாம், எப்படிப்பட்ட மலக்கு. இப்ப லூத் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த இடம் சத்தூம். சத்தூம் எங்க இருக்கு? ஜோர்டான்ல, டெட் சி என்று சொல்றோமே, இங்கதான் வாழ்ந்து. இப்ப இவங்க மனித தோற்றத்துல வாராங்க. ஏன் மனித தோற்றத்துல வந்த தெரியுமா? அவன் இந்த கேக்கு வந்து அழகான ஆண்களை கண்ட இருக்கல. அழகான ஆண்களை யாரா இருந்தாலும் அவன் பிடிக்கதான் பார்ப்பான். லெஸ்பியனுக்கு அப்படிதான், அழகான பெண்ண கண்ட இருக்கல. இப்ப என்ன செய்யறாங்க? இந்த நாடு மலக்குகளும் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சத்தூமுக்கு வர முந்தி பலஸ்தீனுக்கு தான் வராங்க. முதல் பலஸ்தீன்ல யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாராவும் வாழ்றாங்க. ஊட்டுக்கு வந்ததோட சலாம் சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க தெரியாத மூஞ்செல்லாம் வருது. ஹல் அதாக ஹதீது லைஃப் இப்ராஹிம் அல் முக்ரமீன் இத்தஹரு அலைஹி ஃபகாலு சலாமா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் ஊட்டு கூப்பிட்டாங்க. கால சலாமும் கௌமும் முன்கரூன். அப்ப நாலு பேர் உட்கார்ந்துட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பழக்கம் ஒன்று, நல்லா விருந்து கொடுப்பாங்க சாப்பாடு. யாருன்னு பார்க்க மாட்டார், யாருன்னே தெரியாது. நாலு பேரும் உடனே ஓடி போய் என்ன செஞ்சாங்க? ஒரு மாட்டொண்ட அறுத்து பொறிச்சு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. முன்னு கோழிய பொறிங்க இல்ல, ஒரு மாடு மாட்டை கொண்டு வந்து வச்சுட்டு சாப்பிட மாட்டீங்களா? எப்படி விருந்தாளியை பார்த்து சாப்பிடுங்கன்னு கூட சொல்லப்படலாம். அதுவும் ஒழுக்கத்துக்கு மாற்றமா? விருந்தாளி விருந்தாளியை பார்த்து சொல்லணும் அலாதா குரு, சாப்பிட மாட்டீங்களா? அவ்வளோ ரஹ்மத்தை கொண்டாடுறது தான் விருந்தாளி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் படிச்சு தந்தார் சாப்பிட மாட்டீங்களான்னா கை வருது இல்லை. ஏன் கை வருது இல்லை? மலக்கு. அப்பதான் விலகி கொண்டாங்க மலக்கு. நாலு பேரும் மலக்குகள் வந்திருக்கிறாங்க. உடனே சொன்னாங்க, நாலு மலக்குகளும் அல்லாஹ் அனுப்பினான் உங்கள்ட்ட, உங்களுக்கு ஒரு நல்ல அறிவுள்ள பிள்ளை ஒன்று கிடைக்கும் நன்மாராயம் சொல்லி. யாரு? இசாக் அலைஹிஸ்ஸலாம். அப்ப சாரா உள்ளுக்கு இருக்கிற அவுட் உள்ளுக்கு. இதெல்லாம் கேட்டதோட சாரா வெளியே வந்து கேட்டா, இதுவரை பிள்ளை பெக்காத வயசாளி இப்ராஹிம், இவருக்கு கிடைக்குமா பிள்ளை? ஓ கிடைக்கும். சரி, எல்லாம் முடிஞ்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க நாலு பேரு, கால ஃபமா கத்புக்கும் ஐயுஹல் முர்சலூன், சரி எந்த போ வந்தீங்க நீங்க? அப்பதான் சொன்னாங்க, அல்லாஹ் எங்கிற லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை அழிக்க அனுப்பியிருக்கிறார். இப்ப நாலு பேரும் போயிட்டாங்க. இப்ப எங்க போறாங்க? சத்துமுக்கு போயிட்டாங்க. நல்ல அழகான வாலிபருடைய தோட்டத்தை போயிட்டாங்க. இப்ப லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு தெரியும் தானே, நாலு விருந்தாளி வந்திருக்காங்கன்னு தெரியும், அழகான கொடிய மரபு. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு தெரியாது, வந்தது மலக்கு. இவள் என்ன செஞ்சால், ஊர்ல உள்ள பொடியமாருக்கு சொன்னால், உங்களுக்கு நல்ல ராவைக்கு நாலு பொடியமார் வந்திருக்குது என் வீட்டுல, வா. எப்படி அல்லாட வேலையை பாரு. இப்ப சொல்லிட்டு இவள் போயிட்டார். இந்த நாலு பேரையும் தண்ட கே பாவத்துக்கு எடுக்கிறது வாராங்க எல்லாரும். இதுதான் சந்தர்ப்பம். அல்லாஹ் எப்படி அதாவது செஞ்சான்னு உடனே லூத் அலைஹிஸ்ஸலாத்து சொன்னார், வெளியிறங்க ஊரை விட்டு. ஆனா திரும்பி பார்க்கப்பட, நீ வெளியேறணும்னு திரும்பி பார்க்கப்பட. லூத் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பெண் பிள்ளைகளை மெல்ல கையில் எடுத்துட்டு ஊரை விட்டு வெளியிறங்குறாங்க. ஒவ்வொருத்த பேரை சொல்லி தலையில கல் விடு. எங்கிருந்து உள்ளது கல்லு? வானத்துல. ஒவ்வொருத்த பேர்ல ஒரு கல்லு, தலையில ஒரு கல்லு தான் விழு, அதோட சரியாகும். லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி என்ன செஞ்சால், கல்லு உள்ளுற சத்தத்தை கெடு திரும்பி பார்த்துட்டா, அவளோட தலையில ஒரு கல்லு, என்ன காஃபிராகும். சரி, கல்லு உளுந்தா செத்து முடிஞ்சுதானே, கல்லு உளுந்தா யார் மீய போறான், தலையில கல்லு உளுந்தா. கல்லு உளுந்தது போதாத்துக்கு அல்லாஹ் என்ன செஞ்சா, அந்த ஊர் அப்படியே தூக்கினான். எதை காட்டுறதுக்கு? அல்லாஹ் யாருன்னு அல்லாஹ் காட்டினான் உலகத்துக்கு. அந்த ஊரை எங்க தூக்கினான்? ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தூக்கின அல்லாஹ். அந்த ஊரை சகோதரர்களே, வானத்துடைய முகடு வரை தூக்கின அல்லாஹ். அந்த ஊர்ல இருந்த நாய் குறைச்ச சத்தத்தை மலக்குகள் கேட்டார். அந்த ஊர்ல சேவல் கூவிய சத்தத்தை மலக்குகள் கேட்டார். அவ்வளோ வானத்துக்கு அல்லாஹ் தூக்கி அந்த ஊர் அப்படியே அப்படியே பெரட்டி விட்டார். அந்த பெரட்டினதை அல்லாஹ் பாதுகாப்பு. ஆகவே கண்ணிய மிக்க சகோதரர்களே, எவ்வளோ பாவம் அழிஞ்சிருக்குது உங்களுக்கு தெரியும். டிசம்பர் வந்திருக்கு, நாங்க அதோட சேர்ந்துடக்கூடாது. நாங்க பேசுறது எங்களை பாதுகாத்துக் கொள்ளதா, சமூகத்தை உலகத்தை பாதுகாக்கணும்னு நான் சொல்ல வரணும். செல்லு கேட்க மாட்டாங்க யார் பாவங்கள்ல இருந்து. இந்த டிசம்பர் அல்லாக்கு பிள்ளை இருக்குன்னு வாதாடிய காலம், அல்லாட மிக கோபமான காலம் தான் டிசம்பர். உங்களுக்கு அந்த ஆயத்தில் ஓய் காட்ட நேரம் இல்லை, சும்மா மிக நீளமாயிடுச்சு. ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, வாழ்க்கை மிக சுருக்கமானது. அல்லாஹும் பக்கம் திரும்புவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான முஸ்லீம்களாக வாழ்ந்து மரணிக்க நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தாயத்தினுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உண்மையான முஸ்லீம்களாக வாழ்ந்த தௌஃபிக் செய்வாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர்பெரிய நசீமை தருவாயாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
3: நேர்கள், இதுவரை அழிவுகள் அதிகம் நிகழ்ந்த மாதம் என்ற தலைப்பிலான மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அல் ஹாஃபில் அலி அகமது ரஸாதி அவர்கள். நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்தினூடாகவும் நேர்கள் கேட்கலாம். அது மட்டுமல்லாமல் ஆண்ட்ராய்டு கையடக்க தொலைபேசி நேர்கள் இப்போது முஸ்லீம் வானொலியுடைய புத்தம் புதிய ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசி அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்வதன் மூலமாக புதிய பொலிவுடனும் புதிய ஒளி நயத்துடனும் முஸ்லீம் வானொலி கேட்கக்கூடியதாக இருக்கும். எமது வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உங்களது உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு ஸ்லாத்தை 24 மணி நேரமும் தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக

0: உங்கள் முஸ்லிம் வானொலியை டவுன்லோட் செய்து தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
1: www.muslimwanoli.com
2: அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
3: ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒயிட் ரொம்ப பிடிக்கும். ஒயிட் போடும் பொழுது அந்த எண்ணம் நமக்கு வரணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னா இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளையாடி அணியுங்கள் சொன்னாங்க. ஏன்? மரணிக்கும் பொழுது அதே கலரோட தான் மரணிக்க போறீங்க, கஃபன் அதே கலரோட தான் இருக்கு. அது உங்களுடைய மரணத்தை ஞாபகம் காட்டும். தூய்மையான ஆடை, அது இஸ்ஸத்தான ஆடை. அது சுப்ஹானல்லாஹ், தலையை மறைக்கிறது, தலப்பாகி கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்கிறாங்களா? செஞ்சுருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை மறைச்சிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலப்பாகி கட்டிருக்கிறாங்க. ஃபத்ஹ் மக்கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த ஃபீச்சர், அவங்க எப்படி இருந்தாங்கங்கிறது தெளிவாக ஹதீஸ்களில் வருது. தலைப்பாகி கட்டிருந்தாங்க, ரைட். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் கெட்டணும் தலைப்பாகின்னு சொன்னால் அது சுன்னாவாயிரும். தொழும் போதெல்லாம் நீங்கள் தலையை மறைக்கணும்னு சொன்னால் அது சுன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறாக தலையில் எந்த எதுவுமே இல்லாமல் தொழவும் செஞ்சுருக்காங்க. அப்போ தொழும் போது தலையை மறைக்காமையும் தொழலாம், தலையை மறைத்தும் தொழலாம். ஆனால் ஜீனத் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சது என்னன்னு பார்க்கும்போது என்னது, மறைக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்கிறது நமக்கும் பிடிக்கணும். அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, ஏன்னா வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த மாதிரியான அட்டையரில் நம்ம இருக்கிறது, இது கட்டாயம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கல்ச்சரை விரும்பி இருக்கிறாங்க. இது கல்ச்சர் தான், அதெல்லாம் நம்ம பண்ண தேவைன்னா அதை கொச்சப்படுத்த தேவையில்லைங்கிறாங்க. இது கல்ச்சர் தான், அதெல்லாம் தேவையில்லை, இந்த ஆடையை உடுக்க தேவை, சோபா அதெல்லாம் அது கல்ச்சருங்க, அதெல்லாம் போட தேவையில்லை. எனக்கு குத்ரா போடுறதா, அதெல்லாம் கல்ச்சர் தான், போட தேவையில்லை. தலையில் தலப்பாக கட்டுறதா, அப்படி அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செஞ்சுருக்காங்களா, அவங்க விரும்பி தானே செஞ்சாங்க. அப்போ நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புகிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி இருக்க ஆசைப்பட்றேன், சஹாபாக்கள் மாதிரி இருக்க ஆசைப்பட்றேன். ஒருத்தனுடைய ட்ரெஸ் இப்படி தைமி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, ஒருத்தருடைய ஆடை அவருடைய இன்டர்னல் கேரக்டர் ஜட்ஜ் பண்ணும். எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதர் நல்ல இல்ம் இருக்கக்கூடியவராக எப்பொழுது மாறினாருன்னா, இல்ம் இருக்கக்கூடியவர்களுடைய சாவகாசம் இருந்தாதான். அப்படின்னா அவர்கள் எப்படி ஆடை உடுத்திருப்பாங்க, அவங்க எப்படி இருப்பாங்கங்கிற மாதிரியே அவரும் அவர் என்ன பண்ணிட்டார், அவரை மாற்றிக்கிட்டே இருந்தாருன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அவர் இல்முடைய மக்களோடு சேருவார், அவருடைய இல்ம் அதிகப்படும். அப்போ ஆடைங்கிறது ரொம்ப முக்கியம், ஆடை ஒழுங்குங்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்த ஆடை நம்ம பார்க்குறோம். ஷமாயில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தோற்றம் எப்படி இருந்துச்சுன்னு வரும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை கிளியராக வருது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹமீஸ், பெரிய ஆடை, ஜில்பா, இது என்ன சொல்லுவாங்க, அந்த பெரிய ஆடைக்கு ஒரு இது சொல்லுவாங்க, இசார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஆடை உடுத்திருப்பாங்க கையில். அப்புறம் அந்த கால் வந்து கரண்டைக்கு மேலே இருக்கும், பெரிய சட்டையாக ஒரே சட்டையை போட்டிருப்பாங்க, சில நேரங்களில் ரெண்டு சட்டையை போட்டிருப்பாங்க, உள்ளுக்கு ஒரு ஆடை உடுத்திருப்பாங்க, அந்த வேஷ்டி நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி ஆடை உடுத்தி இப்படிலாம் வருது இல்லை. அப்போ அதெல்லாம் நாம் இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே இருக்கக்கூடிய அன்பினால் அதை நம்ம பயன்படுத்தணும். அப்போ அதில் நன்மை இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே உள்ள அன்புனால் அதை நம்ம பயன்படுத்துறதுக்கு நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அல்லாஹு அலம். ஸோ அதனால் இன்ஷா அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சுன்னாவை பேணி நடப்பதற்கு நாம் முயற்சி செய்யணும். ஏன்னா இது அடிப்படை ஆதாரங்களில் ஒன்று, முக்கமாத்துகளில் ஒன்று.
4: சிறந்த கல்வி சமூகத்தை நோக்கிய பயணத்தில் அகாடமி என்
5: பயோமேத்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ் மற்றும் டெக்னாலஜி போன்ற அனைத்து கற்கினர்களும் ஒரே இடத்தில் அகாடமி என் பிரதான வீதி சாய்ந்தமருது.
4: தொடர்புகளுக்கு 0774460616.
6: வானொலியில் நீங்கள் இணைந்திருப்பது
7: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: www.muslimwanoli.com.
8: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் வானொலிகளில் தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
9: இன்னல்ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே இன்றைய சொற்பொழிவின் தலைப்பாக பலஸ்தீன் ஓர் வரலாற்று பார்வை என்கிற ஒரு நல்ல தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. அதுவும் பலஸ்தீனத்து முஸ்லிம்களின் மீது இஸ்ரேல் என்கிற அந்த கொடிய கேடுகட்ட மனிதர்கள் பயங்கரமான தாக்குதலை தொடுத்து அந்த மக்களின் மீது குண்டுகளை சரமாரியாக பொழிந்து அதிலும் சிறு பிள்ளைகள் அதிகமான முறையிலே தாக்குதலுக்குள்ளான ஒரு சூழ்நிலையில் இந்த வரலாற்று செய்தியை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம். பலஸ்தீனத்துடைய வரலாறில் நுழைவதற்கு முன்னால் அடிப்படையாக ஒரு விஷயத்தை நாம் ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேல் அமெரிக்கா என்கிற கொடிய நாட்டினுடைய உதவியை கொண்டு இப்போது பலஸ்தீனத்தின் மீது மிக கடுமையாக அவ்வப்போது போர் செய்து வருவதை பத்திரிகைகளின் மூலமாகவும் மீடியாக்களின் மூலமாகவும் நாம் அறிந்து வருகிறோம். ஆனால் இந்த அமெரிக்கர்களால் பலஸ்தீன் மட்டும் தாக்கப்படுவதல்ல, உலகளாவிய அளவில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கிறார்களோ எல்லா இடங்களிலுமே என்ன செய்கிறார்கள், அமெரிக்காக்காரர்கள் அநியாயம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஈராக், செசன்யா, எல்லா நாடுகளுமே, எந்தெந்த நாடுகளில் எல்லாம், அப்பா ஆப்கானிஸ்தான், இப்படி பல நாடுகளுக்கு எதிராக அமெரிக்கா போர் தொடுத்து அந்த நாடுகளை எல்லாம் துவம்சம் செய்து இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அழிப்பதற்குண்டான எல்லா வேலைகளையும் செய்து வருகிறது. ஆனால் இந்த மற்ற நாடுகளோடு இந்த அமெரிக்கா செய்கிற போருக்கும் பலஸ்தீன் என்கிற இந்த நாட்டிற்கு எதிராக இந்த யூதர்கள் மேற்கொள்ளுகிற போருக்கும் ஒரு வித்தியாசம் இருப்பதை முஸ்லிம்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன வித்தியாசம்? பலஸ்தீன் அல்லாத மற்ற முஸ்லிம் நாடுகளோடு இந்த அமெரிக்காக்காரர்கள் போர் செய்தால் அது முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்கிற தலையாய ஒரு நோக்கம் மட்டும்தான். ஆனால் இந்த பலஸ்தீன் பிரச்சனை இருக்கிறத இது அதையும் தாண்டி ஒரு கொள்கை சார்ந்த ஒரு போர், கொள்கை சார்ந்த ஒரு போர்னா என்ன? உதாரணமா, அமெரிக்காவின் மீது நமக்கு இருக்கிற ஆத்திரத்தின் காரணத்தினால் அமெரிக்காவினுடைய தயாரிப்புகளாக இருக்கக்கூடிய பெப்சி, கோகோ கோலா இது போன்ற பானங்கள் எல்லாம் உதாரணமாக நாம் தவிர்க்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதையும் நம்ம பயன்படுத்த மாட்டோம். பன்றி இறைச்சி அதையும் பயன்படுத்த மாட்டோம். ஆனா ரெண்டுமே நம்ம பயன்படுத்தாம இருக்கிறோம்னா ஈக்குவலா இல்ல. பன்றி இறைச்சி அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான் குர்ஆன்ல மிக தெளிவாக ஹராம் என்று சொல்லி இருக்கிறான், அதனால அது கிட்டே போக மாட்டோம். இப்ப இதை பொறுத்த வரைக்கும் நேரடியாக ஹராம் என்று இல்லாவிட்டாலும் கூட இந்த அமெரிக்காக்காரர்கள் மீது இருக்கின்ற ஆத்திரத்தின் காரணத்தினால் நம்ம ஒரு 20 ரூபா 30 ரூபா கொடுத்து வாங்கி குடிக்கிறதுனால ஒரு 10-15 ரூபா லாபம் அவங்களுக்கு போகுது அப்படிங்கிற காரணத்துக்கு என்ன செய்யணுமோ தடுக்கிறோம். அப்ப ரெண்டுமே நம்ம அவாய்ட் பண்றோம். ஆனா அவாய்ட் பண்றதுல என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்கிறது. அதே போன்றுதான் பலஸ்தீனுங்கிற நாட்டை இங்க வைங்க, பலஸ்தீன் அல்லாத இந்த அமெரிக்காக்காரர்களுடைய தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்ட எல்லா நாடுகளையும் இந்த பக்கம் வைங்க. இந்த நாடுகளோடு இவர்கள் போர் செய்வதற்கும் இந்த நாடோடு போர் செய்வதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. என்னது இது? பலஸ்தீன் என்கிற நாட்டை இவர்கள் வேறறுத்து
10: அந்த நாட்டை இஸ்ரேல் என்று ஆக்கி இவர்கள் வைத்திருப்பதற்கு காரணம் அது அவர்களுடைய அகீதா பிரச்சனை. அகீதா அகீதான்னு சொல்றோமா இல்லையா? நமக்கு அகீதா இருக்குதா இல்லையா? என்ன அகீதா? அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறைப்படி நம்பணும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தில் நம்ப வேண்டிய முறைப்படி நம்பணும். ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கென்று என்ன இருக்குது, ஒரு அகீதா, ஒரு கொள்கை இருக்கிறது. அதே போன்றுதான் இந்த இஸ்ரேல் என்கிற நாட்டை அமைத்து பலஸ்தீன் என்கிற பூமியை சிதைத்து, எப்படி பலஸ்தீன் என்கிற இடத்தை சிதைத்து இஸ்ரேல் என்கிற நாட்டை அமைப்பது இந்த யூதர்களுடைய அகீதா. அந்த விஷயத்தை முஸ்லீம்கள் தெரிந்து கொண்டால்தான் இந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் மிகப்பெரிய விழிப்புணர்வோடு இருக்க முடியும். கியாமத்து நாளுடைய அடையாளமாக நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை சொன்னார்கள். கியாமத்து நாளுடைய பெரிய அடையாளங்களாக சொன்னார்கள். என்ன சொன்னாங்க பெரிய அடையாளங்களா? கிழக்கே உதிக்கிற சூரியன் எங்க உதிக்கும்? மேற்கே உதிக்கும். அதே போன்று வேற என்ன சொன்னாங்க பெரிய அடையாளமா? தஜ்ஜால். வேற ஈசா அலை இஸ்லாம் இறங்கி வருவது. வேற முன்கர்ணிக்கிறா யாஜூஜ் மாஜூஜ். வேற அந்த ஒரு பெரிய பிராணி வருவது. வேற மூன்று மிகப்பெரிய பூகம்பங்கள். இப்படி முக்கியமான சில 10 அடையாளங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதுல முக்கியமான 2 அடையாளம் என்ன? தஜ்ஜால் வருவது, ஈசா நபி இறங்கி வருவது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. தஜ்ஜால் வந்து இறங்கிலாம் வரமாட்டான். ஆல்ரெடி தஜ்ஜால் எங்க இருக்கிறான்? உலகத்தில் ஏதோ ஒரு பகுதியில் இருக்கிறான். அந்த கியாமத்து நாள் வரக்கூடிய நேரத்தில் என்ன செஞ்சிருவான்? வெளியே வந்துருவான். கரெக்டா? அது ஈசா நபி என்ன செய்வாங்க? வானத்திலிருந்து இறங்கி வருவாங்க. இந்த ஈசா நபிக்கும் தஜ்ஜாலுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. என்ன தொடர்பு? இங்கு வருகின்ற இந்த தஜ்ஜாலை யார் கொல்லுவா? ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் கொல்லுவார்கள். இது நமது அக்கீதா. அப்படிதானா? இதே தஜ்ஜால் விஷயத்திலும் ஈசா அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் வரும் விஷயத்திலும் யூதர்களுக்கு என்று ஒரு அகீதா இருக்கிறது, நஸ்ரானிகளுக்கு என்று ஒரு அகீதா இருக்கிறது. நஸ்ரானிகள் யாரு? யாரு? கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்துவர்கள். அவர்களுக்கு என்று ஒரு அகீதா இருக்கிறது, யூதர்களுக்கு என்று ஒரு கொள்கை இருக்கிறது. என்ன கொள்கை? இந்த தஜ்ஜாலை பொறுத்த வரைக்கும் அவன் நமக்கு தான் ஃபித்னா, ஆனா நம் அல்லாத யூதர்களுக்கு பொறுத்த வரைக்கும் தஜ்ஜால் யாரு? அவன் ஒரு பெரிய விஷயம். அவனுக்கு தஜ்ஜால் வந்து அவனுக்கு எப்படி ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் இறங்கி வருவது நமக்கு ஒரு நமக்கு நியமத்தா நிஹமத்தா? ஈசா அலை இஸ்லாம் பூமிக்கு இறங்கி வருவது முஸ்லீம்லாகிய நம்மை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அருட்கொடையா ஆபத்தா? அருட்கொடை. தஜ்ஜால் வருவது ஆபத்து, ஆனால் அவர்களுக்கு தஜ்ஜால் வருவதுதான் அருட்கொடை. விளங்குச்சா? என்ன கொள்கை? அதே போன்று கிறிஸ்தவர்களுக்கும் அதே போன்றுதான். அவர்களுக்கு ஈசா நபி வருவார், ஆனால் நபியாக அல்ல, தேவ குமாரனாக, தேவனாக, தேவனின் குமாரனாக யார் வருவார்? ஈசா நபி, ஜீசஸ் வருவார். யூதர்களை பொறுத்த வரைக்கும் தஜ்ஜால் வருவான். அவனுக்கு பேர் என்ன தெரியுமா? அவர்களுடைய கொள்கைப்படி மலிக்குஸ் ஸலாம், ஆபத் பாண்டவன் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம் தெரியுமா? ஆபத் பாண்டவன். ஆபத்து நேரத்தில் உதவக்கூடியவன் தான் யாரு? ஆபத் பாண்டவன். இந்த யூதர்களை அவங்களுடைய அகிதாலே அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. தல்மூத் என்கிற அவர்களுடைய வேதத்தை படிச்சு பார்த்தா தெரியும். அதுல யூதர்கள் கடுமையான அடக்குமுறைகளுக்கு ஆளாக்கப்படுவார்கள். அடக்குமுறைகளுக்கு ஆளாக்கப்பட்ட யூதர்களை காப்பாற்றுவதற்காக ஒரு பிறவி இந்த பூமியில் வரும். அந்த பிறவி தான் யாரு? தஜ்ஜால். அப்ப தஜ்ஜால் நம்மளை பொறுத்த வரைக்கும் யாரு? ஆபத்து. அவங்களை பொறுத்த வரைக்கும் அருட்கொடை. இந்த விஷயத்தை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு என்ன செய்யணும்? இந்த வரலாற்றை பார்க்கணும். முதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 17 அத்தியாயம் 3 வசனத்தில் மிக அழகாக ஒரு செய்தி நமக்கு சொல்கிறான். இஸ்ரா மியராஜ் என்கிற விஷயத்தை படிக்கும் போதெல்லாம் இந்த வசனத்தை நாம் படிக்காமல் இருக்க மாட்டோம். ஏன்னா திருக்குறான்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்ரா மியராஜ் என்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்ணுலக பயணத்தை பற்றி பேசுகிற ஒரே குர்ஆன் வசனம் இதுதான். எது? சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அல்லாஹ் மிக தூய்மையானவன். அவன் தான் அஸ்ராபி அப்திஹி, அவனுடைய அடியாரை லைலன் இரவோடு இரவாக அழைத்து சென்றான். இந்த டைம்ல 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் விஞ்ஞானம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு காலத்தில், தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு காரணத்தில், எங்கோ இருக்கின்ற பைத்துல் முக்கத்தஸிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன செஞ்சான்? நைட்டோட நைட்டா கூட்டு போனான். புராக் என்கிற ஒரு வாகனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு அமைத்து என்ன செய்தான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குமார்களை அனுப்பி எங்கிருந்து எங்க கூட்டு போனான்? முதல்ல காபத்துல்லா மக்காவில் இருந்து பைத்துல் முக்கத்தஸ் இருக்கிற அந்த பலஸ்தீன் நகரத்திற்கு அல்லாஹ் அழைத்து சென்றான். இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜிதுல் ஹராம் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா. இதுக்கு அடுத்து வர்ற வசனத்தை தான் நல்லா கவனிக்கிறோம். அல்லதி, எந்த மஸ்ஜித் அக்ஸாவிற்கு அல்லாஹ் அழைத்து சென்றானோ அது பாரக்னா ஹவுலஹு, அதை சுற்றிலும் நாம் அபிவிருத்தியை ஏற்படுத்தியிருக்கிறோம். எதுக்காக இந்த பலஸ்தீன் பகுதிக்கு இவ்வளவு நாளா சண்டை வந்திருக்குன்னா, திருக்குறானில் அல்லாஹ் சுப்ஹானஹு மிக தெளிவாக சொல்கிறான், அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அந்த மஸ்ஜித் அக்ஸா என்பது அந்த பள்ளியின் பெயர், அந்த மஸ்ஜித் அக்ஸாவை சுற்றி இருக்கிற இடத்திற்கு பெயர் குதுஸ். நல்லா புரிஞ்சுக்கணும், மஸ்ஜித் அக்ஸா குதுஸ் இப்படிங்கிற வார்த்தை எல்லாம் பயன்படுத்தணும். அப்படின்னா என்ன, உதாரணமா ஹரம் ஹரம்ங்கிறோம், ஹரம்னா என்னது, ஹரம்னா காபா இருக்கு இல்லையா, காபா என்பது அந்த மஸ்ஜித், மஸ்ஜிதுல்லாஹில் ஹராம், அந்த இடத்தை எந்த காபாவை சுற்றி நம்ம தவா பண்ணுவோமோ ஹஜ்ஜுமராக போகும்போது அது காபா, அந்த காபாவை சுற்றி இருக்கிற இடத்திற்கு பேர் ஹரம். அதே போன்றுதான் மஸ்ஜித் அக்ஸாவை பொறுத்த வரைக்கும் அந்த பள்ளிக்கு பேர் அக்ஸா, அந்த பள்ளியை சுற்றி இருக்கிற இடத்துக்கு பேர் என்னது, குதுஸ், பரிசுத்த இடம். அந்த குதுஸ் தாங்கி இருக்கின்ற அந்த நகரத்திற்கு பேர் தான் பலஸ்தீன். எப்படி பலஸ்தீன்ங்கிறது அந்த கண்ட்ரியோட நேமு, குதுஸ்ங்கிறது அந்த பள்ளி அமைந்திருக்கிற பகுதியின் பெயர், அக்ஸா என்பது அந்த பள்ளியின் பெயர். அப்ப இந்த மஸ்ஜித் அக்ஸா குதுஸ் பலஸ்தீன் அப்படிங்கிற எந்த வார்த்தையை சொன்னாலும் நம்ம இந்த வகையில் தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான், மஸ்ஜித் அக்ஸா அமைந்திருக்கிற அந்த பகுதியில் நாம் பரக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். பரக்கத் என்கிற வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ இந்த மஸ்ஜித் அக்ஸாவை சுற்றி ஒரு வளம் இருக்கின்ற காரணத்தினால் தான், ஒரு அருள் இருக்கின்ற காரணத்தினால் தான் அந்த பலஸ்தீனியவர்கள் விடாமல் இதுவரைக்கும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த பரக்கத் என்கிற வார்த்தைக்குரிய அர்த்தத்தை முஸ்லிம்களாகிய நம்ம புரிஞ்சிருக்கிறோமோ இல்லையோ, யார் புரிஞ்சிருக்கிறா, அவன் தெளிவாகவே புரிந்திருக்கிறான். அதனால தான் விடமாட்டேன்றான். பலஸ்தீனை விட மிகப்பெரிய நாட்டை தருவதற்கு அமெரிக்காவுக்கு முடியாதா, அமெரிக்கா தானே உலகத்திலே பெரிய வல்லரசு என்று தென்னிக்கொண்டு உலகத்தில் எந்த நாட்டில் சண்டை வந்தாலும் அவன் என்டர் ஆகாம இருக்காது. அப்ப அப்படியாப்பட்ட அடிப்படையில் இருக்கக்கூடிய அமெரிக்காவால் வேறொரு பகுதியை கொடுக்க முடியாதா, கொடுக்க முடியும். ஆனா ஏன் இவன் வந்து இந்த இடத்திலேயே நிக்கிறான், பாரக்னா ஹவுலஹு, அது எப்படிப்பட்ட இடம், அது இறைவனால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிற இடம். உதாரணமா ரியல் எஸ்டேட் பண்றவங்க நல்லா தெரியும், நல்லா விளம்பரம் பண்ணுவாங்க. என்ன விளம்பரம், இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல எப்படி இருக்கு, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல எப்படி இருக்கு, ஐடி வராத ஐடி கம்பெனி அல்லது எப்போ வரப்போற ஐடி கம்பெனி அது வந்து இங்க வரப்போதெல்லாம் என்ன செய்வாங்க, கமர்ஷியல் அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவன் கொடுக்கிறான் விளம்பரம் எதுக்கு, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், எதற்காக இந்த பலஸ்தீன்

0: தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிற இடம். அப்போ இப்படி ஒரு மாட்சிமை பொருந்திய, ஒரு மகத்துவம் பொருந்திய, இறைவனால் புனிதப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு இடம் தான் இந்த பலஸ்தீன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லி நுரியஹுமின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை அந்த நபிக்கு காட்டுவதற்காக வேண்டி இப்படியாப்பட்ட ஒரு பிரயாணத்தை நாம் மேற்கொள்ள வைத்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த அந்த இஸ்ரா மியராஜ் பயணத்தை பற்றி மிக அழகாக நமக்கு சொல்லித் தருகிறான் சகோதரர்களே. இப்போ இன்னும் அந்த மஸ்ஜித் அக்ஸா குதுஸ் சாதாரண இடம் அல்ல, காபத்துல்லா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிபிலாவாக ஆக்கப்படுவதற்கு முன்பு வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நோக்கி தான் தொழுதுகிட்டு இருந்தாங்க? அந்த மஸ்ஜித் அக்ஸா எந்த குதுசில் இருக்கிறதோ, எந்த பலஸ்தீனத்தில் இருக்கிறதோ அந்த பள்ளியை நோக்கித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபிலாவாக தொழுது வந்தார்கள். ரசூலுல்லாஹ் மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு அனுப்பப்பட்டிருக்கிற எல்லா நபிமார்களும் எல்லா முஸ்லிம்களுக்கும் ஒரு கிபிலாவாக எது இருந்தது? மஸ்ஜித் அக்ஸா இருந்தது. கிபிலா என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு முஸ்லிமுக்குரிய அடையாளம் கிபிலா. கிபிலாவை ஒருவன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மறுத்தால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவான். ஏன்னா கிபிலா என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஷரியத்திற்கு முன்பே இறைவன் ஏற்படுத்தி வைத்திருப்பது கிபிலா. அப்போ ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மீது இருக்கிற முஹப்பத்தை அவர்கள் உணர்ந்து இன்னும் யூதர்களும் இந்த மஸ்ஜித் அக்ஸாவிற்கு சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்களே என்கிற ஒரு காரணத்திற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே வேண்டி பெற்ற வரம் தான் என்னது? காபத்துல்லா. ரசூலுல்லா என்ன செய்வாங்க? வானத்தை நோக்கி நோக்கி பார்ப்பாங்க. ஏன் ரசூலுல்லாவுடைய இன்னும் சொல்ல போனால் முழுக்க முழுக்க தன் தூதரின் ஆசையை நிறைவேற்றும் என்கிற ஒரே காரணத்திற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா காபத்துல்லாவை கிபிலாவாக்கி கொடுத்தான். வேற எந்த காரணமும் கிடையாது. உதாரணமா இப்ப நம்ம அந்த ஸ்கூல்ல, நம்ம அந்த ஊர்ல ஒரு நல்ல ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல நம்ம பையன் படிக்கிறான். அந்த ஸ்கூலுக்கு பையன் படிக்கிற காரணத்துக்காகவே அந்த ஏரியால போய் வீட்டு பிடிச்சு குடி புக்குறோமா இல்லையா? பாப்பா ஒரு இடத்துல வேலை பார்ப்பாரு, சொந்தக்காரங்க எந்த இடத்துலயும் இருப்பாங்க. ஆனா என்ன செய்வோம்? இந்த ஸ்கூல்ல என் பையன் படிக்கிறான், அதனால மட்டுமே என்ன செய்வோம்? அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல என்ன செய்வோம்? வீடு கட்டி குடி போவோம், அல்லது வீட்டை வாடகை பிடிச்சு போவோம். அதே மாதிரி எந்த காரணமும் இல்லாமல் முழுக்க முழுக்க யார் விரும்புறா? என்னுடைய தூதர் விரும்புறார். கது நரா தகல்லுப வஜிஹிக்கு, அல்லாஹ் மிக அழகா சொல்றான், நபியே உங்களுடைய முகம் திரும்ப திரும்ப வானத்தை நோக்கி அன்னாறுவதை நான் பார்க்கிறேன். அதனால தான் நான் என்ன செஞ்சேன், கிபிலாவை மாத்தினேன். நீங்கள் விரும்புகிற கிபிலா, கிபிலத்தன் தருதாக, நீங்கள் பொருந்திக் கொள்ளுகிற கிபிலாவாக இந்த காபத்துல்லாவை மாற்றினேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்றான். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு வரை உள்ள எல்லா நபிமார்களாலும் கிபிலாவாக அறியப்பட்ட இடம் தான் என்னது? மஸ்ஜிதுல் அக்ஸா. ஆனா இன்னைக்கு சமுதாயத்தில் என்னாச்சு? மக்கா மதீனாவுக்கு போனவங்களுக்கு தெரியும், உம்ராவுக்கு போவவர்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபிலாவாக மாற்றப்பட்ட செய்தியை பார்த்துவிட்டு ஒரு சஹாபி போய் மக்களுக்கு சொல்றாங்க. உடனே அந்த மஸ்ஜிதுல் கிபிலத்தேன் இன்றைக்கு அறியப்படக்கூடிய இடம் மஸ்ஜிதுல் கிபிலத்தேன் என்னது? இரண்டு கிபிலாவின் மஸ்ஜித். ஏன் ஒரு பள்ளியில தொழுதுகிட்டே இருக்கிறாங்க, கிபிலா மாற்றப்பட்ட செய்தி உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற நியூஸ் வருது, அந்த தொழுதுகிட்டு இருக்கிற ஸ்பாட்ல என்ன செய்யறாங்க? சல்லுன்னு என்ன செய்யறாங்க? அப்படியே தங்களுடைய திசையை மாற்றிக் கொள்கிறார்கள். அதனால் அந்த மஸ்ஜிதுக்கு பேர் என்னது? மஸ்ஜிதுல் கிபிலத்தைன், இரண்டு கிபிலாவின் மஸ்ஜித். ஆனால்
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி இணைந்திருங்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக விசேட மார்க்க சொற்பொழிவை கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا.

0: علينا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹுடைய இல்லத்தில் இந்த நேரத்தில் எப்படி அல்லாஹ் எம்மை ஒன்று கூட்டினானோ அதுபோன்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹுவின் புறத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வஹி வர தொடங்குகிறது. அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுவால் நபியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். நபித்துவத்துடைய ஆரம்ப காலம், மக்காவுடைய ஆரம்ப காலங்கள், எப்போது அல்லாஹுடைய தூதர் ரகசியமாக தங்களுடைய தோழர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து வைத்தார்களோ, அடுத்த கட்டமாக எப்படி வெளிப்படையாக இஸ்லாமிய அழைப்பை மக்காவில் இருந்த குரைஷி காஃபிர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வைத்தார்களோ, அப்போது தொடங்கப்பட்ட வேதனை, அப்போது தொடங்கப்பட்ட சோதனைகள் தொடர்ந்து கொண்டே வந்தது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். அவர்களோடு இருந்த நபித்தோழர்கள் சோதிக்கப்பட்டார்கள். யாரெல்லாம் அல்லாஹுடைய தூதரை ஈமான் கொண்டார்களோ அவர்கள் எல்லோரும் சோதிக்கப்பட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள்? எந்த குடும்பம் அல்லாஹுடைய தூதர்? குரைஷி குடும்பம். குரைஷி குடும்பத்துடைய தலைவராக அந்த காலத்தில் இருந்த அபூ தாலிப் அல்லாஹுடைய தூதரை பாதுகாக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதருக்கு எதிரிகளுடைய சோதனைகள் அண்ட விடாமல் மிகப்பெரிய அரணாக அல்லாஹுடைய தூதருக்கு அபூ தாலிப் அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் குரைஷிகளால் எதுவும் செய்ய முடியவில்லை. மற்ற எல்லா சஹாபாக்களையும், அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதற்கொண்டு எல்லா தோழர்களும் வேதனையில் சோதனையில் உட்படுத்தப்படுகிறார்கள். நமக்கெல்லாம் அறிந்த விஷயம்தான், அபூ தாலிப் அல்லாஹுடைய தூதரிடம் இருந்து பிரிகிறார், மரணமாகிறார். அல்லாஹுடைய தூதருக்கு கவலைகள் சூழ்கிறது. மிகப்பெரிய அரண், என்னை பாதுகாத்த அபூ தாலிப் அல்லாஹுவின் உதவியால் இப்போது என்னிடத்திலே இல்லையே. அபூ தாலிப் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு குரைஷிகள் அல்லாஹுடைய தூதரையும் தாக்குகிறார்கள். அல்லாஹுடைய தூதருக்கும் வேதனைகளை சோதனைகளை கொடுக்க தயாராகிறார்கள். ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் வீதியின் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது அல்லாஹுடைய தூதரின் மீது மண்ணை தூரி வாசினார்கள், மண்ணை தூரி எறிந்தார்கள். முகமெல்லாம் அல்லாஹுடைய தூதருக்கு மண்ணாகியது, தலையெல்லாம் மண்ணாகியது. அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய வீட்டில் நுழைகிறார்கள். அவர்களுடைய மகள் பார்க்கிறார்கள், என் தந்தையே, உங்களுக்கு இந்த நிலைமையா? உங்களுடைய முகமெல்லாம் மண், உங்களுடைய தலையெல்லாம் மண். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், என் மகளே, நீ அழாதே, அல்லாஹ் உம்முடைய தந்தையை ரசூலை பாதுகாப்பான். அபூ தாலிப் இருக்கும் வரை என்னோடு இப்படி நடந்து கொள்ளாத இந்த குரைஷி காஃபிர்கள். அபூ தாலிப் சென்றதற்கு பிறகு என்னோடு இப்படி நடந்து கொள்கிறார்களே என்று அபூ தாலிபை நினைவு கூர்ந்தார்கள். சுப்ஹானல்லாஹ், மக்கா புறக்கணித்தது. எம்முடைய உறவினர்கள் வாழக்கூடிய வேறு ஊரை நோக்கி பயணிப்போம். தாயிஃபை நோக்கி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 60 மைல் தூரம் பயணம் செய்கிறார்கள். தாயிஃபை சென்றடைகிறார்கள். பனு தகீப், உஸ்ரத்து தகீப், தகீப் கோத்திரத்தார்களை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறார்கள். தகீப் கோத்திரத்துடைய தலைவர்களை சந்திக்கிறார்கள் தாயிஃபில். அப்துயாலில் வ மஸ்ஊதுன் வ ஹபீப், மூன்று தலைவர்கள். மூன்று தலைவர்களையும் அழைத்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய அழைப்பை எடுத்து வைக்கிறார்கள். அந்த மூவரும் சொன்னார்கள். அதில் ஒருவர் சொன்னார், யம்ருது தியாபல் கஅபா இன் கான அல்லாஹு அர்சலக், கஅபாவின் திரையை பிடித்து நான் ஆட்டுவேன் அல்லாஹ் உம்மை நபியாக அனுப்பியதற்கு. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட எதிர்ச்சொல் பாருங்கள். இன்னொருவர் சொன்னார், வல்லாஹி, இன்னொருவர் சொன்னார், மா வஜதல்லாஹு அஹதன் யுர்சிலுஹு கைரக், இந்த உலகத்தில் எந்த தாயும் இந்த வார்த்தையை கேட்டிருக்க மாட்டார், எந்த அழைப்பாளருக்கும் இந்த ஒரு எதிர்ச்சொல் விழுந்திருக்காது. அல்லாஹுடைய தூதரை பார்த்து அந்த மனிதர் கேட்டார், அல்லாஹ்விற்கு வேற ஆள் இல்லையா, உம்மையா அல்லாஹ் ரசூலாக அனுப்பினான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய தூதரை பார்த்து இன்னொருவர் சொன்னார், உம்மிடத்திலே நான் ஒருபோதும் பேச மாட்டேன். தாயிஃபுடைய மக்களிடத்திலே அழைப்பு பணி செய்கிறார்கள். எல்லா மக்களும் புறக்கணிக்கிறார்கள். தாயிஃபுடைய பயணத்தில் ஒருவர் கூட இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை. 10 நாட்கள் அல்லாஹுடைய தூதருக்கு சொல்லால் செயல்களால் வேதனை நடக்கிறது. அதுவும் 10வது நாள் கல்லால் எறிகிறார்கள். மஜ்னூன் வந்திருக்கிறார் என்று சிறுவர்களை கூறி கல்லால் எறிந்து விரட்டுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் ரத்தம் அடைந்தவர்களாக தாயிஃபில் இருந்து வெளியே வருகிறார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வானத்திலிருந்து மலக்கை இறக்குகிறான். அந்த மலக்கு சொன்னார், இன்னல்லாஹ கத் ஸமிஅ கௌல கௌமிக லக் வமா ரத்து அலைக், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உம்முடைய சமூகம் உம்மிடத்தில் என்ன கூறியது, நீங்கள் அதற்கு என்ன பதில் சொன்னீர்கள் என்பதை எல்லாம் அல்லாஹ் அறிகிறான். வகத் பஅத இலைக மலக்கல் ஜிபால், மலக்குகளுடைய மலைகளுடைய மலக்குகளை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். நபியே, நீங்கள் என்ன கட்டளை இடுகிறீர்களோ அதை கூறுங்கள், அவர்கள் செயல்படுத்துவார்கள். இந்த 2 மலைகளுக்கு இடையே இவர்களை வைத்து ஒன்றோடு ஒன்றாக இணைத்து விடட்டுமா, கட்டளை கூறுங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அல்லாஹுடைய தூதரை தவிர வேறு யாரும் இப்படி பேச முடியாது. முஹம்மது ரசூலை தவிர இப்படி யாரும் வேறு இரக்க குணத்தை வெளிப்படுத்த முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். தாயிஃபுடைய பயணம், அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதருக்கு உறுதுணையாக இருந்த, அல்லாஹுடைய தூதருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த, எல்லா சோதனைகளிலும் தனக்கு உறுதுணையாக இருந்த ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணம். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட சோதனைகள் பாருங்கள். அபூ தாலிபுடைய மரணம், அதற்கு பிறகு தாயிஃபுடைய பயணத்திலிருந்து விரட்டப்படுதல், 3வது ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய மரணம். அல்லாஹுடைய தூதருடைய உள்ளம் எல்லாம் நெருக்கமாகிறது. சோதனைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. கவலைகளில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன், நபியே, இந்த பூமிகளில் உள்ள இந்த மக்கள் உங்களை புறக்கணித்தால் என்ன, வானங்கள் பூமிகளை அரசாட்சி செய்யக்கூடிய உங்களுடைய ரப்புல் ஆலமீன் உங்களை அரவணைக்கிறான், உங்களை சந்திக்க விரும்புகிறான் என்று அல்லாஹ் இஸ்ரா உல் மிஅராஜ் உடைய பயணத்திற்கு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல் இஸ்ராஉ வல் மிஅராஜ். அல் இஸ்ரா என்றால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து, கஅபாவில் இருந்து அல்லாஹுடைய தூதர் பைத்துல் மக்திஸ் வரை, பைத்துல் முகத்தஸ் வரை சென்ற அந்த பயணம் இஸ்ரா என்று சொல்லப்படும். இரவுடைய நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய ஆற்றலால் ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து பைத்துல் மக்திஸ் வரை சென்ற அந்த பயணம் இஸ்ரா என்று அழைக்கப்படும். மிஅராஜ் என்றால் பைத்துல் மக்திஸில் இருந்து 7 வானங்களை கடந்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற பயணம் மிஅராஜ் என்று அழைக்கப்படும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பயணத்தில் இன்று பலர் கருத்துக்களில் கூறுவது போல அல்லாஹுடைய தூதர் கனவில் சென்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய ரூஹ் சென்றது, அல்லாஹ்வுடைய தூதருடைய கல்பு சென்றது என்பது கிடையாது. அஹ்லு சுன்னாவுடைய கருத்தின்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய உடலாலும் தங்களுடைய ரூஹாலும் இந்த பயணத்தை மேற்கொண்டார்கள். அல்லாஹ் கூறுகிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, அவனுடைய அடிமையை அழைத்து சென்றான். பிஅப்திஹி, அப்த் என்ற பதம் குர்ஆனில் பயன்படுத்தப்படுகிறது என்றால் உடலாலும் உள்ளத்தாலும் ரூஹாலும் இருக்கக்கூடிய மனிதருக்குத்தான் அப்த் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்தி, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் இங்கே ரசூலு என்று சொல்லவில்லை, நபீ என்று சொல்லவில்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவனுடைய அடிமை என்று சொல்லுகிறான். அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்த தரமுடைய வார்த்தை அது. பிஅப்திஹி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆனிலே மூன்று இடங்களில் அல்லாஹ் இப்படி அழைக்கிறான். அல்லாஹ் கூறுகிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, இரண்டாவது முறை தபாரக்கல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி, மூன்றாவது முறை வஅன்னஹு லம்மா காம அப்துல்லாஹி யதுஉ. இந்த மூன்று முறைகளில் தான் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிஅப்திஹி என்று அழைக்கிறான். என்னுடைய அடிமை, என்னையே வணங்கக்கூடியவர், எனக்காகவே வாழக்கூடியவர், என்னிடத்திலேயே தன்னை சரணடைய வைத்த பிஅப்திஹி, என்னுடைய அடிமையை நான் அழைத்து சென்றேன். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இஸ்ராவுடைய பயணம் எப்போது நடந்தது என்பதில் அறிஞர்கள் மத்தியில் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. சில ரபீஉல் அவ்வல் மாதத்தில் என்று, சில ரஜபுடைய மாதத்தில் என்று, இன்னும் பலர் ஹிஜ்ரத்துடைய பயணத்திற்கு முன்னால் ஆண்டில் என்று, இன்னும் பலர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு செல்லக்கூடிய ஆண்டிற்கு இரண்டாவது ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் என்று, இப்படி பல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அல்லாஹ் ஒருவன் தான் அது எப்போது நடந்தது என்பதை அறிந்தவன். ஆனால் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்திற்கு அல்லாஹ்வுடைய ஆற்றலை கொண்டு சென்றார்கள். மக்காவுடைய வருகைக்கு பிறகு, நபித்துவத்தின் வருகைக்கு பிறகு மதீனாவிற்கு செல்வதற்கு முன்னால், நபித்துவத்திற்கு பிறகு மதீனாவிற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தை தங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறை அல்லாஹ்வுடைய ஆற்றலால் சென்றார்கள். அல்லாஹ் கூறுகிறான், சூரத்துல் இஸ்ரா ஒன்றாவது வசனம், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு லினூரியஹு மின் ஆயாதினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் மகத்துவம் மிக்கவன், அல்லாஹ் பரிசுத்தமானவன். சுப்ஹானல்லாஹ். அவனுடைய ஆற்றல் எவ்வளவு பெரியது தெரியுமா? அல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, தன்னுடைய அடியானை, தன்னுடைய அடிமையை அழைத்து சென்றான். லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி. அது எப்படிப்பட்டது? அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அல்லாஹ் அந்த சுற்று எல்லைகளை அல்லாஹ் பறக்க செய்திருக்கிறான். ஏன் அழைத்து சென்றான்? லினுரியஹு மின் ஆயாதினா, எம்முடைய அத்தாட்சிகளை அந்த நபிக்கு நாம் காட்டுவதற்காக, எம்முடைய அத்தாட்சிகளை அந்த தூதருக்கு நாம் எடுத்து வைப்பதற்காக. இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர், அல்லாஹ் அவன்தான் கேட்கக்கூடியவன், அவன்தான் பார்க்கக்கூடியவன். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா, இமாம் புகாரி ரஹிமஹுல்லா, அஹமது ரஹிமஹுல்லா, இமாம் திருமிதி போன்ற எல்லா அறிஞர்களும் பல வடிவங்களில் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். சுருக்கமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஸ்ரா மிஅராஜுடைய பயணம் எப்படி நடந்தது, அதில் நாம் பெற இருக்கின்ற படிப்பினைகள் என்ன என்பதை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், பைனா அன இந்தல் பைத்தி பைனன் நாஇமி வல் யக்தான், நான் காபாவின் அருகில் உறங்கிய நிலையிலும் விழித்த நிலையிலும் இருந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அப்போது ஒரு சப்தம் கேட்டது. இந்த மூவரில் ஒருவரா அவர், யாரெல்லாம் இருக்கிறார்கள்? ஹம்சா, ஜஃபர் ரழியல்லாஹு அன்ஹுமா. இந்த மூவரும் இருக்கும் பொழுது ஒரு சப்தம் கேட்கிறது, இந்த மூவரில் ஒருவரா அவர்? ஆம். அந்த மலக் என்னிடத்தில் நெருங்கி வந்தார், என்னுடைய சுற்றுப்பகுதியை பிளந்தார், ஜம்சம் நீரை அவர் கொண்டு வந்திருந்த தங்கத்தாலான பாத்திரத்தில் இருந்து ஜம்சம் நீரை எடுத்து என்னுடைய கல்பை கழுவினார், என்னுடைய கல்பை கழுவப்பட்டு மீண்டும் அதே இடத்திலே வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த கல்பில் ஈமானும் ஹிக்மத்தும் நிறைந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய கல்பை பிளக்கிறார்கள். அவர்களுடைய வயது கல்பு வெளியே எடுக்கப்படுகிறது. ஜம்சம் நீரால் அந்த கல்பை சுத்தப்படுத்துகிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அது ஈமானாலும் ஹிக்மத்தாலும் அது முழுமையாக்கப்பட்டது, நிரப்பப்பட்டது. இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். எப்படி நடக்கும் என்ற சிந்தனையை ஒரு முஸ்லிம் வைக்க கூடாது. ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கை என்ன? இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆற்றல் உள்ளவன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்கிறார்கள், உதீது பில் புராக். புராக் என்ற வாகனம் கொண்டு வரப்பட்டது. அது என்ன? வெள்ளை நிறமுடைய ஒரு விலங்கினம் அது. தவீலுன் ஃபௌக்கல் ஹிமாரி வதுனல் பகல். அது கோவேரி கழுதையை விட உயரமானதும் கிடையாது, கழுதையை விட ஒரு குதிரையை விட உயரமானதும் கிடையாது, கோவேரி கழுதையை போன்று குட்டையானதும் கிடையாது. இரண்டிற்கும் நடுத்தரம் உள்ள ஒரு வாகனம், ஒரு விலங்கினம் அது. சுப்ஹானல்லாஹ். அதனுடைய சக்தி என்ன? அது எவ்வளவு தூரம் பார்க்கிறதோ அந்த தூரத்தில் தன்னுடைய பாதத்தை எடுத்து வைக்கும். அல்லாஹு அக்பர். அந்த புராக்குடைய வாகனம் எவ்வளவு தொலைவில், அது பார்வை எவ்வளவு தூரம் செல்லுகிறதோ அடுத்த கணம் அதனுடைய பாதம் அந்த இடத்தில் இருக்கும். அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய படைப்பு அது. புராக்குடைய வாகனம் கொண்டு வரப்பட்டது. இன்னும் சில ரிவாயத்துகளிலே அது கொண்டு வரப்பட்ட உடன் அது திமிரியது, மிளிர்ந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், அபி முஹம்மதின் தஃஅலு ஹாதா, இப்படியா முஹம்மது இடத்தில் நடந்து கொள்கிறாய்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபமா ரகிபக அஹதுன் அக்ரமு அலல்லாஹி மின். அல்லாஹ்விடத்திலே கண்ணியமான இவரை போன்று உன் மீது யாரும் ஏறியது கிடையாது. அல்லாஹ்விடத்திலே கண்ணியமான உம்மை போன்று உன் மீது இவரை போன்று யாரும் ஏறியது கிடையாது. அதற்கு பிறகு அது தணிந்தது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறினார்கள். மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி கண்கள் சிமிட்டுவதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் குதிரத்தால் சென்று விடுகிறார்கள். அதற்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே நுழைகிறார்கள். நுழைந்தவுடன் இரண்டு ரக்அத் தொழுகை நடத்துகிறார்கள். யாருக்கு? இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு, இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட ரசூல்மார்களுக்கு. மஹாஃபிது இப்னு கதீர் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், எல்லா நபிமார்களும் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள், எல்லா ரசூல்மார்களும் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமாக தொழுகை நடத்தினார்கள். அதற்கு பிறகு வெளியே வந்தார்கள். வெளியே வந்தவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இரண்டு பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். ஒரு பாத்திரத்தில் மது இருந்தது, இன்னொரு பாத்திரத்தில் பால் இருந்தது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹ்தர்துல் லபன், எதை தேர்ந்தெடுத்தார்கள்? பாலை தேர்ந்தெடுத்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், இஹ்தர்தல் ஃபித்ரா, நீங்கள் ஃபித்ரத்தை, இயற்கையை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, இதுவரை இஸ்ராவுடைய பயணம். இஸ்ரா என்றால் என்ன? மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை. அதற்கு பிறகு மிஅராஜுடைய பயணம் ஆரம்பமாகிறது. ஃபஅரஜ பி இலா ஸமாஇத் துன்யா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் புராக்குடைய வாகனத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றி வானத்தை நோக்கி செல்கிறார்கள். பூமியுடைய முதல் வானம், கதவு தட்டப்படுகிறது. அந்த ஹாசின் காவலாளி கேட்கிறார், யார் நீங்கள்? மன்ஹாதா? சொன்னார்கள், ஜிப்ரீல். ஹாதா ஜிப்ரீல், நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஹல் மஅக அஹத், உங்களுடைய வேறு யாராவது இருக்கிறார்களா? ஆம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அவர் ரசூலாக அனுப்பப்பட்டவரா? அவர் அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டதா? ஆம். அல்லாஹுடைய அரசாட்சி, அல்லாஹுடைய அரசாட்சி, மாலிகில் முல்க், அரசர்களுக்கெல்லாம் அரசன், அவனுடைய அரசாட்சி. அங்கே ஜிப்ரீலும் மலக்குகளுடைய தலைவரும், தனக்கு கீழுள்ள மலக் அனுமதி கொடுத்தால் தான் உள்ளே நுழைய முடியும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கேட்கப்படுகிறது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா? ஆம். அவருடைய வருகை நல்வரவாகட்டும், அவர்கள் வருவதை கொண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உள்ளே வரவேற்றார்கள். உள்ளே வந்தவுடன் ஒரு மனிதர் நின்று கொண்டிருந்தார் அந்த முதல் வானத்தில். அவருக்கு வலப்புறம் வெண்மை நிறத்துடைய ஒரு, அவருடைய வலப்புறம் ஒரு கூட்டம் இருந்தது, இடப்புறம் ஒரு கூட்டம் இருந்தது. வலதுபுற கூட்டத்தை பார்த்து அவர் சிரித்தார் அந்த மனிதர், இடதுபுற கூட்டத்தை பார்த்து அவர் அழுதார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்கப்பட்டது, ஏன் இந்த மனிதர் இப்படி செய்கிறார்? யார் இவர்? மன் ஹாதா? ஹாதா ஆதம். அலைஹி ஸலாத்து வஸலாம். இவர்கள் ஆதம் அவருடைய வலப்புறம் இருக்கக்கூடிய கூட்டம் அஹ்லுல் ஜன்னா. அல்லாஹ் அந்த கூட்டத்தில் இமையாக்கட்டும். அவர்கள் சொர்க்கவாதிகள். இடப்புறம் இருக்கக்கூடிய கூட்டம் நரகத்தை சார்ந்தவர்கள். அல்லாஹ் அதிலிருந்து எம்மை பாதுகாக்கட்டும். ஃபஸல்லிம அலை, உங்கள் நபிக்கு உங்களுடைய தந்தைக்கு சலாம் சொல்லுங்கள். ஃபஸல்லம்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சலாம் சொன்னார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பதில் சொன்னார்கள், மர்ஹபம் பி இப்னி ஸாலிஹ் வ நபியி ஸாலிஹ், என் சாலிஹான மகனே, என் சாலிஹான நபியே, வாருங்கள், எவ்வளவு காலம் கடந்து விட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிறார்கள். உடனடியாக இரண்டாவது வானம், கடமைகள் நிறைய இருக்கிறது, அல்லாஹ்வை சந்திக்க வேண்டியிருக்கிறது, இரண்டாவது வானத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள், தட்டுகிறார்கள், கேட்கப்படுகிறது, மன் ஹாதா, வந்திருப்பவர் யார்? ஜிப்ரீல். உங்களோடு யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டதா? ஆம். இரண்டாவது வானம் திறக்கப்படுகிறது. அங்கே சென்றால் ஒரு மனிதர் நின்றார். யார் என்று கேட்டேன். அவர் இப்னா ஹாலா. இரண்டு மனிதர்கள் நின்றார்கள். இரண்டாவது வானத்தில் இரண்டு மனிதர்கள் இருந்தார்கள். இவர்கள் யார் என்று கேட்டேன். அப்போது சொல்லப்பட்டது, ஒரே சாட்சிக்கு பிறந்த இரண்டு மகன்கள், யஹ்யா ஈசா, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். இருவருக்கும் சலாம் சொல்லும்படி கட்டளையிடப்பட்டது. சலாம் கூறினேன், பதில் சொன்னார்கள், வரவேற்றார்கள், என் சாலிஹான சகோதரனே, சாலிஹான நபியே, உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும், வாருங்கள். அதற்கு பிறகு மூன்றாவது வானத்திற்கு அழைத்து செல்லப்பட்டேன். கதவு தட்டப்பட்டது. யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உங்களோடு யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டதா? ஆம். உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும், வாருங்கள் உள்ளே. அங்கே சென்றால் மூன்றாவது வானத்தில் இருந்தார்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஹுவ கது உத்திய ஷத்ரல் ஹுஸ்ன், அவருக்கு பாதி அழகு கொடுக்கப்பட்டிருந்தது. அல்லாஹ் படைத்ததில் அழகில் பாதியை நபி யூசுப்புக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். சலாம் சொல்லும்படி கட்டளையிடப்பட்டது. சலாம் கூறினேன். அவர் கூறினார், சாலிஹான அஹியே, சகோதரரே, சாலிஹான நபியே, வாருங்கள். அதற்கு பிறகு மூன்றாவது வானம் அழைத்து செல்லப்பட்டது. தட்டப்பட்டது. யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உங்களோடு யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து வர கட்டளையிடப்பட்டதா? ஆம். வருகை நல்வரவாகட்டும், அவர்கள் வருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கதவு திறக்கப்பட்டது. அங்கே சென்றால் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். சலாம் கூறினோம். சலாமிற்கு பதில் சொன்னார்கள், வாருங்கள், சாலிஹான சகோதரரே, சாலிஹான நபியே என்று வரவேற்றார். அதற்கு பிறகு ஐந்தாவது வானம் கதவு தட்டப்பட்டது. யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உங்களோடு யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டதா? ஆம். உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும், நீங்கள் வருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அங்கே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு சலாம் கூறினேன். அவர்கள் சலாமிற்கு பதில் சொன்னார்கள். அவர்கள் கூறினார்கள், சாலிஹான அஹியே, சகோதரரே, சாலிஹான நபியே, வாருங்கள் என்று. அதற்கு பிறகு எத்தனை வானம்? ஆறாவது வானம். ஆறாவது வானத்தில் கதவு தட்டப்பட்டது. யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உங்களோடு யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாருங்கள், உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும், உங்களுடைய வருகையில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அங்கே உள்ளே நுழைந்தால் யார் இருந்தார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். சலாம் கூறினேன். பதில் சொன்னார்கள், சாலிஹான சகோதரரே, சாலிஹான நபியே, வாருங்கள் என்று வரவேற்றார்கள். நான் திரும்பி சென்றேன். செல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள். ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கப்பட்டது. சொன்னார்கள், இன்ன குலாமன் புஇஸ பஅதி, இந்த சிறுவர் எனக்கு பிறகு, இந்த வாலிபர் எனக்கு பிறகு அனுப்பப்பட்டிருக்கிறார். ஆனால் என்னுடைய உம்மத்தில் நுழையக்கூடிய கூட்டத்தை விட இவருடைய உம்மத்தில், சொர்க்கத்தில் அதிக மக்கள் நுழைவார்கள். அதை நினைத்து நான் அழுகிறேன். கவலை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உள்ளத்தில். இந்த நபி அவர்களோடு பெரும்பான்மையான கூட்டத்தை அழைத்து செல்லுவார், ஆனால் என்னை விட அவர் கூட்டத்தில் மிஞ்சிவிட்டாரே சொர்க்கத்தில் அழைத்து செல்வதில் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள். அதற்கு பிறகு ஏழாவது வானம். ஏழாவது வானத்தின் கதவு தட்டப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யார் உங்களோடு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டதா? ஆம். அவர்களுடைய வருகை நல்வரவாகட்டும். உள்ளே சென்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கலீலுல்லாஹ், அல்லாஹ்வின் நண்பர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஏழாவது வானத்தில் முஸ்னிதன் பஹ்ரஹு இலல் பைத்தில் மஹ்மூர், தன்னுடைய முதுகை பைத்துல் மஅமூருடைய சிவற்றில் சாய்ந்தவராக அமர்ந்திருந்தார். அல் பைத்துல் மஅமூர் காபாவிற்கு நேராக ஏழாவது வானத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய இல்லம். எப்படி இங்கே ஒவ்வொரு சதா கணமும் அல்லாஹுவை தவாஃப் செய்கிறோமோ அது போன்று மலக்குகள் அல்லாஹுவை வணங்குவதற்காக உள்ள இல்லம் அது அல் பைத்துல் மஅமூர். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யதுஹுலுஹு குல்ல யௌமின் சப்உன அல்ஃப மலக்கின், ஒவ்வொரு நாளும் அந்த பைத்துல் மஅமூரில் 70,000 மலக்குகள் நுழைகிறார்கள். அவர்கள் வெளியே வந்தார் மீண்டும் நுழைவதற்கு வாய்ப்பு அளிக்கப்படாது. சுப்ஹானல்லாஹ். உலகம் அழியும் வரை எத்துணை நாட்கள்? ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் என்றால் இந்த மனிதர்களுடைய எண்ணிக்கையை விட மலக்குகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு? இதில் குறைவானவர்கள் அல்லாஹ்வை வணங்குபவர்கள், இதில் குறைவானவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துபவர்கள். ஆனால் மலக்குகள் சதா கடமும் அல்லாஹ்வை புகழ்பவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் பார்க்கின்ற வானம், இந்த பானத்திலே ஒரு ஜான் கூட காலி கிடையாது. இல்லாவ மலக்குன் ராக்கிய இல்லாவ மலக்குன் சாஜித், அதிலே ஒரு மலக்கு ருக்குஇலே இருப்பார், இன்னொரு மலக் சுஜூதிலே இருப்பார். அவ்வளவு கோடான கோடி மலக்குகள் தொழக்கூடிய பைத்துல் மஅமூரில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய முதுகை சாய்த்திருந்தார்கள். ஹாதா அபூக், இவர்கள் தான் உங்களுடைய தந்தை. ஃபஸல்லிம அலை, சலாம் கூறுங்கள். ஃபஸல்லம்து அலைஹி, நான் சலாம் கூறினேன். ஃபரத்த ஸலாம், அவர்கள் சலாமிற்கு பதில் சொன்னார்கள், மர்ஹபம் பி இப்னி ஸாலிஹ் வ நபியி ஸாலிஹ், ஸாலிஹான என்னுடைய மகனே, ஸாலிஹான நபியே வாருங்கள் என்று அழைத்தார்கள். ஏழு வானங்களுடைய பயணம் முடிந்தது. ஏழாவது வானம் இந்த பூமியுடைய, இந்த பூமிக்கு மேல் இருக்கக்கூடியது ஏழு வானங்கள். குர்ஆன் சுன்னாவுடைய கல்வியின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏழாவது வானத்தை ஒப்பிடும் பொழுது அல்லாஹ்வுடைய குர்சி, அல்லாஹ்வுடைய குர்சி, வஸிய குர்சியுஹு ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ்வுடைய குர்சி இந்த ஏழாவது வானத்தை ஒப்பிடும் பொழுது ஒரு பாலைவனத்தில் வீசப்பட்ட மோதிரத்திற்கு சமம். இந்த ஏழாவது வானம் அல்லாஹ்வுடைய குர்சியோடு ஒப்பிடும் பொழுது பாலைவனத்தில் வீசப்பட்ட ஒரு மோதிரத்திற்கு சமம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு மேலே செல்ல ஸும்ம தஹபபி இல சித்ரத்தில் முன்தஹா, ஒரு மரம் அது யானையுடைய காதுகளுடைய சோலைகளை போன்ற கிளைகளை உடைய மரம் அது, சித்ரத்துல் முன்தஹா, முன்தஹா அதுதான் எல்லை. அதற்கு மேல் யாரும் செல்ல முடியாது அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லாமல். சித்ரத்துல் முன்தஹா அந்த மரத்தை அடைந்தோம். அந்த மரத்திற்கு கீழ் இருந்து நான்கு ஆறுகள் ஓடியது. ஃபஸஅல் துஜிபிரில், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டேன், இந்த ஆறுகள் எங்கே செல்கிறது? இரண்டு ஆறுகள் சொர்க்கத்தை நோக்கி, இன்னொன்று இரண்டு ஆறுகள் இந்த பூமியை நோக்கி. பூமியை நோக்கி செல்லக்கூடிய ஆறுகள் எது? அந்நீலு வல் ஃபுராது, நைல் நதியும் யூப்ரிதஸ் நதியும். இந்த இரண்டு நதிகளும் சித்ரத்துல் முன்தஹாவில் இருந்து கிளம்பி வரக்கூடிய நதிகள். அது எப்படி வருகிறது, எப்படி பூமிக்கு சேர்கிறது? அல்லாஹுவை தவிர அந்த ஞானத்தை யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அதற்கு பிறகு அழைத்து செல்லப்பட்டேன் தனியாக என்னுடைய ரப்பை சந்திப்பதற்காக. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஏழு வான இந்த பூமியில் உள்ள எல்லா மக்களும் உங்களை புறக்கணித்தாலும் நபியை நான் இருக்கிறேன் உங்களுக்காக, வாருங்கள் என்னை சந்திப்பதற்காக. அல்லாஹு ரப்புல் ஆலமீனை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள். அல்லாஹ்விடத்திலிருந்து கட்டளைகள் கொடுக்கப்பட்டது நேரடியாக. ஆனால் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுவை பார்க்கவில்லை, அல்லாஹுவை பார்க்கவில்லை, அல்லாஹுவை சந்தித்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், யார் அல்லாஹுவை அல்லாஹுடைய தூதர் பார்த்தார்கள் என்று கூறுகிறார்களோ அவர்கள் அல்லாஹுவின் மீது மிகப்பெரிய இட்டுக்கட்டை செய்கிறார்கள்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றாலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் இஷா தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
2: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம் வழங்குவது.

0: دعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلي وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: அவன் நினைத்துக் கொண்டான், அபூஜகல் சொன்னான், வாருங்கள் குறைஷிகளே, முகமது ஒரு செய்தியை சொல்ல போகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாருங்கள் வாருங்கள். எல்லா மக்களும் ஒன்று கூடினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்து சொன்னார்கள், ஆம், ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி சென்றேன், அதற்கு பிறகு ஏழு வானங்களை கடந்து சென்றேன். மக்கள் சொன்னார்கள், முகம்மதுடைய பொய்யம்மை ஆச்சரியப்படுத்துகிறது, உண்மையிலே ஆச்சரியப்படுத்தலாம், பொய்யில் இவர் ஆச்சரியப்படுத்துகிறாரே என்று கைகளை தட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, ஈமான் கொண்டவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இஸ்ரா வல் மிஅராஜ் இது தரக்கூடிய படிப்பினைகள் என்ன, பாடங்கள் என்ன? இஸ்ரா மிஅராஜ் தரும் படிப்பினைகள், முதல் படிப்பினை, இதயம் பிளக்கப்பட்டது, வயிறு பிளக்கப்பட்டு இதயம் எடுக்கப்பட்டது. கண்ணியத்துக்குரியவர்களே, இது இரண்டு முறை நடந்திருக்கிறது. ஒன்று, ஹலீமா சஅதியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் அல்லாஹ்வுடைய தூதர் பாலருந்தும் குழந்தையாக ஒப்படைக்கப்பட்ட பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் மலையில் மீது இருந்து அவர்களுடைய சிறுவர்கள் எல்லாம் கீழே விளையாடி கொண்டிருந்த பொழுது, ஹலீமா சஅதியாவுடைய அவர்களுடைய அந்த அரவணைப்பில் இருந்த பொழுது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலமாக இதயம் பிளக்கப்பட்டு கல்பு வெளியே எடுக்கப்பட்டு ஷைத்தானுடைய சதை துண்டு அதிலிருந்து அகற்றப்பட்டது. இரண்டாவது முறை மிஅராஜுடைய பயணத்திற்கு செல்லுவதற்கு முன்னால் கல்பு எடுக்கப்பட்டு ஜம்ஜம் நீரால் குளிப்பாட்டப்பட்டு ஈமானோடும் ஹிக்மத்தோடும் முழுமையாக்கப்பட்டது. இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இன்னல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். இரண்டாவது, மூசா அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உரையாடல் என்ன சொன்னார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? குறைச்சு கேளுங்கள் நபியே, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னை விட இந்த சமூகம் எண்ணிக்கையில் அதிகமாக சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய நபி என்றாலும், அவரிடத்திலே அந்த ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை கண்டு வியந்தாலும், ஒரு நபிக்கு அவர் செய்யக்கூடிய அறிவுரை என்ன? அந்த சமூகத்தை பாதுகாப்பதற்காக என்ன ஒரு தன்மை பாருங்கள், அந்த சமூகத்தை பாதுகாப்பதற்காக, இதை பத்தாது, இது இதை ஏற்றுக்கொள், இதை உங்களுடைய சமூகம் செயல்படுத்தாது, குறையுங்கள் நபியே. சுப்ஹானல்லாஹ், ஒரு திறமை உள்ள நபிமார்களின் தலைவராக இருந்தாலும், இந்த உலகத்திற்கெல்லாம் தலைவராக இருந்தாலும், அல்லாஹ் படைத்ததில் அந்த படைப்பை போன்று ஒரு படைப்பில்லை என்றாலும், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை விட தன் சமூகத்திடத்திலே அதிக முறை அதிக நாட்கள் பழகிய மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் அல்லாஹுவை சந்திக்க சென்றார்கள். என்ன ஒரு பணிவு பாருங்கள், என்ன ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தன்மை பாருங்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில். மூன்றாவது, தொழுகையுடைய முக்கியத்துவம். இந்த உலகத்தில் எல்லா கடமைகளும் எப்படி கொடுக்கப்பட்டது? வஹியின் மூலமாக முஹம்மது ரசூலுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரே ஒரு கடமை மட்டும்தான், நேரடியாக அல்லாஹுவால் கொடுக்கப்பட்டது. என்ன கடமை? எந்த கடமையை நாம் புறக்கணிக்கிறோமோ, எந்த கடமையை நாம் நிறைவேற்றுவதற்கு சிரமமாக இருக்கிறதோ, எந்த கடமைக்காக உறக்கத்தை துறக்க நாம் தயார் இல்லையோ, எந்த கடமைக்காக எம்முடைய வேலைகளை துறக்க நாம் தயார் இல்லையோ, எந்த கடமைகளுக்காக எம்முடைய செல்வத்தை துறக்க தயார் இல்லையோ, குடும்பத்திற்கு நேரம் உண்டு, உறங்குவதற்கு நேரம் உண்டு, விளையாடுவதற்கு நேரம் உண்டு, சாப்பிடுவதற்கு நேரம் உண்டு, அரட்டை அடிப்பதற்கு நேரம் உண்டு, இந்த உலகத்தை சுற்றி பார்ப்பதற்கு நேரம் உண்டு, எந்த இறைவனை வணங்குவதற்கு 5 தொழுகைகளை ஒரு நாளில் சரிவர தொழுக முடியவில்லையோ, இல்ல மஷா அல்லாஹ், அந்த கடமையை அல்லாஹ் நேரடியாக நபிக்கு கூறினான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அதுவும் எப்படிப்பட்ட கடமை? யாரும் இந்த கடமையிலிருந்து விலக முடியாத கடமை. ஜகாத் செல்வந்தவர்களுக்கு, ஹஜ் செல்வந்தவர்களுக்கு, உடல் வலிமை உள்ளவர்களுக்கு, நோன்பு உடலை தாக்கத்துள்ளவர்களுக்கு, சக்தி உள்ளவர்களுக்கு. ஆனால் யாராக இருந்தாலும் அவர் நோயாளியாக, அவர் மரணப்படுக்கையில், அவர் உயிருள்ளவராக, சுகமுடையவராக வயதை அடைந்து விட்டால், இவர்கள் யாராக இருந்தாலும் போர்க்களத்தில் அவர் நின்றாலும் இதை விடுவதற்கு அனுமதி கிடையாது. நின்று தொழ முடியவில்லையா, உட்கார்ந்து தொழு. உட்கார்ந்து தொழ முடியவில்லையா, படுத்து தொழு. படுத்தும் தொழ முடியவில்லையா, இன்றைய அறிஞர்களுடைய கருத்தின் அடிப்படையில் கண்ணால் தொழு, சைகையால் தொழு. தொழுகையிலிருந்து எந்த காலத்திலும் விடுதலை கிடையாது. எதிரிகளுக்கு முன்னால் நீ போர்க்களத்தில் நின்றாலும் அந்த நேரத்திலும் நீ தொழுகையை விடக்கூடாது. எப்படிப்பட்ட கடமை? அல்லாஹுடைய கடமை, எல்லா நபிக்கும் அல்லாஹ்இட்ட கடமை. ஆனால் எங்கே நம்முடைய சமூகம்? 5 தொழுகைகள், அதை தொழுவதை விட்டால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், வேண்டுமென்றே தொழுகையை விடுபவன் அல்லாஹுவை மறுத்த காஃபிராகிறான். 5 தொழுகையை தொழுதாலும் நரகம் உண்டு ஒருவனுக்கு. யார் தெரியுமா? யார்? பலர் கேட்டிருப்பீர்கள், யார் அவன்? فخلف من بعدهم خلف اضاعوا الصلاه واتبعوا الشهوات فسوف يلقون غيا. பின்னால் இவர்களுக்கு பின்னால் இவர்களை வந்தடைய கூடியவர்கள் தொழுகையை பாலாக்குவார்கள். தொழுகையை பாலாக்குது என்றால், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அஹரூஹா அன் வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்திலிருந்து தவறி தொழுவார்கள். இவர்கள் நாளை மறுமையில் நரகத்தில் ஹையா என்ற ஓடையை சந்திப்பார்கள். பெரியவர்களை, சிறியவர்களை, தாய்மார்களை, வயதில் தொழுகையை கடமையானவர்களே, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழவில்லை என்றால் நரகம். சுபஹை சுபஹுடைய நேரத்தில், லுஹரை லுஹருடைய நேரத்தில் தொழவில்லை என்றால் நரகம். தொழுகையை விட்டால் அல்லாஹ் பாதுகாப்பாடாக. 4, 2 ஹரமுடைய எல்லைகளுக்கும் இருக்கக்கூடிய முக்கியத்துவம், மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் அக்ஸா. அல்லாஹ் இந்த 2 மூமின்களை கொண்டுதான் அல்லாஹ் பலப்படுத்துவான். இந்த 2 ஹரமுக்கும் இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை உணர முடியும். 5, இன் மஅல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்திற்கு பிறகு இன்பம் என்ற ஒன்று ஒரு கணம் மூமின்களுக்கு உண்டு. நபியே, இது சிரமமாக நீங்கள் கழித்தால் இதற்கு பிறகு இதோ இன்பம். எல்லா மூமின்களுக்கும் கஷ்டத்திற்கு பிறகு ஒரு நிச்சயமாக சந்தோஷம், மகிழ்ச்சி ஒன்ற கணம் உண்டு. 6, அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தன்மை. மிஅராஜுடைய பயணத்தை காஃபிர்கள் எல்லோரும் மறுத்த பொழுது, அபூபக்கரிடத்தில் இதை கொண்டு சென்ற பொழுது சொன்னார்கள், இதை தூதர் சொல்லி இருந்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன், இன்னஹு சித்திக், அவர் உண்மையாளர். 7, லினுரியஹு மின் ஆயாத்தினா, எம்முடைய அத்தாட்சிகளை நாம் காண்பிப்பதற்காக. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தில் பார்த்த காட்சிகள் என்ன? இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹி இப்னு ஷைபா இப்னு ஹிப்பான் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது, ஹசனுடைய தரத்தில் அல்லது ஸஹீஹுடைய தரத்தில். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்ராவுடைய பயணத்தில் சென்றேன், ஒரு கூட்டம் நரகத்தில் தங்களுடைய உதடுகளை நரகத்தால் ஆன கத்திரிகளால் கத்தரித்துக் கொண்டிருந்தார்கள். யார் அவர்கள்? இவர்கள் உங்களுடைய சமூகத்துடைய ஹதீபுகள், பேச்சாளர்கள். என்ன, இவர்கள் இந்த உலகத்தில் நன்மையை ஏவினார்கள், ஆனால் அவர்கள் அந்த நன்மையை பின்பற்றவில்லை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இஹ்லாஸை கடைபிடியுங்கள். அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி மட்டும் செயல்படுங்கள். செய்ததை, சொல்லியதை வாழ்க்கையில் செயல்படுத்துங்கள். இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தண்டனை அவர்களை சூழும். 2, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ராவுடைய பயணத்தில், மிஅராஜுடைய பயணத்தில் சென்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கபரில் தொழுது கொண்டிருந்தவர்களாக பார்த்தார்கள். சுப்ஹானல்லாஹ். முஸ்லிம் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். மூன்றாவது அஹமது ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், அல்லாமை அஹமது ஷாக்கி ரஹிமஹுல்லா சஹீஹுடைய தரத்தில் கொண்டு வருகிறார்கள். மிஃராஜுடைய பயணத்தில் சென்ற பொழுது இரத்த ஆட்சியில் ஒருவர் மிதந்து கொண்டிருந்தார். அவர் யார் என்று கேட்கப்பட்டது. ஆக்கிலுர் ரிபா, வட்டியை சாப்பிட்டவன். அல்லாஹ் பாதுகாப்பாளாக. அதற்கு பிறகு மிஃராஜுடைய பயணத்தில் சிலர் தங்களுடைய இரும்பாலான அகங்களால் தங்களுடைய முகங்களை கீறி கொண்டிருந்தார்கள். யார் அவர்கள் என்று கேட்கப்பட்டது. ஜிபில் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் மக்களுடைய மாமிசங்களை சாப்பிட்டவர்கள், மக்களுடைய கண்ணியத்தில் விழுந்தவர்கள், மக்களை பற்றியே பேசிக் கொண்டிருப்பவர்கள், பிறரை பற்றியே புறம் பேசி திரிபவர்கள், தங்களை எண்ணாமல் பிறரை எண்ணுபவர்கள், தங்களுடைய ஈமானை எடை போடாமல் பிறர் ஈமானுக்கு எடை போடுபவர்கள். அல்லாஹ் பாதுகாப்பாளாக. இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தில் நுழைந்தார்கள், நரகத்தில் நுழைந்தார்கள். அல்லாஹ் நாடியவற்றை பார்த்தார்கள். சொர்க்கத்திலே ஒரு நறுமணம் வீசியது. அந்த நறுமணத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே கேட்டார்கள், இது யாருடைய நறுமணம்? மாஷிதா பின்த் பி ஃபிரௌன், இப்னத்தி ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மகளுக்கு வேலை பார்த்த ஒரு பெண்ணும் அவர்களுடைய குழந்தைகளுடைய நறுமணம். ஏன் அப்படி? ஃபிரௌனுடைய மகளுக்கு அவர்கள் தலைவாரி கொண்டிருந்தார்கள். அப்போது சீப்பு கீழே விழுந்தது, அதை எடுத்தார்கள். பிஸ்மில்லா என்று கூறிய அந்த பெண், மூசா அலைஹிஸ்ஸலாமை அவர்களுடைய அழைப்பால் இஸ்லாமை ஏற்றவர்கள், பிஸ்மில்லா என்று கூறி எடுத்தார்கள். அப்போது கேட்டால் அந்த ஃபிரௌனுடைய மகள், பிஸ்மில்லாவா? ஃபிரௌன் தானே. சொன்னார்கள், ரப்பி வ ரப்புக்கி வ ரப்பு அபீக்கி அல்லாஹ், என் இறைவனும் உன் இறைவனும் உன்னுடைய தந்தையின் இறைவனும் யார்? அல்லாஹ். சொல்லுவேன் என் தந்தையிடத்திலே சொல்லுங்கள். ஃபிரௌன் அழைத்தான், அல்லாஹுவை இறைவனாக ஏற்றுக்கொள்கிறாயா? ஆம், ரப்பி வ ரப்புக்க அல்லாஹ். ஒரு பெண், சுப்ஹானல்லாஹ். ஆம், அப்படியா? இந்த பெண்ணை நெருப்பில் வீசுங்கள். குழந்தைகள் எல்லா குழந்தைகளும் அழைத்து வரப்பட்டார்கள். நெருப்பு எரியப்பட்டது, வீசப்படும் முன் அந்த பெண் சொன்னார்கள், ஒரே ஒரு நிபந்தனை இருக்கிறது, ஒரே ஒரு ஆசை, நாங்கள் இறந்ததற்கு பிறகு எங்களுடைய எலும்புகளை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரே கஃபனில் அடக்கம் செய்யுங்கள். அப்படியா செய்யப்படும்? எல்லா குழந்தைகளும் வீசப்பட்டார்கள் அந்த பெண்ணின் கண்ணுக்கு முன்னால். கையில் இருந்ததோ ஒரே ஒரு குழந்தை, பால்குடி மறவாத அந்த குழந்தை. அந்த பெண் தயங்கினார்கள். அல்லாஹ் அந்த குழந்தைக்கு பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்தான். அந்த குழந்தை சொன்னது, என் தாயே பொறுமையை கடைபிடி, இதில் நீ விழுந்து கொள். இந்த உலகத்தின் வேதனை மறுமையின் வேதனையை விட குறைவானதுதான், சகித்துக் கொள் தாயே. அல்லாஹுடைய தூதருக்கு இதில் தான் பாடம் இருக்கிறது. உலகத்தின் வேதனை சோதனைகள் எதுவும் சோதனை அல்ல, மறுமையின் வேதனை தான் மிகப்பெரியது. அதில் இருந்து அஞ்சி வாழுங்கள். அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் கௌசருடைய தடாகத்தை பார்த்தார்கள், அது உங்களுக்கு என்று வாக்களிக்கப்பட்டது. இன்னும் சில ஹதீஸுகளிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் மிஃராஜுடைய பயணத்தில் பார்த்த காட்சிகள் இருக்கிறது. ஆனால் சிலர் அல்லாஹுடைய தூதர் கனவில் கண்டதை அல்லாஹுடைய தூதர் மிஃராஜில் கண்டதாக சொல்லுவார்கள். சொர்க்கத்தில் பார்த்தேன், சொர்க்கத்தில் பார்த்தேன் என்று உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹுடைய தூதர் அதை மிஃராஜுடைய பயணத்தில் பார்த்தார்களா, இஸ்ராவுடைய பயணத்தில் பார்த்தார்களா? கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் இஸ்ரா மிஃராஜ் தரக்கூடிய சுருக்கமான படிப்பினைகள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இதன் மூலமாக பாடத்தை பெற்று எம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. இப்படியே கேட்டுட்டோம், நாளைக்கு ஃபஜ்ர் தொழுக, சூரியன் மறைஞ்சதற்கு பிறகுதான் லுஹர் தொழுக, எம்முடைய மீட்டிங்குக்கு பிறகுதான் அசர் தொழுக, வீட்டுக்கு வந்து ஓய்வெடுத்து மகரிபுடைய பாங்கு வர்றதுக்கு முன்னாடி தான், அல்லது மகரிப் தொழுக இஷாவுக்கு பக்கத்தில் தான், இஷாவுடைய தொழுக தூங்கி எழுந்து டைம் இருந்தா இல்லைன்னா அவ்வளவுதான். அப்படி என்று இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாக்கட்டும். எம்மை விட நெசவாளிகள் யாரும் கிடையாது. இந்த நாடு இவ்வளவு பெரிய பள்ளியை எம்முடைய மக்களுக்காக ஒரு வாய்ப்பாக, இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக கொடுத்திருக்கிறது. இதை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். இதன் மூலமாக பலனை பெற்றவர்கள் எம்முடைய வாழ்வில் செயல்படுத்துவோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதற்கு உதவி செய்யட்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எம்முடைய வருகையை அங்கீகரிக்கட்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த நாட்டையும் இந்த நாட்டின் ஆட்சியாளர்களையும் அல்லாஹ் சீர்படுத்தட்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எம்மை எப்படி இந்த பள்ளியில் ஒன்று கூட்டினானோ அது போன்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாளை மறுமையில், அவர்களுடைய தோழர்களோடு, அவர்களுடைய குடும்பத்தார்களோடு நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஒன்று சேர்ப்பானாக. அக்கூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
3: நேர்கள் இதுவரை மார்க்க சுட்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
6: ஹதீஸ் 537. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 1-2 கவள உணவுக்காகவும் 1-2 பேரீத்தம் பழத்திற்காகவும் மக்களை சுற்றி யாசகம் கேட்டு வருபவர் ஏழை அல்ல. என்றாலும் ஏழை என்பவர் அவரின் தேவையை பெற்றுக் கொள்ளாதவராக இருப்பார். அவருக்கு தர்மம் செய்யப்பட தேவையில்லை எனும் அளவுக்கு அவர் ஏழ்மை அறியப்படாதவராக இருப்பார். மேலும் அவர் மக்களிடம் யாசகம் கேட்டு நிற்க மாட்டார். இவரே ஏழையாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1479, முஸ்லிம் 1039.
3: கேட்டது அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும். www.muslimwanoli.com நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேரமும் தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இஸ்லாம் கூறும் குடும்பவியல் தொடர் கேட்க இருக்கின்றோம். இந்த தொடரில் மணவரை சட்டங்கள் என்ற தலைப்பிலான மார்க்க உரையினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் முஜாஹித் இப்னு ரஸின் அவர்கள்.
7: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أنب الله سهور غلي بيان عربي يردون على موبايل فون له بنتريه இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற இந்த தொடரிலே நாம் இப்பொழுது மணவறை சட்டங்கள், இதுவரைக்கும் நம்ம வலிமாவுடைய சட்டங்களையும் அதுக்கு பின்னால் அலங்காரங்கள் தொடர்பான சட்டங்களையும் நம்ம பார்த்தோம். இப்பொழுது மணவறை சட்டங்கள் அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த மணவறை சட்டங்கள் சம்பந்தமாக பேசுகிற சந்தர்ப்பத்தில் வந்து இதில் 3 நிலையில் என்ன செய்யலாம், இந்த தலைப்பை நம்ம பேசலாம். ஒன்று, மிகவும் விரிவாக பேசுகிறது, விரிவாக பேசுகிறது. அதில் சலஃபுகளுடைய சில பாரம்பரிய நூல்கள், இந்த முசன்னப் அப்துல் ரசாக் முசன்னப் இபின் அபி ஷைபால் வரக்கூடிய நிறைய ஆதார்கள், இது தொடர்பான விஷயங்கள் என்று, அதாவது மக்கள் எதெல்லாம் கேட்காமல் புரிந்து கொள்ள முடியுமோ அவைகளெல்லாம் கேட்டிக்கிறாங்க. அவைகளெல்லாம் கேட்டு அதுக்கு பதிலெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்த ஆரம்ப காலத்திலேயே அடைந்தும் இருக்கிறார்கள். அது மாதிரி விஷயங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி, என்ன எப்படி தனிப்பட்ட ரீதியாக கேட்டு பதில்களை அடைஞ்சு கொண்டாங்களோ அதே மாதிரி அடைந்து கொள்வது தான் நல்லது. கேட்காமிக்கிறது அதை விட மிகவும் நல்லது. பொதுவாக ஜென்ரலாக புரிஞ்சு கொள்ள முடிஞ்ச ஒரு விஷயம், சைத்தான் அந்த வஸ்வாசம் என்ன செய்வான், இதை கேளு அதை கேளு, அப்போ தான் கிளியர் ஆகும்ன்ற அடிப்படையில் கேட்க வைப்பான். அதில் நம்ம போனோம்னு சொன்னால் அது அப்படியே என்ன செய்யும், இழுபட்டு போய்கொண்டே இருக்கும். இந்த அளவுக்கு விரிவாக போகிறது, விரிவாக போய் நூல்களும் என்ன செஞ்சுக்கிறாங்க, எழுதி இருக்கிறாங்க. இமாம் சுயூத்திக்கு ஒரு நூல் நிஸ்பத்து செய்யப்படுகிறது, அந்த பேரை நான் சொல்லலை. அது இமாம் சுயூத்தி ஒரு நூலா அப்படி என்று சொல்லியும் என்ன அதை கருத்து முரண்பாடு இருக்குது. இது சம்பந்தமான விரிவான முறையில் பேசப்பட்ட ஒரு நூல். அதுபோல் ஆரம்ப கால அறிஞர்களில் சிலர் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் இந்த உடலுறவு தன்மைகளை பற்றியெல்லாம் என்ன, அதாவது ஆய்வு செஞ்சு கம்பேர் பண்ணி ஹராமான வழிகள், ஹராமான அதாவது உறவுகள் எல்லாத்தையும் இதோடு கம்பேர் பண்ணி இது எது இதில் என்ன ப்ளஸ் இருக்குது, இதில் என்ன மைனஸ் இருக்குது, ஏன் இதில் ப்ளஸ் வந்துச்சு ஹராமாக இருந்தும், இப்படியெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்த புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்குது. அதே போல் வந்து அதாவது சுய இன்பம் காணுதல் அப்படின்ற தலைப்பில் இமாம் ஷவுகானி ஒரு புத்தகம் எழுதுறாரு, புலூகுல் முனாஃபி ஹுக்மில் இஸ்திமினா அப்படின்ட்டு. அப்படி ஒரு தனி ஒரு புத்தகமே என்ன செய்கிறாரு அவர் எழுதுறாரு. இந்த புத்தகத்தை வந்து தம்மாஜாவில் பிரிண்ட் பண்ணுற டைமில் அவங்க பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சாங்க. காரணம் அவர் ஒரு அறிஞருடைய நூல்ன்றதுனால அதில் அந்த சட்டங்கள் எழுதிக்கிறாங்கிறதுக்கான பிரிண்ட் பண்ண நினச்சாங்க. ஆனால் அவர் அதில் வந்து லேசுப்படுத்தல் என்ற அமைப்பில் அது இருக்கிறதுனால தொஹ்ஃபத்து ஷாபிர் ரப்பானி ஃபிர்ரத்தி அலல் இமாம் ஷவுகானி அப்படின்னு இமாம் ஷவுகானிக்கு மறுப்பு என்ற ஒரு பகுதியை கீழே சேர்த்தே அந்த புத்தகத்தை என்ன செய்கிறாங்க, அவங்க பிரிண்ட் பண்ணுறாங்க. இது மாதிரியான இப்போ சொன்னது ஒரு உதாரணத்துக்கு, இருக்கிறதுல ஒரு மிதமான ஒரு நூலை தான் என்ன செஞ்சேன், உதாரணத்துக்கு சொன்னேன். மற்ற பேர்கள் எதுவும் சொல்லவும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவைகள்லாம் வந்து என்னது, துத்வா வலா துர்வா, அதாவது அவைகள் சுருட்டப்பட வேண்டும். இமாம் தஹபி சொல்கிற மாதிரி அவைகள்லாம் மூடி, அதாவது இந்த ஒதுக்கப்பட வேண்டியவைகள் அறிவிக்கப்படக்கூடாது அப்படி என்று சொல்லி இந்த இமாம் தபரியிட அறிவிப்புக்கு இமாம் தஹபி அவங்க சொல்லுவாங்க. இந்த அறிவிப்பெல்லாம் இப்படி தொகுத்ததுக்கு பதிலாக இதெல்லாம் என்ன செஞ்சிருக்கணும், வந்து எரிக்கக்கூடாது என்ற அமைப்பில் மாதிரியான செய்திகளாகத்தான் இதை நான் என்ன செய்கிறேன், கருதுறேன். காரணம் ஹைருல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகளில் சிறந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 11 மனைவியர்கள் இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் உள்ள நபித்தோர்களை நிறைய பல திருமணங்களை முடிச்சுக்கிறாங்க. அப்படி இருக்கிற அந்த சந்தர்ப்பத்திலையும் இவ்வளோ தான் எங்களுக்கு செய்திகள் கிடச்சிக்குது அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், அது வந்து அது எங்களுக்கு அதில் தான் ஹயிர் இருக்குது. மற்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கும் வசுவாசாகிக்குன்னா வசுவாசாவே இருந்துட்டு என்ன செய்யுங்க, மௌத்தா போங்க. அந்த லெவலில் நிற்கிறது தான் அதுக்கு பொருத்தமானது அப்படி என்ற அமைப்பில் இருக்கிற மாதிரி தான் விஷயங்கள். ரசூலாங்க எதை தெளிவுபடுத்திக்கிறாங்களோ அதை நம்ம மறைக்க வேண்டிய விஷயம் இல்லை, ஒளிவு மறைவு இல்லாமல் அதை சொல்லணும். மற்ற விஷயங்கள் இந்த அளவுக்கு விரிவாக போகிற தவிர்த்துக்கொள்ளணும். அதே மிதமான அளவில் ஒரு இடைநிலையான அளவுலையும் சிலர் பேசியிருக்கிறார்கள். அதாவது குர்ஆன் சொன்னால் வந்ததை விட இடைநிலையான அளவுலையும் பேசிக்கிறாங்க, அது ஓரளவு கூட பரவாயில்லைன்னு நினைக்கலாம். ஆனால் நம்ம இதில் பேச போகிறது ஃபஸ்ட் லெவலில் மட்டும்தான். அதாவது குர்ஆன்லையும் சொன்னால் என்ன வருது, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது, அந்த சட்டத்தை மட்டும் நம்ம சொல்கிறது. அப்போ எதெல்லாம் நமக்கு ஹலால், எதெல்லாம் ஃபித்ரத்துக்கு மாற்றமானது, இயற்கைக்கு மாற்றமானது என்றது அதை எப்பயுமே நம்ம புரிஞ்சுக்கணும். குர்ஆன் சொன்னால் உண்டு, நேரடியாக தடுக்கப்பட்டால் அது கூடாது. அதில் வந்து பொதுவான அனுமதி, பொதுவான அனுமதி. இன்னொரு கட்டமைக்கு ஃபித்ரத்துக்கு மாற்றம், ஃபித்ர உதாரணமாக பாலியல் வயது திருமணம், சின்ன பிள்ளைகளை திருமணம் முடிக்கலாமா, 9 வயசு 10 வயசுன்ட்டு உலக ரீதியாக சின்ன பிள்ளைன்னு இருக்கக்கூடியவர்களை திருமணம் முடிக்கலாமா அப்படின்னு கேட்டால் நம்ம முடிக்கலாமன்டுவோம். இதுக்கு என்ன கேள்வி கேட்பாங்க தெரியுமா, அப்போ 3 வயசு பிள்ளை திருமணம் முடிக்கலாம், அக்கதனிக்காக பண்ணலாம், குடும்ப வாழ்க்கையில் 3 வயசு பிள்ளை அப்படி. இது ஒரு அசிங்கமான ஒரு கேள்வி. காரணம் எங்களோட பேச்சு வந்து திருமணம் முடிக்கிற மாதிரி உள்ள பிள்ளைகளை பற்றி தான் பேச்சு. அந்த அதை வந்து வயசு பார்க்கணுமா, அதுக்கு ஒரு தேவை நிமித்தம், ஒரு சந்தர்ப்பங்கள் இருந்தால் தேவை நிமித்தம் இருந்தால் முடிக்கிறத பற்றி தான் பேச்சு. திடீர்னு இப்படி கேட்குறவங்க வந்து ஃபித்ரத்துக்கு மாற்றமான இடத்துக்கு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. ஏன்னா அப்படி ஒரு இடத்த மனித குலமே சொல்லாது. அப்படி இருக்கக்கூடிய மனித குலத்துக்கு இந்த இஸ்லாத்தை வழங்கிய இறைவன் எப்படி சொல்லுவான், அப்படி சொல்ல இயலாது. அது ஃபித்ரத்துக்கு மாற்றமானது. எனவே ஃபித்ரத்துக்கு மாற்றமான இதுக்கு வந்து குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் தேடிக்கின்ற அவசியம் இல்லை. உனக்கு தெரியும் இது ஃபித்ரத்துக்கு மாற்றமான ஒரு அதாவது உணர்வு அப்படின்னா அது வந்து ஹராமட்டு நீ என்ன செய்யணும், முடிவெடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்தஃப்தி கல்பு, நீ என்ன செய்யணும், முடிவெடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்தஃப்தி கல்பக்,

0: விளங்கிட்டா, இதெல்லாம் பிழை இல்லை. இதெல்லாம் அதில் பிழை, அந்த அலங்காரங்கள் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் அலங்கரித்து வைக்கிறது, இதெல்லாம் பிழை இல்லை. அந்த அடிப்படையில் அந்த நம்ம அந்த மணவறையுடைய சட்டங்கள் அந்த அலங்கார சட்டத்துக்குள்ளே நம்ம பார்த்துக்கிட்டா போதுமானது. அதே நேரம் இந்த அதாவது மணவறைக்குள்ளே உள்ள பெண்ணிடத்தில் கொண்டு போய் அந்த கணவனோ வழியோ கொண்டு போய் என்ன செய்கிறது, கையை பிடிச்சி விட்றது, இதெல்லாம் வந்து செய்யணுமென்ற கடமையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு ஊர்வலமையில் செஞ்சால் பிழையும் இல்லை. செய்யாட்டி அந்த திருமணம் செல்லாதண்டோ அல்லது ஒரு சுண்ணத்தண்டு நம்பிக்கையில் செஞ்சால் அது பிதாத்தான ஒரு செயல்பாடு. மற்றபடி சாதாரணமாக அந்த மாதிரி நடந்து கொள்றதுல பிழை இல்லை. மணவறைக்குள்ளே சென்று விட்டாலே முதலாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த செய்தியை சொல்லுவாங்க. இது வந்து பலகீனமான ஒரு செய்தி. அதாவது இப்னு அஜ்லான் வழியாக வரக்கூடியது, அவருடைய நம்பகத்தன் அவருடைய மனன சக்தி விஷயத்தில் கருத்து முரண்பாடு இருக்கின்றதுனால இது பலகீனமான ஒரு செய்தி. சுனன் அபூ தாவூதில் 2160 இலக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதா தசவ்வஜ அஹதுக்கும் இம்ராஅத்தன் இஷ்தரா காதிமன், உங்கள் ஒருவர் திருமணம் முடித்தால் அல்லது ஒரு வேலைக்காரரை வாங்கினால், ஒரு அவர் வேலை செய்யக்கூடிய அடிமையை வாங்கினால், ஃபல் யக்குல், அவர் சொல்லட்டும், அல்லாஹும்ம இன் எஸ் அலுக்க ஹைரஹா வ ஹைரமா ஜபல்தஹா அலை வ அவுதுபிக்க மின் ஷர்ரிஹா வ மின் ஷர்ரிமா ஜபல்தஹா அலை. அதாவது அந்த வல்லி எப்படி வருதுன்னா, இதை பிடிச்சி இப்படி முடியை பிடிச்சி, சும்மல் யஹுத் பி நாசியத்திஹா வல் யதோ பில் பரக்கத்து ஃபில் மர் அதி உல் ஹாதிம். அதாவது இந்த முடியை இப்படிங்க இந்த பக்கத்தால் பிடிச்சி முடிய அந்த முன்னேற்ற ரோமங்களை பிடித்து கொண்டு இந்த துவாவை ஓதட்டான். என்ன அதாவது, அல்லாஹும் இன் எஸ் அலுக்க ஹைரஹா, யாரா இவரது நலவை கேட்குறேன், வஹைரமா ஜபல் தஹா அலை, இவளை எந்த நலவில் நீ படைத்திருக்கிறாயோ அந்த நலவை நான் கேட்குறேன், இவருடைய தீங்கை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன், எந்த தீங்கின் மீது இவளை படைத்திருக்கிறோம் அந்த தீங்கை விட்டு என்ன செய்கிறேன், நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று ஒரு பெண்ணை திருமணம் முடித்தாலோ ஒரு அடிமையை வாங்கினாலோ ஒரு வாகனம் வாங்கினாலோ ஏதோ ஒன்று புதுசாக நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அப்படி செய்யுங்க அப்படின்னு வருது. இந்த செய்தி வந்து பலகீனமானது, தாயிஃபான ஒரு செய்தி. முன்னேற்ற ரோமத்தை பிடித்து இந்த துவாவை ஓதுதல் அப்படின்றது பலகீனமான ஒரு செய்தி. ஆனால் பல அறிஞர்கள் இதை என்ன செஞ்சுக்கிறாங்க, நம்பகமான செய்தி என்றும் சொல்லியிருக்கிறார்கள். நம்ம பார்த்த அளவில் இந்த முஹம்மது இப்னு அஜ்லான் வரக்கூடிய இந்த செய்தி வந்து பலகீனமானது, தாயிஃபானது. இந்த அதாவது இது போன்ற சில செய்திகள் என்ன, அதாவது முஹம்மது இப்னு அஜ்லான் வழியாக நம்ம தொழுகை விஷயங்கள் அங்கெல்லாம் சிறப்பிரபரியமான செய்திகள் உண்டு, இவரை வச்சு தான் நம்ம பலகீனம் என்று சொல்லி சொல்லுவோம். அதனால் இந்த நடைமுறை தவறானது. அப்படியாக அந்த துவாவை நம்ம புரிஞ்சு கொள்ளணும்டா, மாறியும் புரிஞ்சு கொள்ளணும். என்ன, இதை மனைவி கணவனுக்கு என்ன செய்யலாம், செய்யலாம். இப்போ ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினான்றது கணவன் கேட்குற மாதிரி மனைவி என்ன செய்யலாம், கேட்கலாம் தானே. அதே மாதிரி இதே என்ன செய்யணும், அவன் முன்னேற்ற ரோமத்தை பிடிச்சி முடிஞ்சோன்னே இவங்களை என்ன செய்யணும், முன்னேற்ற ரோமத்தை பிடிச்சி இவரும் என்ன செய்யணும், மனைவியும் துவா கேட்கலாம் அப்படி என்று சொல்லணும். இதை விளங்கி, இது சகியன்னு விளங்கினவங்க ரெண்டு பேருக்கும் இதை கேட்க என்ன அனுமதி உண்டு அப்படின்றதான் என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். என்றால் ரெண்டு பேருக்கும் அதே பிரச்சனைக்கு, அப்போ ரெண்டு பேருமே அந்த துவாவை என்ன செய்யணும், ஓதணும். வந்திருக்கக்கூடிய எல்லா துவாக்களும் அப்படி தான் இருக்கு, உடலுறவு சட்டங்களை வரக்கூடிய துவாக்களாக்கி எதாக்கலாம், ரெண்டு பேரும் ஓதுற மாதிரி தான் வந்திருக்கு.
1: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅல்லிமுஹும் இதா தகலத்தில் மர்அத்து அலா ஸௌஜிஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு மனைவி கணவனிடத்திலே நுழைந்து விட்டால், ஐயகூமர் ரஜுல் ஃபதகூமு மின் ஹல்ஃபிஹி, ஒரு அந்த கணவர் எழும்பி நிற்கணும், அதுக்கு பின்னால் பெண் என்ன செய்யணும், எழும்பி நிற்கணும் தொழுவுறது, சரியா? ஃபை யுசல்லியானி ரக்காத்தை ரக்காத்தை, ரெண்டு பேரும் என்ன செய்யணும், இரண்டு ரக்காத்துக்கள் தொழ வேண்டும். அதாவது கணவன் கணவனுக்கு பின்னால் இருந்து மனைவி தொழுவுறது ஜமாத்து மாதிரி தொழ வேண்டும். வயகூல் அவங்க சொல்லணும், அல்லாஹும் பாரிக்லி ஃபி அஹ்லி வபாரிக்லி அஹ்லி ஃபிய, அல்லாஹும் ருசுக்னி மின்னி வர்சுக்னி மின்ஹும், அல்லாஹும் ஜுமா பைனனா மா ஜம்மஅத ஃபி ஹைர் வஃபர்ரிக் பைனனா இதா ஃபர்ரக்த இலா ஹைர். நல்ல துவா, அந்த துவாவும் நல்லது, இந்த துவாவும் நல்லது தான், ஆனால் சுன்னால இல்லை. இந்த துவால் எப்படி வருதுன்னா, அல்லாஹும் பாரிக்லி ஃபி அஹ்லி, யா அல்லாஹ் என் குடும்பத்தில் நீ வரக்கத்து செய்வாயா, பாரிக்லி அஹ்லி ஃபிய, அதாவது என் குடும்பத்துக்கு எண்ணில் பறக்க செய்வாயாக, அதாவது அவங்களுக்கு பறக்க செய்யணும், எனக்கு பறக்க செய்வாயாகும். அல்லாஹும் ருசுக்னி மின்ஹும் வரசுக்னி மின்ஹும், யா அல்லாஹ் அல்லாஹும் ருசு

0: வர்சுக்குஹும் மின்னி. அல்லாஹ் அவர்களுக்கு என்னிலிருந்து என்ன செய்வார், ரிசுக்கு கொடுப்பாயாக. வர்சுக்குனி மின்ஹும், என்னிலிருந்து அவர்களுக்கு என்ன செய்வாயாக, அதாவது ரிசுக்கு கொடுப்பாயாக. அவர்களிலிருந்து எனக்கு ரிசுக்கு தருவாயாக. அல்லாஹும் ஜுமா பைனனா மா ஜம்மாத்த ஃபி ஹைர், எங்களை நீ சேர்க்கிற காலமெல்லாம் நலவிலேயே என்ன செய், எங்களை சேரு. வஃபர்ரிக் பைனனா இதா ஃபர்ரக்த இலா ஹைர், எங்களை நீ பிரிச்சேன்னு சொன்னால் நலவுக்காக பிரி. ஒரு நலவை நோக்கிய பிரிவாக அதை என்ன செய்யட்டும், அதாவது பிரிக்கிறதுல பிரித்தா அது நலவை நோக்கிய ஒரு பிரிவாக அது எரிக்கட்டும் அப்படி என்று சொல்லி இந்த செய்தி எனது வருது. இந்த ஹதீஸை பதிவு செஞ்சுட்டு இமாம் தவரானி, லம் யர் விஹாத் அல் ஹதீஸ் அன் அதா இல்லா இல்லல் ஹுசைன் இபின் வாக்கித், அதா இபின் சாஹிப்ட் இருந்து இந்த செய்தியை ஹுசைன் இபின் வாக்கிதை தவிர வேறு யாரும் அறிவிக்கவில்லை. அதா இபின் சாஹிப் வந்து முஹ்தலித், இறுதி காலத்தில் குழப்பண நிலைக்கு ஆளானவர். ஸோ இந்த அதாவது ரூ அறைக்குள்ள நுழைந்த பின்னால் ரெண்டக்கா தொழுகிற வளமை வேண்டும் சிலருக்கு இருக்குது. அறையில் போய் கணவன் மனைவியாக ரெண்டக்கா தொழுகிறது, அப்படி தொழுது கொண்டா பிழை அல்ல. ஒருவர் வந்து இது சுன்னத்து, இது வந்து ஆதாபுல்ல பினா, இந்த மாதிரியான உறவு சட்டங்களில் உண்டு அப்படின்னு புரிந்து கொள்ளாமல் சம ரெண்டக்காத்து என்ன செய்வோம், நம்ம தொழுது கொள்வோம், துவா செஞ்சு கொள்வோம் அப்படின்ற ஒரு வளமைக்கு இல்லாமல் அவங்க வந்து என்ன அதை ஒரு செஞ்சாங்கன்னா பரவாயில்ல, வளமைக்கு இல்லாமல் ஒரு முறை தான் கல்யாணம் முடிக்கிறது. நான் சொன்னால் ஊர் வளமைக்கு, சரியா, ஊர் வளமையில் அப்படி இல்லாமல் அப்படி அவங்க வந்து என்ன அதாவது தொழுது கண்டாங்கன்னு சொன்னால் அது வந்து பிழை அல்ல, மார்க்க ரீதியாக பிழை அல்ல. அதே நேரம் இதை சுன்னத் இப்படியான ஒரு ஒழுக்கத்தை ரசூலாக கற்றுத்தந்திக்கிறாங்க, இந்த துவாவை சொல்லி தந்திக்கிறாங்க அப்படின்னு இந்த ரெண்டு துவாவை பாடமாக்கி இந்த மாதிரி இதை சொல்லணும் அப்படின்னு விளங்குறது பிழை. மார்க்கத்தில் அப்படியான எந்த ஒரு ஒழுக்கங்களையும் நம்ம என்ன செய்யலை, இந்த மாதிரியான சப்ஜெக்டுகளை எந்த ஒரு ஒழுக்க வரையறைகளையும் நம்ம காணவில்லை. இதுவும் பலகீனமான செய்தி. நிறைய நலவுகள் செய்யலாம், நம்ம ஒரு ரெண்டு பக்கம் குர்ஆன் ஓதிக்கலாம்னு சொல்லலாம், அல்ல ரெண்டு ரக்கா தொழுதுகளான்னு சொல்லலாம், ஒரு தர்மம் செஞ்சுக்கலாம்னு சொல்லலாம், இந்த மாதிரி எதுவுமே என்ன செய்யலாம், நல்ல விஷயங்களாக இருந்தால் அதுகளை செஞ்சுக்கலாம், மார்க்கத்தில் பிழை இல்லை. ஆனால் இந்த சுண்ணத்துக்களை சொல்லிக் கொடுப்பாங்க, ரெண்டக்கா தொழுங்கன்னு சொல்லுவாங்க, துவா கேளுங்கன்னு சொல்லுவாங்க, அவர் துவா கேட்க நீங்கள் ஆமின் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க, முடிய பிடிச்சி துவா கேளுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த செய்திகள்லாம் பலகீனமானது. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், சஹீஹுல் புகாரியில் 5165 இலக்கத்தில் வருது, இந்த செய்தியை வந்து சொல்லிக் கொடுத்துல, மற்ற எல்லாமே சொல்லி கொடுத்தீங்க லைஃபான ஹதீஸில் வர்றது. புகாரில் வரக்கூடிய செய்தி இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க, 5165 இலக்கம். قال النبي صلى الله عليه وسلم رسول صلى الله عليه وسلم அவர்கள் சொன்னார்கள், اما لو ان احدهم يقول حين ياتي اهله, தன் குடும்பத்தினரிலே வருகின்ற பொழுது, அதாவது உறவில் ஈடுபடுகின்ற பொழுது, பிஸ்மில்லா அல்லாஹ்வின் பெயரை கொண்டு, اللهم جنبني الشيطان وجنبي الشيطان ما رزقتنا, யா அல்லாஹ் ஜன்னிபினி அஷ்ஷைத்தான், என்னை விட்டும் சைத்தானை தூரமாக்கு. ஓ ஜன்னிபி ஷைத்தான மா ரசக்தனா, எங்களுக்கு தரக்கூடியதை விட்டும் சைத்தானை என்ன செய், தூரமாக்கு, அதாவது குழந்தையை விட்டும் சைத்தானை தூரமாக்கு. அப்படி துவா கேட்டால் சும்மா குத்திர பைனஹுமா ஃபீதாலி, அந்த உறவின் மூலம் அவர்களுக்கு இடையில் அல்லாஹு தாலா ஒரு தக்தீர் பண்ணியிருந்தா, ஒரு குழந்தையை தக்தீர் பண்ணியிருந்தாண்டா, அவ் குதிய வலதுன், அல்லது அவர்களுக்கு என்ன ஒரு குழந்தை அதாவது எழுதப்பட்டிருந்தால், லம் யதுர்ரஹு ஷைத்தானுன் அபதன், ஷைத்தான் எப்பொழுதும் அவரை தீண்ட மாட்டார். இந்த தீண்டுதல் வந்து உடல் ரீதியான தீண்டுதலை தான் என்ன செய்யணும் என குறிக்கணும், மற்றபடியான தீண்டுதல் வந்து என்ன ஷைத்தானுக்கு மனிதனுக்கு இருந்து கொண்டே இருக்கும், வழிகெடுக்கிற மாதிரியான தீண்டுதல்கள். உடல் ரீதியான எந்த தீண்டுதலும் என்ன செய்யாது, அதாவது நடக்காது. வழிகெடுத்தல் என்ன செய்யும், எப்போ நடந்து கொண்டே இருக்கும், அது பாதிக்காதென்று கூட என்ன செய்யலாம் சொல்லலாம், வழிகெடுத்தல் என்ற முயற்சி என்ன செய்யும் நடந்து கொண்டு தான் இருக்கும். ஸோ இந்த செய்தி சஹீஹ் புகாரில் 5165 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி இந்த துவா. இந்த துவா வந்து உறவின் ஈடுபடுவதற்கு அந்த நேரத்தில் தான் சொல்லணும் அப்படின்ற அர்த்தம் அல்ல, நம்ம அந்த உறவில் ஈடுபடுவதற்கான ஆரம்ப நிலையிலிருந்து இந்த துவாவை என்ன செய்யலாம் நம்ம சொல்லலாம், அல்லாஹும்ம ஜன்னிபி ஜன்னிபினி ஷைத்தான ஓ ஜன்னிபி ஷைத்தான மா ரசக்தனா, இந்த துவா வந்து முதலா ஜன்னிபினி ஷைத்தான், என்னை விட்டு ஷைத்தானை என்ன தூரமாக்கு, அதுக்கு பின்னால் ஓ ஜன்னிபி ஷைத்தான மா ரசக்தனா, இதை ஆணும் சொல்லணும், ஒரு மனைவி என்ன ஒரு பெண்ணும் சொல்லணும், அவருடைய அதாவது உறவுடைய ஆரம்ப நிலையிலிருந்தே இந்த துவாவை என்ன செய்யலாம் சொல்லலாம், ஒருத்தர் திருப்பி திருப்பி சொன்னால் கூட அதில் என்ன பிழை இல்லை. அப்போ இதுதான் அதாவது உறவின் பொழுது சொல்ல வேண்டிய துவா என்று சொல்லி ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய சஹீஹான என்ன துவா. மற்றபடியான ஒழுக்கங்கள் எதையுமே என்ன செய்யலை காணலை. அந்த அதாவது பொதுவான வழிகாட்டல்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு, போகிற சந்தர்ப்பத்தில் இப்போ அதாவது அந்த மனைவியோட போகிற சந்தர்ப்பத்தில் போய் இருக்கிற சந்தர்ப்பத்தில் எப்படியான முறையில் நடந்து கொள்ளணும். சிலர் வந்து பொருளாதார மைண்ட் செட்டிலே இருப்பாங்க, ஃபஸ்ட் தடவை தான் இப்போ நம்ம பேத்து பேச போகிறோன்னு அங்கே உட்காந்துட்டு என்னது எல்லாம் சலாமெல்லாம் சொல்லி கொஞ்சம் நேரம் பேசிட்டு இப்போ எல்லாத்துக்கும் முன்னால் முக்கியமான விஷயம் பேசிக்கலோன்னு என்ன எல்லோரும் ஃபீட் பண்ணிப்பான் பொருளாதாரத்தை பற்றி. என்ற செலவு வருமானங்கள் இப்படி தான். இந்த மாதிரி நபர்கள் வந்து என்னது பொருத்தமே இல்லாத ஒரு வார்த்தைகள் இதெல்லாம் என்ற செலவு வருமானங்கள்லாம் இப்படி தான். நம்ம கட்டுப்படியான மெத்தடில் வாழணும். ஃப்யூச்சரில் என்ன எப்படி போகணும், அப்படியே ஒரு 10 வருஷம் 20 வருஷம் குழந்தை வளர்ந்தா அப்படி. இது உண்மையை சொல்ல போனால் ஒரு பெண்ணுடைய இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சென்ஸே இல்லாத ஒரு ஆளுண்டு ஃபீல் பண்ணுறதுக்குரிய மைண்ட் செட்டு தான் அது. பயோ மாற்றப்பட்டிருந்தாலே தவிர, ஏன்னா இப்போ பெண்களும் அந்த எஜுகேஷனுண்டு கொடுத்து, தொழிலுண்டு கொடுத்து, முன்னேற்றம் உண்டு கொடுத்து, ரெண்டு பேரும் என்னது அதாவது ஹாஃப் ஹாஃபாக போட்டு அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துருக்கீங்க. அதனால் இந்த ஃபஸ்ட்டுக்கு நம்ம இதை பேசிக்கலாம்னு அவங்கள எஜுகேட்டட் அப்படின்ற ஒரு சிந்தனை அவங்களுக்கு வந்திருக்கும். அந்த மாதிரி நபர்களை தவிர இயற்கையாக ஒரு பெண் அந்த நேரத்தில் வந்து இவன் என்ன செய்கிறான், பொருளாதாரத்தை விட நீ ஃபஸ்ட்டுக்கே உன கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துக்கணும். அப்படியே சுற்றி கையில் எடுத்துக்கண்டா தான் முழு கண்ட்ரோல் உன கையில் வரும், இல்லை அவ்வளோதான் அப்படின்ற பண்ணியே அனுப்பினதுனால இவன் சிரி வளமையாக நல்லா சிரிக்கிறவங்க கூட அந்த இடத்துல சிரிக்கிறதுக்கு என்ன செய்வான், யோசிப்பான். ஒரு அளவாக தான் நம்ம என்ன செய்யணும். இந்த மாதிரி நபர்களால் வந்து அந்த வாழ்க்கையில் சந்தோஷமான நேரங்களில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எல்லாம் இருக்கும் ஏன்னா ஃப்யூச்சர் பிளானில். அப்போது இப்படி இல்லாமல் நல்ல முறையில் பேசணுமென்றது, அதாவது அவங்களோட இங்கிதமாக நடந்து கொள்ளணுமென்றது, அதாவது மிச்சமே சீரியஸான முறையில் விஷயங்களை பேசிக்கலாமல் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த நேரம் சந்தோஷத்தை மட்டும் என்ன முற்படுத்தி பேசக்கூடிய பொது ஒழுக்கங்கள் என்று செஞ்சு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் அவங்கள்ட்ட கொடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள். நம்ம வந்து என்ன மார்க்க ரீதியாக இதில் என்ன இருக்குது, மற்ற விஷயங்கள் பொதுவான வழிகாட்டல்களை நம்ம கொஞ்சம் சொல்லலாம். யாராக இமாம்கள் சொல்லி தான் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் நம்ம என்ன செய்வோம் பார்த்துட்டு போவோம். இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான அம்சம். இது ஜென்ரலாக ஃபித்ரத்தில் எல்லாருக்கும் இருக்கும். இயற்கையாகவே வந்து எல்லாருக்கும் உள்ள ஒரு விஷயம் இப்படி தான் நம்ம பேசணும், இப்படி தான் பழகணும். ஆனால் இன்றைக்கி அந்த அறிவு கூட மங்கி போன ஒரு கட்டத்தில் இருக்குது. நிறைய பேர் வந்து அறிவு கூட மங்கி போன கட்டத்தில் இருக்குது. அல்லது இந்த இஷ்கண்டு சொல்லக்கூடிய காதல் நோயில் விழுந்திருந்தாங்கன்னா அவங்க ஏற்கனவே பேசி பேசி பேசி எல்லா ஹராமும் ஃபோனில் எல்லாம் நடந்து முடிஞ்சு அதுக்கு போகிற அங்கே போகிறதுனால அந்த ஒரு என்ன ஒரு ஆரம்ப உணர்வெல்லாம் வந்து இருந்தாலும் கூட அந்த ஒரு ஒழுக்கத்தோடு வாழ்ந்த ஒரு ஆளுக்கு இருக்கக்கூடிய அமைப்பிலான அந்த உணர்வு அங்கே என்ன செய்ய போகிறது இல்லை, அவங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை. இது ஒரு அடுத்த அந்த நேரத்தில் உள்ள பயங்களை பற்றியெல்லாம் பேசுவாங்க. எனக்கு எனது உடல் ரீதியான பலகீனங்கள், அந்த பெண்ணுக்கு தனக்கும் இடையிலான பலகீனங்கள் இப்படி இதெல்லாம் வேறு தலைப்போடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். நம்மளோட வழிகாட்டில் மருத்துவ வழிகாட்டலோடு சம்மந்தப்பட்ட நம்ம வந்து மார்க்க ரீதியான விஷயத்தில் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பேசும். ஆனால் உலக ரீதியான வழிகாட்டல் யாராவது இமாம்கள் எதுவும் பேசியிருந்தாங்கன்னா சில நல்ல குறிப்புகள் இருந்தால் நான் இறுதியில் சொல்கிறேன். அடுத்ததாக வந்து இந்த உடலுறவு சட்டங்கள் அப்படின்ற விஷயத்தில் எடுக்கிறதுல நம்ம எப்பயுமே இந்த ரெண்டு விஷயங்கள் தான் அதாவது ஹதீஸில் நம்ம வச்சுக்கிறோம். அந்த ரெண்டு சட்டமும் வந்து இந்த ரெண்டு வரையறைக்குள்ள ஒன்று ஃபித்ரத்துக்கு மாற்றமான இதாக இருக்கக்கூடாது. ஃபித்ரத்துக்கு மாற்றமான இதாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் இந்த ஃபித்ரத்ன்றது வந்து நமக்கு காட்டப்படக்கூடிய இந்த சூழ்நிலைகள், காலங்கள், நம்ம வாழக்கூடிய இடம் இதெல்லாம் நமக்கு அதை தாக்கம் செலுத்தும் தானே. அப்போது அந்த சினிமாக்கள் இவைகள் மூலமெல்லாம் தாக்கம் இருக்கும். இதன் ஊடாக இயற்கையாக மனிதன் வந்து உடல் உறவு அப்படின்னு விளங்கக்கூடிய விஷயங்களில் நிறைய சேஞ்சஸ் நடந்துக்கு. எங்களுக்கே இதுதான் வாழ்க்கை, இதுதான் சரியானது, இப்படி தான் இருக்கணும் என்ற மாதிரியான சிந்தனை போக்குகள் என்ன செஞ்சுக்கு வந்திருக்கும். சிம்பிளாக சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் இரண்டு மனமும் ஒத்துக்கொண்டு நடக்கக்கூடிய உறவுகளை மட்டும்தான் இஸ்லாம் என்ன செய்யும் அங்கீகரிக்கும், ஃபித்ரத்துக்கு ஏற்ற வழிமுறையாக என்ன செய்யும் சொல்லும். மற்றபடி ரெண்டு பேருக்கு ஒரு ஒவ்வாமைகள் இருக்குமாக இருந்தால் அதை இஸ்லாம் ஒரு பொழுதும் என்ன செய்ய போகிறதில்லை, அங்கீகரிக்க போகிறது இல்லை. இது பேசிக்காக ஃபித்ரத்தை பற்றி விளங்கறேன்னா இதுதான் தலைப்பு. இதுக்குள்ளே நம்ம எதையும் விளங்கிக்கலாம். ஃபித்ரத் அப்படி என்றால் மனசு ஒத்துக்கொள்ளணும். ஃபித்ரத்ன்றது மனசு ஒத்துக்கொள்ளணும். அப்போது ஒரு நல்ல மனசு ஒத்துக்கொள்றதுக்கு அவன் சாலிகான பெண்ணாக இருக்கணும். ரெண்டு விஷயம் இருக்கணும். ஒரு சாலிகான பெண்ணாக இருக்கணும், மனசு ஒத்துக்கணும். சாலிகான பெண்ணாக இல்லாமல் மனசு ஒத்துக்கணும்னா ஃபித்ரத்தில் என்ன செஞ்சிருக்கும் மாற்றம் இருக்கும். சாலிகான பெண்ணாக இருந்து பயோவெல்லாம் கிளியராக இருந்து அவங்க ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையில் மைண்ட் செட்டில் இருந்தால் கணவனும் அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய நிலைமையில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் மார்க்கம் தடை செய்ததை தவிர மற்றெல்லாம் என்ன அனுமதி என்று புரிஞ்சுக்கலாம். ஃபித்ரத்து மாறிப்போ இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க, அது பல காரணங்களால் மாறிப்போயிருப்பாங்க. இப்படி மாறிப்போயிருக்கக்கூடியவர்களுடைய சிந்தனையில் இந்த ஹதீஸில் எடுத்தோம்னா அப்போ இது மட்டும் தான் கூடாது, மற்ற எல்லாமே என்ன செய்யும் கூடுமென்று எடுத்தால் ஃபித்ரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போகும். ஃபித்ரத்தெல்லாம் தாண்டி போகக்கூடிய நிலைமையில் இருக்கும். அந்த லெவலுக்கு ஒரு ஆள் போகிறதாக இருந்தால் இதில் பல கேள்விகள் உண்டாகும். அது நம்ம பகிரங்கமான ஒரு பதிவில் அது சரி வராது. ஆனால் அந்த நிலைமைக்கு போகிறதாக இருந்தால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, நம்ம ஃபித்ரத்தில் ஏதோ மாற்றம் இருக்குது, நம்ம வந்து சினிமாக்களால் என்ன செஞ்சுக்கிறோம், மாறி இருக்கிறோம். இந்த படங்களை பார்த்து பார்த்து, சினிமா படங்களை பார்த்து பார்த்து எங்களோட சிந்தனை போக்கள் என்ன செஞ்சு மாறி இருக்குது அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த மாதிரியான சிந்தனைகள் இன்றைக்கு சாதாரணமாக கார்ட்டூன் இமேஜ்களில் கூட இந்த சிந்தனை மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் என்ன செஞ்சிருக்கு, சின்ன பிள்ளைகள் என்ன செய்யுது வருது. அதாவது இந்த குடும்ப உறவு அப்படி என்று சொல்கிறதே, கணவன் மனைவி உறவு என்று சொல்கிறதே வந்து ஒரு ஆணாதிக்க சிந்தனை போக்கான உறவுகள் தான் என்னது, குடும்ப உறவு என்ற சிந்தனை போக்கெல்லாம் நிறைய பேருக்கு என்ன செய்யுது இருக்குது. அப்படியான ஒரு நிலையை ரசூல்லாங்களோட வாழ்க்கையிலே சஹாபாக்கோட வாழ்க்கையிலும் நீங்கள் காணவே முடியாது. அந்த இடத்துல எல்லாம் வந்து ரெண்டு பேருக்குமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த இடத்துல இருக்கும், ரெண்டு பேரும் மனம் ஒத்த விஷயமாக இருக்கும், சாலிஹான ஒரு சிந்தனை போக்குள்ளவங்களாக இருக்கணும். எதுலேயுமே மிதமிஞ்சி போகிறது கூடாது என்ற அடிப்படையில் இதுலேயும் நம்ம எல்லை கடந்து போகிறது ஃபித்ராக்கு என்ன செய்யும், மாற்றமாக அமையும், வெறுப்புகளை கொண்டு வரும், பிரிவுகளை என்ன செய்யும் கொண்டு வரும் இடத்துல சந்தேகம் இல்லை. அப்போ முதலாவது மார்க்கம் தடுத்ததான்னு பார்க்கணும், ரெண்டாவது ஃபித்ரத்துக்கு என்ன, அதான் மனம் ஒவ்வாத விஷயங்களா, இரண்டு மனம் ஒவ்வாத விஷயங்களான்னு பார்க்கணும். இந்த ரெண்டு சரியானிட்டால் மூணாவது மனம் ஒத்துக்கொள்வது ஒவ்வாமைன்றதுக்கு சாலிஹான அவங்க உணர்வு அங்கே இருக்குதான்னு பார்க்கணும். இதெல்லாம் ஓகேயாக இருந்தால் மார்க்க ரீதியாக அது என்ன தடை இல்லை அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதில் அதாவது சஹீஹ் புகாரியில் 4528 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, அதாவது சூரத்துல் பக்ராவுடைய 223 வசனம், ஜாபிர் ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க, கானத்தில் யஹூது தகூல், யூதர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க மதீனால, இதா ஜமஅஹா மி வராஹா ஜா அல் வலது அஹ்வல், ஒரு பெண்ணை அதாவது அவள் வளமையாக உறவு கொள்ளக்கூடிய முறைக்கு மாற்றமான முறையில் உறவு கொண்டாள், அதாவது முகங்குப்புற இருக்கக்கூடிய நிலையிலே உறவு கொண்டால் அவன் அந்த குழந்தை வந்து என்ன, அதாவது அஹ்வல் ஒரு அதாவது இந்த குறையான ஒரு குழந்தையாக என்ன செய்யும் வரும், குறையான ஒரு குழந்தையாக வரும் அப்படி என்று சொல்லி அது அஹ்வலுக்கு என்ன மொழிபெயர் போட்டிக்கிறாங்க, 4528 அதாவது அந்த குறையான ஒரு குழந்தையாக அந்த குழந்தை என்ன செய்யும் வரும்னு யூதர்கள் சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஒரு மனைவியோடு உறவு கொள்கிற முறையில் அந்த இடத்துல ஃபித்ரத்துக்கு எந்த மாற்றமும் இல்லை, ஆனால் ஒரு ஒரு அதாவது வளமையான உறவு கொள்கிற முறைக்கு மாற்றமாக உறவு கொள்கிற சந்தர்ப்பத்தில் வந்து அந்த குழந்தை வந்து குறையுடைய குழந்தையாக வரும் என்று சொன்ன உடனே அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனம் இறக்குறான், நிசாவுக்கும் ஹர்துன் லக்கும், பெண்கள் உங்களது விளை நிலங்கள், ஃபத்து ஹர்தக்கும் அன்னா ஷேத்தும், நீங்கள் உங்களது விளை நிலங்களை நீங்கள் விரும்பியவாறு செல்லுங்கள் அப்படின்ட்டு சூரா பக்ரா 223. இப்போ இதில் வந்து அல்லாஹு தஆலா பல சட்டங்களை மறைமுகமாக சொல்கிறான், இதிலிருந்து எவ்வளோ இதுகள் எடுக்கலாம். ஒன்று வந்து ஒரு பெண்ணுடைய உறவில் ஈடுபடுதல் அப்படி என்று சொல்கிறது, உறவுக்கான வழி அல்லாஹு தஆலா எப்படி வச்சுக்கிறானோ அந்த வழியில் மட்டும்தான், மற்ற வழிகளில் உறவு கொள்ளக்கூடாது, காரணம் விவசாய நிலமண்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போ விவசாயம் என்கின்ற சிந்தனை மார்கன், அதான் நஹ்வல் மார்கன் உடையவராக அந்த கண்ணில் வந்து ஒரு அந்த ஒழுங்காக இருக்காத கருவிழி அந்த மாதிரி இல்லாத குழந்தையாக பிறக்கும்னு யூதர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்போ இதில் வந்து அதாவது விளைநிலம் அப்படி என்று சொல்கிற சந்தர்ப்பத்தில் குழந்தை பெறுவதற்கான இடத்துல தான் உறவு என்ன செய்யணும், அதாவது நடக்கணும் என்றதை அல்லாஹ் ஒன்று சொல்லிக்காட்டும். இரண்டாவது வந்து அல்லாஹ் விளைநிலம் அப்படி என்று சொல்கிறது ஃபத்து ஹர்தக்கும் அண்ணா சேர்த்தும், நீங்கள் விரும்பிவாறு செல்லுங்கள் என்பதில் இப்போ இன்றைக்கு வந்து அதாவது ஒரு ஆணுடைய இந்திரிய துளியை எடுத்து பெண்ணுடைய அதாவது கற்பப்பையில் அந்த சினை முட்டையோடு ஜாயின் பண்ணுறதுக்குரிய அந்த அதாவது ஒரு மெக்கானிசமே இன்றைக்கு இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி செய்யக்கூடிய அமைப்பில். அப்போது இந்த மாதிரியான அதாவது கருக்கட்டக்கூடிய தன்மை இந்த ஸ்டின்ஸாகன்றது கிட்டத்தட்ட 7-8 வகை விளங்கிட்டா, அந்த ஸ்டின்ஸாக என்று சொல்லக்கூடிய அந்த இது வந்து 7-8 வகை குளோனிங் அப்படின்னு சொல்கிறது, 7-8 வகையில் என்ன செய்யுது அது இருக்குது. அப்போது இந்த மாதிரியான நடைமுறையை நாங்கள் இன்றைக்கு செய்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு இந்த வசனம் ஒரு ஆதாரம், உங்களது விளைநிலங்கள், நம்ம உறவில் ஈடுபட்டு தான் அப்படி வரணுமன்றது இல்லை, இப்படி எடுத்தும் நம்ம என்ன செய்யலாம் வைக்கலாம், ஆனால் அதுக்குரிய முக்கியமான நிபந்தனையாக இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்வது இந்த ப்ரோசஸ் நடப்பதை அவர் ஃபஸ்ட்டுலேருந்து கடைசி வரைக்கும் கண்ணால் என்ன செய்யணும் பார்க்கணும், தனது இந்திரிய துளி தான் என்ன செய்கிறது அங்கே பகுக்கப்படுகிறது, அதுதான் அங்கே என்ன அதாவது அந்த கருவில் அந்த அந்த கற்ப பையில் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது என்பதை முழுமையாக இவர் பார்க்கக்கூடிய அமைப்பில் என்ன செய்யணும் இருக்கணும். எடுத்த நிமிடத்தில் இருந்து அது கர்ப்ப பையில் அந்த சினை முட்டையோடு சேர்க்கப்படுகின்ற வரைக்கும் அந்த விஷயம் என்ன செய்யணும் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் எடுத்து அதில் வைப்பாங்க ஓமில். அப்போ இது வந்து இந்த இது பார்க்க என்ன என்ன காரணம்டா இது மாதிரி என்ன செய்யலாம் நடக்கலாம், இன்றைக்கு பேங்க்கில் எடுத்து வைக்கிறாங்க, அதை வணங்கிட்டா அந்த சினை முட்டை எடுத்து பேங்க்கில் என்ன செய்கிறாங்க, அதில் வைக்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கான ஒரு இந்த அதை ஒரு ஃப்ரீஸ் பண்ணி அதுக்குரிய பாதுகாப்போடு வைக்கிற ஒரு அளவுக்கான டெக்னாலஜியெல்லாம் என்ன செஞ்சுட்டு இன்றைக்கு வளர்ந்துருக்கிது அப்படின்னா, இந்த மாதிரியான கட்டத்தில் அது என்ன அடிப்படை நடக்குது, நமது சினை முட்டையோடு தானா என்றது நட பார்வையில் நடக்கும். அப்போ இது ஒரு மேற்பார்வையில் நடக்கலை, இன்றைக்கு ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஆபத்தான விஷயங்கள் ஒன்று தான் இந்த, அதாவது இந்த என்னது பால், இந்த தாய்ப்பால் சம்மந்தப்பட்ட இது, அடுத்தது வந்து இந்த வங்கிகள், அடுத்த பிளட் பேங்க், இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் வந்து மனிதனுடைய அந்த கூரையே என்ன செய்யுது, மாற்றக்கூடிய அமைப்பிலான விஷயங்கள். இதில் சின்ன சேஞ்சஸ் நடந்தாலும் சந்ததியில் மாற்றங்கள் கூட என்ன செய்யலாம், வரலாம். ஒரு காலம் வரலாம் வந்து உடலுறவு அப்படி என்று சொல்கிறது ஒரு ஒரு வெறுமனை இது மாதிரியும், புள்ள வர்றது வேறு செக்ஷன் நிற்கிற மாதிரியும் என்ன செய்யலாம், வரலாம். கர்ப்பத்தில் நம்ம சுமந்துட்டிக்கிறதுக்கு அண்டு வாடகை தாய்கள்லாம் இன்றைக்கு என்ன, அதாவது வாடகை தாய் அப்படி என்று சொல்லி அந்த என்ன விபச்சாரம் அல்ல, அது விபச்சாரம் என்ற உறவு நடக்கணும், விபச்சாரம் அல்ல, ஆனால் முறைகேடான விபச்சாரத்தை விட படுமோசமான என்ன விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய மோசமான சப்ஜெக்டுகள் அங்கீகாரத்தோடு என்ன செய்ய இன்றைக்கு, அது ஒரு உதவி மாதிரி, அதில் ஹெல்ப் மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு என்ன செய்கிறாங்க, மாற்றிக்கிட்டு வரக்கூடிய காலம் இது. அப்போ இதில் வந்து எங்களது மனைவியர்களுடைய விஷயத்தில் இப்படி நடந்து கொள்ளலாம் அப்படின்றத நம்ம தெரியுது. இதில் இன்னொரு கேள்வியும் இருக்குது, ஒருத்தருக்கு ரெண்டு மூணு மனைவி மாறிக்கிறான், ஒருவருக்கு கரு என்ன செய்யலை, தரிக்கலை, ஒருவருக்கு கருத்தரிக்கலை, இன்னொருவருக்கு கருத்தரிக்கக்கூடிய நிலைமையில இருக்குது. இவர்களுடைய கருவை எடுத்து அடுத்த மனைவியருடைய என்ன, அதாவது வயிற்றில் அந்த இந்த கருக்கட்டை வைத்து அடுத்த மனைவியுடைய வயிற்றில் வைக்கிற சம்பந்தமாக என்ன, ஏன்னா ரெண்டு பேரும் எல்லாமே ஹலால், இந்த பிரச்சனைக்கு இதுவும் ஹராம் தான், இதுவும் என்ன ஹராம் தான். யாருக்குரியவங்களோ அவங்களுக்குரியதை மட்டும்தான் என்ன செய்யணும், இங்கே நடக்கணும். திடீர்னு என்ன காரணம், டைவோர்ஸ் நடந்தணும் எங்களை இடையில, இப்போ புள்ள யார்ட, சரியா கருப்பப்பை தான் இவங்கட, கரு முழுசும் யார், அதாவது இந்த கணவனுக்கு அந்த மனைவிக்கு உரியாது, இடையில வந்து என்ன விவாகரத்து நடந்துட்டு யாருடைய பிரசவத்தில் தலாக்கித்தாலாம் கணக்கெடுக்கிறது. அது மட்டும் மாத்திரமல்ல, அந்த பெண் வந்து தாய்மை என்ற இடத்தை யார் மூலம் அடைகிறா அப்படி என்ற விஷயங்கள்லாம் இருக்குது. இது எல்லாமே இதில் சிக்கலில் வந்து என்ன செய்ய முடியும். அதனால் நிசாவுக்கும் ஹர்சூன் லக்கும்ன்றது எந்த மனைவியரை இது குறிக்குதோ அந்த மனைவியரை மட்டும்தான் என்ன செய்யும், இது வரைய இருக்கும். இது போன்ற பல இதில் சப்ஜெக்டுகள் இருக்குது. அதே போல் சந்தோஷங்கள், மகிழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் என்ன, நீங்கள் அதாவது குழந்தை பெறக்கூடிய வழியில் உறவு கொள்வீர்களாக இருந்தால் நீங்கள் விரும்பியவாறு என்ன செஞ்சுக்கலாம், உறவு கொண்டு கொள்ளலாம் என்றது அல்லாஹூத்தாலா என்னது ஒரு ஒரு ஒரு அழகான ஒரு உபமான வார்த்தையோடு அல்லாஹூத்தாலா சொல்லி என்ன செஞ்சிட்டான், அதில் முடிச்சுன்னா அதுலேயும் நம்ம என்ன செய்யலாம், எல்லா சட்டங்களையும் அதில் விளங்கி கொள்ளலாம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அம்சம். அப்போ இது தெளிவு. இதில் நிறைய அதாவது இஸ்திம்பாத்தகள் எடுக்கலாம். நான் சுருக்கமாக இந்த உறவு முறையோடு சம்மந்தப்பட்டதுனால சட்ட ரீதியான விஷயங்கள் அங்கே வரும், குழந்தை பிறப்பு அதிலெல்லாம் அது வரும். இதில் வந்து உறவு முறை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பெண்ணுடன் உறவு கொள்கிற சந்தர்ப்பத்தில் எல்லா வகையிலும் என்ன செய்யலாம், அவர்கள் உறவு கொண்டு கொள்ளலாம். அதே நேரம் அந்த உறவு முறையில் இந்த சப்ஜெக்ட் என்ன, அதாவது எந்த வழியில் உறவு கொள்ள வேண்டும் என்று இறைவன் விதியாக வச்சுக்கிறானோ அந்த வழியில் மாத்திரம்தான் நிறைக்க வேண்டும் என்பதற்கு இந்த செய்தி ஒரு ஆதாரமாக என்ன செய்து இருக்குது. அடுத்தது என்னென்னா, சஹீ முஸ்லீமில் அதே போல் இன்னொரு ஒரு செய்தி என்னென்னு சொன்னால், சூரா பக்ராவில் 222 அந்த அதாவது குழந்தை பெறுவதற்கான வழிமுறையில் மாத்திரம்தான் நம்ம உறவு கொள்ள வேண்டும், முறையான முறை மட்டும்தான் உறவு கொள்ள வேண்டும் என்று இந்த வசனத்தை ஒரு ஆதாரமாக சொல்லுவாங்க. வயஸ் அலூனக் அனில் மஹீத், மாதாவிடாயை பற்றி உம்மிடத்திலே கேட்கிறார்கள். குல் ஹுவ அதன், அது ஒரு அசௌகரியம். ஃபஅத்தசிலு நிசா ஃபில் மஹீத், அந்த மஹீதுடைய அதாவது ஹைதுடைய காலப்பகுதியில் நீங்கள் அவர்களை எனது விலகி நடவுங்கள். வலா தக்ரபுஹுன்ன, எது விலகி நடவுங்கள் என்று அல்லாஹ்வுத்தால சொல்கிறான், உடல் உறவு மட்டும்தான் சொல்கிறான். வலா தக்ரபுஹுன்ன ஹத்தா யத்ஹுர்ன, அவர்கள் சுத்தமாகும் வரைக்கும் நீங்கள் என்ன, அதாவது அவர்களை நெருங்க வேண்டாம். அதை நெருங்க வேண்டாம்ன்றது உறவைத்தான் சொல்கிறான்றதுக்கு என்ன ஆதாரம் என்றால், ஃபஇதா தத்ஹர்ன, அவர்கள் சுத்தமாகிவிட்டால், ஃபஅதூஹுன்ன, நீங்கள் உறவில் ஈடுபடுங்கள். அப்போ அதுக்கு முன்னால் ஒதுங்குங்க விலகிக்குங்கன்னு சொன்னதெல்லாம் உறவை தான். ஃபஅதூஹுன்ன, அவர்கள் நீங்கள் உறவில் ஈடுபடுங்கள். மின் ஹைசு அமரக்குமுல்லா, அல்லாஹ் உங்களுக்கு ஏவிய விதத்தில், அல்லாஹ் தாலா உங்களுக்கு ஏவிய விதத்தில். அப்போ உண்மையிலேயே அந்த மாதாவிடாய், அதாவது அல்லாத மாதாவிடைய நேரத்தில் வந்து வேறு வழியிலும் அவர்களிடத்தில் என்ன, அதாவது உறவு கொள்வதற்கான வழி அல்லாஹ் தாலா வச்சுருந்தாங்க. உறவு கொள்ளலாம், ஆனால் அதாவது செலுத்தக்கூடிய முறைகளில் வேறொரு வழியை வச்சுருந்தான்னு சொன்னால் அல்லாஹ் தாலா அதை என்ன செஞ்சிருப்பான், இங்கே சொல்லியிருப்பேன், வலா தக்ரபுஹுன், அவர்களை நெருங்க வேண்டாமன்றான்லாம், அவர்களை நெருங்க வேண்டாம். அதுக்கு பின்னால் தூஹுன்ன மின் ஹைது அமரக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ஏவிய விதத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, நெருங்குங்க. இன்னல்லாஹ யுஹிப்பு தௌவாபீன் வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், தௌபா செய்கின்றவர்களை அல்லாஹ் விரும்புகிறான், சுத்தமானவர்களை அல்லாஹு தஆலா விரும்புகிறான் அப்படின்னு வரக்கூடிய இந்த செய்தியை நம்ம என்ன பார்க்கிறோம். அப்போ இதுவும் இந்த குர்ஆன் வசனமும் தெளிவாக வந்து உறவு முறை என்பது மனித விதிகளில் எப்படி இயற்கையாக பதிஞ்சிருக்கிறதோ அதைத்தான் என்னது அதாவது கூடும் என்பதை புரிந்து கொள்கிற மாதிரியான ஒரு அம்சத்தை நம்ம பார்க்குறோம். அதே போல் இதை இந்த மாதாவிடு சம்மந்தப்பட்ட ஒரு சில செய்திகளை பாருங்கள். இந்த அதாவது இந்த இந்த சஹி முஸ்லீமில் வருது 302 இலக்கம். அன் யஹூத கானு இதா ஹாதத்தில் மர்அ ஃபீஹிம் லம் யுஆக்கிலுஹா வலம் யுஜாமிஉஹுன்ன ஃபில் புயூத். பெண் மாதாவிடை அடைந்து விட்டால் யூதர்களோட ஒரு வளமை இருந்துச்சு, அவங்களோட சேர்ந்து தின்ன மாட்டான், சாப்பிட மாட்டான், வீட்டில் எந்த வேலைகளையும் கலந்து என்ன செய்ய மாட்டாங்க, அவர்களோடு ஈடுபட மாட்டார்கள். ஃபசால அஸ்ஹாபு நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சஹாபாக்கள் கேட்குறாங்க. அப்போ இந்த குர்ஆன் வசனம் இறங்குது, சூரத்துல் பக்ரா 222 என்ன மாதா விடாயை பற்றி உம்மிடத்தில் கேட்கான வசனம் இறங்குது கடைசி வரைக்கும். இப்போ ரசூலுல்லாஹ் இந்த வசனத்துக்கு தஃப்ஸீரா சொல்கிறாங்க, இஸ்னா குல்ல ஷெயின் இல்லை நிக்காக, நிக்காகண்டா உறவு தான் இடத்தை புரிஞ்சுக்கொள்கிற முக்கியமான இடத்துல உண்டு. இஸ்னா குல்ல ஷெயின் இல்லை நிக்காக, நீங்கள் எல்லாவற்றையும் செய்யுங்க நிக்காக தவிரேண்டா, கல்யாணம் முடிக்க வேணான்ற அர்த்தம் இல்லை, இங்கே எல்லாவற்றையும் செய்யுங்கள் நிக்காகை தவிரேன்னு வருது. அப்போ இந்த இடத்துல அக்கது நிக்கா மாதாவிடாய் டைம்லேயும் அக்கது நிக்கா பண்ணலாம், அது பிழை இல்லை. அப்போ இந்த இடத்துல சொல்லப்படுறது என்னென்னா உடல் உறவு, அதை நான் இங்கே சொன்னேன், நிக்காக என்பது உறவு தான், திருமணம் என்பது உறவு தான். அதனால் இஸ்னாவு குள்ள செய்யின் இல்லைன்னு நிக்காக, நிக்காகை தவிர நீங்கள் எல்லாவற்றையும் செய்யுங்கள் அப்படின்னா அந்த பெண்களோடு நீங்கள் பேசலாம், பழகலாம், ஒன்றா தூங்கலாம், சமைக்கலாம், விளங்கிட்டா எல்லா உறவும் உங்கள்கிட்ட இருக்கலாம் உடலுறவை தவிர அப்படின்னு. ஃபபலக தாலிக்கல் யஹூத், இந்த செய்தி வந்து யூதர்களுக்கு போய் சேருது. அப்போ அவங்க ஃபக்காலு மாயூரீது ஹாதர் ரஜுல் ஐயத அமி நம்பரினா ஷையன் இல்லா ஹாலஃபனாஃபி, இந்த மனிதர் வந்து எந்த ஒரு சப்ஜெக்ட் வந்தாலும் எங்களுக்கு முரண்படத்தான் பார்க்குறாரு, எந்த ஒரு காரியம் வந்தால் எங்களுக்கு முரணாக செய்யணும்ட்டே என்ன செய்கிறாரு இவர் செய்கிறாரு அப்படின்றான். ஃபஜா உசைதிபின் ஹுதைர் அப்பாதிபின் பிஷர், உசைதிபின் ஹுதைர் சிறப்பான நபித்தோர், அப்பாதிபின் பிஷர் சிறப்பான நபித்தோர், ரெண்டு பேரும் வந்து ஃபக்கால யார் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரே இன்னல் யஹூத தகூலு கதா வக்கதா, யூதர்கள் வந்து நாங்கள் எல்லாத்துலேயும் முரம்படுறோன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, முரம்படுறதுல மகிழ்ச்சி, நமக்கு இன்றைக்கு உடன்படுறதுலான மகிழ்ச்சி, அடுத்த மதத்தினரோடு உடன்பட்டு நாங்கள் அவங்களுக்கு ஒன்று என்று சொல்கிறதுல மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு போவோம். இஸ்லாம் தனிச்சு நிற்கிது அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஆகிட்டு, மகிழ்ச்சி ஆகின உடனே அவங்க வந்து சொல்கிறாங்க அஃபலான் உஜாமி ஆகுன, அப்போ உறவுலே நம்ம ஈடுபட்டுறவான்னு கேட்குறாங்க. அது மட்டும் தானே இப்போ யூதர்களோட ஒத்து போகிற மாதிரி இருக்குது, யூதர்களோட ஒத்து போகிற மாதிரி இப்போ அது மட்டும்தான், அதிலே நம்ம ஈடுபட்டுறவா அப்படின்னு கேட்குறான். இதெல்லாம் மிக முக்கியமான இடம். அதாவது நம் எங்களோட உணர்வு எப்படி இருக்கேன், சஹாபாக்கள் கேட்டது சட்டத்துக்கு, இதே விஷயம் நம்ம கேட்டோம்னா நகைச்சுவை கேட்போம், இந்த நகைச்சுவை உணர்வு கொண்டு போய் நம்ம என்ன செய்வோம் அதில் அப்ளை பண்ணுவோம். அப்போ சஹாபாக்களுடைய தோரணையே மாறும் எங்களுக்கு, அந்த இடத்துல சஹாபாக்கிட்ட தோரணையே மாறும். அப்போது இந்த இதுதான் முக்கியமான இடங்கள், நம்மளோட சிந்தனை போக்கு அங்கே அப்ளை பண்ணுற இடங்கள். உண்மையில் சஹாபாக்கள் கேட்குறது வந்து அவங்களோட முரண்படணும் என்பதற்காக இந்த மாதிரி நம்ம நடந்து கொள்ளவான்னு கேட்குறான். ஃபத்தகையர வஜுஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மாறிச்சு, அப்படி கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மாறிவிட்டது. ஹத்தா தனன்னா அன் கது வஜத அலைஹிமாம், நாங்களாம் நினச்சோம் ஒரு கடுமையாக ரசூல்லாங்க அவர் மீது கோவப்பட்டுட்டாங்க அப்படின்னு நினச்சோம். ஃபஹரஜா அவங்க போயிட்டாங்க, ரசூல்லா பதில் சொல்லலாம் போயிட்டான். ஃபஸ்தக்பலஹுமா ஹதியத்துன் மின் லபனின் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅர்ஸல ஃபி ஆதாரிஹிமா ஃபஸக்காஹுமா ஃபஅரஃபா அன் லம் யஜித் அலைஹிமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு அவர அன்பளிப்பு வருது, பால் அன்பளிப்புண்டு வருது. அப்போ ரசூல் அவங்கள கூப்பிட்டு அனுப்புகிறாங்க, ரெண்டு பேரும் கூப்பிட்டு அனுப்பி அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, குடிக்க கொடுக்குறாங்க, அதை பாலை குடிக்குமாறு கொடுக்குறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் அறிஞ்சு கொண்டாங்க ரசூலாம் கோவப்படலை, ரசூலாங்க கோ பேர் ஒன்றும் சொல்லலை, ரசூலாம் கோவப்படலைன்னு அறிஞ்சுக்கிறேன். ஆனால் ரசூலாம் அந்த கேள்வியெலாம் முகம் மாறிட்டு, ஏன்னா அல்லாவுடைய சட்டம் அந்த சட்டம் அப்படியே இருக்கணும், மாற்றம் என்றதுக்காக வேண்டி சொல்லி அவன் இஸ்லாத்துக்கு வந்து நம்ம யூதமதத்துக்கு போய்த்துடுறில்லை, விளங்கிட்டா மாற்றம் என்று செய்கிறதுக்காக வேண்டி அவன் இஸ்லாத்துக்கு வந்து நம்ம போய் யூத மதத்தில் சேர்ந்துடுறேன், எப்படியும் மாற்றம் செய்யணும், அப்படி லெவலுக்கு போகக்கூடாது. அது அது அந்த அது ஃபிக்கு உண்டு, அதில் எங்களுக்கு என்ன செய்தி இதில் கிடைக்கிது, ரைட். அப்போ இதுலேயும் நம்ம அதை புரிஞ்சுக்கொள்கிறோம், இந்த அதாவது உறவு என்றது இந்த முறையில் மட்டும்தான் ஆகிக்கணும், மாற்று முறை வேண்டாம் இஸ்லாம் என்ன செய்யலாம் அந்த இடத்துல அனுமதிக்கவில்லை அப்படின்னு. சஹீஹ் புகாரில் 314 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, அன்னம்ராத்தன் சஅலத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குஸ்லிஹா மினல் மஹீத், ஹைத் டைமில் எப்படி குளிக்கிறது, ஹைதில் சுத்தமாக இருந்து எப்படி குளிக்கிறேன்னு கேட்டாங்க. ஃபஅமரஹா கைஃப தக்தசில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி வந்து என்ன அதாவது இந்த குளிக்கணும்ன்றதை சொல்லி கொடுக்குறாங்க, சரியா ஒரு அவர் என்னது கஸ்தூரி உள்ள துண்டெடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க தொடச்சிக்கோங்க பின்னர் குளிங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க ரசூலுல்லாஹ். காலத் கைஃபாத்த தஹர், அவங்களுக்கு அது கிளியர் இல்லை, மறுபடி கேட்குறாங்க எப்படி முழுசாக சுத்தமாகறேன்னு. காலத் தத்தஹரி பிக, நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, சுத்தப்படுத்திக்கங்கன்றாங்க ரசூலாங்க. காலத் கைஃப் எப்படின்னு கேட்குறாங்க. கால சுபஹானல்லாஹ், ரசூலாங்க நல்லா தூய்மையானவன். தத்தஹரி இப்படி தான் நீங்கள் சொத்து. அதுக்கு மேலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அதை விளங்கப்படுத்துறதுக்கான அவங்களோட வெக்கம் அவங்களோட உடலை. அப்போ சொல்கிறாங்க ஃபஜ்ஜித்ததப்துஹா இலையே, பள்ளிக்குள்ளே வந்து ஆயிஷாரெலாம் அவங்க பிடிச்சி இழுத்துருக்குறாங்க, அறைக்குள்ளே இழுத்தெடுக்கிறாங்க, விளக்கிட்டா அறை அங்கே தான் எரிக்கும். இழுத்தெடுத்து சொல்கிறாங்க ஃபகுல் தூ தத்தபாயி பிஹா அசரத்தம், அதை எடுத்து ரத்தம் எங்கெல்லாம் பற்றிக்கிறோம் முதலாவது அதை என்ன செய்யுங்க, நீங்கள் தொடச்சிக்கோங்கன்னு விளக்கமாக ஆயிஷாரெலாம் எப்படி குளிக்கிறன்ன முறையை சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு படிப்பினை பெற்றுக்கிறோம். இந்த சப்ஜெக்டில் பொறுத்தவரை ரசூலாக எவ்வளோ விளங்கப்படுத்துகிற நினச்சாங்களோ அவ்வளோதான் நம்ம நிற்கணும். அதுக்கு மேலே போகக்கூடாதுக்கு இந்த செய்தி என்ன ஒரு ஆதாரம், இல்லைன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தனிப்பட்ட ரீதியாக சொல்லிக் கொடுக்கணும். எப்படி ஆயிஷாரெலாம் அந்த பெண்மணிக்கு என்ன தனிப்பட்ட ரீதியாக ஒரு விளக்கத்தை சொல்லி கொடுத்தாங்களோ அந்த லெவலில் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ ஆயிஷாரெலாம் இழுத்தத்தை ரசூலாம் கண்டிக்கல, ஆயிஷாரோட விளக்கத்தை ரசூலாம் கண்டிக்கல. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஆயிஷாரை வாழ்ந்ததுனால அந்த விளக்கம் அவங்களுக்கு என்ன செய்யுது கிடைக்குது. அப்போ இதில் ரசூலாங்க அவங்க திருப்பி திருப்பி கேட்க சுபஹானல்லா தத்தஹரின்றாங்க, அல்லாஹ் தூய்மையானவன் நீங்கள் சுத்தப்படுத்திக்கங்க அப்படின்னு மட்டும்தான் என்ன செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த முறையை சொல்கிறாங்க. அவங்க அதை எப்படி அதை செய்கிறது சுத்தப்படுத்துங்க, நீங்கள் சொன்னது ஓகே, அது எந்த மெத்தடில் சுத்தப்படுத்துறேன்னு திருப்பி என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. ரசூலாங்களுக்கு அதை விளங்கப்படுத்துறதுக்கான அந்த அவங்களோட வெட்கம் என்ன செய்யலை, அதை விடவில்லை. அதை ஆயிஷா அவர்களாங்க என்ன செஞ்சாங்க விளங்கப்படுத்தினார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது வந்து நான் இதை எடுத்ததுக்கான இந்த ஹதீஸ் அந்த சட்டத்தை குறிக்கலை, என்றாலும் விளங்கப்படுத்தல் எந்த அளவில் இருக்கணும் என்பதற்காக இந்த செய்தி. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது அப்போ இது கூடாது அப்படின்ட்டு, அதாவது எங்களுக்கு தெளிவாக தெரியும். அப்போ மாதாவிடா நேரத்திலும் உறவு கொள்ளக்கூடாது, முறைகேடான வழியிலும் என்ன செய்யக்கூடாது உறவு கொள்ளக்கூடாது அப்படின்னு, அதாவது முறைகேடான பாதையிலும் உறவு கொள்ளக்கூடாது என்று சொல்கிறது இந்த ரெண்டு செய்தியிலும் என்ன செய்யுது அதாவது எங்களுக்கு தெரியுது. அதே நேரம் யானாவது மாதாவிடாய் நேரத்தில் வந்து உறவு கொண்டு விட்டால், உறவு நடந்துட்டால் என்ன சட்டம் என்ன, தௌபா செய்யணும், அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்ளணும், பிழை செஞ்சேன்னு சொல்லி ரெண்டு பேருமே ரெண்டு அவங்களும் ஒத்துழைச்சிருந்தாங்கட மனைவியும் தௌபா செஞ்சிடணும். ஆனால் ஒரு செய்தி ஒன்று வருது, ஒரு தீனார் அல்லது அரை தீனார் தர்மம் செய்ய வேண்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதா இப்னு அப்பாஸ்னா அறிவிக்கிறான். ஒரு தீனார் அல்லது அரை தீனார் என்ன செய்யணும் தர்மம் செய்ய வேண்டும் என்று சொன்னதாக அபூதாவுதில் ஒரு செய்தி வருது. அந்த செய்தி வந்து பெரும்பாலான அறிஞர்கள் இதை பலகீனமான செய்தி தாய்வான செய்தியை என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க. அபூதாவுதில் 264வது இலக்கம் அது. ஒரு தீனார் அல்ல அரை தீனார் என்ன செய்யணும் தர்மம் செய்ய வேண்டும் இந்த மாதிரி நடந்துட்டா அப்படின்றது தாய்வான செய்தி. அதே போல் சஹீஹ் முஸ்லீமில் வந்து இமாம் ஜுஹுரி 1435வது இலக்கத்தில் இமாம் ஜுஹுரி வந்து விளங்கப்படுத்துகிறாரு. அந்த யூதர்கள் ஒரு முறையை சொன்னாங்க, இந்த முறையில் உறவு கொண்டால் வந்து கண் வந்து அதாவது என்ன சொல்கிறது குறையாக வந்து வருமென்று சொல்லி, அதில் வந்து அந்த முறைகேடான உறவு அந்த சொல்லக்கூடிய அந்த உறவு முறையை பற்றி தெளிவாக வரக்குள்ள ஜுஹுரி சொல்கிறார் அப்படின்னா, இன்ஷா முஜப்பியத்தின் இன்ஷா கைர முஜப்பியத்தின், நீங்கள் எந்த ஒரு நிலையிலும் அவங்களோட என்ன செய்யலாம் உறவு கொள்ளலாம், கைர் அன்னதாலிக்க ஃபீஸ் இமாமின் வாஹித், ஆனால் அது அல்லாஹ் அனுமதிக்கப்பட்ட அந்த பாதையிலாகவே என்ன செய்யணும் இருக்க வேண்டும் அப்படின்னு இமாம் ஜுஹுரி சொன்னதாக என்ன செய்யுது விளக்கம் வருது. ஏன்னா இந்த சப்ஜெக்டில் வந்து கூடாதுன்னு மட்டும் சொல்லிட்டு போகலை அப்படின்னு சொன்னால், இது வந்து பலத்த கருத்து முரண்பாடு கலந்த காலத்தில் இந்த தலைப்பில் மனைவியோடு வந்து என்ன அதாவது உறவு கொள்கிற அந்த வழிமுறை சம்பந்தம் மாதாவிட இல்லை மற்ற பகுதி சம்பந்தமாக பெரிய கருத்து. இமாம் மாலிக் இமாம் அது சஹாபி இப்னு உமர் ரழியல்லாஹு அவங்களுக்கெல்லாம் நிஸ்பத்து பண்ணப்பட்டிக்கு சில கூற்றுக்கள் அனுமதி அப்படின்னு விளங்கிட்டா. அதே போல் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி சம்மந்தமாக வரக்கூடிய எல்லா ஹதீஸிலுமே என்ன பலகீனமானது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதில் அப்போ அந்த கருத்து முரண்பாடு வந்து ஒரு பெரும் செல்வாக்கு செலுத்தின ஆதாரங்களெல்லாம் என்ன செய்து இருக்குது. அப்போ நம்ம தெளிவாக இருந்து கொள்றதுக்கு என்ன இந்த செய்திகள் போதுமானது அப்படின்றத நான் இந்த விஷயங்களை மிச்சம் அழுத்தமாக என்ன செஞ்சேன் நான் உங்களுக்கு பதிவு செஞ்சேன். ரைட், அடுத்ததாக வந்து இதுதான் அந்த உடலுறவு சட்டங்கள் என்ற பகுதியில் நம்ம பார்க்க வேண்டிய ரெண்டே ரெண்டு விஷயங்கள். இந்த ரெண்டும் தான் தடை செய்யப்பட்டது, மற்ற எல்லாமே ஃபித்ரத்துக்கு மாற்றமாக இல்லாத வரைக்கும். ஃபித்ரத்துக்கு மாற்றம் என்றதுக்கு நான் வரைவிறக்கணும்னு சொல்லிட்டேன். ரெண்டு பேருடைய மனமும் சாலிஹானவர்களாக இருந்து ரெண்டு பேருடைய மனமும் ஒத்துக்கொள்ளக்கூடிய அம்சமாக இருந்தால் அது என்ன கூடும் அப்படின்ற அம்சத்தை நம்ம சொல்லிட்டோம். அது எல்லையை தாண்டி போகிறதுன்றது நம்ம வந்து ஏதோ ஒன்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம்ன்றதுக்கான ஒரு அடையாளம். அடுத்தது என்னன்னு சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த அதை ஜுனுபாளிகள் வந்து குளித்தல் இருக்கு. இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஜுனுபாலி உறவில் ஈடுபட்டு விட்டால்னா ஜுனுபாலி ஆயிடுவாங்க. அவங்க குளித்தல் அப்படின்றது வந்து சிலருக்கு வந்து அந்த தண்ணி அசுத்தமாக இல்லையான ஒரு பிரச்சனை குளிக்கிற சந்தர்ப்பத்தில், சரியா? இன்னும் சில விஷயங்களுக்கு நான் அடுத்தது சொல்கிறேன். அதாவது இப்போ நம்ம குளிக்கிற தண்ணி அதில் என்ன செய்யும்? விழும். நம்ம அள்ளி குளித்தோம்டா குளிக்கிற தண்ணி என்ன செய்யும்? அதில் விழும். இது வந்து இப்போ பக்கத்தில் ஒரு ஜுனுபாலி இருந்தால் அவரும் குளிக்கிறாண்டா அசுத்தம், சில அசுத்தமாக சுத்தமாகிற சிந்தனையால் அது அசுத்தமாகிற சிந்தனை வரும். அப்போ அதில் குளிக்கலாமா அப்படின்னு கேட்டால் ஆயிஷாலாம் சொல்கிறாங்க, குந்து அஹ்தஸில் அன வரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி மின் இனா இன் பைனி வ பைனஹு வாஹித். அதாவது வாஹிதின், ஒரு பாத்திரத்தை நானும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்போம், ஒரே பாத்திரத்தில் நானும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்போம். ஃபயுபாதிருனி, எனக்கு முந்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திரத்தை எடுப்பாங்க. சில டைமில் நான் அவங்களுக்கு முந்தி என்ன செய்வேன், எடுப்பேன். எனக்கு தாங்க எனக்கு தாங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்களும் போட்டி போட்டு கொண்ட அடிப்படையில் நம்ம என்ன செய்திருக்கிறோம், அதில் அள்ளி குளித்திருக்கிறோம். நாங்கள் ரெண்டு பேரும் ஜுனுபாலியான நிலைமையில் ஆயிஷாலாம் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. எனவே ரெண்டு பேரும் ஒன்றாக குளிப்பதிலையும் தடை இல்லைன்னு இந்த சஹி முஸ்லிமுடைய இந்த ஹதீஸ் சொல்லுது. இதில் முக்கியமான சப்ஜெக்ட் என்னென்னு சொன்னால், ஒரு மனைவி கணவனும் வந்து உடலை பார்த்து கொள்ளக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டமெல்லாம் சொல்லி வச்சுக்கிறான். வணங்கிட்டா அது ஒரு பிழையாடுவரம் சார். உடலை அதாவது நிர்வாணமாக ரெண்டு பேரும் ஒருவர் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது, இவன் கண் குருடாயிருமென்று சொல்லியும் வினைட்டா அவனுக்கு புத்தி பேதலிச்சிரும், இந்த மாதிரியான சில ஹதீதெல்லாம் சொல்லி, இது கழுதை மாதிரி என்ன அதாவது உறவுண்டு சில லைஃபான ஹதீதெல்லாம் சொல்லி முடிக்கும். அப்படி எதுவுமே என்ன செய்யலை, செய்திகளில் வரவில்லை, அதில் எந்த தடையும் மார்க்கரீதியாக வரவில்லை. அப்போ இந்த செய்தி ஒரு ஆதாரமாக அதுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா குளிக்கிற சந்தர்ப்பத்தில் ஆடையில் வந்து ஒரு குறைவு என்ன செய்யும், இருக்கத்தான் செய்யும். முழு ஆடையோடு யாரும் என்ன செய்யறதில்ல, குளிக்கிறது இல்லை. அப்படி இருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஆயிஷா அவங்களும் குளிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து மார்க்க ரீதியாக தடை உண்டு இல்லை அப்படி என்பதற்கு இந்த செய்தியை தான் ஆதாரமாக என்ன செய்வார்கள், சொல்வார்கள். அது அசிலேயே தடை இல்லைன்னு விளங்கிக் கொள்ளலாம், அசிலேயே தடை இல்லைன்னு விளங்கிக் கொள்ளலாம். ஆனால் இந்த செய்தி ஒரு மேலதி ஆதாரமாக என்ன செய்வாங்க, சொல்வார்கள். அடுத்ததாக என்னென்னா, அதாவது அசில் தொடர்பான இப்போ இந்த உறவு என்ற அம்சத்தில் வந்து இதை முடிச்சுட்டு அந்த அசிலுடைய பகுதிக்கு வருவோம். அதாவது இரண்டு முறை ஒருவர் மனைவியோடு என்ன செய்கிறார், உறவு கொள்ள போகிறார், ஒரு உறவு கொண்ட பின்னால் இரண்டு முறை உறவு கொள்ள போகிறார், அல்லது இன்னொரு மனைவி இருக்கிறார், ஒரே இரவில் வந்து அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் உறவு கொள்வதற்கான ஒரு சிந்தனை அவருக்கு வந்து என்று சொன்னால், சஹி முஸ்லீமில் 308வது ஹதீஸில் வருது, அபூ சயீதுல் குதுரி ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா அதா அஹதுக்கும் அஹ்லஹு சும்மா அராத ஐயா உத ஃபல்யதவல்லா, உங்களில் ஒருவர் மனைவியோடு உறவு கொண்டு விட்டு மீண்டும் உறவு கொள்ள நினைத்தால் அவர் உது எடுத்துக் கொள்ளட்டும், அவர் உது எடுத்து கொள்ளட்டும் அப்படின்னு வருது. சஹிஹுல் புகாரியில் 288வது இலக்கத்தில் வருது. அந்த ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, காலத் கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அராத ஐயனாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்க நினைச்சாங்கன்னு சொன்னால், வஹுவ ஜுனுபுன், அவர் ஜுனுபாலியான நிலையில் தூங்க நினைத்தார்கள் என்று சொன்னால், ஹசல ஃபர்ஜஹு வ தவத்தா லிஸ்ஸலா, தனது அதாவது உறுப்பை கழுவிக்கொண்டு தொழுகைக்கு உதுவெடுப்பதைப் போல உதுவெடுத்து கொள்வார்கள் அப்படின்னு வருது. அப்போ இது வந்து வாஜிபான்னு கேட்டால் வாஜிப் இல்லை, ஒரு சுன்னத்தாகத்தான் நம்ம இதை என்ன செய்யலாம், கருதலாம், கடமை இல்லை. இரண்டு உறவுக்கடையில் அதாவது என்னது உதுவெடுப்பதோ அல்லது இரண்டு உறவுக்கடையில் அந்த தூங்குவதற்கு முன்னால் ஒரு உறவுக்கு பின்னால் தூங்க பின்னால் தூங்கு அதாவது உறவுக்கு பின்னால் தூங்குவதற்கு உதுவெடுப்பதோ வாஜிப் அல்ல, சுன்னத். ஏண்டா சஹிபுன் ஹிப்பானில் 1216வது இலக்கத்தில் வருது, உமர் ரதியுல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்டதாக, அயனாமு வஹுவ ஜுனுபுன், ஒருவர் ஜுனுபாலியாக தூங்கலாமான், ஃபகால நஅம் வயதவல்லா இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினா அவர் உதவு எடுத்துட்டு என்ன செய்யலாம், அவர் தூங்கலாம். அப்போ கடமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, அதை சொல்லவில்லை. அடுத்தது இரண்டு உறவுக்கடையில் குளிக்கணும் அப்படி என்று சொல்லியும் சில செய்திகள் இருக்கிறதால இந்த செய்தியை நம்ம புரிஞ்சுக்கோம். சஹி முஸ்லீமில் அனஸ்லாம் அறிவிக்கிறாங்க, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யதூஃபு அலா நிஸாஇஹி பிஹுஸ்லின் வாஹித், ஒரே குளிப்பில் நபி அவர்கள் எல்லா மனைவிமாரிடத்திலும் என்ன செய்திருக்கிறார்கள், உறவில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒரே குளிப்பில் குடும்ப உறவில் என்ன செஞ்சுக்கிறாங்க, ஈடுபட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த மனைவிடத்தில் அதே இரவில், அதுக்கு பின்னால் அடுத்த மனைவிடத்தில், அடுத்த வீட்டில் என்னது அதே இரவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவில் என்ன ஈடுபட்டிருக்கிறார், ஒரே குளிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே இடையில குளிக்கணும்ன்ற உதவு எடுக்கணும்ன்றது கடமை அல்ல, விரும்பினா எனது உதவு எடுக்கிறது சுன்னத் அப்படின்றதை நம்ம புரிந்து கொள்கிறோம். சஹி முஸ்லீமில் அப்துல்லா பின் அபி கைஸ் செய்தி, சஅல் து ஆயிஷா, நான் ஆயிஷா ரலவனத்தில் கேட்டேன், அன் வித்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வித்ரை பற்றி, ஃபதக்கர் அல் ஹதீத், வித்ரை பற்றி முழுசாக சொல்கிறார், குல்து கைஃப கான யஸ்னா ஃபில் ஜனாபா, ஒரு மூமியின் வாழ்க்கையை பாருங்கள், இரவில் வித்ரு தொழுகையை பற்றியும் கேட்கப்படுது, கணவன் மனை உறவு பற்றியும் கேட்கப்படுது, சரியா? அப்போ ரசூலா ஜனாபத் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்வாங்க, அக்கான யஹ்தஸில் கபில் ஐயனாம், தூங்குவதற்கு முன்னால் ரசூலாம் குளிப்பார்களா, அம் எனாம் கபில் ஐ யஹ்தஸில், அல்லது குளிப்பதற்கு முன்னாலே தூங்கிடுவாங்களா, காலத் குண்டு தாலிக்க கதுக்கான எஃபால், இது எல்லாமே ரசூலாங்க செஞ்சது தான். சில டைம் குளிச்சுட்டு தூங்குவாங்க, சில டைமில் தூங்கிட்டு எழும்பி என்ன செய்வாங்க, குளிப்பார்கள். ரொம்பமாக தசல ஃபனாம வரொப்பமாக தவல்லா ஃபனாம. சில நேரத்தில் உதவெடுத்துட்டு என்ன செஞ்சுருவாங்க, தூங்கிடுவாங்க. குளிச்சுட்டு தூவாங்க, உதவெடுத்துட்டு தூங்குவாங்க. சில டைமில் என்னது குளிக்காமலும் என்ன செஞ்சுருவாங்க, தூங்கி விடுவார்கள் என்று வருது. குல் துவர் சொல்கிறார், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅல ஃபில் அம்ரி ஸஅதன். இந்த இந்த விஷயத்தில் வந்து ஒரு விசாலத்தை வைத்து அல்லாவுக்கு எல்லா புகழும், ஒரு விசாலத்தன்மையை வைத்து அல்லாவுக்கு எல்லா புகழும் என்று அப்துல்லா பின் அபி கைஸ் சொன்னதாக இந்த செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அதே நேரம் சில தாயிஃபான ஹதீஸ்கள் வருது. அந்த மூணு தாயிஃபான ஹதீஸ்களை நம்ம சொல்லிக்கொள்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், சுனன் குப்ரா பைஹக்கியில் 968வது இலக்கம், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, கான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு இருந்தார்கள், இதா அஜ்னப ஃபராத அய்யனா ம தவத்தா அவ் தயம்மம, ரசூல் ஸல்லல்லாஹு தூங்கத்துக்கு நினைச்சால் உதவெடுப்பார்கள் அல்லது தயமும் செய்வார்கள் அப்படின்னு வருது. இந்த செய்தி சம்மந்தமாக நம்ம தேட கிடைக்கல. பெரும்பாலும் இந்த செய்தியுடைய தன்மையை பார்க்குற சந்தர்ப்பத்தில், அவருடைய அறிவிப்பாளர்களுடைய இதுகளை பார்க்குற சந்தர்ப்பத்தில், ஷாத்தாக தயமும் என்ற வார்த்தை ஷாத்தாக, அதாவது அரிதான ஒரு பலகீனமான ஒரு செய்தியாக இருக்கணும். உதுவும் மட்டும்தான் ஹதீஸ்கள் என்ன செய்தி வருகிறது, தயமும் சப்ஜெக்ட் என்ன செய்யல வரல. தண்ணி இல்லாட்டி தான் தயமம் என்ன செய்யலாம், அதில் வரலாம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், அபுதாபுதில் வரக்கூடிய இன்னொரு செய்தி, அல்லாவின் தூதர் ரசூலாங்க ஒவ்வொரு மனைவியிடத்திலும், ஒரு மனைவியில் உறவு கொண்டால் மறுபடி குளிப்பாங்க, அடுத்த மனைவிட்ட அதே இரவில் போனாங்கன்னா மறுபடி குளிப்பாங்க, ஒவ்வொரு மனைவியிடத்திலும் குளித்தார்கள்னு ஒரு செய்தி வருது. அப்போது கேட்ட டைமில் இது ஒரே இது அபுராஃபி மௌலா அவருடைய வேலைக்காரர் கேட்குறாரு, இது வந்து அலா தஜ்அலு ஹுஸ்லன் வாஹிதன், இதே ஒரே குளிப்பாக நீங்கள் ஆக்க முடியாதா அப்படின்றதுக்கு ரசூலாங் ஹாதா அஸ்கா வாத்தியம் வாத்துகர், இது சுத்தமானது நல்லது பரிசுத்தமானதுன்னு ரசூலாங் சொன்னதாக இந்த ஒரு செய்தி வருது. ஆனால் இந்த செய்தி அனசருடைய செய்தி வந்து மிகவும் சரியானதுன்றாங்க. அப்போ இந்த செய்தி வந்து என்ன பலகீனமானது, இதில் அதாவது சல்மா என்றவங்க வராங்க, அதாவது அபுராஃபியுடைய அதாவது அந்த சகோதரி அபூராபியுடைய சகோதரி வராங்க, அவங்க வந்து அறியப்படாதவங்க. அப்போ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், ஏன்னா இந்த செய்தியெல்லாம் மக்களுக்கு மத்தியில் நம்பிக்கையில் இருக்குது. அடுத்தது வந்து சுனன் அபூதாவுதில் 4180வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, அம்மார் பின் யாசர் இல்லாமல் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தலாகத்துன் மூன்று பேர், லா தக்ரபுஹுமுல் மலாயிக்கா, மலக்குமார்கள் அவர்களை நெருங்க மாட்டார்கள், ஜீஃபத்துல் காஃபிர் காஃபிருடைய சடலம், வல் முத்தலம் மெஹ்பில் ஹலூக் அந்த குங்குமம் விளங்கிட்டா பூசியவர்கள், ஆண்களில் வந்து குங்குமம் பூசியவர்கள், வல் ஜுனுப் ஜுனுபாலி அதாவது குளிக்காமிக்கிறாரு, இவர்களை மலக்குமார்கள் நெருங்க மாட்டார்கள், இல்லா ஐயத்தவல்லா அவர் உதுவெடுத்தாலே தவிரன்னு. இந்த செய்தி பலகீனமானது தாய்ஃபானது. மலக்குமார்கள் நெருங்க மாட்டார்கள்ன்ற செய்தி நிறைய சிலர் நம்பிக்கையில் இருக்குது, ஜுனுபாலியாக இருந்தால் மலக்குமார் நெருங்க மாட்டாங்க அப்படின்ட்டு, அப்படி எதுவுமே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா உங்களுக்கு சொல்கிறாங்க, அதாவது சுபஹானல்லாஹ் இன்னல் முஃமினலா யன்ஜுஸ், ஒரு முஃமின் என்றைக்கும் அசுத்தமானவனாக என்ன செய்ய மாட்டான், மாற மாட்டான், அவன்கிட்ட நஜாசத்துல் பதன் வரலாமே தவிர அவன் எப்பயும் உள்ளத்தால் என்ன சுத்தமானவன் தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த செய்திகள் எல்லாம் எங்களுக்கு தெளிவாக வந்து என்ன, அதாவது உறவு உடைய விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் அப்படின்றதுக்கான சில செய்திகளாக என்ன செய்தி இருக்குது. இது இறுதியாக இதில் பகுதியில் இறுதியாக இமாம் இப்னு ஜௌசியுடைய சில உபதேசங்கள் அவர் என்ன செய்கிறார் சொல்கிறார். அந்த உபதேசங்கள் அவருடைய சொந்த இஜ்திஹாத் தான், ஆனாலும் கடந்த கால ஒரு வாசிப்பில் உள்ள ஒரு அறிஞர் என்றதுனால அந்த விஷயத்தை நான் என்ன செய்யலாம் இந்த இடத்துல சொல்லலாம்னு நினைக்கிறேன். உண்மையிலே ஒரு நடத்தப்பட வேண்டிய நூலாக நான் இதை நினைக்கிறேன், சைதுல் ஹாத்திர். அட ஒவ்வொரு தலைப்புமே அதனுடைய ஒவ்வொரு தலைப்புமே எங்களுக்கு வந்து என்ன ஒரு அழகான ஒரு தலைப்பாக என்ன செய்யமிக்கும், எல்லா விஷயங்கள்லையும் ஒரு சிறப்பான அதாவது வழிமுறைகளாக இருக்கும். அது நான் கணவன் மனைவி புரிந்துணர்வு என்ற சப்ஜெக்ட்லையும் சில விஷயங்கள் அதில் நான் சொல்லுவேன். இன்னும் பல விஷயங்களில் அவருடைய அந்த தலைப்புகள் மிக அழகாக இருக்கும். சைதுல் ஹாத்திர் அவ்வப்பொழுது பிறந்த சிந்தனைகளெல்லாம் தொகுத்து அதை முறைப்படுத்தி எழுதினோம். அவர் அதில் ஒரு எப்பயும் கடந்த கால அறிஞர்களுடைய வழிகாட்டல் நம்ம எடுக்கிற சந்தர்ப்பத்தில் அது ஏன் எடுக்கிறோம்னா, குர்ஆன் ஹதீஸ் என்பதற்காக எடுக்கலை, குர்ஆன் ஹதீஸ்க்கு முரணாயிருந்தாலும் எடுக்க மாட்டோம், சொந்த இஜ்திஹாத்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களுடைய தாக்கத்தை விட அவர்கள் தூரமானவர்கள், எங்களுடைய இப்போ நம்ம பேசக்கூடிய நாங்களே பயோவை பற்றி பேசக்கூடிய நம்மளே சில வேளை அந்த இதெல்லாம் நடந்திருக்கலாம், நமக்கே தெரியாமல் இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்மெல்லாம் அதே செட்டப்பில் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கலாம். முன்னே ஒரு அறிஞர்களுடைய வழிகாட்டில் பார்க்குற சந்தர்ப்பத்தில் அப்போ விலங்கு நம்ம வந்து சில டைமில் இடிக்கும் அந்த வசனங்களில், அது பயோவாலேயும் இடிக்க வாய்ப்பு இருக்குது, சரியா? அப்போ அவைகளை நம்ம படிக்கிறதுனால சில வழிகாட்டில் அதில் பிழைகள் கூட இருக்கலாம், அதில் வந்து நூற்றுக்கு நூறு வீதம் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சில முக்கியமான வழிகாட்டல்கள் கிடைக்குமா? இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சிறிய வயது காலத்திலிருந்தே இந்த அறிவை தேடுவதிலும் படிப்பதிலும் நிறைய நூல்கள் எழுதினதிலும் மிக முக்கியமான அறிஞர். அவர் வந்து ஃபஸ்ல் ஃபி முஆஷரத்தின் நிசா, பெண்களோடு வாழுகின்ற அந்த முறைக்கான ஒரு சின்ன உபதேசங்களை சொல்கிறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், முதலா சொல்றார், எம்பகிலில் ஆகில் ஐயத்த ஹையரம்ர அத்தன் சாலிஹத்தன் மின் பைத்தின் சாலிஹின் எஹ்லிபு அலைஹில் ஃபக்ர் லிதராமாய தீஹபிஹி கதீரம். எம்பகிலில் ஆகில், இதில் இதோட சம்மந்தப்படாத விஷயங்களும் இருக்கு என்றாலும் இதை பதிவு செய்கிறேன். எம்பகிலில் ஆகில், ஒரு ஒரு புத்திசாலிக்கு பொருத்தமானது சாலிஹான ஒரு பெண்ணை தெரிவு செய்வது. மின் பைத்தின் சாலிஹ், சாலிஹான ஒரு குடும்பத்திலிருந்து, சாலிஹான பெண்ணை சாலிகான குடும்பத்திலிருந்து வீட்டிலிருந்து செலக்ட் பண்ணுறது. எஹ்லிபு அலைஹில் ஃபக்ர், வறுமை மிகைத்த அந்த குடும்பத்தில் கொஞ்சம் வறுமை என்ன மிகைத்த குடும்பமாக இருந்தால் இன்னும் என்னது நல்லது. லிதரா மா யாத்திஹா பிஹி கதீரன், நீ கொண்டு வந்து சேர்ப்பது அதிகம் என்று அவள் புரிந்து கொள்வதற்காக. நீ வந்து குடும்பத்துக்கு செலவழிக்கிறது கொடுக்கறது அதெல்லாம் வந்து நிறைய கொண்டு வந்து தாராய், நிறைய என்ன சேர்க்கிறாரு, நிறைய உழைக்கிறாரு, நிறைய எனக்கு தாராரு என்று அவள் அதை புரிந்து கொள்வதற்கு இதுதான் என்ன மிக பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற நம்ம பொருத்த பாட்டில் சம்மந்தமாக கொஞ்சம் பேசினோம். வல்யத், இது வந்து புரிந்துணர்வு பாடத்தில் நிறைய விளங்கப்படுத்தலாம். வல்யத்த ஜவ்வஜ் மையு காரி புஹு ஃபிஸ்ஸின், வயசில் ஓரளவு நெருக்கமான பெண்ணை என்ன சேட்டும் திருமணம் முடிக்கட்டும். உதாரணமாக 25 கணவனிக்கிறார்னா ஒரு 23, 22, 20 இந்த லெவலில் என்ன சேட்டும் அவர் திருமணம் முடிக்கட்டும். அதே போல் ஃபம்ம ஷேக், ஃபம்ம ஷேக்னா வயதாளி முதிர்ந்தவர், 60, 65 இதெல்லாம் வந்து என்ன முதிர்ந்த பருவம். இவர் இன்னஹு இதா தசவ்வஜ சபியா, அவங்க ஒரு சின்ன இதில் வந்து அவர் முகாரபத்து சின்ன சொல்கிறது வந்து 5-10 வருஷம் வித்தியாசங்கள் இல்லை, பெரிய ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்குது 15-20 இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் இதா தசவ்வஜ சபியத்தன், ஒரு சின்ன அதாவது ஒரு 10 வயசு, 12 வயசு, 13 இந்த மாதிரி முடித்தாங்கடா சபியனா தான் அந்த வயசில் ஒரு வயதானவர் முடித்தாருண்டா ஆதாஹா, அவளுக்கு தொந்தரவு என்ன செய்வார் இவர் கொடுப்பார், வேதனைப்படுத்திடுவார். ரூபமா ஃபஜரத் அவ் கத்தலத்து, அவள் என்ன செஞ்சிருவாண்டா இவருக்கு எதிராக சில வேளை ஒழுக்க கேட்டில் ஈடுபடவும் வாய்ப்பு இருக்குது, அல்லது இவரையே கொன்றுவிடவும் என்னது வாய்ப்பு இருக்குது. இந்தால அவ் தலபதி தலாக், அது அவர் ஒவ்வொரு காலகட்டத்தையும் வச்சு பேசுகிறாரு. ஏண்டா அன்றைக்குள்ள காலகட்டத்தில் அதுக்கெல்லாம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்துச்சு. அவ் தலபதி தலாக், அல்லது ஒரு டைமில் என்ன விவாகரத்தை கேட்க வாய்ப்பு இருக்கி, ஒஹுவ யுஹிப்புஹா, இவர் விரும்புகின்ற நிலையில், இவளுக்கு அவள் மீது விருப்பம் ஏற்பட்டு நேசம் ஏற்பட்ட நிலையில் அவள் தலாக்க கேட்டார்னா சோதனை தானாக வாங்கிக்கிட்டு கல்வில் பெரிய போராட்டமாகிடும். ஃபயத் அதுதா, அது அவருக்கு என்னது அசௌகரியமாக மாறிவிடும். வல் யுத்தம்மின்னா அப்படி முடிச்சிட்டீங்கன்னா, இவர் பெரியோர் ஏஜ் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் முடிச்சிட்டீங்கன்னா முக்கியமான விஷயம், வல் யுத்தம்மிம் நக்ஸஹு பிஹுஸ்னில் அஹ்லாக் வ கஸ்ரத்தின் நஃபகா, அந்த குறைபாட்டை நல்ல பண்பாடுகளாலும் அதிக செலவினங்களாலும் நிரப்பி விடுங்கள்ன்றார். எப்படி வல் யுத்தம்மிம் நக்ஸஹு, அந்த பெரிய ஏஜ் டிஃப்ரெண்ட்டை நக்ஸஹு பிஹுஸ்னில் அஹ்லாக், சிறந்த பண்பாட்டாலும் வ கஸ்ரத்தின் நஃபகா, அதிகமான செலவினங்களாலும் அதை என்ன செஞ்சுருங்க அந்த இடைவெளியை நிரப்பி விடுங்கள். யாரே இமாம் இப்னுல் ஜௌஸியுடைய உபதேசம். வலம் வலா யம்பகிலில் மர்அத்தி அன் தக்ரப மின் ஜௌஜிஹா கதீரன் ஃபத்தமல், மனைவி அடிக்கடி கணவனிடத்திலே நெருங்காமல் இருப்பது நல்லது. உறவு விஷயத்தில் நிறைய ஒரே என்னது நெருங்காமல் இருப்பது நல்லது. ஃபத்தமல், இவக்கே என்ன செஞ்சிருமா சோர்வு வந்துவிடும், சோர்வு என்ன செஞ்சிடும் வர ஆரம்பிக்கும். வலா தபோது அன், நிறைய தூரமாகாமல் இருப்பதும் நல்லது. ஃபயன்ஸாக, அவர் மறந்துடுவார், தூரமாகினா மறக்க ஆரம்பிச்சிருவான், இவளுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரியான ஒரு இடம் வர ஆரம்பிச்சு, உறவு உடல் உறவு என்றது மிச்ச தூரமாக தூரமாக அவங்களும் அதை கணக்கே எடுக்காத லெவலில் இருந்தால் 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் போய் நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஷிப் தான் போலிக்கின்ற லெவலுக்கு அவர் சிந்தனை என்ன செஞ்சு வந்துடும். இந்த உறவுன்றது மறக்கக்கூடிய நிலைமைக்கு என்ன செய்யும் வரும். வல் தகுன் வக்த குர்பிஹா, நெருங்குற சந்தர்ப்பத்தில், நெருங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் வக்த குர்பியா இலகி காமிலத்தை நவாஃபா முத்தஹஸினா, முழு சுத்தத்தோடும் அழகான ஒரு நிலையிலும் அவர் இருக்கட்டும் நெருங்குற நேரத்தில் அப்படின்றார். வீட்டுக்கு வார போகிற டைமில் இல்லை, எங்கே உறவுடைய நேரம் எப்போ நெருங்குதோ அந்த நேரத்தில் அவர் அழகான ஒரு நிலையிலும் சுத்தமான ஒரு நிலையிலும் இருக்கட்டும். அடுத்தது வல் தஹர் ஐயாரா ஃபர்ஜஹா உஜிஸ்மஹா குல்லஹா, அதாவது எப்பொழுதுமே என்று அதாவது அவருடைய மறை உறுப்புகளை வந்து எப்பையும் காண்ற அமைப்பிலான அதில் கணவன் மனைவி விரிக்கக்கூடாது. முன்னிக்கிட்டா அது அந்த குறிப்பிட்ட உறவு நேரத்தோடு அதை என்ன செஞ்சிடணும் அதை முடிச்சிடணும். இதில் மற்றபடி அவர் சொல்றாரு என்ன, இன்ன ஜிஸ்மல் இன்சானி லைஸ பிஸ்தஹ்சன், மனிதனுடைய உடல் ஆடையற்று பார்ப்பதற்கு அழகற்றது. என்னங்கிட்டா, மனிதனை உடல் ஆடை இல்லாமல் பார்க்கறதுக்கு என்ன அழகற்றது. ஏன்னா ஜீனத் வந்து ஆடை தான், ஜீனத் வந்து ஆடை தான். எனவே அந்த பார்வை அவர் என்ன செய்ய வேண்டாம், வளர்த்து கொள்ள வேண்டாம். ஒக்கதாலிக்க எம்பகை லஹு அல்லா யூரியஹா ஜிஸ்மஹூ, அதே போல தான் ஆணும் என்ன செய்யணும். இது பெண்ணுக்கெல்லாம் சட்டத்தை போட்டுடுறது, இவர் வந்து துண்டு துணியோடு தெரிகிறது விளங்கிட்டா வீட்டுக்குள்ள. அப்போ இது வந்து அதுவும் அவளுக்கு என்ன செய்ய வேண்டாம், தெரியாமலே ஒரு ஒரு விதமான ஒரு உணர்வு வெறுப்புணர்வு என்ன செய்யும் ஏற்படுத்து, காட்டிக்கல மாட்டான், அது ஆள் மனசில் அப்படியே பதிஞ்சிடும். கணவன் மனைவி என்ற அடிப்படையில் நெருக்கத்தில் ஏதாவது என்னை உனக்கு வெறுக்கிறதான்னு கேட்டால் மட்டும் உங்களே நான் வெறுப்பனான்னு சொல்லிக்கொள்வாங்களே தவிர, ஆள் மனதில் வந்து ஒரு வெறுப்புணர்வு பயந்துடும். உடல் வந்து எப்பொழுதுமே ஒரு மறை, மேக்சிமமாக எவ்வளோ மறைக்கலுமோ அவ்வளோ மறைச்ச நிலையிலே நீங்கள் என்றைக்கு என்ன செய்யட்டும் இருங்க இருக்கட்டும். வஇன்னமல் ஜிமா ஃபில் ஃபிராஷ், உறவு வந்து விரிப்பில் மட்டும்தான், உறவு வந்து விரிப்பில் மட்டும்தான். அவர் சொல்கிறார் எந்த நேரமும் இதே இதில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்று யார் இமாம் இப்னு ஜௌஸி ரஹிமஹுல்லா சொல்கிறார். மிக முக்கியமானது ஏன்னா இந்த விஷயத்தில் பெண்களை விட ஆண்கள் ஆக என்ன, அதாவது ஒரு மோசமான நிலை அளிக்கிறாங்க. சில அருவறுப்பான செயல்பாடுகள்லாம் என்ன செய்வாங்க, செய்வாங்க, கணக்கே இல்லாமல் போயிடுவாங்க. ஒரு மனைவிக்கு கணவன் ஆகினதுனால இவள்கிட்ட நம்ம வேண்டிய மாதிரி என்ன செய்யலாம், பேசிக்கலாம், வேண்டிய மாதிரி நடந்துக்கலாம், உடல் உபாதைகள் அசௌகரியங்கள் இதெல்லாம் கண்ட இடத்துலலாம் என்ன செஞ்சுருவாங்க, அதாவது ஒரு சர்வசாதாரணமாக நடந்து கொள்வாங்க, எதுவும் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்படி இருக்கக்கூடாதுன்றார். நீங்கள் வந்து அதில் ஒரு மறைவை என்ன செய்யணும், எப்பொழுதுமே பேணிக்கொண்டே இருக்க வேண்டும். ஃபைன் ஜிஸ்மல் இன்சான் லைசபி முஸ்தஹ்சன், மனிதனுடைய உடல் பார்ப்பு ஆடை இல்லாமல் பார்ப்பதற்கு அழகற்றது அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாரு, சொல்கிறார் இமாம் இப்னு ஜௌஸி ரஹிமஹுல்லா. அதே போல் சில பலகீனமான என்னது, அதாவது ஹதீஸுகளை கொண்டு வராரு. திருமிதியில் 2732 இலக்கம் ஆயிஷா ரதியுல்லாஹி அறிவிக்கிறாங்க, மா ரஅய்துஹு மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலா ரஆஹு மின்னி காம லைலத்தன் உரியானன் ஃபமா ரஅய்து ஜிஸ்மஹு கப்லஹம், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணில் மறைவான இடங்களை பார்த்ததும் இல்லை, நான் ரசூலாங்கட மறைவான இடங்களை எனது பார்த்ததும் இல்லை, ஒரே ஒரு முறை நான் அப்படி என்ன செஞ்சுக்கிறேன், நான் கண்டிருக்கிறேன் அப்படி என்ற ஒரு செய்தி வருது. இது பலகீனமானது திரும்பியதில் 2732 இலக்கத்தில் வரக்கூடிய அதாவது பலகீனமானது இந்த செய்தி வந்து. அப்போ வைந்தமல் ஜிமா ஃபில் ஃபிராஷ், உறவு என்பது விருப்பில் அப்படி என்ற அந்த நேரத்தில் இஸ்லாம் அனுமதித்தது அனுமதி தான், மற்ற இடங்களுக்கு இது அதாவது நம்ம நீட்டி போகக்கூடாது என்பதை தான் இந்த இடத்துல என்ன செய்கிறார், அதை சொல்கிறார். அதே போல் வஹாதா அல் ஹஸ்ம், இதுதான் சிறப்பான நிலை. ஒபிதாலி கலா ஐபுர் ரஜுல் அல் மரத்தல் என்ன உலம் யாரா உயூபா, இந்த அடிப்படையில் ஒரு ஆண் வந்து ஒரு மனைவியை குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பு குறவு, அவள் எப்பையும் அந்த ஒழுக்கத்தை பேணி நடந்து கொள்கிறதா இருந்தால், ஆடை மாற்ற விஷயங்களாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி மறைச்சித்தான் என்ன செய்யணும், அதை பழகிக்கொள்ளணும். ஒரு மனைவி இப்போ கணவன் வந்து மனைவிக்கு முன்னால் நிற்கிறா அப்படி பழகிட்டாண்டதுக்காக வேண்டி மனைவிக்கு முன்னால் ஒரு சகட்டு மேனி குடும்பமாக திட்டு போகிறது விளங்கிட்டா, அது கணக்கே இல்லாத நிலைமை இருக்கிறது. நம்மளும் அவளும் ஒன்று கொண்டு பார்த்துக்கொள்கிறவங்க தானே, நடக்கிறத பிள்ளைன்றார், மார்க்கறதே பிள்ளை இல்லை, அது வந்து உங்களுடைய ரெண்டு பேருக்கு உள்ள ஈர்ப்பில் பிள்ளை. நீ வந்து மறைவு மறைவாக தான் இருக்கணும், மறைவில் நீ வெட்கப்பட்டுக்கனே என்ன செய்யணும், நீ இருக்க வேணும், அவளும் வெட்கப்பட்டுக்கிட்டே இருக்க வேணும், வெட்கம் நீங்கக்கூடிய இடமாக அந்த உறவு மட்டும்தான் என்ன செய்யணும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார், அதை சொல்லி காட்டுறாரு. அப்படி இருந்தால் அந்த உணர்வு என்ன செய்யும், உங்களுக்கு மத்தியில் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கும். வல்லியக்கும் லில் மர் அத்தி ஃபிராஷ் வலகு ஃபிராஷ், இவருக்கு ஒரு வெறிப்பிரிக்கட்டும் அவருக்கு ஒரு வெறிப்பிரிக்கட்டும் என்றார், தூங்குறதுக்கு மனைவிக்கு ஒரு வெறிப்பிரிக்கட்டும் இவருக்கு ஒரு வெறிப்பிரிக்கட்டும் என்ற, இது வந்து கருத்து புறம்பாடுகள் போட ஒரு தலைப்பு இது. அதாவது உறவில் வந்து ஒரே வந்து விரிப்பில் இருவரும் தூங்குவது சிறப்பானதா, எப்பொழுதுமே கணவன் மனைவி அப்படி தான் இருப்பாங்க, எப்பொழுதுமே அப்படி தூங்குவது சிறப்பானதா, அவங்களுக்கு ஒரு விருப்பம் இவர்களுக்கு ஒரு விருப்பம் இருப்பது சிறப்பானதா அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அந்த ஹதீஸை வச்சு கணவனுக்கு ஒரு விருப்பு மனைவிக்கு ஒரு விருப்பு அப்படின்னு வரக்கூடிய செய்தியை வச்சு அப்படி இருக்கிறது தான் மிகவும் சிறப்பானது அப்படி என்று சொல்கிறாங்க. மற்ற மாதிரி இருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து என்ன செய்யணும்னா, மனிதனுக்கு உறவு சிந்தனைகள் அடிக்கடி வந்து கொண்டிருக்கும், அதனால் வந்து அதனுடைய வெறுப்பு உணர்வு என்ன செய்யும் வளர ஆரம்பிக்கும் என்ற அடிப்படையில் சொன்னவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாங்க, ஃபலா யஜ்தமியானி இல்லா ஃபி ஹாலில் கமால், இப்படி இருந்தாங்க என்று சொன்னால் பூரணமான நிலையில் தான் அவர்கள் சேருவார்கள், பூரணமற்ற நிலையில் என்ன செய்ய மாட்டாங்க, சேர மாட்டாங்க. இப்படியே அவங்க தனியாக மெயின்டைன் பண்ணி பழகிட்டாங்க, ஒரே அறைக்குள்ளேயே தனியாக மெயின்டைன் பண்ணி பழகிட்டாங்கன்னு சொன்னால் பூரமான ஒரு நிலை வருகின்ற பொழுது என்ன செய்வாங்க, அவர்கள் இணைவார்கள், இல்லாட்டி என்ன செய்ய மாட்டாங்க, இணைய மாட்டார்கள். இப்னு ஜௌஸியுடைய ஒரு இஜ்திஹாத் இது. வமின் அன்னாசி மையஸ்தஹீனு பிஹாதிஹில் அஷ்யா, மக்களில் நிறைய பேர் இந்த விஷயத்தில் பொடுபோக்காக என்ன செய்கிறாங்க, நடந்து கொள்கிறாங்க. ஃபயரால் மர் அத்த முத்தபத்திலத்தன், மனைவியை இந்த மாதிரி நிலையில், அதாவது அவங்க என்ன ஆடை நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆடையில் வந்து பழைய ஆடை புதிய ஆடைன்னு சொல்லலை அவர், மறைச்சி ஒழுங்கு அழிக்கிற அந்த இதில் அப்படி காணாமல் சர்வசாதாரணமாக இருந்தவங்க இருக்கிறாங்க. ஹாதா அதாவது தக்கூல் ஹாதா அபு அவுலாதி. அதே போல் கணவன் அப்படிக்கிறார், அந்த பெண் சொல்லுவா இதை என்னோட பிள்ளையோட வாப்பா இவர் தான் அப்படி என்று அவர் சொல்கிறார். ஹாதா அபு அவுலாதி, இதான் என்னை பிள்ளையோட வாப்பா, அவர் பிள்ளையோட வாப்பா இருக்கிற கோலம் தான் அது. ஆனால் அப்படி சொல்ல மாட்டாங்க, பிள்ளையோட வாப்பா அப்படி இருப்பாங்க. வயத்தபத்தல் ஹுவ ஃபயரா குல்லு வாஹிது மினல் ஆஹர் மாலா யஷ்தகி. ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் விரும்பாததை அடிக்கடி என்ன செய்கிறாங்க, பார்த்து கொள்கிறார்கள். ஃப என் ஃபிருல் கல், அப்போ உள்ளம் வந்து என்ன செஞ்சிடும், நுஃப்ரத் ஏற்படும். வத்தபக்கல் முஹாசரா பெகைரி மஹப்பா, உறவு நிலைக்கும் மஹப்பத் இல்லாமல், உறவு இருக்கும் மஹப்பத் இல்லாத ஒரு உறவு என்ன செய்யும் அந்த இடத்துல நிலைக்க ஆரம்பிக்கும். வஹாத ஃபஸ்லுன் எம்பகை தஅம்முலுஹு வல் அமலு பிஹி ஃபஇன்னஹு அஸ்லுன் அதீம். இது முக்கியமான ஒரு பகுதி, இதை சிந்தியுங்கள், இதுபடி செயல்படுங்கள், இது முக்கியமான ஒரு அடிப்படை என்று இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த உறவு விஷயத்தில் என்ன செய்கிறார், இதில் இந்த சைதுல் காத்திர் என்ற நூலில் சொல்வதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே இது இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் சொல்லக்கூடிய, அப்போ அவர் கூட ஒரு அளவான உபதேசங்களை தான் என்ன செய்கிறார் இந்த இடத்துல உறவு என்ற பகுதியில் சொல்கிறாரு. இதை நம்ம மனசில் வச்சோம்னு சொன்னால் இதுதான் நம்ம முக்கியமாக எடுத்துக்கொள்ள முடிஞ்ச பகுதிகள். இதில் டீப்பு ஆய்வுகள் பேத்து அப்படி பேத்து ஒரு பிரயோசனங்கள் என்னது இல்லை. எனவே இதில் அடிப்படையான விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கொண்டு உறவு விஷயங்களில் இப்படி நடந்து கொள்வோம் என்றால் அது ஒரு சிறப்பானது. இப்போ நம்ம இங்கே சொன்னது உறவோடு சம்பந்தப்பட்ட சட்டங்கள். அதுக்கு அடுத்ததாக திருமண வீட்டில் நடக்கக்கூடிய பஜ்ரி கிளம்பின உறவு, கணவண்ட வீட்டில் இந்த ஆக்கள் இங்கே வரதும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வரதும் காலை சாப்பாடு அவங்களுக்கு ஸ்பெஷலாக என்ன செய்யணும் கொடுக்கணுன்றதை இந்த பகுதிகள் எல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். எப்படி சொல்லிட்டோம்னு சொன்னால் அந்த ஊர் வளமையில் அது நிர்பந்தமற்றதாக இருந்தால், அந்த பெண் வீட்டார்கள் அதை மனமுவந்து விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் அது ஓகே, இல்லாமல் நிர்பந்த சூழல் அது நடக்குமா இருந்தால் அதுவும் இந்த சீதனத்தில் தான் என்ன செய்யும் போய் முடியும், அநியாயத்தில் தான் என்ன செய்யும் போய் முடியும் என்றால் இதில் வலுக்கட்டாயமாக எடுக்கப்படக்கூடியவைகள் மார்க்க முரணானவைகள் என்பதில் எல்லில் முனையளவிலும் சந்தேகம் கிடையாது. இதை நம்ம புரிந்து கொண்டு இதில் விரிவான பகுதியில் யாராக படிக்கணும் தேடணுமன்ற பிரச்சனை தனிப்பட்டதையாக இருந்து கொள்ளணும், தனிப்பட்டதையாக வாசிக்கொள்ளணும், அளவோடு நம்ம அதில் போய்கொள்வது மிகச்சிறப்பானது. ஹாதமா இந்தி வல்ல இல்மோ இந்த அல்லா வாக்குள் கவுலி ஹாதா வாஸ்தஃபுல்லாஹ் அலி வலக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்கள் இதுவரை இஸ்லாம் கூறும் குடும்பவியல் தொடர் கேட்டீர்கள். இந்த இஸ்லாம் கூறும் குடும்பவியல் தொடரில் மணவறை சட்டங்கள் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க உரை கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் முஜாஹித் இப்னு ரஸின் அவர்கள். நேர்கள் இணைந்திருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியோடு 24 மணி நேரமும் தூய இஸ்லாத்தை தூய வடிவில் தந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உங்கள் உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லீம் வானொலி.
1: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் மர்ஹூம் கோவை எஸ் அயூப் அவர்கள்.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق من

كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பித்தத்துகளை உண்டாக்குவது ஒவ்வொரு பித்தத்தான காரியங்களும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹனுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்தத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி

0: அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் இவ்வருட ரமலானுடைய மாதத்தினுடைய துவக்கத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம். நாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த புனிதமிக்க மாதத்தில் ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளை அல்லாஹு தாலா நம் எல்லோருக்கும் தந்து இம்மாதத்தில் செய்ய வேண்டிய நற்கர்மங்களை தொடர்ந்து நாம் செய்து நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு ரமலானுடைய மாதம் முடிவுறுகிற நேரத்தில் இந்த ரமலானுடைய நோன்பினுடைய பலாபலன்களை அல்லாஹுனுடைய ரசூல் எந்த அடிப்படையில் நமக்கு வலியுறுத்தி கூறினார்களோ அதனுடைய பூரணமான நன்மையை அல்லாஹு தாலா நம் எல்லோருக்கும் தந்தருள வேண்டும். என் அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமதிகம் மக்களுக்கு இபாதத்துகளின் பக்கம் ஆர்வமூட்டுகின்ற காரியங்களில் இறங்கியிருக்கிறார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாறுகளில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அடிப்படையில் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை ஒரு பயனுள்ள மாதமாக நாம் அமைத்துக் கொள்வதற்காக வேண்டியும் நம்முடைய ஈமான், நம்முடைய தக்குவா, அல்லாஹ் நமக்கு வழங்கிய விலை மதிக்க முடியாத அந்த ஹிதாயத் இவைகளுக்கெல்லாம் ஒரு பயனளிக்கும் விதமாக இந்த சிறப்புமிக்க ரமலானுடைய மாதத்தில் நாம் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய தலைப்பு விடைபெறும் பயணம் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பல்வேறு வகையான நான் ஆரம்பத்தில் நினைவூட்டிய
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்கியிருந்தார் மர்ஹூம் மௌலவி அஷேக் நியாஸ் முகமது அவர்கள்.
1: بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. கண்ணிமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, கனவான்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு தன்னுடைய இணையில்லாத அன்பின் காரணமாக சங்கை ரமலானின் அந்த இரவுகளை நல்லவைகளாக ஆக்கிக் கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார். சிறப்பான ரமலானின் ஒரு பாதி மிக வேகமாக நம்மை விட்டு ஓடிவிட்டது. இன்னும் ஒரு பாதி நம்மோடு காத்திருக்கிறது. அந்த மறுபாதியையும் நல்லவைகளை செவிமடிப்பதிலும் அமல் செய்வதிலும் கழிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நம்முடைய வள

0: அருமையான தொடரில் நேற்று பேச இருந்த தொடர் யார் இந்த ஷைத்தான் என்ற தலையங்கம். பெயரே பயங்கரமானது, ஆளும் பயங்கரமானவன், அவனுடைய அசைவுகளும் பயங்கரமானவை. எனவே அந்த ஷைத்தானை பற்றி பேசுவதற்கான அந்த குறிப்பிட்ட நாளிலே பேசுவதற்கான வாய்ப்பையும் நழுவி விடுவதற்கு அவனும் ஒரு காரணம். அன்பர்களே, எனக்கு ஒரு ஆச்சரியம், இந்த குறிப்புகளை நான் கிதாபுகள் நூல்களில் இருந்து பார்க்கின்றேன், பார்த்துக் கொண்டே இருக்கின்றேன். வழமையை விட 10க்கு மேல டெலிபோன், அதை வச்சுட்டு மறுவ போறது மறுவ பேசுறது வாரது. இப்படி பேனா முனையை ஷைத்தானை பற்றி குறிப்புகள் எடுப்பதற்கு வைக்கின்ற போதே அது ஒரு தடை. அதை ஒரு தடவை டெலிபோனை பேசிவிட்டு வந்தேன், குறிப்பு துண்டை காணவில்லை. 20 நிமிஷமாக தேடுகின்றேன், அதுக்கெல்ல எங்கடா போச்சுன்னு பார்க்கின்றேன். பார்த்தால் அவசரமாக ஓடிய போது கிதாபுக்குள்ளே வைத்து மூடிவிட்டு சென்றேன், அது ஒரு தாளுக்குள்ளே மாட்டியிருக்கின்றது. மீண்டும் அந்த குறிப்பு தாளை எடுத்தேன், தொடர்ந்தேன். மீண்டும் டெலிபோன் வந்தது, என் குறிப்பு எழுதும் அறையிலிருந்து மீண்டும் டெலிபோனுக்காக வந்து பதில் சொல்லிவிட்டு போனேன். மீண்டும் குறிப்பு துண்டை காணவில்லை. அந்த கொஞ்சத்துக்கிடையிலே என் பேரப்பிள்ளை அதை எடுத்துக் கொண்டு போயிருக்கின்றார். அவரை தேடி, அவர் எங்கே இதை போட்டார் என்று தேடி மீண்டும் அதை எடுத்தேன். இதை நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த சப்ஜெக்டே ஒரு பயங்கரமான சப்ஜெக்ட் தான். ஷைத்தான் மிகப்பெரிய அநியாயக்காரன், அவனால் தான் மனிதனுக்கு நரகமே முடிவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவனை பற்றிய விவரணங்கள், அவனை பற்றிய விவரங்கள், அவனை பற்றிய குறிப்புகளை கொடுப்பதற்கு எத்தனைக்கின்ற போதே இத்தனை பிரச்சனை என்றால், அன்பர்களே, அவனோடு உலகத்திலே நாம் எதிர்நீச்சல் போட்டு வாழ்வது எவ்வளவு பெரிய பிரச்சனை. எனவே இன்று அந்த தலையங்கத்தில் பேசுகிறோம், யார் இந்த ஷைத்தான். ஆம், எல்லோருக்கும் புதுமை, எல்லோருக்கும் தேவை அறிந்து கொள்வது, யார் இந்த ஷைத்தான். ஷைத்தான் ஷைத்தான் என்று சொல்லுகின்றார்களே, யார் அவன், எப்படி இருப்பான், என்ன சைஸ், என்ன வெயிட், என்ன ஹைட், என்ன உருவம் என்றெல்லாம் ஒவ்வொருவருக்கும் சந்தேகமாக இருக்கிறது. ஆம், பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு உன்னதமான தரத்திலிருந்து மிகவும் கீழே அதல பாதாளத்திலே, அதுக்கு மேல ஒரு மட்டமான அந்தஸ்து கிடையாது, அவ்வளவு தூரத்துக்கு தாழ்த்தப்பட்டவன். இந்த உலகத்தை படைத்தல்லா மனு வர்க்கத்தை இதில் வாழ்வதற்கு உருவாக்குவதற்கு முன்பு இன்னும் ஒரு வர்க்கம் இதிலே வாழ்ந்தது. இரண்டாவது ஐட்டம், இரண்டாவது இனம்தான் மனித இனம். முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அறிமுகத்தோடு மனித வாழ்வின் அந்த அறிமுகத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு இந்த மண்ணிலே, மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையிலே ஒரு இனம் வாழ்ந்திருக்கிறது. அந்த இனம் தான் ஜின் இனம். நம் கண்களுக்கு தென்படாத அல்லாஹ்வின் படைப்பிலே உள்ளவைகள். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியபுதூ. அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், மனு வர்க்கத்தையும் படைத்தது, ஜின் வர்க்கத்தையும் படைத்தது எனக்கு வழிபடுவதற்காக. நமக்கு மாதிரி சட்டத்திட்டங்கள், கடமைகள் அவர்கள் மீது சுமத்தி அவர்களை எல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வாழ விட்டுருக்கான். ஜின் இனத்தின் வாழ்விலே மிகப்பெரிய அனர்த்தங்கள் உருவானது. அவங்களுக்கு வழிகாட்டல்கள் அனுப்பப்படவில்லை, நுபுவத்துடைய நபிமார்கள் வரவில்லை. ஆதி மனிதன், ஆரம்ப மனிதர், ஆரம்ப நபி அவர்களே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். எனவே இவர்களை அல்லாஹ் படைத்து வாழவிட்டான். அந்த வாழ்க்கையை மேற்கொண்ட அவர்கள் தலைக்கால் தெரியாம வாழ ஆரம்பிச்சார்கள். ஜின்னினம் ஒரு கண்ட்ரோல் இல்லாம, அநியாயத்துக்கு கட்டுப்பாடும் இல்லை, அவர்கள் மட்டுப்படுத்தப்படவும் இல்லை, எப்படியோ எப்படியோ எல்லாம் அசிங்கங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் பார்த்தான், இதை தொடர விட்டோம்னா உலகத்தில் ஒண்ணுமே மிஞ்சாது. எனவே அவர்களை அல்லாஹ் அழிக்க ஆரம்பித்தான், சோதனைகளை இறக்க ஆரம்பித்தான், துன்பங்களை இறக்க ஆரம்பித்தான், வானவர்கள் மூலமாக அவர்களை அல்லாஹ் பிடிக்க ஆரம்பித்தான். இப்படியே அவர்களுடைய இந்த உலக வாழ்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆனது. அவர்களை சிலர் திருந்தினார்கள், தௌபா செய்தார்கள். இன்னும் சிலர் மறைவாக இருந்து தங்கள் நிலையை ஆண்டவனுக்கு முன்னாலே முறையுடன் உணர்த்தி மிக உன்னதமான அந்தஸ்துக்கு வந்தார்கள். அப்படி மறைஞ்சி ஒளிஞ்சி அல்லாஹ்வுடைய சோதனைகளுக்கு மாட்டாம அங்கும் இங்கும் டிமிக்கி கொடுத்து இருந்தவர்தான் இந்த ஜின் இனத்திலே இருந்த சைத்தான். அவனுடைய ஆரம்ப பெயர் அசாசீல். ஜின்னாக இருக்கின்ற போது பெயர் அசாசீல். அல்லாஹ்விடத்திலே முறையோடு தௌபா செஞ்சு இனிமே நான் நல்லவனா வந்துருவேன், என்ன அழிச்சிடாத, எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கொடு, அப்படி இப்படி சொல்லி சுவனத்திலே வானவர்களுடன் இணைந்திருக்கின்ற அளவுக்கு அல்லாஹ் வைத்துட்டான். மனுஷர்களை சில பேர் சொல்வார்கள், அவனுங்க இந்த பக்கம் போனானுங்கண்டா மலக்குதான், மறுபக்கம் போனானுங்கண்டா நாயை விட மோசப்படிப்பார். உலகத்திலே சிலர் தங்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். எனவே ஜின்னாக இருந்து மண்ணாகி விடாமல் மண்ணாதி மன்னனிடத்திலே தன்னுடைய தவறை ஏற்று மீண்டும் அவர் எப்படியானான், வானவர்களுடைய பட்டியலில் எல்லாம் சேர்த்துட்டான். இப்ப மலக்குமாரிகளோடு ஆயிட்டார், அவளோட அலாவர் இருக்கார். இந்நிலையிலேதான் வல்லவன் அல்லாஹ் மறைப்பொருளாக இருக்கின்ற அவனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்த விரும்பினான். இதை செய்யணும் மனுஷனுக்கு தான் என்பது அல்லாஹ்வுடைய தீர்க்கமான முடிவு. பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய உயர்வு. மனிதர்களே, நீங்க தான் இந்த உயர்ந்த நிலைப்பாட்டை செயல்படுத்த முடியும் என்பது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. எனவே அந்த மலக்கு மாடத்திலே தான் அல்லாஹ் கேட்கின்றான், وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً. மலக்குமார்களே, நான் எனக்கு பிரதிநிதிகளை ஜின்ன அனுப்பிதான் ஒன்னாக எல்லாம் பண்ணா போச்சு. இப்ப அல்ல என்ன சொல்றான், எனக்கு பிரதிநிதியாக மனிதர்களை உலகத்திலே உருவாக்க போறேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். இன்னி ஜாயினுன் ஃபில் அர்தி கலீஃபா காலு அதஜஅலு ஃபீஹா மன் யுஸ்ஸிது ஃபீஹா வயஸ்ஃபிகு தீமா. மலக்குமார்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், ஆண்டவனே, குழப்பங்கள் செய்து இரத்தத்தை ஓட்டக்கூடிய ஒரு கூட்டத்தையா படைக்க போற அப்படின்னார். அல்லாஹ் ஜில்லு ஜலாலு மனித வர்க்கத்தை படைப்பதை தீர்க்கமாக முடிவு செய்தான். கால இன்னி ஆலமும் மாலா தாலமும். அல்லாஹ் சொன்னான், உங்களை விட உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும், அதனால வாய் மூடிக்கிட்டு இருங்கன்னு மலக்கு மாட்ட சொல்லிட்டு தான் மனிதர்களை படைப்பு. மனித படைப்பு எப்படி உண்டானது, களிமண்ணால. களிமண்ணினாலேயே முதல் மனிதனை அல்லாஹ் உற்பத்தி செய்தார். அதை உற்பத்தி செய்த அல்லாஹ் அவருடைய ஆன்மாவை ரூஹை அந்த களிமண் மீது ஊதினார். அது உயிர் பெற்றது, அது மனிதனானது. இதுவே முதல் படைப்பு. ஆச்சரியமான இந்த நிகழ்வை பார்த்துக் கொண்டிருந்த மலக்குமாரிகளுக்கு, மலக்குமாரி தானே பார்த்துருக்காங்க, இப்போ இந்த மனித படைப்பின் உயர்வை உணர்த்துவதற்காக எல்லா சக்தியும் கொடுத்துட்டான், எல்லா பவரும் கொடுத்துட்டான், ரூஹை ஓதிட்டான். இவர்கள் இன்னும் வெயிட்ல ஹைட்ல கூடினவர்கள் அந்தஸ்தால் உயர்ந்தவர்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக அல்லாஹ் மலக்கு மாட்டு சொன்னா,
1: இது காலலில் மலாய்க்கத்தி ஆதம்,
0: மலக்கு மாடத்தில் அல்லாஹ் சொன்னான், வானவர்களே மலக்குமார்களே, நீங்க ஆதம் அலைஸ்ஸலாம் எனும் இந்த முதல் மனிதனுக்கு, மனித சிரேஷ்டமான இந்த படைப்புக்கு சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னான். சுஜூத் என்பது தொழுகையில் நாம் இன்று அருளாளனான வணக்கத்துக்கு தகுதியான அல்லாஹ்வுக்கு முன்னாலே நெற்றியை மண்ணின் மீது வைத்து சிரம் படுகின்றோமே, அந்த மாதிரி அல்ல, அவர்களுக்கு சங்கை செய்ய சொன்னான். ரெஸ்பெக்ட், மதிப்பு கொடுங்க, இந்த படைப்பு ஒத்துக்கிறங்க, இவருக்கு கண்ணியம் செய்யுங்க என்று சொன்னான்.
1: இல்லா இபிலீஸ்,
0: அப்போதுதான் அவனுக்கு அல்லாவே வைத்த ஒரு பெயர் இபிலீஸ். ஆக டவுன் த பள்ளத்திலிருந்து ஒரு மாரியா அல்லாக்கு பட்டில பூசி மலக்கு மாறிய பூட்டுக்குள்ள முள்ள பூந்து கொண்டு இப்ப அப்படி இருக்கிற நேரம், மலக்கு மார்களோடு இருக்கின்ற சமயம் அல்லாஹ் மனித உருவை உருவாக்கி சிரம் தாழ்த்த சொன்னான். எல்லா மலக்கு மார்களும் ரெஸ்பெக்ட் பண்ணார்கள், சுஜூத் செய்தார்கள், கண்ணியப்படுத்தினார்கள். இல்லா இபிலீஸ், யாரை தவிர? இபிலீஸை தவிர. அவனை மாத்திரம் தவிர மற்றவர்கள் மதிப்பு செய்தார்கள். அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன். அபான்னு சொன்னால் மாறு செய்த ஆண்டவன் உத்தரவு, ஆண்டவன் உத்தரவு, அதுக்கு மாறு செய்து வஸ்தக்பர் பெருமை, ஏலா என கேலா பாப்பமே என்றது ஷைத்தானுடைய குணம். அவன் சுஜூது செய்யவில்லை, வக்கான மினல் காஃபிரீன். இப்ப சீல் குத்திட்டால நீ காஃபிர் போ. எப்ப என்னுடைய உத்தரவுக்கு மாறு செய்கின்றானோ அவன் காஃபிர் ஹுக்கும் தான். பேர் அப்துல்லா ஐகேலும், அப்துல் ரஹ்மான் ஐகேலும், அப்துல் சத்தார் ஐகேலும், பிர்தௌசுனும் ஈகேலும், ஜன்னத்துல் பிர்தௌஸ் சொருக்கத்தின பேரை வச்சிருக்கிற மேலும், ஆனாலும் அவன் காஃபிர் லிஸ்ட்ல சேர்ந்தவன். காஃபிர் குஃபுர், மாறு செய்ற. ஏனா ரப்பே நாம பணிய மாட்டேன் உனையால் ஏண்டிய செய் என்பது போல. இந்த இடத்துலதான் இவருடைய முசீபத் ஆரம்பம், பிகினிங் ஆஃப் முசீபத், அவருடைய முசீபத் ஆரம்பம், அந்தஸ்து குறை ஆரம்பம். அனைத்து வானவர்களும் சுஜூத் செய்தார்கள். இபிலீஸ் இப்ப மலக்குமாரின் லிஸ்ட்ல இருந்தவர் தானே, இவர் முடியாது என்றார். இதற்கும் ஒரு காரணம், நாம் சில நாட்களுக்கு முன்பு ஒரு தலையங்கத்தில் பேசினோமோ, பொறாமை. பொறாமை ஒரு வகையான குஃபர், மனுஷன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய வச்சிடும். மறுத்தவனை வெறுத்தவனை அல்லாஹ் இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிக்கின்றான். நல்லா தானே இருந்த, தௌபா செஞ்சு அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் தானே வந்த. قال ما منعك الا تسجد اذ امرتك. அல்லாஹ் கேட்டான், அட நாசமா போனவனே, நான் சுஜூது செய்யக்குள் அவ்வளவு பேரும் சுஜிச்சிருந்தாங்களே, நீ மட்டும் திமிர் பிடிச்சு ஏலாம், நீ என்ன காரணம்? ஏன் காரணம்?
1: قال انا خير منه خلقتني من نار وخلقته من طين.
0: பாத்தீங்களா, பிக் பாஸ்க்கு முன்னாலே மாலிக்குல் முல் முழு உலகத்தையும் படைத்து ஆளுகின்றவனுக்கு முன்னாலே சொல்லுகின்றான்,
1: انا خير منه.
0: என்னத்தை இருந்தாலும் யா அல்லாஹ், அவரை விட நான் மேல். உலகத்தில் மனுஷனுக்கு வரக்கூடிய அநியாயத்தில் அழிவிலே ஒன்றுதான், அவனை விட நாங்கள் சிறந்தவர்கள், எங்கள்கிட்ட என்ன குறைச்சல் என்ற எண்ணம் இருக்கிறதே, சைத்தானுடைய குணம்.
1: அங்கனைதான் அவருடைய முசிபத் ஆரம்பம். ஹலத்தரி மின்னார், ஆண்டவனே
2: நீ என்னைய நெருப்பால படைச்ச,
0: நாங்க நெருப்பால படைக்கப்பட்டவர்கள், ஹலத்தவுமின் தீன், அவரை நீ மண்ணால படைச்சியாய். மண்ணால படைக்கப்பட்ட ஒத்தருக்கு முன்னால நெருப்பால படைக்கப்பட்ட ஒத்தரை பெய்த்து பணிங்க பணிவானா? எங்கட முழு குடும்பமும் நாங்க பணிஞ்சில்ல, எங்கட பரம்பரையை நாங்க யாருக்கும் பணிஞ்சில்ல, பணிய மாட்டோம், குனிய மாட்டோம், யாருக்கும் வாழ்தாக மாட்டோம் என்பது சைத்தானின் குணம். அவர்கள் சைத்தானின் குடும்பம். என்னடா பெருமை, என்ன பெருமை, என்ன விட்டு ஆளில் என்பதற்கு உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? செத்து போன நாத்த பணம், பௌத்தில் இருக்கிறது மலம், உன்னுடைய ஆரம்பம் ஒருத்தர் இந்திரியம், என்ன பெருமை? சைத்தான் மண்ண கவுரத்துக்கு காரணமே அதான். எனவே யாரா எத்தனைக்கும் நான் வழிபட மாட்டேன்னு சொன்னான். சைத்தானுக்கு இன்னொரு ஆத்திரம், எங்கட குடும்பத்தெல்லாம் அழிச்சிட்டு, எங்கட இனத்தெல்லாம் அழிச்சிட்டு, மனுஷ உற்பத்தி ஒன்றை உண்டாக்கி இவனோட கையில உலகத்தில் ஆட்சியை கொடுக்கிறதுக்கா பாப்பமே என்ற. நாங்க கமையில பிறந்து வளர்ந்தவன் வந்தா மறுத்தான் இங்க வந்து தலை தூக்க பாப்பமே மனுஷன். அப்படி மனுஷன் வருதுனே, நாங்க தாருமஜா, நாங்க கமையான் இங்கே இந்த நாட்டில் வந்து கொண்டு கொழும்புல கடையை போட்டுக்கொண்டு நாங்க அந்த மட்டுக்கும் இவனுக்கு எட்டையாவேனா? எட்டையாவதுடா கொண்டெய்னர் லொரி, இது எட்டை இல்லை, இது இது நசீபு. உனக்கு அல்ல அப்படி எழுதிருக்கான், அவனுக்கு அல்ல அப்படி எழுதிருக்கான், என்ன பண்ண முடியும்? எனவே சைத்தானுடைய ஒரு மோசமான குணம். இன்னொருவர் நல்லா இருக்கிறது பிடித்தமில்லை, அதான் சைத்தான், அவன் தான் சைத்தான். இப்ப நீங்க சைத்தான விலகி கொள்ளணும். யாருக்கு அந்த குணம் வருமோ அவர் சைத்தான், எனக்கு அப்படி குணம் வந்தால் நான் சைத்தான். யாருக்கு இந்த குணம் அலை மோதுமோ அவரிடத்திலே சைத்தானின் ஆட்சி நடைபெறுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மலக்கையும் ஜின்னையும் அல்லாஹ் சாட்டிக்கான், சைத்தானையும். யார் யாருடைய செயல் மேய்க்குமோ அப்படிதான் அவருடைய செயல்பாடு அமையும். யார சொல்றதா, தங்கள் மீதுமா? ஆம், ஆனால் எனக்கு அல்ல அவர்களை மிகைக்கக்கூடிய தன்மை அல்ல தந்துட்டான். புகாரியுடைய ஹதீஸ். எனவே சைத்தானுடைய மன வேதனையே சொல்லிட்டான். எது எப்படி இருந்தாலும் ஆண்டவனின் சட்டத்துக்கு, ஆண்டவனின் கட்டளைக்கு மறுத்தது மிகப்பெரிய குஃப்ரு, அவன் உருப்படவே மாட்டான். அப்போதுதான் அல்லாஹ் சொன்னான், காலபித் மின்ஹா, மறு, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ. இது சுருக்கம். இந்த சுருக்கத்தில் மாறு சேருவனுக்கும் அன் தத்த கப்பரன்சனால் பெருமடிக்கிற, பெருமடிக்கிறவனுக்கு இங்க இடம் இல்ல, போ, தொலைஞ்சு போ வெளியே சொன்னான் அல்லாஹ். இண்டையில இண்டி நீ சிறுமைப்பட்டவனாக போ, தொலைஞ்சு போ, இந்த முன்னுக்கும் நிக்கவானான் அல்லாஹ். ஒரு உயர்வை காட்ட முனைந்ததனால் ஒரு பெருமையை காக்க முனைந்ததனால், இந்த வரைக்கும் சில குடும்பங்களை சில பெருமையில காத்தே வாரார்கள். அது நாங்க அந்த நாள்ல இருந்தே எங்கட அப்பட அப்பட காலத்தில இருந்தே தான். அப்படி அப்பட அப்ப எங்க அப்பா இப்ப தெரிச்சு பைத்து முள்ளும் இல்ல, அவரை நீ ஃபாலோ பண்றவானாம், பெருமவானாம், எனக்குதான் எல்லாம் மேலும் என்ற எண்ணமும் வேண்டாம், அவரவர்களுடைய சக்திகளையும் நம்ப வேண்டாம், அல்லாட முன்னுக்கு போ, தொலைஞ்சு போன்னு சொல்லி அல்லாஹ் ஒருத்தனை முடிவு செஞ்சான்னு சொன்னால் அவனுக்கு எங்கேயுமே வாழலாம், தலை தூக்கேலாம். அப்படி தலை தூக்கேலாம போனவன் தான் இந்த உயர்ந்த நிலையிலே இருந்த சைத்தான். எனவே வெளியே போக்குல, வெளியே போக்குல ஆத்திரம், அவலம், இழிவு, அதுக்குள்ள ஒரு பெருமை. எங்களை போ சொன்னே, எங்களை மாற சொன்னே, சொர்க்கத்திலிருந்து வெளியே போட்டாய்தானே, ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம், நான் போறேன். கால அந்திரு நீ இலா யௌமி யுபஅஸூன், ஆண்டவனே நான் போறேன், ஆனால் கியாம நாள் வரைக்கும் எனக்கு நீ அவகாசம் தரணும். அவகாசம் என்ன? அவகாசம் என்ன? பரிகாசம், கூத்து போட, கும்மாளம் போட, ஆட்களை கெடுக்க, ஆட்களை குழப்ப, அதுக்கெல்லாம் எனக்கு ரைட் தரணும், எனக்கு லைசன்ஸ் தரணும். போறதுல ஆத்திரம் தானே, ஆத்திரத்தில் அப்படித்தானே சொல்லுவான். அந்த நேரத்திலேயாவது ரப்பே நான் அறியாம இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லலையே. உடனே அல்லாஹ் அவனை பார்த்து சொன்னான், கால இன்னக்க மினல் மும்பரீன், சரி போ, நீ அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளாய், நீ கேட்ட மாதிரி தார போ. நீ வெளியே இறங்கக்குள்ளே நாசமா போவாய் என்றெல்லாம் சொல்லவில்லை. ஒரு வாழ்வுக்கு முறையமைத்த நாயன் ஹக்கும் பாத்திலும், உண்மையும் பொய்யும், சத்தியமும் அசத்தியமும் என்று இரண்டு இருந்த எதுக்குமே ஜோடு இருக்கணுங்க, அப்பதான் உலகம் உருண்டு போகும். எதிர்கட ஒன்று இருக்கணும். எனவே எல்லாம் லைசன்ஸ் கொடுத்தா சரி, கயாம நாள் வரையும் உனக்கு விசா நீடிக்கப்பட்டுள்ளது. கயாம நாள் வரை இந்த சமூகத்திலே செயல்பாடு கொள்வதற்கு ஷைத்தானுக்கு அனுமதிக்கப்பட்டது. உடனே ஷைத்தான் அல்லாவிடத்தில் சொல்லுகின்றான், கால ஃபபிமா அகுவைத்தனி லா கூதன்ன லஹும் ஸிராத்தக்கல் முஸ்தகீம். ஆண்டவனே, ஒன்றுக்கும் இல்லாம இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு என்னைய வெளியே போண்டு விரட்டினத்தினால நான் என்ன தெரியுமா செய்வன், ஓண்ட நேரான வழியில போறானோலே அவனோட விட மாட்டேன் கெடுப்பேன். சொன்னால் அவன் போற போற வழியில முன்னுக்கு போய் உட்கார்ந்து கொள்வோம், தடுப்பேன், ஒன்றும் நலவு செய்ய விட மாட்டேன், குழப்பிக்கொண்டே நான் இருப்பேன். ஆத்திரத்தில் சொல்றான். அத்துடன் அல்லாவிடத்திலே அவன் சொல்லுகின்றான், சும்மலும் வலா தஜிது அக்சரும் ஷாகிரீன். எந்த அளவுக்கு சொன்னால், ராவ் பவல் இரவு பகல் பாராமல் அவங்களுக்கு முன்னாலையும் பின்னாலையும் இடதுலையும் வலதுலையும் நான் என்ற முழு ட்ரை முயற்சி பண்ணி அவனை குழப்பிக்கொண்டே இருப்பேன். இதன் காரணமாக என்ன நடக்கும் தெரியுமா ஆண்டவனே? வலா தஜிது அக்சரும் மின ஷாகிரீன், அவனுள்ள 90% அதிகமான பேர், 90% என்று செல்லேலும் உனக்கு நன்றி கட்டவனவளாதான் நீ காண்பாய். பாரு, நீ பாக்க, உனக்கு நன்றி செலுத்துறவனவளா இருக்கிறானால நீ பாரு. நன்றி செலுத்த விடமாட்டேன், கெடுப்பேன், தடுப்பேன், அவர்களை உன் வழியிலே போக விடமாட்டேன் என்று சபதம் செய்த போது அல்லாஹ் இன்னும் கோபம் பைத்து சொன்னான், கால அஹ்ருஜு மின்ஹா மதுஊமன் மதுஹூரா. எனவே நாசமா போனவனே, நீ நிந்திக்கப்பட்டவனாகும், சபிக்கப்பட்டவனாகும், இங்கே இருந்து தொலைஞ்சு போ, ஏண்ட முன்னுக்கும் நிக்கவானாம் என்று சொல்லி விரட்டினான். எனவே அந்த அல்லாஹ் தபாரக் வ தஆலா எங்களுக்கு ஒரு புத்தி சொல்லி தந்திருக்கின்றான், ஃபைதா கராத்தல் குர்ஆன ஃபஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நீங்க எப்ப சரி குர்ஆன் ஓதக்குள்ள முதலாவது எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொண்டு குர்ஆன் ஓதுங்கண்டா. ஏன் குர்ஆனை ஓதும் போது தானும் இருப்பான், குரான் வசனங்களுக்கு அவனை அது அப்படி இல்லை இப்படி அர்த்தம் சொல்லி தருவான். குர்ஆனை விளங்கின மாதிரி, குர்ஆனை ஆராய்ச்சி செஞ்ச மாதிரி அவரே விளக்கமும் சொல்லுவார். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஷைத்தானை விட்டும் கார்மானம் தேடணும். நம்ம ஷைத்தானை பத்தி நினைக்கிறது இல்லையே, எவ்வளவு பொல்லாதோ. சரி, நேற்றைய முன்தினம் தொடரிலே நான் சொன்னேன், ஆதம் நபியையும் ஹவ்வா அம்மையாரையும் அல்லாஹ் சொன்னான்,
2: വല തഖ്റബ ഹാദിഹി ശജറ ഫതകൂന മിനൽ ഖാസിരീൻ.
0: ഇന്ത മരത്ത് കിട്ട മറ്റും പെയ്ത്രവാണാം, പോണാ രണ്ടു പേരുമേ നാശമാ പോവിങ്ങോ. ഇന്ത് ഇരുവരെയും എന്ത മരത്തിൻ അണ്ടയിലെ അല്ല പോവാണമുണ്ടാണോ അവങ്ങളെ പോവച്ചത് ആര്? ഷൈത്താൻ. ആദം അലൈഹിസ്സലാത്തെ പുട്ടിച്ച് പുട്ടിച്ച് പാത്തിട്ട് ഏലാതെ മറ്റും അവൻ മുഴു മുയച്ചു ചെയ്യ യാരുടെ ഹവാൻ ആയിക്കിട്ട് ഉമ്മമാക്കെടുത്ത് ഉമ്മമാർ ലേശാ നാശമാ പോറ പൊമ്പിളേല കൊളപ്പുറത് സ്വന്ത സിംപൻ പറഞ്ഞ കൊക്കാരനെ പറഞ്ഞു ആമ്പിളയിൽ വെള്ളി ബസാറ് പോ കാട്ടി മീൻ താൻ പൂർവാണു
2: പൊമ്പിളയിൽ ബൂറു ബൂറു ഭാവം
0: അവളെ ഏമാറ്റി നല്ല കൽസാണയും അടിച്ചിട്ട് പൈത്രയിലും ഇവന്റെ കോട്ടയും കൊണ്ട് പോയി കോട്ട് കോട്ട് എന്നെ കൊടുത്തു ബോസ്കോപ്പ്
2: അന്തിപ്പടം ഒന്ന് കേൾക്കാൻ മൂളയ്ക്ക് ഉണക്ക്
0: 7500 അടി അന്ന കോട്ട് ഇല്ലല്ല അത് എന്നെ ചെയ്യാൻ നീ കൊടുക്കാ പോലെ അവർ ചൊല്ലാം അടി അതെ കളത്തി പഞ്ചവിത്താലുമേ 3000 രൂപ വിൽക്കലുമേ അതുള്ള ലൈനിങ് അത് മാറി പെൺകളെ കെടുക്കുന്നത് ലേശി പെൺകൾക്ക് ഒരു ശൈലിയെ ചെല്ലിട്ടാൽ അവങ്കതാണ് അതുക്ക് മൂക്ക് തല കൈ കാൽ വെക്കുന്നത് മൂ കെട്ട് വാങ്ങോ ടൈ കെട്ട് വാങ്ങോ എല്ലാ വകയാണ് അമൈപ്പുകളും ഷൈത്താൻ മിക ഇലകുവാക കെടുക്കൂടിയവർ പെൺകൾ അവരുടെ മനം അപ്പടിതാണ് ഏനെന്നാൽ ഉമ്മമ്മാവ് അല്ല പഠിച്ച അപ്പാട വിലാ എലുമ്പിളി ആദം അലൈഹി സ്വലാത്തുടെ വിലാ എലുമ്പിലിരുന്ന് അവരെ അല്ല ഉത്പത്തി ചെയ്താണ് റസൂലുള്ളാ കൂടെ സൊന്നാറുകൾ ഉങ്ങളുടെ പെൺകളെ എപ്പയും ഷൈത്താനുടെ വിഷയത്തിലെ കോണമായി പോകും തിരുത്തുമോ പുത്തി ചൊല്ലുമോ കൺകാണിക്കോ പാവം അവർ ആദം നബിയൻ വിലാ എലുമ്പിലേ ഇരുന്ന് പഠിക്കപ്പെട്ടവർ കോണ പുത്തി എടുക്കും ഒരേ അടിയാ നിമിത്ത പോവാതിങ്ക ഭയാന കേട്ട് പോണത്തോടെ അടിയേ ഇങ്ങ വാസല്ല ഇന്ത്യയിലെ ഇനി താജ്യത്തൊള്ളണം ഫർളു മാറി ഖുർആൻ ഒരു നാളേക്ക് ഒരു ജൂസറി ഓതണം നീ നാണാണ്ട മുടിവ് വന്നിട്ടെ ഇപ്പ ഇപ്പടി അല്ലാഹ് റസൂലുക്ക് ഭയന്താതാ എന്റെ വീട്ടിലേക്കേലും ഇല്ലാട്ട് ഇണ്ടക്കേ തട്ടി മാറുണ്ട് ഉമ്മൌട്ടുക എന്താൽ ഒരേടിയ വളയ്ക്ക് പോണാൽ റസൂൽ ചൊന്നാറുകൾ അത് ഏക്കനവേ വളയവ് തന്നെ ഉടഞ്ചിരുമുണ്ടാ പോ പോ ശരിയാവരം ചുമ്മ ഇട്ടാൽ നല്ലാവേ വളഞ്ഞിരുമുണ്ടാർ മാപ്പിളയ്ക്ക് തെരിയാമ ഔട്ടോട്ട് പൈത്ത് മാപ്പിളയ്ക്ക് തെരിയാമ ഇന്ത്യക്ക് പൈത്ത് ഇന്ത്യക്ക് ഇവനക്ക് തെരിയാമ പാസ്പോർട്ട് സെർ പണിക്കൊണ്ട് കുവൈത്തുക്ക് പെയ്ത്ത് ഇവർ ചെല്ലാറ് പോ പോ ശരിയാവർമ്മ ഇനി എങ്ക ശരിവര വളഞ്ഞു പെയ്ത്തിട്ട് എനവേ അപ്പടി പാത്തു കൊണ്ടിരിക്കവും കൂടാതെ ഇപ്പടി മൂർക്കമാ നടക്കവും കൂടാതെ പെൺകൾ ഇലകുവാക ഏമാറ്റപ്പെടക്കൂടിയവർ ഷൈത്താൻ ഹവ്വ അമ്മയാരെ ആശകളെ ചൊല്ലി ആദം അലൈഹി സലാം അവരുടെ ഉള്ളത്തെയും മാറുവതർക്ക് കാരണമാക അമിന്താണ് അപ്പോ ഷൈത്താനെ പറ്റി അല്ല ഖുർആനിൽ ചൊല്ലുകണ്ട പാവം നല്ല ഇന്ന് കുടുംബം ആദം അലൈഹി സലാമും ഹവ്വ അലൈഹി സലാമും ജോഡ് പോട്ടിരുന്നാറുകൾ സ്വർഗത്തെ ഇട്ടിട്ടേ വരവേണ്ടി നിന്ന് കാരണം ഫവസ്വസ ലഹുമ ഷൈത്താൻ അവങ്ങളുടെ ഉള്ളത്തെ കുളപ്പിനാൻ ഷൈത്താൻ ഷൈത്താൻ കുളപ്പിണ്ട്
2: ഖുൽ ഔദു ബിറബ്ബിൻ നാസ്
0: നിങ്ങൾ എല്ലാത്തും പാതുകാവട്ടേനും പേ റബ്ബിൻ നാസ്
2: മനിതരുകളിൽ റബ്ബു
0: മനിതരുടെ റബ്ബുണ്ടാ ജോർജ് ബുഷുക്കും അവന്ന റബ്ബു ക്ലിന്റണുക്കും അവന്ന റബ്ബു ഫഹദുക്കും അവന്ന റബ്ബു ആണോ എന്നാ പണ്ടത് ബുഷും ക്ലിന്റണും ഏത്തുക്കറ മാറ്റേക്കാണ് ഏത്തുക്കറല്ല ഇറവൻ ഇല്ലേ അർത്ഥമാ ഇല്ലേ അല്ലാതെ അവനുക്ക് റബ്ബു അവൻ ഏത്തുക്കറല്ല എനവേ മനിത കോടികൾ എപ്പടി ഓരിറവൻ നമുക്കില്ല എന്ന് ചൊന്നാലും അന്ത മനിതരുകൾക്കെല്ലാം

0: தலைவர் என்றாங்கோ, நாடாளும் மன்னன்றாங்கோ, பிரசிடன்ட் என்றாங்கோ, அல்லாஹ் சொல்றான் இவெல்லாம் மண்ண கவுரவனுங்க, நான் மாத்திரம்தான் எப்போதும் ஆட்சியில் உள்ளவன். எனவே மனிதர்களின் அரசனுக்கு பொருத்தமானவன் அவன், எல்லா சக்தியையும் அவன் மீது நம்பி பாதுகாவல் அவனிடத்தில் கேட்க வேண்டும். இலாஹின்னாஸ், மனிதர்களின் இறைவனவன். இலா என்றால் தெய்வம், இறைவன் என்று சொல்லுகின்றார்களே. எனவே வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்தான். கல்லோ மண்ணோ சூரியனோ சந்திரனோ அல்லது வேறு எதுவுமோ வணங்குவதற்கு தகுதி உள்ளதாக ஆகக்கூடாது. அப்படி என்றால் அவன் ஒரு மனிதனாக இருக்க முடியாது. மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் கன்னாஸ், மனிதர்களுடைய ஆண்டவனிடத்திலே, மனிதர்களுடைய அரசனிடத்திலே, மனிதர்களுடைய இறைவனிடத்திலே பாதுகாவல் தேட வேண்டும். மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் கன்னாஸ், ஷைத்தானுக்கு அல் கன்னாஸ் ஒரு பேர் இருக்கிற சரியான பேர் அவனுக்கு. அது என்ன அர்த்தம்? உள்ளங்களில் பதுங்கி அல் கன்னாஸ் என்றதுதான். வீணான சந்தேகமான எண்ணங்களை கல்புல போட்டு கொலை போடுற, பதுங்கி இருந்து கொண்டு முன்னுக்கு வாரல்ல, இப்படி ஆயிக்குமோ அப்படி ஆயிக்குமோ, சில நேரம் இப்படி மீக்கும் சில நேரம் அப்படி மீக்கும் கொலைப்புற. அல் கன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின்நாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ், இந்த எண்ணங்களை போட்டு மனிதனுடைய உள்ளத்தை கொலப்புறான் அவன். இது மனித வர்க்கத்திலும் இப்படி செய்யப்படுகிறது, ஜின்னினத்தையும் செய்யப்படுகிறது. இப்ப ஜின்னோட அங்க இந்த ஏற்கனவே விலகி வந்த கோமிகிறேன், ஜின்னையும் கொலப்புறவன், மனு வர்க்கத்தையும் கொலப்புறவன். எனவே அல்லாஹ் சொன்னான் அவனுடைய ஊசலாட்டங்களை விட்டும் பாதுகாவல் தேட சொன்னான், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டும் பாதுகாவல் தேட வேண்டும். பொல்லாதவன் فوسوس لهم الشيطان இந்த ஷைத்தான் யாருடைய மனசை குழப்பினான்? சுரக்கத்தில் இந்த ரெண்டு பேருடைய மனசை. யாரு? முதல் நபி, முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் குழப்பினான். எப்படி குழப்பினான் தெரியுமா? வக்கால அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், அந்த இருவரையும் பார்த்து ஷைத்தான் சொன்னான், மா நஹாகுமா ரப்புகுமா அன் ஹாதிஹி ஷஜரத இல்லா அன் தகூனா மலகைனி அவ் தகூனா மினல் காலிதீன். பாத்தீங்களா எப்படி பேர் கெடுத்தான்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் போய் சொல்லியான். இங்க வாங்கோ, மா நஹாகுமா ரப்புகுமா, உங்களோட ரப்பு உங்க ரெண்டு பேரையும் அன்ஹாதி ஷஜரா இந்த மரத்துக்கிட்ட போவான நிப்பாட்டின்னு என்ன தெரியும் உங்களுக்கு? பெரிய ரகசியமா சொல்றாரு. தாசரி இந்த நான் பார்த்திருக்கேன், அந்த நாள்ல ஒருத்த வந்தான், சீனியில செஞ்ச பானி இருக்கு தெரியுமா, அது நல்ல பிரவுன் கலரா இருக்கு, ஒரு போற பேக்ல ரெண்டு போத்தலை கட்டிக்கிட்டு இந்த பள்ளிகளுக்கு தான் வந்தான். வாசல்ல ரூம் இருந்துச்சு, நான் உட்கார்ந்துருக்கேன். வந்தோடனே முல்ல அந்த ரூமுக்குள்ள பேக்க வச்சான். ஏய் மொனாத அப்பாவன் கேட்டேன், கேக்காண்டேப்பா கேக்காண்டேப்பா, என்ன இது வந்து? மீ பனி, அரசாங்கத்தால காட்டுக்குள்ள போயிட்டு சேகரிக்கிற மீ பனி, எளிய காட்ட விக்கணுண்ட பே, வெளியாருக்கும் விக்கலாம், அதுதான் கொண்டாந்து உங்களுக்கு தேவையான பாக்குறதுக்கு சொல்லி மறு வெட்டி பாக்குறாரு. என்னமோ 24 மணித்தியாலும் பீர்ச மக்காமல சிஐடி சுத்துற மாதிரி முக்கிய பலன் என்ன? கௌரவி பலன் வைக்கல தருவா, கௌரவிக்கு இல்ல கியூவனா இவன ஜொப்பைக்க கிளவில. நான் அப்ப முள்ள ஒரு போத்தல தூக்கினேன், அல்லாவுடைய கிருபையினால தேனை நான் பார்ப்பேன். பார்த்துட்டு சொன்னேன், அடோ காட்டத மீ இப்ப நீ கேண்டாவே, ஏன்னா மாத்த கண்ணவன கண்டதை எடுத்துட்டு போயிட்டான். இந்த பாருங்க அந்த அந்த ரகசிய எக்டிங் இருக்கு இல்லையா, ரகசிய எத்த மீதி கடைக்கு வருவான் அஜர், இல்ல சாம கொஞ்சம் மிதிக்குது, ரெண்டு சென்ட் அறிய உங்களுக்கு சீப்பா போட்டு தாரு, மறுவேற்றி என்னடா பாக்குறேன், இல்ல இன்னும் இன்னும் எத்தனை பேர் விரட்டுறானோ, அதுதான் நான் பார்த்தேன் உங்களுக்கே தாரு, இவர் பாப்பாராட்டி ரகசியமா வந்து சொல்றானே, என் மேல பிரியத்தோட வந்து சொல்றான் போல தெரியுது, எனக்குண்டே கொண்டாந்துருக்கான் போல, வாங்கி கட்டின பிறகு பார்த்தா லொறி லொறியா ரோட்டெல்லாம் சீரழி. ரெண்டு பேர்ட்டையும் சொல்றான் பிரபு, அந்த மரத்துக்கிட்ட ரெண்டு பேரையும் போவான் சொன்னான் தானே, என்ன தெரியுமா அர்த்தம்? இல்ல அந்த கூணா மலக்கை, நீங்க ரெண்டு பேரும் மலக்கா ஆவிராமிக்கிறது, இங்க இருந்தா சில நேரம் மலக்காவில் யாரும் மலக்காவது புரியுதா? மலக்கா போயிட்டாலும் பெரிய பாக்கியம் நினைக்கிறது தானே. அது மாத்திரமல்ல, கூணாமினல் காலிதீன், நீங்க எப்போதும் சொர்க்கத்தில் இல்லாமிக்கிறது. சொர்க்கத்தில் இல்லாமிக்கிறதுக்கும் மலக்கா போவாமிக்கிறதுக்கும் தான் இந்த பிளான். உங்களை மரத்துக்கிட்ட போவான்னு சொன்னால் பாருங்க, சைத்தான் கோலம் எல்லாம் நடக்குது. அம்மான அம்மான நம்புங்க, இது சத்தியமா சொல்றேன், உங்களோட தலையில சத்தியம் சொல்றான், சத்தியமா சொல்றேன். இன்னி லக்குமா மினன் நாசஹீன், நான் உங்க ரெண்டு பேருக்கும் இது ஒரு இறக்கத்துல தான் புத்தியா செல்ல வந்தேன். அம்மா உங்களுக்கு ஓணும்னா நீங்க ஏத்து போங்க, தாறு செல்லி தர மாட்டார், நான் உங்களோட உள்ள இறக்கத்துக்கு சத்தியமா, உங்க அம்மா மேல சத்தியமா, உங்க தலைமையில சத்தியமா, இவன் மரத்துக்கிட்ட போவானமன்றது உங்க ரெண்டு பேருக்கும் கிடைக்க போற பெரிய ஒரு தரஜாவை இல்லாமாக்கும். எவ்வளவு பெரிய பிளான், எவ்வளவு பெரிய பிளான். இந்த பிளான்ல ஷைத்தான் வெற்றி பெற்றான். அந்த இருவருடைய உள்ளத்திலும் சில நேரம் அப்படி மிதிக்குமோ என்று எண்ணம் வந்துச்சு. அப்படியானால் அல்லாஹ்க்கு மாறு செய்யறதுக்கு அல்ல, மரத்துக்கிட்ட போவோம், மரத்துக்கிட்ட போவோம், அப்ப எங்களுக்கு மலக்கா வேலும் எப்பையும் சொர்க்கத்தில் இருக்கேன் என்று போனார்கள். மறுபக்கம் சென்றவன் நேர் மறுபக்கம் சென்ற இருவரும் அந்த மரத்தின் அண்டையிலே சென்றார்கள். அவர்களை இந்த உயர்ந்த சுவர்க்கத்திலிருந்து அல்லாஹு தபாரக் வ தஆலா மண்ணுலகத்துக்கே அனுப்பி வைக்கும். இப்ப தெரியுதா நம்பர், டேட் ஆஃப் பர்த், எங்க பிறந்த, பதார் எல்லாம் சொல்லியாச்சு. கொள்ளாதவன் இன்ன ஷைத்தான எஜிரி மஜ்ரத்தம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அவன் எங்கிற சைத்தான் எங்க போயிட்டு பார்க்கலும், உங்களின் ரத்த நரம்பு ஓடும் இடம் எல்லாம் ஓடுறவன், நரம்புல எங்கெல்லாம் ரத்தம் ஓடுதோ அங்கெல்லாம் அவன் ஓடுற ஓடிக்கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ் இடத்துல வாக்குறுதி கொடுத்தது போல அல்ல, அக்கூதன்ன சிராத்தக்கல் முஸ்தகீம், போன்ற நேரான வழியில போவிடாம நான் நடுவுல உட்கார்ந்து அவனை குழப்பிக் கொண்டே இருப்பேன், முன்னாலும் குழப்புவேன், பின்னாலும் குழப்புவேன், இடதிலும் குழப்புவேன், வலதிலும் குழப்புவேன், அவர்களை நேர்வழியிலே செல்ல விட மாட்டேன் என்று சொன்னானே, அதைத்தான் அந்த ஷைத்தான் செய்து கொண்டிருக்கின்றான். எனவே ஷைத்தானை விட்டும் எப்போதும் பாதுகாவும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்க, ரசூலுல்லாஹை தாழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு யூதர் ஒருவர் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால வந்து ஒரு நக்கல் விடுறார். நக்கல், முஹம்மதே நீங்க ஏன் சதாவும் ஷைத்தானுக்கு இந்த மாதிரி பயப்படுறீங்க? அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், எடுத்தறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றேன். கொட்டாவி போதிலையா கொட்டாவி விடுறாங்களே, வாய பிளந்துட்டே, அது ஷைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார், ஷைத்தானே குணம். உடனே அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்கள். நாய் கத்தும் போதும் கழுதை கத்தும் போதும் அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்கள். அவைகள் ஷைத்தானை பார்க்கின்றது. கழுதை கண்ணுக்கு தெரியும், நாய்க்கு தெரியும். சேவல் கூவுகின்ற போதே அல்லாவை புகழுங்கள், ஏனென்றால் அது மலக்குமார்களை பார்க்கிறது ரசூலுல்லாஹ் சொன்னார். எனவே இவர்கள் சும்மா ஹிண்ட்டுக்கு கேட்கிறாங்க, நீங்க ஏன் ஷைத்தானுக்கு இப்படி பயப்படுறீங்க? நம்ம அவனுக்கு பயப்படுறதே கிடையாது, ஷைத்தானை விட்டு பாதுகாவல் தேடுவதும் கிடையாது, அவனை பற்றி எண்ணுவதும் கிடையாது, நீங்க இப்படி பயப்படுறீங்க அப்படின்னா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வியை ரசூலுல்லாஹ் மீது வீசியதும் அருகில் அருகில் இருந்து அபூபக்கர் சித்திக் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹ் பார்க்கின்றார்கள். பார்வையின் அர்த்தம் என்ன? இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லுங்க. உனக்கு இந்த பொடி பயனுக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. சில பேர் சொல்வார்கள், நாங்க அடிக்க மாட்டேன்டா உனக்கு, இந்த கோலை என்ன போட்டு அடிப்பண்டா, என்ன உன் அந்தஸ்துக்கு நான் அடிச்சா சரியில்லைடா, என் கோலையை அடிப்பான்டா. ரசூலுல்லாஹ் அந்த ஸ்டைல தான் சொன்னார். இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி இல்ல, என் மாணவர்களை கொடுப்பாங்க பாரு அப்படின்னாரு. பார்த்தார்கள், பார்வையில் புரிந்து கொண்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலி அல்லாஹு அன்ஹு எனக்கு தான் ரசூலுல்லாஹ் பதில் சொல்ல அனுமதி வழங்கியிருக்கின்றார். கிதாபுகளை பரட்டிக்கிட்டு மண்டே உடச்சுக்கிட்டு நாளைக்கு வா நாளைக்கு வாழலாம் சொல்லல, சும்மா கம்ப்யூட்டர் எல்லாம் தூக்கி வீசணும் பட்டன் அமுத்துற மாதிரி அவன்கிட்ட திடீர் அபூபக்கர் சித்திக் ரலி கேட்டாங்க, திருடன் கள்ளன் அவன் பொருள் நிறைந்த வீட்டுக்குள்ள குறி வைப்பானா பாலடைஞ்ச வீட்டுல நோட் பண்ணுவானான்னு கேட்டான். என்னங்க இது கூட தெரியாம இருக்கிறீங்க, திருடனுக்கு பொருள் உள்ள வீட்டில் தானே கவனம், பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள அவன் ஏன் போகணும் அப்படின்னாமே. அபூபக்கர் சித்திக் ரலி அல்லாஹு அன்ஹு உள்ளன் கையை தங்கள் நெஞ்சில வைத்து சொன்னார்கள், இது மூமினுடைய வீடு, இது மூமினுடைய வீடு, இங்கே ஈமான் உண்டு, இபாதத் உண்டு, இஸ்திகஃபார் உண்டு, தௌபா உண்டு, தக்வா உண்டு. ஷைத்தான் எனும் கள்ளன் எப்ப பார்த்தாலும் கொள்ளப்பக்கத்தாலேயோ பின்பக்கத்தாலேயோ கூரையாலேயோ இறங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். அதான் நாங்க அல்லாஹ் கிட்ட செக்யூரிட்டி கேட்டுக்கிட்டே இருக்கோம், அவது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம், அவது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம். அதுக்கு பிறகு தங்களுடைய ஆள்காட்டி விரலை அவனுடைய நெஞ்சில சொன்னார்கள், இது பாலடைஞ்ச வீடு, இங்க ஒன்றும் இல்ல குடல் மட்டும்தான். எனவே ஷைத்தான் என்ற கல்லனுக்கு இங்க வாரணும் இஷ்டமே தேவையில்லை, நீங்க பயப்படும் வாரணும், அவன் வரப்போறோம் இல்லாதி பயப்பட தேவையில்லை என்றார்கள். தலை அப்படியே கவுத்திட்டான். எனவே ஷைத்தான் எப்போதும் மூமின்களை குழப்புகின்றான், மூமின்களை கெடுக்கின்றான். ஷைத்தானுடைய குணத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், அவன் எப்படிப்பட்டவன் சொன்னால், ஷைத்தான் அவன் கெட்டவைகளை ஏவுகின்றான். அஷைத்தானு யஅதுக்கு முல் ஃபக்ர், இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், அஷைத்தானு யஅமருக்கும் பில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், சைத்தான் வறுமையை பத்தி போடுவான் உங்களுக்கு, அதுவும் சைத்தான். இப்படி போனா என்ன கதை, மக்க பதினஞ்சு நாள் இப்படி ஓட்டுற பிள்ளையும் இப்ப ரெண்டுக்கு மூணு ஆவிட்டு, மூணுக்கு நாலு ஆவிட்டு, இப்படி போனா என்ன கதை, குர்ஆன் சொன்னதே அப்ப விளங்கிக்கோங்க, ஆசாமி வந்திருக்கார், ஆள் வந்திருக்கார், அவர் தான் சொல்ற வயமருக்கும் மானக்கேடான விஷயங்களை கல்பில போடுறதுமா வந்தான், படம் ஒன்று பாப்பமா, பிலிம் ஒன்று பாப்பமா, எடால் சொல்லி ஒன்று பாப்பமா, பாட்டு ஒன்று கேப்பமா, விஷல் ஒன்று அடிப்பமா, தராபி தொழுதுட்டு போற குட்டிக்கு கல்லுண்ட வீசுவமா, இதெல்லாம் செய்தான் பொல்லாதவன். எனவே தவிர்ந்து கொள்ளுங்கள், தவிர்ந்து கொள்ளுங்கள், சைத்தா வந்துட்டான்னு நினையுங்கள். இன்னும் அல்லாஹ் சொன்னான் ஒரு இடத்திலே ஷைத்தானுடைய குணங்களை பற்றி குர்ஆன்ல சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசம் கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான், விசுவாசம் கொண்டவர்களே, நிச்சயமாக கல்லு சாராயமும் சாராயம் டோப் டோப், அதுவும் மைசர் என்றால் சூதாட்டம், இப்ப சூதாட்டம் பூருல ஆரம்பிச்சு ஒரு காலத்தில் பிங்கோல இருந்து இப்போ ரெஸ்பெக்டானவர்கள் ரா ஒரு மணிக்கு அவங்களோட வாகனங்களை கொண்டு போயிட்டு கொள்ளுப்பிட்டுல பம்பளை பிட்டுல பாக் பண்ணி உள்ளுக்கு போயிட்டு சங்கையா டெலிவிஷன்ல டிவியில விளையாடுற அளவுக்கு வந்துட்டு டிவி கேம் சொல்றார், ஒரு வகையான சூது. அதுவும் வல்லன்சாம் சிலை வணக்கங்கள், சிலைகளை வைத்து வணங்குவது அல்லது சிலைகளுக்கு நேர்ச்சி செய்வது எல்லாத்துக்குமா போறோம், அம்மைக்கு மட்டும்தானே, அம்மைக்காக வேண்டி அம்மன் கிட்ட போறார்கள், அதுக்கு பிறகு அம்மனத்தோடு அல்லாஹ் கிட்ட வர்றார்கள். அதெல்லாம் சைத்தாண்ட ஏவல் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், அவன் தான் கூப்பிடுற, வாங்க போவோம் வாங்க போவோம்,
1: நீங்க அல்லாஹ் வணங்க தானே செய்றீங்க, இது இதுக்கு மட்டும்தானே, மல்ல போயிட்டு வந்துடும் வாங்க.
0: வல் அஸ்லாம் என்பதை குறிப்பார்த்தல், அதுவும் இப்ப ரெஸ்பெக்டா பார்க்கிறார்கள். என்னது கம்ப்யூட்டர்ல அவங்களோட தலையெழுத்த பார்க்கிறார்கள். அஸ்லாம் என்பதை தனக்கு நிகழ இருக்கின்ற நன்மை தீமைகளை பற்றி முன் ஏற்பாட்டாக தெரிந்து கொள்வது. அரபிகளிடத்தில் ஒரு பழக்கம் இருந்தது, அது ஒரு வகையான சூது. அஸ்லாம் என்பது ஒரு வகையான சூது. அம்புகளை அவர்கள் தயார் செய்து பொருட்களை பங்கு பிரிப்பார்கள், அதுல நம்பர் போடுவார்கள், ஒன்னு ரெண்டு மூணுன்னு சொல்லி. சிலருக்கு நம்பர் போட மாட்டார்கள், அந்த அம்புகளை கையில கொடுப்பார்கள், அது போயிட்டு அங்க சரியா ரெண்டாம் நம்பர்ல விழுந்துச்சுன்னா இங்க பாப்பாங்க, தான் அந்த ரெண்டாம் நம்பர் உங்களுக்குன்னு கொடுப்பார். சில நேரத்தில் அந்த நம்பரை இல்ல, ஈட்டு போய் அதுல குத்தும். என்ன கதை, என்ன கதை, ஒன்றுமில்ல, உங்களுக்கு தோத்துடுவார்கள். இதெல்லாம் சைத்தாண்டு வேலை. எனவே சைத்தான், இது சைத்தானுடைய செயல்கள். கல் குடிக்க சொல்றது அவன் தான், சூதுவலாட சொல்றது அவன் தான், குறி சாஸ்திரம் கேட்க சொல்றது அவன் தான். அது போலவே சிலைகளிடம் உங்களின் தேவைகளை முறையிட சொல்வதும் அவன் தான். அல்லக்கும் துஃப்லிஹும், வாப்போ அதுல இருந்து தவிந்து கோங்கோ, அப்பதான் தலை தூக்குவீங்க. அல்லாஹ் சொன்னான், அப்பதான் தலை தூக்குவீங்க. இன்னமா யுரீது ஷைத்தானு அய்யூக்கிய பைனக்கும் அல் அதாவத வல் பகலாஹ ஃபில் ஹம்ரி வல் மைசிரி வயசுத்துக்கும் அன்னிக்கிறில்லாயி வானிசலாம். இந்த சூதாட்டத்தாலையும் கல்லு சாராயம் குடிக்க வைக்கிறத்தாலையும், அது சைத்தாண்டே மினிஸ்ட்ரி. ஆனா மினிஸ்டர் என்ன நோக்கம், நோக்கம் என்ன, நோக்கத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். உங்களுக்கு இடையிலே வெறுப்பையும் பகமையும் ஏற்படுத்த போற ஒரே கூட்டாளி மாறு, நகமும் சதையும் மாறி, ரெண்டு பேரும் சிண்டிகேட் போட்டு தான் குடிச்சான், பத்து பத்து ரூபாய் மொத்தம் இருபது ரூபாய், உண்ட பத்து வண்ட பத்து குடிச்சு கொஞ்சத்துல இவன் கழுத்தை அவன் கடிச்சு, அவன் கழுத்தை இவன் கடிச்சு, ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரியில். ஏதோ போதையில் வளர்னார்கள், அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருவரும் ஜெம்ம பகையாகிவிட்டார்கள். சூதை அல்லாஹ் சொல்லுகின்றான், வயசுத்துக்கும் அன்பிக்கிறில்லா. சூதுன்ற நீங்க டிவியில மேட்ச் பாக்குறீங்க, ஒன் டே கேம், அதுவும் ஒரு வகையான சூது.
2: அதுல உங்களை உட்கார வச்சு அல்லாட நினைவை விட்டு உங்களை அப்படியே டேர்ன் ஆக்குறான். உங்களுக்கே தெரியா, இதெல்லாம் உலகத்தில் உள்ள விஷயங்கள் பார்க்கத்தானே ஒண்ணு. நாங்க இப்ப நாங்க தோது மாறி அழிக்கிற உண்ட அப்பா எல்லாம் இதெல்லாம் பார்க்கவா செஞ்சாரு. அவர் நான் உலகத்தில் தோதாவா இருந்தாரு, கோமணம் கட்டிக்கிட்டா வாழ்ந்தாரு, பெரிய பெரிய சாதனை செஞ்சுட்டு போனானப்பா. உங்க அப்பாட கால் பெருவிரல் தூசிக்கும் ஒப்பாகாதவர்கள் தான் இப்ப இருக்கார்கள். அப்ப அவங்கெல்லாம் வாழலையா? உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியணுமா? இவர்கிட்ட வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும். அவருக்கு டிவி பார்க்க வந்த ஒருத்தன் அவன் பொண்டாடியோட லைன் ஆயிட்டான். இவர் சொல்றாரு வேர்ல்ட்ல என்ன நடக்குது பார்க்கணுமா, வேர்ல்ட்ல அட வேர்ல்ட்ல பார்க்கலாம்டா, வேர்ல்ட்ல இங்க உள்ள பாரு. அவங்க வீட்டுல டிவி இல்லன்னு டெய்லி வந்தாரு. காசிம மாவட்டில் போயிட்டு பார்ப்போம், ஜப்பான் மாமா வீட்டுல பார்ப்போம்னா கடைசிக்கு ஜப்பான் மாமா விட்டு மாமியா அனுப்பிச்சு போயிட்டான். அன்னைக்கு வந்த ஆத்திரத்தில் கூரையில் ஏறி என்டனாவை பிச்சுறாரு. அட மட சாம்பிராணி, இப்ப என்டனாவை பிச்சு என்ன செய்ய, என்ன செய்ய? அப்பவே உன் பொண்டாட்டி தலை மச்சரை பிடிச்சு பிச்சிருந்தான், இந்த காரியம் நடந்திருக்குமா? எனவே எல்லாம் சொல்றது பொருத்தமா இருக்கு. சைத்தான் புள்ளாதவன் வாணிசலா தொலைகளிலே மண்ணை போடுவான். சூதண்டு உட்கார்ந்துட்டால், மெச்சண்டு உட்கார்ந்துட்டால் தொழுகையெல்லாம் சரி வராது, தொழுகையில் கூட கவனம் இருக்காது. சைத்தான் மிக பொல்லாதவன், மாஸ்டர் பிரைன், மாஸ்டர் பிளான், திட்டமிட்டு எடுக்குவான். யாரும் அதுல பழியாவாங்களே தவிர அதிலிருந்து தப்ப முடியாது. அவன் தான் சைத்தான். ஷைத்தந்த சில பேர் சொல்வார்கள் இவருக்கு மௌத்தா போன அப்துல்லமீனானா பிடிச்சான், அப்துல்லமீனானா போல சுருட்டு குடிக்கிறாரு, அப்துல்லமீனானா போல கண்ணை பரட்டி பரட்டி பார்க்கிறாரு. அப்படின்னா அப்துல்லமீனானோட மண்ணங்கட்டி ஒண்ணும் இல்லை, ஷைத்தான் செத்த ஆவிகளோடு தொடர்பு கொண்டு அந்த ஆவிகளின் அசிங்கத்தோடு இவர்களோடு தொடர்பு கொள்வதனால் அந்த மாதிரி ஒரு ஸ்டைல். கெட்ட ஆவியா இருந்தாலும் நல்ல ஆவியா இருந்தாலும் கபருக்குள்ளே போனதன் பின்பு அவர்கள் வருவதில்லை. அதற்கு சில படிப்புகள் எல்லாம் இருக்குது, அதை வச்சு செய்தானதான் கலற்றார்கள். அதே போல சில பேரு செய்தானை இந்த மக்கத்துக்கு எடுக்கிறாங்களே நாலு மாசத்துக்கு, அது மாதிரி செய்தான கண்ட்ராக்ட் எடுக்கிறார்கள் சாஸ்திரக்காரர்கள். ஷைத்தான் மலக்குமாருக்கும் அல்லாவுக்கும் இடையில சில சம்பாஷணைகள் நடக்கும். இவர் அப்படி போவார், ஒருத்தால பேய்த்து ரெண்டு மூணு செய்தியை கேட்டு வருவார். குர்ஆன்ல ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், நட்சத்திரங்களை நாங்கள் ஷைத்தானுக்கு பாம்பை ஆக்கியோம், எரிபந்தங்கள். இந்த ரகசியத்தை கேட்க வரக்குள்ள நாங்கள் நட்சத்திரத்தால் அடிக்கிறோம் என்று குர்ஆன் சொன்னது. நீங்களும் சில நேரத்தில் அனுபவத்தில் பார்த்திருப்பீங்களா, சில நட்சத்திரங்கள் அப்படி வந்து உழுவுறமா. சில பேர் சொன்ன நட்சத்திரம் உழுவுறது கண்ட என்னது கண்டா அவன் பாட்டுக்கும் வேலைக்கு போப்பா இல்ல சரியில்லைன்ற, அதெல்லாம் ஒண்ணுமில்ல, சைத்தானுக்கு தான் சரியில்லை, அவன் அடிபட்டிருக்கான், நீ அதை பார்த்திருக்கிற அந்த நேரத்தில், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமில்ல. எனவே சைத்தானுக்கு எரிபந்தம் தான் அது. கடலிலே செல்பவர்களுக்கு வழிகாட்டி சைத்தான்களுக்கு எரிபந்தம். அப்ப ஹதீஸ்ல வருது, அந்த போய் அட்டிய பட்டுக்கிட்டு வந்தான் பாருங்க, அப்ப ரெண்டு செய்தியை கேட்டுக்கிட்டு வந்து சரியா கம்ப்ளீட்டா கேட்க கிடைக்கல, இவரு காதல வச்சிருவார். இவரு காதல வச்சத்தோட அவரு உங்களுக்கு இவன் எந்த காரியத்தில் கை வச்சாலும் சரி வாரல, இவனை பார்த்தா நானும் சொல்லுவேன்டா அனுபவசமா இருக்கான், எந்த காரியத்தில் கை வச்சாலும் சரி வராது. முதல்ல பல்ல விளக்க சொல்லு, கொண்டை வெட்ட சொல்லு, முடிய வெட்ட சொல்லு, உடுப்ப மாத்த சொல்லு, நானும் சொல்லுவேனே. அவனு சொல்ல சரியா சொல்றாட்டா, சரியா சொல்றாட்டா. அவன்கிட்ட கேட்கிறான், இப்ப அவனுக்கு வயசு 61 வயசு, எத்தனை வயசு 61 மறதி கூடவா இல்லையா, எனக்கு 21 மறக்கிறான், 21 மறக்கிறான், 61 மறதி இருக்குமா இல்லையா. அவன்கிட்ட கேட்கிறான், 9 வயசுல ஊட்டு வாசல் படியில விழுந்து உங்களோட தலை பட்டுச்சான்னு கேட்கிறான். அவனுக்கே காலையில என்ன சாப்பிட்டேன்னு நினைவில்லை, அவன் பயத்திலே இறுக்கி மிரிக்குமோ. அன்னைக்குதான் உங்களுக்கு இந்த முசீபத்து ஆரம்பமாச்சு. எனவே பூசணிக்கா ரெண்டு கொண்டாங்க. இவரு கேட்காரு, என்னப்ப நீ உழுவல்லி, அப்படியெல்லாம் உழுவல்லியே, புழுந்தி பண்டா. சில நேரம் எங்களுக்கு மறந்தியும் இதுதாங்க செய்தான். இத நம்பி அல்லாவே பணத்தை சொல்ல சொல்லையா கொண்டு போய் சுபால் தொழுவாதவனுக்கு அன்னை பூரா தரத்திரியம் தானே. இதை போய் சாஸ்திரக்காரன் கேட்டான், அவன் சொல்லுவான், உங்களுக்கு இன்னும் 41 நாளைக்கு இப்படித்தான் நிற்கும்போது. அவன் எப்படாச்சும் சொல்லுவானா, நீங்க சுபோ தொழுறீங்களா, அதனாலதான் அந்த முசிபத், நாளையில இருந்து தொழுது பாருங்க சொல்லுவானா, சொல்ல மாட்டான், அவனே தொழ மாட்டானே. எனவே சைத்தான் மிக பொல்லாதவன். மாவியார் அலியல்லானவர்கள் வழமையாக நடுவிசி தொழுகைக்கு எழும்புவார்கள். ஒரு நாள் கண் அயர்ந்து தூங்கிட்டார்கள். நடுவிசி தொழுகன்னா தஹஜ்ஜத் தொழுகை. கண் அயர்ந்து அவர்களுக்கு யாரோ தட்டுவது போல தென்பட்டது. சப்தம் வந்ததும் எழும்பி பார்த்தார்கள். ஷைத்தான் மாவியார் அலியல்லாவிடத்தில் சொல்லுகின்றான், நான் உங்களை தாஜதுக்கு எழுப்பாட்டினது உங்களுக்கு புதுமையா இருக்குதா, நான் எழுப்பாட்டின காரணம் என்ன தெரியுமா, தாஜது தவறினால் நீங்கள் அழ ஆரம்பிப்பீர்கள், உணவருந்த மாட்டீர்கள், நீர் அருந்த மாட்டீர்கள், உங்களின் உணர்வை பார்த்தால்தான் இப்படி மடியார்களா. மாவியா, இன்றிலிருந்து உன் பிழைகள் எல்லாம் பொறுத்துவிட்டேன், உன் பாவத்தையும் மன்னித்து விட்டேன், உன்னுடைய அந்தஸ்தையும் உயர்த்தி விட்டேன் அப்படின்னு அல்லாஹ் அறிவிச்சிருவான். அதெல்லாம் வானா இதோட போட்டு தான் உங்களை எழுப்பாட்டினேன். பாத்தீங்களா, மாஸ்டர் பிளான், மாஸ்டர் பிரைன், நல்லதை சொல்லுவது போலதான் சொல்லுவான். எனவேதான் இமாமுன் அபூசீர் ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் கூட சொன்னார்கள், நீங்க எப்பையும் ரெண்டு பேருக்கு மாறு செய்யும், நஃப்ஸுக்கும் ஷைத்தானுங்க, நஃப்ஸுக்கும் ஷைத்தானுங்க.

0: சுரக்கத்தில் வச்சு. எனவே சைத்தானும் நஷ்டம் நல்லதை சொல்லுவது போலதான் தென்படும். ஆனால் அந்த இருவருக்கும் மாறு செய்யுங்கள் என்று இமாம் பூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள். எனவே சைத்தான் சூது, மது, விபச்சாரம், மங்கை, பிரச்சனைகள், கெட்ட எண்ணங்கள் இவைகளை எல்லாம் உருவாக்கின்றவன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு அடையாளம் போட்டு தந்திருக்கின்றான். அவைகள் இருந்து நாம் விலகிக் கொள்ள ஷைத்தானின் அடையாளம் தெரிந்து வாழ வேண்டும். ஹசரத் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருநா ஷைத்தானை கேட்டாங்க, பேட்டி கண்டார்கள். எல்லாத்தையும் உலகத்தில் பேட்டி காண்றாங்க இல்லையா? ரசூலுல்லாஹ் ஷைத்தானுடன் பேட்டி கண்டார்கள். கேட்டார்கள், ஷைத்தானே உன்னுடைய படுக்கை தோழன் யார்? ஷைத்தான் பதில் சொன்னான், டோப்கார், போதை உள்ளவன் அவன்தான் என்னுடைய படுக்கை தோழன். உன்னுடைய நெருங்கிய நண்பன் யார்? ஃபென்தோ, உன்னோட கூட்டாளி தார். அவன் சொன்னான், நேரத்தில் தொழுகையே புறவு தொழுவோமே என்று தொழுற சுனங்கி தொழை விட்டுறல்ல சுனங்கி தொழுற அவர் தானே என் கூட்டாளி, நெருங்கின கூட்டாளி. உன் விருந்தாளி யார்? கெஸ்ட் யாரு? கள்ளன், ரொபரி, களவெடுக்கிறானே.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஜராய் அவர்களின் நாளும் ஓர் உளவியல் தூரல்.
1: இந்த ஒன்லைன் பிசினஸ் இன்றைக்கு எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சில ஒன்லைன் பிஸ்னஸ் எப்படி சில மஷூரான பிரபல்யமான சில கம்பெனிகளுக்கு பொருளை வித்துட்டிருப்பாங்க. அப்போ நான் என்ன செய்யறேன்னா, அதுக்கு போய் அதில் உள்ள விற்கிற பொருள் எல்லாம் டவுன்லோட் பண்ணி அதில் விலை அந்த ஃபோட்டோலாம் எடுத்து அதில் விலையில் நான் ஒரு விலையை நிர்ணயிக்கிறேன். நிர்ணயித்து இப்போ அந்த ஃபோட்டோவை நான் சேவ் பண்ணுறேன், இந்த பொருள் எங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறேன். அப்போ மக்கள் அதை கேட்டோன்னே ரைட், அப்போ உங்களோட காசை அக்கௌண்ட்டுக்கு போடுங்க அப்படின்னா காசை அவங்க அக்கௌண்ட்டுக்கு போட்டுருவாங்க. போட்டது போகிறது நான் என்ன செய்யறேன்னா, இந்த லாபத்தை எடுத்துட்டு பொருளுக்குரிய காசை நான் உரிய கம்பெனிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இவங்க அட்ரஸை அங்கே கொடுத்துருவேன். அவங்க நேரடியாக இங்கே அனுப்பிவிட்ருவாங்க. அது இலங்கையில் இருக்குது, வெளிநாடுகளில் இருக்குது. இது ஆன்லைன் பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கு. உடுப்புகள் எடுக்கலாம், மின் உற்பத்தி பொருட்கள் எடுக்கலாம், மருந்துகள், ஃபோனு, அப்படி இப்படி சேகப்பட்ட பொருள் இன்றைக்கு என்ன செய்யுது, சில கம்பெனிகள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கு. இலங்கையில் கூட சில கடைகளில் வந்து இப்போ டெக்ஸ்டைலில் வந்து என்ன செய்யறாங்கன்னா அபாய் வித்துக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி சல்வார் கிட்ட வித்துருப்பாங்க, ஷூ, செருப்பு, பெண்களுடைய பாவனை பொருட்கள், அப்படி ஏகப்பட்ட பிஸ்னஸை வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போது ஒரு கம்பெனி வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனுடைய ஏஜென்ட்களாக ஊருக்குள்ளே இருக்கிறவங்க அவங்க குரூப்பில் போட்டு வச்சுட்டு இந்த சாமான் இருக்குது அப்படின்னா அவங்க 100 ரூபா லாபம் வச்சு 1000 ரூபா லாபம் வச்சு அவங்க எடுத்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த ஆன்லைன் பிஸ்னஸில் வந்து என்னென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், உனக்கு உரிமை இல்லாத பொருளை நீ விற்கக்கூடாது, ஹராமுங்கிறாங்க. எங்கே எவனுடைய மாடோ மேய்ஞ்சிட்டு இருக்கு, நான் அந்த மாட்டுக்கு எவ்வளோ பார்த்து விற்கலாமா, அது ஹராம் இல்லை, அதை நம்ம விற்க இயலாது. பறந்துக்கிட்டு இருக்கிற பறவையை விற்கலாமா, குளத்தில் இருக்கிற மீனை விற்கலாமா, அது எனக்கே சொந்தம் இல்லையே, பிடிச்ச வித்துட்டு போகிறது அது வேறு விஷயம். அது கவர்மெண்ட்டுக்குரிய நிலம், குளம், கடல் இருக்குது. இந்த கடலில் உள்ளவுக்குள்ளே நீங்கள் மீன் பிடிக்க காசை தாங்க வேண்டலாமா? அப்போ உனக்கு பொறுப்பு இல்லாத ஒன்றை, உன்னுடைய பேரில் இல்லாத ஒன்றை நீ என்ன செய்ய முடியாது, விற்பனை செய்ய முடியாது. ஆனால் இந்த ஆன்லைன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பொறுப்பை எடுத்து இல்லை, புரோக்கராக நின்று வியாபாரம் பண்ணுறோம். அந்த வகையில் அந்த என்ன செய்து அனுமதியாகுது, புரோக்கர் பீஸ் நம்ம எடுத்துக்கிறோம். பொருளை வந்து இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற வளவை நான் புரோக்கர் போய் என்ன செய்யணும், இன்னொருத்தர் பேசுகிறான் வந்து பாதி வளவு இருக்குது அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டேன், 50 லட்சரூபா வளவு, 50 லட்சரூபா நீங்கள் உங்களுக்கு 50 லட்சரூபா கைக்கு வேணும், மற்ற நான் பார்த்துக்கிறேங்கிறேன். நான் போய் என்ன 55 லட்சம் ஒரு ஆள்கிட்ட பேசுகிறோம், வளவெல்லாம் கொண்டு காட்டினேன். உறுதி எழுதுற நேரம் தான் தெரியுது இவர் தான் வளவன், 50 அங்கே 5 இங்கே. இது புரோக்கர் பீஸ். அந்த புரோக்கர் பீஸாக எடுக்கிறது அனுமதியானு கேட்டால் அது அனுமதி. இந்த புரோக்கர் பீஸ் என்ன இல்லை, அனுமதி இல்லை. இந்த ஆன்லைன் பிஸ்னஸில் இன்னொருத்தர் பொருளை, உரிய பொருள் என்ன இருக்குது, இவ்வளோதான் இவ்வளோ காசுன்ற ஒரு ஒப்பந்தம் செஞ்சதுக்கு பிறகு பொருளை நான் கொடுக்குறேன், கொடுத்தால் நான் இடையில புரோக்கர்

0: யாரோ லாபம் எடுக்கிறான், இது மார்க்கத்தில் தடை இல்லை, அனுமதி. ஆனால் மோசடி நடக்கக்கூடாது. காட்டின ஒன்று, பார்த்த ஒன்று, வந்தது ஒன்றாக இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த நேரடியாக கண்ணால் பார்க்கல, நம்ம ஃபோட்டோவில் காட்டுறோம். இந்த போட்டோவில் காட்டி வியாபாரம் பண்ணுறதுல இமாம்கள் கூடையில் சில கருத்து முரண்பாடுகள் இருக்குது. ஒரு சிலர் உணவுப் பொருட்களை எல்லாம் ஃபோட்டோவில் காட்டி பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அது பழுதாகும், போகிறதுக்கு நாள் எடுக்கும், அதெல்லாம் பண்ண முடியாது. அது இல்லாத மற்ற பொருட்கள் மஷூரான பிரபல்யமானது, அதாவதுங்க சிலதை பார்க்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபோன், இப்போ சாம்சங் ஃபோனுண்டா, சாம்சங் ஃபோன் இதுதான் உலகத்தில் எங்கே வேணாலும் சாம்சங் ஃபோன் இதுதான். அதனத்து பார்க்குறது அந்த நம்பரை சொல்லி இந்த ஃபோனு, இந்த கார் டொயோட்டா காருன்னா இந்த காரு தான், இந்த பைக்குன்னா இந்த பைக்கு தான், இந்த பொருள்னா இது தான். அப்போ இது வந்து மஷூரான ஃபேமஸாக உலகத்தில் எல்லா இடத்துலையும் இது இப்படித்தான். அப்போ கலர் செலக்டிங் காண்டுட்டான், இந்த என்ன கலர் வேணும், இல்லை என்ன சைஸ் வேணும், எத்தனை பவர், எத்தனை ஹோஸ் பவர் உங்களுக்கு வேணும், இல்லை என்ன அளவு வேணும்ன்ட்டு நம்ம காட்டுறோம், விற்கிறோம். அப்போ அப்படி காட்டும்போது அது அவங்க ஃபோட்டோவில் பார்த்தது சாமான் தான் அவங்களுக்கு போய் என்ன செய்ய போகுது, கிடைக்க போகுது. அது மஷூரானது, அதில் மாற்று பேர் வழிகள் இல்லை. ஆனால் என்ன செய்யக்கூடாது என்றால், ஒரு பிரபல்யமான ஒரு கம்பெனியினுடைய ஒன்றை அதே மாதிரி அதே பெச்சை போட்டு நாங்கள் போட்டு அவங்க கம்பெனிக்கு மோசடி செஞ்சு நாம் வியாபாரம் பண்ணக்கூடாது. ஒருத்தன் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பான், அவன் சேட்டுக்கு ஒரு பெச்சடிக்கும், அவன் பேர் இருக்கும், அவன் குவாலிட்டி வர, அவன் துணி வர, அவன் பட்டன் வர, அவன் அடிச்சிட்டிருக்கான். அதே பேரில் நாம் ஒரு ஷர்ட்டை அதே மாதிரி டிசைன் பண்ணிட்டு அந்த சமம் அறவிலைக்கு நாங்கள் தரம் பண்ணி கொடுத்தா ஒரு கம்பெனிக்கு செய்யக்கூடிய ஒரு மோசடியாக என்ன செய்து அது இருக்குது. ஆனால் இந்த ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க என்ன செய்ய வேண்டும் என்றால், அது போய் சேர்ந்ததுக்கு பிறகு அந்த நுகர்வோர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அதில் டெமேஜ் இருக்குது, வேலை செய்யலை, வேக்காகலை, நான் நேரடியாக பார்க்கல, நீங்கள் அனுப்பினது போகிற ஃபோட்டோ பார்த்தா வேலை இல்லை, அப்படி வேலை செய்யலை அப்படின்றவங்க புகார் கொடுக்கும்போது அவங்க காசு ரிட்டர்ன் கொடுக்கணும், அந்த பொருளை வாங்கியிருந்து அந்த காசை கொடுத்துடணும். அப்படித்தான் பிரபல்யமான இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து செய்யுது. விளங்கிட்டா? இப்போ உதாரணமாக அலி எக்ஸ்பிரஸ் போன்றவைகள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், பொருள் வேலை செய்யலைன்ற ஃபோட்டோவை திரும்ப நீங்கள் ப்ரூஃபாக காட்டினா அவங்களுக்கு திரும்ப இமெயில் பண்ணுறது, இன்னைக்கு வேலை செய்யலை அப்படின்னா உடனடியாக ஒரு நாள் 24 மணி நேரத்துக்குள்ளே என்ன செய்கிறோம், உங்கள் காசு ரிட்டர்ன் வந்துடும், பொருளை நீங்கள் வச்சுக்கோங்க, காசு ரிட்டர்ன் அப்படி என்ன சில இதுகள் செய்யுது. அப்போ இன்றைக்கி ஊருக்குள்ளே இருந்து ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, நீங்கள் காட்டினது இது தான், நான் நீங்கள் சொன்ன துணி தான், அந்த வந்து பார்த்தா துணி வித்தியாசமாக இருக்குது, இது எனக்கு தேவையில்லைன்னு அந்த நுகர்வோர் திருப்பி சொல்லும்போது அதை திருப்பி எடுக்கிற அந்த விஷயத்தில் ஒப்பந்தம் பேசப்பட்டு இந்த பிஸ்னஸ் செய்தால் இந்த வியாபாரம் என்ன செய்யலாம், ஹலால் நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, நமக்கு ஃபத்வா தராங்க. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஜராய் அவர்களின் நாளும் ஓர் உளவியல் கூறல் கேட்டீர்கள்.
2: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக கடல் கடந்து வாழ்கின்ற எமது உறவுகள் இப்போது ஜெர்மன் நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொரு மாதாந்தமும் மாதாந்த எஜிதிமாவுடைய சிறப்பு மார்க்க சொற்பொழிவினை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அல் ஹாஃபில் எஸ் எம் யாசிர் அவர்கள்.
3: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم

نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك

الصبر وإلى ربك فارغب. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم لقد أوذيت في الله وما يؤذى أحد وأخفت في الله وما يخاف أحد. صدق رسول الله صلى الله عليه وسلم. கணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஏன் அன்பு வைக்க வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த சீராவை படிப்பதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பு ஆக முக்கியம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்புடையவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரை எத்தனை ஆயிரம் தடவை சொன்னாலும் அவர்கள் சலிக்க மாட்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்புடையவர்களுக்கும் அன்பில்லாதவர்களுக்கும் இடையில் வித்தியாசம், மலைக்கும் மடுவுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் இருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பை தேடி அந்த காலம் பெண்கள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயோதிகர்கள் எல்லோருமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னாலே இருந்து கொண்டிருந்தார்கள். நாமெல்லாம் யோசிப்பதை விட கொஞ்சம் தூரம் யோசித்தார்கள் சஹாபாக்களுடைய சிறு பிள்ளைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே டாய்லெட்டிலே இருக்கிறார்கள். கஅப் ரழியல்லாஹு அன்ஹு அல்லது ரபீஆ ரழியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக சிறுநீர் சுத்தம் செய்வதற்கு தண்ணீர் கொண்டு போய் வைக்கிறார். தஹஜ்ஜத்துடைய நேரம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்த பொழுது கேட்டார்கள், யார் தண்ணீர் வைத்தது? பிள்ளை முன்னால் நின்றார், யா ரசூலல்லாஹ், நான் தான் தண்ணீர் வைத்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே பிள்ளையை பார்த்து கேட்டார்கள், மகனே, உனக்கு என்ன விருப்பமோ கேள், நான் தருகிறேன். அந்த பிள்ளை சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருந்தது, எவ்வாறு நான் உலகத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வாழ்கிறேனோ இதே போன்று ஆகிரத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்த பிள்ளை உடனே சொன்னது, யா ரசூலல்லாஹ், அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னா, யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ், அதற்காக துவா செய்யுங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்தஸ்து அந்த பிள்ளைக்கு தெரியும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கும் மேலுள்ள சொர்க்கம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொர்க்கம் ஜன்னத்துல் அதனை விட உயர்ந்த சொர்க்கம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொர்க்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொர்க்கத்துடைய பெயர் தான் வசீலா. என்ன பெயர்? வசீலா. வாங்குதுவால ஓதுறமே, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ்வை நேரடியாக பார்த்து கொண்டே இருப்பார். அந்த பிள்ளை கேட்ட விடயம், யா ரசூலல்லாஹ், அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொல்லுவார்? அவர்தானே கேட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளையை பார்த்து சொன்னார்கள், ஃபஇன்னி அலா நஃப்ஸிக பிகத்ரதி சுஜூத், அதிகமாக சுஜூது செய்து எனக்கு நீ உதவி செய், அந்த இடத்துக்கு உன்னை நான் எடுக்கிறேன். கணியத்துக்குரிய சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்மையான அன்பு நமக்கு இருந்தால் உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் தேடுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் மஹப்பத் வைப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத் கிடைத்தால் அந்த மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய
ஒவ்வொரு சுண்ணாக்களையும் பின்பற்றுவார். சகோதரர்களே, அது அன்பை பொறுத்தது. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத்தை பொறுத்து இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழலாம். எவ்வளோ அன்பு வைக்கிறோமோ, எவ்வளோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நேசிக்கின்றோமோ, அந்த அளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை நேசிப்பார்கள், நம்மை நேசிப்பார்கள். அல்லாமா இக்பால் பாகிஸ்தானிலே பிறந்தவர், ஹஜ் செய்ய கிடைக்கவில்லை, ஆனால் கவிதையிலே அழுவார், சொல்லுவார், மதீனாவுடைய மண்ணில் புரள வேண்டும், மதீனாவுடைய மண்ணும் எனக்கு பெருமதிதான். மதீனாவுடைய இமாம் தான் இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா. இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா மதீனாவிலே செருப்பு போடாமல் நடப்பார்கள். சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹுடைய பாதம் பட்ட மண்ணில் நான் இவ்வாறு செருப்பு போடுவது. சகோதரர்களே, உலகத்தில் காதலில் பிரபலியம் அடைந்தவர்கள் லைலா மஜ்னூன். லைலா மஜ்னூன், மஜ்னூன் கவிதை படிப்பானாம், உகப்பிதல் ஜிதார் வதல் ஜிதார். நான் லைலாவுடைய ஊருக்கு சென்றால் அங்குள்ள சுவர்களையெல்லாம் முத்தமிடுவேன், அங்குள்ள நாய்களையெல்லாம் முத்தமிடுவேன். ஏன், சுவரின் மீதுள்ள அன்போ நாயின் மீதுள்ள அன்போ கிடையாது, அந்த ஊரில் வாழும் லைலாவின் அன்பு. சகோதரிகளே, மதீனாவில் அன்பு ஏன், அங்குதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சலவாத்துகளையும் எடுத்து செல்வதற்காக அல்லாஹ் மலக்குகளை படைத்திருக்கின்றான். அந்த மலக்குகள் அந்த சலவாத்துகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு காண்பித்து கொண்டே இருக்கிறார்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் நேசிக்க வேண்டும்? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அந்தளவு உயர்த்தியிருந்தான். அல்லாஹ் சொல்கிறான், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக்,

நபியே, உங்களுடைய நெஞ்சத்தை நாம் விசாலமாக்கவில்லையா? உலமாக்கள் இந்த இடத்திலே சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு உறுப்புகளை பற்றியும் குர்ஆனிலே அல்லாஹ் பேசியிருக்கிறார். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நபியுடைய ஒரு உறுப்பு தான் நெஞ்சி. நபியே, உங்களுடைய நெஞ்சை நாம் விசாலமாக்கவில்லையா? அல்லாஹ் கடைசியாக சொல்லுகிறான், நபியே, உங்களுடைய பெயரை நாம் உயர்த்தி இருக்கின்றோம். உங்களை யாராலும் பணிக்க முடியாது, உங்களை யாராலும் தாழ்த்த முடியாது, உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது. அதானில் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், இகாமத்தில் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், ஹுத்துவாவில் கலிமாவில் முழு உலகத்திலும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயரை அல்லாஹ் உயர்த்தி இருக்கின்றார். அதனாலதான் முன்னைய காலத்து உலமாக்கள் தங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகள் அனைத்துக்கும் முஹம்மது என்றே பெயர் வைத்தார்கள். முஹம்மது அவ்வல், முஹம்மது அஸ்ஸானி, முஹம்மது அஸ்ஸாலிஸ், முஹம்மது அர்ராபிஅ், முதலாவது முஹம்மது, ரெண்டாவது முஹம்மது, மூணாவது முஹம்மது, நாலாவது முஹம்மது, பத்து பிள்ளைகளுக்கும் முஹம்மது என்று ஒருவர் பெயர் வைத்திருக்கிறார். சகோதரர்களே, அதற்கு அன்புக்கு விளக்கம் கேட்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்புடையவர்கள் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தேடி புறப்படுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மதீனாவுடைய வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த இஜ்திமாவில் பல விடயங்களை நாம் படிக்க இருக்கின்றோம். சென்ற இஜ்திமாவுக்கு முந்தைய இஜ்திமாவில் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறப்பிலிருந்து 40 வயது வரை நாம் பார்த்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 40வது வயதிலே அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நுபுவத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை தொடங்குகிறது. ஹிரா குகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்து விட்டு வீட்டுக்கு வந்தார்கள். மனைவி ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆறுதல் சொன்னார்கள், பயப்படாதீர்கள், நீங்கள் மிக நல்லவர், உங்களுடைய குணம் நல்லது, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்ற ஆறுதல்களை ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எந்த நாளும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை தேவைப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆனால் வருவது கிடையாது. நபி அவர்கள் ஜபலுன் நூரிலே, ஹிரா குகை அமைந்திருக்கும் அந்த மலையிலே, ஜபலுன் நூரிலே ஏறி நின்று அப்படியே வானத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள். ஒரு உயரமான இடத்திலிருந்து மேலே பார்த்தால் கீழே விழுவது போன்று ஆகிவிடும். ஒரு உயரமான இடத்தில் இருந்து கொண்டு வானத்தை பார்த்து கொண்டே இருந்தால் கீழே விழுவது போன்றே ஆகிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை தேடுவார்கள். ஒரு தொடர்பு உண்டாகியது சகோதரர்களே. அதற்கு பிறகு ஒரு நாள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய பாதையிலே வருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அசல் தோற்றத்திலே வந்திருந்தார்கள். ஹிரா குகைக்கு வந்தது மனித ரூபத்திலே, மனித ரூபத்திலே. ஆனால் இங்கு பார்க்கிறார்கள் அசல் தோற்றத்திலே, தலை வானத்தில், கால் பூமியில், காபாவுடைய அந்த பகுதியில். காபாவுக்கு பக்கத்தில் அஜியாத் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை நேரடியாக பார்க்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கதிரையிலே உட்கார்ந்திருக்கிறார், கால் பூமியில், தலைவானத்தில். தலைவானத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுங்கி விட்டார்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, அந்த நேரம்தான் முதலாவது சூறாவை இறக்கினார்கள். ஹிரா குகையில் இறங்கியது முதலாவது ஆயத், 5 வசனங்கள் வரைக்கும். ஆனால் இங்கு ஒரு சூறாவை இறக்கினார்கள். யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்ஸிர் வரப்பக ஃபகப்பிர் வஸியாபக ஃபதஹிர் வர்ருஜிஸ ஃபஹ்ஜுர் வலா தம்னு தஸ்தக்ஸிர் வலிரப்பிக ஃபஸ்பிர். ஒரு சூறாவை இறக்கினார்கள். போர்த்தி கொண்டிருப்பவரே எலும்புங்க, கும் எலும்புங்க நபியே சொல்லுகிறார்கள். அந்த நாள் அல்லாஹ் நபியை பார்த்து கும் என்று சொன்னானே,
அன்றிலிருந்து நபியவர்கள் மௌத்து வரை நிம்மதியாக தூங்கவில்லை. ஏன்? கும்மென்று அல்லாஹ் சொல்லிவிட்டானே. கும்மென்றால் எலும்புங்க நபியே, எலும்புங்க, எலும்பி என்ன செய்யுங்கள், மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள். வரப்பக ஃபக்பிர், அல்லாஹ்தான் பெரியவன் என்று, அல்லாஹ்தான் பெரியவன் என்று மக்களுக்கு இந்த தாவத்தை கொடுங்கள். வரப்பக ஃபக்பிர் வஸியாபக ஃதஹிர், நபியே ஆடையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். தாவத்தின் பொழுது உங்களுடைய ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும் நபியே. சகோதர சகோதரிகளே, 40 வயது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த ஆயத்துகள் கிடைத்ததோடு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதிலிருந்து 43 வயது வரைக்கும் 3 ஆண்டுகள் இரகசியமாக இஸ்லாத்துடைய பிரச்சாரத்தை தொடங்கினார்கள். இரகசியமாக ஒவ்வொருத்தருடைய பேசுறது, இஸ்லாத்தை பற்றி ஒவ்வொருத்தரோட பேசுறது. இதில் முதன் முதலாக சகோதரர்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது பெண்களிலே ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா, நபியுடைய மனைவி ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா. ஆண்களில் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன், சிறு பிள்ளைகளில் அலி ரழியல்லாஹு அன், அடிமைகளில் ஸைத் இப்னு ஹாரிதா ரழியல்லாஹு அன். இந்த 4 பேர்தான், இந்த 4 பேர்தான் இஸ்லாத்துடைய ஆரம்ப தூண்கள், இஸ்லாத்துடைய அத்திவாரங்கள். முதல் முதலாக இஸ்லாத்தில் கபூல் செய்த 4 பேர் சகோதரர்களே. இந்த 4 பேரையும் வைத்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை வளர்க்க தொடங்கினார்கள். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன் போய் உஸ்மான் ரழியல்லாஹு அன் அவர்களை அழைத்து வந்தார்கள், ஜுபைர் ரழியல்லாஹு அன் அவர்களை அழைத்து வந்தார்கள், தல்ஹா பின் உபைதில்லா, சஅத் பின் அபி வக்காஸ். சகோதரர்களே, அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன் அழைத்து வந்த அவ்வளோ பேரும் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்களாக மாறினார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன் சொர்க்கத்தை, அதாவது அழைத்து வந்த தாவத்து கொடுத்து அழைத்து வந்தார்களே, அதில் முழு பேரும் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்களாக மாறினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 பேரை சொர்க்கவாதிகள் என்று சொன்னார்கள். அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா, ஜுபைர் ஃபில் ஜன்னா, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ஃபில் ஜன்னா, சாத் ஃபில் ஜன்னா, சயீத் ஃபில் ஜன்னா, அபு உபைதா பின் ஜர்ரா ஃபில் ஜன்னா. சகோதரர்களே, அபூபக்கர் சொர்க்கவாதி, உமர் சொர்க்கவாதி, உஸ்மான் சொர்க்கவாதி, உஸ்மான் சொர்க்கவாதி. சகோதரர்களே, இதில் முக்காவாசி பேர் இஸ்லாத்துக்கு எடுத்தவர் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன். ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா பெண்களுக்கு மத்தியிலே போனார்கள், பெண்களோடு பேசினார்கள். உமர் ரழியல்லாஹுடைய தங்கச்சி ஃபாத்திமாவை இஸ்லாத்துக்கு எடுத்தார்கள், உம்மு ஷரீக் ரழியல்லாஹு அன்ஹாவை இஸ்லாத்துக்கு எடுத்தார்கள், உம்மு ஐமனை இஸ்லாத்துக்கு எடுத்தார்கள். பெண்களுடைய தரப்பிலே முயற்சி நடக்கிறது. ஆண்களுடைய தரப்பிலே அலி ரழியல்லாஹு அன், அலி ரழியல்லாஹு அன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 43வது வயதிலே தான் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா பிறக்கிறார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா நபி அவர்களுக்கு கடைசியாக கிடைத்த ஒரு பெண் பிள்ளை, நபியுடைய 43வது வயதிலே தான் கிடைத்தது. அந்த சமயம்தான் முஸ்லீம்களுடைய தொகை 40 மாறுகிறது. 40 பேர் தான் உலகத்திலே முஸ்லீம்கள். இந்த சமயம் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன் எலும்பி காபத்துல்லாவிலே கலிமாவை சொல்லிவிட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இருந்த தாகம், அவர்களுக்கு இருந்த வேகம். சகோதரர்களே, அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன் நபியோடு வைத்திருந்த அன்பு வித்தியாசமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்து வரை அபூபக்கர் ரழியல்லாஹு அன் அவர்களை மறக்கவில்லை. அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன் அவர்களோடு நபிக்கு இருந்த அன்பு அதுதான். சஹாபாக்களுடைய மனைவிமார்கள், நபியுடைய மனைவிமார்கள் 2 கூட்டமாக இருந்தார்கள். ஒன்று, ஒரு கூட்டம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய தலைமையில், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, ஹஸ்ஸா ரழியல்லாஹு அன்ஹா, சௌதா ரழியல்லாஹு அன்ஹா, சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா, இந்த 4 பேரும் ஒரு கூட்டம். உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா, ஜைனப், அதாவது ஜைனப் பின் யஹ்ஷ், மைமூனா, இவர்கள் ஒரு கூட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவோடு இறக்கம் கூட,
ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவோடு இரக்கம் கூட. இதேனைய மனைவிமார்களுக்கு கோ எல்லா மனைவிமார்களும் சேர்ந்து ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவை அழைத்து பேசினார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். ஃபாத்திமா, உங்களோட வாப்பா கிட்ட போய் சொல்லுங்க, நீதி இல்லாமல் நடக்கிறார், அன்புல அன்புல நீதி இல்லாமல் நடக்கிறார். எல்லா மனைவிமார்களையும் விட ஆயிஷாவை அன்பு வைக்கிறார். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய், வாப்பா உங்களோட ஏனைய மனைவிமார் என்னை அனுப்புனாங்க உங்கள்கிட்ட பேசும்படி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஃபாத்திமா வாப்பாவுக்கு விருப்பமான உண்டுதானே மகளுக்கும் விருப்பம்? ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஓம் வாப்பா. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானும் ஆயிஷாவும் ஒரே விரிப்பில் இருக்கும் பொழுது வஹி இறங்கி இருக்கிறது, வேறு எந்த மனைவியோடு இருக்கும் பொழுதும் எனக்கு வஹி இறங்கவில்லை, அதால தான் நான் ஆயிஷாவை அன்பு வைக்கிறேன், ஆயிஷாவை நான் நேசிக்கிறேன். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா பைத்தான். இதுக்கு பிறகு என்ன பேச இருக்குது வாப்பாட்ட? மனைவிமார்கள் உடல்ல ஜைனப் பின் ஜஹ்ஷ் ரழியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் உரமா பேசுறான். ஜெய்னப் பின் ஜஹ்ஷ பிடிச்சாங்க, சொன்னாங்க ஜெய்னப் நீ போய் பேசு. ஜெய்னப் பின் ஜஹ்ஷ் வாராங்க, வந்து யார் ரசூலல்லாஹ், நீங்க அபு குஹாஃபாவுடைய பேத்தி ஆயிஷாவோட இரக்கம் கூட எங்களோட இரக்கம் குறை, எங்களோட இரக்கம் குறை. பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா வந்துட்டான். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா வந்தா இப்ப ரெண்டு பேருக்கும் இடையில வாய் தர்க்கம் போகுது, வாய் தர்க்கம் போகுது. ரசூலுல்லாஹ் பிரச்சனைய ஒரு வார்த்தையில முடிச்சாங்க, ஒரு வார்த்தையில முடிச்சாங்க. சொன்னாங்க ஜெய்னப் யார மகள் தெரியுமா இது, யார மகள் தெரியுமா இது, அபூபக்கருடைய மகள். அவ்வளோ வந்த அவங்க வாயை பொத்திட்டு போயிட்டான், அங்கால ஒன்றும் பேசல. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வைத்திருந்த அன்பு வித்தியாசமான. சகோதர சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 43வது வயதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிரங்கமாக இஸ்லாத்தை சொல்லுவதற்கு முன்னால் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை சொல்லிவிட்டார். நபியுடைய 43வது வயதிலே அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான், வ அன்திர அஷிரதகல் அக்ரபீன். நபியே உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு குடும்பத்தார்களுக்கு இந்த இஸ்லாத்துடைய தாவத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபா மலையிலே ஏறினார்கள். மக்காவிலே மதீனாவிலே மலைகள் தான் மீதமாக இருக்கிறது, நபியுடைய காலத்து மலைகள், மற்ற எதுவுமே கிடையாது. ஆரம்ப காலங்களில் சஃபா மலைக்கு மேல் ஏறலாம், ஆனால் தற்பொழுது சஃபா மலையை ஒரு கண்ணாடியால் அப்படியே மூடி வைத்திருக்கிறார். அந்த சஃபா மலையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி நின்று எல்லோரையும் கூப்பிட்டார்கள். ஏனென்றா அந்த சஃபா மலை அடிவாரந்தான் நபி அவர்களுடைய குடும்பமெல்லாம் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீடு அதுக்கு பக்கத்தில் தான் எல்லாமே இருந்தது. இப்பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த இடத்தை ஒரு லைப்ரரியாக மாற்றி அமைத்து வைத்திருக்கிறார்கள், மறைத்து வைத்திருக்கிறார்கள். அதை எடுப்பதா இல்லையா பாரிய சர்ச்சை போகிறது. ஏனென்றால் நடுவிலே அமைகிறது, ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமை அது. சஃபா மலையிலே ஏறி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு குடும்பத்தையும் கூப்பிட்டார்கள். கூப்பிட்டு இஸ்லாமிய தாவத்தை சொன்ன பொழுதுதான் நம் எல்லோருக்கும் தெரியும், நபியுடைய பிறப்புடைய செய்தி கேள்விப்பட்டு செய்தியை சொன்ன துவைபாவை உரிமையிட்ட நபியுடைய வாப்பாவுடைய நானா அபூலஹபு தான் வாயை துறந்தார். அபூலஹபு தான் வாயை துறந்தார், சொன்னார், தப்பல்லகயா முஹம்மத் அலிஹாதா தாவத்தனா வ ஜமாத்தனா, முஹம்மதே நீ நாசமா போ, இதுக்குத்தானா எங்களை கூப்பிட்டாய், நீ இதுக்குத்தானா எங்களை நீ கூப்பிட்டாய். சகோதரர்களே, உடனே அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கினான், ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கினான்.

ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. அல்லாஹ் முழு குடும்பத்தையும் சபித்தார். தப்பத் யதா அபி லஹபின் வ தப்பு, அபூலஹபுடைய ரெண்டு கைகளும் நாசமாகட்டும், அபூலஹபும் நாசமாகட்டும். சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய ஹக்கிலே ஏதாவது நடந்தால் நபி விட மாட்டார்கள். நபியுடைய ஹக்கிலே ஏதாவது நடந்தால் அல்லாஹ் விட மாட்டான். இது ஆக முக்கியமான ஒரு விடயம். இது அல்லாஹ்வுடைய ஹக்கில் ஏதாவது நடந்தால் நபி விட மாட்டார்கள். வந்து கேட்டார்கள், அல்லாஹ் வெள்ளியா தங்கமா? அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், சொல்லுங்க நபியே. குல் ஹுவல்லாஹு அஹது, அல்லாஹ் ஒருவன். அல்லாஹு ஸமது, அல்லாஹ் தேவையற்றவன். லம் யலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்ட ஒருவனும் அல்ல. சகோதர சகோதரிகளே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு உஹத் யுத்தத்திலே அடித்து இரத்தம் ஓடுகிறது. நபி அவர்கள் பதுவா செய்யவில்லை. சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹும்மா ஃபிர் லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், என்னுடைய சமூகத்தை மன்னிச்சிரு, தெரியாம செஞ்சிட்டான். ஆனால் ஹந்தக்குடைய யுத்தத்திலே அசர் தொல கிடைக்கவில்லை, சூரியன் மறைந்து விட்டது. நபி அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இவர்களுடைய அதாவது வீடுகளை நெருப்பால் நிறைத்து விடு, இவர்களை சவித்து விடு. தன்னுடைய ஹக்கில் குறை வந்தால் நபி மன்னிப்பார்கள், அல்லாஹுடைய ஹக் தொழுகை நபி அவர்கள் விடமாட்டார்கள். நபியுடைய விடயத்திலே கையடித்தார் நபியுடைய பெரியப்பா. அல்லாஹ் ஆயத்திறக்கினான், தப்பத் யதா அபி லஹபின் வ தப். அபூலஹபுக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை, ரெண்டு ஆண் பிள்ளைகள், உத்பா உதைபா. ஒரு பொம்பளை புள்ள துர்ரா, துர்ரா என்ற பொம்பளை புள்ள. அல்லாஹ் அபூலஹபுடைய மனைவி முழு பேரையும் அல்லாஹ் சபித்தான். மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப, உனது செல்வமோ நீ சம்பாதித்த பிள்ளைகளோ உனக்கு பிரயோஜனம் தராது. உத்பா உதைபா காஃபிராக வஃபாத்தானார்கள். ஆனால் துர்ரா இருக்கிறாவே, இவ இந்த துர்ரா மக்கால இருந்து மதீனாவுக்கு நடந்து ஹிஜ்ரத் செஞ்சு நபிக்கு பின்னாலே ஓடிட்டான். துர்ராவை பிடிக்கிறதுக்கு அபூலஹப் மகன்மார் அனுப்பினார், ஆனால் அவன் மதீனாவுக்கு போய் சேர்ந்துட்டா. பிற்காலத்தில் சஹாபா பெண்கள் என்றாலும் பெண்கள் தானே, துர்ராவை பார்த்து சொல்லுவாங்க, துர்ரா நீங்கள் தானே அபூலஹபுட மகள், கிண்டல் அடிக்க தொடங்கிட்டாங்க, நீங்கள் தானே அபூலஹபுட மகள். சொன்னாங்க, துர்ரா ரசூலுல்லா கிட்ட போயிட்டு, யா ரசூலுல்லா என்னை இப்படி குழப்புறான். உடனே ரசூலுல்லா மிம்பர்லேயே ஏறிட்டான், மிம்பர்ல ஏறினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏறி தனியாக இதுக்கண்டு ஹுத்துபாவுதுனாங்க. சொன்னாங்க, சீதேவியான ஒரு பிள்ளைய போட்டு குழப்புறீங்களே, நீங்கள் முழு குடும்பமும் நரகம், ஒரே ஒரு புள்ள சொர்க்கவாதி துர்ரா. அல்லாஹ் முடிக்கல அந்த சூறால், அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், வம்ரஅதுஹு ஹம்மாலத்தல் ஹதப். அபூலஹபுடைய மனைவி உம்மு ஜமீல், அபு சுஃபியானுடைய தங்கச்சி, அபு சுஃபியானுடைய தங்கச்சி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன் வீடு. அல்லாஹ் சொல்றான், உனக்கும் நாசம், உனக்கும் நாசம் தான். ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மிம் மஸத், இவ என்ன செய்யறா, இவட தொழிலே முள் எடுத்துட்டு வார, முள்ள தலையில எடுத்துட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டு முற்றத்துல, அதாவது குத்தி வைக்கிறது, வீட்டு வாசல்ல குத்தி வைக்கிறது. அப்படியே அவவும் நாசமா போனா. சகோதர சகோதரிகளே, 43வது வயது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தாவத்தை ஆரம்பிக்கிறார்கள். இப்ப நபிக்கு அல்லாஹ் தைரியத்தை கொடுக்கின்றார். தைரியம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், தைரியத்தை கொடுப்பாங்க, போய்த்துருவாங்க. அவங்களுக்கு தெரியும், அதாவது குர்ஆன்ல ரெண்டு வகையான சூறாக்கள் இருக்கு, மக்கி சூறா மதனி சூறா. மக்கால இறங்கின சூறாக்கள் எல்லாமே, அதாவது மக்கி சூறாக்கள் எல்லாம் மக்கால இறங்கின சூறாக்கள். நபி அவங்களுக்கு சொர்க்கத்தை பத்தி, நரகத்தை பத்தி, நபி அவர்களுடைய கல்வில ஆசையை ஊட்டி, சோம்பேறித்தனம் வந்து விடாமல் உற்சாகப்படுத்தி இந்த ஆயத்துகள் இறங்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 43 வயதிலிருந்து சகோதரர்களே இறங்கினார்கள் இந்த தாவத்துக்காக.
ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தரோடையும் சந்திச்சு பேசுறது இஸ்லாத்துடைய தாவத்தை கொடுத்தாங்க. ஆனா இப்ப ரசூலுல்லாஹ்க்கு கஷ்டமாயிட்டு, நபி அவங்களுக்கு கஷ்டமாகிட்டு. நபி அவர்களுடைய உற்சாகம் உங்களுக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த சஹாபாக்கள் 40 பேரும் தயார் நிலைமையில் இருந்தான், இந்த இஸ்லாத்தை பாதுகாக்கணுமே என்ற அந்த உணர்வோடு இருந்தாங்க அந்த 40 சஹாபாக்களும். இதைக்கு நாங்கள் 1-2 விரோதியை வச்சுட்டு யோசிக்கிறோம், 1-2 முனாஃபிக்கை வச்சுட்டு யோசிக்கிறோம், தடுமாறுறோம். ஆனால் ரசூலுல்லா அண்டைக்கு 40 பேர் தான் ரசூலுல்லாவோட முஸ்லீம்கள். முழு உலகத்திலேயும் மற்ற சுற்றி இருந்த அவ்வளோ பேரும் காஃபீர்கள், அவ்வளோ பேரும் காஃபீர்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ளத்தில் ஏதாவது நடுக்கம் ஏற்பட்டதா, நபி அவர்களுடைய உள்ளத்தில் ஏதாவது தடுமாற்றம் வந்ததா? ஒன்றும் வரவில்லை. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரியப்பா அபு தாலிபிடம் வந்தார்கள். குறைஷிகள் வந்து சொன்னார்கள், உங்களோட தம்பியிட மகனை கூப்பிட்டு கொஞ்சம் பேசுங்க, சொல்லுங்க. அபு தாலிப் என்ன செஞ்சார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டார், இங்கே வாங்க மகன், ஊரே வந்திருக்குது, இந்த முயற்சியை நீங்கள் விடணும், இந்த இஸ்லாத்துக்கு மக்களை அழைக்கிற இந்த முயற்சியை நீங்கள் விடணும். உங்களுக்கு என்ன வேணுமோ தாராங்களாம், உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு பெண் வேணுமா, உங்களுக்கு ஆட்சி வேணுமா, உங்களுக்கு செல்வம் காசு பணம் வேணுமா, எல்லாமே தாராங்களாம், ஆனால் இந்த முயற்சியை நீங்கள் விடணும். எல்லாத்தையும் கேட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முடியாத ஒரு விடயத்தை சொன்னாங்க. சொன்னாங்க, லவ் வதஉ ஷம்ஸ ஃபீய மீனி வல் கமர ஃபீய ஸாரி, எனது வலது கையில சூரியனையும் இடது கையில சந்திரனையும் தந்தா இந்த தாவத்துடைய உழைப்பை நான் விட மாட்டேன். இங்க வலது கையில கொண்டு சூரியனை வைங்க, இடது கையில சந்திரனை வைங்க, ஆனா இந்த தாவத்துடைய உழைப்பை நான் விட மாட்டேன். நான் அவங்க முடியுமானதை சொன்னாங்க. ரசூலுல்லா அவங்களுக்கு முடியாத ஒரு விஷயத்தை சொன்னாங்க. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த விடாமுயற்சி, அந்த விடாமுயற்சி. அபு தாலிப் கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொன்னார், மகனே நீங்கள் விரும்பினதை செய்யுங்க, நீங்கள் இதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட பேச இல்லாது, நீங்கள் விரும்பினதை செய்யுங்க மகன் அப்படின்ட்டு அபு தாலிப் இருந்துட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விடாமுயற்சி சகோதரர்களே, ஒரு தலைவர் இப்படித்தான். நீங்கள் இஸ்லாமிய தலைவர்களுடைய வரலாறுகளை கொஞ்சம் வாசிச்சு பாருங்கள், முழு தலைவர்களுடைய விடாமுயற்சி தான் அந்தந்த காலங்களில் வாழ்ந்த சமூகத்தை தூக்கியது, அந்தந்த காலத்தில் வாழ்ந்த சமூகத்தை தூக்கியது, சமூகத்தை கட்டி எழுப்பினார்கள். எப்படி கட்டி எழுப்பினார்கள்? ஒற்றுமையின் மூலம், வேறொன்றும் அல்ல. மெயின் என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரியும், மக்கால இருந்து மதீனாவுக்கு போனாங்க, அதுக்கு பேர் என்ன, கொஞ்சம் பேசினீங்கன்னா தூக்கம் வர்றது, என்ன அடி தூக்கம் வரும், கொஞ்சம் சொல்லுங்க. மக்காலே இருந்து மதினாவுக்கு போனதுக்கு பேர் என்ன, ஹிஜ்ரத், ஹிஜ்ரத் போனாங்க. மக்காலே இருந்து மதீனாவுக்கு போன மக்கா வாசிகளுக்கு என்ன பேர் சொல்றது, முஹாஜிர்கள். ஹிஜ்ரத் செஞ்சு போனவங்களுக்கு முஹாஜிர்கள். அதே போல மதீனாவில் இருந்த மதீனா வாசிகளுக்கு என்ன சொல்றது, அன்சாரிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போய் முதல் செஞ்ச வேற என்ன தெரியுமா, மக்கா வாசிகளையும் மதீனா வாசிகளையும் ஜோடு போட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த இஜ்தி மாலை இதை விட கொஞ்சம் விரிவா வரும், யார் யாரை ஜோடி போட்டார்கள், மக்கா வாசிகளை மதீனா வாசிகளை ஜோடு போட்டார்கள். ஏன், மக்கா வாசிகளை தனித்தனியே ஜோடியா போட்டிருக்கலாமே, மதீனா வாசிகள் அவங்கள தனித்தனியே ஜோடி போட்டிருக்கலாமே. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வாசிகளையும் மதீனா வாசியையும் ஒரு ஆள் ஜோடி போட்டான், ஒத்துமைப்படுத்தினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சந்தர்ப்பத்திலையும் ஒற்றுமைப்படுவதை, அதாவது பிளவுபடுவதை விரும்பவில்லை. அசர் தொழுகைக்கு இக்காம சொல்லப்பட்டுச்சு, கேள்விப்படுறாங்க பனு ஆஃப் கோத்திரத்துல சண்டை பிடிச்சிட்டாங்க, உடனே நபி அவங்க போனாங்க ஒத்துமைப்படுத்துறதுக்கு. மதீனால முனாஃபிக்கு ஒரு பள்ளியை கட்டிட்டாங்க, அப்படி அவங்க சொன்னாங்க அந்த பள்ளியை ஓட, ஏன், அந்த பள்ளி சமூகத்தை பிரிக்கும். பிலால் ரதியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு தெரியும், கருத்த அடிமை, கருத்த ஒரு அடிமை. அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை கூப்பிட்டாங்க, யா இப்னு சவுதா, கருப்பீட மகனேன்னு கூப்பிட்டான்.
இது ரசூலுல்லாஹ் வைத்த செய்தி. கூப்பிட்டு அபூதரை கூப்பிட்டு கேட்டாங்க, அபூதர் இன்னக்க ஃபீக்கல் ஜாஹிலியா, இப்பயும் நீ ஜாஹிலியத்திலேயா இருக்கிறாய், காரணம் என்ன? ரசூலுல்லாஹ் சமூகத்தை ஒற்றுமைப்படுத்தி வளர்த்த ஒரு தலைவர், ஒற்றுமைப்படுத்தி வளர்த்த ஒரு தலைவர். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால் 124,000 சஹாபாக்கள் நபியுடைய ஒஃபாத்தின் பொழுது சஹாபாக்களை உருவாக்கினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒற்றுமை என்ற கயிற்றின் மூலமாக சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தனது பெரியப்பா அபூ தாலிபிடத்திலே சூரியனை வலது கையிலும் சந்திரனை இடது கையில் வைத்தாலும் இதை நான் விடமாட்டேன். சகோதரர்களே, இப்பதான் யோசிச்சாங்க, இவரை விடக்கூடாது, இவரை விடக்கூடாது. அதில் தான் நாங்கள் படிக்கிற ஹதீஸ், ரசூலுல்லாஹ் காபத்துல்லாவில் தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒட்டகத்துடைய குடலை கொண்டு வந்து போட்டாங்கன்னு படிக்கிறமே. நபிக்கு எழும்ப முடியாது, சிரிக்கிறான். இன்னொருவன் கழுத்தில் கொண்டு வந்து அப்படி ஒரு புடவையை போட்டு இழுக்கிறான், எப்படியாவது மௌத்தாக்கணும் இவரை, மௌத்தாக்க இயலுமா? சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருந்தவர்களையும் விடவில்லை. அந்த சமயம்தான் பிலால் பின் ரபாஹ் இஸ்லாத்தை தழுவுகிறார், அம்மார் இப்னு யாசிர் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார், முசாப் பின் உமைர் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார், ஜின்னீரா நஹ்தியா ஹப்பா பின் அரத் போன்றவர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்குள்ளே வருகிறார்கள். வேதனை நடக்குது. பிலால் ரதியல்லாஹு அன் கல்லுகளை இழுவர்றார், சுமையா ரதியல்லாஹு அன்ஹா அங்கால ஷஹீத், அம்மா ரதியல்லாஹு அன் ஹப்பா பின் அரத் 12 வயசு புள்ள, ஹப்பா பின் அரத் கொள்ள இரும்பு வளைக்கிற வேலை. எஜமாட்டி என்ன செஞ்சால், இரும்பை கரைச்சி தலையில் ஊத்துனார், இரும்பை கரைச்சி தலையில் ஊத்தினார். சொல்றாங்க மக்கால அவர் அழுத சத்தம், காஃபிர்கள் அழுதாங்களாம் அதை கேட்டு, அதை கேட்டு காஃபிர்கள் அழுதாங்க. ஹப்பா பின் அரத் 12 வயசுக்குள்ள பிலால் ரதியல்லாஹு அடிக்கிற அடிய பார்க்கல. அபூபக்கர் ரதியல்லாஹு அன் சித்திக், அதாவது அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன் போய் கேட்டாங்க, எஜமான்ட்ட பிலாலுக்கு எவ்வளவு சொல்லு? அவன் சொன்னா, ஒரு ராத்தல் தங்கம் தந்தா பினாலத்தார் உரிமைகள், ஒரு பவுன் இல்ல, ஒரு ராத்தல், ஒரு ராத்தல் தங்கத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு பினால உரிமையிட்டாங்க அபூபக்கர் ரதியல்லாஹு அன். அப்படியே கையை பிடிச்சு கூட்டிட்டு வாரான். கடைசி காலம், அதாவது ரசூலுல்லாஹுடைய மௌத்துக்கு பிற்பட்ட காலம், பிலால் ரதியல்லாஹு அவங்களால மக்கா மதீனால இருக்கலாம் போயிடுச்சு. அதாவது மன ரீதியான கஷ்டம், மதீனா விட்டு போகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த நேரம் அபூபக்கர் ரதியல்லாஹு சொன்னாங்க, பிலால் நீங்க ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்து நீங்க பாங்கு சொன்ன மாதிரி என்ற காலத்திலையும் இருந்து நீங்க மதீனால பாங்கு சொல்லுங்களேன் அப்படின்னாங்க அபூபக்கர் ரதியல்லாஹு. பிலால் ரதியல்லாஹு சொன்னாங்க, நீங்க என்ன உரிமை இட்டது அல்லாவுக்காக வேண்டி இருந்து இருந்தா என்னைய விட்டுருங்க, நான் போறேன். அப்படி இல்லை, நீங்க சொல்றத நான் கேட்கணுமென்றதுக்காக வேண்டி உரிமையிட்டு இருந்தா நான் இருக்கிறேன் அப்படின்னாங்க அபூபக்கர் ரதியல்லாஹு சொன்னாங்க. நான் உரிமையிட்டது அல்லாவுக்கா. பிலால் ரதியல்லாஹு போய்த்தாங்க. பிலால் ரதியல்லாஹுடைய வரலாறு அது தனியே இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு வீட்டில் போய் ஒரு ராத்தல் தங்கத்தை எடுத்துட்டு வந்து பிலால் ரதியல்லாஹு அவங்களை உரிமையிட்டு கையை பிடிச்சி அப்படியே கொடுத்துட்டு கூட்டிட்டு வாராம். சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாம் வளர்கிறது. இப்ப கஷ்டம் பிரச்சனை இதுல ஆக முக்கியமான ஒரு ஆள் தான் முசாப் பின் உமைர் ரதியல்லாஹு. முசாப் பின் உமைர் அந்த காலத்துடைய செல்வந்தர். முசாப் பின் உமைரை சொல்றது அத்தாரு அஹ்லி மக்கா, மக்கா வாசிகளில் மிக மனமானவர். ரோட்ல போனாரண்டா அந்த ரோட்டே மணக்கும் அத்தரால். ஏன், அவ்வளோ பெருமதியான அத்தர் போடுவார். அவர் போடுற ஜுப்பா 400 திருகம், 30-40,000 பெருமதியான ஜுப்பா. ஆனா இவரையும் கட்டி வச்சிட்டாங்க, இவரையும் கட்டி வச்சிட்டாங்க. முழு சஹாபாக்களுக்கும் கஷ்டம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் கஷ்டம். ஆனா யாரும் இஸ்லாத்தை விட்டு கொடுக்கறடி. என்ன செஞ்சாங்க, இப்ப ஒரு வீடு ஒன்று எடுத்தாங்க மக்கால. மன்னரை பிள சிரிக்குது மக்கால சபாமலை பக்கத்தில், மன்னருடைய பிள சிரிக்கு, அதுதான் அதாவது தாருல் அர்க்கம், தாருல் அர்க்கம் பின் அர்க்கம், அபில் அர்க்கமுடைய வீடு அதுதான். அந்த வீட்டில் தான் முழு சஹாபாக்களும் ஒன்று சேருவாங்க, முழு சஹாபாக்களும் ஒன்று சேர்ந்து அந்த இடத்துல பேசுவாங்க, மஷூரா செய்வாங்க, எப்படி இஸ்லாத்தை வளர்க்கிறது, என்ன செய்யலாம் அப்படின்றலாம் அந்த இடத்துல தான் மஷூரா செய்வாங்க.
சகோதர சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 44வது வயது இப்பொழுது 4 வருடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை வளர்த்து கொண்டே செல்கிறார்கள். சஹாபாக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக 40 பேர் வரை வந்து விட்டார்கள். இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 45வது வயது. 45வது வயதிலே நபி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், சஹாபாக்களே, மக்காவில் உங்களால் இருக்க முடியாது, பக்கத்திலே ஹபஷா என்ற நாடு இருக்கிறது, எத்தியோப்பியா என்ற நாடு இருக்கிறது, அந்த நாட்டுக்கு செல்லுங்கள். அந்த நாட்டிலே ஒரு மன்னர் இருக்கிறார், நஜாஷி என்ற மன்னர், அவர் உங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டார், அவரிடம் போய் சேருங்கள் என்று சொன்ன பொழுது முதல் கூட்டம் சகோதரர்களே 11 ஆண்களும் 4 பெண்களுமாக தயாராகி முதல் ஜமாத் செல்கிறது. லேடிஸ் ஜமாத் ஹபஷாவுக்கு செல்கிறது. ஹபஷாவுக்கு போவது எவ்வாறு? கப்பலிலே தான் செல்ல வேண்டும். கப்பலிலே ஏறி ஹபஷாவுக்கு செல்கிறார்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, அதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? திரும்ப சொன்னார்கள், திரும்பவும் போங்கள். 83 ஆண்களும் 18 பெண்களும் தயாரானார்கள். அடுத்த ஜமாத், 2 ஜமாத்தும் போய் ஹபஷாவிலே இறங்கியது. சகோதர சகோதரிகளே, நாங்கள் ஒண்ட விளங்கணும், அதாவது இஸ்லாம் வளர்ந்தது இப்படித்தான். ஒவ்வொரு நாட்டுக்கும் எப்படி எப்படி இஸ்லாம் போனதென்று தனி கிதாபே இருக்குது. ஒவ்வொரு நாடுகளுக்கு போன முஸ்லீம்கள் சும்மா தூங்கி கொண்டிருக்கேன். அந்தந்த நாடுகளில் இஸ்லாமிய வளர்ச்சிகளை உருவாக்குனாங்க. உதாரணத்துக்கு இந்த ஜெர்மனை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்றைக்கு 1000 பள்ளிவாசல்கள் இருக்கு. எப்படி வந்துச்சு? அந்த காலத்தில் வந்த நமது முன்னோர்கள் இந்த நாட்டில் இஸ்லாம் பாதுகாக்கப்படணும் என்று யோசித்ததனுடைய விளைவு தான் இன்றைக்கு இவ்வளோ பள்ளிவாசல்கள், இவ்வளோ மதரசாக்கள் உருவாக்கப்பட்டிருக்கியா இல்லையா? சகோதரர்களே, இங்கு சென்ற முஸ்லீம்கள், ஹபஷாவுக்கு போன முஸ்லீம்கள் ஹபஷாவில் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஜாஃபர் பின் அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அமீராக்கினார்கள். இவர் பார்த்த வேலை என்னன்னா, முதல் முதலாக என்ன செஞ்சார், ஹபஷாவுடைய மன்னர் நஜாஷியை போய் சந்தித்தார். நஜாஷியோட பேசி பேசி நஜாஷியை இஸ்லாத்துக்கு எடுத்தார். இது எவ்வளோ பெரிய வேலை! இப்போ சின்ன ஒரு ஆளை இஸ்லாத்துக்கு எடுக்கிறத விட ஒரு ஜனாதிபதியை இஸ்லாத்துக்கு எடுத்தா முழு பேரும் இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்களே. அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தவர், இவ்வளோ கேள்வி கேட்டார், இவ்வளோ கேள்வி கேட்டார், முழுதுக்கும் பதில் சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டார். சகோதரர்களே, முஸ்லீம்களுக்கு கொடுத்தார் ஹபஷாவை. வாங்க எல்லா முஸ்லீம்களும், வாங்க எல்லா முஸ்லீம்களும் ஹபஷாவுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 45வது வயது, சஹாபாக்களுடைய 2வது ஜமாத்தும் ஹபஷாவை நோக்கி செல்கிறது. சகோதர சகோதரிகளே, நபி அவர்கள் முயற்சியை விடவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இப்பொழுது 46வது வயது. 46வது வயது, துஆ கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த இஸ்லாத்தை நீ பலப்படுத்துவாயாக, இஸ்லாத்தை உறுதிப்படுத்துவாயாக. மிக முக்கியமாக 4 கிழமைக்குள் 2 பேர் இஸ்லாத்துக்குள் வந்தார்கள். இஸ்லாத்துடைய பலம் உறுதியாகியது. அதில் ஒரு ஆள் தான் ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாப்பாவுடைய நானா ஹம்சா இஸ்லாத்தை தழுவுறார். அடுத்தவர் உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை தழுவினார்கள். கணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்குள் வந்து 3 நாளைக்குள் உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை தழுவினார்கள். 2 பேரும் இஸ்லாத்தை தழுவியதோடு தான் இஸ்லாத்துடைய பலமும் கூடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை இப்பொழுது பாதுகாக்க தொடங்குகிறார்கள். உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும், உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார். ஆனால் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஒரு கதை என்று சொல்லுவார்கள், பொய்யான கதை. அதாவது ஜாஹிலியா காலத்திலே உமர் ரதியல்லாஹு அன்ஹு தனது மகளை புதைத்த கதை என்று சொல்லுவார்கள். ஜாஹிலியா காலத்திலே தனது மகளை புதைத்தார்களாம், புதைப்பதற்காக கபர் வெட்டினார்களாம், கபர் வெட்டும் பொழுது தாடியிலே மண்பட்டதாம், அந்த அதையும் பார்க்காமல் உமர் தன்னுடைய மகளை புதைத்தார். இது வந்து ஷியாக்கள் கட்டிய கதை. ஷியாக்கள் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை கேவலப்படுத்துவதற்காக கட்டிய கதை தான் இது. உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வளோ மோசமானவர்கள் அல்ல. உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜாஹிலியத்தில் பிள்ளைகளை புதைத்தார்கள் தான். ஆனால் இப்படி ஒரு சம்பவம் கிடையாது.
உமர் ரதியல்லாஹுடைய இஸ்லாம் ஒரு பெண்ணால் ஏற்பட்ட இஸ்லாம். உமர் ரதியல்லாஹுவன் தங்கச்சி ஃபாத்திமாவை, அதாவது உமர் ரதியல்லாஹுடைய தங்கச்சி ஃபாத்திமாவை ஏற்கனவே ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்துக்கு எடுத்து விட்டார்கள், எடுத்து விட்டார்கள். அதற்கு பிறகுதான் ஃபாத்திமாவுடைய கன்னத்திலே ஒரு தடவை உமர் ரதியல்லாஹுவர்கள் அடிக்கிறார்கள், வெடித்து இரத்தம் ஓடுகிறது. அந்த இரத்தத்துக்கு பிறகுதான் அல்லாஹ் உமர் ரதியல்லாஹுவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தார். சகோதர சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 46வது வயது இந்த நேரம் அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹுவர்களால் மக்காவில் இருக்க முடியாமல் போனது. மக்காவை விட்டு வெளியே போகிறார்கள். இப்னு தஹினா என்ற காஃபிர் அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹுவர்களை அழைத்து, அபூபக்கர் உங்களைப் போல உள்ளவர்களெல்லாம் மக்காவை விட்டு போறதா, உங்களைப் போல உள்ளவர்களெல்லாம் மக்காவை விட்டு போறதா? ஏனென்றா அபூபக்கர் ரதியல்லாஹுவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சில குணங்கள், குடும்ப அறிவு தெரியும், கனவுக்கு வழக்கம் சொல்லுவார்கள், கனவுக்கு வழக்கம் தெரியும் அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹுவர்களுக்கு. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹுவிடம் கேட்டார்கள், வாப்பா, நான் ஒரு கனவு கண்டேன், மூணு சந்திரன் என்னுடைய மடியிலே விழுகிறது. அபூபக்கர் ரதியல்லாஹுன்னு சொன்னார்கள், மகளே, உங்களுடைய வீட்டுக்குள் மூன்று பேர் அடக்கம் செய்யப்படுவார்கள். முதலாவது சந்திரன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரெண்டாவது சந்திரன் நான், மூணாவது சந்திரன் உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன். இந்த கனவுக்குரிய விளக்கம் விளங்கியது உமர் ரதியல்லாஹுடைய மௌத்துக்கு பிறகுதான். மதீனாவுடைய அந்த மஸ்ஜிது நபையுடைய அந்த பச்சை குப்பா இருக்குது பள்ளிவாசல்ல, அந்த பச்சை குப்பா நேர இருக்கிறது தான் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய வீடு. அதற்குள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் ரதியல்லாஹு அன், உமர் ரதியல்லாஹு அன் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அதாவது கனவுகளுக்குரிய விளக்கம், அதிலே சந்திரன் ஒன்றை ஒருவர் கனவிலே கண்டால் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சந்திரன் ஒன்றை ஒரு ஆள் கனவுல கண்டா அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா ஒரு கனவு கண்டா சந்திரன் ஒன்று தன்னுடைய மடியிலே விழுகிறது. சஃபியா பின் ஹுயை பின் அஹ்தப் ரதியல்லாஹு அன்ஹா, யஹூதி பொம்புள, கல்யாணம் முடிச்ச புதுசு கணவன்ட்ட போய் சொன்னா, சந்திரன் ஒன்று என்ற மடியில விழுகிறதாக கனவு கண்டேன். கணவன் உடனே கண்ணத்தில் அரைஞ்சான், கண்ணத்தில் அரைஞ்சிட்டு சொன்னான், நீ என்ன விட்டு போறாய், உன்னை முகம்மது கல்யாணம் முடிக்க போறார். சொன்ன மாதிரியே நடந்தது. ஹிஜ்ரி 7 அல்லது 8 ஹைபருடைய யுத்தம் நடந்தது, அதிலே கணவர் கொல்லப்பட்டார். சஃபியா திஹ்யா ரதியல்லாஹுவர்களுக்கு அடிமையாக போனார்கள். நபி அவர்கள் சஃபியாவை எடுத்து உரிமையிட்டு கல்யாணம் முடித்தார்கள். அபூபக்கர் ரதியல்லாஹுவர்களுக்கும் கனவுக்கு விளக்கம் சொல்லுவார்கள். இப்னு தஹினா சொன்னார், நீங்க போறதா மக்காவை விட்டு போய்த்திராதீங்க அபூபக்கர், நான் உங்களுக்கு பாதுகாவல் தாரேன் அப்படின்றார். மக்காவுக்குள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு பள்ளிவாசல் கட்டியது அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன். அதுவும் எங்க கட்டினார் தெரியுமா? தன்னுடைய வீட்டு முற்றத்திலே பள்ளியை கட்டினார். ஓதுவார் குர்ஆன, ஓத தொடங்கினா அழுதுருவார், அழுதழுது குர்ஆன ஓதுவார். முஷ்ரிக்குகளுடைய காபிர்களுடைய பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் அதை கேட்டு அழத் தொடங்கிடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 46வது வயதிலே நடக்கிறது. சகோதரர்களே, ஹம்சா ரதியல்லாஹு அன், உமர் ரதியல்லாஹு அன் இஸ்லாத்தை தழுவிட்டாங்க. நூற்றுக்கணக்கான முஸ்லீம்கள் எத்தியோப்பியாவுக்கு போய்த்தாங்க. இப்போ பார்த்தாங்க காஃபிர்கள் ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும், என்ன செய்யலாம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தையும் நாங்கள் ஜெயிலில் அடைக்கோம். ஷுஐப் அபி தாலிப் என்றிருக்கு மக்கால மஹபதா என்ற இடத்திலே ஷுஐப் அபி தாலிபங்கிறது, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த வீடு ஒரு லைப்ரரியாக மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த லைப்ரரியோடு அந்த பில்டிங்குக்கு பக்கத்திலே ஒரு மலை இருக்கிறது, அந்த மலையோடு சேர்ந்து கம்பி அடைத்து வைத்திருக்கிறார்கள். அதற்குத்தான் சொல்வது ஷுஐப் அபி தாலிப் என்று. அந்த இடத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 47வது வயதிலிருந்து கிட்டத்தட்ட 49 வயது வரைக்கும் 3 வருடங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தை அப்படியே ஜெயிலே அடைத்தார்கள். ஜெயில் மாதிரி ஆக்குறதுன்னா பொருளாதார தடை, முதலாவது அதாவது யாரும் அவங்களுக்கு உதவி செய்யல, யாரும் அவங்களுக்கு உதவி செய்ய இயலாது. ஏன்னா மக்கால வெல்லாம எதுவுமே இல்லை,
கோதுமை வரணும் மதீனால இருந்து, அல்லது ஷாமில் இருந்துதான் கோதுமை எல்லாம் வரணும். சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, வசதி ஒன்றும் இல்லை. சொல்கிறாங்க அந்த காலம் இலைய தண்ணியில் நினச்சி சாப்பிடுவாங்க. சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பம், எங்களுக்கு டாய்லெட் போகும் எப்படி தெரியுமா, ஆடு மாட்டுக்கு போகுமே இலைய திண்டா, அது போல தான் எங்களுக்கு டாய்லெட் போகும். இந்த மூணு வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 47, 48, 49 சகோதரிகளே அடைச்சி வச்சிட்டாங்க, அடைச்சி வச்சிட்டாங்க. உள்ளுக்கு பிள்ளைகள் எல்லாம் பசியால் ஆடும், எழுதி காபத்துள்ளால் தொங்க போட்டாங்க, யாரும் உதவி செய்ய முடியாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்திலையும் இஸ்லாத்துடைய தாவத்தை உடல் ராவுல வெளியில் வருவாங்க. வெளியில் வந்தால் அந்த காலம் காபத்துல்லாக்கு முழு உலகத்தில் இருந்து மக்கள் வாரும், போய் பேசுவாங்க, மக்கள்கிட்ட போய் இஸ்லாத்தை பேசுவாங்க, ஒவ்வொருத்தரோடையும் பேசுவாங்க. கொஞ்சம் பேர் பைத்தியக்காரனுங்கிறதும் சூனியக்காரனுங்கிறதும், ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிகிட்டே இருந்தான். இதில் முக்கியமான ஒரு ஆள் தான் துஃபைல் பின் அம்ர தௌசி ரழியல்லாஹு அன்ஹு, யமன்ல இருந்து வந்திருந்தார். பெரும் கவிஞர், ஒரு பஞ்சொண்டை கொடுத்தாங்க துஃபைல், இதை காதில் வச்சுட்டு போய் தவாஃப் செய். தவாஃப் செய்யும் பொழுது துஃபைல் யோசிக்கிறார், நான் இவ்வளோ பெரிய கவிஞன், இவ்வளோ பெரிய அறிஞன், நான் கேட்டு பார்ப்பமேண்டு காதிலேருந்து பஞ்சை எடுத்தது தான். ரசூலுல்லாஹுடைய பேச்சு துஃபைலுடைய காதிலே விழுந்தது, உடனே இஸ்லாத்தை தழுவிட்டார். இஸ்லாத்தை தழுவின துஃபைலுக்கு இப்போ ஆசை வந்துட்டு சொன்னார், யார ரசூலுல்லாஹ், நான் நின்ற முழு குடும்பத்தையும் நான் இஸ்லாத்துக்கு கூட்டி வரேன் யார ரசூலுல்லாஹ், முழு ஊரையும் நான் இஸ்லாத்துக்கு எடுக்க போகிறேன். துஃபைல் யமனுக்கு போய் முழு குடும்பத்தையும் இஸ்லாத்துக்கு எடுத்து வந்தார். அதில் ஒரு ஆள் தான் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு. அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அப்போ போனவர் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு தான் மதீனாவுக்கு வந்தார். முழு குடும்பத்தையும் அள்ளி வந்தார் இஸ்லாத்தை தழுவி. அந்த காலத்தில் வாழ்ந்த ஒவ்வொருவர்களுக்கும் இருந்த ஆசையும் தேட்டமும் அதுதான், இஸ்லாத்தை வளர்க்கணும். ஒரு ஆள் வந்தார் ரசூலுல்லாஹ், பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கறது சொன்னாங்க, ஒரு பைத்தியக்காரர் இருக்கிறார், வைத்தியம் பார்க்கணும், வைத்தியம் பார்க்கணும். சரின்னு வந்தவர் என்ன செஞ்சார், உங்களுக்கு வைத்தியம் செய்யணுமாமே, ஓம் செய்வோம். நபி அவங்க சொன்னாங்க, தொடங்கினாங்க நபி அவங்க, இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹிண்டாங்க. கேட்டுட்டு அவங்க கிட்ட, இதென்ன இது திரும்ப சொல்லு, இன்னல் ஹம்தலில்லா நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி, திரும்ப சொல்லு. மூணாவது தடவை சொல்லக்குள்ளே இஸ்லாத்துக்கு வந்துட்டான், மூணாவது தடவையிலே இஸ்லாத்துக்கு வந்துட்டான். பைத்தியத்துக்கு வைத்தியமாக்க வந்தவர் இவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 47வது வயது, ருக்கானா என்ற ஒரு ஆள் வந்தார். இவர் பாடி பில்டர், சண்டியர். இவர் வந்து சொன்னார், ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கணும், நீங்கள் வெத்தினா நான் இஸ்லாத்துக்கு வருவேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஓ பிரச்சனை இல்லை, சண்டை பிடிப்போம். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் கொடுத்த சக்தி இருக்குதே, சொர்க்கவாதிகளுடைய 100 பேருடைய சக்தி, சொர்க்கவாதிகளுடைய 100 பேருடைய சக்தி. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆளுக்கு ஒரு கண்ணத்தில் தான் நிறைஞ்சாங்க, ஒரு ஆளுக்கு ஒரு கண்ணத்தில் தான் நிறைஞ்சாங்க, ஒரு கண்ண

0: ஏறி அப்படியே உட்கார்ந்தாங்க ரசூலுல்லா. ருக்கானா இஸ்லாத்துக்கு வந்துட்டார். சகோதரிகளை, எப்படி எப்படி எல்லாம் ரசூலுல்லா இஸ்லாத்தை பரப்ப இயலுமோ அப்படி எல்லாம் இஸ்லாத்தை பரப்புனா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 47வது வயதிலிருந்து 49 வயது வரைக்கும் 3 வருடம் ஜெயிலில் இருந்த காலம் முழு குடும்பமும். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா நோயாளி ஆகிட்டாங்க. பிள்ளைகள் நோயாளி ஆகிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரியப்பா அபூ தாலிப் நோயாளி ஆகிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 50வது வயது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 50வது வயது காபத்துல்லாவில் தொங்க விடப்பட்டிருந்த அந்த அறிக்கையை அல்லாஹ் ஒரு கரையானை அனுப்பி அறிக்கை வைத்தான். 3 வருடத்துக்கு பிறகுதான் அதுவும் இல்லாமல் போனது. அதற்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பம் எல்லாம் வெளியே வந்தார்கள். வெளியே வந்ததோடு முதன் முதலாக நபியுடைய பெரியப்பா அபூ தாலிப் வஃபாத் ஆகிறார். அபூ தாலிபுடைய வஃபாத்தின் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்திலே இருந்தார்கள். சொன்னார்கள், யா அம் குல்லா இலாஹா இல்லல்லாஹ் உஹாஜ்ஜுலக பிஹா இன்தல்லாஹ்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. உங்கள் முஸ்லிம் வானொலியில் சிந்தனை.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யார் ஒருவர் இரு சாரார்களுக்கு மத்தியில் ஒற்றுமைப்படுத்துவதற்காக கற்பனையாக நினைத்து சில பொய்களை சொல்வாரோ அது பொய்யாக கருதப்பட மாட்டாது என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகையால் பிரிந்திருப்பவர்களை, பிரிந்திருக்கும் குடும்பங்களை ஒன்று சேர்ப்பதற்கு இவ்வாறான பொய்களை சொல்லி நாம் அவர்களை சேர்த்து வைப்போம். ஒரு குடும்பத்தை சேர்த்து வைப்பது, ஒரு உறவை சேர்த்து வைப்பது மிக பெரும் நன்மையான காரியமாகும். ஜஸாகுமுல்லாஹு கைரன்.
0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை. நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والآقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் அடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால், அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் அவனுடைய புனித பூமியில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தோஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. இன் அல்லாஹ் யஃபஅலு மா யஷா ويخلقوا ما يشاء ويختاروا ما يشاء. الله رب العالمين நாடியதை செய்வான். الله رب العالمين நாடியதை படைப்பான். الله رب العالمين படைத்ததில் நாடியதை தேர்ந்தெடுப்பான். அல்லாஹ்விற்கென்று தனி முறை இருக்கிறது, யாரும் அந்த முறையில் கேள்வி கேட்க முடியாது. الله رب العالمين ஏழு வானங்களை படைத்தான். அந்த ஏழு வானங்களில் அல்லாஹ் ஏழாவது வானத்தை விசேஷப்படுத்தினான். ஏன் என்று கேட்க முடியுமா? முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கோடான கோடி மலக்குகளை படைத்தான். பைத்துல் மஅமூர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏழாவது வானத்தில் அல்லாஹ் பைத்துல் மஅமூரை வைத்திருக்கிறான். அந்த பைத்துல் மஅமூரில் 70,000 மலக்குகள் ஒவ்வொரு நாளும் உள்ளே நுழைகிறார்கள் அல்லாஹ்வை தொழுவதற்காக. மீண்டும் அந்த இல்லத்திலிருந்து அவர்கள் திரும்பி வந்தால் மீண்டும் நுழைவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படாது. உலகம் ஆரம்பித்ததிலிருந்து உலகம் முடியும் வரை ஒவ்வொரு நாளும் 70

0: ஐம்பதாயிரம் மலக்குகள் செல்கிறார்கள் என்றால் மலக்குகளுடைய எண்ணிக்கை என்ன? அவ்வளவு கோடிக்கணக்கான மலக்குகளை அல்லாஹ் படைத்தாலும் மூன்று மலக்குகளை அல்லாஹ் விசேஷப்படுத்தினான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார்? சாஹிபுல் வஹி, வஹிக்குரிய சொந்தக்காரர், அல்லாஹ்விடத்திலிருந்து வஹியை கொண்டு வருவார். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சாஹிபு சூர், சூரை ஊதக்கூடிய மலக். மீகாயில் யார்? சாஹிபுல் கதர், மலையை நிர்ணயிக்கக்கூடிய மலைக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்ட மலக். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குகளில் மூன்று மலக்குகளை அல்லாஹ் விசேஷப்படுத்தினான். ஏனென்று கேட்க முடியுமா? முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எத்தனையோ கோடிக்கணக்கான மனிதர்களை உலகம் ஆரம்பித்ததிலிருந்து இனிமேலும் படைக்கப் போகிறான். அத்துணை பேரிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களை, ரசூல்மார்களை அவர்களிடமிருந்தே அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். வானத்திலிருந்து அவர்கள் அனுப்பப்படவில்லை. இந்த பூமியில் மனிதர்களும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யார்? நபிமார்களும் ரசூல்மார்களும். அத்துணை ரசூல்மார்கள் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினாலும் அதில் ஐந்து பேரை மட்டும் அல்லாஹ் விசேஷப்படுத்தினான். உலுல் அஸ்மி மினர் ருசுல், ஐந்து நபிமார்கள் விசேஷமானவர்கள் எல்லா நபிமார்களை விடவும். யார் அவர்கள்? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா, நபி ஈசா, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஐந்து நபிமார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசேஷமாக்கினான் எல்லா நபிமார்களை விடவும். அந்த ஐவரில் அல்லாஹ் இருவரை தன்னுடைய நண்பராக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். ஹலீலுல்லா இப்ராஹிம் அலிஹிஸ்லாம், முஹம்மது ரசூலுல்லா சல்லாஹூ அலி வசல்லம். அந்த இருவரிலும் அல்லாஹ் ஒருவரை மேலும் விசேஷப்படுத்தினான். அவரை போன்ற படைப்பை அல்லாஹ் இந்த பூமியில் அவர்களுக்கு முன்னாலும் படைக்கவில்லை, இனிமேலும் அல்லாஹ் படைக்கப் போவதில்லை. யார் அவர்கள்? இந்த பூமியில் நாம் இருக்கிறோமோ அந்த பூமியில் பிறந்த முஹம்மது ரசூலுல்லா சல்லாஹூ அலிஹி வசல்லம். இப்படி அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுப்புகள் நீண்டு கொண்டே போகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 12 மாதங்களை படைத்தான், அதில் ரமதானை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். எத்தனையோ இரவுகளை அல்லாஹ் ஆக்கினான், அந்த இரவு லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் விசேஷப்படுத்தினான். அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் பல இடங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கினான். அந்த இடங்களில் தன்னுடைய ஊராக, தன்னுடைய அருள் முழுமையாக இருக்கக்கூடிய ஊராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்தான் மக்காவை. மக்கா அல்லாஹுவால் புனிதப்படுத்தப்பட்டது, அல்லாஹுவால் தன்னுடைய ஊராக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அந்த ஊரில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காபாவை ஆக்கினான். காபா அல்லாஹ்வுடைய இல்லம். எத்தனையோ இல்லங்கள் இந்த பூமியில் அமைக்கப்பட்டாலும் அல்லாஹ்வுடைய இல்லமாக விசேஷமாக அல்லாஹ் காபாவை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புத்தகம் அல் குர்ஆனில் அதைத்தான் சொல்கிறான், இன்ன அவ்வல பைத்தின் உத்யலின் நாஸ், மக்களுக்காக அமைக்கப்பட்ட இல்லத்தில் முதலாவது இல்லம் எது? காபா, அல்லாஹ்வுடைய இல்லம். லல்லதி பி பக்கத்தம் முபாரக், பரக்கத் பொருந்திய இந்த மக்காவுடைய நகரில் அல்லாதை அமைத்தான். மக்காவுடைய இன்னொரு பெயர். இந்த மக்காவில் இந்த பரக்கத் பொருந்திய இந்த பூமியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கினான். ஹுதல்லில் ஆலமீன், அது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், அந்த மக்காவில் அல்லாஹ் அமைத்த அந்த பரக்கத் பொருந்திய பூமியில் பல அத்தாட்சிகள் உண்டு. ஆயாத்தும் பையினாத், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் ஏராளம் இங்கே நிரம்ப கிடக்கிறது. அதில் ஒன்று மக்காம் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்காம். அதற்கென்று தனி கண்ணியம் இருக்கிறது. ஏன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனும் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை அமைப்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்த அந்த கல் அது மக்காம் இப்ராஹிம், அவர்கள் நின்ற இடம் அது. அந்த இடத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தாட்சி என்கிறான். மேலும் சொல்கிறான், வமன் தஹலஹு கான அமினா, யார் அந்த பூமியில் நுழைகிறார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், அவர்கள் அமைதி அளிக்கப்படுவார்கள், எந்த தீங்கையும் யாரும் அவர்களுக்கு அழித்துவிட முடியாது. சுபஹானல்லாஹ், இந்த மக்காவில் எந்த தீங்கும் நுழைய முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பாதுகாக்கிறான். யாருக்கு வாய்ப்பு இருக்குமோ, செல்வத்தாலும் உடலாலும், அவர் அல்லாஹ்வுடைய இல்லத்தை நோக்கி ஹஜ் செய்வது அவர் மீது கடமையாகும். ஒமன் கஃபர் ஃபஇன் அல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், யார் செல்வம் இருந்தும் உடல் வலிமை இருந்தும் ஹஜ்ஜை மறுக்கிறாரோ அவரிடம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அகில உலகத்தாருடைய தேவையிலிருந்தும் தூரமானவன், அவர்களை குறித்த எந்த கவலையும் அல்லாவிற்கு கிடையாது, அவர்கள்தான் மறுப்பாளர்களாக மாறுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்கிறான், லா உக்ஸிமு பிஹாதல் பலத், இந்த ஊரின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அல்லாஹ் பலத் என்று அழைக்கிறான் இந்த ஊரை. அல்லாஹ் இந்த பலதின் மீது தன்னுடைய சத்தியத்தை அல்லாஹ் ஆக்குகிறான். மேலும் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி ஹரமன் ஆமினா, ஹரம் புனிதமாக்கப்பட்ட இல்லை அது, ஆமினன் பாதுகாப்பு அளிக்கக்கூடியது, நிம்மதி அளிக்கக்கூடியது. யாருடைய துஆவால்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடையதிலே இந்த இறை இல்லத்தை அமைத்ததற்கு பிறகு அல்லாஹ்வை அழைத்தார்கள். வ இஸ் கால இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதல் பலத அமினா, யா அல்லாஹ் இந்த பூமியை நீ ஆக்கு அமைதி அடிக்கக்கூடியதாக. அல்லாஹ் அந்த துஆவை அங்கீகரித்தான். வ ஜுனூபனி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலை வணக்கத்தை விட்டு தூரமாக்கி விடு என்று கேட்டார்கள். அந்த துஆவிற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனையின் மூலமாக புனிதமாக்கப்பட்ட பூமி இது, அவர்களுடைய பிரார்த்தனையின் மூலமாக அமைதியாக்கப்பட்ட பூமி, அவர்கள் வாழ்ந்த பூமி, அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததிகள் வளர்ந்த பூமி இது. அவர்களுடைய சந்ததியில் பிறந்தவர்கள் தான் யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில் பிறந்தவர்கள் தான் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மக்காவுடைய சிறப்புகளை ஏராளம் சொன்னார்கள். இந்த மக்காவை அல்லாஹ்வுடைய தூதர் நேசித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்ளும் போது இன்னும் பல இடங்களில் சொன்னார்கள், வல்லாஹி இன்னக்கி லகைரு அஹலில் அர்த், லகைரி வல்லாஹி இன்னக்கி லகைரு அர்தில்லா, நீதான் இந்த பூமியிலேயே மக்காவே அல்லாஹ்வுடைய பூமியில் மிக புனிதமான பூமி, மிக சிறந்த பூமியாவாய். வஹப்பு அர்தில்லாஹி இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பூமிகளில் அல்லாஹ்விற்கு விருப்பமான பூமி எது? நீதான். மக்காவிடத்தில் பேசுகிறார்கள், வலௌல அன்னி உஹ்ரிஜ்து மின்கி மா கரஸ்து, உன் கூட்டம் என்னை வெளியாக்கி இருக்கவில்லை என்றால் நான் வெளியாகி இருக்க மாட்டேன். யாரை சொன்னார்கள்? உன் கூட்டம் குறைஷிகள், மக்காவாசிகள். உன் கூட்டம் என்னை மக்காவில் இருந்து வெளியாக்கி இருக்கவில்லை என்றால் நான் வெளியே போய் இருக்க மாட்டேன், உன்னோடு இருப்பதுதான் எனக்கு விருப்பம், ஆனால் உன் கூட்டம் என்னை வெளியாக்கி விட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய வெற்றியின் போது சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹர்ரம மக்கத்த யௌம கலக்க ஸமாவாத்தி வல் அர்த், சுப்ஹானல்லாஹ், வானம் பூமிகளுடைய படைப்பின் போதே அல்லாஹ் இந்த மக்காவை புனிதமாக்கி விட்டான். வானம் பூமிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த போதே இந்த மக்காவை அல்லாஹ் புனிதமாக்கி விட்டான். ஃபஹிய ஹராமும் பிஹராமில்லாஹி இலா யௌமில் கியாமா, மறுமை வரை அல்லாஹ்வால் புனிதமாக்கப்பட்ட பூமி மக்காவாகும். மறுமை வரை அதனுடைய புனிதத்தை யாரும் கெடுக்க முடியாது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பாதுகாப்பான். லம் தஹில்ல லியஹதின் கப்லி வலா தஹில்லு லியஹதின் பஅதி, எனக்கு முன்னாலும் பின்னாலும் இந்த புனிதத்தை மீறுவதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அங்கு இருக்கக்கூடிய வேட்டையாடக்கூடிய விலங்கினங்கள் இருந்தால் அதை விரட்டாதீர்கள், அங்கு ஏதாவது பொருள் கீழே கிடந்தால் அதை அறிவிப்பவரிடத்தில் ஒப்படைக்காமல் நீங்கள் எடுக்காதீர்கள், இந்த அல்லாஹ்வுடைய தூதர் அங்கு விளையக்கூடிய புறுப்புண்டுகளை நீங்கள் பிடுங்காதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹரமிற்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பூமியில் எம்மை ஆக்கியிருக்கிறான், அந்த பூமியில் சில நாட்கள் தங்குவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வாய்ப்பளித்திருக்கிறான். எந்த பூமியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்கினார்களோ, எந்த பூமியில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்தார்களோ, எந்த பூமியில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து வளர்ந்தார்களோ, அந்த பூமியில் வாழ்வதற்கு, அந்த பூமியில் சில நாட்கள் தங்குவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வாய்ப்பளித்திருக்கிறான். இது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அருள். இதில் நாம் பேண வேண்டிய மிக முக்கியமான கண்ணியம் இந்த ஹரமுடைய கண்ணியத்தை பாதுகாப்பது. இந்த ஹரமுக்கென்று கண்ணியம் இருக்கிறது, அல்லாஹுவால் புனிதமாக்கப்பட்ட பூமி, யாரும் இதை புனிதமாக்கவில்லை, அல்லாஹுவை தவிர அல்லாஹ் புனிதமாக்கினான் இந்த பூமியை. இந்த ஹரமிற்கென்று தனி கண்ணியம் இருக்கிறது, அந்த கண்ணியத்தை எல்லோரும் பேணி பாதுகாத்தே ஆக வேண்டும். ذَلِكَ وَمَنْ يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِنْ تَقْوَى الْقُلُوبِ, உள்ளத்தில் இறையச்சம் இருப்பதற்குரிய அடையாளம் என்னவென்றால் அவர்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பாதுகாப்பார்கள், கண்ணியப்படுத்துவார்கள். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை அவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள். ஆயாத்தும் பையினாத் ஃபீஹி ஆயாத்தும் பையினாத் மக்காம் இப்ராஹிம், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் பல இருக்கிறது, அதில் அதில் உள்ளது எது? மக்காம் இப்ராஹிம், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷாஇரில்லாஹ், ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளது. இப்ப ஹரம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, கஅபா அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அங்கே தவாஃப் செய்யக்கூடிய இடம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அங்கு இருக்கக்கூடிய இந்த பூமி முறுக்க மக்காவுடைய எல்லை பகுதியில் அனைத்தும் அல்லாஹுடைய அத்தாட்சிகள். இப்ப இதை பாதுகாப்பது உள்ளத்தில் இறையச்சம் இருப்பதற்குரிய அடையாளம். யாருக்கு இறையச்சம் இல்லையோ அவர்தான் இந்த பூமியுடைய கண்ணியத்தை பாதுகாக்க மாட்டார். இந்த பூமியில் போய் பேசுவார், இந்த பூமியில் புறம் பேசுவார், இந்த பூமியில் தவறான காரியங்களில் ஈடுபடுவார், பாவங்களை செய்வார், குற்றங்களை செய்வார். இவர்கள் எல்லோரும் இந்த ஹரமின் கண்ணியத்தை பாதுகாக்காதவர்கள். இவர்களுடைய உள்ளத்தில் இறையச்சம் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பாராக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், லா தஸாலு ஹாதிஹில் உம்மா பிகைர், என்னுடைய உம்மம் என்னுடைய சமூகம் நன்மையில் நிலைத்திருக்கும் எதுவரை இந்த மஅவ்வமு ஹாதிஹில் ஹுர்மா, இந்த ஹரமுடைய கண்ணியத்தை பாதுகாக்கும் வரை என்னுடைய சமூகம் தொடர்ச்சியாக நன்மையில் நிலைத்திருக்கும். எப்போது இந்த ஹரமுடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறதோ பாதுகாப்பதை இழக்கிறதோ, ஃபஇதா தய்யஉ தாலிக ஹலகு, அவர்கள் அழிந்து விடுவார்கள். ஹரமுடைய கண்ணியத்தை எப்போது என்னுடைய சமூகம் பாதுகாப்பதை தவறுமோ, ஹலகு, அவர்கள் அழிந்து விடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஹரமுடைய கண்ணியத்தை உள்ளத்தாலும் செயலாலும் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய நாவில் இருந்து வெளிப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இந்த ஹரமின் கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும். உள்ளத்தில் எண்ணக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் இந்த ஹரமுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும். நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு நடையுடைய எட்டும் கூட ஹரமுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும். சத்தங்களை உயர்த்துவதாக இருந்தாலும் சரி, தாழ்த்துவதாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, கண்ணியம் என்று எதுவெல்லாம் இருக்குமோ அதை அனைத்தையும் இந்த ஹரமில் பேணி பாதுகாத்தே ஆக வேண்டும். அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட கடமையாகும். இரண்டாவது மிக முக்கியமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது, எந்த இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தை முழுமையாக்கினானோ, எந்த இடத்தில் அல்லாஹ் முழுமையாக்கினான், அரஃபாவில், அரஃபா எங்கே இருக்கிறது, மக்காவில், எந்த இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தை முழுமையாக்கினானோ அந்த இடத்தில் இருந்து கொண்டே குர்ஆன் சுன்னா அனுமதிக்காத செயல்களை செய்யக்கூடாது. மிக முக்கியமாக கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டிய செயல் உறுதி அது. ஏன்? குர்ஆன் சுன்னா எதை சொன்னதோ அதுதான் நம்முடைய மார்க்கம். குர்ஆன் சுன்னா எதை சொல்லவில்லையோ அது நன்மையாக இருந்தாலும் சரி, அது நம்முடைய வழிகாட்டல் அல்ல, நம்முடைய மார்க்கம் அல்ல. எவ்வளவோ புதுமையான இந்த மார்க்கத்தில் செய்யப்படக்கூடிய செயல்களை ஹரமில் பார்க்கிறோம், தவாஃபுடைய நிலையில் பார்க்கிறோம், மக்காம் இப்ராஹிமில் அவர்கள் செய்யக்கூடிய புதுமைகளை பார்க்கிறோம், சஃபா மர்வாவில் செய்யக்கூடிய புதுமைகளை பார்க்கிறோம். தவாஃபில் முதல் சுற்றுக்கு ஒரு துஆ ஓதுகிறார்கள், இரண்டாவது சுற்றுக்கு ஒரு துஆ ஓதுகிறார்கள், மூன்றாவது சுற்றுக்கு என்று தனி துஆ ஓதுகிறார்கள், அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஓத சொன்னார்கள் என்று கூறுகிறார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அஸீம். தவாஃபிற்கென்று அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஒரு துஆவையும் கற்றுக் கொடுக்கவில்லை. ருக்னுல் யமானி ஹஜ்ஜுல் அஸ்வத், வரும் வரைதான் ரப்பனா அத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الاخره حسنا وقنا عذاب النار. ஹஜ்ஜல் அஸ்வதை பார்க்கும் போது மட்டும்தான் கையை உயர்த்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அல்லது அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டுமே தவிர, ருக்னுல் யமானியையோ அல்லது மற்ற இடங்களையோ பார்த்து சொல்லக்கூடாது. ஹஜ்ஜல் காபாவை தொட்டால், காபாவை தேய்த்தால் உடம்பில் பரக்கத் என்று நினைக்கிறார்கள். அப்படியெல்லாம் எதுவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால் சொல்லப்படவில்லை. காபாவுடைய திரையை பிடித்துக் கொண்டு துஆ கேட்பதால் துஆ அங்கீகரிக்கப்படும் என்று சொல்கிறார்கள். அப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லப்படவில்லை. சஃபா மலைக்கு வந்தால் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கையை உயர்த்துகிறார்கள். அப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லப்படவில்லை. எந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் முழுமையாக்கப்பட்டதோ அந்த இடத்தில் இருந்து கொண்டே குர்ஆன் சுன்னாவுக்கு முரணான காரியங்களை நாம் செய்யக்கூடாது. நன்மை எது? அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டியதுதான் நன்மை. தீமை எது? அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்ததுதான் தீமை. இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகாக சொன்னார்கள், குல்லு பிதஅத்தின் தலாலா, எல்லா புதுமைகளும் வழிகேடுதான். வஇன் ரஆஹ அன்னாஸு ஹஸன, மக்கள் அதை நன்மையாக பார்த்தாலும் சரி. எவ்வளவு நுணுக்கமாக சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்கள் அதை செய்தார்கள் என்பதை பாருங்கள். ஒரு தோழர் தும்புகிறார் இப்னு உமருக்கு முன்னால் ரழியல்லாஹு அன், அல்ஹம்துலில்லா தும்பிறான் என்று சொல்ல வேண்டும், அல்ஹம்துலில்லா என்று சொல்ல வேண்டும். அவர் சொல்கிறார், அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா, வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா, ரசூலுல்லாஹி மீது ஸலவாத்தை சொல்கிறார் தும்பிய போது. இப்னு உமர் அழைத்தார்கள், ரசூலுல்லா தும்பிய போது அல்ஹம்துலில்லா என்று மட்டும் தானே சொன்னார்கள், நீங்கள் ஏன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா என்று சேர்த்து சொல்கிறீர்கள்? சுப்ஹானல்லாஹ், தவறாது? வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா என்று சொல்வது தவறா? ரசூலுல்லாஹ்வின் மீது தும்பினால் ஸலவாத் சொல்வது தவறா? தவறுதான். எப்போது? அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு வழிகாட்டி இருக்கவில்லை என்றால். இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அதை தெளிவாக பார்த்து சொன்னார்கள். மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் இவர் வந்து கேட்கிறார், நான் மதீனாவில் இருந்து உம்ராவிற்கு செல்லப் போகிறேன், ஆனால் எனக்கு விருப்பம் மஸ்ஜித் நபவியில் அல்லாஹ்வுடைய தூதர் கபர் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து இஹ்ராமை அணிவது. இஹ்ராம் என்பது இது அல்ல, ஆடை அணிவதல்ல, வாயால் லப்பைக்கு உம்ரத் என்று நியத் வைப்பதுதான் இஹ்ராமுடைய நிலை. இந்த நிலையை நான் எப்போது மேற்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன்? ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளியிலிருந்து கபரிலிருந்து. மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், நான் ஃபித்னாவை பயப்படுகிறேன், அவர் சொன்ன என்ன ஃபித்னா இருக்கிறது, சில மைல் தூரம் துல்ஹுலைஃபா மதீனாவுடைய எல்லை மஸ்ஜித் நபவி, அதற்கும் இடைப்பட்ட தூரம் சில மைல் தூரங்கள் தானே, சில மைல் தூரங்களை அதிகப்படுத்துவதால் என்ன குழப்பம் ஏற்பட போகிறது? மாலிக் ரஹிமஹுல்லா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அளவை குறைத்திருக்கும் போது அதை அதிகப்படுத்துவதை விட என்ன ஃபித்னா இருக்கிறது? அந்த கிலோமீட்டரை அல்லாஹ்வுடைய தூதர் குறைத்து நிர்ணயித்திருக்கும் போது நீ அதிகப்படுத்துவதை விட என்ன ஃபித்னா இருக்கிறது? ஃபல்யஹ்தர் அல்லதீன யுஹாலிஃபூன அன் அம்ரி அன் துஸீபஹும் ஃபித்னா என்ற குர்ஆனுடைய வசனத்தை ஓதி எச்சரித்தார்கள் அவர்களை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தில் எதை நன்மை என்று சொன்னானோ அதுதான் நன்மை. இந்த மக்களை பார்த்தால் எதை எடுத்தாலும் நன்மை என்று செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பாடாக. இப்ப குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் தான் இங்கே நாம் வாழும் போது நன்மைகளை செய்ய வேண்டும். ஒருவர் ஒரு செயலை செய்கிறார், அதை சரி காண வேண்டும், குர்ஆன் சுன்னாவில் இருக்கிறதா இல்லையா என்று இந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் இந்த ஹரமில் நாம் வாழ்வது. இந்த அருளை குறித்து நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரித்தே தீருவான். அருள்கொடைகளுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரணையை வைத்தே தீருவான். உலகத்தில் எத்தனையோ பேர் செல்வம் இல்லாமல், வசதி இல்லாமல், உடல்நிலை சரியில்லாமல் ஹஜ்ஜுக்கு உம்ராவிற்கு வர முடியாத நிலையில் இருக்கும் போது அல்லாஹ் ஏன் உன்னை தேர்ந்தெடுத்து இங்கே வர வைக்க வேண்டும்? உங்களை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் இங்கே வர வைத்ததற்குரிய காரணம் அல்லாஹ்விற்கு தெரியும். இந்த காரணத்தை குறித்து அல்லாஹ் விசாரிப்பான், உனக்கு ஏன் இந்த வாய்ப்பை கொடுத்தேன், இந்த வாய்ப்பை நீ எப்படி பயன்படுத்தினாய் என்பதை அல்லாஹ் விசாரித்தே தீருவான். என்ன அமல்களை செய்தாய், ஏன் இந்த அமல்களை செய்யவில்லை, நன்மைக்குரிய காரியங்கள் என்று உம்ராவிற்கு வந்தாயே, எந்த நன்மைக்குரிய காரியங்களை செய்தாய்? இந்தியாவில் வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கும் ஹரமில் வந்ததற்கு பிறகு வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லை என்றால் வணக்க வழிபாடுகளில் நஷ்டம் யாருக்குதான்? யாருக்குதான்? நமக்கு தான் நஷ்டம். இந்த பயணம் நஷ்டமாக யாருக்கு மாறிவிடும்? நமக்கு மாறிவிடும். நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய பயணமாக இந்த பயணத்தை நாம் ஆக்கிக் கொண்டிருக்க வேண்டும். இபாதத்துகளில் முன்னேறுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த வாய்ப்பாக இந்த பயணத்தை நாம் கருத வேண்டும். ஏதோ காசு இருந்தது, செல்வம் இருந்தது, உம்ராவிற்கு கிளம்பினோம், உம்ராவை முடித்தோம், அவ்வளவுதான், அடுத்து நம்ம மற்ற வேலைகள் இருக்கிறது, ஊருக்கான சாமான்களை வாங்க வேண்டியிருக்கிறது, ஊருக்காக பக்கத்து வீட்டில் அது சொல்லியிருக்கிறார்கள், என்னுடைய உறவினர் அதை சொல்லியிருக்கிறார் என்பதை தேடி தேடி சென்று வாங்குவதற்காக நாம் இங்கே மக்காவிற்கு வரவில்லை. இபாதத்தை மட்டும் நோக்கமாக கொண்டுதான் இந்த பயணம். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மூன்று பள்ளிகளை தவிர வேறு எங்கும் இபாதத்திற்காக பயணம் மேற்கொள்ள கூடாது. லா தஷுத்து ரிஹால் இல்லா மின் தலாஸ், அதில் ஒன்று மஸ்ஜிதுல் ஹராம். இப்ப இந்த பள்ளியில் அமர்ந்திருப்பது, இந்த பள்ளியுடைய எல்லையில் வாழ்வது இபாதத்திற்காக. அதில் குறிப்பாக பேணப்பட வேண்டிய இபாதத்தை தான் இங்கு நாம் பார்க்க இருக்கிறோம். நேற்றிலிருந்து இன்று வரை உங்களுக்கு ஒரு ஓய்வு காலம் கொடுக்கப்பட்டது, அவ்வளவுதான். உங்களை நான் சந்திக்கவில்லை, நீங்களும் என்னை பெரும்பான்மையாக சந்திக்கவில்லை. இனிமேல் அப்படியெல்லாம் இருக்காது இன்ஷா அல்லாஹ். இனிமேல் ஒவ்வொன்றும் கண்காணிக்கப்படும், கவனிக்கப்படும். நீங்கள் இபாதத் செய்யவில்லை என்றால் வழிகாட்டப்படும், செய்யுங்கள் என்று. அதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது. மூத்தவர்கள் இருக்கிறீர்கள், சின்னவர்களாக இருந்தால் கம்பை எடுத்து அடித்து இருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களில் ஏராளம் சொன்னார்கள், இங்கே செய்ய வேண்டிய இபாதத்துகள் என்னவெல்லாம். அதில் குறிப்பான இபாதா அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு, ஃபர்தான தொழுகைகளை மஸ்ஜிதுல் ஹராமில் நிறைவேற்றுவது. அதுவும் யாருக்கு பின்னால்? குர்ஆனை ஓதி திறம்பட கற்று உலகமெல்லாம் அவர்களுடைய நாவிலிருந்து ஓதக்கூடிய அந்த குர்ஆனுடைய வசனத்தை கேட்பதற்காக தங்களுடைய வீடுகளில் டிவி ஆன் செய்து வைத்து அவர்கள் எப்போது தொழுகை ஆரம்பிப்பார்கள், எப்போது குர்ஆனை கேட்போம் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் போது அதை நேரடியாக கேட்டு அவர்களுக்கு பின்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுவதற்கு, அதுவும் காபாவை முன்னோக்கி அல்லது காபாவை பார்த்து தொழுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாய்ப்பை கொடுத்தது மிகப்பெரிய அருள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, ஐயுல் அமலி அஃதல், அமல்களில் சிறந்தது எது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாது லி வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுதல். எப்போ தொழுதல்? அஸ்ஸலாது லி வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுதல். தும்ம ஐ அல் பிர்ருல் வாலிதீன், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தல். தும்ம ஐ அல் ஜிஹாது ஃபி ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுதல். அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதை விட, அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதை விட, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதை விட மேலான அமல் இது, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுதல். மஸ்ஜிதுல் ஹராமில் தொழுதல் என்ன நன்மை? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், ஸலாத்துன் ஃபி மஸ்ஜிதில் ஹராம் அஃதலு மின் மீஅத்தி அல்ஃபி ஸலா. ஒரு லட்ச நன்மைகளுக்குரியது ஸலாத்துன் ஃபி மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதில் ஹராமிலே தொழுவது ஒரு லட்ச நன்மைக்குரியது. ஃபர்தான தொழுகையை தொழுதால் மற்ற தொழுகைகளை தொழுவதை விட ஒரு லட்ச நன்மை அதிகமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தொழுகைக்கு கொடுக்கிறான். நேரம் தவறாமல் இக்காமத்திற்கு முன்னதாகவே பள்ளியில் ஆஜராகி ஃபர்தான தொழுகைகளை நிறைவேற்றுவது நம் மீது கடமையாக்கி நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நாம் அதை இந்த நேரங்களில் ஆக்கிக் கொள்ள வேண்டும், உறுதியெடுக்க வேண்டும். இக்காமத்திற்கு முன்னால் இமாம் சஃபில் எழுந்து நிற்பதற்கு முன்னால் நான் பள்ளிக்கு சென்று சஃபில் ஆஜராகி இருப்பேன் என்ற உறுதியை நாம் எடுக்க வேண்டும். நம்ம எப்படி இக்காமத்தை எப்போ சொல்லுவாங்கன்னு சொல்லி ரூம்ல கேட்டுட்டு இருந்து இறங்கி வந்து கீழே தொழுதல் மேல போயிடக்கூடாது. அதற்காக நாம் இங்கே வரவில்லை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவன் வீட்டிலிருந்து உது செய்து அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஒரு இல்லத்தை நோக்கி நடக்கிறான் ஃபர்தான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக, ஃபர்தான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக எப்போ நடப்பான் வீட்டிலிருந்து? தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகா? உது செய்து கொண்டு தொழுகைக்கு அவர்கள் ஆஜராகுவதற்கு முன்னதாகவே அவன் ஃபர்தான தொழுகையை தொழுவதற்காக முன்னே செல்கிறான். அவன் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு எட்டு அவனுடைய பாவத்தை போக்கும், அடுத்த எட்டு அவனுடைய அந்தஸ்தை அல்லாஹ்விடத்திலே உயர்த்தும். இது சாதாரண பள்ளிகளுக்கு செல்வது. இப்ப ஹரமில் செல்லும் போது அதுக்குடைய நன்மைகள் ஏராளமாக அல்லாஹ்வால் கொடுக்கப்படும். முஃமின்கள் யார்? வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன், தொழுகை அவர்கள் பாதுகாப்பார்கள். ஸல்லல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பள்ளியில் ஒருவரை இமாமாக நிறுத்திவிட்டு யாரெல்லாம் பள்ளிக்கு அழைக்கப்பட்ட பிறகு பள்ளியை நோக்கி வரவில்லையோ அவர்களுடைய வீடுகளை எல்லாம் நெருப்பால் எரிக்க என் மனம் நாடுகிறது என்று சொன்னார்கள். ஹரமில் இருந்து கொண்டே ஃபர்தான தொழுகைகளுக்கு பள்ளியில் சென்று ஹரமில் நுழைந்து தொழக்கூடிய வாய்ப்பை நாம் கொடுக்கவில்லை என்றால் அது யாருக்கு தான் நஷ்டம்? எமக்கு நஷ்டமாக மாறிவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹாஃபத அலைஹா, யார் தொழுகையை பாதுகாக்கிறாரோ கானத் லஹு நூரன் வ புர்ஹானன் வ நஜாத்தன் யௌமல் கியாமா, அது சாட்சியாக வெற்றியாக வெளிச்சமாக நாளை மறுமையில் வரும். யார் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ அவருக்கு அது வெளிச்சமாக உதவியாக வெற்றியாக வராது. நாளை மறுமையில் அவன் ஃபிரௌனுடன் காரூனுடன் உபை இப்னு கலஃப் போன்ற கொடிய முனாஃபிக்குகளோடு எழுப்பப்படுவான். தொழுகையை பாதுகாத்தல் என்றால் ஜமாஅத்துடைய நேரத்தை பாதுகாத்து தொழுதல், அதான் தொழுகையை பாதுகாத்தல். இமாம் ஜமாஅத்தை தவற விடாமல் தொழுதல் தான் தொழுகையை பாதுகாத்தல், அதுதான் வக்தில் தொழுதல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வாய்ப்பை கொடுப்பானாக. உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும், எம்முடைய பயணம் முடியும் வரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருளால் ஒரு ஃபர்தான தொழுகையையும் கூட தக்பீர் தஹ்ரீமா இல்லாமல் தொழக்கூடாது என்று. இமாம் தக்பீர் தஹ்ரீமா கெட்டியதோடு நானும் தக்பீர் தஹ்ரீமாவை கெட்ட வேண்டும் என்ற உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். இமாம் ருக்குவுக்கு போனதுக்கு அப்புறம் வேகமா போய் இணைந்து கொள்ளலாம் விஷயம் எல்லாம் இனிமேல் நம்ம இடத்திலே நடக்கக்கூடாது. இது ஒரு ஆரம்பம், இது எதுவரை தொடர வேண்டும்? மறுமை வரை, நம்முடைய மரணம் வரை தொடர வேண்டும். அதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தியதற்குரியதாக மாறும். முனாஃபிக்குகள் தான் இரண்டு வேடம் போடுவார்கள். ஹரமில் வந்தால் ஃபர்தை தொழுவார், உம்ராவை விட்டு வெளியே சென்று விட்டால் தொழுவ மாட்டார். அவர் யார்? முனாஃபிக்காக மாறிவிடுவார். முஸ்லீம் யார்? எல்லா நிலையிலும் ஒரே மாதிரி இருப்பான். வணக்க வழிபாட்டுடைய எண்ணிக்கை அதிகரிக்கலாம், ஆனால் கடமை மாறாது அவனிடத்தில். ஃபர்தான தொழுகைகளை சரியான முறையில் சரியான நேரத்தில் ஹரமில் சென்று தொழுக வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த வாய்ப்பு இந்த ஹரமுடைய எல்லையில் செய்யக்கூடிய இபாதா தவாஃப். தவாஃபுடைய வணக்க வழிபாடு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எமக்கு வழிகாட்டப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தாஃப பிஹாதல் பைத்தி உஸ்பூஅன், யானி ஏழு சுற்றுகள், ஒரு சுற்று ஏழு. யார் தவாஃபில் அல்லாஹ்வுடைய இல்லத்தை ஏழு முறை சுற்றி வருகிறாரோ கணக்கிட்டு, கானக இத்துக்கு ரக்பா, ஒரு அடிமையை விடுதலை செய்த கூலி அல்லாஹ் கொடுப்பான். தவாஃப் ஏழு சுற்றுகளை கொண்டது. யார் ஏழு சுற்றுகளை கணக்கிட்டு சுற்றுகிறாரோ அவருக்கு ஒரு அடிமையை விடுதலை செய்த கூலி அல்லாஹ் கொடுக்கிறான். அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் அவருடைய பாவத்தை போக்காமல் இன்னொரு எட்டு அல்லாஹ்விடத்திலே அந்தஸ்தை உயர்த்தாமல் இருப்பதில்லை. தவாஃபில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் பாவத்தை போக்கும், அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தை உயர்த்தும். ஏழு சுற்றுகளை கணக்கிட்டு சுற்றினால் அவருக்கு ஒரு அடிமையை விடுதலை செய்த கூலியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தவாஃபு ஹவுலல் பைத்தி மித்லுஸ் ஸலா. தவாஃபும் தொழுகையும் ஒன்றுதான். அல்லாஹுடைய இல்லத்தை சுற்றக்கூடிய தவாஃபும் தொழுகையும் ஒன்றுதான். இல்லா அன்னக்கும் தத்தகல்லமூன ஃபி, அதை அதில் என்ன வேறுபாடு நீங்கள் அதில் பேசலாம், ஆனால் தவாஃபில் பேசினாலும் ஃபலய தக்கல்லமன்ன இல்லா பிஹைர், நன்மையை தவிர எதையும் பேச வேண்டாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ மஸ்ஜிதுல் ஹராமில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த வாய்ப்பு தவாஃபை அதிகரித்தல், தவாஃபை செய்யக்கூடிய வாய்ப்பு. இருக்கும் போது தொழுவது அதிகம், அதிகமான தொழுகையை தொழுவது சிறந்ததா அல்ல தவாஃபை அதிகமாக செய்வது சிறந்ததா? ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா சொன்னார்கள், இரண்டிலும் கருத்து வேறுபாடு உண்டு. நஃபிலான தொழுகை மேலானதா, தவாஃப் மேலானதா என்பதில். ஆனால் தவாஃபை எங்குதான் செய்ய முடியும்? அல்லாஹுடைய இல்லமாகிய காபாவிற்கு முன்னால் தான் தவாஃபை செய்ய முடியும். தொழுகையை எங்கு வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலருக்கு சில நாட்கள் தங்குவதற்கு வாய்ப்பை கொடுத்தால் அவர் நஃபிலான தொழுகையை தொழுவதை விட தவாஃபை அதிகரிக்கட்டும் என்று சொன்னார்கள். மதீனாவில் சென்று கூட நீங்கள் நஃபிலான தொழுகையை அதிகமாக தொழுது கொள்ளலாம். ஆனால் மக்காவில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு வணக்க வழிபாடு மற்ற வணக்க வழிபாடுகளை விட தவாஃப் தான். இப்ப தவாஃபை அதிகப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். முதலாவதாக ஃபரதான தொழுகையை ஜமாஅத்தோடு தொழ வேண்டும், தவாஃபை அதிகரிக்க வேண்டும். நம்மில் ஒருவரும் ஒரு நாளைக்கு ஒரு தவாஃபையாவது கண்டிப்பாக செய்தாக வேண்டும். நாம் நம் மீது சொல்லிக் கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு தவாஃபையாவது குறைந்தபட்சம் ஒரு நாளை கடக்கக்கூடாது. எம்முடைய அந்த நாளில் தவாஃபை நாம் முடிக்காமல் இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? சிரமமான காரியமா? இன்ஷா அல்லாஹ். மூன்றாவது, நஃபிலான வணக்கங்களை பேணி பாதுகாத்தல். நஃபிலான வணக்கங்களில் மேலான வணக்க வழிபாடு தொழுகையுடைய முன்பின் சுன்னாக்களை பேணி பாதுகாத்தல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் ஒரு நாளைக்கு 12 ரக்அத் சுன்னத்தான தொழுகையை தொழுவாரோ பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை அமைக்கிறார். ஒரு நாளைக்கு ஒரு வீடு, சுப்ஹானல்லாஹ். நம்ம துபாயில அல்லது பல நாடுகளில் கஷ்டப்பட்டு வாழ்க்கை ஃபுல்லே ஒரு வீடு தான் கட்ட முடியும். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு வீட்டை கட்டிடலாம் எங்க? நம்முடைய நிரந்தரமான பூமியில 12 ரக்அத்துகள் ஒரு நாளைக்கு தொழுதால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு வீட்டை அமைக்கிறான். புனிய லஹு பிஹின்ன பைத்துன் ஃபில் ஜன்னா. அந்த 12 ரக்அத்துகள் என்ன? ஃபஜ்ருக்கு முன்னாடி 2 ரக்அத், ஃபஜ்ருக்கு முன்னாடி 2 ரக்அத், அது மிக முக்கியமான சுன்னா. ரசூலுல்லாஹ் பயணத்தில் இருந்தால் கூட அந்த சுன்னாவை விட மாட்டார்கள். பயணத்தில் சுன்னாக்களை தொழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனால் பயணத்தில் இருந்தால் கூட ரசூலுல்லாஹ் விடாமல் தொழுவார்கள் ஃபஜ்ருடைய சுன்னாவை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஜ்ருடைய 2 ரக்அத் خير من الدنيا ما فيها, துன்யாவில் இருப்பதை விடவெல்லாம் சிறந்தது. துன்யாவையும் அது உள்ளடக்கி இருப்பதை விடவெல்லாம் சிறந்தது. இதுவெல்லாம் ஒருவருக்கு கிடைத்தாலும் அதை விட மேலானது 2 ரக்அத் அவன் சுன்னத்துல போதும். ஃபஜ்ருக்கு முன்னால் உள்ள சுன்னா, துஹருக்கு முன்னாடி 4, பின்னாடி 2, மக்ரிபுக்கு பின்னாடி 2, இஷாவுக்கு பின்னாடி 2, 12 ரக்அத். இந்த 12 ரக்அத்துகளை பேணி பாதுகாத்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை பாதுகாத்ததாக ஆறும். ஃபரதான தொழுகை, தவாஃப், நஃபிலான வணக்க வழிபாடு. அந்த நஃபிலான வணக்க வழிபாட்டிலும் ஃபரதான தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்தது கியாமுல்லைல், இரவுடைய தொழுகை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் நமக்கு கொடுத்த வாய்ப்பு அதற்கென்று ஒரு அதான், அது சுன்னாதான், மற்ற ஊர்களில் அது கிடையாது. ஆனால் அதற்கென்று ஒரு அதான் சொல்லப்பட்டு நினைவு காட்டப்படுகிறது. அந்த வக்து வந்துவிட்டது, தொழுகைக்காக அதற்கு தயாராகுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நாளும் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். மூன்றாவது இரவுடைய ஆரம்பத்தில் இறங்கி வந்து சொல்கிறான், என்னை அழைப்பவர்கள் யார், அவர்களுடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன். என்னிடத்தில் உதவி தேடுபவர்கள் யார், அவர்களுடைய உதவியை நிறைவேற்றுகிறேன். மன்னிப்பை கேட்பவர்கள் யார், அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன். எதுவரை அல்லாஹ் கூறிக்கொண்டே இருப்பான்? ஃபஜ்ருடைய வக்து ஆரம்பமாகும் வரை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறங்கி வந்து அழைத்துக் கொண்டிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சலாமை பரப்புங்கள், ஏழைகளுக்கு உணவளியுங்கள், உறவுகளை சேர்த்து வாழுங்கள், மக்கள் உறங்கும் போது நின்று தொழுங்கள், சொர்க்கத்திற்கு எளிதாக நுழைவீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஃதலுஸ் ஸலாத்தி பஅதல் ஃபரீதா ஸலாத்துல் லைல், ஃபர்தான தொழுகைக்கு பிறகு மிகச்சிறந்த தொழுகை கியாமுல் லைலுடைய தொழுகை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அலைக்கும் பிக்யாமில் லைல், கியாமுல் லைலுடைய தொழுகையை நிறைவேற்றுங்கள். ஃபஇன்னஹு தப்புஸ் ஸாலிஹீன கப்லகும், உங்களுக்கு முன் சென்ற நல்லவர்களுடைய வணக்க வழிபாடு அது. ஒரு மனிதன் தன்னை நல்ல முஃமினாக கருத முடியாது அவன் கியாமுல் லைலை தொழாதவரை. இன்னைக்கு தாயிகளை தொழுறதில்லை, கியாமுல் லைலை தொழாதவரை அவன் தன்னை நல்ல முஃமினாக கருத வாய்ப்பே கிடையாது. ஒரு முஃமினுடைய வணக்க வழிபாடு, சாலிஹீனான மக்களுடைய வணக்க வழிபாடு கியாமுல் லைல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் வஹுவ குர்பத்துன் இலா ரப்பிக்கும், அல்லாஹ்விடத்தில் உங்களை நெருக்கமாக்கும், உங்களுடைய பாவங்களை மன்னிக்கும், உங்களை பாவங்களிலிருந்து அது தடுக்கும் என்று சொன்னார்கள். கியாமுல் லைலை தொழுபவன் பாவம் செய்பவனாக இருக்க மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், முஃமின்கள் யார் காணும் கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜவுன், இரவில் குறைவாகத்தான் அவர்கள் உறங்குவார்கள். வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரத்தில் பாவம் மன்னிப்பை தேடிக் கொண்டிருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னார்கள் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, யா அப்துல்லா லா தகுன் மித்ல ஃபுலான், இந்த மனிதரை போன்று இருக்காதே. யார் அவன்? கான யகூமுல் லைல் ஃபதரக கியாமுல் லைல், இரவில் எழுகிறான் ஆனால் கியாமுல் லைலை தொழுவதில்லை. அவன் இரவில் எழுவதற்கு வாய்ப்பை கொடுக்கிறான் ஆனால் கியாமுல் லைலை தொழவில்லை. இவரை போன்று இருக்காது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரபித்தோருக்கு சொன்னார்கள். கியாமுல் லைலுடைய வணக்க வழிபாடு நேசர்கள், அல்லாஹ்வுடைய இறை நேசர்களுடைய வணக்க வழிபாடு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த புனித பூமியில் அதை நாம் முடிந்த அளவு இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்ற வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, ஐந்து வக்திற்கும் ஜனாசா தொழுகை நிறைவேற்றுவது. ஜனாசா தொழுகை ஐந்து வக்திற்கு பிறகும் இந்த ஹரமில் தொழப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் சொல்றேம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க, மன் ஷஹித் அல் ஜனாசா ஹத்தா யுஸல்லி ஃபலஹு கிராத், யார் ஒருவர் ஜனாசாவில் கலந்து கொண்டு தொழுகை நிறைவேற்றுகிறாரோ, தொழும் வரை அதோடு இருக்கிறாரோ, அவருக்கு கீராத்துடைய நன்மை கிடைக்கிறது. கீராத்துடைய நன்மை என்றால் உஹது மலையளவு உள்ள நன்மை. உஹது மலையளவு உள்ள நன்மை ஒரு ஜனாசா தொழுகைக்கு கிடைக்கிறது. ஆண்களும் பெண்களும் ஜனாசா தொழுகை தொழலாம், தவறில்லை. ஆண்களும் பெண்களும் ஜனாசா தொழுகை தொழலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவை ஐந்து வக்திலும் நிறைவேற்றுவதற்கு, ஐந்து வக்திற்கும் மரணத்தை நினைவுபடுத்துவதற்கு ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதன் மூலமாக எமக்கு தருகிறான். அதற்கு பிறகு உள்ள ஒரு வாய்ப்பு ஜம்சம் நீரை அருந்துவது. ஜம்சம் நீர் அல்லாஹுவால் பறக்க செய்யப்பட்ட நீர், அதில் பசிக்கு உணவு இருக்கிறது, நோய்க்கு மருந்து இருக்கிறது. எதை நினைத்து ஜம்சமை கொடுக்கிறாரோ, மாஷுரி பிலகு, எதை நினைத்து கொடுக்கிறாரோ அது அவருக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இருப்பது கொஞ்ச நாட்கள். அதில் இந்த நீரை, பூமியிலிருந்து எடுக்கப்படக்கூடிய மற்ற நீர்களை அருந்துவதை விட ஜம்சமை எடுத்து அருந்துங்கள். வேறு எந்த நீரையும் அருந்த மாட்டேன் இந்த ஏழு நாளைக்கு ஜம்சமை தவிர என்று முடிவெடுங்கள். அதற்காக பாட்டிலை வாங்கியோ அல்லது விற்கக்கூடிய பைக்களை வாங்கியோ அதில் நிரப்பி எப்போதும் ஜம்சம் நீரை குடித்து பழகுங்கள். இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை ஓதுங்கள். குர்ஆன் இறக்கப்பட்ட ஊர், எந்த ஊரில் குர்ஆனுடைய வசனம் ஆரம்பமானதோ அங்கிருந்து குர்ஆனை ஓதுவதை நாம் ஆரம்பிக்கவில்லை என்றால் அதைவிட நஷ்டம் எமக்கு எதுவும் இருக்க முடியாது. காலை மாலை ஓதக்கூடிய துஆக்களை ஓதுவது, இரவுடைய நேரத்தில் துஆக்களை ஓதி உறங்குவது, இதுவெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்ட சுன்னாவாகும். இன்ஷா அல்லாஹ் நாம் செய்ய வேண்டிய இன்றைய உலகிலிருந்து நாம் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளில் மிக முக்கியமானது ஃபரதான வணக்க வழிபாடுகளை மஸ்ஜிதுல் ஹராமில் நுழைந்து தொழுதல். கீழே இறங்கி தொழுதாலும் மஸ்ஜிதுல் ஹராம் தான், ஆனால் அது ஒரு கண்ணியமாக இருக்காது. அது ஒரு கேளியாக, நாம் ஏதோ பொடுபோக்காக செய்யக்கூடிய வணக்க வழிபாடாக அது மாறிவிடும். மஸ்ஜிதுல் ஹராமில் தொழுதல் என்றால் தொழுகை ஆரம்பிப்பதற்கு முன்னால், அதான் சொல்வதற்கு முன்னால் தொழுகைக்கு தயாராகி, அதற்கு முன்னதாகவே பள்ளிக்கு சென்று தொழுகையை எதிர்பார்த்து, அதான் சொன்னவுடன் சுன்னத்தான தொழுகை நிறைவேற்றி, அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து ஃபரதான தொழுகை நிறைவேற்றி, அதற்கு பிறகு சுன்னாவுடைய தொழுகை நிறைவேற்றி ஒவ்வொரு வக்திற்கும் திரும்பி வருவதுதான் சிறந்ததாக ஆகும். அதுதான் கண்ணியமாக இந்த ஹரமுடைய பூமியில் நாம் வாழ்வதற்குரிய கண்ணியத்தை நாம் கொடுத்ததாக மாறும். எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் நன்மைகளை உயர்த்தும், அந்தஸ்தை உயர்த்தும், பாவங்களை அழிக்கும். தவாஃப் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு தடவையாவது தவாஃபை நிறைவேற்ற வேண்டும். தஹஜ்ஜத் கியாமுல்லைல் ஒரு நாளைக்கு கியாமுல்லைலை குறைந்தபட்சம் இரண்டு ரக்காத் தொழுங்கள் போதும், இரண்டு ரக்காத் தொழுங்கள், ரொம்ப சிரமப்பட வேண்டாம். முடிந்தவர்கள் எட்டையும் முழுமைப்படுத்துங்கள், ஆனால் இரண்டு ரக்காத் தொழாமல் அந்த நாளில் என்னுடைய உறக்கம் இருக்காது என்று முடிவெடுங்கள். அல்லது உங்களுக்கு அசதியாக இருக்கிறது, கால் இரவில் கடைசி வரை எழுந்து தொழ முடியாது, ஃபஜ்ருடைய நேரத்தில் தான் விழிப்பு வரக்கூடிய வழக்கம் இருக்கிறது என்றால், முடியாத பட்சத்தில் இஷாவிற்கு பிறகு இஷாவிற்கு பிறகாவது தொழுது விட்டு தூங்குங்கள். அது முடியாத பட்சத்தில் இழ முடியாதவர்களுக்கு, வயதானவர்களுக்கு கியாமுல்லைலை இழ முடியாது என்றால், இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு கடைசி தொழுகையாக கியாமுல்லைலை ஆக்கிவிட்டு தூங்குங்கள். அதுவும் அதனுடைய நன்மையை எமக்கு தரும். ஆனால் அது சிறந்ததல்ல, யாருக்கு முடியாதோ அது அவருக்கு சிறந்ததாக இருக்கும். குர்ஆனை ஓதுவது, குறைந்தபட்சம் ஒரு ஜுசுவையாவது ஒரு நாளில் ஓதுங்கள். இபாதத்துக்காக தானே வந்திருக்கும். இந்த இப்படி வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்தது எதற்காக? நல்ல நிம்மதியா தூங்குறதுக்கு இல்லையே, எதுக்காக வந்திருக்கும்? இபாதத்துக்காக. அந்த இபாதத்தில் நமக்கு வரக்கூடிய ஓய்வுகளை கழிப்பதற்காகத்தான் இந்த வசதிகள். இந்த வசதிகள் எல்லாம் அதற்கு சாதகமாக நாம் ஆக்கி இபாதத்தை குறைத்து விடக்கூடாது இன்ஷா அல்லாஹ். சரியா? ஒரு தவாஃப், ஒரு ஜுசு குர்ஆன், ஜனாசா தொழுகைகளை முழுமையாக நிறைவேற்றுதல் ஐந்து வக்திற்கு பிறகும், அதற்கு பிறகு சுன்னாவான தொழுகைகளாகிய 12 ரக்அத்துகள் நிறைவேற்றுதல், காலை மாலை ஓதக்கூடிய துஆக்கள், அதற்கு தான் ஹிஸ்னுல் முஸ்லிம் கிதாப் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல காலை மாலை ஓதக்கூடிய துஆக்கள் என்று தனி பட்டியலே இருக்கும். அதை ஓதுங்கள். அரபியில் ஓத முடியவில்லை என்றால் தமிழில் வாசியுங்கள். அந்த துஆக்களை ஒருவர் ஓதினாலே அன்றைய தினம் பாவம் செய்ய மாட்டார். அதில் வரக்கூடிய வாசகங்களை அவர் படித்தாலே உள்ளத்தால் பாவம் செய்ய அவருக்கு மனது வராது. காலை மாலை ஓதக்கூடிய துஆக்கள், இரவில் ஓதக்கூடிய துஆக்கள், இரவில் உது செய்துவிட்டு ஆயத்தில் குருசி ஓதி சுன்னாவான முறையில் வலதுகரம் திரும்பி வலது கணத்தில் கையை வைத்து உறங்குதல், இது போன்ற சுன்னாக்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு செயல்படுத்துங்கள். இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாக இதை கருதி இங்கிருந்து உங்களுடைய வாழ்வை மாற்றுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை மரணம் வரை நீட்டி தருவான் இன்ஷா அல்லாஹ். ஹைர் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அகூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா?
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்திருந்தீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
2: உலகமெங்கும் உங்கள் முதல்தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்றே முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanuli.com
3: முஸ்லிம் வானொலி.
4: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
5: எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எது நடந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிருங்க, யா அல்லாஹ் நானே உனக்கு சொந்தம், உன் பால் திருப்ப வர இருக்கிறேன். என்ன அர்த்தம் அதுக்கு? யா அல்லாஹ் எனக்கே எக்ஸ்பயர்ட் டேட் இருந்தா என் வீட்டுக்கு எக்ஸ்பயர்ட் டேட் இருக்காதா? யா அல்லாஹ் எனக்கே எக்ஸ்பயர்ட் டேட் இருந்தா என்னுடைய போனுக்கு எக்ஸ்பயர்ட் டேட் இருக்காதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதிரி அடிக்கடி சிந்திக்க பாருங்க. நான் போயிருவேன் இந்த உலகத்தை விட்டு, நான் இந்த உலகத்தை விட்டு போற நாள் நெருங்குது. இப்படி நினைத்தால் உங்களை விட்டு எந்த சொத்து போனாலும் அது பாரமா இருக்காது. உளவியலாளர்கள் சொல்றாங்க, நிஜமாக கவலை என்பது மன பிரம்ம. கவலை என்று உருவாகிறது மனசுல. இந்த மனசாலே இது இல்லாமல் ஆக்கலாம். உதாரணத்துக்கு சொல்றேன் கேளுங்க. நான் இதுக்கு முன்னாடி ஐபிஎம்லயும் சொன்னேன், ஒரு கவுன்சிலிங், ஒரு மோயிரம் காணல ரிங் காணலன்னு ஒரு ஆள் வந்தா அவங்களுக்கு எப்படி நாங்க கவுன்சிலிங் பண்ணுவோம் தெரியுமா? ரிங் எடுத்து காணலையா அளந்துட்டு வர்றாங்க. அவங்களுக்கு சொல்லுவோம், அப்படியா? கொஞ்சம் போய் தேடி பாருங்க. பல கவுன்சிலிங் மெத்தட் இருக்கு, அதுல ஒரு மெத்தட் தான். வீட்டுல போய் தேடி பாருங்க, ரிங் இருக்குமே அல்மாரில. அவர் ஹஸ்பண்ட் சொல்லிடுவோம், அவங்க ரிங் காணல தானே, அவங்க அதே மாதிரி காப்பையும் எடுத்துருங்க, காப்பையும் உள்ள ஒளிச்சு வச்சிருங்க, அவங்களை குணப்படுத்துறதுக்கு நாங்க அதை செய்யறோம்னு சொல்லுவோம். அவர் காப்பையும் ஒளிச்சு வச்சிருவாரா? போற பொம்பளை என்ன ஆயிருவா? போய் தேடி தேடி தேடி பார்த்து வந்ததை விட ஒப்பாரி வச்சுட்டு வருவா. நான் வந்தது உங்கள்ட்ட மோயிரம் காணலன்னு தான், இப்ப காப்பும் சேர்ந்து காணல. அப்புறம் அந்த கொஞ்ச நேரத்துக்கு அவருக்கு இது பண்ணி, வாங்க எல்லாரும் போய் தேடி காப்பு தேடுவோம், அந்த ஒளிச்சு வச்ச இடத்துல இருந்து காப்பை வச்சு தேடினு வைங்க. அந்த பொம்புளைக்கு கவலை மறந்துடும், காப்பை கண்ட உடனே அம்மாடி காப்பு கிடைச்சிட்டு அந்த மோயிரம் போனா போட்டும், அது 7000 தானே, அது 10000 மோயிரம் தானே, இது வந்து 2 பவுன் காப்பு 1,00,000 அப்படின்னு மனச ஆறுதல் அடைஞ்சிரு. இது மனித இயல்பு. இப்ப உங்கள ஒரு ஆளுக்கு நோய், நோய் இருந்தா இப்ப நான் சொல்றேன், இந்த நோய் வந்து உங்களுக்கு மட்டும் இருந்தா நீங்க கவலைப்படுவீங்க. புத்தளத்துல பாதி பேருக்கு நோய், இதே நோய் என்ன செய்வீங்க, அவங்களுக்குமா அறுத்துட்டு பரவாயில்ல, நோய் பரவாயில்ல, காய்ச்சலே உங்களுக்கு பரவாயில்ல போயிருந்த, அவங்களுக்கு இருக்குது இவங்களுக்கு இருக்குது, எனக்கு மட்டும்தான் நினைச்சா அந்த பிரச்சனை வரும். நம்பர் 1, எப்ப எனக்கு மட்டும் நினைச்சிடாதீங்க. நான் அதுதான் ஆரம்பத்தில் போட்ட பேஸ்மென்ட், பணக்காரனுக்கும் பிரச்சனை, ஏழைக்கும் பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை, எனக்கு மட்டும் நினைச்சுங்கடா அதுதான் நிம்மதியை கிடைக்கும். 2வது வந்து எப்பயுமே மனப்பிரமம் தான். 5 கோடி உங்க கையில தர்றேன்னு வைங்க, இதை விட நீங்க எப்ப சந்தோஷப்படுவீங்க தெரியுமா, 5 கோடி உங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை சொல்லுவாங்களே ஒரு மாசத்துக்கு முன்னாடி, எப்ப 5 கோடி கிடைக்க போகுது, அப்ப சந்தோஷப்படுற அளவு கூட 5 கோடி கிடைச்ச பிறகு சந்தோஷப்பட மாட்டீங்க. 5 கோடி கையில வச்ச பிறகு கணக்கு, ஆகா பேத்தி பேரனுக்கு எல்லாம் கொடுக்க போல எல்லாம் போயிருமே, போதாம் போயிருமே, 5 கோடி கையில வந்தா கவலை வரும், 5 கோடி கிடைக்கும் கேட்பீங்களே அப்ப சந்தோஷம் வரும். உளவியலாளர்கள் சொல்றாங்க, நம்பிக்கையில தான் சந்தோஷமும் கவலையும் இருக்கு. இந்த பாயிண்ட நான் விவரமா ஒரு அவருக்கு சரி விளக்கணும், ஆனா 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது சைக்காலஜிக்கல் பாயிண்ட். நம்பிக்கையில தான் சந்தோஷம் இருக்குது. இப்படி சொல்றேனே, இந்த ஊர்ல இருந்து ஒரு ஆள் உம்ரா போறாங்க, உம்ரா போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க மூஞ்சி கொஞ்சம் பாருங்க பாப்போம், சிரிச்சுட்டே இருப்பாங்க, மக்காவில் வெயிலோ தெரியாது, நிறைய சனமோ தெரியாது, நான் உம்ரா போறேன் அப்படின்னு அடிக்கடி மக்காவை நினைப்பாங்க. உடம்பு வேணுமானா புத்தளத்தில் இருக்கலாம், மனசு மக்காவில் இருக்கும். சில பேர் வெளிநாட்டுக்கு போற நேரம், அந்த சுற்றுலா போற நேரம் அதையும் நினைப்பாங்க. இப்ப என்ன ஆகுது, அவங்க மனசு அங்க போய் இறங்கி அந்த கிரியை முடிச்ச பிறகு அது முடிஞ்சிடும். நினைச்சிட்டு இருக்கிற அளவுக்கு சந்தோஷம் கூட சில நேரம் அடைகிற நேரம் இருக்காது. என்ன போய் இறங்கின போற 5 மணித்தியாலம் பிரயாணம், மதீனாக்கு போனா இடுப்பே வலிக்கும், இவ்வளவு பிரயாண களைப்பா கஷ்டமா, அந்த நினைச்ச அளவு கூட சில நேரம் இருக்காது. மனித வாழ்க்கையில நம்பிக்கையில தான் சந்தோஷம் இருக்கு. எப்ப நினைங்க, நான் நல்லா வாழுவேன், என்னை அல்லாஹ் விடமாட்டான், என் பிள்ளைகளை நல்லா வைப்பான், பிள்ளை ஏதாவது நடந்தா கூட நல்லதே நினைங்க. இது இது வந்து அதுக்குதான். இப்ப எங்களுக்கு எல்லாம் ஏதாவது நடந்தா இருக்க வந்தா அல்ல பெருசா தர போறான் போல நான் மசூரால சொல்லுவேன், அமைப்புல ஏதாவது பிரச்சனை வந்தா நான் மசூரால அப்படியே சொல்லுவேன், அல்ல இருக்கிறான் பெருசா தர போறான் போல, கண் கூட தந்திருக்கிறான். போன 2013 ஒரு மிட்ல கட்டுமையான ஒரு பிரச்சனை, கட்டுமையான ஒரு சிக்கல், நான் மசூரா சபையை கூப்பிட்டு அல்ல எங்களுக்கு வந்து ஏதோ பெருசா தர போறான் போலன்ற, ஆனால் 2013 லாஸ்ட் ஆக போக்கல இவ்வளவு காலம் இல்லாத ஒன்றே அல்லாஹ் தந்துட்டான், அவ்வளவு பெருசா தந்துட்டான். அதனால சொல்றேன், கொடுப்பா எடுப்பான் தருமா விடுவா, இதா ஏதோ நடக்குதா கவலைப்படுறேன், தர போறான் மாஷா அல்லாஹ், ஒன்றுமே இல்லாம போச்சு, கிடைக்க போத நம்புங்க, ஸ்ட்ராங் அனுப்பிங்க, நீங்க ஹெல்த்தி அனுப்பிங்க. அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அடிப்படையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிற கேள்வி பதிலுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறதுனால 10 நிமிஷம் தரலாம் கேள்வி பதிலுக்கு, அதுக்கு மேல நேரம் இல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசியா ஒன்று சொல்றேன், சைக்காலஜிக்கல் பாயிண்ட்ஸ் எனக்கு நிறைய விவரமா சொல்ல முடியல, ஏன்னா இந்த பாயிண்ட பொறுத்தல அவசரமா ஒவ்வொன்றா சொல்ல இயலாது, இது ஒவ்வொன்றா விவரமா பேச வேண்டியது. ஏன்னா முதல் நான் வச்ச பாயிண்ட் 1 மணித்தியாலத்துக்கு மட்டும் நான் உங்களுக்கு புரிய வைத்தது என்னண்டா, உலகத்தில் உங்களுக்கு மட்டும் இல்லை பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை. இந்த பிரச்சனை நேரம் அல்லாஹ் என்னோட இருக்கிறான்னு நீங்க நம்பினால், அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்று நம்பினால் உதவியும் வரும், உங்களுக்கு எதுவும் நடக்காது. ஏன்னா மனசுதான் பயப்படுவது, மனசுதான் கவலைப்படுகிறது, அதே மனசுல நம்பிக்கையை விட்டு பாருங்க, அல்லாஹ் தர போறான், நான் நல்லா வாழ போறேன், அல்லாஹ் மறுமையில் இப்படி பாக்கியம் வச்சிருக்கிறான்டா, அது கவலையே இல்லாம போயிரும், சந்தோஷமாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கக்கிழமை நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த கடைசி திங்கக்கிழமை, இன்னொரு திங்கக்கிழமை இந்த உலகத்தை ரசூலுல்லாஹ் சந்திக்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் திரைச்சீலை அகற்றி பார்த்து பார்க்கிறார். மக்கள் எல்லாம் பள்ளிவாசலில் சுபகுத்தொழுகைக்காக வந்திருக்கிறார்கள். ரசூலுல்லா ஒரு புன்புருவல் பூகிறார். ஏனென்று சொன்னால், தான் வருகிற நேரத்தில் இந்த உலகத்துக்கு நபியாக அனுப்பப்படுகிற நேரத்தில் தொழுபவர்கள் யார் என்று தேடக்கூடிய அளவுக்கு இருந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய பெரும் புரட்சி மிக்க பிரச்சாரத்தில் அல்லாஹ் வைத்த பரக்கத்தின் காரணமாக ஏராளமானவர்கள் அந்த அதிகாலை பொழுதில் அவர்கள் தூங்காமல் அல்லாஹ்வுடைய சன்னி அந்த ஆலயத்துக்கு வந்து இருக்கிறார்கள். தொழுகை நடத்தப்படுகிறது. அபூபக்கர் சித்திக் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி வருகிறார். ரசூலுல்லாஹ் கையால் சைக்கினை பண்ணி, இல்லை எனக்கு தொழுகைக்கு வருகிற அளவுக்கு சக்தி இல்லை என்று சிரித்து விட்டு கையால் சைக்கினை பண்ணி விட்டு வந்தார்கள். அந்த நாள் காலையிலே ரசூலுல்லாஹ் பல சந்திப்பு நடத்துவார்கள். அதில் ஒரு சந்திப்பு ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் திங்கட்கிழமை சுபஹுக்கு பிறகு லுஹருக்கு முன்னாடி ஒரு நேரத்தில் ரசூலுல்லாவை கடைசியான சந்திப்புக்கு வருவார்கள். ஆயிஷா அம்மா அவர்கள் பக்கத்தில் இருக்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஆயிஷா கொஞ்சம் போங்கள் என்றுவார்கள். ஆயிஷா நாயகி தூரம் இருக்க ஃபாத்திமா நாயகி ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஈரக்குலை என்று சொன்ன தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா பேசுவார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அழுகிறார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா மறுபடி சிரிக்கிறார்கள். வெளியே போகிற நேரம் ஆயிஷா அம்மா கேட்டார்கள், என்ன ஃபாத்திமா சிரித்தீர்கள் அழுதீர்கள், ஒன்றுமே புரியவில்லையே. அந்த நேரத்தில் ஆயிஷா அம்மாவுக்கு ஃபாத்திமா நாய் ஒன்றும் சொல்லவில்லை. ரசூலுல்லாஹ் வஃபாத்தானதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசா வஃபாத்தானதுக்கு பிறகு ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஆயிஷா நாய் சொல்லுவார்கள், என் தகப்பனார் எனக்கு சொன்னார், ஃபாத்திமா வளமைக்கு மாற்றமாக ஜிப்ரீல் இரண்டு தடவை வந்து விட்டார், இந்த உலகத்தை விட்டு நான் போய் விடுவேன் ஃபாத்திமா என்று எனக்கு நினைக்கிறது என்று சொல்லுகிற நேரம் தாங்க முடியாமல் அழுதேன். பிறகு நீதான் சொர்க்கத்திலே ராணி என்று சொன்னார்கள். எனக்கு பிறகு நீதான் என் பக்கத்திலே முதல் முதலாக வருவாய் என்று சொன்னார்கள். அதை நினைத்து சிரித்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தை சொன்னார், ஃபாத்திமா கவலைப்படாதே, இன்றைக்கு பிறகு உன்னுடைய தகப்பனுக்கு எந்த வருத்தமும் இல்லை ஃபாத்திமா. அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக வருத்தனைப்பட்டார். இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்துக்கு ஒரு சக்கராத் உண்டு, மௌத்துக்கு ஒரு வேதனை உண்டு. ஃபாத்திமா நாயகி பார்க்கிறார், என்னுடைய தகப்பனார் இப்படி பாடுபடுகிறார், வேதனைப்படுகிறார், இவ்வளவெல்லாம் வேதனைப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், ஃபாத்திமா இதற்கு பிறகு உன்னுடைய தகப்பனாருக்கு எந்த வருத்தமும் இல்லை. சில ரிவாயத்தில் இந்த நாளைக்கு பிறகு உன்னுடைய தகப்பனாருக்கு எந்த வருத்தமும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொல்ல வந்தார்கள், இன்றையோடு நான் இந்த உலகத்தை விட்டு போக போகிறேன், ரஹ்மான் என்னை கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, லுஹருக்கு நெருங்க பார்க்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாள் லுஹரில் இந்த உலகத்தில் இருக்கவில்லை. அந்த சுபஹுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு தொழுகை இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க வந்தவர்கள் போய்விட்டார்கள். ஆயிஷா அம்மா வீட்டில் இருக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாள், என்னுடைய கழுத்துக்கு கீழ் என் மார்பு பகுதியில் ரசூலுல்லாஹ்வுடைய தலை கணக்க பார்க்கிறது. என் சகோதரன் அப்துர் ரஹ்மான் வருகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய விரல் மேலே நோக்கி இருந்தது, கூரையை நோக்கி வானத்தை நோக்கி அப்படி இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் வாயை கொப்பளித்து விட்டார்கள். அந்த மிஸ்வாக் குச்சியினால் கொப்பளித்துக் கொண்டிருக்கிற நேரம் விரல் இப்படியே இருந்தது. நான் ரசூலுல்லாவை பார்த்தேன், ரசூலுல்லா என்னுடைய மார்பிலே அப்படி தலை சாத்திருந்தார்கள். என் களத்துக்கு கீழே தான் ரசூலுல்லா இருந்தார்கள். வர வர பாரமாக கொண்டிருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் மேலே கண்கள் மேலே சென்று கொண்டிருந்தது, கையும் விரலும் கண்ணும் மேலே குத்தி கொண்டிருந்தது. ரசூலுல்லா ஒரு வார்த்தை சொல்வதை நான் கேட்டேன், அல்லாஹுமஃபிர்லி, அல்லாஹுமஃபிர்லி, அல்லாஹுமஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ். இந்த உலகத்தில் பாவம் மன்னிக்கப்பட்ட இறை தூதர் அவர்கள் தன்னுடைய கடைசி பயணம் மேற்கொள்கிறார். இந்த உலக மக்களுக்கெல்லாம் நன்மை புரிந்த இறை தூதர் அவர்கள் என்ன வார்த்தை சொல்லுகிறார்கள் தெரியுமா? ஆயிஷா அம்மா அவர்கள் காதை வைத்து கேட்கிறார்கள், அல்லாஹுமஃபிர்லி, நானும் நீங்களும் ஆயிரத்துக்கு பல்லாயிரம் மடங்கு கேட்க வேண்டும் யா அல்லாஹ், எங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். கேட்பது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார். மூணு தடவை கேட்டார்கள், அல்லாஹுமஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, மன்னிப்பதற்கு என்ன யா ரசூலுல்லாஹ், நீங்கள் என்ன செய்தீர்கள் யா அல்லாஹ், உயர்வானவர்களோடு என்னை சேர்த்து விடு யா அல்லாஹ், உயர்வானவர்களோடு என்னை சேர்த்து விடு யா அல்லாஹ், இந்த உலகத்திலே உயர்வானவர்களோடு என்னை சேர்த்து விடு, அல்லாஹுமஃபிர்லி. ஆயிஷா அம்மா சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய விரல் மடிந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய விரல் மடிந்தது, அந்த கண் அப்படியே நிலையாக குத்தியது. ரசூலுல்லாஹ் எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மௌனமாகி விட்டார்கள். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆனால் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தாங்க முடியவில்லை. அந்த சமுதாயம் இந்த வேதனை எப்படி தாங்கிருக்கும்? திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை ராத்திரி அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒவ்வொருவரும் வந்து ஜனாசா தொழுவிக்கிறார்கள். நபிமார்கள் எங்கே மரணித்தார்களோ அங்கே அடக்கம் செய்யப்பட வேண்டும். நபிமார்களுடைய உடல் இந்த மண் சாப்பிடாது. புதன்கிழமை ராத்திரி ஆயிஷா அம்மா சொல்லுகிறார்கள், நான் வீட்டில் இருக்கிறேன், வால் சத்தம் கேட்கிறது, சவாலால் மண்ணை தோண்டுகிறார்கள். நான் நினைக்கிறேன் ரசூலுல்லாவை மண்ணுக்குள் வைக்கிறார்கள். திரும்பி வந்தார்கள், நடுநிசி எனக்கு போக கிடைக்கவில்லை, போக முடியல, ரசூலுல்லாவை அடக்கம் செய்து விட்டு வந்தார்கள். நான் கேட்டேன், எப்படி அப்பா உங்கள் கைகளால் எடுத்து மண்ணை அவர் தலையில் போட முடிந்தது? அவர் எப்படி உங்களுக்கு புதைக்க முடிந்தது? இந்த உம்மத்திலே இந்த மகா பெரும் வேதனையான இந்த சம்பவத்தை இன்றைக்கும் எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அவர்கள் அவர் அந்த கவலையை சப்பி உழுங்கினார், அந்த பயத்தை சப்பி உழுங்கினார். எல்லோரும் சொன்னார்கள், உமர் பின் கத்தாப் அவர்கள் சொன்னார்கள், யாராவது அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் மார்கால் மார்கை வெட்டுவேன் என்று சொன்னார். மிம்பரிலே ஏறின அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், இன்ன முஹம்மதன் கதுமாத், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். மன்கானே அபது முஹம்மதன் இன்ன முஹம்மதன் கதுமாத், யார் முஹம்மதை வணங்குகிறீர்களோ அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டார். மன்கானே அபுதுல்லாஹ், யார் அல்லாஹ்வை வணங்குகிறார்களோ, உஹையுல்லா யமூத், அவன் என்றென்றும் நிலைத்து வாழுவான், நிலைத்து நிற்பான், அவன் மரணம் அவனுக்கு மரணம் இல்லை. உமர் பின் கத்தாப் சொன்னார், ஒரு ஆயத்தை அபூபக்கர் ஓதி காட்டினார், ஒரு ஆயத்தை அபூபக்கர் ஓதி காட்டினார். என்ன ஆயத்து தெரியுமா? அவ் குத்தில, நபியே நீங்கள் மௌத்தாகினால் அல்லது உங்களுக்கு உங்களை அவர்கள் கொண்டால் இவர்கள் எல்லாம் வந்த வழியில் பார்த்து திரும்பி போய்விடுவார்களா என்ற ஆயத்தை ஓதி காட்டினார். அப்படி என்றால் நபி மரணிப்பார். இன்னகும் மையத்துன் நபியே நீங்கள் மரணிப்பீர்கள் என்ற அந்த ஆயத்து திருமறை குர்ஆனில் இருக்கிறது. உமர் ரழியல்லாஹு சொல்கிறார், என் கையில் இருந்த வாள் சரசர என்று கீழே விழுந்தது, என் கால் அப்படியே நடுங்கியது. ரசூலுல்லாஹ் பிரிந்து விட்டார்கள் என்று அப்பொழுதுதான் நான் நம்பினேன். நான் நினைத்தேன் நாங்கள்லாம் மௌத்தாகின பிறகுதான் ரசூலுல்லாஹ் மௌத்தாகுவார்கள். அந்த வேதனையை திருமறை குர்ஆன் அடக்கிறது. இந்த வேதனை நானும் நீங்களும் அந்த இடத்தில் இருந்தால் இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் ரசூலுல்லாவை இழந்த வேதனை, அதைவிட ஒரு வேதனை உண்டா? அப்படி ஒரு வேதனையை சகித்துக் கொள்ளலாமா? அபூபக்கர் அவர்கள் என்ன எழும்பி பேசினார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார், போய் முத்தம் கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய நெத்தியிலே முத்தம் கொடுத்து விட்டு சொன்னார்கள், திபுத்த ஹய்யவ மய்யிதா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே வாழுகிற நேரமும் மௌத்தாகிற நேரமும் நீங்கள் மனம் கமழுகிறீர்கள் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்ததுக்கு பிறகு அவர் மிக உறுதியோடு இருந்தார், மிக திடகாத்திரமாக இருந்தார். இந்த உலகத்தில் ஆக பெறும் கவலைகளையும் அவர்கள் அந்த மனதிலே போட்டு இறுக பிடித்துக் கொண்டார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அதை விட வேற ஒரு இழப்பு இந்த சமுதாயத்துக்கு உண்டா? அதை விட வேற வளப்பு இந்த சமுதாயத்துக்கு உண்டா? அதை தாங்க முடியும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வேற எதையும் தாங்கும் உள்ளத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பேசுற எனக்கு கேட்கிற உங்களுக்கு முசீபத்துகள் வந்தே தீரும், அது வராமல் இருக்காது. பிரச்சனைகள் வரும், வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில வேளை நானும் நீங்களும் தர்மம் கொடுத்திருப்போம், சில வேளை ராத்திரி சாப்பிடுவதற்கு கூட ஒன்றும் இல்லாமல் அம்புட்டையும் கொடுத்து வைத்திருப்போம், அல்லாஹ்வை நம்பி கொடுத்திருப்போம். அப்படி கொடுப்ப கூடியவர்களும் கொஞ்சம் தான் இருக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக அந்த இரவு நீங்கள் சாப்பிடாவிட்டாலும், வெளி உலகத்துக்கு நீங்கள் சாப்பிடாவிட்டாலும், அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு உணவு தருவான். உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த பலமுறை நான் பேசிய ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு முடிக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய சபையிலே ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார். மன் கானை உமர் பில்லாஹி வல்யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் லைஃபஹு, யார் அல்லாஹ்வை மர்மையை நம்புகிறார்களோ அவர்கள் விருந்தாளியை சங்கைப்படுத்தட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள், யார் வீட்டிலேயுமே ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன், அஹ்லு சுஃபாக்கள் முற்றவெளி தோழர்கள், உண்மையாக சொல்கிறேன், ஒரு ஈச்சப்பழத்தை பாதி பாதியாக பிரித்து சாப்பிட்டார்கள். இது கதையல்ல, கப்சா அல்ல, இது கதையல்ல, நெஜம். அவர்களுடைய பயிர்களை அல்லாஹ் தன்னுடைய அருளால் நிரப்பினான், தன்னுடைய அருளால் அவர்களை நிரப்பினான், பரக்கத்தால் நிரப்பினான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு ஒரு விருந்தாளி வந்து விட்டார்கள். மதீனா நகரத்திலே ஓஹோ என்று பணம் இல்லை, விருந்தாளியை சங்கைப்படுத்துவதற்கு யாரிடமும் ஒன்றுமே இல்லை. அபு தல்ஹா சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் சங்கைப்படுத்துறேன். வீட்டுக்கு போன செய்தி உங்களுக்கு தெரியும், மனைவி உம்மு சுலைமை பத்தி உங்களுக்கு தெரியும். போனால் அபு தல்ஹா, பிள்ளைகளுடைய சாப்பாடு மட்டும் இருக்கிறது, ரெண்டு சின்ன பிள்ளைகள், அவர்களை தூங்க வைத்து விட்டார். அபுதல்கா உட்காருகிறார், லாம்பு பத்துகிறது, விருந்தாளி உட்காருறார், சாப்பாடு எடுப்பது போன்று பாவனை செய்து அப்படியே விளக்கை அணைத்து விடுகிறார் அபுதல்கா. டோட்டல் இருட்டு, ஃபுல்லா இருட்டாச்சு, யாருக்குமே ஒன்றும் தெரியாது. அபுதல்கா அவர்கள் சாப்பிடுவது போன்று பாவனை செய்கிறார், விருந்தாளி வயிறார சாப்பிடுகிறார், இருவர் சாப்பிட்டால் போதாது, அதனால தான் ஒருவர் வயிறார சாப்பிடட்டுமே என்பதற்காக விளக்கை அணைத்து சாப்பிடுவது போன்று பாவனை செய்து ராத்திரி முழுக்க பசியில இருந்து தூங்கிவிட்டு அதிகாலையிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசலுக்கு போகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சிரிக்கிறார், அபுதல்கா நேற்று இரவு நடந்தது எனக்கு தெரியும், அபுதல்கா நேற்று இரவு நடந்தது எனக்கு தெரியும், நீ உணவு கொடுத்தது எனக்கு தெரியும், அவர்கள் உணவு கொடுப்பார்கள் யாருக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக வேண்டி, அவர்கள் அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக வேண்டி அவர்கள்

0: அபூதர்தா உங்க எல்லாம் பிச்சைக்காரனாமே, கடன் கேட்கிறானாமே, இதோ உங்க தூதர் சொல்லுகிறார், இதை விட கேவலம் உண்டா? ஓடி வருகிறார் அபூதர்தா, யார சொல்லலாம் இப்படியான ஒரு வார்த்தை, இப்படி ஒரு வாசகம் வந்ததா, இப்படி வகை இறங்கியதா, ரசூலுல்லாஹ் ஓதி காட்டினார்கள், அல்லாஹ் கடன் கேட்கிறான். உடனே சொன்னார் அபூதர்தா அவர்கள், யார சொல்லலாம், அல்லாஹுக்கெல்லாம் அந்த கடன் ஏழை மக்களுக்கு கொடுக்க சொல்லித்தானே அல்லாஹ் சொல்லுகிறான், அதுதானே அந்த வார்த்தையின் அர்த்தம். யார சொல்லலாம், அல்லாஹ் சொல்லிவிட்டான், 600 பேரிச்ச மலத்தோடு அந்த தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறேன். யார சொல்லலாம், வாக்குறுதி முடிந்து விட்டது. வீட்டுக்கு போகிறார், மதிலிலே காலை வைக்க பார்க்கிறார், அவருடைய மனசு சொல்லுது, அல்லாஹ்வுக்கு வக்ஃப் செய்து விட்டேன், அல்லாஹ்வுக்கு கொடுத்து விட்டேன். கத்திரர் உம்மு தர்தா, யா உம்மு தர்தா, உம்மு தர்தா, ஓடி வந்து விடுங்கள், இது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கொடுத்து விட்டேன், இந்த 600 பேரிச்ச மரத்தோட தோட்டத்தை கொடுத்து விட்டேன், எனக்கும் உங்களுக்கும் இங்கே இருப்பதற்கு அனுமதி இல்லை. அந்த பெண் எப்படி வருகிறா, பஹ் பஹ், என்ன நலவு, என்ன நலவு, என்ன வியாபாரம், என்ன வியாபாரம், மாஷா அல்லாஹ், வெற்றிகரமான வியாபாரம் என்று சந்தோஷமாக தோட்டத்திலிருந்து வெளியே வந்து, அல்லாஹ்வுக்கு கொடுத்து விட்டீர்களா, அல்லாஹ்வுக்கு கொடுத்து விட்டீர்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். அவர்களுடைய ஜனாசாக்கள் போகிற நேரம் இந்த உலகத்தில் கண்கள் கலங்கி பிரார்த்தனைகளோடு அது மக்பராக்கில் அடக்கம் செய்யப்பட்டது, கபர்களில் அடக்கம் செய்யப்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது வாழ வேண்டிய வாழ்க்கை. இன்றைக்கு ஐரோப்பா வாழ மறந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை சஹாபா பெருமக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் பேசி எனக்கும் கேட்ட உங்களுக்கும் அல்லாஹ் நிம்மதியை சந்தோஷத்தை சூழ வைப்பானாக.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்பீர்கள். உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்பு, கேட்க தவறாதீர்கள்.
2: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: நீங்கள் முஸ்லிம் வானொலி.
1: You are listening to muslimvanoli.com.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியிலும் உங்கள் நட்சத்திர வானொலி ஸ்டார் எஃப்எம்மிலும் ஒரே நேரத்தில் ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரொருளால் பெரும் கிருபையினால் சிறப்புமிகு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிற நற்பாக்கியத்தினை வல்ல ரஹ்மான் எமக்கு வழங்கியிருக்கிறார். இன்றைய நிகழ்ச்சியில் இஸ்லாமிய குடும்பவியல் என்கிற தலைப்பை கருப்பொருளாக

0: வழங்கி இந்த நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குடும்பவியலை பற்றி எல்லா இடங்களிலும் எல்லா பகுதிகளிலும் இருக்கிற மக்களுக்கு பொதுவாக எப்போதும் பேச வேண்டிய ஒரு முக்கிய செய்திதான் என்றாலும், நம்மை போன்று வெளிநாட்டிலே வெந்த பூமியிலே நொந்து வாழக்கூடிய நாம் அனைவரும் மிக தூக்கணுமா நாம் அனைவரும் அதிகமாக பேச வேண்டிய, அதிகமாக கேட்க வேண்டிய, அல்லது பேசுவதற்கும் கேட்பதற்கும் அதிக தகுதி வாய்ந்தவர்களாக நாம் இருக்கிறோம். ஏனென்றால் குடும்பம் என்பது உண்மையிலேயே அது ஒரு மிகப்பெரிய சொத்து. குடும்பம் இல்லாதவர்களுக்குத்தான், சரியான குடும்ப அமைப்பு வாய்க்கப்படாதவர்களுக்குத்தான் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற வலிகளும் ரணங்களும் தெரியும். ஒரு சிறந்த கணவனுக்கு வாழ்க்கைப்படாமல், ஒரு குடிகாரனுக்கோ சம்பாதிக்க செல்லாதவனுக்கோ, ஒரு சோம்பேறிக்கோ ஒழுங்கினமாக வாழ்பவனுக்கோ ஒரு பெண் மனைவியாக வாழ்ந்தால்தான் அந்த குடும்பத்தினுடைய அருமையும் அவள் இழந்த அந்த பாக்கியத்தையும் அவளால் உணர முடியும். அதே போன்று ஒரு ஆண் பொறுமை இல்லாத, அதிகம் வாய் பேசுகிற, ஒழுக்கமில்லாத, எடுத்தறிந்து பேசுகிற, திமிராக நடக்கிற ஒரு பெண்ணோடு வாழும் ஒரு சூழ்நிலை அவனுக்கு ஏற்படும் போதுதான் அவன் இழந்த பெருமதி என்னவென்று அவனுக்கு தெரியும். அதே போன்று திருமணம் முடித்ததற்கு பிறகு அந்த திருமணத்தின் பரிசாய் இறைவன் அவர்களுக்கு கொடுக்கிற வாரிசு நல்லொழுக்கம் இல்லாமல், ஊதாரித்தனமாக, மோசமான பழக்க வழக்கங்களுக்கு, போதை பழக்க வழக்கங்களுக்கு ஆட்படுத்தப்பட்டு, பெற்றோர்களின் கண்ணியமும் மரியாதையும் புரியாமல் பெற்றோர்களை உதாசீனப்படுத்த வாழுகிற பிள்ளைகள் அமைந்தால்தான் அவர்கள் எதை இழந்திருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் குடும்பத்தை, குடும்பவியலை, குடும்ப அமைப்பை மிகப்பெரிய விஷயமாக நமக்கு சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆளுமை எல்லா துறைகளிலும் எல்லா விஷயங்களிலும் அம்சமாக அமைந்திருந்தாலும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களில் சிறந்தவர் என்கிற அந்த சிறப்பு விருதை குடும்பத்திலே சிறந்தவருக்குத்தான் சொன்னார்கள். உங்களிலே யார் போர்க்களத்தில் மிக பெரும் திறமைசாலிகளாக இருக்கிறீர்களோ அவர்கள் தான் உங்களில் சிறந்தவர் என்று எந்த நபிமொழியும் இல்லை. இருக்கா அப்படி? உங்களில் யார் பலசாலியாக இருக்கிறீர்களோ அவர்கள் தான் உங்களில் சிறந்தவர் அப்படி இருக்கா? உங்களில் யார் மிகப்பெரிய பொருளாதாரத்தை கையில் வைத்திருக்கிறாரோ, பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் அப்படி இருக்கா? இல்லை. நம்மத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பெரிய கம்பெனியில் பெரிய முதலாளியாக இருந்தால் நான் இந்த மக்களில் சிறந்தவன், ஒரு பெரிய 3-4 digits சம்பளம் வாங்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய இடத்திற்கு நான் வந்து விட்டால் நான் தான் சிறந்தவன் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அது தவறான நம்பிக்கை சகோதரர்களே. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழும் போது ஆனந்தமாய், ஆரோக்கியமாய், மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய், மிக மிக நிம்மதியாய் வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு குடும்பம் சரியான முறையில் அமைய வேண்டும். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லிஹி வ அன கைருக்கும் லி அஹ்லி. உலகத்திலேயே இப்படி சொல்ல முடிந்த ஒரே ஆண் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். உங்களில் சிறந்தவர் உங்களின் குடும்பத்திற்கு சிறந்தவர், நான் எனது குடும்பத்திற்கு சிறந்தவன். யாராவது சொல்ல முடியுமா அப்படி? ஏன் சொல்ல முடியாது? ஏதாவது ஒரு வகையில், ஏதாவது ஒரு முறையில், ஏதாவது ஒரு துறையில் குறை வைப்பவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள், மிக தெளிவாக என்றால் மிக தைரியமாக துணிவாக சொன்னார்கள், அதுவும் நம்மை போன்று ஒரு மனைவியை வைத்துக் கொண்டு வாழவில்லை, 11 மனைவிகளை வைத்துக் கொண்டு வாழ்ந்து சொன்னார்கள், நான் என் மனைவிக்கு சிறந்தவன். இப்படி சொல்ல முடிந்த கட்ஸ் வழங்கப்பட்ட ஒரே ஆண் இந்த உலகத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் என்று சொன்னாலும் அது மிகையாகாது. ஆனால் இப்படி சொல்லுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலையாக என்ன கொடுத்தார்கள்? உங்கள் மனைவி இடத்தில் அல்லது நான் எனது மனைவி இடத்தில் சிறந்தவன் என்று பெயர் வாங்க வேண்டும் என்றால், போகிற இடங்களிலெல்லாம் என் மனைவி என்னை பற்றி என் கணவர் உண்மையிலேயே சிறந்தவர் என்று சொல்ல வேண்டும் என்றால் அதற்காக நான் பல விலைகளை கொடுக்க வேண்டும். அதற்காக நான் பல சுகங்களை, பல அசௌகரியங்களை, பல வசதிகளை அவளுக்கு நான் ஏற்படுத்தி தர வேண்டும். அப்படி நான் அவளிடத்திலே பாராட்டை பெற வேண்டும் என்றால் அதற்காக நான் பல தியாகங்களை செய்தாக வேண்டும். எப்போதும் என் மனைவியை பற்றி மட்டுமே நான் யோசிக்க வேண்டும். அவள் விரும்பியதை அவள் கேட்பதற்கு முன்னாடியே நான் வாங்கி தர வேண்டும். எதிலும் ஒரு சுகத்தை, எதிலும் ஒரு சௌகரியத்தை, எதிலும் ஒரு ஆனந்தத்தை, எதிலும் ஒரு மகிழ்ச்சியை, எதிலும் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸை அவளுக்கு நான் உருவாக்கி தர வேண்டும். இப்படிலாம் செஞ்சா கூட பல பேர் பாராட்டு வாங்க முடியறது இல்லை. இப்படிதானே, ஏன் எங்காவது ஒரு பிரச்சனை நடக்கும்போது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் 11 மனைவிகளை வைத்துக்கொண்டு நாம் நம்முடைய மனைவிகளுக்கு செய்கிற சாதாரண சலுகைகளை கூட செய்யாமல் உல்லாச ரகமான வாகனத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிகளை பவனி வர செய்யவில்லை, விரும்பிய இடங்களுக்கெல்லாம் அழைத்து செல்லவில்லை. இன்னும் சொல்ல போனால் முழுமையாக ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய வாழ்வில் ஒரு பசியை தீர்க்கக்கூடிய அளவிற்கு கூட உணவுக்கான ஏற்பாட்டை கூட ரசூலுல்லாஹ் செய்யவில்லை. விரும்பிய ஆடைகளை எல்லாம் வாங்கி தரவில்லை. இப்படி ஏதாவது ஒரு ஹதீஸை படித்திருக்கிறோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிகளுக்கு விரும்பிய ஆடைகளை எல்லாம் வாங்கி கொடுத்தார்கள். ரோமாபுரியில் இருந்தும் பாரசீகத்தில் இருந்தும் பல விஷயங்களை வரவழைத்து அன்பளிப்பாக கொடுத்தார்கள். எந்த ஹதீஸையும் பார்க்க முடியாது. ஆனாலும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நான் என் மனைவிக்கு சிறந்தவன். நம்ம சொல்ல முடியுமா அப்படி? இதே அமீரகத்தில் 25 காலம் கழித்த யாராவது இங்கே இருப்பீர்கள், 30 காலம் கழித்தவர்கள் இங்கே இருப்பீர்கள், உங்கள் மனைவியின் நலனுக்காக, உங்கள் மக்களின் நலனுக்காக, உங்களுடைய இளமையை, உங்களுடைய வாலிபத்தை, உங்களுடைய ஆசையை எல்லாவற்றையும் துறந்து மறந்து அவைகளையெல்லாம் அப்படியே தஃபன் செய்து கஃபன் செய்து விட்டு இங்கே எத்தனையோ பேர் நம்மிலே இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய மனைவி நம்மை குறித்து முழுமையான திருப்தியில் இருக்கிறாளா என்று கேட்டால் அங்கே ஒரு கேள்விக்குறியைத்தான் வைக்க வேண்டும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்கள் தம் மனைவிகளும் அவ்வளவு இன்பமான முறையில் தங்களுடைய குடும்பத்தை அமைத்தார்கள். எப்படி முடிந்தது என்றால், குடும்பம் என்றால் என்னவென்றவர்கள் புரிந்தார்கள், குடும்பம் என்றால் என்னவென்றவர்கள் உணர்ந்தார்கள். இஸ்லாமிய மார்க்கம் குடும்ப அமைப்பிற்கு கொடுத்திருக்கிற கணப்பரிமாணத்தை அவர்கள் அறிந்து புரிந்து தெளிந்து தெரிந்து வைத்திருந்ததன் விளைவுதான் இந்த உலகத்தின் சுகங்கள் எதை அவர்கள் அனுபவிக்காமல் போனாலும் ஒரு உள்ளச்சத்தோடு, ஒரு நிம்மதியாக, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு திருப்தியான வாழ்க்கை அவர்களிடத்தில் இருந்தது. சகோதரர்களே, உங்களுக்கு தெரியுமா, குடும்ப அமைப்பிற்கு இறைவன் கொடுக்கிற சிறப்பு, குடும்ப அமைப்பிற்கு இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பு திருமறையின் ஒரு வசனத்தை படித்து பார்த்தால் நமக்கு தெரியும். திருக்குர்ஆன் என்பது அகில மக்களுக்குமான ஒரு வழிகாட்டல். திருக்குர்ஆன் என்பது உலகத்தில் வாழுகிற எல்லோருக்கும் நேர்வழியை கொடுத்து இந்த உலகத்தில் அவர்கள் எப்படி சாதனைகள் புரிந்து நிம்மதியாக வாழ்ந்து மறுமையிலும் அவர்கள் சொர்க்கத்தை பெறலாம் என்பது பற்றியெல்லாம் பேசுகிற ஒரு அற்புதமான நூல். அந்த நூலின் ஒரு ஆயத், ஒரு வசனம் என்ன சொல்கிறது? வல்லாஹு ஜஅல லகும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்கள் இனங்களில் இருந்தே உங்களுக்கு அவன் வாழ்க்கை துணைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். உங்கள் திருமண வாழ்க்கையின் மூலம், உங்கள் துணைவியர்களின் மனைவியர்களின் மூலம் உங்களுக்கு அவன் பிள்ளை செல்வங்களையும் பேர குழந்தைகளையும் ஏற்படுத்துகிறான். நன்மையானவைகளை உங்களுக்கு அவன் வாழ்வாதாரமாக வழங்குகிறான். அசத்தியத்தையா அவர்கள் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வின் இந்த அருட்கொடையா அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். அல்லாஹ் இங்கே நியமத்தில்லா, அவனுடைய அருட்கொடை என்று குறிப்பிடுகிறான். எதை? உங்களுக்கு அமைக்கப்பட்ட மனைவி, உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாரிசு, உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், உங்களுக்கு கிடைத்திருக்கிற பேர குழந்தைகள், இவைகளையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நியமத்தில்லா, அவனுடைய அருட்கொடை என்று குறிப்பிடுகிறான். அருட்கொடை என்று குறிப்பிடுவதோடு மாத்திரமல்லாமல் அந்த அருட்கொடைகளுக்கு மாறு செய்யக்கூடாது என்றும் குறிப்பிடுகிறான். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள். திருக்குர்ஆன் அறிவியலை பற்றி பேசுகிறது என்று ஆனந்தப்படுகிறோம். பல நூற்றாண்டுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சரித்திர புதையல்களை எல்லாம், சரித்திர உண்மைகளை எல்லாம் பேசுகிறது என்று அதிசயப்படுகிறோம். அறிவியலே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு, விஞ்ஞானமே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு பல விஞ்ஞான கருத்துக்களை பொதிந்திருக்கக்கூடிய வேதம் என்று அற்புதமடைகிறோம். ஆனால் அந்த வேதத்தில் அல்லாஹ் மனைவி, மக்கள், பேர குழந்தைகள் என்றெல்லாம் சொல்லுகிறான் என்றால் யோசித்து பாருங்கள் எவ்வளவு முக்கியமான விஷயம் இந்த குடும்ப அமைப்பு என்று. அதனால் தான் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லாஹு ஜஅல லகும் மின் புயூதிக்கும் சக்கனா, நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் இல்லங்களை மகிழ்ச்சிக்குரிய இடமாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். என்ன அர்த்தம்? இல்லங்கள் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கணும்னு அர்த்தம். இல்லங்கள் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கணும். வீட்டுக்கு போனாலே ஏண்டா போனேன்னு யோசிக்கக்கூடாது. வீட்டுக்கு போனவொடனே எப்பண்டா வீட்டை விட்டு வெளியே போகணும்னு யோசிக்கக்கூடாது. இப்படி யோசிப்பதை போல் நமது வீடு அமைந்து விட்டால் அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். அந்த வீடு மார்க்கத்திற்கு முரண்பட்ட வீடு, அந்த வீடு குர்ஆனுடைய வசனத்திற்கு எதிரான வீடு, அந்த வீடு சாபத்திற்குரிய வீடு. தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். உள்ளே வந்த உடனேயே வெளியே போகுவதற்கே மனது வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்தை தரக்கூடிய இடமாக அந்த இல்லம் ஒரு உள்ளம் போல் உங்களுக்கு அமைய வேண்டும். அப்படி இருந்தால் தான் அது மார்க்கத்திற்கு உட்பட்ட வீடு என்பதையும் மறந்து விடாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பவியலின் முக்கியத்தை ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் உணர்ந்து கொள்வதற்காக எவ்வளவு அற்புதமாக எச்சரிக்கை செய்யும் துணியிலே சொன்னார்கள், குடும்பத்தை வீணடிப்பதே போதும் ஒருவன் பாவம் செய்கிறான் என்பதற்கு. பெரிய பாவத்தை பாவத்தாளி என்று அல்லாஹ்விடத்திலே பெயர் வாங்குவதற்கு, பாவம் செய்பவன் என்கிற பெயர் பட்டியலிலே இடம்பெறுவதற்கு நீங்கள் பெரிய காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. என்ன மிகப்பெரிய பாவங்களை, பாவங்கள் நடக்கிற இடத்திற்கு நீங்கள் போக வேண்டும் என்றெல்லாம் அவசியம் இல்லை. குடும்பமாக அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருப்பதை வீணடித்து விட்டாலே போதும். குடும்பமாக உங்களுக்கு அல்லாஹ் யாரை கொடுத்திருக்கிறான், யாரையெல்லாம் உங்கள் ஃபேமிலி என்று நீங்கள் சொல்வீர்கள், யாரையெல்லாம் உங்களுடைய குடும்ப அங்கத்தினர்கள் என்று சொல்வீர்கள், அது உங்கள் பெற்றோராக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் மக்களாக இருக்கலாம், உங்கள் சகோதர சகோதரிகளாக இருக்கலாம். இவர்களை யாரையாவது நீங்கள் வீணடித்து விட்டால், யாருக்காவது பாதிப்பு ஏற்படுத்துகிற விதத்திலே நீங்கள் நடந்து விட்டால், அவர்களுக்குரிய கடமைகளை செய்யாமல் நீங்கள் இருந்து விட்டால், அல்லது அவர்களை பாழ்படுத்தி விட்டால், அல்லது அவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டால், அதுவே போதும் நீங்கள் பாவத்திலே இருக்கிறீர்கள் என்பதற்கு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனாலதான் அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதன் முதல் இந்த பூமியில் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அகதிகளாய் ஒன்றுமே இல்லாமல் ஒரு நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டாலும் இன்னொரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி பெரும் வல்லரசுகளை அன்றைக்கு அஞ்சக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்ந்தாலும், குடும்பத்தின் எல்லா கோணங்களையும் பற்றியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாமல் இல்லை. குடும்பத்தின் எல்லா கோணங்களையும் பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். குடும்ப வாழ்வாக எதையெல்லாம் நாம் தொடுவோமோ அல்லது எதுவெல்லாம் நம்மை தொடுமோ அதில் எதையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடாமல் இல்லை. மனைவியின் உரிமைகளை பற்றி பேசினார்கள், மனைவியின் கடமைகளை பற்றி பேசினார்கள், பிள்ளைகளுடைய வளர்ப்பை பற்றி பேசினார்கள், பெற்றோர்களுடைய கண்ணியத்தை பற்றி பேசினார்கள், பெற்றோர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி பேசினார்கள். எதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடவில்லை. எவ்வளவு பெரிய ஒரு பிஸி மேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எத்தனை போர்க்களங்களை கண்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் தான் ஆன்மீக தலைவர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறைவனின் தூதர், வஹியை வார்த்து வஹியை எடுத்து மக்களுக்கு போதிக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அந்த கூட்டத்திற்கு, அந்த இஸ்லாமிய அரசாட்சிக்கு சாம்ராஜ்யத்தின் தலைவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் போர்க்களத்திற்கு போகும் போது இந்த போர்க்களத்தின் தலைமை தளபதி. இவ்வளவு பொறுப்புகளையும் வைத்துக் கொண்டு, இவ்வளவு கடமைகளையும் வைத்துக் கொண்டு, இன்னும் சொல்ல போனால் மிகச்சரியாக இஸ்லாமிய வரலாற்றில் குடும்ப அமைப்பை குறித்த முக்கிய விளக்கங்களும் குறிப்புகளும் மதீனத்து வாழ்க்கையில் தான் ஆரம்பித்தது என்று பார்க்கும் போது, சுமார் 53 வயதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்ததற்கு பிறகு, இப்படி 53 வயதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்ததற்கு பிறகு சற்றேறக்குறைய 10 ஆண்டில் சகோதரர்களே, 10 யுகங்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களுக்கு தேவையான அத்தனை செய்திகளையும் சொல்லிவிட்டு போனார்கள். எப்படி சாத்தியம் இது? எப்படி சாத்தியம்? ஒரு தேர்வுக்காக நீங்கள் தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய தேதியில், இன்றைய காலத்தில் மிக உயரிய தேர்வாக மதிக்கப்படுகிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுக்காக நீங்கள் தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். அந்த நேரத்தில் உங்கள் தாயோ உங்கள் தந்தையோ வந்து உங்களிடத்திலே குடும்ப விவகாரத்தை பேசுவாரா? வெளிநாட்டிற்காக தீவிர முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், விசா ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், அந்த ஏஜென்ட்டிலே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், இந்த டிராவல்ஸிலே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், பரபரப்பாக நீங்கள் இருக்கும் போது உங்கள் மனைவி வந்து உங்கள் பிள்ளையின் அட்மிஷனை குறித்து உங்களிடத்திலே பேசுவாளா? ஏன் ஹஸ்பண்ட் பிஸியா இருக்கிறாரு, மாப்பிள்ள பிஸியா இருக்கிறாரு, மிகப்பெரிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறார், இந்த டைம்ல போய் நம்ம வந்து இந்த விஷயத்தை பேசலாமா என்றுதான் ஒவ்வொரு குடும்ப பெண்ணும் நினைப்பார். ஆனா இன்றைய உலகத்திலே நாம் பார்க்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் வெளிநாட்டு வாழ்க்கை என்று எல்லாவற்றையும் விட பல 100 மடங்கு உயர்ந்த பல விஷயங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸியாக இருந்தாலும் குடும்பத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசாமல் போகவே இல்லை. அதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு நான் அடுத்த விஷயத்திற்கு வருகிறேன். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி வைத்த அந்த இஸ்லாமிய கட்டமைப்பிலேயே நிறைய விஷயங்கள் அல்லது எல்லா விஷயங்களும் உயர்ந்ததாக இருந்தாலும் ஆக பெரிய விஷயமாக அன்றைய தேதியில் அன்றைய சூழ்நிலையில் கருதப்பட்டது அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாதுக்காக செல்வது. அதுதான் மிகப்பெரிய விஷயம். காரணம், இஸ்லாமிய வரலாற்றை இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து சென்றது உண்மையிலேயே அதுதான். இஸ்லாமிய தலைமைத்துவம் என்று அமையும் போது ஒரு அமீருடைய அழைப்பு என்கிற அடிப்படையில் அந்த ஜிஹாதிற்கு ஒருவர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு வந்து பேரை பதிவு செய்கிறார். அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட முதல் கேள்வி, ஒருவர் ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்காக வருகிறார், அக்கவுண்டன்ட் வேலைக்கு இன்டர்வியூக்காக வருகிறார். அவரிடத்துல இன்டர்வியூ எடுப்பவர் எதங்க கேட்கணும், அக்கவுண்ட்ஸ் தெரியுமா, டேலி தெரியுமா, பிகாம் முடிச்சிருக்கீங்களா, ஏதாவது ஒரு கம்பெனியில் அக்கவுண்ட்ஸ் ரிலேட்டடாக வேலை பார்த்துருக்கீங்களா, அதைத்தான் கேட்பார். இப்படிதானே கேட்பார். ஒரு பள்ளிவாசலுக்கு இமாமுக்காக ஒருவர் வருகிறார், அவர்கிட்ட வந்து அக்கவுண்ட்ஸ் தெரியுமா, பிகாம் முடிச்சிருக்கீங்களா, டேலி முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டால் எனக்கு ஜோலியே வேணான்னு போயிடுவார். அவர் அங்கே என்ன கேட்கணும், எத்தனை ஜூஸ் மனப்பாடம் பண்ணியிருக்கிறீங்க, எந்த மதரசாவில் ஓதிருக்கிறீங்க, வேற எங்கிட்டாவது இமாமா இருந்திருக்கிறீங்களா, இப்படி கேட்கணும். ஜிஹாதிற்கு ஒருவர் வந்து பேரை கொடுக்கிறார், அவரிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமாக கேள்வியை கேட்டிருக்க வேண்டும் என்றால் எதை கேட்டிருக்க வேண்டும், உங்களுக்கு போர் தந்திரங்கள் தெரியுமா, ஏற்கனவே போர்க்களங்களிலே கலந்து கொண்டிருக்க முன்னனுபவம் இருக்கிறதா, அல்லது உங்களுக்கு போய் வருவதற்கு வாகனம் இருக்கிறதா, ஆயுதம் இருக்கிறதா, கேடயம் இருக்கிறதா, தளவாடம் இருக்கிறதா, இவைகளெல்லாம் கேட்டால் அது அந்த ஜிஹாதுக்கு தொடர்பான கேள்வி. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே திருப்பி கேட்ட கேள்வி, உனக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்களான்னு கேட்டாங்க. எந்த இடத்துல எதை கேட்கிறாங்க பாருங்க, உமக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்களா, தாய் தந்தையர் இருக்கிறார்களா. அல்லாஹ்வுடைய தூதரே, வயதான என் பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அவர்களை கவனிக்க யாரும் இல்லை, நான் ஜிஹாதிற்கு வருகிறேன் என்கிற செய்தியை நான் சொன்னபோது என் பிரிவை தாங்க முடியாமல் அழுது கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதரே, அந்த அழுகையை கூட நான் உதறிவிட்டு அல்லாஹ்விற்காக இதோ உங்களிடத்திலே வந்து விட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபாஷ் அப்படி சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே இந்த லௌகீக மௌட்டிக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதை போல அயோக்கியத்தனமான உலகமயமாக்கல் என்கிற ஒரு ரீதியில் அந்த உலகத்தை இன்றைக்கு ரசூலுல்லாஹ் உருவாக்கி இருந்தால், மெட்டீரியலிசம் என்கிற ஒரு பார்வையில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அதை போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு அந்த கட்டமைப்பை உருவாக்கி இருந்தால் இந்த கேள்வி இன்றைக்கு தேவையில்லாதது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் என்கிற மார்க்கத்தையும் அந்த இஸ்லாத்திலே இருப்பவர்களையும் எப்படி வைத்தார்கள் என்றால், தான் இந்த உலகத்திலே வாழும்போது எதெல்லாம் அவனுக்கு துறைகளாக இருக்கிறதோ அத்தனையோடும் இணைத்துத்தான் அவனை பயணிக்க வைத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே திருப்பி சொன்னது, தோழரே, எப்படி உன் பெற்றோர்களை அழவைத்து விட்டு வந்தாயோ அதே போன்றவரை மகிழ்ச்சியாக்கு, நீங்கள் போருக்கு வர வேண்டியதில்லை, நீங்கள் போய் என்ன செய்யுங்க, உங்கள் பெற்றோரை கவனிங்கள். நாங்கள் அடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு முறை கேட்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரே, ஆண்களுக்கு மட்டும் ஜிஹாதிற்கு அனுமதி கொடுக்கிறீர்களே, எங்களுக்கும் அனுமதி கொடுங்கள். அப்படிதானா பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய துணிவு தைரியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், ஒரு 100 ஆண்கள் இருக்கிற இடத்தில் ஒரு 50 பெண்கள் வந்தால் நமக்கு சப்போர்ட் தானே என்று அவர்கள் யோசிக்கவில்லை. 1000 ஆண்கள் இருக்கிற இடத்தில் ஒரு 100 பெண்கள் கூட வந்தால் நமக்கு இன்னும் வீரர்களுடைய எண்ணிக்கை கூடும் தானே என்று யோசிக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அன்னை அவர்களுக்கு சொன்ன பதில், ஜிஹாது குன் அல் ஹஜ், உங்களுடைய ஜிஹாத் ஹஜ்ஜிலே இருக்குதுன்னு. நாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுடைய மெயின் வேலை எது, எது ஹஜ்ஜி மெயின் வேலையா, உங்க ஜிஹாது ஹஜ்ஜின் நாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் புரியல உங்களுக்கு, வீட்டை பார்ப்பது உங்களுடைய கடமை, அதை பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக ஆண்களுக்கு கடமை இல்லையான சண்டைக்கு வந்துடாதீங்க, அவர்களுக்கும் இருக்கிறது, ஆனால் பெண்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது, கூடுதல் கவனம் இருக்கிறது. அதனால் தான் ஆண்களுக்கு ஜிஹாதை அனுமதி கொடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஆண்களுக்கு பள்ளியில் சென்று தொழுவதை கட்டாயமாக்கிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு பள்ளியில் தொழுவதை கட்டாயமாக்கவில்லை. யோசிச்சு பாருங்க, எதற்காக இவைகளை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள் என்றால், குடும்ப அமைப்பின் கனப்பரிமாணத்தை இந்த சமூகம் புரிய வேண்டும். அதை புரியாததன் விளைவுதான் நேற்றைய தினம் வரை ருக்ஷானாக்களின் சம்பவங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உள்ளத்தையே அதிர வைத்ததா இல்லையா, உள்ளத்தையே அதிர வைத்ததா இல்லையா, இஸ்லாமிய சமூகம் எங்கே போய்கொண்டிருக்கிறது என்கிற கவலையில் ஒவ்வொருவரும் உண்மையிலேயே சகோதரர்களை இஸ்லாமிய உணர்வு இருந்தால் ஒரு சொட்டு கண்ணீரையாவது விட்டிருப்போம். அந்த ருக்ஷானாவின் சம்பவத்தை நினைத்து மாடர்ன் கேளாக பரிணமிக்கிறாள், நவநாகரீக பெண்ணாக இந்த உலகத்திலே வளர்ந்து வருகிறாள். இந்த நவீன உலகத்தின் அத்துணை விதமான டெக்னாலஜியையும் அறிந்து வைத்திருக்கிறாள். எப்படி ஏனைய மத ஏனைய சமூகத்து பெண்கள் இன்றைக்கு இந்த மாடர்ன் உலகத்திற்கு அடிமையாகிவிட்டு நவநாகரீக உடையோடு அடைவதையே இன்றைக்கு மிகப்பெரிய பெருமையாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம்தான் என்கிற ஒரு நவீன யுகத்திற்கு தள்ளப்பட்டு விட்டு அந்த பெண்ணியத்திற்கே இருக்கிற மரபு அதபு எல்லாவற்றையும் குழி தோண்டி புதைத்து விட்டு இன்றைக்கு பல சமூக பெண்கள் போய்கொண்டிருப்பதை போல் அந்த பெண்ணும் வளர்ந்து வந்தால், பெற்றோர்கள் ஆரம்பத்திலேயே கண்டிக்கவில்லை, அவள் போகிற போக்கு சரியில்லையே என்று உணரவில்லை, இந்த உலகத்தில் இப்படித்தான் இருக்க வேண்டும், இந்த நவீன உலகத்தில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தமக்குத்தாமே ஆறுதலும் இருந்ததன் விளைவு என்ன ஆனது சகோதரர்களே? எவ்வளவு பெரிய கவலைக்குரிய ஒரு சம்பவம் நடைபெற்றது. அதனால் குடும்ப அமைப்பின் கனப்பரிமாணத்தை உணருங்கள். எல்லாமே அதற்கு பிறகுதான், தௌஹீதிற்கு பிறகு, ஈமானுக்கு பிறகு, அல்லாவின் மீது, அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது நாம் வைத்திருக்கிற முஹப்பத்திற்கு பிறகு குடும்பம் தான் மிகப்பெரியது என்கிற கொள்கையை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் இந்த குடும்ப அமைப்பினுடைய கனப்பரிமாணத்தை நம்மால் உணர முடியும். ஆனால் இன்றைக்கு எதை எதையோ முதல் விஷயமாக வைத்துவிட்டு, நான் நிறைய சம்பாதிக்க வேண்டும், மிகப்பெரிய பதவிக்கு வர வேண்டும், மிகப்பெரிய பட்டங்களை பெற வேண்டும், சமூகத்திலே மிகப்பெரிய செல்வாக்கையும் சொல்வாக்கையும் அடைய வேண்டும் என்று அதை பிரதானப்படுத்தி, அதை பிரமாதப்படுத்தி நம் வாழ்வை வேகமாக செதுக்கி செல்ல வைத்துக் கொண்டே இருக்கிறோமே சகோதரர்களே. 35 ஆண்டுகளை நீங்கள் கடந்து விட்டீர்கள், வாலிபம் வந்து 40 ஆண்டுகளை கடந்து விட்டீர்கள், 60 வருடத்திற்கு பிறகு நீங்கள் இணைத்த அத்தனையுமே கிடைத்து விட்டது என்று ஒரு இடத்திலே நீங்கள் உட்காரும் போது உங்கள் கடந்த வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். இதை பெருகி பாதையில் நீங்கள் இழந்தது என்னவென்று யோசித்து பாருங்கள். அந்த இழப்பு நீங்கள் பெற்றதை விட மிக கடுமையாக இருக்கும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்திற்கு சிறந்தவர். இந்த குடும்ப வாழ்க்கை என்பது, மனைவி மக்கள் என்று நாம் வாழக்கூடிய இந்த குடும்ப அமைப்பு என்பது மரணத்தோடு இந்த மண்ணோடு முடிந்து விடுவதல்ல, மரணத்தை தாண்டி மண்ணறையை தாண்டி மறுமை வரைக்கும் வரக்கூடியது. அதனால் தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், ஜன்னாத்து அதினின் யத்குலூனஹா வமன் ஸலஹ மின் ஆபாயிஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ ஸுர்ரியாதிஹிம் வல் மலாயிகத்து யத்குலூன அலைஹிம் மின் குல்லி பாப். ஜன்னாத்து அதினின், சொர்க்கத்தின் சோலைகள், அதிலே நுழைபவர்கள் யார் தெரியுமா? நீங்களும் உங்களுடைய பெற்றோர்களும் உங்களுடைய மூதாதையர்களும் உங்களுடைய மனைவியர்களும் உங்களுடைய சந்ததிகளும். யார் எப்படிப்பட்டவர்கள்? வமன் ஸலஹ, தூய்மையான முறையில் இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள், தூய்மையான முறையில் ஈமானோடு வாழ்ந்த நீங்கள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய மூதாதையர்கள், உங்களுடைய மனைவியர்கள், உங்களுடைய பிள்ளைகள், இவர்கள் தான் அந்த சொர்க்கத்திற்கு நுழைய போகிறார்கள். ஏன் அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய நுழைவை பற்றி சொல்லுகிற போது, சொர்க்கத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்லுகிற போது மனைவி மக்கள் பெற்றோர் உற்றார் உறவினர் என்கிற பெயர் பட்டியலை வாசிக்கிறான் என்றால், இந்த குடும்ப அமைப்பு என்பது, மனைவி மக்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த அருக்கொடை என்பது இந்த மண்ணோடு மரணத்தோடு முடிந்து விடுவதல்ல, அது மரணத்தை தாண்டி மண்ணறையை தாண்டி மறுமை வரைக்கும் உங்களோடு வரக்கூடியது. அதை நினைத்தாலே போதும் இந்த குடும்பத்தினுடைய அமைப்பின் கனப்பரிமாணத்தை, குடும்ப அமைப்பிற்கு இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய மதிப்பை கண்ணியத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் சகோதரர்களே. என்ன பிரச்சனை? குடும்பத்திற்கு சிறப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து விட்டோம், குடும்பத்திற்கு இஸ்லாமிய மார்க்கம் மிகப்பெரிய மதிப்பை வைத்திருக்கிறது என்பதையும் உணர்ந்து விட்டோம், குடும்பத்திலே சிறந்தவர் தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர் என்பதையும் புரிந்து விட்டோம். மிகப்பெரிய ஒரு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பொருளாதாரத்தை சேர்ப்பவன் இஸ்லாமிய மார்க்கம் அவனை சிறந்தவன் என்று சொல்லவில்லை. அதே போன்று அதிக அளவில் ஆரோக்கியத்தோடு ஆஜானு பாகுவான உடல் வாகை பெற்றிருப்பவன், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஜிம்மிலே போய் ஒர்க் அவுட் செய்து அவருடைய உடலை அப்படி கட்டுமஸ்தான முறையில் வைத்திருக்கிறார், அவரைத்தான் இஸ்லாம் சிறந்தவன் என்று சொல்லவில்லை. யாரை இஸ்லாம் சிறந்தவன் என்று சொல்லுகிறது? உங்கள் மனைவியரிடத்திலும் மக்களிடத்திலும் நற்பெயர் வாங்குகிற விதத்தில், அல்லாஹுவை அஞ்சிய விதத்தில் ஒரு குடும்ப அமைப்பை உருவாக்கி நடத்தி சென்று கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் தான் சிறந்தவர் என்று இஸ்லாம் சொன்னதை புரிந்து விட்டீர்கள். இப்போது அந்த குடும்பவியலை எப்படி கட்டமைக்க வேண்டும், அந்த குடும்பவியலை எப்படி கட்டியமைக்க வேண்டும் சகோதரர்களே? முதலில் ஆணுக்கு சில உபதேசங்களை மார்க்கம் சொல்லுகிறது. இஸ்லாம் சொல்லுகிற குடும்ப அமைப்பை, நல்லதோர் குடும்பமாக, பல்கலைக்கழகமாக உங்கள் வீடு சிரிக்க வேண்டும் என்று, இனிக்க வேண்டும் என்று, இனிமையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்திலே சிறந்தவர் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த விருதுக்கு நீங்கள் தகுதி உடையவர்களாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டால், எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமையில் வாடிய போதும் கூட இந்த மனிதர்கள் எல்லாம் தங்களுடைய கணவரை உயர்ந்த புருஷராக எடுத்து, உயர்ந்த புருஷராக நெஞ்சிலே நினைத்து வாழ்ந்தார்களோ, அப்படிப்பட்ட அடிப்படையில் உங்கள் மனிதர்களும் உங்களை நினைத்து வாழ வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், முதலில் என் அருமை சகோதரர்களே, தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள், உங்கள் மனைவிக்கென்று இருக்கிற மதிப்பை நீங்கள் முதலில் புரிய வேண்டும். மனைவிக்கு என்றிருக்கிற நேசம் அடுத்தது, அவள் மீது நீங்கள் வைக்கிற காதல் அடுத்தது, அவள் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பு அடுத்தது, அவள் மீது நீங்கள் வைக்கிற அக்கறை அடுத்தது, அவளுக்கு நீங்கள் ஆதரவாக ஆறுதலாக செயல்படுவது எல்லாம் அடுத்தது. முதலில் உங்கள் மனைவியின் மீது உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்க வேண்டும். மனைவிக்கு மரியாதையா? எங்கெங்க புருஷனுக்கே மரியாதை கிடைக்க மாட்டேங்குது, மனைவிக்கு எங்க மரியாதை என்று யோசிக்க கூடாது. உலமாக்கள் அதைத்தான் நமக்கு சொல்கிறார்கள். சரியான குடும்பவியலை கட்டியமைக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், மிக சிறப்பான குடும்ப அமைப்பு உங்கள் இல்லங்களிலே தவழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், முதலில் கணவனே தஅல்லம் கீமத் ஜௌஜா, மனைவிக்கென்று இருக்கிற கீமத், கீமத் என்றால் அந்த பெருமதி, அவள் யார் என்பதை முதலில் நீ புரிய வேண்டும். இப்படி புரிஞ்சாதான் குடும்ப அமைப்பு சரியாக இருக்க வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோம், ஆணாதிக்க உலகம் இன்றைக்கு என்ன நினைக்கிறது, நான் தானே சம்பாதிக்கிறேன், நான் தானே குடும்ப பொறுப்பை எடுத்து நடக்கிறேன், நான் தானே பொருளாதாரத்தை உருவாக்கி கொடுக்கிறேன், நான் தானே ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிறேன், நான் தானே வெந்த பூமியிலே வெளிநாட்டிலே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆதலால் நான் தான் உயர்ந்தவன், நான் தான் சிறந்தவன் என்று நம்மை பற்றி பெரிதாக நினைத்து நினைத்து நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற, நமக்காகவே வாடிக்கொண்டிருக்கிற, நமக்காகவே அத்தனையும் தியாகம் செய்த அந்த ஜீவனின் பெருமதியை, அந்த ஜீவனின் வெகுமதியை, அந்த ஜீவனுக்கென்று இறைவன் கொடுத்திருக்கிற சிறப்பை உணராமல் இருக்கிறோம் சகோதரர்களே. எப்படி சொல்லுகிறான் அல்லாஹ், ஒரு மனைவி எப்படி பார்க்கப்பட வேண்டும் என்று சொல்கிறான், ஒரு மனைவியின் மதிப்பை எப்படி உணர வேண்டும் என்று சொல்கிறான். ஹுன்ன லிபாசுன் லக்கும் வ அன்தும் லிபாசுன் லஹுன்ன, ஹுன்ன லிபாசுன் லக்கும், அவர்கள் உங்களுக்கு ஆடை, நீங்கள் அவர்களுக்கு ஆடை. முதல்ல அல்லாஹ் அவங்கள தான் சொல்றான், நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடைன்னு சொல்லல. முதலில் அல்லாஹ் எப்படி சொல்கிறான், ஹுன்ன லிபாசுன் லக்கும், அந்த மனைவியர்கள் கணவர்களே உங்களுக்குரிய ஆடை, அதுக்கப்புறம் தான் கணவர்களே அந்த மனைவிகளுக்குரிய ஆடை. நம்ம நிறைய பேர் பெண்களின் சிறப்பை புரியாமலேயே இருக்கிறோம் சகோதரர்களே. சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள், சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள், ஆணாதிக்க உலகு நான் தான் மேல், நான் தான் மேல், மேல இருக்கிறேன் என்கிற சிறப்பு என்கிற அந்த பெருமை எப்போதும் ஆண்களுக்கு இருக்கிறது. அது தவறு. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாறு பெண் அவள் எடுக்கிற எல்லா பரிணாமத்திலும் அவளை சிறப்பாக வைத்து அடகு பார்க்கிறது. முதல்ல இந்த உலகத்தில் ஒரு பெண் குழந்தையாக பிறந்து வருகிறாள். அவளை திருமறை குர்ஆன் எப்படி சொல்கிறது, பெண் என்கிற நற்செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டால், அப்படிதான் குர்ஆனுடைய வசனம் வருது. எங்கேயாவது ஆண் என்கிற நற்செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டால் வருதா? வருதாங்க. பெண்களே நோட் பண்ணி வைங்க, குர்ஆன்ல உங்களைத்தான் அல்லாஹ் புஷ்ரா என்று சொல்கிறான். குழந்தையாக பெண் குழந்தை வரும்போது, பிறக்கிற குழந்தை பிறக்கிற கரு மறுவாகி குழந்தையாக வெளியே வரும்போது அந்த பெண்ணைத்தான் அல்லாஹ் புஷ்ரா நற்செய்தி என்று சொல்லுகிறான். ஆனே எங்கேயும் அல்லாஹ் புஷ்ரா நற்செய்தி என்று சொல்லவே இல்லை. அப்புறம் எப்படி நீங்க பெண்ணை விட உயர்ந்தவங்க? அடுத்து அந்த பெண் குழந்தை என்கிற ஸ்தானத்தை தாண்டி மகளாக அல்லது ஒரு சகோதரியாக வளர்ந்து வருகிறாள். அவளை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், யாருக்கு இரண்டு பெண் பிள்ளைகளோ, அல்லது யாருக்கு மூன்று பெண் பிள்ளைகளோ, அல்லது யாருக்கு இரண்டு சகோதரிகளோ, அல்லது யாருக்கு மூன்று சகோதரிகளோ இருந்து அவர்களை நல்லொழுக்க கல்வியை கொடுத்து சிறந்த முறையில் அவர்களுக்கு திருமணமும் செய்து வைத்தால், அவர்கள் இவர்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கிற கேடயமாக இருப்பார்கள். எங்கேயாவது ஹதீஸ்ல யாருக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் இருக்கிறதோ, யாருக்கு இரண்டு ஆண் சகோதரர்கள் இருக்கிறார்களோ, வருதா? வருதாங்க. அப்புறம் எப்படி நீங்க பெண்களை விட மேல? சரி, அடுத்தவள் மனைவி என்கிற சிறப்புக்கு வருகிறாள். அங்க இஸ்லாம் என்ன சொல்லுது, அத்துன்யா குல்லுஹா மதாஉன் வ கைரு மதாஇ துன்யா அஸ்ஸௌஜதுஸ் ஸாலிஹா, உலகத்தில் இறைவன் படைத்திருப்பது எல்லாமே இன்பப் பொருட்கள் தான், அனுபவிப்பதற்குரியவையாக. உலகத்தில் இறைவன் எதையெல்லாம் அருட்கொடைகளாக படைத்திருக்கிறானோ அவைகள் அனைத்துமே இன்பப் பொருட்கள் தான். இந்த உலகத்தின் அருட்கொடைகளிலேயே, இந்த உலகத்தின் ஆனந்தங்களிலேயே, இந்த உலகத்தின் மகிழ்ச்சிகளிலேயே, இந்த உலகத்தின் இன்பப் பொருட்களிலேயே ஆக சிறந்தது அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான மனைவி என்றுதான் சொன்னார்களே தவிர எந்த ஹதீஸிலும் இல்லை சாலிஹான கணவன் இருக்கா? இவ்வளவு நாள் பயான் கேட்கிறீங்களா? எங்கே எந்த ஹதீஸ் கேட்டிருக்கிறீங்களா? எந்த ஹதீஸ், உலகத்திலே இருக்கக்கூடிய அருட்கொடைகளிலேயே சிறந்தது சாலிஹான கணவன் தான், ஏதாவது ஹதீஸ்ல இருக்குதாங்க? இருக்குதா? இல்ல. ஆனா எப்படி இருக்கு, சாலிஹான மனைவிக்கு இருக்கு. அடுத்து அவள் தாய் என்கிற சிறப்பிற்கு வருகிறாள், அம்மா என்கிற சிறப்பிற்கு வருகிறாள். அம்மான்னு நம்ம அம்மாவுக்கு போயிடாதீங்க, அம்மா குட்டிமா புஜிமா அந்த அம்மா இல்ல, இது வந்து உண்மையிலேயே அம்மா, அதெல்லாம் சும்மா. சரியா, அம்மா என்கிற ஸ்தானத்திற்கு அவள் வரும்போது
1: தாய் என்கிற மகுடத்திற்குள் மாணிக்கத்திற்குள் அவன் நுழையும் போது என்ன சொல்லிச்சுங்க இஸ்லாம்? நபிகள் நாயகம் சிலாசுரிடத்திலே தோழர் வந்து கேள்வி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், மன் அஹக்குன் நாசி பி ஹுஸ்னி ஸஹாபத்தி, என்னுடைய தோழமைக்கு, என்னுடைய நட்புக்கு, என்னுடைய அக்கறைக்கு, என்னுடைய அனுசரணைக்கு, என்னுடைய ஆயிரம் ஆனந்தத்திற்கு, அன்புக்கு அதிக தகுதி வாய்ந்த படைப்பு யார் என்று கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முக் உம்முக் உம்முக், உன்னுடைய தாய், உன்னுடைய தாய், உன்னுடைய தாய் என்று மூன்று முறை தாயை சொல்லிவிட்டு நான்காவது தான் யாரை சொன்னாங்க? தந்தையை சொன்னார். இப்போ சொல்லுங்க, தாய் பெருசா தந்தை பெருசா? சொல்ல மாட்டீங்களே, ஆணாதிக்கம் சமுதாயம் சொல்ல மாட்டீங்களே, விளக்குதா? இப்போ பாருங்க, கருவாக, மருவாக, மகளாக, சகோதரியாக, மனைவியாக, தாயாக அவள் அடைகிற அத்துணை பரிணாமங்களிலும் என் அன்பு சகோதரர்களை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். ஆண் என்கிற இனத்தை விட பெண் என்கிற அந்த இனத்தை தான் அல்லாஹ் மேம்படுத்தி சொல்கிறானே. ஏன் இதை நாம் உணர மறுக்கிறோம் சகோதரர்களே? ஏன் நாம் நான் உங்களை சொல்லலை, நீங்கள்லாம் ரொம்ப நல்ல கணவர்கள், பொதுவாக சொல்றேன். ஏன் இதை நாம் புரியாமல் இருக்கிறோம்? இதை புரியாமல் இருப்பதன் விளைவுதான் பெண்ணுக்கு இருக்கிற சிறப்பை இன்றைக்கு நாம் உணராமலேயே இருக்கிறோம் சகோதரர்களே. அந்த பெண்ணுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய மகுடத்தை, மாணிக்கத்தை புரியாமலேயே இருக்கிறோம். இப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய ஒரு படைப்பை தான் அல்லாஹ் உங்களுக்கு மனைவி என்கிற அந்தஸ்திலே கொண்டு போய் கொடுக்கிறான். இப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய ஒரு ஜீவனை தான், ஒரு உயிரை தான், ஒரு உடலை தான், ஒரு உணர்வை தான் அல்லாஹ் உங்களுக்கு மனைவி என்று ஒரு அருட்கொடையாக கொடுக்கிறான் எனும் போது அதை எப்படி நாம் பார்க்க வேண்டும், அதை எப்படி நாம் பாவிக்க வேண்டும், அதற்கு எவ்வளவு பெரிய மதிப்பையும் மரியாதையும் உயர்ந்த அந்தஸ்தையும் கொடுக்க வேண்டும்? இப்போ உங்க இங்க உங்க எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வரலாம். இப்படிலாம் சொன்னாலும் ஆண் குழந்தை பிறந்தா தானே ரெண்டு ஆடு, பெண் குழந்தை பிறந்தா ஒரு ஆடு, பிறக்கும் போதே நாங்க கெத்து அப்படி சில ஆண்கள் நினைக்கலாம். தெளிவா தெரிஞ்சு பிறக்கும் போதே நீங்க நிறைய செலவு வைக்கிறீங்கன்னு அர்த்தம். பொம்பளை பிள்ளை அது அப்படியே சாலிகா அப்படி பிறக்கிறதுனால ஒரு ஆடோட போதும்னு ரசூல் சாலி என்ன பண்ணாங்க, அழகா நிப்பாட்டாங்க. ஆண் குழந்தை பிறக்கும் போதே நீ செலவு வைக்கிறதுனால ரெண்டு ஆடுனாங்க, அப்படிதானே? ஏத்துக்க மாட்டீங்களே. சரி, இப்படி சகோதரர்களே, பெண்ணுக்கு அவள் எடுக்கிற அத்துணை பரிணாமங்களிலும் சிறப்பு கொடுக்கப்பட்ட ஒரு படைப்பை தான் அல்லாஹ் உங்களுக்கு மனைவியாக கொடுக்கிறான். அதனால் தான் இந்த மனைவியின் சிறப்பை நீங்கள் புரிய வேண்டும். திருமணம் என்கிற வாழ்க்கைக்குள் அவள் நுழைந்ததற்கு பிறகு அவளும் படித்த பெண்ணாக இருப்பாளே, அவளும் கல்லூரியை கண்டிருப்பாளே, கல்லூரியில் படித்த அவளுடைய தோழிகள் எல்லாம் என்ன ஆனார்கள், அவளும் சிறுபிள்ளையாக விளையாட்டு பருவத்திலே எத்தனையோ தோழிகள் நண்பிகள் இருந்திருப்பார்களே, அந்த தோழிகள் எல்லாம் என்ன ஆனார்கள், அவளுக்கும் உறவுக்காரர்களில் சொந்தக்காரர்களில் எத்தனையோ பேர் அவளோடு பழகிய பெண் நண்பிகள் எல்லாம் இருப்பார்களே, தோழிகள் எல்லாம் இருப்பார்களே, எங்கே போனார்கள் அவர்கள்? எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, எல்லாவற்றையும் மறந்துவிட்டு, அவளுக்கென்று ஹாபிகளாக, அவளுக்கென்று ஹாபிட்டுகளாக எதெல்லாம் இருந்ததோ எல்லாவற்றையும் குழி தோண்டி புதைத்து விட்டு கணவனுக்கு பிடித்த மூலையே, கணவனுக்கு எதை பிடிக்குமோ அதை தனக்கு பிடித்ததாகவே ஆக்கிக் கொண்டு வாழ்கிறாளே, வாழ்றாங்களா இல்லையா? அப்படி வாழ்றாங்க, வாழ்றாங்க. அப்படி வாழுகிற ஒரு பெண்ணுக்கு, அப்படி வாழுகிற ஒரு நீங்கள் முதலில் சகோதரர்களே மதிப்பை கொடுங்கள், அப்போதுதான் உங்கள் குடும்பம் குதூகலிக்கும். நான் வருஷம் வருஷம் அவளுக்கு காஸ்ட்லியா சாரி வாங்கி தரேன், நான் வருஷம் வருஷம் அவளுக்கு விருமணங்களெல்லாம் வாங்கி தரேன், ஒவ்வொரு வருஷமும் நான் வெக்கேஷன் போகும்போது அங்கங்க டூருக்கு போறேன். அன்பு சகோதரர்களே, நீங்கள் டூருக்கு போனாலும் சரி, ஊருக்கு போனாலும் சரி, அவளுக்காக போருக்கே போனாலும் சரி, அவளை நீங்கள் மதிக்காவிட்டால் எல்லாமே மதிப்பு, அது எதுக்குமே யூஸ் இல்லை, எதுலுமே பயன் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடகாக சொன்னார்கள், அந்த பெண்ணுக்குரிய சிறப்பை சொன்னார்கள், அல்லத்தி தஸ்ருஹு இதா நவர, யார் அந்த மனைவி, நீ பார்க்கும் போதே உனக்கு மகிழ்ச்சியை தருகிற, நீ பார்க்கும் போதே உனக்கு ஆனந்தத்தை தருகிற, நீ பார்க்கும் போதே உனக்கு சந்தோஷத்தை தருகிற ஜீவன் அல்லவா அவள். வதுதீஉஹு இதா அமர, நீ கட்டளையிட்டால், நீ ஏவினால் கட்டுப்படுகின்ற ஒரு பொருள் அல்லவா அவள். வலா துகாலிஃபுஹு ஃபீமா யக்ரஹு ஃபீ நஃப்ஸிஹா வலா ஃபீ மாலிஹி, உன் பொருளாதாரத்திலும் அவள் விஷயத்திலும் நீ விரும்பாத எதையுமே செய்யாமல் இருக்கிறாள். அப்படிப்பட்டவளை மனைவி என்று ரசூலுல்லாஹி சொன்னார்கள். ஓர குறிப்பு, அப்படிப்பட்டவங்களா மனைவி இருக்க வேண்டும் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிதானே, யார் சிறந்த பெண், அல்லத்தி தஸ்ருஹு இதா நவர, அவளை நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு அவள் சந்தோஷத்தை தர வேண்டும். பேசுறது அப்புறம், மற்ற விஷயங்கள் எல்லாம் அதுக்கப்புறம், உங்களுக்கு அவள் அக்கறையாக, ஆதரவாக, ஆறுதலாக, உங்களுக்கு உபசரிப்பாக, எல்லாமே அப்புறம். முதலில் சகோதரர்களே, ஒரு சரியான மனைவி யார் தெரியுமா, ஒரு அன்பான மனைவி யார் தெரியுமா, ஆக சிறந்த மனைவி யார் தெரியுமா? கவலையோடு, கஷ்டத்தோடு, துன்பத்தோடு, பல அவமானங்களோடு நீ உன் இல்லத்திற்குள் நுழையும் போது தசுருஹு இதான் நவர. அவளை பார்த்த உடனேயே உன் கவலைகள் எல்லாம் மறந்து போக வேண்டும். தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் பெண்களே, உங்களுடைய கணவன்மார்கள் அவர்களுடைய மறுபக்கம் உங்களில் பல பேருக்கு தெரியாது. காலையில் போய்விட்டு மாலைக்கு வருகிறான் என்பதுதான் உனக்கு தெரியும். ஆனால் காலையில் இருந்து மாலை வரை உன்னுடைய மேம்பாட்டிற்காக, உன்னை மகிழ்ச்சியாக வைப்பதற்காக, உனக்கு விரும்பதி எல்லாம் வாங்கி தருவதற்காக, உன்னை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதற்காக ஒவ்வொரு நாளும் காலையில் இருந்து மாலை வரை அவன் படுகிற இன்னல்கள், இடர்பாடுகள், துன்பங்கள், நஷ்டங்கள், மல்ல பள்ளங்கள், அவமானங்கள், அவச்சொற்கள் எத்தனையோ தாங்கிக் கொண்டுதான் மாத சம்பளத்தை வாங்குகிறான். சும்மா அவங்க ஹஸ்பண்டு துபாயில் பெரிய கம்பெனியில் இருக்கிறார், பெரிய கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறார். அந்த மேனேஜர் என்கிற இடத்தை பிடிப்பதற்கு அவன் எவ்வளவு பாடுபட்டிருப்பான் என்பது அவனுக்கு தான் தெரியும். பிடிச்ச இடத்துல, பிடிச்ச சீட்டில் அவன் ஸ்ட்ராங்காக அமர்வதற்கு எவ்வளவு கஷ்டங்களை பட்டு கொண்டிருக்கிறான் என்பது அவனுக்கு தான் தெரியும். இந்த பக்கம் திரும்பினா பாலிடிக்ஸ், இந்த பக்கம் திரும்பினா பிரச்சனை, இந்த பக்கம் திரும்பினா டார்ச்சர். இவ்வளவுக்கும் நடுவில் தான் அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிற சீட்டை அவன் அவ்வளவு பத்திரமாக பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான். யோசித்து பாருங்கள், திருமணத்திற்கு முன்பு உங்களுடைய கணவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா, எப்படி இருந்திருப்பார்கள் தெரியுமா? அச்சமே, பயமே, கவலையே இல்லாமல் எதற்கெடுத்தாலும் வெடுக்கென்று பேசக்கூடியவர்களாக, எந்த நேரத்திலும் அடங்கி போய்விடும். என்ன செய்யறது? அந்த பயம் எப்ப இருக்காது அவனுக்கு? திருமணத்திற்கு முன்னாடி இருக்காது. மனைவின் ஒருத்தி வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த அச்சம் அவனுக்கு இருக்கவே இருக்காது. நான் உன் கம்பெனில வேலை பார்க்கிறேன், பார்க்கிற வேலைக்கு நீ சம்பளம் லா பாயிண்ட் எல்லாம் பேசுவான். அதுக்கப்புறம் அவனுக்கு லவ் பாயிண்ட் மட்டும் தான் தெரியும். அவன் ஏவினால், அவன் கட்டளையிட்டால் கட்டுப்பட்டு விடு. காரணம், அவன் கட்டுப்பட்டு கொண்டே ஒரு இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் ஏவரத்துக்கு ஆள் இல்லை, ஏவப்படுபவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படின்னு சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு கேட்டு இப்படிதானே போடிக்கிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கை. எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் நமக்கு மேல பத்து பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க எல்லா இடத்துலயும். இப்படிதானே நீங்க நினைப்பீர்கள், என்னுடைய ஹஸ்பண்ட் HR மேனேஜர், அவனுக்கு மேல பத்து பேர் உட்கார்ந்து இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் பெரிய டிபார்ட்மெண்ட் ஹெட், அவனுக்கு மேல 15 பேர் உட்கார்ந்திருக்கான் ஒவ்வொரு இடத்துலயும். அத்துணை பேர் போடுகிற கட்டளைகளை எல்லாம் செய்து கொண்டு செய்து கொண்டு யாரெல்லாம் அவனுக்கு கஞ்சாடையில் கட்டளை போடுகிறார்களோ அத்தனையும் எஸ் சார், ஓகே சார் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற அவன், கட்டளை போடுற ஒரே இடம் இதுதான், உன் வீடுதான். அங்கேயும் வந்து நீ அவனுக்கு ஆர்டர் போட்ட என்ன ஆகும்? அதுக்காக ஆர்டர் போடக்கூடாதுன்னு சொல்ல வரல, நல்ல விஷயங்களுக்கு தாராளமா போடுங்க. ஆனால் அவன் கட்டளை இட்டால் கட்டுப்பட்டு விடு. துதி உஹு இதா அவர, அவன் ஏவினால், அவன் கட்டளையிட்டால் அவனுக்கு நீ கட்டுப்பட வேண்டும். அடுத்து சொன்னார்கள், அவன் வெறுக்கிற விதத்தில் எதிலும் நீ நடந்து கொள்ளாதே. அது உன் சொந்த விஷயமாக இருந்தாலும் சரி, என் பர்சனல் இதில் நீ தலையிடாதேன்னு நீ அக்கணவனை பார்த்து சொல்லக்கூடாது. ஏன் ரசூலா சொல்லிட்டாங்க, நப்ஸ் என்றால் என்ன? சோல், உன்னுடைய சோல், உன்னுடைய ஆன்மா இருக்கிறது பார், அந்த ஆன்மாவுக்கு கூட கட்டளையிடுகிற சக்தி அவனுக்கு இருக்கிறது. ஃபி நஃப்ஸிஹான்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உதாரணமாக, உனக்கு வெள்ளை நிறத்தில் தான் ஆடை அணிய பிடிக்கும் என்பது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் உங்கள் கணவருக்கு நீங்கள் கருப்பு நிறத்தில் தான் சாரி அணிய வேண்டும் என்று ஆசைப்பட்டால், என் அன்பு சகோதரியே, உன் வெள்ளை நிற புடவையை தூக்கி எறிந்துவிட்டு உன் கணவனுக்காக நீ கருப்பு நிற புடவையை அணிய வேண்டும். இதுதான் மார்க்கம் உனக்கு சொல்லுகிற உபதேசம். காரணம், அவன் வெளியே அவ்வளவு கஷ்டங்களை பட்டுக் கொண்டிருக்கிறான். அவனுக்குத்தான் எல்லோரும் கட்டளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பிறருடைய விருப்பத்திற்கு ஏற்பத்தான் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் விருப்பத்திற்கு ஏற்ப வாழுகிற ஒரே ஜீவன் நீதான் என்பதையும் மறந்து விடாதே. இப்படிதானங்க, வேலை பார்க்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, பெரிய வியாபாரியாக கூட அவர் இருந்து விட்டு போகலாம், மிகப்பெரிய தொழிலதிபராக கூட இருந்து விட்டு போகலாம். அவரிடத்தில் தொழில் முறையில், தொழில் முறைமையில் யாரெல்லாம் பங்கெடுக்கிறார்களோ, யாரெல்லாம் பயனாளர்களாக இருக்கிறார்களோ, அவன் விரும்புகிற விதத்தில் அவன் நடந்து கொண்டால் மட்டும்தான் அவன் வியாபாரத்திலே பெரிய இடத்திற்கு போக முடியும். ஆக அவன் உன் வீட்டிற்கு வெளியே எல்லாருடைய விருப்பத்தையும் அவன் சரிகட்டி கொண்டு போகிறான். அவன் விருப்பத்தை சரிகட்டக்கூடிய ஒரே இடம் உன் வீடுதான் என்பதை நீ மறந்து விடாதே. அதைத்தான் இன்னைக்கு நம்ம பொம்பளைக்கு புரியறதில்லை. அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய பெண்கள் புரிவதில்லை. அயோக்கியத்தனமான இந்த உலக மயமாக்கலின் விளைவு ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் நஞ்சை போல் விஷத்தை போல் இன்றைக்கு இந்த சின்ன திரைகளும் பெரிய திரைகளும் நுழைந்ததற்கு பிறகு அந்த டிவியில் எதையெல்லாம் நாடகமாக காட்டுகிறானோ, எதையெல்லாம் வேசித்தனமாக வேஷங்களாக காட்டுகிறானோ, அதையே நம் பெண்களில் சில பேர் உண்மை என்று புரிந்து கொண்டு அதே போன்ற ஒரு சூழ்நிலையில் அவன் கணவனையும் ஆட்டுவிக்க நினைப்பதன் விளைவுதான் குடும்பத்திற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய பெருமதியை வெகுமதி இன்றைக்கு உணரப்படாமலேயே போய் கொண்டிருக்கிறது.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் மார்க்க சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்ள இருக்கின்றோம். தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள்.
3: கிழக்கிழக்கில் நவீன ஆடை வகைகளை வடிவமைத்து தருகின்றார்கள்
4: ஈஸ்டர்ன் டெய்லர்.
2: ஈஸ்டர்ன் டெய்லர், பிரதான வீதி மூதூர், தொலைபேசி இலக்கம் 077-6008-79.
5: ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்றே முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி, கல்முனை.
6: ஹலோ மச்சான், எப்படி சுகமா இருக்கிறியா?
7: வயல் வழியின் வாசத்தோடு பலம் வருகிறது. முஸ்லிம் வானொலி,
2: முஸ்லிம் வானொலி,
8: முஸ்லிம் வானொலி டாட் காம்.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: குடும்பத்திற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய பெருமதியை வெகுமதி இன்றைக்கு உணரப்படாமலேயே போய் கொண்டிருக்கிறது. அதனாலதான் சிறந்த பெண்ணுக்கு ரசூல் சொன்னாங்க, தசுருஹு இதா நவர, பார்த்தாலே அவனுக்கு நீ மகிழ்ச்சியை கொடு. துதீவுஹு இதா அமர, அவன் கட்டளை இட்டு விட்டால் கட்டுப்படு. அதுக்காக சினிமா தியேட்டருக்கு வா, கிளப்புக்கு வான அவன் கூப்பிட்டா நீ போகக்கூடாது. அது மார்க்க முரண்பட்டது, அது வேறு. உன்னுடைய சொந்த விவகாரத்தில், உன்னுடைய சொந்த விருப்பு விருப்பில், உனக்குட்பட்ட விஷயமாக இருந்தாலும் கூட மார்க்கத்தின் வரம்புகளை தாண்டாமல் இருந்தால், அவனுக்காக விட்டு கொடுக்கிற ஒரு பெண்ணாக மனைவி இருந்தால் அப்புறம் தெரியும் இந்த கணவன் எப்படி உன்னை சுற்றி சுற்றி வருவான் என்று. அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்து தெரியுமா, இன்னொரு செய்தி தெரியுமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு அடுத்து தொடர்கிறார்கள் இன்னொரு இடத்தில் இந்த பெண்ணின் பெருமதியை வெகுமதியை நீங்கள் புரிந்து கொள்ள. லா யஃப்ரகு முஃமினுன் முஃமினத்தன் இன் கரிஹ மின்ஹா குலுகன் ரதிய மின்ஹா ஆகர். உங்களுக்காகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள், 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு பேசினார்கள். அன்பு சகோதரிகளே, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு இந்த மேடையில் பதிவு செய்ய நான் ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு உலகத்தில் வளர்ந்த நாடுகளாக இருந்தாலும் சரி, மேலை நாடுகளாக இருந்தாலும் சரி, மேற்கத்திய நாடுகளாக இருந்தாலும் சரி, எந்த நாடுகளிலெல்லாம் இன்றைக்கு பெண்ணியம் பெரும் பொருளாக பேசப்படுகிறதோ, பெண்களுக்கு உரிமை கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ, ஆட்சி செய்யக்கூடிய அம்மாக்களாக கூட இன்றைக்கு பெண்கள், ஆட்சி செய்யக்கூடிய சின்ன மக்களாக கூட இன்றைக்கு பெண்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்களோ, இதெல்லாம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் பல நூற்றாண்டு கால போராட்டத்திற்கு பிறகு, அவர்களின் பல பேரை பறிகொடுத்து பலி கொடுத்ததற்கு பிறகு. அமெரிக்கா அல்லது மேலை நாடு, மேற்கத்திய நாடு என்று பெரிதாக பேசிக் கொண்டிருக்கிறோமே, அந்த நாட்டிலே பெண்களுக்கு உரிமை எப்படி வந்தது? அந்த நாட்டிலே பெண்களுக்கு சலுகை எப்படி வந்தது? அந்த நாட்டிலே பெண்களுக்கு ஒரு அங்கீகாரமும் பிரதிநிதித்துவமும் எப்படி கிடைத்தது? பல பேர் போராடினார்கள், பல பேர் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள், பல பெண்ணி அமைப்புகள் உருவாகின, பல பேர் தற்கொலை செய்து தீக்குளித்து, பல போராட்டங்களுக்கு பிறகுதான் பெண்களுக்கு உரிமைகளும் சலுகைகளும் பிரதிநிதித்துவங்களும் பல இடங்களில் கிடைத்தது. ஆனா 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு எங்களுக்கு இப்படி ஒரு உரிமை இருக்குதா, எங்களுக்கு இப்படி ஒரு உரிமையை தந்தா நல்லா இருக்குமே என்று யாரையும் பேசக்கூட விடாமல், யாரும் கேட்க வேண்டிய ஒரு அவசியம் கூட இல்லாமல், பெண்ணே உனக்கு எல்லா உரிமைகளையும் கொடுத்தது இஸ்லாம் மட்டும்தான், பிறந்தது பெண் என்று தெரிந்தால் உயிரோடு புதைத்த காலத்திலேயே அட பெண்ணுதான் நற்செய்தி என்று சொன்னது இஸ்லாம். சொல்லிச்சா இல்லையா? உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு தன் சொந்த அனுபவத்தை சொல்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் அவர்கள் தான் ஜாஹிலியத்தையும் இஸ்லாத்தையும் கண்ணால் கண்டவர். ஜாஹிலியத்தில் மிகப்பெரிய கெத்தோடு வாழ்ந்தவர், இஸ்லாத்திலும் மிகப்பெரிய அந்தஸ்தோடு வாழ்ந்தவர். அப்படித்தானே அந்த உமர் ரதியல்லாஹு மதீனால உட்கார்ந்து, மதீனாக்கு போனதுக்கு அப்புறம், ஹிஜ்ரத்துக்கு அப்புறம் தன்னுடைய குடும்ப வாழ்வின் அமைப்பு எப்படி மாறுகிறது என்பதை இந்த உலகத்திற்கு பாடமாக நடத்துகிறார்கள். மக்காவில் நாங்கள் இருக்கும் வரை, மக்காவில் நாங்கள் இருக்கும் வரை, நான் இருக்கிற சபையில், நான் இருக்கிற அவை, அவையில் நான் இருக்கிற இருக்கைக்கு பக்கத்திலே கூட என் மனைவி வரமாட்டாள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஸ்டேட்மெண்ட். உமரலிலானவர்கள் சொன்ன வாய்வழி வாக்கு மூலம் மக்காவில் நாங்கள் இருக்கும் வரை எப்படி நான் இருக்கிற இடத்தில் கூட என் மனைவி வரமாட்டா, டென்ஷனா இருப்பாரு, கோபமா இருப்பாரு. ஆனா இன்றைக்கு மதீனாவில் என்ன நிலைமை? மதீன தன்சாரி பெண்களோடு இவர்கள் சேர்ந்து கணவனிடத்திலே அவர்கள் பேசக்கூடிய அளவிற்கு, அதாவது இதை அவங்க விமர்சனம் பண்ணி சொல்லல, இஸ்லாம் எப்படி அந்த பெண்களுக்கு வாழ்க்கையும் வசதியும் கொடுத்திருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கிச் சொல்கிறார்கள். அப்போ பெண்ணியம், பெண்ணுரிமை, பெண்களுக்கு சமூகத்திலே பிரதிநிதித்துவம், பெண்களுக்கு பங்களிப்பு, இதெல்லாம் மேலை நாடுகள் உட்பட, மேற்கத்திய நாடுகள் உட்பட, ஏன் இந்தியா உட்பட சகோதரர்களே, பல போராட்டங்களுக்கு பிறகு, பல அமளி துமளிகளுக்கு பிறகு, பல பெண்கள் பறிகொடுக்கப்பட்டு பலி கொடுக்கப்பட்டதற்கு பிறகுதான் இந்த உரிமைகள் எல்லாம் கிடைச்சிச்சு. ஆனா அட அறியாமை காலத்துல அரபு உலகத்துல பெண்களுக்கு எங்களுக்கு ஒரு உரிமையாவது தாருங்கள் என்று கேட்பதற்கு கூட வாய்ப்பு கொடுக்காம எல்லா உரிமைகளையும், கல்வி கற்கிற உரிமை, திருமணம் செய்கிற உரிமை, மகரை நிர்ணயிக்கிற உரிமை, மனக்கொடையை பெறுகிற உரிமை, பிடிக்காவிட்டால் கணவனை தூக்கி வீசுகிற ஹுலா செய்கிற உரிமை, சொத்துரிமை, பாடம் நடத்துகிற உரிமை, எல்லாம் கொடுத்தது இஸ்லாம் மட்டும்தான் என்பதை மறந்து விடாதீர்கள் சகோதரிகளே. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஜீவனை எல்லாம் நமக்கு மனைவியாக கொடுக்கிறான். இந்த மனைவியின் பெருமதியை, மனைவியின் வெகுமதியை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு நபிகள் நாயகம் எப்படி சொல்கிறார்கள், அந்த பெண்களுக்கு ஆதரவாக சொல்கிறார்கள், ஒரு இறை நம்பிக்கை கொண்ட கணவன் ஒரு இறை நம்பிக்கை கொண்ட மனைவியை வெறுத்து விட வேண்டாம். இதோட நிப்பாட்டிதான் கூட பரவாயில்லை. அடுத்து சொல்ற விஷயம் தான், அவரிடத்திலே பிடிக்காத ஒரு குணத்தை இவன் கண்டால் என்ன செய்யணும்? பிடிக்காத குணம் ஒன்று இருக்கிறது, என்ன செய்யணும்? தரிசிதரும் கேட்கவில்லை, எனக்கு யாராவது சொல்லுங்க. பிடிக்காத ஒரு குணத்தை கண்டால் என்ன செய்யணும்? ரூம்ல போட்டு அடைச்சு வைங்க, எது பிடிக்குமோ அதை கொண்டு டேலி பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. அவரிடத்தில் உங்களிடத்திலே ஒரு குணம் பிடிக்கவில்லை என்றால் எது உனக்கு பிடிக்குமோ அதை நினைத்து திருப்தி அடைந்து கொள் என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய பெண்களுக்கு எவ்வளவு ஃபேவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சென்றிருக்கிறார்கள். பெண் இயத்திற்கு, பெண் இனத்திற்கு எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிவிட்டு போனார்கள். இப்படி எக்காலத்தை கொண்டும் எக்காரணத்தை கொண்டும் அந்த பெண்ணை, மனைவியை நீ வெறுக்கவே கூடாது என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறதே சகோதரர்களே. இப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்தினால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை குதூகலமாக இருக்கும் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். மதிப்பை நீங்கள் உணர்ந்ததற்கு பிறகு, அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய மரியாதையை நீங்கள் உணர்ந்ததற்கு பிறகு, அந்த பெண்ணை நீங்கள் நேசிக்க ஆரம்பிக்க வேண்டும், மனைவியை நேசிக்க ஆரம்பிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஒரு சபையில் இருக்கிறார்கள், ஒரு நபித்தோழர் வருகிறார், அமரிபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள், வந்து ஒரு கேள்வி ஒன்றை கேட்கிறார்கள். ஐயு நாஸ் அஹப்பு இலைக்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு இந்த பூமியில் பிடித்தவர்கள் யார், இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களிலேயே பிடித்தவர்கள் யார்? கேட்பது யாரு, கேட்கிறது யாருங்க? அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அதாவது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருவரை பிடிக்கும், அந்த ஒருத்தரை பிடிக்குங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம்னா கேட்பவரை பொறுத்து. உதாரணமாக நீங்கள் எல்லாம் ஒரு உலமாவிடத்திலே கல்வி பயின்று கொண்டிருக்கிறீர்கள், உலமாவிடத்திலே கல்வி பயின்று கொண்டிருக்கிறீர்கள், மார்க்கறிஞர்களிடத்தில் கல்வி பயில்வது உங்களுக்கு ஒரு ஆர்வத்திற்குரிய ஒன்று. அந்த சபையில் ஒருவர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யாரு அப்படின்னு கேட்டா நீங்க யாரை சொல்லுவீங்க? உங்களுக்கு டக்குன்னு சொல்ல யாரை ஞாபகத்திற்கு வரும் என்றார், ஒரு உலமாவின் பெயர் தான் உங்களுக்கு ஞாபகம். ஷேக் சாலிஹல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஷேக் பின்பாஸ் ரஹிமஹுல்லா அவங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்? அந்த கேட்கிற சபை என்பது மார்க்கத்தை தேடுகிற சபை. இப்படிதானா உங்கள் உறவுக்காரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், சொந்தக்கார பையன்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அங்க வந்து ஒருத்தவங்க கிட்ட கேட்கிறான் உங்களுக்கு யாரா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டா உறவுக்காரர்கள் யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்களை நீங்க சொல்லுவீங்க. நீங்கள் வேலை பார்க்கிற அலுவலகம் இருக்கிறது, அங்க வந்து ஒரு ஸ்டாஃப் உங்ககிட்ட கேட்கிறான் உங்களுக்கு யார இங்க யார ரொம்ப பிடிக்கும், அப்ப கேட்பவனை பொறுத்து நீங்க என்ன பதில சொல்லுவீங்க? நீங்கள் அலுவலகம் பணியிலே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் உங்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய துறை ரீதியான ஆட்களில் உங்களை யாரு பிடிக்குமோ அவங்கள சொல்லுவீங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர் பிலாஸ் என்கிற ஒரு ஆண் கேள்வியை கேட்கிறார். கேள்வி கேட்கப்பட்ட சபை ராத்துசலாலில் என்கிற ஒரு போர்க்களம் நடக்கக்கூடிய போர்மயமான ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் போய் உங்களுக்கு யாரோ பிடிக்கும் அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டபோது டக்குன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலே வந்த வார்த்தை யாரு யாரோ யாரு ஆயிஷான்னு சொன்னாங்க. நம்ம சொல்லுவோமா? அப்படி சொல்லுவோம், பொண்டாட்டி மட்டும் இருக்கும்போது சொல்லுவோம். அப்படிதானா டக்குன்னு போய் உங்க வாப்பா அம்மா இருக்கும்போது, பாப்பா எனக்கு என் பொண்டாட்டி தான் ரொம்ப பிடிக்கும், யாராவது சொல்லிருக்கீங்களா அப்படி? அம்மா எனக்கு என் ஒய்ஃப்னா ரொம்ப பிடிக்கும் சொல்லிருக்கீங்களா? ஒய்ஃபுகிட்ட சொல்லியிருப்போம், சொன்னதுக்கப்புறம் பல பிரச்சனை வரும், அது வேற. ஆனா நம்முடைய தாய் இடத்திலேயோ, நம்முடைய தந்தை இடத்திலேயோ, நம்முடைய சகோதர சகோதரிகளிடத்திலேயோ நமக்கென்று ஒரு அந்த சர்க்கிள் இருக்குமே, உறவுக்காரர்கள் என்று ஒரு பட்டியல் இருக்குமே. இன்னைக்கு வீட்டில் நடக்கிற பெரிய யுத்தமே இந்த விஷயத்துல தான் நடக்கும். உங்க சொந்தக்காரங்க, எங்க சொந்தக்காரங்க, இதுல தான் ஏகப்பட்ட பிரச்சனை வரும். குறிப்பா வெளிநாட்டிலே ஃபேமிலியோடு வாழ்பவர்கள் இதை ஒரு பெரும் யுத்தமாக சத்தம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். வெக்கேஷனுக்கு போனா எங்க இருக்கிறதுங்கிறதா அவங்களுக்கு பெரிய பிரச்சனையே. ஆமாவா இல்லையா? எங்க போறது? அங்க போறதா? இங்க போறது? அங்க போனா வாப்பா கோச்சுக்குவாங்க, உமா கோச்சுக்குவாங்க, இங்க போவாட்டா இங்க பிரச்சனை வரும். இதற்காக அவர்கள் படுகின்ற பாடு இருக்கிறதே சகோதரர்களே, அவ்வளவு பெரிய பிரச்சனை. அப்போ நம்ம என்ன செய்யறது இல்லைன்னு சொன்னா, என் மனைவியை நான் நேசிக்கிறேன் என்று என் தாயிடத்திலேயோ என் தந்தையிடத்திலேயோ என்னால் துணிவாக சொல்ல முடிவதில்லை, உங்களாலும் சொல்ல முடியாது என்றுதான் கருதுகிறேன். இப்படித்தான் இன்றைக்கு வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. ஆனால் கேட்பவர் ஒரு அந்நிய ஆணாக இருந்தாலும், ஒரு நபித்தோழராக இருந்தாலும், போர்மயமான ஒரு சூழலாக இருந்தாலும், டக் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவு உச்சரித்த வார்த்தை ஆயிஷா. இப்படி சகோதரர்களே, உங்கள் உள்ளத்தை ஆக்கிரமிப்பவளாக உங்கள் மனைவி இருக்க வேண்டும். உங்களுடைய உள்ளத்திலே உங்கள் அடி, உங்கள் முடி முதல் அடி வரை முழுமையாக உங்களை ஆக்கிரமித்தவளாக, உங்கள் வாடையிலும் உங்கள் கோடையிலும் எப்போதும் உங்களுக்கு தென்றலாக வீசக்கூடியவளாக உங்கள் மனைவி இருக்க வேண்டும். அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி இருந்தாங்க. இத்தனைக்கும் அந்த மனைவிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாரிசை கொடுக்கவில்லை, அல்லாஹ் ஒரு வாரிசை கொடுக்கவில்லை. இத்தனைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த மனைவிக்கும் ஏகப்பட்ட வயது வித்தியாசம். இத்தனைக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய இல்லம் பல நாள் பட்டினி கிடந்திருக்கிறது. இப்படிப்பட்ட வறுமையில் வாடிய சூழ்நிலையிலும், ஏழ்மையில் ஏங்கிய சூழ்நிலையிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மனைவியை நான் நேசிக்கிறேன் என்று தன் போர் வீரர்களிடத்திலே சொல்லக்கூடிய அளவிற்கு பெருமானாரின் குடும்ப அமைப்பு, அந்த குடும்ப கட்டியம் இருந்திருக்கிறது என்றால், அது சகோதரர்களே குடும்ப அமைப்பை அவர்கள் புரிந்த, உணர்ந்த, தெளிந்த, தெரிந்த, அறிந்த விஷயம். அதை நாம் உணராமல் இருப்பதன் விளைவுதான் நம்முடைய குடும்பம் அந்த சிறப்பான இடத்திற்கு போகவே மாட்டேன் என்கிறது. ஆனா உங்களுக்கு இந்த சம்பவத்திலே சொல்ல வேண்டிய ஒரு செய்தி, அம்ர் பிலாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மனதிலே நினைத்து கேட்ட கேள்வி குடும்ப உறுப்பினர்களை பற்றி அல்ல. பொதுவாக உங்களுக்கு யார் பிடிக்கும் தான் கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா என்று சொன்னவுடன் அவர்கள் அவதானித்துக் கொண்டு, இல்லையா அல்லாவின் தூதர் அவர்களே, மினர் ரிஜால், ஆண்களில் உங்களுக்கு யாரை பிடிக்கும்? இந்த சம்பவத்தில் ஒரு சின்ன செய்தி ஒன்று இருக்கு, அகீதாவோடு தொடர்புடையது, நம்முடைய தலைப்புக்கு அப்பாற்பட்டதாக இருந்தாலும் அதை சொல்லி வைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு மறைவான ஞானம் இல்லை என்பதற்கு இந்த சம்பவம் என்னது ஒரு ஆதாரம். ஏன் உள்ளத்திலே அம்ர் பிலாஸ் எதை வைத்துக் கொண்டு கேட்டார்னு தெரியல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பொதுவாக கேட்கிறார் என்று நினைத்துக் கொண்டு ஆயிஷா என்று தன் அன்பு மனைவியின் பேரை சொல்லிவிட்டார்கள். அதற்கு இல்லை அல்லாஹ்வின் தூதரே, மினர் ரிஜால், ஆண்களில் உங்களுக்கு யாரை பிடிக்கும் என்று கேட்டபோது, அப்போதும் கூட பாருங்கள், அபூபக்கர் என்று சொல்லாமல் அபூஹா என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூஹானா என்ன அர்த்தம்? அவங்க வாப்பான்னாங்க. அவங்க ஆயிஷாவை பார்ப்பதற்கு முன்னாலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரை பார்த்திருக்கிறார்கள். இத்தனைக்கும் ஏனைய தோழர்களில் பலராவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாகியதற்கு பிறகு, வஹியின் வார்ப்பிற்கு பிறகு தோழர்கள் பட்டியலில் இணைந்தவர்கள். ஆனால் அருமை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு பொறுத்த வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால்ய கால சிநேகிதர், நபித்துவத்திற்கு முன்பே இருவரும் அன்பாய், இருவரும் நட்பாய் விளங்கியவர்கள். அப்படிப்பட்ட அருமை நண்பர், அப்படிப்பட்ட ஆருயிர் நண்பர், நபித்துவத்திற்கு முன்னமேயே தன் தோழமைக்கு பாத்திரமானவரை பெயரை சொல்லும் போது கூட அபூபக்கரின் அவருடைய இயற்பெயரை சொல்லாமல், அபூபக்கரின் அவருடைய புனைப்பெயரை சொல்லாமல், அபூஹா என் மனைவியின் தந்தை என்று சொன்னார்களே. அப்படியானால் அந்த மனைவி மீது ரசூலுல்லாஹ்வுக்கு எவ்வளவு பெரிய அன்பு இருந்திருக்கும் சகோதரர்களே! இப்படிப்பட்ட அன்பு உங்கள் மனைவியிடத்தில் இருக்க வேண்டும். இங்க ஓர குறிப்பாக சொல்ல வேண்டும், அதுக்காக சம்பாதிக்கிறத பூரா மனைவிக்கு மட்டுமே கொடுத்துட்டு வாப்பா அம்மாவுக்கு, தம்பி தங்கச்சிகளுக்கு, அண்ணன் தம்பிகளுக்கு, அக்கா தங்கச்சிகளுக்கு ஒன்றும் கொடுக்கக்கூடாது. அந்த அர்த்தத்தில் அல்ல, கடமைகள் வேறு, உரிமைகள் வேறு. இதை புரியாமல் தான் சகோதரர்களை இன்றைக்கு நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். நமக்கு வந்து பேலன்ஸ்டான லைஃபை நமக்கு பார்க்க தெரியவில்லை. குறிப்பாக இந்த தென்னகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஒரு தமிழ் சூழல், தமிழ் கலாச்சாரம் என்கிற வார்ப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கு எதிர்நோக்குகிற பெரிய பிரச்சனையே கடமைகளுக்கும் உரிமைகளுக்கும் உணர்வுகளுக்கும் இன்றைக்கு வித்தியாசம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு காட்ட, அரவணைக்க, ஆறுதலாக இருக்க உன் தாய் சிறந்தவர் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அதே நேரத்தில் நீ அருகில் இருக்க உன் மனைவி தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அருகில் இருப்பது என்பது வேறு, அன்பு காட்டுவது என்பது வேறு. அப்படிதானே? அருகில் இருப்பது என்பது வேறு, அன்பு காட்டுவது என்பது வேறு. இதை நாம் புரியாமல், உணராமல், தெரியாமல், தெளியாமல் இருப்பதன் விளைவுதான் அந்த குடும்ப ரீதியான பிரச்சனையில் ஒரு ஒரு பக்கத்திலே அது நம்மை அரித்து கொண்டே இருக்கும். நம்முடைய அபிஷியல் விஷயத்திலே பிஸியாக நாம் பறந்து கொண்டே இருப்போம். ஆனால் அந்த பரபரப்பான வாழ்க்கையில் நம்மோடு தொற்றி கொண்ட ஒரு தொற்று நோய் போல இந்த குடும்ப ரீதியான பிரச்சனை நம்மை அரித்து கொண்டே இருக்கும். அதனுடைய விளைவு, உன் உற்சாகத்தை நீ இழக்கிறாய், உன் ஆரோக்கியத்தை நீ இழக்கிறாய், உன் அழகை இழக்கிறாய், உன் அலங்காரத்தை இழக்கிறாய், உன் சிகை அலங்காரத்தை கூட இழக்கிறாய். நிறைய பேர் இப்படி யோசிச்சு யோசிச்சு யோசிச்சுதான் என்ன ஆகுது, மண்டையில முடி கூட கொட்டுது சகோதரரே. அப்போ அதனால் தான் மார்க்கம், குடும்பத்தின் வெகுமதிகளை புரி, குடும்பத்தின் வெகுமதிகளை அறிந்து வாழ். மனைவி இப்படி இருக்க வேண்டும், கணவன் இப்படி இருக்க வேண்டும். மனைவி நீங்கள் இப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய கணவன்மார்கள் அவர்களுடைய மற்ற விஷயத்தில் தெளிவாக இருக்க முடியும், மற்ற விஷயத்தில் அவர்கள் உற்சாகத்தோடு இருக்க முடியும். ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள், யாரெல்லாம் தங்களுடைய பொது வாழ்க்கையில் ஒரு சிறந்த இடத்தை அடைந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் தங்களுடைய அந்த இடத்தை அடைந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம்

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: ஆரம்ப காலத்தில் இஸ்லாம் பிரச்சாரம் செய்யப்பட்டு ரசூலுல்லாஹால் பிரச்சாரம் செய்யப்பட்டு பல பேர் இஸ்லாத்தை இணைந்து கொண்டிருந்தார்களே, தன் சொந்த காசில் எத்தனையோ அடிமைகளை விடுவித்தார் அபூபக்கர் சித்திக். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அடிமைகளை விடுவித்ததை போல் வேறு யாருமே அடிமைகளை விடுவிக்கவில்லை என்கிற அளவிற்கு அடிமைகளை விடுவிக்கக்கூடிய ஒரு பணமும் காசும் செல்வமும் செல்வாக்கும் அவரிடத்தில் இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட செல்வ செழிப்பான வீட்டில் செல்ல பிள்ளையாக வளர்ந்தவர் தான் அன்னை ஆயிஷா. ஆனால் கட்டிய கணவர் வறுமையில் இருந்தார், கட்டிய கணவர் ஏழ்மையில் இருக்கும் அப்படிதானே? ஆயிஷா ரலியல்லாஹுடைய வரலாறு, கதிஜா ரலியல்லாஹுடைய வரலாறு படிச்ச உடனே அவருக்கு மைண்ட் செட்டு, சரி புள்ள பிறந்த கதிஜான் தான் பேர் வைக்கணும். ஏன்னா பொண்டாட்டிக்கு கதிஜான் பேர் வைக்க முடியாது, என்ன பேர் வீட்டில் இருக்க அந்த பேரோட தானே வரும். அப்போ அப்போ நமக்கு வரக்கூடிய மனைவி என்று வரும்போது மட்டும் அவள் ஒரு கதிஜா ரலியல்லாஹுவை போல, ஒரு ஆயிஷா ரலியல்லாஹுவை போல, ஒரு ஃபாத்திமா ரலியல்லாஹுவை போல, ஒரு அஸ்மா ரலியல்லாஹுவை போல ஒழுக்கத்தோடும் சிறப்போடும் மண்புயர் பண்புகளோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமே, அதற்கு இணையாக நாமும் இருக்க வேண்டுமா இல்லையா? யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, நம்மில் பல பேருக்கு நல்ல நட்புகள் அமைவதில்லை, நல்ல நண்பர்கள் அமைவதில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹுவை போல் நமக்கு ஏன் நண்பர்கள் அமைவதில்லை என்று சொன்னால், நபிகள் நாயகத்தை போல் நாம் அந்த நல்லொழுக்கத்தோடு வாழ்வதில்லை. ஜாடிக்கேத்த மூடி இருந்தால் தான் சகோதரர்களே சரியாகும். ஜாடி ஒரு புறம் இருக்கிறது, மூடி இன்னொரு புறம் இருக்கிறது என்றால் அதை வைத்து நீங்கள் என்ன பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும்? அதனாலதான் இஸ்லாம் கணவனுக்கு சொல்லுகிற அறிவுரைகளோடு சேர்த்து மனைவிகளுக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. அடுத்து என்ன செய்யணும்? அன்பு காட்டியாச்சு. அன்பு காட்டுகிறது என்றால் அதை எப்படி காட்டுவது அதையும் தெரிஞ்சுக்கணும். இப்படிதானே அன்பு காட்ட வேண்டும். முதலில் மனைவியை என்ன செய்யணும், என்னங்க செய்யணும், மனைவியினுடைய கண்ணியத்தை மரியாதையை உணர வேண்டும், மனைவியை மதிக்க வேண்டும். மனைவியை என்ன செய்ய வேண்டும், மதிக்க வேண்டும். மதித்ததற்கு பிறகு என்ன செய்யணும், அன்பு காட்ட வேண்டும். அந்த அன்பை வெளிப்படுத்தவும் வேண்டும். நிறைய இடங்களில் சகோதரர்களே, நிறைய இடங்களில் ஜப்பானில் இருக்கிற ரோபோட்டுகளுக்கு ரோல் மாடல்களை போல் சில பேர் வீட்டிலே கணவன்மார்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவனுக்காக அந்த அம்மா கஷ்டப்பட்டு பல ரெசிபிகளை பார்த்து பல முயற்சிகளை செய்து ரொம்ப முஸ்திபடுத்து சமையல் பண்ணி வச்சா என்னங்க நடக்குது? சொல்லுங்க சொல்லுங்க. கட்ட கட்ட கட்டன்னு வாயில போட்டு போயிட்டே இருக்கிறான். அந்த அம்மா அப்படியே உட்காந்து பார்க்குது, இந்த ரசம் நல்லா இருக்கு, இந்த சாம்பார் நல்லா இருக்குன்னு ஏதாவது சொல்லுவார், இந்த பொரியல் நல்லா இருக்கு, அல்லது இந்த மசாலா நல்லா இருக்குது, அல்லது இந்த மட்டன் நல்லா இருக்கு, இந்த குருமா ஏதாவது நல்லா இருக்குன்னு சொல்லுவான்னு அந்தம்மா எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு. நீங்க சொல்றது இல்லை, இதனால என்ன ஆகுது தெரியுமா? உங்களை சொல்ல வைக்கிற கலைகளை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். எப்படி நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நல்லா இருக்கு அப்படின்ட்டு போறோம். அவங்க முதல்ல அமைதியாகத்தான் இருக்கிறார்கள். நீங்களாக ஆரம்பிக்க வேண்டும் என்று, நீங்களாக அதை பாராட்ட வேண்டும் என்று, இருக்கக்கூடிய சிறப்புகளை சொல்ல வேண்டும் என்று ஒரு வாட்டி பார்க்கிறாங்க, ரெண்டு வாட்டி பார்க்கிறாங்க, இல்லைன்னா என்ன செய்யறாங்க, அங்கீகாரத்தை கேட்டு வாங்கிக் கொள்கிறார்கள். கேட்டு வாங்குகிறார்கள் என்பதை விட பிடுங்கி எடுத்துக் கொள்கிறார்கள். இன்றைக்கு உலகத்தினுடைய அமைப்பே சகோதரர்களை, அங்கீகார எதிர்ப்பு என்கிற நோய் எல்லாரையும் வாட்டி வதைக்கிறது. நான் பள்ளிக்கூடத்திலே ஒரு ஸ்கூலிலே 6 ஆண்டு காலம் பணிபுரிந்து கொண்டிருந்தேன். நாங்கெல்லாம் ஸ்கூல் எக்ஸ்கர்ஷனல் டூரா பிள்ளைகள் எல்லாத்தையும் கூட்டு போறோம், ஒரு இடத்துக்கு கூட்டு போறோம். கூட்டு போனா இந்த பிளஸ் ஒன் படிக்கிற பசங்கள்லாம் மூட் அவுட்டாகவே இருக்கானுங்க, கொஞ்சம் பேர் ஆம்பளை பசங்க. ஏன்டா மூட் அவுட்டாக இருக்கிறீங்க, ஏன்டா ஜாலியாக இருங்கடா, சந்தோஷமாக இருக்குதானடா, நம்ம சுற்றுலா வந்திருக்கிறோம், நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் பசங்களை எங்களோடய ஒன்றா கொண்டு வரீங்கிறான். 10th-க்கும் 11th-க்கும் என்னங்க டிஃப்ரெண்ட்டு? ஒரு வருஷம் இருக்கும் அதிகபட்ச டிஃப்ரெண்ட்டு. அதுவும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பர்த் சர்டிஃபிகேட் கொலாபரேஷனில் பார்த்தா பெரிய வித்தியாசமே கிடையாது. எப்படி பிறந்தாலும் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்து ஒன்றா போட்டுறோம். 6 மாதத்திலிருந்து 1 வருடம் தான் வித்தியாசம் இருக்கிறது. இருந்தாலும் அவனுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்றால், நான் ஹையர் செகண்டரி படிக்கிறேன், நான் பிளஸ் ஒன் கிரேட்

0: இருக்கிறேன், என்னை நீங்கள் தனியாகத்தான் ட்ரீட் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிற ஒரு அமைப்பை, ஒரு நிலைமையை இந்த உலகமயமாக்கல் உருவாக்கிவிட்டது. எது, ஒரு நாள் தான் அவங்க டூருக்கு போறான். உன் கூட வாழ காலமெல்லாம் வாழக்கூடிய உன் மனைவி எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்போடு இருப்பாள் என்பதை மட்டும் கொஞ்சம் புரிந்து வாடுங்கள் சகோதரர்களே. அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். ஆனால் என்ன நடக்கிறது, அனாதிக்க உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதனால் நான் சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்கிறேன் என்கிற விஷயம் மட்டுமே நம்முடைய சிந்தனையில் முக்கால்வாசி பகுதியை அது மூடி மறைத்து விடுவதனால் வாழ்வதற்கும் இன்பத்தை அனுபவிப்பதற்கும் ஆனந்தமாக செல்வதற்கும் மீதி 25% மட்டுமே தனியாக வைத்திருப்பதனால், அன்பு சகோதரர்களே, இயற்கையாக இயல்பாக நாம் அனுபவிக்க வேண்டிய பல இனிமைகளை பார்க்காமலேயே பலருடைய வாழ்க்கையும் முடிந்து விடுகிறது. நிறைய பேர், குறிப்பாக 40-50 தாண்டியவர்களுக்கு தெரியும், அவருடைய மகனும் அவருடைய மருமகளும் அல்லது அவருடைய மகளும் அவருடைய மருமகனும் வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கும் போது அவர்களுக்கு ஏக்கமாக இருக்கிறது. நான் இளமையோடு வாலிபத்தோடு இருக்கும் போது இப்படி வாழவே இல்லையே என்று பல பெரியவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மை, அதை அவர்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள், அதை அவர்கள் வெளியில் சொல்ல மாட்டார்கள். ஆனால் அவர்கள் உள்ளத்தின் ஓரத்தில் ஒரு அரிப்பு இருந்து கொண்டே இருக்கும். ஆஹா, யார் யாருக்காகவோ என்னுடைய வாலிபத்தை நான் துளைத்தேனே, யார் யாருக்காகவோ எனக்கு இயல்பாக கிடைக்க வேண்டிய ஆனந்தத்தை நான் இழந்தேனே, இன்றைக்கு பெரியவர்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களே. அதே போன்ற ஒரு இயக்கத்திற்கு இன்றைக்கு நம்மை போன்ற வாலிபர்கள் அல்லது நம்மை போன்ற இளைஞர்களும் நாளைக்கு கவலைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கே அதை குறித்து உங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வாழ்க்கை ஒருமுறைதான். இந்த உலகத்தில் அல்லாஹ் குடும்ப வாழ்க்கை என்பதை ஒருமுறை தான் நமக்கு கொடுக்கிறான். இந்த உலக வாழ்க்கையே ஒருமுறை தான் இருக்கிறது என்பதை நாம் உணரும் போது அதில் எப்படியெல்லாம் சிறப்பாக இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் இனிமையாக இருக்க வேண்டும், மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கிற, மார்க்கம் வரம்புகளாக ஏற்படுத்தியிருக்கிற விஷயங்களை சகோதரர்களே ஆனந்தமாக வாழ பழகுங்கள். வாழ்க்கையை வீணடித்து விடக்கூடாது. குடும்பம் மட்டும் நமக்கு சிறப்பாக அமைந்து விட்டால் ஏனைய எல்லா பிரச்சனைகளும் நமக்கு சாதாரணமாக தெரிந்துவிடும். நான் எப்படி வயதிலே மூத்தவர்கள், 60 தொட்டவர்கள், 70 தொட்டவர்கள் தன்னுடைய மனைவியரோடு ஆரம்ப காலத்தில் இப்படி நாம் வாழாமல் போய்விட்டோமே, இன்றைக்கு என் மகனும் என் மருமகளும் அல்லது என் மகளும் என் மருமகனும் இருப்பதை போல் குதூகலமாக நான் இல்லாமல் போய்விட்டேனே என்று ஏங்குகிறார்களோ, அதே போன்றுதான் பிள்ளைகள் வளர்ப்பு விஷயத்திலும் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாம் சிறுபிள்ளைகளாக இருக்கும் போது நம்மை பெற்றவர்கள், குறிப்பாக நம்முடைய தந்தைமார்கள் தூக்கி கொஞ்சுவதற்கு கூட அவர்கள் நேரம் இருந்திருக்கவில்லை. நம்மை எல்லாம் தூக்கியவர்கள் ஒரு முத்தமிட்டு இருப்பார்களா என்று கூட யோசித்து பார்த்தால் பல பேருக்கு அப்படி ஒரு சம்பவமே நடந்திருப்பதாக ஞாபகம் இருப்பதில்லை. ஆனால் இன்றைக்கு பேர குழந்தைகளை அவ்வளவு அவர்கள் தூக்கி கொஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், இந்த இன்பத்தை, இந்த குதூகலத்தை அன்றைய குடும்ப சூழல் அவர்கள் பிள்ளைகளுக்கு தரவில்லை. அப்போ குடும்ப அமைப்பை நீங்கள் உணராவிட்டால், குடும்பத்திற்கு இருக்கிற கனப்பரிமாணத்தை நாம் விளங்காவிட்டால் நிறைய இன்பங்களை நாம் இழக்க வேண்டி வரும். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம் மனைவியர்களை எல்லா சூழ்நிலைகளிலும் சிறப்புப்படுத்தினார்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் சந்தோஷப்படுத்தினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்கள் தம் மனைவியர்களும் ஒன்றாக வாழும் போது பல இன்பங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிமாறி இருக்கிறார்கள். ஒரே கோப்பையில் பானத்தை அருந்தி இருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வாய் வைத்து அருந்திய அந்த இடத்தில் தாமும் வாய் வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருந்தி இருக்கிறார்கள். இதெல்லாம் எதை நமக்கு உணர்த்துகிறது, இதையெல்லாம் எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது என்றால், குடும்ப அமைப்பை நீங்கள் பெரிதாக நினைக்க வேண்டும் என்கிற ஒரு செய்திதான் இதில் அமைந்திருக்கிறது. உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய பிஸ்னஸ், இதை ஒரு பெரிய செய்தியாகவே பார்க்காதீர்கள் குடும்பத்தோடு ஒப்பிடும் போது. குடும்பம் என்று வந்துவிட்டால் சகோதரர்களை வீட்டிலே புருஷனாக நுழையுங்கள், அரசனாக நுழையாதீர்கள். நான் கம்பெனியில் பாஸ், அதே போன்று பாஸாக உள்ளே போகணும், மாசா உள்ளே போகாதீங்க. உள்ளே போனால் சாதாரணமாக உள்ளே போங்க. 1000 தான் நான் ஒரு பெரிய கம்பெனியின் முதலாளியாக இருந்தாலும், 1000 தான் நான் மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்தாலும், என் மனைவி எனக்கு தண்ணியோ டீயோ கொடுக்கும் போது என்னங்கன்னு கூப்பிட்டு கொடுத்தாதான் சந்தோஷமா இருக்கும். பேராசிரியர் பெருந்தகை அவர்களே, உங்களுக்கு நான் தேநீரை கொண்டு வரட்டுமா சொன்னா நல்லா வாங்க இருக்கும். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, இதெல்லாம் ஒரு இன்பமா, இது இது இந்த இன்பத்தை நீங்கள் வைத்து என்ன நீங்கள் சாதிக்க போகிறீர்கள்? வரட்டு கௌரவத்தை பார்த்து பார்த்து ஈகோ என்கிற அந்த ஒரு விஷயத்திலே தீவிரமாக இருந்து இருந்து குதூகலத்தை எல்லாம் இன்றைக்கு கிடந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த மாமியார் வீட்டில் நான் பண்ணுகிற சேட்டைகள் இருக்குதே, அல்லாஹு அக்பர். சரி, கல்யாணமான புதுசுல மாப்பிள்ள முறுக்கு அப்படி இப்படி, இந்த 50 ஆனாலும் அதே முடுக்கோடத்தான் உள்ள போவார். இந்த பொம்பளை போடுற பாடு வீட்டில் நல்லா தெரிஞ்சுக்க, நம்ம ஒரு மருமகன் இல்லை, அந்த வீட்டில் 4 மருமகன், அதுல இவர் ரொம்ப தெளிவாக இருப்பார். எனக்கு முன்னாடி அவங்களுக்கு டீ கொடுத்தாச்சா, அது கூட இவருக்கு ஒரு பிரச்சனை வரும். என்ன என்ன வாங்கன்னு கொஞ்சம் சவுண்டாவே கேட்கல, சின்ன மருமகன் ரொம்ப சவுண்டாக வாப்பா கூப்பிட்டாரு, எவ்வளவு மைனூட்டா கவனிக்கிறான் பாருங்க. இந்த அம்மா நடுவில் உட்காந்துக்கிட்டு போறதே 10 போறதே 1 இங்கேயும் பிரச்சனை வராம இவனையும் சரி கட்டிக்கிட்டு இவன் எதிர்பார்க்கிற ஈகோவையும் கொடுத்துக்கிட்டு அல்லாஹு அக்பர் படுகின்ற பாடு தேவையா சகோதரர்கள்? சாதாரணமாக வாழ்ந்து விட்டு போங்க. சாதாரணமாக வாழுங்கள். சாதாரணமாக வாழ்வதில் தான் குடும்பத்தின் குதூகலமே இருக்கிறது. சொத்து எவ்வளவு இருக்கிறது தெரியுமா? அட, குடும்பம் என்று அமையாவிட்டால் உன் சொத்தெல்லாம் வெத்து என்பதை தெளிவாக தெரிந்து கொள். 1000 கோடிக்கு நீ அதிபராக, 1000 கோடிக்கு நீ அதிபதியாக கூட இரு. உன்னை அரவணைக்க, அன்பை பரிமாற ஒரு அழகான மனைவி உனக்கு இல்லை என்றால், உன் பேர் சொல்லும் பிள்ளை என்றால், உன் 1000 கோடியை வைத்து நீ என்ன சாதிக்க முடியும்? ஈகோவை தூக்கி எறியுங்கள் சகோதரர்களே, சர்வ சாதாரணமாக இருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட நாம் சிறப்பை பெற்றுவிட முடியுமா? அவர்கள் நபி தோழர்களை விட பெரிய சிறப்பை பெற்றுவிட முடியுமா? அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் பொறுமையின் பொக்கிஷம், மனித குல மாணிக்கம், எதையும் தாங்கு விதயம், கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க ஒரு ஆள் வருகிறார், அந்நிய ஆள் வருகிறார், முதன் முதல் அல்லாஹ்வின் தூதரின் திருமுகத்தை பார்க்கிறார். பார்த்தவுடன் பேசுவதற்கு வாய் வராமல், நாக்கு குளறி, வார்த்தைகள் தடுமாறி, அவர் திக்கி திணறிக் கொண்டிருப்பதை பார்த்தபோது அகிலத்தின் அருட்கொடை பணிவோடு சொன்னார், அமைதியாக இருங்கள், சாந்தமாக இருங்கள். நானும் எப்படி, நானும் காய்ந்த கறித்துண்டை சாப்பிட்டு வந்த ஒரு குறைஷி கிழவிக்கு மகனாக பிறந்தவன் தான் சொன்னார். இதுதான் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் பேண வேண்டியது. எல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கும், நம்ம கெத்த விட்டோம்னா எவ்வளவு பிரச்சனை வரும் உங்களுக்கு தெரியாத சரத் அப்படின்னு நீங்க பல பேர் நினைப்பீங்க. அப்படி அல்ல, நீங்கள் உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்து அந்த உண்மையான வாழ்க்கையை உங்கள் மனைவிக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுத்து பாருங்கள். இந்த வாழ்வின் ஆனந்தம் 1000 மடங்கு இருப்பதை நாம் உணர முடியும் சகோதரர்களே. இன்றைக்கு தேவையில்லாத அங்கீகார எதிர்பார்ப்பு என்கிற நோய் வியாதி நம்முடைய தலைக்குள் போய் எல்லா இடத்திலும் ஒரு வரட்டு கௌரவத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்து, எந்த இடத்திலும் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும், செத்த வீடாக இருந்தால் நான் தான் பிணமாக இருக்க வேண்டும் என்கிற அந்த அனானியத் என்கிற தன்மைதான் நம்முடைய வாழ்வின் குதூகலங்களை சாகடித்துக் கொண்டிருக்கிறது. வீட்டுக்கு போனா வீடு வீடா இருக்கணும், காடை போன்ற அவன் பயப்படுறான், பார்க்கறான். ஏன், எதுக்கு அப்படி ஒரு அச்சத்தை உருவாக்குகிறீர்கள்? அப்படி ஒரு அச்சத்தை, அப்படி ஒரு பயத்தை உருவாக்கி என்ன நீங்கள் சாதிக்க போகிறீர்கள்? கண்டிக்க வேண்டியதுதான், தண்டிக்க கூடாது. கண்டிப்பதற்கும் தண்டிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. கண்ணாலேயே நீங்கள் கண்டிக்கலாம். சரியான ஆணாக, சரியான ஆளுமை உள்ள ஒரு கணவனாக நீங்கள் இருந்தால் உங்கள் கண் பார்வை கூட உங்கள் மனைவியை கட்டுப்படுத்தும், உங்கள் கண் பார்வை கூட உங்கள் பிள்ளைகளை கட்டுப்படுத்தும். இன்னைக்கு நிலைமை தலைகீழ் ஆய்கொண்டிருக்கிறது. போகிற பக்கங்களில் எல்லாம் நான் ஒன்றை சொல்லுவது, உலமாக்கள் குறிப்பிடுவார்கள், இன்னிகாசுல் உமூர் மின் அலாமாத்தி ஸாஆ, காரியங்கள் தலைகீழ் நடப்பது கியாமத்தினாலின் அடையாளம். சகோதரர்களே, அதைத்தான் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு காலம் இருந்தது, தகப்பனார் வீட்டிலே வரும்போது வீடே ஒரு நிசப்தமாக இருக்கும். ஏ வாப்பா வர்ற டைம்னு அம்மா ஒரு உசார்படுத்துவாங்க, உடனே கப் சுப் என்ற அமைதியாகுவோம். வெளியே போய் அங்கிட்டு இங்கிட்டு விளையாடி கொண்டிருப்போம், மணலிலே விளையாடி கொண்டிருப்போம். நமக்கு தெரியும் 7:30 மணிக்கு வாப்பா உள்ள வரும்போது 7:20க்கெல்லாம் சத்தம் இல்லாமல் உள்ள இருப்போம். ஆனால் இன்றைக்கு என்ன ஆச்சு நிலைமை, பையனுடைய வருகையை வாப்பா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு காலம் இருந்தது, தந்தையின் மூடுக்கேற்ப மகன் இருந்தான், இன்றைக்கு மகனின் மூடுக்கேற்ப தந்தை இருக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்பட்டு விட்டோம். ஆமாவா இல்லையா? இக்காசுல் உமூருமின் அலாமாத்தி சா, காரியங்கள் தலைகீழ் நடப்பது கியாமத்தினாலே அடையாளம். எல்லா விஷயத்திலும் அப்படித்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதன் முதல் ரமதானுடைய இரவு தொழுகைக்காக, 21 தொழுகை தராவி தொழுகை, அந்த தராவி தொழுகையை பள்ளியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்திய போது எவ்வளவு பேருங்க தொழுதாங்க? அந்த ஃபர்ஸ்ட் நாள் கூட்டமே இல்ல. ஏன், ரசூலுல்லாஹ் செய்தி சொல்லல. யாருக்கும் சாதாரணமா தொழுகிறாங்க, அதை பார்த்த உடனே கொஞ்சம் பேர் நிக்கிறாங்க. அடுத்த நாள் செய்தி அங்கும் இங்கும் பரவி பள்ளிவாசல் பாதியாகுது. அதுக்கு அடுத்த நாள் செய்தி பல இடங்களுக்கு போய் மீதி பள்ளிவாசலும் ஃபுல் ஆகி வெளியே கூட்ட நிக்குது. அப்புறம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து பயந்து போய், ஆஹா இவ்வளவு மக்கள்கிட்ட ஆர்வம் இருக்கிற சஹாபாக்களுக்கு பிரச்சனை இல்லை, பின்னாடி வர நம்மளை பத்தி ரசூலுக்கு முன்னாடியே தெரியும், அதனால என்னது இது, அல்லாஹ் ஃபர்தாக்கிட்டான்னா ரொம்ப நம்முடைய உம்மத்துக்கு கஷ்டமா போயிருமேனு சொல்லி ஜமாத்தாக தொழுவதற்கு அங்கீகாரம் கொடுத்து விட்டு தமது ஜமாத்தை 3 நாளோடு முடித்தார்கள். நம்ம ஊருக்கு வாங்க, முத நாள் கூட்டம் எப்படி இருக்கு, பிச்சிக்கும். அந்த முத நாள் அல்லாஹ் அந்த பிறைய பார்த்துட்டு அந்த வெள்ளையும் சொல்லையுமா புது தொப்பியை தலையில போட்டுக்கிட்டு அல்லாஹு அக்பர், இந்த அன்றாட 5 நேரம் தொழுகிறவனுக்கு அச்சமே வந்துருவாடா, நான் மூமினா இவன் மூமினான், நமக்கு இடம் கிடைக்காது. அப்படிதானே, அவனுக்கு அந்த டைமிங் எல்லாம் கரெக்டா தெரியும், நோம்பட்டையோட தானே அலையிறான். நோம்பட்டையை கரெக்டா வச்சுக்கிட்டு அந்த தராவி டைம் உனக்கு பக்காவா தெரிஞ்சுக்கிட்டு அன்றாடம் தொழுகிற 5 நேரம் சொல்லிக்க அன்னைக்கு ஸ்பேஸே இருக்காது. அப்படி போய் இடத்தை ஆக்கிரமிப்பான் ஃபர்ஸ்ட் நாள். ரெண்டாவது நாள் என்ன ஆகும், கூட்டம் பாதியாகும். 3வது நாள் மீதியும் காலியாகி இந்த ரிட்டையர் ஆனவங்க, இந்த ஆரம்ப காலத்திலேருந்து 5 நேரம் தொழுதுகிட்டு இருக்கிறவங்க, குறிப்பாக இந்த வெளிநாடுகளிலே இருந்து வெக்கேஷன் செல்பவர்கள், இந்த தாவா சென்டர் அங்கிருந்து மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க, இந்த 10-15 பேர் தான் அந்த சஃபில். அந்த காலியான கூட்டம் திரும்ப வரணும்னா நீ எவ்வளோ நாளாக காத்திருக்கணும், இன்னும் ஒரு 23 தினங்கள் காத்திருக்கணும். ஏன் 26 நேரம் வந்து லைலத்திற்கு வாங்கிட்டு போயிடணும்ல இவரு? இப்படி நமக்கெல்லாம் அச்சமா வரும். காரியங்கள் தலையில் நடப்பது கியாமத்து நாளை நடையாகும். கோவம் வரும்போது ரசூல் என்னங்க சொன்னாங்க, என்ன செய்ய சொன்னாங்க? தண்ணி குடிக்க சொன்னாங்க. இவன் தண்ணியோட அடிக்கிறான். கோவம் வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணியை குடிக்க சொன்னாங்க, இவன் தண்ணி டப்பா எடுத்து அடிக்கிறான். இன்னும் சொன்னாங்க ரசூல்லா, நின்னுகிட்டு இருக்க கோவம் தான் என்ன செய்யணும், உட்காரணும். உட்கார்ந்துகிட்டு இருக்க கோவம் தான் படுக்கணும். இவன் என்ன செய்யறான், படுத்துக்கிட்டு இருக்கும்போது கோவம் தான் எழுந்து உட்கார்றான். என்ன சொன்னேங்கிறான், கூட இருந்த ஆண்மகன் கொடுத்து கல்யாணம் செய்தான். இன்றைக்கு நவநாகரிக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான், பெண்ணிடத்திலே வாங்குகிறான். அதுவும் எப்படி, அவன் பயோடேட்டாக்கு ஏத்த மாதிரி ரேட்டு மாறுது. 10 10 அப்படின்னா அது 10 10 டக்குன்னு சொன்னா நமக்கு என்ன யோசனை வரும், ஓ 10 10 ஏதோ இடத்துல முடிக்கிறாங்க போல. ஆனா நீங்க ஒரு சில ஊர்களில் போய் 10 10 20 20 சொல்லுங்க, என்ன 20 லட்சம் 20 பவுன். அதே வெளிநாட்டில் வேலை பார்க்கறதா இருந்தா ஒரு காரு, அதே வெளிநாட்டில் ஃபேமிலி ஸ்டேட்டஸ் இருக்கிறவராக இருந்தால் அவருக்கு அந்த ஊரே கொடுக்கணும். அப்படி ஒவ்வொருத்தனுக்கும் அவன் படிப்புக்கேற்ற மாதிரி சேலரி ஃபிக்ஸ் பண்ணுறது எங்கெங்க, கம்பெனியில் ஃபிக்ஸ் பண்ணணும். அதானே, நீ வந்து பேச்சுலர் டிகிரி வாங்கியிருக்கிற, இளங்கலை பட்டம், முதுகலை பட்டம், எக்ஸ்பீரியன்ஸ், அது இதுன்னு வச்சு உனக்கு லகர நிர்ணயிக்கப்பட வேண்டியது எதாக இருக்கணும், அலுவலகமாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு இந்த அயோக்கியத்தனமான உலகமயமாக்கலின் விளைவு, பெண் வீட்டிலே போய் பேரம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இன் இக்காசல் ஊமூர்மின் அலா மாத்திசா, காரியங்கள் தலைகீழ் நடப்பது கியாமத்தினாலே நடையாலும். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்க, காரியங்கள் தலைகீழ் நடப்பது கியாமத்தினாலே நடையாலும். அதே போன்றுதான் சகோதரர்களே, அன்றைக்கு குடும்பம் ஆனந்தமாக இருந்தது, அமைதியாக இருந்தது. காரணம், கணவர் கணவராக, மனைவி மனைவியாக இருந்தார். இன்றைக்கு இன்னைக்கு எப்படி இருக்கு நிலைமை, கணவன் கணவனா இருக்கோமா, இருக்கிற வரைக்கும் நல்லது, சரியா? அப்ப சகோதரர்களை, எந்த விஷயத்திலும் காரியங்கள் தலையில் நடந்தால் கியாமத்து நாள் வரும் என்பதை எதிர்பாருங்கள். அதனால் தான் அகிலத்தினருக்குடைய அன்னலம் பெருமானார் மனிதரி புனிதர் தீர்க்க தரிசி தீர்க்கமாக சொன்னார்கள், அன் தலிதல் அமச்சு ரப்பத்தகா. ஒரு தாய்தான் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும், ஒரு தாய்தான் ஒரு மகளை பெற்றெடுக்க வேண்டும். ஆனால் கியாமத்து நாள் வரும்போது ஒரு அடிமை தன் எஜமானியை ஈன்றெடுப்பான்னு சொன்னாங்க. எஜமானி தான் என்ன செய்யணுங்க, அடிமையை பராமரிக்கணும். ஆனால் கியாமத்து நாள் நெருங்கும் போது என்ன நடக்கும், ஒரு அடிமை பெண் எஜமானியை பெற்றெடுப்பாள்னு சொன்னாங்க. ஆக இஸ்லாம் என்கிற மார்க்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் நமக்கு வழிமுறைகளாக, அறவுரைகளாக, அறிவுரைகளாக, நெறிமுறைகளாக சொன்னார்களோ அதுதான் இந்த உலகத்தில் இன்பத்தை தரக்கூடியது. மேற்கத்திய கலாச்சாரத்தை பார்த்து, டிவிகளிலும் சினிமாக்களிலும் இந்த கூத்தாடிகள் ஷைத்தான்கள் காட்டுவதை பார்த்து மயங்கி விடாதீர்கள் சகோதரர்களே, மயங்கி விடாதீர்கள். சினிமா கூத்தாடிகளில் எவனுக்காவது நல்ல குடும்ப அமைப்பு இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? யாராவது ஒரு சிறந்த குடும்ப அமைப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறீர்களா? படத்தை காட்டுவார்கள். ஒவ்வொரு வருடமும் நியூ இயர் வரும்போது, ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு பண்டிகை வரும்போது சும்மா கூப்பிட்டு வச்சுக்கிட்டு டிவியில் காட்டுவானே தவிர, பேட்டி கொடுப்பானே தவிர, எவனுக்கும் நிம்மதியான வாழ்க்கை இல்லை. நம்ம தான் நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், நம்ம தான் அல்ஹம்துலில்லாஹ் நிம்மதியாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். கணவன் கணவனாக, மனைவி மகள் மனைவியாக, மக்கள் மக்களாக, அப்படியே ஒரு இஸ்லாமிய சூழலில் வாழ்கிற வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கை மட்டும்தான் சகோதரா உனக்கு நிம்மதியை கொடுக்கும். அந்த வரம்பை தாண்டி விட்டு, அந்த எல்லையை தாண்டி விட்டு எங்க போய் நாம் சந்தோஷத்தை தேடினாலும் அது இறுதியில் சமாதியை தான் தரும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெல்ல தெளிவாக ரத்தின சுருக்கமாக சிறுவில்லையும் விளங்கும் விதத்தில் சொன்னார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி அன ஹைருக்கும் லி அஹ்லி, உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவிக்கு சிறந்தவர்னு சொன்னாங்க. எவ்வளவு விஷயங்கள் வருகிறது. இந்த குடும்ப சந்தோஷத்தை பாதுகாப்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவெல்லாம் செய்தார்கள்? அகிலத்தின் நற்கொடையாக அன்னலம் பெருமானாராக, ஆன்மீக தலைவராக, சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்கு போய்விட்டால் கணவராக மாறுவார்கள். இத்தனைக்கும் உலகத்திலேயே, இஸ்லாமிய வரலாறிலேயே ஒரு கணவரை என்னங்க என்றோ அல்லது பிள்ளையின் தந்தையோடு பேர் சொல்லி அழைக்காமல் யா ரசூலல்லாஹ் என்று அழைக்கிற வாக்கியத்தை பெற்ற ஒரே ஜீவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். மற்ற எல்லாரும் கணவர்கள், இப்போ நம்மெல்லாம் நம்ம ஊர் செட்டப்படி என்னங்கன்னு கூப்பிடுறோம். ஆரம்ப உலகத்துலலாம் என்னங்கன்னு இருக்கிறான்னு தெரியாது. அவங்க பெருமாள் எப்படி கூப்பிடுவாங்க, எப்படிங்க கூப்பிடுறாங்க, யாருக்கா தெரியுமா எப்படி கூப்பிடுவாங்க, பேரை சொல்லி கூப்பிடுவாங்களா?
1: சத்தம் போட்டு சொல்லிடறீங்க.
2: சரியா? அப்போ அபு ஆயிஷாம்பாங்க, ஆயிஷான் எனக்கு ஒரு மகன் இருந்தா, என்ன என் மனைவி ஒரு அரபு உலகத்தை சார்ந்த ஒரு பெண்ணாக இருந்தா, அவன் என்னை எப்படி கூப்பிடுவா? அபு ஆயிஷாம்பா அல்லது அபு அஹ்மத் இப்படி கூப்பிடுவார்கள். ஆனா சஹாபாக்களையும் அப்படித்தான், அவருடைய சஹாபிய பெண்களும் தங்களுடைய கணவன்மார்களை எப்படித்தான் கூப்பிட்டு கொண்டிருந்தார்கள். ஆனா ரசூலாவுடைய மனைவிமார்கள் ரசூலா எப்படி கூப்பிட்டாங்க? யா ரசூல் அல்லாஹ். அட, மனைவியாக இருந்தாலும் அந்த அல்லாவின் தூதரே என்கிற பேர் கொண்டு அடைக்கிற பாக்கியத்தை பெற்ற பெருமகனாராக ரசூலுல்லா இருந்தாலும், அட பெருமானாராக இருந்தாலும், வீட்டுக்கு போனா கான யஸ்னஉ ஃபீ மிஹ்னத்தி அஹ்லிஹி, தன் மனைவிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப விவகாரத்தில் உதவி புரிபவராக இருந்தார்கள். உதவி புரிபவராக, நோட் த பாயிண்ட். வீட்டுக்கு போய் எல்லா வேலையும் செஞ்சவராக இல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது தெளிவா தான் சொல்லணும், அப்படிதானே? இந்த ஹதீஸ் சொல்லி சொல்லியே பொம்பளைங்க நிறைய பேர் நம்மளை மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சரியா? நம்ம உதவி செய்யணும், தப்பு இல்லை, உதவி செய்தே ஆக வேண்டும். அது உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுத்தரும். ஆனா வீட்டுக்கு போனா எல்லா வேலையும் கணவன் தான் செய்ய வேண்டும் என்று மனைவி எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்த்தா தப்பு இல்லை, செஞ்சுதான் ஆகணும்னு அடம்பிடிக்க கூடாது. என்ன, அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? அதே போட்டு சொல்லா, இப்படி எல்லாம் தன்னுடைய மனைவியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், மனைவியை புகழ்ந்தாருங்க. இன்னைக்கு நம்ம யாராவது மனைவியை புகழ்கிறோமா? மனைவியை பொது சபையில புகழ வேண்டிய அவசியம் இல்லை, குறைஞ்சபட்சம் நம்ம பாப்பா அம்மா கிட்ட, பாப்பா அம்மா கிட்ட புகழ முடியுமா? புகழும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்தார்கள். எப்படி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்ன ஃபத்ல ஆயிஷா அலன் நிசா க ஃபத்லி ஸரீதி அலா ஸாயிரி தாமி. ஆயிஷாவின் சிறப்பு ஏனைய உணவுகளில் சரீது எப்படி சிறப்பானதோ, அதுபோன்று என் ஆயிஷா சரீதை போன்றவள் நான். சரீதுங்கிறது அந்த காலத்து பிரியாணி. உடனே அந்த காலத்து பிரியாணிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டாதீங்க. ஒரு உதாரணத்திற்காக சொல்றேன். சரீத் என்பது பாலாடை கட்டி நெய் இதெல்லாம் போட்டு அரபு உலக பாரம்பரியத்தில் உயர் ரக உணவாக பார்க்கப்பட்ட ஒரு டிஷ். நம்முடைய இந்த கல்ச்சரில், இந்த சமூக கட்டமைப்பில் ஒரு உயர்ந்த டிஷ்னா எதுங்க சொல்லலாம்? பிரியாணி சொல்லலாம். அஞ்சு கறி புலாவை விட்டுட்டீங்க அஜரத்துன்னு சண்டைக்கு வந்துடாதீங்க யாரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்போ ஏனைய உணவுகளை விட சரீதுக்கு எப்படி தனிச்சிறப்பு இருக்கிறதோ, அதுபோன்று என் ஆயிஷாவுக்கு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே, அதுபோன்று சகோதரர்களே, பாராட்ட தகுந்த விஷயத்தில் உங்கள் மனைவிகளை பாராட்டுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டி இருக்கிறார்கள். அடுத்து என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தமாக இருந்திருக்கிறார்கள். எங்க நமக்கு நன்றாக தெரியும், இஹ்ராமுடைய ஹாலத்தில் நாம் நுழைந்து விட்டால் நமக்கு எது தடை? எது தடை சொல்லு, கொஞ்சம் கூட வாங்க, அப்பதான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ். இஹ்ராமுடைய ஹாலத்திற்குள் வந்து விட்டால் தையல் ஆடை அடிவது தடை, வேட்டையாடுவது தடை, அதோடு சேர்த்து அத்தர் போன்ற வாசனை திரவியங்களை பூசுவது தடை. ஆனால் அன்னையவர்கள் அண்ணனாரை பற்றி சொல்கிறார்கள், அந்த இஹ்ராமுடைய ஹாலத்திலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு நான் அந்த வாசனை திரவியத்தை நான் நுகர்கிறேன் என்று ஆயிஷாவை சொல்லும். பாருங்க எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெயின்டைன் செய்திருக்கிறார்கள். தங்களுடைய உடலியலை, தங்களுடைய அழகியலை, தங்களுடைய ஆரோக்கியத்தை, தங்களுடைய சுத்தத்தை, வறுமையில் வாடினாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தத்தை கைவிடவில்லை. அதுக்காக இன்னைக்கே போய் 1000 திருகமுக்கு நான் பெரிய ஃப்ராக்ரன்ஸ் வாங்கிறேன் அப்படி இல்லை. எளிமையாக வாழ வேண்டும், அதே நேரத்தில் சுத்தமாக வாழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்குள் வந்தவுடன் செய்கிற முதல் வேலை பல் துலக்குவார்கள், ஹதீஸிலே இருக்கிறது. காலை எழுந்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிற வேலை பல் துலக்குவார்கள், ஹதீஸிலே இருக்கிறது. இப்படி சுத்தமாக எப்போதும் வைக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு கணவனை மனைவி அவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையில் வைத்து பார்க்க வேண்டும் என்றால், இந்த உயர்ந்த நிலையில் வைத்து பார்ப்பதற்குரிய அத்தனை தகுதிகளும் அத்தனை தகைமைகளும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அவெல்லாம் கல்லூரியிலே படித்தவர்கள், நம்ம பலர் பல்கலைக்கழகத்தை கண்டவர்கள், நமக்கு பாடம் படித்து கொடுத்த எல்லா ஆசிரியர்களுமா நாம் நினைவில் வைக்கிறோம்? எல்லாரையும் நம்ம நினைவில் வைக்க மாட்டோம், ஆனா யாரையாவது ஒருத்தரை நினைவில் வைப்போம். ஏன்? அவர்கிட்ட கொஞ்சம் சம்திங் ஸ்பெஷல் இருக்கும், அவர்கிட்ட சில பாலிசிகள் இருக்கும், நாம் ஆச்சரியப்படுத்துகிற விதத்தில், நாம் ஆச்சரியம் அடைகிற விதத்தில் அவரிடத்திலே சில பண்புகள் இருக்கும். எப்போ எங்க டீச்சர் வந்தாலும் பாடம் நடத்தும் போது உட்காரவே மாட்டார் என்கிற ஒரு குவாலிட்டியில் ஒரு டீச்சர் இருந்தால் அந்த டீச்சரை மாணவர்கள் மறக்க மாட்டார்கள். எல்லா டீச்சர்களும் கோபப்பட்டு ஆத்திரத்திலே கெட்ட வார்த்தை பேசும்போது, எனக்கு ஒரு சார் இருந்தார், எனக்கு ஒரு டீச்சர் இருந்தார்கள், அவர் கண் பார்வையிலேயே கண்டிப்பாரே தவிர கொஞ்சம் கூட அநாகரிகமாக பிறர் முன்னிலையில் என்னை அவமானப்படுத்த மாட்டார், அப்படி ஒரு ஆசிரியர் அமைந்தால் நிச்சயம் நான் மறக்கவே மாட்டோம். அதே போன்றுதான் சகோதரர்களே, உங்கள் மனைவி பல பேரை கண்டு வந்தவள், தாய், தந்தை, சகோதரன், சகோதரி என்று அவளும் பல பேரை பார்த்திருக்கிறார். அவர்கள் எல்லாரையும் விட நீங்கள் அவளுடைய சிந்தனையில், அவளுடைய மூளையில், அவளுடைய முழு உருவத்திற்குள் நுழைய வேண்டும் என்றால் அவள் கண்ட அனைவரை காட்டிலும் ஒரு கூடுதல் பர்சனாலிட்டி உங்களிடத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தா தான் அவங்க எல்லாத்தையும் காட்டிலும் அந்த உங்களை பெருசா நினைக்க முடியும். இன்னைக்கு நமக்கு நாம் பார்க்கிற பெரிய சவாலே அதுதான். டக்குன்னு போய் கேட்டு பாருங்க, உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னு. போய் ஒண்ணும் இல்லை, நீங்க போய் கேக்குறீங்க, நீங்க முதல் வேலை உங்களுக்கு அதுதான், ஃபேமிலி இங்க இருந்தா இங்கே கேளுங்க, ஊர்ல இருந்தா போன்ல கேளுங்க. உன்னே உனக்கு யார ரொம்ப பிடிக்கும், மார்க்கம் தெரிஞ்ச புள்ள அல்லாஹ்வை பிடிக்கும், ரைட். அல்லாஹ்க்கு அப்புறம் அல்லாஹ்வுடைய ரசூல பிடிக்கும். அதுக்கப்புறம் இங்கதான் பிரச்சனை, இங்கதான் என்னது பிரச்சனை, அவன் என்ன சொல்லுவா, எங்க பாப்பாவைத்தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எங்க உமாவைத்தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தப்பு இல்லை, அப்பா அம்மா பிடிக்கிறது நம்ம தடவை சொல்ல முடியாது. ஆனால் சகோதரர்களே, அது என்ன ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, அதாவது சஹாபத்தி அதிக தோழமைக்கும் அன்பு பாராட்டுவதற்கும் அதிக தகுதி வாய்ந்தவர்கள் தாய்னா ஆணுக்கு மட்டுமல்ல பெண்ணுக்கு அதுதான். ஆனா ஆளுமை என்று வரும்போது, அன்பு என்று வரும்போது, அந்த அந்த அந்த உருவகத்தை ஒரு மிக உயர்வான ஒரு இடத்திலே வைத்து கருதுதல் என்று வரும்போது சகோதரர்களே, அந்த எல்லாத்தையும் நீங்க ஃபிட் பண்ணி அந்த ரேஸில் நீங்கள் முந்தி இருந்தால் மட்டும்தான் எப்போதும் உங்கள் மனைவி உங்களை மட்டுமே நினைத்துக் கொண்டிருப்பாள். அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. ஒரு கணவர் எப்படியெல்லாம் நடந்து கொண்டால் அந்த மனைவி அந்த கணவன் என்கிற ஆளுமையை உறக்கத்திலே கூட மறக்க மாட்டாளோ, எப்படியெல்லாம் ஒரு ஆளுமை இருந்தால் துக்கத்திலே கூட தூக்கத்திலே கூட தன் கணவனை மட்டுமே நினைத்து பார்ப்பாளோ, அப்படிப்பட்ட ஆளுமைக்குட்பட்டவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அதே ஆளுமைக்குட்பட்டவர்களாக நாமும் இருந்தால் நிச்சயம் நம்முடைய மனைவியை நாம் வெல்லலாம். அதனால் தான் பாருங்கள் எப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறார்கள். மனைவியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை நீட்டி அடித்ததே இல்லை, கெட்ட வார்த்தைகளை அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தியதே இல்லை. தனிமையில் இருக்கும் போது போர்க்களத்திற்கு போனாலும் மனைவியோடு போட்டி போட்டு கொண்டு போனார்கள். அப்படிதானே, போர்க்களத்துக்கு எப்போதும் ரசூலுல்லாஹ் முன்னாடி போறது வழக்கம். மனைவியோட போறாங்கன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் முன்னாடி அனுப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியோடு ஓட்டப்பந்தயம் செய்தார்கள். நம்ம எல்லாம் செய்ய முடியுமா, செஞ்சிருக்கிறோமா வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு முறையாவது? எங்க ஓடனா மூச்சு வாங்குது நமக்கு தான், அப்படிப்பட்ட நிலைக்கில நம்ம வந்துட்டோம், ஓடுற நிலைமையிலயா இருக்கிறோம். கல்யாணம் பண்ணி வரும்போது 50 கிலோ, 3 வருஷத்துல 80 கிலோ, இப்படித்தான் இன்னைக்கு பல இடங்கள்ல பிரச்சனையே நடந்துகிட்டு இருக்கு. அதனால அன்பு சகோதரிகளே, கணவன் எப்படி உங்களுக்கு தன்னை அழகுபடுத்தி ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று அவன் இருக்கிறானோ, அதே போன்று மனைவிமார்களும் தங்களுடைய உடலியல் விஷயத்தை பார்க்க வேண்டும், கரெக்ட். நீங்கள் கணவன்மார்களுக்காக பிள்ளைகளுக்காகத்தான் உழைக்கிறீர்கள். ஆண்களாவது வேலை நேரம் போக ஒரு டைமை ஃபிக்ஸ் செய்து நம்மால் வாக்கிங் போக முடியும். இந்த பெண் எப்படி டைமை ஃபிக்ஸ் பண்ண முடியும்? நம்ம நிறைய பேர் மனைவிக்கு சதை போட்டு விட்டதே, உடம்பு வந்து விட்டதே என்று கவலைப்படுகிறோம். சில பேர் ஆத்திரப்படுகிறார்கள். ஆனால் நியாயத்தை யோசிங்க, அவளுக்கு ஏன் வெயிட் வந்துச்சு? கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்வளவு வெயிட்ல இருந்துச்சா இல்லையே? உனக்காகவே உழைத்து உன்னோடையே இருந்து உனக்காகவே பல தேவைகளை செய்து அவளுடைய உணவு கட்டுப்பாடுகள் எல்லாம் மறந்து நீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி சமைச்சு நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டு பல விஷயங்களை பார்த்து பார்த்து செய்து செய்து அவளுக்கு என்று முறையாக நேரத்தை முறைப்படுத்தி வாக்கிங் போவதற்கு கூட ஒரு ஷெட்யூலை போட முடியாத ஒரு அடாப்ட் ஆன ஒரு சூழ்நிலையில் அவள் இருந்ததன் விளைவுதான் அவளுக்கும் சதை போட்டுடுச்சு என்கிற ஒரு நியாயத்தை உணரக்கூடியவர்களாக கணவர் இருக்க வேண்டும். இருந்தாலும் இப்படிப்பட்ட இறுக்கமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் என் கணவனுக்கு நான் கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்கிற சபதத்தை மனைவி எடுக்க வேண்டும். அதுதானே துஆவாவே வருது, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா. எல்லாத்துக்கும் மனப்பாடம் மார்க்க பார்த்தா மஷாஅல்லாஹ் டெய்லி ஓதிக்கிட்டு இருக்கிறீங்க, வெரி குட். எங்கள் இறைவனே எங்களுடைய மனைவியர்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுக்கு கண்களுக்கு குளிர்ச்சியாக ஆக்கு. எப்பவும் கண்ணுக்கு குளிர்ச்சியாகும், ஒரு ஐஸ் கட்டியை தூக்கி கண்ணில் வைங்க ஆட்டோமேட்டிக்காக குளிர்ச்சியாயிடும் நக்கல் சொல்லக்கூடாது. நீங்கள் அவனுடைய பார்க்கும் போது சந்தோஷத்தை தர வேண்டும். எப்போ சந்தோஷம் வரும், உன்னை பார்த்த உடனே அவனுக்கு சந்தோஷம் வர்ற மாதிரி நீ இருக்கும். இப்படி எல்லா விஷயங்களிலும் இஸ்லாம் இரு பாலருக்கும் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் என்று சொல்வதை போல இரு பாலருக்கும் இணையான உபதேசங்களை இஸ்லாம் சொல்லி அவர்களை நெறிமுறைப்படுத்துகிறது. அப்படி நெறிமுறைப்படுத்தி வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் குதூகலமாக இருக்கும் சகோதரர்களே. அடுத்து என்ன, இதையெல்லாம் செய்துவிட்டு அவளை நேசி மதிக்கக்கூடியவனாக அன்பு காட்டக்கூடியவனாக அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்குரிய காரியங்களை எல்லாம் செயல்முறைப்படுத்துவதாக இருந்து கொண்டு அவளை ஆளுமைப்படுத்துவதற்கு வர வேண்டும். இந்த மேல சொன்ன எல்லா விஷயமும் நமக்கு மறந்துடும், ஒன்னே ஒன்னு மட்டும் நமக்கு ஞாபகம், அர்ரிஜாலு கவ்வாமூன, தெரியல உங்களுக்கு பல பேருக்கு, அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டான். ஆண்கள் பெண்களை என்ன செய்யக்கூடியவர்கள், நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள். எப்போ எடுத்த உடனே கிடையாது, இதெல்லாம் கரெக்டா நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போதே மார்க்கத்தை முன்னிலைப்படுத்தி தேர்ந்தெடுக்க வேண்டும். தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு அந்த மனைவிக்குரிய மதிப்பை உணர வேண்டும். மதித்ததற்கு பிறகு அவளை நீங்கள் நேசிக்க வேண்டும். நேசித்ததற்கு பிறகு அந்த நேசத்தை வலுப்படுத்துகிற காரியங்களை எல்லாம், அந்த காதலுக்குரிய காரியங்களை எல்லாம் சரியாக செய்ய வேண்டும். இதையெல்லாம் செய்து கொண்டு அவளுக்கு நீங்கள் கட்டளை போட்டு பாருங்கள் சகோதரர்களே, ஒரு பூனை குட்டியை போல் உங்களுக்கு அவள் கட்டுப்படுவாள். அப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை வைத்தார்கள். எல்லாம் செஞ்சுட்டு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமைகளை எதிர்பார்த்தார்கள், கட்டளைகளை போட்டார்கள். ஒண்ணுமே செய்யாம அர்ரிஜாலு கவ்வாமூன் அலன் நிசா, ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடிய அல்லாஹ்வை சொல்லிட்டான், அதனால் எனக்கு கட்டுப்பட்டு தான் இருக்க வேண்டும் என்ற ஆதிக்கத்தை காட்டாதீர்கள். ஆதிக்கத்தை காட்டுவதற்கு இறக்கப்பட்ட வசனம் அல்ல இது, உன் ஆளுமையை காட்டுவதற்குரிய வசனம். உண்மையிலே வசனம் அருளப்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த மனைவிக்கு நீ சம்பாதித்து தர வேண்டும் என்கிற உன் கடமையை உனக்கு உணர்த்துவதற்காக, அந்த மனைவிக்குரிய பொறுப்புகளை நீ நிறைவேற்ற வேண்டும், நீதான் அவளை நிர்வாகம் செய்ய வேண்டும், வேற யார் அவளை நிர்வாகம் பண்ணணும் நீ எதிர்பார்க்க கூடாது என்று சொல்வதற்காக. கல்யாணமாய் வந்துட்டாளா, அவளுக்குரிய தேவைகளை அவளுக்குரிய சேவைகளை நிறைவேற்றுவதற்கு அவள் தாய் இருக்கிறார், தந்தை இருக்கிறார், சகோதரன் இருக்கிறான் என்கிற எண்ணத்திற்கு நீ வரக்கூடாது. அர்ரிஜாலு கவ்வாமூன் அலன் நிசா, ஆணாகி நீதான் உன் மனைவியை நிர்வாகம் செய்யணும். காரணம், நீதான் அவளுக்குரிய தேவைகள் நிறைவேற்ற வேண்டும். நம்ம குர்ஆனுடைய நிறைய வசனங்களை இப்படித்தான் சகோதரர்களை தப்பும் தவறுமாக புரிந்து கொண்டிருக்கிறோம். குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஃபத்தகுல்லாஹ மஸ்தத்தாத்தும், முடிந்த வரைக்கும் அல்லாஹ்வை பயப்படுங்கள்னு வசனம். இந்த வசனம் உண்மையிலேயே அர்த்தம் என்ன தெரியுமா? முடிந்த வரைக்கும் அல்லாஹ்வை பயப்படுங்கள்னு அதுக்கு அர்த்தம். முடிஞ்ச வரைக்கும் என்னது? உயிர் மட்டும்தான் இருக்கு. நான் இந்த விஷயத்தை செய்யணும்னு நினைச்சா என் உயிர் போயிடும். இதுதான் முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க, உயிர் போகுங்கிற நிலைமை வந்துருச்சா ரைட் விடுங்க, அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். இதை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்? ஜஸ்ட் அந்த வெர்பல் வேர்ட் அப்படியே தூக்கிக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் அல்லாஹ் பயப்படுங்கன்னு அல்லாவே சொல்லிட்டான், அதனால எப்போ 9 மணிக்கு தான் சுபு தொழுகிறது? ஏன் பா டெய்லி பள்ளி பக்கமே வர்றதில்ல? அல்லாவே சொல்லிட்டா முடிஞ்ச வரைக்கும் அல்லாஹ் பயப்படுங்க, எனக்கு இவ்வளவு தான் முடியும். இது வாங்க, இதுக்காக தான் இந்த வசனம் இறங்கியது. இப்படி நிறைய வசனங்களை தப்பும் தவறுமாக புரிந்து கொண்ட காரணத்தினால் தான் அது அதுக்கு கொடுக்க வேண்டிய கணப்பரிமாணத்தை, அது அதுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கடமைகளை கொடுக்காமல் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அர்ரிஜாலு கவ்வாமூன் அலன் நிசா, ஆண்கள் பெண்களை நிர்வகிப்பவர்கள், நிர்வாகம் செய்பவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், அதற்கு காரணம் அவள் உழைத்து உன் குடும்பத்தை நடத்த வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தாதே, அவளுடைய தேவையை கூட அவள் தான் நிறைவேற்ற வேண்டும் என்கிற தேவையை ஏற்படுத்தாதே, அவளுடைய தேவைகளுக்கும் சேர்த்து நீதான் உழைக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லியிருக்கிறது என்பதை புரிய வேண்டும். அதே போன்று சகோதரர்களே, இன்னொரு நபிமொழி கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ ஸபீலில்லாஹ் வ தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ ரக்பத்தின் வ தீனாருன் தஸத்தக்த பிஹி அலா மிஸ்கீன் வ தீனாருன் அன்ஃபக்தஹு அலா அஹ்லிக் அஅ்தமுஹா அஜ்ரன் அல்லதீ அன்ஃபக்தஹு அலா அஹ்லிக. அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் தீர்க்க தரிசனமாக சொன்னார்கள், தீர்க்கமாக சொன்னார்கள், நீ ஒரு காசை, ஒரு ரூபாயை, ஒரு பொருளாதாரத்தை நீ அல்லாஹ்வின் வழியில் ஜிஹாதுக்காக செலவிட்டிருக்கிறாய், இன்னொரு பொருளை நீ ஒரு அடிமையை விடுவிப்பதற்காக செலவிட்டிருக்கிறாய், இன்னொரு ரூபாயை ஒரு ஏழையின் பசி போக்க செலவிட்டிருக்கிறாய், இன்னொரு காசை, இன்னொரு ரூபாயை உன் மனைவியின் சந்தோஷத்திற்காக செலவிட்டிருக்கிறாய், உன் குடும்பத்திற்காக செலவிட்டிருக்கிறாய் என்றால், அபமுக அஜரன், நீ செலவு செய்த 4 ரூபாய்களிலும் 4 பொருள்களிலும் ஆக பெரிய நற்கூலியை வாங்கி தருவது தீனாருன் உன் குடும்பத்திற்காக நீ செலவு செய்தாயே, அதுதான் உனக்கு பெரும் கூலியை பெற்றுத்தரும் என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த குடும்பத்தை எப்படி பார்க்கணும், அந்த குடும்பத்தை எப்படி உணர வேண்டும், ருக்ஷானாக்கள் வழிதவறி போவதற்கு காரணம் என்ன, இப்படியெல்லாம் குடும்ப அமைப்பு இருக்கிறது என்பதை அவள் தெரியாமல் இருந்துவிட்டால் அவளுடைய குடும்ப சூழ்நிலை அவளுக்கு உணர்த்தாமல் போய்விட்டது. மிகப்பெரிய கொடூரங்களை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். மிக மோசமான சூழ்நிலைகள் நம்முடைய பெண் பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் மகள் கல்லூரியிலே படிக்கிறாள், என் மகள் பல்கலைக்கழகத்திலே படிக்கிறாள், என் மகள் டாக்டருக்கு படிக்கிறாள், என் மகள் இன்ஜினியருக்கு படிக்கிறாள் என்று பெருமை பேசுகிற நேரம் அல்ல இது. இன்ஜினியரிங் படிக்கும் போதே சேர்த்தவனுக்கு மார்க்கத்தையும் கொடுங்கள், அதவையும் கொடுங்கள், மரபையும் கொடுங்கள், அதவை கொடுக்காவிட்டால் சகோதரா அவன் அதாவை தேடிக்கொண்டு வந்து விடுவான். அதபுக்கும் அதாபுக்கும் சின்ன வித்தியாசம், அதவென்றால் ஒழுக்கம், அதாவென்றால் அல்லாஹ்வின் வேதனை. ஆக குடும்பம் என்பது மிக உயர்வான ஒரு விஷயம், குடும்பம் என்பது ஆக உயர்வான விஷயம். இறுதியாக ஒரே ஒரு நபிமொழியை என் அன்பு சகோதரிகளுக்கு சொல்லி இந்த உரைக்கு திரையிடுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா சல்லத்தில் மர்அத்து கம்சஹா, ஒரு பெண் தன் ஐந்தால தொழுகையை சரியாக தொழுது, வசாமத் ஷஹ்ரஹா, தன் ரமதான் மாத நோன்பை மிகச் சரியாக வைத்து, வஹஸனத் ஃபர்ஜஹா, தன்னுடைய கற்பை பாதுகாத்து, தன் கணவனுக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்தாள். ஏதோ அல்லாஹ் எதை சேர்க்கிறான் பாருங்க, தொழுகை, நோன்பு, கற்பு என்று எதுவெல்லாம் அவளுடைய வாழ்வில் மிக மிக உன்னதமான விஷயமோ அதோடு சேர்த்து உன் கணவனுக்கு கட்டுப்படுவதையும் இணைத்து ரசூல் சொன்னார்கள். அப்படி செய்தால் உத்ஹுலி அல் ஜன்னத மீன் ஐ அபுவாபில் ஜன்னத்தி ஷிக்தி, சொர்க்கத்தின் வாசல்களில் எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் நீ போகலாம். இப்படி ஒரு வாய்ப்பை ஆணுக்கு கூட ஒரு கணவனுக்கு கூட ரசூல் கொடுக்கவில்லை. ஆகவே குடும்பம் குதூகலமாக இருக்க வேண்டும் என்றால், குடும்ப அமைப்பு மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால், அதின் மிகப்பெரிய பங்கல்ல மிகப்பெரிய கடமை அன்பு சகோதரியே உன் தலையில் இருக்கிறது, உன் கையில் இருக்கிறது. நீ நடந்து கொள்கிற விதத்தில் தான் உன் குடும்பம் இருக்கும், நீ வளர்கிற விதத்தில் தான் உன் மகளும் மகளும் வளருவாள். தந்தையிடத்திலே கண்டிப்பையும் தந்தையிடத்திலே அறிவையும் பெற்றுக் கொள்கிற மகன் அன்னையிடத்தில் தான் அன்பையும் ஒழுக்கத்தையும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிதானத்தையும் கற்றுக் கொள்கிறான். ஆக ஒரு பெண் என்றாலே நீ பரிவு காட்டுபவளாக, அன்பு காட்டுபவளாக, அடக்கத்தின் மறு உருவமாக, அம்சமானவளாக, அத்துணையும் பொருந்திக் கொள்ளக்கூடியவளாக, அத்துணை சூழ்நிலைகளுக்கும் நீ அடைபட்டு அதை வென்றெடுக்கக்கூடியவளாக, மிகச்சிறந்த பெண்ணாக நீ இருந்தால் மட்டும்தான் உன் குடும்பம் குதூகலமாக இருக்கும். அப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கைக்கு எல்லாவித ஒத்துழைப்பையும் தருவது தானுக்கு கடமை. இப்படி கணவனும் மனைவியும் இஸ்லாமிய சூழலில் இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாரிசுகள் இந்த சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக, இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய சொத்துக்களாக இருப்பார்கள். இல்லையென்றால் உங்களிடத்திலே நல்ல குடும்பத்தை, நல்ல குடும்ப அமைப்பை, நல்ல குடும்ப சூழலை உங்கள் பிள்ளைகள் கண்ணால் கண்டு வளராவிட்டால் நாளைக்கு அவர்கள் இந்த தேசத்திற்கும் இந்த சமூகத்திற்கும் இந்த கலாச்சாரத்திற்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக வருவார்கள் என்பதை மனதில் வைத்து ஒரு நிம்மதியான ஆனந்தமான குடும்ப அமைப்பை உருவாக்குவதற்குரிய லட்சியத்தை பேசுகிற நானும் கேட்கிற நீங்களும் இன்றே எடுப்போம். இஸ்லாம் குடும்ப அமைப்பிற்கு கொடுக்கக்கூடிய கணப்பரிமாணத்தை முழுமையாக உணர்வோம். அல்லாஹ், ரசூல், மார்க்கம் என்பதற்கு பிறகு ஆக உயர்ந்த இடத்தில் குடும்பத்தை வைப்போம், குடும்பத்தை வைப்போம் என்று சொல்லி எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நாம் சொல்கிறோமோ, எதை நாம் கேட்கிறோமோ அதன்படி வாழ்கிற பாக்கியத்தை தருவானாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த அளவில் என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹ்.
1: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அன்சார் ஹுசைன் பிர்தௌசி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 24 மணி நேர இஸ்லாமிய விசேட ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஆசிய நாடுகள் முழுவதும் உங்கள் முஸ்லிம் வானொலி
3: muslimvanoli.com.
1: அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
4: ஹதீஸ் 545. அப்துல்லாஹி இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களில் எவருக்கு தம் பொருளை விட தம் வாரிசின் பொருள் மிக விருப்பமானதாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இறை தூதர் அவர்களே, தம் பொருளை தவிர வேறு எதையும் எங்களில் எவரும் தனக்கு விருப்பமானதாக ஆக்கிக் கொள்வதில்லை என நபி தோழர்கள் கூறினார்கள். அப்போது ஒருவரின் பொருள் என்பது அவர் முன்பு செய்திட்டவை, அதாவது நன்மையான வழியில் அவர் செலவு செய்தவையாகும். வாரிசின் பொருள் என்பது அவர் தம் வாரிசுகளுக்கு விட்டு செல்லும் பொருளாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6442.
1: கேட்டது அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி.
5: முஸ்லிம் வானொலி.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்தும் வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு குத்துபா பிரசங்கம் கேட்க இருக்கின்றோம். இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கமானது தமிழ்நாடு பள்ளப்பட்டி கிழக்கு ஜும்மா பெரிய பள்ளி வாசலிலிருந்து சகோதரர் ஃபாரூக் அவர்கள் எங்களுக்காக இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கத்தினை அனுப்பியிருந்தார். இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கத்தினை வழங்குகின்றார் அரபு கல்லூரியுடைய விரிவுரையாளரும் பள்ளப்பட்டி கிழக்கு பெரிய ஜும்மா பள்ளிவாசலுடைய பிரதம இமாம்களில் ஒருவருமான மௌலவி அஷேக் ஹபீப் முகமது நத்வி அவர்கள்.
6: நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தஃகிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ادعوا ربكم تضرعا وخفية. وقال النبي صلى الله عليه وسلم: لينفع حذر من قدر، ولكن الدعاء ينفع مما ينزل ومما لم ينزل، أو كما قال عليه الصلاة والسلام. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதன் மிக அதிகமாக தேவையுள்ளவன். திருமறை பல இடங்களிலே அல்லாஹ் இவ்வாறு கூறுவான்: அந்துமுல் ஃபுகரா, நீங்கள் எல்லோருமே தேவையுள்ளவர்கள். வல்லாஹுல் கனி, அல்லாஹ் மட்டுமே தேவையற்றவன். இப்போ மனிதர்களாகிய நாம் ஒவ்வொரு வினாடியுமே தேவையுள்ளவர்களாகத்தான் இருக்கிறோம். அந்த தேவைகள், அதை யாரிடம் எவ்வாறு முறையிடுவது, அதை எவ்வாறு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வது, இதை பற்றிய அறிவு, இதை பற்றிய ஞானம் ஒரு மனிதனுக்கு இருந்துவிடுமையானால் அவன் உண்மையிலுமே பெரிய பாக்கியசாலி. தேவைகளை அடைவது, தேவைகளை பெற்றுக்கொள்வது எவ்விதமானது என்பதை அறிந்து கொண்டான் என்று சொன்னால் உலக வாழ்க்கையிலே கஷ்டங்களோ துன்பங்களோ கிடையாது. அறிஞர்கள் சொல்வார்கள், நாலு விஷயங்கள் ஒரு மனிதனிடத்தில் இருந்து விட்டால் அவன் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நற்பாக்கியம் வழங்கப்பட்டவன் என்பதற்கான அடையாளம். நாலு விஷயம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அல்லாஹ்வால் நற்பேறு வழங்கப்பட்டவன் என்பதற்கான அடையாளம். ஒன்று, துவா செய்கிற பழக்கம், துவா செய்யக்கூடிய பழக்கம், துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இரண்டாவது, ஆலோசிக்கிற பழக்கம், சிறியதோ பெரியதோ எல்லா விஷயங்களிலுமே அதற்குரிய நபர்களிடத்தில் ஆலோசித்து முடிவெடுக்கிற ஒரு பழக்கம். மூன்றாவது, எல்லா காரியங்களிலும் அல்லாஹ்விடம் இஸ்திஹாரா செய்கிற பழக்கம், எல்லா முடிவுகளிலும் யா அல்லாஹ், இது நன்மையா தீமையா என்று எனக்கு தெரியாது, இது நன்மையாக இருந்தால் இந்த காரியத்தை முன்னோக்கி செய்திட உதவி செய், இல்லை என்று சொன்னால் இந்த காரியத்திலிருந்து என்னை பின்வாங்கிட செய், இதுதான் இஸ்திஹாரா. நாலாவது, நன்றி செலுத்துதல். இந்த நான்கு விஷயங்களும் நம்மிடம் இருந்து விட்டது என்று சொன்னால் ஒரு நற்பாக்கியமுள்ள மனிதன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நான்கை பற்றிய சில விஷயங்களைத்தான் நம்முடைய நினைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். முதலாவது, துஆ. வானத்து அருட்கொடைகளை பெற்றுத் தருகின்ற, எழுதப்பட்ட தீமைகளை விட்டும் தடுக்கின்ற ஒரு பெரிய மகத்தான ஆயுதம் என்று சொன்னால் துஆ ஒன்றுதான். வானத்து அருட்கொடைகளையும் பெற்றுத்தரக்கூடியது அதுதான். எழுதப்பட்ட தீமையான விதிகள், அதிலிருந்து தடுக்கக்கூடியதும் இந்த துஆ தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகா சொல்வாங்க, லயன்ஃபஅ ஹதரும் மின் கதரின், நீங்க உலகத்தில் செய்யக்கூடிய எந்த முன்னேற்பாடுகளும் விதியிலிருந்து உங்களை தடுக்காது, காப்பாற்றாது. லயன்ஃபஹதரும் மின் கதர், நீங்க என்னதான் நீங்க வந்து ஏற்பாடுகள் செஞ்சாலும் எழுதப்பட்ட விதியிலிருந்து அது உங்களை தடுக்காது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை தவிர, வலாக்கின் அத்வா சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், துஆ மட்டும்தான் யன்ஃபஉ மிம்மா நஸல் வ மிம்மா லம் யுன்ஸில், அது வந்துவிட்ட தீமை, வரப்போகிற தீமை அனைத்திலிருந்தும் தடுக்கக்கூடிய, பிரயோஜனம் தருகின்ற ஒரு ஆயுதம் என்று சொன்னாங்க. அருமையானவர்களே, அப்படியானால் துவா செய்கிற ஒரு பழக்கம் நம்மிடத்தில் வேணும். நாம் என்ன துவா செய்யாமலா இருக்கிறோம், நம்ம துவாவே செய்கிறதே கிடையாது. நாம் துவாங்கிறது பள்ளிக்கு வந்தா, தொழுகைக்கு வந்தா, ஏதோ கொஞ்ச நேரம் கையை தூக்கிறது போகிறது, அதான் நம்ம துவாங்கிறது. நாம் செய்கிறதெல்லாம் ஒரு துவாவே கிடையாது. ஒரு முஸ்லீமுடைய 24 மணி நேர வாழ்க்கையில், 24 மணி நேர வேலைகளில் ஒரு பெரும்பகுதி துவாவாக தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திற்குமே இதை ஓதுங்க, இதை ஓதுங்க, இதை ஓதுங்கன்னு சொன்னாங்க. உலமாக்கள் அதை பற்றி தனி கிதாபே எழுதியிருக்கிறாங்க, அல் அத்கார் அப்படின்னு ஒரு கிதாப் எழுதுவாங்க. எங்கெங்கே என்னென்ன சொல்லணும், அமலுல் யவம் ஒல் லைலா அப்படின்னு கித்தாப் எழுதுவாங்க. காலையிலிருந்து ராத்திரி வரை எந்த இடத்துக்கு போனால் என்ன சொல்லணும், நீங்கள் அதையெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா நாம் எந்த ஒரு நிமிடத்திலும் ஏதேனும் ஓத வேண்டிய ஒரு துவா இல்லாத நிமிடமே கிடையாதுன்னு சொல்லணும். எந்த ஒரு நிமிடத்திலும் நம்ம ஓத வேண்டிய துவா இல்லாத நிமிடமே இல்லைன்னு சொல்லணும். எல்லாத்துக்கும் துவா, காத்தடிச்சா துவா, மழை பெஞ்சா துவா இல்லையா, மேகத்தை கண்டா துவா, ஒரு இடத்துக்குள்ள போனா துவா, ஒரு இடத்திலிருந்து வெளியே வந்தா துவா, இயற்கை தேவைக்காக டாய்லெட்டு போனா துவா, வெளியே வந்தா துவா, பள்ளிக்குள் வரும்போது வெளியே போகும்போது எங்கேயாவது ஒரு துவா இல்லாத ஒரு இடம் இருக்குதான்னு நீங்க பாருங்க. இதெல்லாம் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குதோ இந்த துவாலாம் நம்மில் யாராவது கடைபிடிக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒன்றை செய்யலாம், ஏதாவது சிலதை செய்யலாம், எல்லாத்தையும் கடைபிடிக்கிற ஒரு ஆள் யார் சொல்லுங்க பார்க்கலாம். அதான் சொன்னால் நம்ம துவாலாம் செய்கிறதில்லை. நாம் துவான்னு நினச்சிக்கிறது நமக்கு இன்றைக்கி ஏதாவது தேவை, ஏதாவது கஷ்டம், தேவையை கேட்கறது, கஷ்டத்தை நீக்கிறது, இதுக்கு தான் துவாங்கிறதே தவிர வேற எந்த நம்ம துவா செஞ்சுட்டுருக்குற அருமையான துவாங்கிறது அப்படி இல்லை. துவா என்பது எப்போதும் நாவில் சும்மா இருக்கும்போது, நடக்கும்போது, படுக்கும்போது துவா என்பது இருந்து கொண்டே தான் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மஜ்லிஸில் உட்கார்ந்தா சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அவங்க வாய் அசைந்து கொண்டே தான் இருக்கும். சில நேரங்களில் ஒரே மஜ்லிஸில் ரப்பிகஃபிர்லி ரப்பிகஃபிர்லி 100 தடவை சொல்லுவாங்க. யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிரு, யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிரு. ஒரு சபையில் பெருமானார் இப்படி கேட்க வேண்டிய என்ன அவசியம் இருக்கிறது, எனக்கும் உங்களுக்கும் கற்றுத்தர்றாங்க. யாரெல்லாம் என்னை மன்னிச்சிரு, வாகனத்தில் போனால், காரில் போனால், சும்மா உட்கார்ந்தா துவாதான், ஏதாவது ஒன்றை கேட்டுக்கொண்டே இருக்கிற அடியான் என் ரப்பின் பக்கம் ஒவ்வொரு நிமிடமும் நான் தேவையில்லவன், எந்த ஒரு நொடியும் அவனை விட்டும் நான் தேவையற்றவன் அல்ல அப்படிங்கிற உணர்வோடு இருக்கிறான் என்பதுதான் இந்த துவாவுடைய மகத்துவம். எனவேதான் அருமையானவர்களே நாம் கேட்கறது அப்படிங்கிறதெல்லாம் கம்மி, எல்லா விஷயத்துக்கும் எதிரியால் ஆபத்தான் துவா தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உதைபா இப்னு அபி ஜஹல் வந்து பெருமானார மோசமான கேவலமான வார்த்தைகளில் திட்டி விட்டு போனான். போயிட்டு வந்து தன்னுடைய தந்தை அபூஜஹலிடத்தில் சொன்ன, அபூ லஹப், அபூ லஹபுடைய மகன் உதைபா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ரொம்ப கேவலமாக போய் திட்டி விட்டு வந்து தந்தையிடத்தில் பெருமையோடு சொன்னான், இன்றைக்கு நான் முஹம்மது அவர்களை ரொம்ப கேவலமாக திட்டி விட்டேன் என்று. அப்போ அபூ லஹபு கேட்டான் அதற்கு அவர் என்ன சொன்னார் என்று. அப்போ அவன் சொன்னா, அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி கல்பம் மின் கிலாபி, யல்லா உன்னுடைய நாய்களில் ஒரு நாயை இவன் மீது ஏவி விடு அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி. என்னப்பா இதை நீ சாதாரணமாக சொல்கிற, அவர் அப்படியா துவா செஞ்சார் அப்படின்னு சொல்லி அபூ லஹபுக்கு புரிந்து விட்டது தன் மகன் வந்து ஒரு ஆபத்தில் சிக்கி கொண்டான் என்று. ஒரு சிரியாவுடைய ஒரு பயணத்தில் ஒரு இடத்துல எல்லாரும் தங்கியிருக்கிறாங்க. இரவில் ஒரு சிங்கம் வருது, எல்லாருக்கும் அருகிலையும் போகுது, அவருடைய தலையை முகர்ந்து பார்க்குது, முகத்தை முகர்ந்து பார்க்குது, காலை முகர்ந்து பார்க்குது, அடுத்த ஆளுக்கு பக்கத்தில் போயிடுது, அவரையும் முகர்ந்து பார்க்குது, அடுத்த ஆளுக்கு பக்கத்தில் போயிடுது. அபூ லஹபுடைய மகன் ஒரு போர்வையால் போர்த்தி கொண்டு படுத்திருக்கிறான். அபூ ஜஹலுடைய அபூ லஹபுடைய மகனுக்கு அருகில் போயும் முகரும் போது தான் இவன் பெருமானாரை திட்டியவன் என்று அல்லாஹ் அந்த சிங்கத்துக்கு அறிவு கொடுக்குறான். அவனை கதறி சின்னாபின்னமாக்கி தூக்கி எறிஞ்சிருது. அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி கல்பம் மின் கிலாபி. இன்றைக்கு இந்த துவாவின் பக்கம் எவ்வளவு தேவையுடையவர்கள் நாம் இன்றைக்கு இல்லையா? இன்றைக்கு பலஸ்தீன முஸ்லிம்களுக்கு இழைக்கப்படுகிற அநியாயங்கள், நாம் அந்த எதிரிகளுக்காக இந்த துவாவை நாம் எவ்வளவு கேட்கணும். யாரெல்லாம் இந்த படுபாவிகள் மீது உன்னுடைய சிங்கங்களில் ஒரு சிங்கத்தை ஏவி விடு. எல்லா இஸ்லாமிய நாடுகளும் உறங்கி கொண்டிருக்கிறது, எல்லா மக்கள் யாருக்கும் அக்கறை இல்லை. எல்லாம் நீதான் அந்த மக்களுடைய பாதுகாவலன். அப்ப எங்கு எந்த பிரச்சனை வந்தாலும் துவாதான். பெருமானார் முஸ்லிம்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டா தொழுகையில விசேஷமா துவாதான் செய்வாங்க, யாரா இவர்களை தண்டிப்பாயாக என்று. நாமும் இந்த நாட்டில் எவ்வளவு ஆபத்துகளை ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறோம். நம்மை பற்றி, நம்முடைய நபியை பற்றி எவ்வளவு கேவலமாக பேசுறாங்க. நம்முடைய துவாதான், எல்லாம் இவர்களுக்கு எதிராக உன் நாய்களில் ஒன்றை ஏவிவிடு. துவாதான் எல்லாம், ஒவ்வொரு நொடியும் துவாவின் பக்கம் தேவையுள்ள ஒரு சமூகமாக நாம் இருக்கிறோம். ஆனால் நாம் துவா செய்வது ரொம்ப ரொம்ப கம்மி. அருமையானவர்களே, அல்லாவிடத்தில் துவா செய்வதை விட கண்ணியமான ஒரு செயலே கிடையாதுன்னு சொன்னாங்க. லைஸ ஷைஉன் அக்ரமு அலல்லாஹி மினத் துஆ. நபி ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, துவா செய்வதை விட கண்ணியமான ஒன்று இல்லை. நீங்கள் அல்லாட்ட கேட்டீங்கன்னு சொன்னால் கேட்டதை கொடுப்பான், ஒரு துன்பத்தை விட்டும் பாதுகாப்பான், அல்லது ஆகரத்தில் நன்மையாக கொடுப்பான். இந்த மூணில் ஒன்று நிச்சயம் சொன்னபோது சஹாபாக்கள் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் இதன் நுக்ஸிர், அப்படின்னா நாங்கள் நிறைய துவா கேட்குறோம், நிறைய கேட்குறோம்னு சொல்லி பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹு அக்சர், நீங்கள் கேட்குறத விட அதிகமாக தரக்கூடியவன் அல்லாஹ். நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ அதை விட அதிகமாக தரக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லி. அருமையானவர்களே, எல்லா விஷயத்திற்கும் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பழகணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்யாவுடைய தேவைகளை விட ஆகிரத்துடைய தேவைகளை கேட்குமாறு ரொம்ப வலியுறுத்துவாங்க. உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு முறை அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாங்க, அல்லாஹ் என் கணவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும், என் தந்தை அபூ சுஃபியானுக்கும், என் சகோதரர் முஆவியா, இந்த மூவருக்கும் நீண்ட ஆயுளை கொடுத்து எனக்கு கண்குளிச்சியை தருவாயாக. நல்ல துவா தான், கேட்கக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. கணவருடைய ஆயுளுக்கு துவா கேட்குறாங்க, தந்தையினுடைய ஆயுளுக்காக கேட்குறாங்க, சகோதரருடைய ஆயுள், இவங்கெல்லாம் நீண்ட காலம் இருந்தால் எனக்கு கண்குளிர்ச்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாத்தையுமே சீர் செய்து கொடுப்பாங்க, எல்லாவற்றையும் கவனிப்பாங்க. ஒருத்தர் தொழுதா தொழுக கரெக்டாக தொழுகிறாரான்னு கவனிப்பாங்க. ஒரு சஹாபி மாத்தமாக கையை கட்டியிருந்தார், இடது கையை வலது கையின் மீது வச்சுருந்தார். பெருமானார் அதையெல்லாம் கவனிப்பாங்க, மாற்றி வச்சாங்க, வலது கையை தூக்கி இடது கையின் மீது வை இல்லையா, எல்லா விஷயத்தையும் பெருமானார் கவனிப்பாங்க. ஒரு இமாம் ஒரு ஆலிமுடைய பொறுப்பும் அதுதான். நான் பல தடவை உங்களுக்கே சொல்லுவேன், கையை தூக்குறப்போ நிறைய பேர் தப்பாக தான் கையை தூக்குறீங்க. கையை தூக்கும்போது உள்ளங்கை கிபிலாவை நோக்கி இருக்கணும். நம்ம எல்லாம் இப்படி தூக்குறோம், இப்படி கையை இப்படி வளைச்சி வச்சுக்கிறோம். வளைச்சி வச்சிங்கன்னா இந்த முன் கை கிபிலாவை நோக்கி இருக்காது, இப்படி தான் தூக்கணும். கிபிலாவை நோக்கி உள்ளங்கை எல்லா தொழுகையில் அத்தனை உறுப்பும் கிபிலாவை நோக்கி இருக்கணும். அப்போ நாம் எல்லாம் மாத்தமாக இப்படி தூக்குறோம் இல்லைங்களா, முன் கையை காதம் பார்த்து வச்சுக்கிறோம். இது தவறான முறை. இது சுன்னத்துகளில் கோளாறு வந்தால் நன்மையிலும் பிரச்சனை வரும். இப்போ உம்மு ஹபீபா அவர்கள் இப்படி துவா செய்கிறத பெருமானார் கேட்டாங்க. சொன்னாங்க, உம்மு ஹபீபா, நீ கேட்ட இந்த துவாவை விட சிறந்த துவா அல்லாஹ்ட கபருடைய வேதனையிலிருந்து நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடலாமே அப்படின்னு சொன்னாங்க. இப்போ உம்மு ஹபீபா கேட்ட துவா ஒன்றும் தப்பில்லை, அத்தகைய துவாக்களும் கேட்கலாம். மறுமையின் நற்பலன்களை அதிகமாக கேளுங்க, துன்யாவுடைய விஷயங்களை கம்மியாக கேளுங்கன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஸலமா அவர்களுக்கு உணர்த்தினாங்க. எனவே அருமையானவர்களே, எல்லா இடங்களிலும் நாம் வந்து துவா தான் செய்யணும், எல்லா நபர்களுக்கும் துவா செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனக்கும் கேட்பாங்க, எல்லாத்துக்கும் கேட்பாங்க. நபிமார்களுடைய பழக்கம் அதுதான், யாராவது சிறிய பெரிய உதவி செஞ்சாலும் துவா செய்வாங்க. சொல்லப்படுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டையை கொண்டு வந்தார் இல்லையா, ஏன்னா அந்த சட்டை கிடைச்சதும் அவங்களுக்கு கண் பார்வம் வந்துருச்சு. அந்த சட்டையை கொண்டு வந்தவர், அவர் கொண்டு வந்து கொடுத்ததும் பார்வை கிடைச்சிருச்சு. இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், ஒரு உபகாரம் செஞ்சவனுக்கு ஏதாவது உதவி செய்யணும், என்னிடத்தில் எதுவுமே இல்லையப்பா உனக்கு கொடுப்பதற்கு, சரி நான் உனக்கு துவா செய்கிறேன், அல்லாஹும்மா ஹவ்வி ஹவ்வன் அல்லாஹு அலைக்க சக்கராத்தில் மவுத், அல்லாஹ் உனக்கு மரண கஷ்டத்தை லேசாக்கட்டும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறான். இப்போ இதை விட பெரிய அன்பளிப்பு என்ன இருக்குது, மரண நேர கஷ்டத்தை லேசாக்குமாறு துவா செய்வதை விட ஒரு சிறந்த துவா இருக்கிறதா என்ன? இந்த அருமையானவர்களே, இப்படித்தான் நபிமார்கள் எல்லா இடங்கள்லையும் துவா செய்வாங்க. இப்போ நம்மில் சிலருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், சில பாவம் செஞ்சால் துவா கபூல் ஆகாதுன்னு இருக்குது, இப்போ நாமெல்லாம் துவா செஞ்சு என்ன பிரயோஜனம்னு சொல்லி. இப்போ ஹராமான தொழில் செய்கிறவங்க, ஹராமான தொழில் செஞ்சால் துவா கபூல் ஆகாது, வேறு எத்தனையோ பாவங்கள் இருக்குது, அந்த பாவத்தை செய்கிறவனுக்கு துவா கபூல் ஆகாது. இப்போ இவங்கெல்லாம் துவா செய்கிறது அர்த்தமற்றது இல்லையா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அப்படி அல்ல, எல்லாரும் துவா செஞ்சுதான் ஆகணும், துவா செய்யணும். துவாவுனால என்ன ஆகும்னு சொன்னால், அவர் எந்த பாவத்தை செய்கிறாரோ அந்த பாவத்தை விடக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்துருவான். அவர் துவா செஞ்சுக்கிட்டே இருந்தால் அந்த பாவத்தையும் அல்லாஹ் விட்டு விடுகிற ஒரு வாய்ப்பை கொடுப்பான் என்று உலமாக்கள் சொன்னாங்க. அருமையானவர்களே, எனவே அதிகமாக துவா தான் நம்முடைய வாழ்க்கையில், எவ்வளவு துவா செய்கிறோமோ அவ்வளவு நன்மை. நாம் வந்து யாசகர்கள், பிச்சை எடுக்கிற மக்களை பார்க்குறீங்கள, அவங்க ஒரு நாளைக்கு 100 வீட்டுக்கு போகிறாங்கன்னா 100 வீட்லேயும் அவனுக்கு காசு கிடைக்கிறது இல்லை, பாதிக்கு பாதி தான் கிடைக்கும். ஆனாலும் அவன் நிராசை அடைகிறதே கிடையாது, காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் வீடு வீடாக கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் தட்டுறான். அதே மாதிரி தான் நாம் அல்லாட்ட யாசிக்கிற மக்கள், நாம் ஒரு நாளைக்கு அல்லாட்ட 50 விஷயத்தை கேட்டால் 25 விஷயமாவது கிடைக்கும். அப்போ நம்ம துவாவில் வந்து என்றைக்குமே அழுத்தமும் உறுதியும் இருந்தால் நம்முடைய துவாக்கள் அல்லாட்ட அங்கீகரிக்கப்படுது. துவாவில் நமக்கு தெரிஞ்ச யாமன்னான், யா பதி அஸ்ஸமாவாதி வல் அர்த், யாதல் ஜலாலி வல் இக்ராம், யா ஹய்யு யா கய்யூம், ஏதாவது ஒன்றை தெரிந்து கொள்ளணும். ஏதேனும் ஒரு ஆலிம்களிடத்தில் சென்று நான் ஏதாவது அல்லாஹ்வுடைய திருநாமத்தை எப்போதுமே வாயில லேசா வர்ற மாதிரி அதை சொல்லி சொல்லி அல்லாட்ட கேட்கணும். இந்த மாதிரி திருநாமங்களை எவ்வளவு சொல்றோமோ அந்த அளவுக்கு துவாக்கள் கபூல் ஆகிறது. பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோழர்களை அப்படியே பார்ப்பாங்க, யாராவது துவாவில் அல்லாஹ்வை இப்படி புகழ்ந்துட்டு இருக்கிறத பார்த்தா சொல்லுவாங்க, உன் துவா கபூல் ஆயிடுச்சு, அல்லாஹ் உனக்கு நீ கேட்டதை கொடுக்க போறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வாங்க. அருமையானவர்களே, பெருமானார் இருக்கும்போது எல்லா விஷயத்துக்கும் துவா தான். மதீனாவில் பேரிச்சம்பழங்கள் அறுவடை செய்யப்படுகிற காலம் வந்துச்சுன்னு சொன்னான். அந்த அறுவடை காலம் வந்து முதல்ல பேரிச்சம்பழங்களை இறக்குனதுமே சாப்பிட மாட்டாங்க, யாருக்கும் வித்தர மாட்டாங்க. அந்த பேரிச்சம்பழங்களில் கொஞ்சத்தை எடுத்து பெருமானாரிடம் கொண்டு வந்து தான் கொடுப்பாங்க. நபிசல்லா துவா செய்வாங்க, அல்லாஹும் பாரிக்கலனா ஃபீசி மாரினா, யாரா எங்களுடைய இந்த பழங்களில் பறக்க செய்வாயாக, உபாரிக்கலனா ஃபீ முத்தினா ஓ சாயினா, மதீனாவுடைய அளவுகளில் பறக்க செய்வாயாக. அப்போ ஒரு அறுவடையில் முதல்ல கிடைக்கிறத அந்த ஊரில் உள்ள பெரியவர்கள்ட்ட வந்து கொடுத்து துவா செய்கிறது ஒரு சுண்ணத்து. ஒரு குழந்தை பிறந்தால் நேராக பெருமானாரிடம் கொண்டு வந்து கொடுப்பாங்க, யார் ரசூலுல்லாஹ் இந்த குழந்தைக்கு துவா செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தைகளுடைய பரக்கத்துக்கு துவா செய்வாங்க, வாயில் பொருள் ஏதாவது போட்டு பேரிச்சம்பழத்தை மென்று அந்த குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. இந்த துவாக்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த நடைமுறைகள் சுன்னத்துகள் இல்லை. குழந்தை பிறந்தா நல்லோர்கள்ட்ட கொண்டு வந்து துவா செய்யுமாறு சொல்லணும், நல்லோர்கள்ட்ட வாழ்த்துமாறு சொல்லணும். நல்லோர்கள் வாயில பேரிச்சம்பழம் போன்ற ஏதாவது ஒரு இனிப்பை மென்று குழந்தையினுடைய வாயில வைக்க சொல்லணும். அப்ப எல்லா இடத்துலையும் துவா, ஒரு முதல் அறுவடையா அப்பையும் துவா தான். அல்லாஹ் அதுல பறக்கத்தை வச்சிருக்கிறான், குழந்தை பிறக்குதா குழந்தைகளை கொண்டு வந்து. இப்போ மருத்துவமனைகள்ல தான் பெரும்பாலான குழந்தைகள் பிறக்குது. வீட்டுக்கு வந்ததும் முதல் வேலையாக உலமாக்கள் நல்லோர்கள் சாலிஹீன்கள் ஆண்களோ பெண்களோ யாரிடமாவது கொடுத்து இந்த குழந்தைக்கு துவா செய்ய சொல்லுங்க. இப்படி எல்லா இடங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா தான் செஞ்சாங்க. எனவே அருமையானவர்களே, என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை அல்லாட்ட தான் முறையிடணும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னமா அஷ்கு பஸ்தி வஹுஸ்னி இலல்லாஹ், என் கவலைகள் துயரங்கள் எல்லாவற்றையும் நான் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறேன்னு சொன்னாங்க. இப்போ துவா என்கிற நல்ல பழக்கம் நம்மிடத்தில் இருக்கணும், எல்லா நிலைகளிலும் துவா. ரெண்டாவது விஷயம் என்ன, ஆலோசிக்கிற பழக்கம் இருக்கணும். சிறியதோ பெரியதோ மனிதன் வந்து எல்லா விஷயங்களுடைய ஞானமும் மனிதனுக்கு கிடையாது, எல்லா விஷயத்துக்கும் ஆலோசிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் பல நேரங்களில் ஆலோசனை செய்வாங்க எல்லா முஸ்லீம்கள்ட்டையும். சில போர்க்களங்களில் முஸ்லீம்களுடைய ஆலோசனையை கேட்பாங்க. இரவுல இஷாவுக்கு பிறகு தினமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் உமர் இந்த இருவரிடமும் ஆலோசிப்பாங்க. இஷாவுக்கு பிறகு நீண்ட நேரம் முஸ்லீம்களுடைய விவகாரத்தில் முஸ்லீம்களுடைய விஷயங்கள் தொடர்பாக ஆலோசனை செய்வாங்க. ஆலோசிக்காம ஒரு நாளும் பெருமானார் இருந்ததில்லை. இப்போ எல்லா விஷயங்களையும் ஆலோசித்து முடிவெடுப்பது ஹஜ்ரத் அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா எல்லா விஷயங்களிலும் ஆலோசனை செஞ்சாங்க. உமர் ரழியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் அவங்க மதீனாவிலிருந்து 1500 தொலைவில் இருக்குது சிரியா, ஷாம் இருக்குது. ஷாமுக்கு வர்றாங்க, ஷாமுடைய எல்லையை நெருங்கிட்டாங்க. நிறைய சஹாபாக்கள் இருக்கிறாங்க, முஹாஜிர்கள் அன்சாரிகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஷாம் தேசத்து எல்லையை நெருங்கும் போது தான் தெரியுது அங்கே அம்வாஸ்ங்கிற ஊரில் காலரா நோய் பயங்கரமாக தொற்றி பரவி கொண்டிருக்கிறது, நிறைய மக்கள் இறந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ காலரா நோய் உள்ள இந்த பகுதிக்குள்ளே உள்ளே வர்றதா இல்லையா? ஹலீஃபா இருக்கிறாங்க, பெரும் பெரும் சஹாபாக்கள் இருக்கிறாங்க, உள்ளே போகிறதா இல்லையா? மஷூரா தான் செய்கிறாங்க, எல்லாத்துலேயும் கருத்து கேட்குறாங்க. அன்சாரிகள்கிட்ட கேட்குறாங்க, முஹாஜிர்கள்ட்ட கேட்குறாங்க, வயதில் மூத்தவர்கள்ட்ட கேட்குறாங்க. எல்லாரிடமும் கேட்ட பிறகு முடிவெடுத்தாங்க, வேண்டாம், இவ்வளோ பெரிய மக்களை கூட்டி கொண்டு ஒரு தொற்று நோய் பரவுகிற ஊருக்குள் போக வேண்டாம். நபிசுல்லாஹு அப்படி தான் சொன்னாங்க, ஆனால் அந்த முதல்ல அவங்களுக்கு தெரியல, அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு ஹதீஸ் தெரியுது. சரி, இவ்வளோ பெரிய படையோடு இந்த நகரத்துக்குள் செல்ல வேண்டாம், திரும்பிடலான்னு முடிவெடுத்தாங்க. அப்போ அபு உபைதாங்கிற சஹாபி அவங்க கேட்டாங்க, என்ன உமர் அவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய விதியிலிருந்து விரண்டு ஓடுறீங்களான்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய விதியை கண்டு ஓடுறீங்களான்னு கேட்டாங்க. உமர் பதில் சொன்னாங்க, இல்லை, நஃபிர்ரு மின் கதர் இல்லாஹி இலா கதர் இல்லா, அல்லாஹ்வுடைய ஒரு விதியிலிருந்து இன்னொரு விதியை நோக்கி செல்கிறோம். ஒரு ஊருக்குள் நுழைவதா இல்லையா என்பதற்கு கூட ஹதரத் உமர் ரதியல்லான் அவர்கள் ஆலோசனை செய்து விட்டுத்தான் மதீனாவுக்கு திரும்புகிறாங்க. உமர்லானுடைய காலத்தில் இப்படி நிறைய விஷயங்களுக்கு ஆலோசனை, மார்க்க விஷயங்களாகட்டும், சில வணக்க வழிபாடுகளாகட்டும், எல்லா விஷயங்களுக்கும் ஆலோசனை செஞ்சுதான் முடிவெடுப்பாங்க. ஆலோசனை செய்வதுதான் பணிவின் அடையாளம். சில பேர் யாருடைய கருத்தையும் மதிக்காம நான் சொல்றதான் எல்லாமே, அவர்கள் வாழ்க்கையில நஷ்டங்களை தான் சந்திப்பாங்க, அவங்களுக்கு மன நிம்மதி இருக்காது. ஆக எல்லா விஷயங்களுக்கும் ஆலோசனை செய்யுமாறு குர்ஆனும் பெருமானாருக்கு ஏவுகிறது. அல்லாஹ் தன் நல்லடியார்களை பத்தி சொல்வா, அம்ருஹும் ஷூரா பைனஹும், அவங்க எல்லா விஷயத்தையும் கலந்து முடிவெடுப்பாங்கன்னு சொல்லி. மூன்றாவது விஷயம், ஒரு முஸ்லீம் இடத்துல இருக்கிற மூணாவது விஷயம், இஸ்திஹாரா. சிறிய பெரிய எல்லா விஷயங்களுக்கும் அல்லாட்ட நல்லதை நாடுமாறு கேட்கறது. யாரெல்லாம் இந்த விஷயம், ஒரு வியாபாரமோ அல்லது ஒரு பெண் மாப்பிள்ளை விஷயமோ, இது நல்லதா இல்லையான்னு தெரியல, நீ தான் முடிவெடுக்கணும். அபு அய்யூப் அல் அன்சாரி ரதியல்லான் அவர்கள் பெருமானாரிடம் வந்து சொன்னாங்க, ஒரு பெண்ணை மணமுடிக்கலாம் என்று நினைக்கிறேன்.
1: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்க

لأسجد لبشر خلقته من صلصال من حمإ مسنون. قال فاخرج.

أما الزبد فيذهب جفاء وأما ما ينفع الناس فيمكث

ففسق عن أمر ربه أفتتخذونه وذريته أولياء من دوني وهم لكم عدو

0: வாத்தபஅது மில்லத சதகல்லாஹுல்லலீம். நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் சுபகு தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
1: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
2: அனுசரணை வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி, கல்முனை.

أن أباكم قد أخذ عليكم موثقا من الله ألم تعلموا أن أباكم قد